0: ஜப்பானில் பல ஆண்டாக தொடர்ந்து மக்கள் தொகை குறைகிறது, ஆனால் மூத்தோர் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. 100 வயதை கடந்தவர்கள் எண்ணிக்கை முதல் முறையாக 100,000 தாண்டியிருக்கிறது. ஜப்பானில் 56 ஆண்டாக தொடர்ந்து 100 வயதை கடந்தவர்கள் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. தற்போது அந்த எண்ணிக்கை 107,000 அதிகம் என்று சுகாதார அமைச்சு சொல்கிறது. பெண்களே அதிகம். 100 வயதை கடந்தவர்களில் 94,000 அதிகமானோர் பெண்கள். 6 மாத ஈரான் போரில் அமெரிக்கா சுமார் $38 பில்லியன் செலவு செய்திருக்கிறது. தீர்ந்து போன ஆயுதங்களை ஈடு செய்வதே பெரிய செலவு. அதற்கு மட்டும் சுமார் $22 பில்லியன் செலவாகியிருக்கிறது. அமெரிக்க நாடாளுமன்ற வரவு செலவு திட்ட அலுவலகம் தகவல் தந்தது. இனி ஒவ்வொரு மாதமும் 2 முதல் 3 பில்லியன் செலவாகலாம் என்று குறிப்பிட்டது. ஏவுகணை தற்காப்பு ஆயுதமே அதிகம் தீர்ந்து போனது. 1/3 தீர்ந்து விட்டதாக சொல்லப்படுகிறது. அதை ஈடு செய்ய அமெரிக்கா பல்லாண்டுகள் அல்லாடும் என்று மதிப்பிடப்படுகிறது. விளையாட்டு காற்பந்து. இன்று காலை நடைபெற்ற கரபாவோ கிண்ண ஆட்ட முடிவுகள். வெஸ்டாம் ஃபுல்ஹாம் சந்தித்த ஆட்டத்தில் 3-2 என்று ஃபுல்ஹாம் வெற்றி பெற்றது. லியோபோல் 3-1 என்ற கோல் கணக்கில் டாட்டன்ஹாம் அணியை தோற்கடித்தது. இப்ஸ்விச் டவுன் ஆர்சனல் சந்தித்த ஆட்டத்தில் 4-2 என்று ஆர்சனல் வெற்றி பெற்றது. ரெடிங் பிராண்ட்ஃபர்ட் ஆட்டத்தில் 2-1 என்று பிராண்ட்ஃபர்ட் வென்றது.
1: சொல்லும் பொருளும். கோஸ்ட், கரையோரம். சிங்கப்பூரின் கரையோர பகுதிகளை பாதுகாக்கும் நீண்டகால திட்டங்களை அரசாங்கம் ஆராய்கிறது. கோஸ்ட், கரையோரம்.
0: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
2: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம். 6294-6294.
3: பொன்னையும் பொருளையும் அள்ளி குவிக்கிற புதன்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
4: 1 நிமிட குளியலை பற்றி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்ப நம்ம எல்லாம் பலரும் அதுதாங்க செஞ்சுகிட்டு இருக்கிறோம். வேலையின் காரணமா அவசர அவசரமா வெளியே போகணுங்கிறதுனால வெந்ததையும் வேகாததையும் சாப்பிட்டு வீட்டுல இருந்து அறக்க பறக்க நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். வீட்டுல இருக்கிறத விட பல மணி நேரம் நம்ம வெளியே தான் செலவழிக்கிறோம். தூசு மாசு இதெல்லாம் கடந்து வீட்டுக்கு வந்தா 1 நிமிட குளியல்ல சர்ன்னு உள்ள போயிட்டு சர்ன்னு வெளியே வந்துடுறோம். காதலுக்கு மரியாதை அப்படிங்கிற மாதிரி குளியலுக்கு நம்ம மரியாதை கொடுத்தே ஆகணுங்க. ஒரு கை தொலைபேசிக்கே நம்ம ப்ரொடெக்டர் கவர்னு வாங்கி போட்டு அதை பாதுகாக்கிறோம். நாள் முழுக்க வேலை செய்யற நம்மளுடைய உடம்புக்கும் சருமத்துக்கும் நம்ம பாதுகாப்பு கொடுக்கலன்னா எப்படி? அதனால நல்ல தரமான சவக்காரத்தை வாங்கி நல்ல ஒரு குளியலை போட்டுட்டு வாங்கன்னு சொல்றாங்க.
5: கட்டி பியூரிஃபால இனி எல்லா நாளும் நல்ல நாளே.
6: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
7: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
8: லெவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர் ஜோதி ஸ்டார் புஷ்பகர்.

0: உங்களுக்காக பாடல் ஒலித்தது ஹரேஷ் ராகவேந்திரா மகாலட்சுமி ஐயர் அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. வணக்கம் சிங்கை நிகழ்ச்சியில நீங்கள் சஜினி என்னோடு இணைந்திருக்கிறீர்கள். காலை 8:13 ஆகிவிட்டது. இப்ப நான் வானலைகள்ல மட்டும் இல்லைங்க, பேஸ்புக் வாயிலாகவும் இல்லைங்க, டிக்டாக் வாயிலாக உங்களோட நேரடியா இணைஞ்சிருக்கேன். நான் என்ன செய்யறேன், தனித்தனியா ஸ்டூடியோல அதாவது ஒலி கூடத்துல அமர்ந்திருந்து என்ன செய்யறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு உங்களுக்கு ஆசையா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க டிக்டாக் பக்கமாக வரணும். ஒலி 968 மீடியா காப் ஒலி 968 FM என்பதுதான் எங்களுடைய டிக்டாக் பக்கம். மென்மையான பாடல்களை இந்த காலை வேளையில நீங்க கேட்கலாம். அது மட்டும் இல்ல, உங்களுடைய கருத்துக்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்படுறேங்க. கருத்து என்ன என்ன இன்னும் கொஞ்சம் நேரத்துல நான் சொல்றேன். இப்ப வாங்க இன்றைய வானிலைய நாம தெரிஞ்சுக்கலாங்க. இன்று வானம் மேகமூட்டமாக இருக்கும் என்று வானிலை ஆய்வகத்தார் முன்னுரைத்துள்ளனர். அது மட்டும் இல்ல, அவ்வப்போது நீங்க காட்சியும் எதிர்பார்க்கலாம் என்று முன்னறிச்சிருக்காங்க வானிலை ஆய்வகத்தார்.
1: வானிலை நிலவரம் ஆதரவு
2: எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி, தரத்தில் உயர்ந்தது, சுவையோ அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் எஸ்பிஎம் கோல்ட் பொன்னி ரைஸ்.

0: தாரணியின் இசையில் பார்வை ஒன்றே போதுமே. திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் எஸ் ஜானகி பாடியிருந்த பாடல் உங்களுக்காக ஒலித்தது. வணக்கம் சிங்கை நிகழ்ச்சியில சஜினி என்னோடு நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். நான் இப்ப உங்களோட வானொலி இல்லையும் டிக்டாக் வாயிலாகவும் இணைஞ்சிருக்கேங்க. சரி, ஒரு தலைப்பை தொட்டு நான் உங்களுடைய கருத்துக்களை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். அதாவது இப்ப நீங்க வேலை இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய சக ஊழியர் ஒருவர் உங்ககிட்ட வந்து யாரோ உங்களுக்கு பின்னால உங்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்க என்ன செய்வீங்க? உடனடியாக அந்த நபர்கிட்ட நேரடியா போய் ஏன் என்னை பத்தி நீ வந்து பின்னாடி பேசின அப்படின்னு கேட்பீங்களா, அல்லது அதை வந்து நீங்க புறக்கணிப்பீங்களா? இந்த சக ஊழியர் சொல்ற தகவலை நீங்க நம்புவீங்களா? இந்த மூன்று கேள்விகள். இதை தொட்டு உங்களுடைய கருத்துக்களை நீங்க எனக்கு அனுப்பி வச்சிடணும். 9678889 என்ற எண்ணுக்கு அனுப்பி வச்சிருங்க. குரல் பதிவை நீங்க பதிவு செய்யறதா இருந்தா நல்ல அமைதியான ஒரு இடத்துல இருந்து நீங்க பதிவு செஞ்சீங்கன்னா சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்ல, சுருக்கமா உங்களுடைய குரல் பதிவுகளை வச்சுக்கிட்டீங்கன்னா சிறப்பாக இருக்கும்.
1: ஏன் அத்தை சோகமா இருக்கீங்க?
2: வேலையா இருந்ததால பையனுக்கு சரியா சொல்லித்தர முடியல, இப்போ தேர்வுல மோசமா செஞ்சிருக்கான்.
3: அதனாலதான் என் மகளை க்ரோவிங் ஸ்டார்ஸ் ஹோம் டியூஷனுக்கு அனுப்புறேன். என் வீட்டுக்கு வந்து பாடங்களை கற்றுக் கொடுக்கறாங்க. முகவர் கட்டணம் கிடையாது. பெற்றோரோட மாதந்தோறும் நேரடி சந்திப்புக்கும் ஏற்பாடு செய்வாங்க. விதிமுறைகளை விளக்க, எதிர்வரும் தேர்வுகள்ல உங்க பிள்ளை சிறப்பா செய்ய க்ரோவிங் ஸ்டார்ஸ் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. 8679666 4646

0: சுகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய். வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
1: ஓர் அமெரிக்க டாலர் ஒரு வெள்ளி 28 காசு, ஓர் யூரோ ஒரு வெள்ளி 48 காசு, ஒரு ஸ்டெர்லிங் பவுண்ட் ஒரு வெள்ளி 73 காசு, ஓர் ஆஸ்திரேலிய டாலர் 92 காசு, 100 இந்திய ரூபாய் ஒரு வெள்ளி 35 காசு, 100 இலங்கை ரூபாய் 39 காசு, ஒரு சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசிய ரிங்கிட் 3 வெள்ளி 21 காசு.
2: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.

0: இசைஞானி இளையராஜாவின் இசையில் கண்ணுக்குள் நிலவு திரைப்படத்திலிருந்து கே ஜே ஜேசுதாஸ் அனுராதா ஸ்ரீராம் கொண்டு வந்த பாடல் உங்களுக்காக ஒலித்தது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், அதாவது உங்களுடைய சக ஊழியர் உங்ககிட்ட வந்து இன்னொருத்தர் உங்களை பத்தி உங்க பின்னாடி பேசியிருக்காரு அப்படின்னு சொல்றாரு, நீங்க அந்த தகவலை வைத்து என்ன செய்வீங்க? அந்த செய்தியை நீங்க புறக்கணிச்சிருவீங்களா, அல்லது அந்த நபர்கிட்ட நேரடியா போய் எதுக்கு என்ன பத்தி பேசுன அப்படின்னு கேப்பீங்களா? முதல்ல இந்த தகவலை நீங்க நம்புவீங்களா இல்லையா அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். நேயர்கள் அவங்களுடைய கருத்துக்களை வந்து அனுப்பி வச்சிருக்காங்க. யார் யார் என்ன சொல்றாங்க அப்படின்னு நாம கேட்டுறலாம்.
1: வணக்கம் சஜினிமா, ரொம்ப நல்ல தலை.
0: வணக்கம் வணக்கம் வணக்கம் இருங்க.
1: வணக்கம் சஜினிமா.
0: வணக்கம்,
1: ரொம்ப நல்ல தலைப்பு, ரொம்ப அருமையான தலைப்பு இது. நான் இத வந்து பகிர்ந்துக்கணும் ரொம்ப ஆசைப்படுறேன்.
0: சொல்லுங்க மல்லிகா.
1: என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து என் பின்னாடி பேசுறாங்களா, அத பத்தி கவலையே பட மாட்டேன். எனக்கு தெரியும் பேசுறாங்க, அத பத்தி நான் வந்து மருத்துவம் பட மாட்டேன். ஏன்னா அதை போய் நான் நினைச்சு நினைச்சு நான் அந்த ஸ்ட்ரெஸ் நான் கொண்டு வரணும் எனக்கு அவசியம் இல்லை. ஆனா அவங்க எப்போதுமே என் மூஞ்ச பாக்குறாங்களா, அவங்களுக்கு அந்த கில்ட்டி வரும் பாருங்க, அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் அதை ரொம்ப சந்தோஷப்படுவேன். என்னை பத்தி தானே பேசுறீங்க, பேசிட்டு போட்டுங்க. அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, நான் அதை பத்தியும் வருத்தப்படுறேன். எனக்கு இன்னும் நிறைய வேலைகள் இருக்கு, எனக்கு வேலை இருக்கு, என் பிள்ளைங்க இருக்காங்க, என் பேர பிள்ளைங்க இருக்காங்க. ஸோ இதுதான் என் முக்கியம். என்னோட உலகமே எனக்கு இது போதும், என்னோட சுத்தி இருக்கிற என் சொந்தமே எனக்கு போதும். ஸோ அவங்க பேசுறாங்களா, ஆனா நாளைக்கு அவங்களுக்கு அது ஒரு வார்த்தை வந்தா அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா அவங்க அதை உணருவாங்க. இதுதான் என்னோட தலைப்பு இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்றேன் சஜினிமா, அதுதான். வேற ஒண்ணு இல்லை, ஹாப்பியா இருங்க, சந்தோஷமா இருங்க. எப்போதுமே பின்னாடி பேசுறாங்களா பேசிட்டு போய்கிட்டே இருக்கிறோம், ஏன்னா நம்ம மேலும் மேலும் ஏறுறோம் பார்த்தீங்களா. இன்னொன்னு, அவங்க பேசுறாங்க அவங்களுக்கு ஏன் பேசுறாங்க, பேசிட்டு போட்டோம், நான் ரொம்ப அழகா இருக்கேன்னா அது எனக்கு போதும், அதனாலதான் அவங்க பொறாமையா பேசுறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு போய்கிட்டே இருக்கிறோம். நம்ம நம்மளோட இது நம்ம தான் பாத்துக்கணும்
0: கண்டிப்பா,
1: இல்லைன்னா இதெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது.
0: சரியா சொன்னீங்க மல்லிகா, உங்களோட கருத்துக்கு ரொம்ப நன்றி. பரமேசம் குரல் பதிவு அனுப்பி வச்சிருக்காங்க.
2: வணக்கம் சஜினி, எப்படி இருக்கீங்க? பன்னீர்செல்வம் பேசுறேன்.
0: சொல்லுங்க
2: சஜினி. என்ன கேட்டீங்கன்னா நான் கேட்க மாட்டேன். என்ன இருக்கு கேட்டு, இந்த மாதிரி ஒரு ஆள் பேசுவாங்க, ரெண்டு பேரும் பேசுவாங்க, எல்லாத்துக்கும் கேட்க முடியுமா? ஆனா அது நேரம் வரும்போது கேட்பேன், உடனே கேட்க மாட்டேன். அதுக்கு இன்னும் நேரம் காலம் இருக்குல்ல, அது நல்ல சரியான இதை பார்த்து அதுக்கப்புறம் நான் கேட்பேன். அது என்னோட கருத்து.
0: சரி, நன்றி உங்களுடைய கருத்துக்கு. புவனாவும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்ப யாராச்சும் இந்த மாதிரி வந்து சொன்னாங்கன்னா நான் வந்து அதை பொருட்படுத்தவே மாட்டேன், அது உண்மையா இல்லையா அதை பத்தி கவலையே கிடையாது, குலைக்கிற நாய்கள் கடிக்காது அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இது வேலை இடத்துல மட்டும் இல்லைங்க, வெளி உலகத்திலயும் இது நடந்துகிட்டே இருக்கு. எனவே அவங்க பேசுறதா இருந்தா பேசிட்டு போட்டோம். இந்த கேள்விக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க புவனா. சிவா ரொம்ப கியூட்டா ஒரு வசனத்தை சொல்லியிருக்காரு, அதாவது தூற்றுவோர் தூற்றட்டும், ஏசுவோர் ஏசட்டும்னு போய்கிட்டே இருக்கணும் சஜினி சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நேயர்களே உங்களுடைய கருத்துக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க அனுப்பி வச்சிடலாம். உங்களுடைய சக ஊழியர் உங்ககிட்ட வந்து இன்னொரு ஊழியர் உங்களை பத்தி இந்த மாதிரி பின்னாடி பேசுறாரு அப்படின்னு சொல்றாரு, நீங்க அந்த தகவலை நம்புவீங்களா? அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்வீங்க? அந்த நபர்கிட்ட போய் நீ ஏன் பேசுன அப்படின்னு நேரடியா கேப்பீங்களா, அல்லது புறக்கணிச்சிடுவீங்களா? உங்களுடைய கருத்துக்களை 9687889 என்ற எனக்கு அனுப்பி வச்சிருங்க.
3: போக்குவரத்து நிலவரம்.
0: போக்குவரவு பல இடங்களில் நெரிசலாக உள்ளது, காரணம் வாகனங்கள் பழுதாகி உள்ளன. சாங்கியை நோக்கி செல்லும் PIE டெம்பனிஸ் அவென்யூ 5 பிறகும், சிடிஇயை நோக்கி செல்லும் SLE TPE எக்ஸிட் அங்கேயும் வாகனங்கள் பழுதாகி உள்ளன.
4: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
5: ஊட்டி பருப்பு, பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
6: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
5: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
7: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
8: காலை நேர பயணங்கள் முதல் வார இறுதி உல்லாச பயணங்கள் வரை உங்கள் ஒவ்வொரு பயணத்திற்கும் பிவாடி எப்போதும் தயாராக உள்ளது. பிவாடியின் மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன மற்றும் நடைமுறைக்கேற்ற புத்தம் புதிய பிவாடி ஆட்டோ 1 மற்றும் பிவாடி ஆட்டோ 3 EBO வாகனங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதோடு பிவாடி வாழ்க்கை முறை அட்டையை பயன்படுத்தி பிவாடி உரிமையாளர்கள் பிரத்யேக உணவை சுவைக்கலாம், வாழ்வியல் மற்றும் நல்வாழ்வு சலுகைகளை பெற்று மகிழலாம். உங்களுக்கு அருகில் உள்ள பிவாடி காட்சியகத்திற்கு வருகை தந்து இன்றே உங்கள் சோதனை ஓட்டத்தை முன்பதிவு செய்யுங்கள்.
9: வந்துருச்சு வந்துருச்சு வந்துருச்சு வந்துருச்சு பீசா ஹாட்டின் புத்த புதிய சீசி 7 கொரிய சுவை காலி கோழி பீசா இதோ வந்துருச்சு. வெறும் 13.95 காசு மட்டும்தான். சுவையான சோய் கார்லிக் சாஸ், சாறு நிறைஞ்ச ருசியான கோழி, நான் உறவைக்கும் பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் அட அட அட ருசியோ ருசி என்று தான் சொல்வீங்க. பீட்சா ஹட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க அல்லது கடையில் இருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்க. இந்த சலுகை செப்டம்பர் 16 தேதி வரை மட்டும்தான்.

0: செஞ்சான் இளையராஜாவின் இசையில் சொல்ல மறந்த கதை திரைப்படத்தில இருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது. கார்த்திக் பவதாரணி அந்த பாடல வழங்கியிருந்தாங்க. வணக்கம் வணக்கம், எல்லாமே வேகமா ஓடிக்கிட்டு இருக்கு.
1: காலை வணக்கம் சஜினி.
0: வணக்கம்
1: சஜினி. நீங்க சொன்ன டாபிக் நான் கேட்க மாட்டேன், ஏன்னா என் காதுல உள்ள நான் கேட்க மாட்டேன். மத்தவங்க சொல்லி நான் போய் கேட்க மாட்டேன், ஏன்னா நான் கண்ணால பாக்கல காதால கேக்கல. சோ சும்மா தலையாட்டிட்டு சிரிச்சுட்டு போயிட்டே இருப்பேன்.
0: தலையாட்டிட்டு சிரிச்சுக்கிட்டே போய்கிட்டே இருப்பீங்க, ஆனா தீர விசாரிக்கணுமா இல்லையா, தீர விசாரிப்பீங்களா இல்லையா, அதுதான் என்னுடைய கேள்வி. சரி, இவங்க வந்து யார் அனுப்பியிருந்தாங்கன்னா தேவகி, அவங்க வந்து மலேசியாவில இருந்து அவங்களுடைய கருத்தை அனுப்பியிருந்தாங்க. இன்னொரு நெய்யர் தேவி, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நல்ல தலைப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆபீஸ் பாலிடிக்ஸ் அப்படிங்கறது வந்து எப்போதுமே இருந்துகிட்டு இருக்கும், ஆனா நான் வந்து இக்னோர் பண்ணிடுவேன், நான் வந்து அதை பத்தி ரொம்ப பெருசா நினைச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேவி. சில நேரங்கள்ல யாரு உங்ககிட்ட வந்து புறம் சொல்றாங்களோ, யாரு உங்ககிட்ட வந்து இந்த செய்தியை சொல்றாங்களோ, அவங்களே உங்களை பத்தி பின்னாடி பேசிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேவி. காதி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அது வந்து செய்தியை பொறுத்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது ஒருத்தர் உங்களை பத்தி தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா, நான் கண்டிப்பா அந்த நபர்கிட்ட போய் ஏன் இந்த மாதிரி பேசுனீங்க, இந்த மாதிரி பேசுனீங்களா இல்லையா, ஏன் இந்த மாதிரி பேசுறீங்க அப்படின்னு சொல்லி, இனிமே இந்த மாதிரி பேசாதீங்க அப்படின்னு தெள்ள தெளிவா சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் அவங்களோட வேலை செய்யணும், இந்த மாதிரி பின்னாடி நம்மளுடைய எண்ணத்துல வந்து இவங்க நம்மளை பத்தி பேசிட்டாங்களே அப்படிங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு அமைதியான ஒரு மனித

மனக்குழப்பம் இல்லாம நம்ம வந்து செயல்படணும் அப்படிங்கிறதுக்காகவும், அது மட்டும் இல்ல இந்த மாதிரி விஷயங்களை வந்து நான் ஈஸியா எடுத்துக்க மாட்டேன், என்னை பத்தி நீங்க பின்னாடி பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் ஈஸியா எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு அவங்களுக்கு தெரியணும். எனவே அந்த செய்தியை பொறுத்து இருக்கு. நான் அவங்க கிட்ட வந்து சில நேரங்கள்ல வந்து போய் கேட்கலாம், நேரடியா கேட்கலாம், அல்லது நான் புறக்கணிச்சிருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு காதி. வசந்தா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது மனித இயல்புப்பா, மூவ் ஆன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வசந்தா. ஜமுனாவும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சமீபத்தில் நானும் இதை அடிக்கடி பார்த்துக்கிட்டு இருக்கேன் சஜினி, நிறைய பேர் வந்து நிறைய பேரை பத்தி பின்னாடி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா வந்து காசிப் அப்படின்னு சொல்லும் பொழுது சில பேர் வந்து ஏன் பேசுறாங்கன்னா, ஒன்னு அவங்களுக்கு வந்து பொறாமையா இருக்கலாம், அல்லது கோபமா இருக்கலாம், அல்லது முதிர்ச்சி அவ்வளவு இல்லாத ஒரு நிலையில இருக்கலாம். எனவே அவங்க அந்த மாதிரி பேசுறதா இருந்தாங்கன்னா விட்டுட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் பல நேயர்கள் நீங்க வச்ச வாயிலாக உங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருக்கீங்க. எல்லா கருத்துக்களையும் ஒண்ணு ஒன்னா கேட்க நான் முயற்சி செய்யறேன். இப்ப வாங்க அன்பே சிவம் திரைப்படத்துல இருந்து வித்யாசாகரின் இசையில் பாடலை கேட்டு ரசிப்போமா? விஜய் பிரகாஷ் சாதனா சர்க்கம் பாடலோட வராங்க. கேட்டு மகிழ்ச்சிகள், இது உங்கள் வணக்கம் சிங்க.

0: அன்பே சிவம் திரைப்படத்தில இருந்து வித்யாசாகரின் இசையில் உங்களுக்காக அந்த பாடல் ஒலித்தது. விஜய் பிரகாஷ் சாதன சர்க்கம் அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. சாலைகள்ல பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கான போக்குவரத்து தகவல் இதோ.
1: போக்குவரத்து நிலவரம்
0: வுட்லண்ட்ஸை நோக்கி செல்லும் BKE மண்டாய் ரோடிற்கு பிறகு இரண்டாம் தடத்தில் விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. வுட்லண்ட்ஸை நோக்கி செல்லும் BKE டேரி ஃபார்ம் ரோட் நுழைவாயல் அங்கேயும் மற்றும் ஒரு விபத்து ஏற்பட்டுள்ளது. துவாசை நோக்கி செல்லும் PIE KPE ECP எக்ஸிட் அங்கே போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
0: கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட கேட்டிருந்தேன், உங்களுடைய கருத்துக்களை கேட்டிருந்தேன். அதாவது இந்த மாதிரி வேலை இடத்துல ஒருத்தர் உங்ககிட்ட வந்து இன்னொருத்தர் உங்களை பத்தி பின்னாடி பேசுறாரு அப்படின்னு சொல்றாங்க. அந்த தகவலை கேட்ட பிறகு நீங்க என்ன செய்வீங்க? உடனடியாக அந்த இன்னொருத்தர்கிட்ட போய் நீங்க அவரை வந்து ஏன் இந்த மாதிரி பேசுனேன் அப்படின்னு நேரடியா கேட்பீங்களா, அல்லது அதை பத்தி கவலையே பட மாட்டீங்களா, அந்த தகவலை நீங்க நம்புவீங்களா அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். பல நேயர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நான் நம்பவே மாட்டேன், அதை பத்தி நான் கவலையே பட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இன்னும் பல நேயர்களோ அது வந்து அந்த தகவலை பொறுத்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதாவது ஒருத்தர் என்னை பத்தி தப்பா பேசுறாரு அப்படின்னு இன்னொருத்தர் வந்து சொன்னார்னா, நான் கண்டிப்பா நேரடியா போய் கேட்டு இந்த மாதிரி தப்பா பேசுனீங்களான்னு அப்படிங்கிற தெளிவா நான் பெற்றுக்கொள்வேன். அப்படி அவங்க ஆமான்னு சொன்னாங்கன்னா நான் வந்து சொல்லுவேன், இந்த மாதிரி என் பின்னாடி பேசாதீங்க அப்படின்னு தெளிவா சொல்லிடுவேன். இது வந்து கோபத்தோட நான் சொல்றது கிடையாது, ஆனா வந்து பிற்காலத்துல வந்து அவங்க வந்து இந்த மாதிரி அவங்க பின்னாடி பேச முடியாது அப்படிங்கறதுக்காகவே அவங்க கிட்ட நான் வந்து இந்த மாதிரி சொல்லிடுவேன் அப்படின்னு பலரும் சொல்லியிருக்கீங்க. விங்கி வந்து ஒரு குரல் பதிவு அனுப்பி வச்சிருக்காரு, அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டலாம் வாங்க.
6: காலை வணக்கம். இந்த தலைப்பு கேட்கும் போது என்னோட நண்பர் சொன்ன ஒரு நகைச்சுவையான விஷயம், அதுல கொஞ்சம் உண்மையும் இருக்கக்கூடாதுதான் ஞாபகத்துக்கு வருது. நம்ம கண்ணால கேட்டதையும் கண்ணால பார்த்ததையும் காதால கேட்டதையும் நம்ப கூடாது, தீர விசாரிக்கிறது தான் நம்பணும் மெய் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பழமொழி கூற்று சொல்லுது. ஆனா தீர யார்கிட்ட விசாரிப்போம் அப்படின்னா, கண்ணால பார்த்தவங்கட்டையும் காதால கேட்டவங்கட்டையும் தான் விசாரிப்போம். அப்ப அதை மத்தில எப்படி ஏத்துக்கிறது அப்படின்னு அவர் என்கிட்ட கேட்டாரு. அது சிந்திக்க வேண்டிய விஷயம்தான்
0: கண்டிப்பா.
6: ஆனா உங்களுக்கு எது சரியானப்படுதோ கிடைச்ச தகவல்களை வச்சு அதை நீங்க எடுத்துக்கிட்டு போகணும். அதுதான் நான் புரிஞ்சுக்கிட்டதுல இருந்து இதை சும்மா உங்கள்ட்ட பகிர்ந்துக்கலான்னு இந்த
0: நன்றி வெங்கி. உங்களுடைய கருத்துக்கு நீங்க சொன்ன கருத்தும் வந்து உண்மையான ஒண்ணுதான். அதாவது தீர நாம கண்டிப்பா விசாரிச்சே ஆகணும். இப்ப சில நேரங்களா நம்ம புறக்கணிச்சிடலாம், ஆனா தொடர்ந்து அவங்க இந்த மாதிரி நம்ம பின்னாடி பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னா, தொடர்ந்து நமக்கு தகவல்கள் வழங்கப்பட்டதுன்னா, அப்ப எந்த நேரத்துல இப்ப ஆங்கிலத்துல சொல்லுவாங்க இல்லையா, டூ மச் இஸ் டூ மச், எந்த நேரத்துல வந்து அப்பா போதும் இதுக்கு மேல முடியாது என்னால ஏத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு போய் அந்த நபர்கிட்ட வந்து நீங்க அவரை கிட்ட வந்து நேரடியா நீங்க சந்திச்சு பேசி அந்த விஷயத்தை வந்து போட்டு உடைச்சிருவீங்க. இந்த மாதிரி ஏன் பின்னாடி பேசுற அப்படின்னு கோபத்தோட இருப்பீங்க. அப்ப அந்த நேரத்துல செய்யும் பொழுது உங்களுக்கு கோபம் இன்னும் அதிகமா இருக்கும், அந்த பிரச்சனை இன்னும் பெருசாவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஆனா சில நேரங்கள்ல வேலை இடத்துல பல சக ஊழியர்களால நம்ம துன்புறுத்தல்களுக்கு ஆளாகலாம். இந்த மாதிரி பின்னாடி பேசுறத வந்து அவங்க நிப்பாட்ட மாட்டாங்க, தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அது வந்து ஒரு வகையான வொர்க் பிளேஸ் ஹராஸ்மென்ட் அப்படின்னு நாம சொல்லலாம். அப்ப இந்த மாதிரி தருணங்கள்ல நீங்க என்ன செய்யலானா, இந்த மனித வள அமைச்சுக்கு புகார் செய்யலாம், அல்லது ட்ரைபார்ட்டைட் அலையன்ஸ் இருக்கு இல்லையா, சர்ச்சை நிர்வாகத்துக்கான முத்தரப்பு கூட்டணி அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அங்க நீங்க வந்து சென்று புகார் செய்யலாம் சரியா. அது மட்டும் இல்ல, நடுநிலையான வேலை வாய்ப்பு நடைமுறைகள் மீதான முக்கூட்டு வழிகாட்டுதல்கள், இந்த மாதிரியான அந்த பிராக்டிசஸ் இருக்கு இல்லையா, அந்த வழிகாட்டுதல்களை வந்து நீங்க பின்பற்றலாம். ஆனா ரொம்ப முக்கியமா நீங்க என்ன செய்யணும்னா, உங்களுடைய முதலாளி கிட்ட நீங்க சொல்லணும், இந்த மாதிரி என் பின்னாடி பேசிக்கிட்டே இருக்காங்க, அல்லது நிறைய துன்புறுத்தல்களுக்கு நான் ஆளாகி இருக்கேன், எனக்கு இதை நிறைய மன உளைச்சலை கொடுக்குது, எனவே என்னால இதை வந்து தாங்கிக் கொள்ள முடியாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா உங்களுடைய முதலாளி கிட்ட நீங்க புகார் செய்யணும். சரி நேர்களே, உங்களுடைய கருத்துக்களை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதுல இருந்து எனக்கு ஒண்ணு மட்டும் தெரியுது, யாராச்சும் உங்களை பத்தி பின்னாடி பேசினாங்கன்னா அதை பத்தி கவலையே படக்கூடாது. பேசுறவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க, பேசாதவங்களும் பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. கருத்துக்களை பகிர்ந்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. இந்த மாதிரி தாங்க பலரும் கண்ணாமூச்சி விளையாண்டுகிட்டே இருப்பாங்க. கண்டுகொண்டேன் திரைப்படத்துல இருந்து உங்களுக்காக பாடல் இதோ.

0: வாங்கிய சாம்சங் கேலக்ஸி Z கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேவைகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் காட்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
1: ஸ்டார்ஹப், we got you.
2: சன் பிரதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை பெற்று ஜப்பானின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஹொக்கைடோவுக்கு நீங்கள் நேரடியாக பயணம் செல்லுங்கள். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 2400 வெள்ளி வரையிலான தள்ளுபடி. ஹோச்சிமின் நகரம் அல்லது புக்கிட் ஏர் பயண நுழைவுச்சீட்டுகள் இலவசம். வரி கட்டணம் 130 வெள்ளியிலிருந்து. கொடுக்கும் படத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இலையுதிர் கால வண்ணங்களின் வழியே பயணம் செய்யுங்கள். அடர்ந்த பனியால் மூடப்பட்ட மரங்களை பாருங்கள். முழுமையாக மலர்ந்த குறாவை பாருங்கள். இச்சலுகை September 27 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் chanbrothers.com. அழையுங்கள் 6212-9679.
3: பேருந்தில் நீ எனக்கு ஜன்னலோரம்.
4: ஒவ்வொரு நாளும் பேருந்துல பயணம் செய்யற ஒருத்தரா நீங்க?
5: சிங்கப்பூர் பொது பேருந்து சேவைக்கு ஒரு நீண்ட வரலாறு இருக்கு.
4: எந்த எண் பேருந்து எங்க செயல்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா?
6: அதோட ஒவ்வொரு பேருந்து சேவையின் தனித்துவத்தை நம்ம அலசி ஆராய போறோம். ஒலியில நான் நவீன்,
4: நான் ரஃபி, நாங்க இருவரும் சேர்ந்து வழங்கும்
7: பஸ் பயணம்.
4: இப்போது டிக்டாக் மற்றும் இன்ஸ்டாகிராம் இவை இரண்டிலும் இந்த பஸ் பயணத்தை நீங்க பார்க்கலாம்.
7: எங்களுடைய பஸ் பயணம் தொடரும்.
2: ஒவ்வொரு நாளும் பின்னிரவு 3:00 மறக்க முடியாத அன்றைய காணங்கள்.

0: பழைய பாடல் விரும்பிகளுக்கு பின்னிரவு 3 மணியிலிருந்து 5 மணி வரை ஒலியில் மட்டும்தான்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: வணக்கம் சிங்கம்
1: வசந்தம் வாயிலாக ஒலி 968 கேட்டுக்கொண்டிருக்கும் நேர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி.
2: இப்போது வசந்தத்தில் நிகழ்ச்சிகள் தொடங்கவிருப்பதால் ஒலி 968 ஒலிபரப்பு நிறைவடைகிறது.
1: தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்க வானொலி பக்கம் வாருங்கள். FM அலைவரிசை 96.8 MHz வாயிலாக இணையுங்கள்,
2: அல்லது நீலிசன் வாயிலாகவும் எங்கள் ஒலிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
1: ஒலி 968
2: கேட்டாலே பரவசம்.
1: வேலை இடத்துல உங்களை பத்தி ஒருத்தர் பின்னாடி பேசுறாரு, நீங்க அதை நிப்பாட்ட சொல்லியும் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தார்னா அது வேலையிட துன்புறுத்தல் ஆகலாம். சரி, வேலையிட துன்புறுத்தல்னா என்ன, இதை பற்றி நீங்க மேலும் தெளிவு பெறணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க என்ன செய்யலாம்னா MOM.GOV.SG அப்படிங்கிற இணையதளத்துக்கு நீங்க செல்லலாம். அங்க தெள்ள தெளிவா வாட் இஸ் ஒர்க் பிளேஸ் ஹெரஸ்மெண்ட் அப்படின்னு உங்களுக்காக பல தகவல்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்படி நீங்க வேலையிட துன்புறுத்தல்களுக்கு ஆளாகி இருந்தீங்கன்னா நீங்க அடுத்தடுத்து என்ன செய்யணும், எங்க புகார் செய்யணும் அப்படிங்கிற ஆலோசனையும் இந்த இணையதளத்துல வழங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, நியாயமான படிப்படியாக முன்னேற்றத்தக்க வேலை நியமன நடைமுறைகளுக்கான முத்தரப்பு கூட்டணி, அதாவது Tripartite Alliance for Fair and Progressive Employment Practices, இவங்களுடைய இணையதளத்திலும் ஒர்க் பிளேஸ் ஹரஸ்மெண்ட் அதாவது வேலையிட துன்புறுத்தல்களை பற்றி பல தெளிவான ஆலோசனைகளையும் தகவல்களையும் வழங்கியிருக்காங்க. வேலை இடத்துல உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா சுற்றி இருப்பவர்கள் கிட்ட பேசுங்க, அல்லது உங்களுடைய முதலாளி கிட்ட நீங்க கண்டிப்பா பேசணுங்க. சரியா, பேசாம இருந்து எல்லா மன உளைச்சலையும் உங்க தலை மேல சுமந்துகிட்டு இருக்காதீங்க. சரியா, இன்றைய நிகழ்ச்சியில கலந்து கொண்ட நேயர்கள் அனைவருக்கும் நன்றி.
2: 968 போக்குவரத்து நிலவரம்.
1: உட்லண்ட்ஸை நோக்கி செல்லும் BKE மண்டாய் ரோடிற்கு பிறகு விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது, இரண்டாம் தடத்தை தவிர்க்கவும். துவாசை நோக்கி செல்லும் AYE கெப்பல் ரோடிற்கு பிறகு 4ஆம் தடத்தில் வாகனம் ஒன்று பழுதாகி உள்ளது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு, பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: சூடா இருக்கு, குளிர்சாதனம் வேலை செய்யலையா?
7: இல்லங்க, பழுது பாக்குறதுக்கு நம்பிக்கையான நிறுவனத்தை தேடுறேன்.
8: உங்களுக்கே தெரியும், கை தொலைபேசி சலுகைகளை பற்றி நான் பொதுவாக அவ்வளவு உற்சாகம் அடைவதில்லை. ஆனால் புதிய iPhone 18 Pro Max இதுவரை இல்லாத அளவிற்கு மிகச்சிறந்த சலுகையை M1 வழங்குகிறது. முன்பணம் கட்டணம் ஏதுமின்றி இப்போதே M1க்கு மாறுங்கள். உங்கள் திட்டத்தில் 50 விழுக்காடு தள்ளுபடி மற்றும் M1 பிரத்யேக துணை கருவிகள் பரிசு தொகுப்பு உட்பட 1600 வெள்ளிக்கும் அதிகமான சேமிப்புகளையும் அனுகூலங்களையும் பெற்றிடுங்கள். எனவே இப்போதே சிறந்த சேவைக்கு மாறுங்கள். M1.com.sg சென்று வேரியபிள் அப்பர்ச்சர் கேமரா மற்றும் நீண்ட நேர மின்கல திறன் கொண்ட புதிய iPhone 18 Pro Max இப்போதே முன்பதிவு செய்யுங்கள். முன்பதிவு September 17 அன்று முடிவடைகிறது. இத்தகவலை வழங்கியது M1.
1: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
2: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர் ஜோதி ஸ்டார் புஷ்பக்கடை.

0: ஆதரவு.
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீரங்கம் ரோட், சிங்கப்பூர். காலை 9:07 ஆகி விட்டது. வணக்கம் சிங்கை நிகழ்ச்சியில சஜினி என்னோடு நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். விக்னேஸ்வரி, வடிவழகன், மொஹமட் ரஃபி பாடியிருந்த பாடல் உங்களுக்காக சற்று முன்பு ஒலித்தது. அடுத்தடுத்து உங்களுக்காக 90களில் வெளியான மென்மையான மனதிற்கு இதமான பாடல்களை நீங்க கேட்டு மகிழ இருக்கீங்க. என்ன பாடல்கள் காத்து கொண்டிருக்கின்றன அப்படின்னு கேக்குறீங்களா? இதை கேளுங்களேன்.
2: ஒரு தேதி பார்த்தால்
1: கோயம்புத்தூர் மாப்பிள்ளை நீங்களுக்கு நீங்க மதிய வேளைகள்ல இடியுடன் கூடிய மழையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு
3: முன்னெச்சரிக்கிறாங்க. சுவையும் அளவில்லாதது. சமைத்த சுவையுங்கள் SPM Gold Pony Rice.
4: அறிமுகம் இல்லாதவரிடமிருந்து பணம் செலுத்த இணைப்பை அழுத்துமாறு குறுஞ்செய்தி வந்ததா? அது மோசடியாக இருக்கலாம். அத்தகைய குறுஞ்செய்திகளில் வரும் இணைப்புகளை ஒருபோதும் அழுத்த வேண்டாம். சம்பந்தப்பட்ட அமைப்புகளை தொலைபேசி, இணையதளம் அல்லது செயலி மூலம் தொடர்பு கொள்ளவும். தெரியாத அழைப்புகளையும் மோசடி தகவல்களையும் தடுக்க உங்கள் ஆப்பிள் சாதனத்தில் பாதுகாப்பு அம்சத்தை செயல்படுத்துங்கள். மோசடி என சந்தேகமா? 1799 என்ற 24 மணி நேர ஸ்கேம் ஷீல்ட் உதவி எண்ணுக்கு அழையுங்கள். இத்தகவலை வழங்குவது சிங்கப்பூர் காவல்துறை.
5: எப்ப பார் அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கி ஜின்னையில சமைச்சு கொடுத்தேன்.
6: ஆஹா, சம்ம வாசனை! வெளியில வாங்க. அம்மா எங்க?
5: அது நான் சமைச்சதுதான் சொன்னதும் அவரு ஆடியே போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவம் எல்லாம் ஆர்கேஜினை உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசுனைங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்குவோம். ரொம்பவே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
7: ஆர்கேஜினை சிங்கப்பூரின் திருப்பமான
8: கொஞ்சம் சிந்தனை நிறைந்த புன்னகை.

0: வித்யாசாகரின் இசையில் இரு பாடல்கள் உங்களுக்காக ஒலித்தன. கோயம்புத்தூர் மாப்பிள்ளை திரைப்படத்தில இருந்த பாடலை கேட்டிருந்தீங்க. ஹரிஹரன் சாதனா சர்க்கம் அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. அதற்கு முன்பு நிலாவே வா திரைப்படத்தில இருந்து ஹரிஹரன் சித்ரா கொண்டு வந்த பாடல் உங்களுக்காக ஒலித்தது.
1: போக்குவரத்து நிலவரம்.
0: வாகனங்கள் பழுதாகி உள்ளன. துவாசை நோக்கி செல்லும் AYE கேப்பல் ரோடிற்கு பிறகும், BKEயை நோக்கி செல்லும் KJE சுங்காய் தங்கா ரோடிற்கு பிறகும், சாங்கியை நோக்கி செல்லும் PIE டெம்பனிஸ் அவென்யூ 5 பிறகும் வாகனங்கள் பழுதாகி உள்ளன.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: காலை நேர பயணங்கள் முதல் வார இறுதி உல்லாச பயணங்கள் வரை உங்கள் ஒவ்வொரு பயணத்தை பிவாடி எப்போதும் தயாராக உள்ளது. பிவாடியின் மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன மற்றும் நடைமுறைக்கேற்ற புத்தம் புதிய பிவாடி ஆட்டோ 1 மற்றும் பிவாடி ஆட்டோ 3 EBO வாகனங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதோடு பிவாடி வாழ்க்கை முறை அட்டையை பயன்படுத்தி பிவாடி உரிமையாளர்கள் பிரத்யேக உணவை சுவைக்கலாம். வாழ்வியல் மற்றும் நல்வாழ்வு சலுகைகளை பெற்று மகிழலாம். உங்களுக்கு அருகில் உள்ள பிவாடி காட்சியகத்திற்கு வருகை தந்து இன்றே உங்கள் சோதனை ஓட்டத்தை முன்பதிவு செய்யுங்கள்.
7: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
8: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
7: வாவ், அருமை. இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
8: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவித்தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் ASKtraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
9: உங்களுக்கு தெரியுமா,
0: இதே நாள் 1975 ஆஸ்திரேலியாவிடமிருந்து முழு சுதந்திரம் பெற்றது பாப்பா நியூ கினி. பாப்பா நியூ கினியில் ஏறத்தாழ 11.8 மில்லியன் மக்கள் வாழ்கின்றனர். இவர்களில் 80-85 விழுக்காட்டினர் கிராமப்புறங்களில் வாழ்வதாக தகவல்கள் கூறுகின்றன. உலகத்திலேயே ஆக பெரிய தீவுகளில் 2 நிலையில் உள்ளது போர்ட் மோஸ்பி. இதுதான் பாப்பா நியூ கினியின் ஆக பெரிய நகரம். இதுவும் பாப்பா நியூ கினியின் தலைநகரம். பாப்பா நியூ கினியின் தென்கிழக்கு கடற்கரையில் போர்ட் மோஸ்பி அமைந்துள்ளது. இது நாட்டின் நிர்வாக மற்றும் பொருளாதார மையமாக திகழ்கிறது.
2: இத்தகவலை வழங்கியோர்
0: மனதை தொடும் மனமும் சுவையும் கொண்ட மில்கி மிஸ்ட் நெய். சுத்தமானது, நம்பகமானது. நெய் என்றால் மில்கி மிஸ்ட்.

0: இனிமையான 90
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு.
2: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
3: நேரம் இப்பொழுது காலை 9:29 ஆகிவிட்டது. ஏ ஆர் ரஹ்மான் இசையில் லவ் பேர்ட்ஸ் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக சற்று முன்பு பாடல் ஒலித்தது. ஹரிஹரன், சித்ரா மற்றும் குழுவினர் அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் சுரேஷ் பீட்டர்ஸ் பாடியிருக்கும் இந்த பாடலை நாம கேட்க இருக்கோங்க. அப்பா, அற்புதமான ஒரு பாடல். 90களில் வெளியான இந்த பாடலை கேட்பதற்கு முன்பு வாங்க தங்க விலை நிலவரத்தை நாம தெரிஞ்சுக்கலாங்க. 22 கேரட் தங்கம் கிராமுக்கு 171 வெள்ளி 90 காசு.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு DMY ஜுவலர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.
4: தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சிக்கு அவசியம் போகணும்.
5: ஏன் அவசியம்னா,
4: குழந்தைங்க, முதியோர், நோயாளிகளை கவனிச்சுக்க பொறுப்பான சிறப்பு பணிப்பெண்கள் அவசியம்.
5: அதுக்கு தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி போறது அவசியம். தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி 30 ஆண்டுகள் அனுபவம். பிலிப்பீன்ஸ், இந்தோனேசியா, மியான்மர், இந்தியா, இலங்கையில இருந்து சிறந்த பணிப்பெண்களை தேர்ந்தெடுத்து அனுப்புவாங்க. மும்தா ஜோசேன நேரடியா போய் பார்த்தா போதும், எல்லாத்தையும் கவனிச்சுக்குவாங்க. 2 ஸ்ட்ராங்கன் ரோட், டேக் அ பிளேஸ், B1-25.
4: இப்போதே அழையுங்க.
5: 6-3-3-4-1-0-5-5. மட்டும்தான் சுவையான சோய் கார்லிக் சாஸ் சாறு நிறைஞ்ச ருசியான கோடி. நான் ஒரு வைக்கும் பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் அட அட அட ருசியோ ருசி என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹாட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க, அல்லது கடையில் இருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்க. இந்த சலுகை செப்டம்பர் 16 தேதி வரை மட்டும்தான்.

0: எம்சிஇஐ நோக்கி செல்லும் ஏ கிளெமிட்டி அவென்யூ 2 பிறகு முதலாம் தடத்தில் விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. வுட்லண்ட்ஸை நோக்கி செல்லும் பி கே இ டேரி ஃபார்ம் ரோட் நுழைவாயில் அங்கேயும் விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. சிடிஇஐ நோக்கி செல்லும் எஸ் எல் இ யோஜுகாங் ரோடிற்கு பிறகு விபத்து ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக லென்டோ அவென்யூ வரையிலும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. 2-3 தடங்களை தவிர்க்கவும்.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
2: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
1: ஒலி 968
0: மண்டாடி
5: கொம்பன் கடலாடி கடலே கத்தும் மன்றாடி வெளியில இடியாகி வங்கர மண்டாடி.
0: மண்டாடி என்பது சூரி நடிப்பில் சமீபத்தில் வெளியான ஒரு திரைப்படம். மண்டாடிக்கு என்ன பொருள் அப்படின்னா சி வண்டர் அப்படின்னு பொருள்படும். மதிமாறன் புகழேந்தி இந்த திரைப்படத்தை எழுதி இயக்கியிருக்காரு. இந்த திரைப்படத்துல சூரியோட சேர்ந்து சுஹாஸ் நடிச்சிருக்காரு. மண்டாடி திரைப்படத்தின் வாயிலாக சுஹாஸ் தமிழ் திரையுலகிற்கு அறிமுகமாகிறாரு. அது மட்டும் இல்லைங்க, மகிமா நம்பியார், சத்யராஜ், மிதுன் ஜெய், ரவீந்திர விஜய் இப்படின்னு பலரும் மண்டாடி திரைப்படத்துல நடிச்சிருக்காங்க. சூரி அப்படின்னு சொல்லும்பொழுது மாமன், கருடன், விடுதலை பாகம் ஒன்று இப்படின்னு பல ஹிட்டான திரைப்படங்களை வழங்கி இருக்காரு. இப்ப சுட சுட வெளியாகி இருக்கும் தகவல் என்னவென்றால் மண்டாடி இந்த திரைப்படங்களின் வெற்றியை விஞ்சி உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலக அளவுல முதல் வார இறுதியில் இதன் வசூல் சுமார் 50 கோடியை தாண்டி உள்ளது அப்படின்னு கூறப்பட்டுள்ளது. இயல்பான நடிப்பு, சக்தி வாய்ந்த காட்சிகள், அதோடு விறுவிறுப்பான விளையாட்டு நாடக பின்னணி, இவை எல்லாமே தான் இந்த திரைப்படத்திற்கான வெற்றி அப்படின்னும் ரசிகர்கள் சொல்றாங்க. உங்களோட இந்த தகவலை பகிர்ந்த பிறகு நானும் மண்டாடி திரைப்படத்தை போய் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நீங்க என்ன பாக்கலன்னா கண்டிப்பா போய் பாருங்க. இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம் கைராசி நம்பிக்கை அணி மணி.

0: இசைஞானி இளையராஜா, கே ஜே ஜேசுதாஸ் இவர்களுடைய கூட்டணியில உங்களுக்காக பாடல்கள் ஒலித்தன. வண்ண வண்ண பூக்கள் திரைப்படத்தில இருந்து கே ஜே ஜேசுதாஸின் தனிக்குரல் கீதம் உங்களுக்காக ஒலித்தது. அதற்கு முன்பு தளபதி திரைப்படத்தில இருந்து பாடலை கேட்டிருந்தீங்க. கே ஜே ஜேசுதாஸ் எஸ் ஜானகி அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க.
1: போக்குவரத்து நிலவரம்.
0: விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. டிபிஇயை நோக்கி செல்லும் கேபிஇ பாங்காக் ஈஸ்ட் டிரைவிற்கு பிறகு, சாங்கியை நோக்கி செல்லும் பிஆர்இ லோனி ரோடிற்கு பிறகும், ஏஒய்இயை நோக்கி செல்லும் குயின்ஸ்வே ஹாலன் ரோடிற்கு பிறகும் வாகனங்கள் பழுதாகி உள்ளன. போக்குவரவு பல இடங்களில் நெரிசலாக உள்ளது. குறிப்பாக ஏஒய்இயை நோக்கி செல்லும் சிடிஇ ஹெவ்லாக் ரோடு எக்ஸிட் அங்கேயும், எஸ்எல்இயை நோக்கி செல்லும் சிடிஇ மர்ச்சன்ட் ரோடு எக்ஸிட் அங்கேயும், துவாசை நோக்கி செல்லும் பிஆர்இ ஜலான் பஹார் எக்ஸிட் அங்கேயும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி குறிப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: எனக்கு நல்ல ருசியா சூடா இட்லி தோசை பூரி சாப்பிடணும் போல இருக்கு.
7: மெட்ராஸ் காஃபி ஹவுஸ்க்கு போகலாம். பொங்கல் மெதுவடை செட் அல்லது பூரி மெதுவடை செட் டீ காஃபியோட 3 வள்ளி மட்டும்தான். சைவ சாப்பாடு 5 வள்ளி தான்.
6: அவங்க கேட்டரிங் சாப்பாடும் ருசியா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன்.
7: பதப்படுத்தும் பொருட்களும் செயற்கை சுவையும் சேர்க்க மாட்டாங்க.
8: பாரம்பரிய சுவைக்கு உத்தரவாதம் மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் கேட்டரிங். கர்வா ரோட், வீராசாமி ரோட், சென்னை ரோட்,
9: தெரியும். கை தொலைபேசி சலுகைகளை பற்றி நான் பொதுவாக அவ்வளவு உற்சாகம் அடைவதில்லை, ஆனால் புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸ்க்காக இதுவரை இல்லாத அளவிற்கு மிகச்சிறந்த சலுகையை M1 வழங்குகிறது. முன்பணம் கட்டணம் ஏதுமின்றி இப்போதே M1க்கு மாறுங்கள். உங்கள் திட்டத்தில் 50 விழுக்காடு தள்ளுபடி மற்றும் M1 பிரத்யேக துணை கருவிகள் பரிசு தொகுப்பு உட்பட 2600 வள்ளிக்கும் அதிகமான சேமிப்புகளையும் அனுகூலங்களையும் பெற்றிடுங்கள். எனவே இப்போதே சிறந்த சேவைக்கு மாறுங்கள். M1.com.sg க்கு சென்று வேரியபிள் அப்பச்சர் கேமரா மற்றும் நீண்ட நேர மின்கல திறன் கொண்ட புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸை இப்போதே முன்பதிவு செய்யுங்கள். முன்பதிவு September 17 அன்று முடிவடைகிறது. இத்தகவலை வழங்கியது M1.
10: திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. முத்துக்காளியாக சூரி, சட்ட புலியாக சுஹாஸ், மகிமா நம்பியார், சத்யராஜ் இவர்களுடன் மற்றவர்களும் சேர்ந்து கலக்கும் மண்டாடி. கோல்டன் வில்லேஜ் டவுன் டவுன் ஈஸ்ட் கார்னிவல் சினிமாஸ், கோல்டன் மாய டவர், மாய சினிமாஸ், காஸ்வே பாயிண்ட். இந்த திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. NC-16 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இந்த திரைப்படத்தில் சில வன் செயல் காட்சிகள் இருக்கின்றன. வெளியீடு 3 Dot Movies Private Limited.
11: பாயமாத்து ரூட்டடுங்கடா.
12: கொஞ்சம் சிந்தனை
13: நிறைந்த புன்னகை. வணக்கம் சிங்கே.
0: சரி நேர்களே, உங்களிடமிருந்து நான் விடைபெற நேரம் வந்தாச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காலை 1:08 போல நான் வந்து நேர்கள் கிட்ட ஒரு தலைப்பை தொட்டு கருத்தை கேட்டிருந்தேன். அதாவது வேலை இடத்துல ஒரு சக ஊழியர் உங்ககிட்ட வந்து சொல்றாரு, இன்னொருத்தர் உங்களை பத்தி பேசியிருக்காங்க அப்படின்னு, நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். பல நேயர்கள் அதை நான் புறக்கணிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் பல நேயர்கள் அவங்க வந்து தப்பா பேசியிருந்தாங்கன்னா நான் கண்டிப்பா அவங்க கிட்ட போய் பேசுவேன். நான் கேட்பேன், இந்த மாதிரி ஏன் தப்பா பேசுனீங்க அப்படின்னு கேட்டு தெளிவு பெற்றுக்கொண்டு இனிமே இந்த மாதிரி பேசாதீங்க அப்படின்னு ரொம்ப தெள்ள தெளிவா சொல்லிருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா பெரும்பாலான நேயர்கள் நான் அதை பத்தி கவலையே பட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா பின்னாடி பேசுறவங்க பின்னாடிதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, நம்ம ஒலியின் உற்ற நேயர்களில் ஒருவர் பார்த்திபன், அவரு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு அறிவுரையை சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டலாம் வாங்க.
14: இனிய காலை வணக்கம், சஜினிஜி பார்த்திபன் பேசுறேன். ஒன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம பின்னாடி பேசுறதுனால நம்ம அவங்க முன்னாடிதான் இருக்கோம். எப்படி இந்த பஞ்சு? அதை நினைச்சுக்கிட்டு நான் அப்படியே போயிட்டே இருப்பேன்.
0: இந்த பஞ்சோட நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்களை நாளை காலை மற்றும் ஒரு வணக்கம் சிங்கை நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். பஞ்சுக்கு நன்றி பார்த்திபன். நேர்களே, இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக அமைய என்னுடைய வாழ்த்துகள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.

0: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
1: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர் ஜோதி ஸ்டோ புஷ்பக்கடை.
2: நல்ல தருணங்களை தருவேன் புன்னகையில் மகிழ்வேன்.
3: நேர அறிவிப்புக்கு ஆதரவு
0: மனம் நிகழ திருமணம் நிகழ காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
3: காலை மணி 10 மீடியாகாப் 968 செய்திகள் தொகுத்து வாசிப்பது இந்திரஜித். சிங்கப்பூரில் காற்றின் தரம் நேற்றோடு ஒப்பிடுகையில் சற்று மேம்பட்டிருக்கிறது. இன்று காலை 9 மணியின் நிலவரப்படி மத்திய வட்டாரத்தில் மட்டுமே ஆரோக்கியமற்ற நிலை தொடர்கிறது. நேற்று மத்திய வட்டாரத்தில் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 154 தொட்டது. இன்று காலை அது 102. மற்ற வட்டாரங்களில் 75-85 இடைப்பட்டு காற்று தரம் மிதமாகவே உள்ளது. இந்தோனேசியா காட்டுத்தீயை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கிறது. காடு பற்றி எரியும் இடங்களில் மட்டுமின்றி மற்ற வட்டாரங்களிலும் தீ பரவாமல் தடுக்க அரசாங்கம் நடவடிக்கையை விரிவுபடுத்துகிறது. தீயணைப்பாளர்கள் ஹெலிகாப்டர்களின் துணையோடு நெருப்பை ஒடுக்க முயல்கின்றனர். நெருப்பு மூட்டும் வேலையை தவிர்க்கும்படி பொதுமக்களை அரசாங்கம் கேட்டுக்கொள்கிறது. அணைக்காத சிகரெட்டை வீசுவது போன்றவற்றை தவிர்க்கும்படியும் அது கேட்டுக்கொண்டது. இந்தோனேசியாவில் 1400 இடங்களுக்கு மேல் தீ பற்றி எரிகிறது. புகை மூட்டம் மலேசியாவையும் சிங்கப்பூரையும் பாதிக்கிறது. பீஷான் தாம்சன் வட்டாரங்களில் நேற்று ஏற்பட்ட இணைய தடங்கள் இன்று காலை சீர் செய்யப்பட்டுவிட்டது. சீர் செய்யும் பணி காலை மணி 5:40 நிறைவு பெற்றதாக நெட்லிங் ட்ரஸ்ட் நிறுவனம் தெரிவித்தது. நேற்று தொடங்கிய தடங்களில் சுமார் 1000 பயணிட்டாளர்கள் பாதிக்கப்பட்டனர். 3வது தரப்பு குத்தகையாளர் மேற்கொண்ட கட்டுமான பணியின் போது இணைய சேவை துண்டிக்கப்பட்டதாக நிறுவனம் கூறியது. சாலையை விரிவுபடுத்தும் வேலை நடந்தபோது பல ஃபைபர் கம்பிவடங்கள் சேதமுற்றதாக நெட்லிங் ட்ரஸ் நேற்று இரவு தெரிவித்தது. இரவு முழுவதும் பணியாற்றி நிலைமையை சீர் செய்ததாகவும் தடங்கள் குறித்து விசாரணைக்கு பின் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அது குறிப்பிட்டது. நெதர்லாந்தில் நாச வேலை காரணமாக நாட்டின் பெரும்பகுதி இடங்களில் ரயில் சேவை முடங்கியிருக்கிறது. சுமார் 30 வெவ்வேறு இடங்களில் தண்டவாளத்தில் பொருள்கள் வைக்கப்பட்டன. வேண்டுமென்றே ரயில் சேவையை தடுக்கும் சதிவேலை அது எது என்று ப்ரோ ரயில் நிறுவனம் குறிப்பிட்டது. தண்டவாளத்தில் பொருள் வைக்கப்பட்டதால் அங்கு ரயில் இல்லாவிட்டாலும் ரயில் இருப்பதாக கணினி முறை புரிந்து கொள்கிறது. எனவே சிவப்பு விளக்கு எரியும் ரயில் செல்ல முடியாது என்று ப்ரோ ரயில் சொன்னது. ஒரு ரயில் அதையும் மீறி தண்டவாளத்தில் வைக்கப்பட்ட பொருள் மீது மோதியதாகவும் யாருக்கும் காயமில்லை என்றும் நிறுவனம் தெரிவித்தது. பிரதமர் உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய ஒருங்கிணைக்கப்பட்ட நாசவேலை அது என்று குறிப்பிட்டார். அரசாங்கம் வரவு செலவு திட்டத்தை முன்வைக்கும் தினத்தில் அது நடந்திருக்கிறது. விவசாயிகள் அரசாங்க கொள்கைகளை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஆனால் அவர்கள் இதில் சம்பந்தப்படவில்லை என்று கூறிவிட்டனர். காவல்துறை விசாரணை நடத்துகிறது. உலகச் சந்தையில் எண்ணெய் விலை இன்று குறைந்திருக்கிறது. அமெரிக்காவில் கச்சா எண்ணெயின் கையிருப்பு அதிகரித்தது அதற்கு காரணம். 1.5 மில்லியன் பீப்பாய் குறையும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அது 7 மில்லியன் பீப்பாய் அதிகரித்தது. அனைத்துலக பிராண்ட் எண்ணெய் விலை 93 காசு குறைந்தது. நேற்று எண்ணெய் விலை $3 உயர்ந்தது. சிங்கடலுக்கு செல்லும் எண்ணெய் குழாய் தாக்கப்பட்டதால் சவுதி அரேபியாவில் யன்பு துறைமுகத்தில் எண்ணெய் ஏற்றுவது நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதனால் உலக எண்ணெய் விநியோகம் குறையும் என்ற அச்சம் ஏற்பட்டது. அதிநுண்ணறிவு கொண்ட AI செயற்கை நுண்ணறிவை தடை செய்ய அமெரிக்காவும் சீனாவும் சேர்ந்து செயல்பட வேண்டும் என்று அறைகூவல் விடுக்கப்படுகிறது. அமெரிக்க செனட்டர் பெர்னி சாண்டர்ஸ் வாஷிங்டன் DC நடைபெற்ற மனித ஆதரவு பேரணியில் பேசினார். AI வளர்ச்சி மனிதர்களை மீறிச் சென்று பேராபத்தை ஏற்படுத்திவிடும் என்று அவர் எச்சரித்தார். பல மில்லியன் பேருக்கு வேலை பறிபோகும் என்றும் அவர் சொன்னார். ஆனால் AIக்கு கட்டுப்பாட்டை விதிப்பதை அமெரிக்க மக்களவை நாயகர் மைக் ஜான்சன் நிராகரித்தார். அமெரிக்காவில் நிறுத்தினால் சீனா முன்னுக்கு சென்றுவிடும் என்று அவர் சொன்னார். அது அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பை பாதிக்கலாம் என்றார் அவர். நிறுவனங்களின் சுய பாதுகாப்பு தான் சரியான தீர்வு என்று திரு ஜான்சன் சொல்கிறார். AI மனிதனின் கதையை முடித்துவிடும் என்று சொல்வது வெறும் கட்டுக்கதை என்று அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நேற்று கூறினார். பிரிட்டனில் ஊழியர்கள் AI பயன்படுத்த ஆண்டுக்கு $1.4 பில்லியன் செலவு செய்கின்றனர். டெலாய்ட் கணக்காய்வு நிறுவனம் அந்த புள்ளி விவரத்தை வெளியிட்டது. மூன்றில் இருவர் சாட் ஜிபிடி உள்ளிட்ட தளங்களை பயன்படுத்துகின்றனர். நிறுவனங்கள் அந்த கருவிகளை வழங்குவதற்கு ஊழியர்கள் தங்கள் சொந்த செலவில் அவற்றை பயன்படுத்துவதாக ஆய்வு கூறுகிறது. ஏஐ பொறுத்தவரை முதலாளிகளை விட வேலை பார்ப்பவர்களே முன்னிலையில் இருப்பதாக அது சொல்கிறது. சுமார் 25,000 பேரிடம் ஆய்வு நடத்தப்பட்டது. ஜப்பானில் பல ஆண்டாக தொடர்ந்து மக்கள் தொகை குறைகிறது, ஆனால் மூத்தோர் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. 100 வயதை கடந்தவர்கள் எண்ணிக்கை முதல் முறையாக 100,000 தாண்டியிருக்கிறது. ஜப்பானில் 56 ஆண்டாக தொடர்ந்து 100 வயதை கடந்தவர்கள் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. தற்போது அந்த எண்ணிக்கை 107,000 அதிகம் என்று சுகாதார அமைச்சு சொல்கிறது. பெண்களே அதிகம். 100 வயதை கடந்தவர்களில் 94,000 அதிகமானோர் பெண்கள். ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் அடுத்த ஸ்டார்ஷிப் சோதனைக்கு தயாராகிறது. வரும் 22ஆம் தேதி சோதனை நடக்கலாம். 14வது ஸ்டார்ஷிப் சோதனை பயணம் இது. முதன்முறையாக அதை பூமியின் சுற்றுப்பாதையில் செலுத்த திட்டமிடப்படுகிறது. அரசாங்கத்தின் ஒப்புதலுக்காக காத்திருக்கிறது. பயணம் சுமார் 10 மணி நேரம் நீடிக்கும். ஸ்டார்ஷிப் சுமார் 275 கிலோமீட்டர் உயரத்தில் பறக்கும். பூமியை 6 முறை சுற்றி வரும். பிறகு மேற்கே பசிபிக் பெருங்கடலில் இறங்கும். இதனுடன் செய்திகள் முடிவடைந்த நடத்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
4: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம் 6294 6294

0: Samsung Galaxy Z கைத்தொலைபேசியை இலவசமாக பெற ஆசையா? ஸ்டார் மூலம் வாங்கி மொத்தம் 2200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெற்றுக் கொள்ளுங்கள். பணத்திற்கேற்ற மதிப்பை பெறுங்கள். கைத்தொலைபேசி சாதன கழிவுகளை பெறுங்கள். பழைய கைத்தொலைபேசியை கொடுத்து கூடுதலான 300 வெள்ளியையும் பெறுங்கள். 5G அன்லிமிடெட் பிளாஸ் திட்டத்தின் மூலம் அளவில்லாத இணைய சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புடைய சந்தாவை இலவசமாக பெற்று பிரீமியர் லீக் காட்பந்து ஆட்டங்களை நேரடியாக காணலாம். உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கும் ஸ்டார்ஹப் கடைகளுக்கு இப்போவே செல்லுங்கள் அல்லது starhub.com/samsung. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
1: ஸ்டார்ஹப், we got you.
2: சன் பிரதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை பெற்று ஐரோப்பாவின் சிறந்த அம்சங்களை அனுபவிக்கலாம். ஐரோப்பாவிற்கு நீங்கள் நேரடியாக பயணம் செய்யலாம். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 800 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, அதோடு இருவர் பயணம் செய்யும் போது 600 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, இலவச பயண காப்பீடு, இலவச சுற்றுலா ரத்து செய்தல், கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. அல்பைனின் பிரம்மாண்ட மலைப்பகுதிகளை ரசியுங்கள். அஞ்சல் அட்டையில் இடம்பெறும் அழகிய இடங்களுக்கு செல்லுங்கள். வணக்கம் கூறி துருவ ஒளியை நோக்கி நடக்கலாம். இச்சலுகை செப்டம்பர் 27 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் sunbrothers.com. அழையுங்கள் 6212-9660.
3: சத்தம் ரொம்ப பலமா இருக்கு, உற்சாகம் ரொம்ப ரொம்ப கூட இருக்கு.
4: ரத்தத்தின் ரத்தமே எல்லாம் உங்களுக்காக தான்.
5: டான்ஸ் வேணுமா? டான்ஸ் இருக்கு. ஃபைட் வேணுமா? ஃபைட் இருக்கு.
6: திங்கள்
7: முதல் வெள்ளி வரை
8: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை.
3: நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா ரொம்ப எக்ஸ்ட்ரா எனர்ஜியா இருக்கும்.

0: வேட்டையாடு விளையாடு திரையப்படுத்தே தேவன் ஏகாபுரம் திப்பு நாக்குள் குழுவினர் பாடிய கற்க கற்க பாடலை கேட்டிருந்தோம்.
1: இது உங்க ஆனந்தம் ஆரம்பம், இது உங்க ஆனந்தம் ஆரம்பம். அண்மையில ஒரு செய்தி வெளியாகி இருந்துச்சு, நீங்களும் பார்த்திருப்பீங்க, காதரும் நீங்களும் பார்த்திருப்பீங்க. இந்த பாப்புலர் கடை இருக்குது இல்லையா, அந்த பாப்புலர் கடையில நிறைய நினைவுகள் நமக்கு இருக்கும். எப்போதுமே பள்ளி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால நம்ம இங்கதான் போவோம், நம்மளுடைய புத்தகங்களை வாங்குறதுக்கு, புத்தகங்களுக்கு தேவையான பல பொருள்களை வாங்குறதுக்கு இங்கதான் போவோம். சில பேருக்கு அந்த பேனா கூட 0.7 இருக்கும், 0.5 இருக்கும். இப்போ அப்படிப்பட்ட ஒரு கடை ஒரு கிளைய மூட போறாங்க, மூடிட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தியை நேற்று படித்த போது ரொம்ப சோகமா இருந்துச்சு. காத
0: ஒரு காணொலி வந்தது அங்க ஜூரோங் பாயிண்ட் அவுட்லெட்ல, அந்த கடையில அந்த கடைகள் மூடத்துக்கு முன்னால அங்க இருக்கிற அந்த ஊழியர்கள்லாம் நன்றி சொல்றாங்க. கடந்த 30 ஆண்டுகளா நாங்க செயல்பட்டு இருக்கோம், உங்க ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த காணொலியை பார்த்திருந்தேன். அதை பார்க்கும்போது ஆமால, சிறு வயதுல நமக்கு நன்கு தெரிந்த ஒரு கடை, அங்க போயிட்டு எனக்கு பிடித்த G2 பைலட் பென் எல்லாம் போய் வாங்குவேன்.
1: ஆமா, அதை சொல்லிங்க, ரொம்ப புகழ்பெற்ற சில பேனாவல்ல

0: மறக்க முடியுமா? சென்று வாங்குவோம், போட்டி போடுவோம். ஓ, நான் இதை வாங்கிருக்கேன், என் நண்பர் வந்து என்ன வாங்க போறாங்க, என்ன வச்சிருக்காங்க, அவங்க என்ன வச்சிருக்காங்களோ அதை போய் வாங்குறது. இப்படிதான் பல வார இறுதிகள் போயிருக்கோம். இப்போ விவோ சிட்டி ஜூரோங் பாயிண்ட் இந்த கிளைகளை மூடுறாங்க, ரொம்ப வருத்தமா இருக்கு.
1: ஆனா கிளைகளை தான் மூடுறாங்க, பாப்புலரே மூடல.
0: இல்ல இல்ல இல்ல, அந்த அந்த கிளைய மட்டும் தான் மூடுறாங்க. ஆனா ஹாங்காங் மால்ல காதர் திரும்ப பாப்புலர் புக் ஸ்டோர் அந்த புத்தக கடை கிளைய வந்து திறக்கறாங்க.
1: சரி சரி, அப்ப ஜூரோங் இருக்கிற மக்கள் எங்க போவாங்க?
0: ஹாங்காங்க்கு தான் போகணும்.
1: ஹாங்காங் வரைக்கும் போனோம்.
0: சிங்கப்பூர் ரொம்ப மற்ற நாடுகள் இருக்கிறவங்களை பத்தி யோசிச்சு பாருங்க.
1: அதனால நீங்க எங்க தூரமா போயிடாதீங்க, எங்க பக்கமா வாங்க. ஆனந்தம் ஆரம்ப நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருச்சு.
0: உங்களுக்காக கார்த்திக் சன் ரஞ்சித் கொண்டு வரும் பாடல் இதோ திருவிளையாடல் ஆரம்பம். படத்துல இருந்து என்னமா கண்டு சௌக்கியமா?

0: வளையல்கள் அணியும் போது எல்லாமே ஒரே மாதிரி இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. இரண்டு மெலிதான வளையல்கள், அதற்கு நடுவுல கொஞ்சம் அகலமான ஒரு வளையல், இதுவே உங்க கைக்கு ரொம்ப அழகான சமநிலையை கொடுக்கும். வெவ்வேறு வடிவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா எல்லாமே ரொம்ப கனமா இருந்தா உங்க கை முழுமையாக இருக்கிறது போல இருக்கும். ஒரு முக்கியமான வளையல மையமா வச்சு அதை சுற்றி எளிமையான வளையல்களை சேர்த்து பாருங்க. கையில எந்த எண்ணிக்கையில வளையல்கள் இருக்குது என்பது முக்கியம் இல்லைங்க, அதை எப்படி நம்ம அணியிறோம், எந்த வரிசையில எப்படி அதை அடுக்கி நம்ம அணியிறோம் என்பதுலதான் அந்த முழு அழகே இருக்குது. அதோட தினமும் நீங்க அணியும் தங்க நகை அதிக வேலைப்பாடோட இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மெலிதான சங்கிலி, சிறிய காதணி, எளிய வளையல், இவை போதுமானது. எந்த ஒரு உடையா இருந்தாலும் சரி, எந்த நேரத்துல வேணாலும் நீங்க அழகா எளிதா அணிந்துட்டு போகிறதுக்கு உங்களுக்கும் சுலபமா இருக்கும்னு சொல்றாங்க. ஜாய் அலிகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
1: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
2: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
3: ராக்ஸ்டார் அனிருத்தின் எக்ஸ்வி டூர். ராக்ஸ்டார் அனிருத்தின் 15 ஆண்டுகள் இசை பயணத்தை கொண்டாடும் ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி இப்போது சிங்கப்பூரில். வரும் செப்டம்பர் 26 சிங்கப்பூர் இண்டோர் ஸ்டேடியமில் புத்தம் புதிய பரிமாணத்துடன் ட்ரெய்லர் 2, ஜனநாயகன், பாரடைஸ், ராகா ஆஃப் ரிவெஞ்ச், AA23. நுழைவுச் சீட்டுகளுக்கு sistic.com.sg. நிகழ்ச்சியை பெருமையுடன் வழங்குவோர் மைஸ்ட்ரோ புரொடக்ஷன் மற்றும் இஷ்டாரா ஜுவல்லரி. ராக்ஸ்டார் அனிருத் எக்ஸ்வி டூர்.

0: ஒவ்வொரு வினாடியும் நம்மை சுற்றி ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கின்றது. உண்மையை சொல்ல போனால் எல்லோருக்கும் உதவி கிடைப்பது இல்லை. சில வேளைகளில் எதிர்பாராத விதமாக அது அசம்பாவிதமாக நடந்து முடிந்து விடுகிறது.
1: அப்போது முதியவர் பணிப்பெண்ணின் அறையின் கதவை தட்டினார்.
0: சிங்கப்பூரில் நடந்த குற்ற செயல்கள் வலைப்பதிவாக கைபேசிக்கு மெசேஜுக்கு மேல மெசேஜ். என்ன நடந்தது? சிங்கப்பூரில் நடந்த குற்ற செயல்களின் வலைப்பதிவுகள் யாவும் எங்களுடைய மீலிசன் செயலியில் இருக்கின்றன. நீங்கள் ஓய்வாக இருக்கும் நேரத்தில் கேட்பதற்காக.
2: கட்டடங்கள், கிளைகள், கடைகள், உணவகங்கள் இப்ப மூடப்பட்டிருக்க. திரையரங்குகள் கூட மூடப்பட்டிருக்க. காதர் அந்த இடத்தை திரும்ப போய் பார்க்கலாமே அப்படின்னு நினைக்கும் போது அந்த இடம் இல்லாம போகுது. வருங்கால சங்கதிகள், வருங்கால தலைமுறைகள், இங்க ஒரு கட்டடம் இருந்துச்சுப்பா அப்படின்னு கடந்த காலமா தான் பேச முடியும். இருந்துச்சு ஒரு காலத்துல அப்படின்னு ஆரம்பிக்கணும். என்ன பண்றது?
3: அந்த காலத்துல தாத்தா எங்க திரும்ப போயிருந்தேன், அனுபவம் பிள்ளைகள் பெறுவாங்களா அப்படின்னு ஒரு கேள்விக்குறிதான்.
2: உங்களுடைய தொடக்க பள்ளி, உயர்நிலை பள்ளி இன்னும் இருக்குதா?
3: சீலிங் ஒரு பள்ளி இருந்தது தெரியுமா அப்படின்னு சிறிதன் படத்துல அஜித் பேச மாதிரி நான் பேசினப்ப,
2: அத்திப்பட்டி கிராமம்
3: சீலிங் தொடக்க பள்ளியும் சீலிங் உயர்நிலை பள்ளியும் இப்பொழுது இல்லை.
2: அப்படியா? சீலிங் தொடக்க பள்ளியை மூடிட்டாங்களா? காதர் அந்த பள்ளி இன்னும் இருக்கு. காதர்
3: பள்ளி,
2: சீலிங் தொடக்க பள்ளி இன்னும் இருக்கு.
3: அதாவது என் மனதில் இப்பொழுது இல்லைன்னு சொல்ல வந்தேன்.
2: வாவ், எப்படி இல்ல வார்த்தைகளால விளையாடுறாரு பாத்தீங்களா?
3: சீலிங் தொடக்க பள்ளிட்டு இருக்கு.
2: அங்க இருக்கிற ஆசிரியர்கள் உங்களை அடிப்பாங்க. ஏன்னா மறந்துட்டீங்களா? படைப்பாளர் ஆன பிறகு மறந்துட்டீங்களான்னு கேட்பாங்க.
3: எல்லா பள்ளிகளும் என் பள்ளிகளே.
4: என்னென்ன என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறான்.
2: மூடி இருந்தாங்க, அது நமக்கு தெரியும் நினைக்கிறேன். மூடி இருந்தாங்க, பக்கத்துலயேதான் வீட்டு பக்கம் இருக்கு. இப்ப அங்கேயும் போக முடியாது படத்தை பாக்குறதுக்கு. கேத்தே சினிப்ளெக்ஸஸ் அவங்களுடைய ஆபரேஷன்ஸ் எப்ப மூடினாங்க? செப்டம்பர் முதல் தேதி கடந்த ஆண்டு மூடி இருந்தாங்க. ஃபில்ம் கார் சினிப்ளெக்ஸஸும் மூடி இருந்தாங்க. இப்படி பல இடங்களுக்கு அது பல இடங்கள் அவங்க மூடி இருக்காங்க. ரொம்ப புகழ்பெற்ற ஒரு உணவகம் இருக்கு, த ஹாலியா, சிங்கப்பூர் பொட்டானிக் கார்டன்ஸ்ல இருக்கு. அத 25 ஆண்டுகள் கழித்து அவங்க இந்த ஆண்டு மார்ச் மாதத்துல மூடிட்டாங்க. ரொம்ப வருத்தமா இருக்கு. இந்த மாதிரி இடங்கள்லாம் அவங்க மூடிக்கிட்டே இருக்கும் போது, கட்டடங்களை மூடும் போது அங்க நிறைய நினைவுகள் இருக்கும் இல்லையா? மலரும் நினைவுகள். சின்ன வயசுல நம்ம அங்க ஓடி ஆடி விளையாடி இருப்போம்.
3: சிறு வயதுல எம்போரியம்ஸ் எல்லாம் போவோம், அந்த ஆர்கிட்ஸ் எல்லாம் போவோம். இந்த மாதிரி பல இடங்கள் இருந்தன. இதை பற்றி நிச்சயமா நம்மளுடைய நேர்களும் யோசிச்சு பார்க்கும் போது அவங்களுக்கு பிடித்த இடங்கள் இப்பொழுது இருக்குதா இல்லையா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லலாம்.
2: 9688968 எங்க இந்த இடம் இருந்துச்சு, இப்ப அந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு கொஞ்சம் அந்த வரலாறு நம்ம புரட்டி பார்க்கலாம். பகிர்ந்து கொள்ளுங்க, வாட்ஸ்அப் செய்யுங்க.

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
3: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
2: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
3: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
2: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
3: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
4: மாலா, சமீபத்துல நீ செயற்கை நுண்ணறிவு பயிற்சி வகுப்புக்கு போனதானே?
5: ஆமா, அதன் மூலம் நான் என் நேர்காணல சிறப்பா செஞ்சேன்.
4: அருமை, எங்க பயிற்சி வகுப்புக்கு
5: போனேன்? அங்க நீயும் போகணும்னு பரிந்துரைக்கிற. விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவுன்னு 6 செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டங்கள் இருக்கு. அதோட இப்போ அதிகமா தேவைப்படுற திறன்கள்ல சான்றிதழ பெறலாம்.
4: நான் இதான் தேடிக்கிட்டு இருக்கிறேன்.
5: ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 வழிகாடு வரை பயன்படுத்தலாம். காத்திருக்க வேணாம், நீ பதிவு செய்ய இன்னும் இடங்கள் இருக்கு.
4: செயற்கை நுண்ணறிவோட வேலை செய்யற உங்க எதிர்காலத்தை ASK-ஓட தன்னம்பிக்கையோட கண்டறியுங்க. ASK, people first, learning always. மேலும் தெரிஞ்சுக்க செல்லுங்க asktraining.com.sg. அழையுங்க 6484-6723, 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
6: சொல்லுங்கள் ராஜமாதா.
7: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
6: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
7: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
6: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
7: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
6: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
7: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
8: சற்று முன்பு ராஜாதி ராஜா திரைப்படுத்தணும், பார்த்தாலே பரவசம் திரைப்படுத்தும் பாடல்களை கேட்டிருந்தோம். உங்களுக்காக இனிமையான பாடல்கள் ஒளிபரப்பு மட்டும் இல்லாம இன்று நம்ம ஒரு நல்ல தலைப்பை ஒட்டி பேசிட்டு இருக்கோம்.
9: நேயர் சாந்தகுமாரி குரல் பதிவு எடுத்து அனுப்பி வச்சிருக்காங்க.
10: வணக்கம்.
9: வணக்கம். சொல்லுங்கம்மா.
10: சாந்தி பேசுறேன். நான் படித்த 3 பள்ளிக்கூடங்களும் இப்போது இல்லை. தொடக்கப்பள்ளி வந்து பெலஸ்டே கேர்ள்ஸ் பிரைமரி ஸ்கூல், அது இப்ப இல்லை. அங்க வேற ஒரு பில்டிங் வந்துருச்சு. உயர்நிலை பள்ளி வந்து ரெங்கூன் செகண்டரி ஸ்கூல், அந்த பள்ளிக்கூடமும் இப்ப இல்லை. அதையும் எடுத்துட்டு அங்க ஒரு பெரிய கட்டடம் வந்துருச்சு.
9: சரி.
10: ப்ரீ யூனிவர்சிட்டி வந்து விக்டோரியா ஸ்கூல்ல படிச்சேன். அந்த விக்டோரியா ஸ்கூல் அந்த பில்டிங் வந்து இப்போ பீப்புள்ஸ் அசோசியேஷன் டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. அதுதான் என்னுடைய நினைவு.
11: ஹாய் ஹலீமா.
9: வணக்கம்.
11: காலை வணக்கம். நான் சசி பேசுறேன். ஏனியை ஆன் பண்ணோன்னே சிரிச்சுக்கிட்டே தான் ஆன் பண்ணுவோம் எப்போதுமே. நீங்கள் ரெண்டு பேரும் நீங்கள் ரொம்ப காமெடியாக இருக்கும், நம்ம காதரு சொல்லவே
9: வேணாம்.
11: எனக்கு நினைவு இருக்கிற இடம் வந்து உள்ளன்ஸ் அந்த கஸ்தாம் கிட்ட
9: இருந்த
11: இடம். நாங்களாம் வேலைக்கு வரக்குள்ள வந்து அந்த இடத்துல வந்து போயிட்டு சாப்பிட்றதா இருக்கட்டும், பழங்களா இருக்கட்டும், துணிகளா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப சீப்பாக இருக்கும் அப்போல்லாம் வந்து. அப்போ அது அது ஒரு காலம், அது ரொம்ப நல்லா இருக்கும் அந்த இடத்துல. நம்ம கொஞ்சம் ஷாப்பிங், வீட்டுக்கெல்லாம் ஜாமான்லாம் வாங்கிட்டு போறதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த இடம். இப்ப அந்த இடத்துலாம் இல்லாம போனது வந்து ரொம்ப கவலையா இருக்கும் பாக்குறப்பெல்லாம். முன்னெல்லாம் இப்பெல்லாம் இருந்துச்சே, ஒரு 2004-2005 இருந்துச்சு, அந்த டைம் எல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தானே படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டாங்க, இப்பதான் இல்லாம போயிடுச்சுல. அதுதான் அதுதான் இன்னி வரைக்கும் மறக்க முடியாத ஒரு இடம்னு சொன்னாக்கா அது அந்த இடம் தான் நான் சொல்லுவேன்.
12: ஹாய், குட் மார்னிங். காலை வணக்கம் கதிர், ஹலீமா, எப்படி இருக்கீங்க? ஓகே. ஒரு 1970s, mid 70s, 77, 78 அந்த மாதிரி நான் யங் டைம்ல வந்து நியூவெல்னு ஒரு இடம் இருக்கும், இப்போ ஃபேர்பாக் சிட்டி ஸ்கொயர் இருக்குல்ல, அது வந்து நியூவெல்னு சொல்லுவாங்க. அங்க வந்து மேரி கோரவுன், பாசாமலா மாதிரி ஃபுட்ஸ், அங்க ஒரு தியேட்டர் கூட இருந்தது, தமிழ் படம் எல்லாம் பார்க்க போவோம். ஐ டோன்ட் நோ ஹவ் மெனி ஆஃப் அஸ் ஸ்டில் ரிமெம்பர். அப்போ வந்து எனக்கு லைக் அந்த மாதிரி வயசு இருக்கும். ஸோ எங்கள் அம்மா அப்பா வந்து எவ்ரி சாட்டர்டே ஈவினிங் வந்து வில் மேக் அ பாயிண்ட் டு கோ தே ஃபுட்ஸ். அந்த அந்த யூனோ அந்த கேம்ஸ்லாம் இருக்கும், அந்த பலூன் ஷூட் பண்ணுவாங்களே அந்த மாதிரி. இப்போ பசமல்லாமில் இருக்கோம்ல சமயத்தில் அந்த விளையாடுறது, பட் இட்ஸ் அ பீக் ஏரியா. இப்போ வந்து நீங்கள் அந்த சிட்டி ஸ்கொயர் நீங்கள் போனீங்கன்னா அந்த ஆக்சுவலி அந்த நியூ வேர்ல்டு அந்த லோகோ அந்த என்ட்ரன்ஸ் சொல்லுவாங்களே அதை ஒன்று வச்சிருக்காங்க. தே ஆர் ஸ்டில் மெயின்டைனிங் இட், அது ஒடிக்கல.
9: நீங்க எந்த இடத்தை பத்தி சொல்றீங்கன்னு தெரியுது. அது நியூ வேர்ல்ட் அம்யூஸ்மெண்ட் பார்க் 70களில் இருந்துச்சு காதர். அதன் பிறகு இதை 87ல மூடிட்டாங்க. இப்போ சிட்டி ஸ்கொயர் மால்ல நல்ல நவீனமா அந்த இடத்தை செஞ்சிருக்காங்க. இப்ப சிட்டி ஸ்கொயர் மால்ல நிறைய வசதிகள் இருக்கின்றன.
8: சற்று முன்பு சசி உல்லன்ஸ் டவுன் சென்டர் பத்தி பேசினாங்களே.
9: ஆமா ஆமா ஆமா.
8: நவம்பர் 30ஆம் தேதி 2017ல மூடினாங்க.
9: சரி,
8: அதுல ரொம்ப முக்கியமான இடம் வந்து அந்த எம்போரியம் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இருக்கும். அதுக்குள்ள கடைசியில ஒரு வீடியோ ஸ்டோர் இருக்கும். அதாவது திரைப்படங்களை வந்து நம்ம வந்து இரவல் வாங்கி பாக்குறது. நான் எப்போதும் அங்கதான்
9: கிடப்பேன்.
8: அங்கிள் நானும் க்ளோஸ்.
9: எப்படிப்பட்ட படங்கள் பாப்பீங்க?
8: நல்ல படங்கள், தமிழ் திரைப்படங்கள், முதல்வன் எல்லா படமும் அங்கதான் பாத்துக்கலாம்.
9: இல்ல தமிழ் படங்கள் மட்டும் பாப்பீங்களா? மற்ற மொழிகள் இருக்கிற படங்கள், ஏன்னா மலைய படங்கள்லாம், சீன படங்கள், அந்த மர்ம படங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும்.
8: மர்ம படம் பி ரம்லி படம் இருக்குல்ல, அப்போ
9: தாய் படங்கள் சில இந்த மர்ம படங்கள் தாய் படங்கள்லாம் சும்மா அப்படிதான்.
8: ஜப்பானிய படங்கள் பிடிக்கும். ஜப்பானிய படங்கள்
9: பிடிக்கும் பிடிக்கும், ஏன் பிடிக்காது? சரி, நேர்களை நீங்க தொடர்ந்து பகிர்ந்து கொள்ளலாம். எப்படிப்பட்ட இடங்கள் உங்க காசுல இருந்துச்சு, ஆனா இப்ப அந்த இடத்துல என்ன இருக்கு, எங்கெங்க நீங்க சென்றிருந்தீங்க, உங்க அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுங்க.

0: தொண்ணூறாம் ஆண்டு காலகட்டத்தில் வந்த பாடல்.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: ஹட்சன் டயர், பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்
3: எப்படி எல்லாருமே பயனடைற மாதிரி ஒரு சலுகையை தர முடியும்?
4: 30 வருஷம் அனுபவம்னா சும்மாவா?
3: எதை பத்தி பேசுறீங்க? நம்ம குட்டி பியூட்டி பார்லர் வழங்குற சிறப்பு சலுகையை பற்றி தான். நீங்க 8 முக பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முக பராமரிப்பு சேவைய பெறலாம். ஆனா எல்லாருமே எப்படி பயனடையலாம்? இந்த 10 முக பராமரிப்பு சலுகைய நம்ம குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் பயன்படுத்தலாம். நல்லா இருக்கே. தலைமுறைகளின் அடையாளம் குட்டி பியூட்டி பார்லர், மியூச்சுவல் சாலை, வாரத்தில் 7 நாள்களும்.
5: வந்துருச்சு வந்துருச்சு வந்துருச்சு வந்துருச்சு பீசா ஹாட்டின் புத்த புதிய சீசி 7 கொரிய சுவைக்காலி கோடி பீசா இதோ வந்துருச்சு. வெறும் 13.95 காசு மட்டும்தான். சுவையான சோய் கார்லிக் சாஸ், சார நிறைஞ்ச ருசியான கோழி, நாம் உறவைக்கும் பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் அட அட அட ருசியோ ருசி என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க, அல்லது கடையில் இருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்க. இந்த சலுகை செப்டம்பர் 16 வரை மட்டும்தான்.
1: சிங்கப்பூர் உற்சாகத்துடன் தயாராகுங்கள். இந்த செப்டம்பரில் ஐஜி நகோயா 2026 ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் ஆசியாவின் தலை சிறந்த வீரர்களுடன் களமிறங்குகிறது சிங்கப்பூர் அணி. செப்டம்பர் 19 முதல் அக்டோபர் 4 வரை ஆசிய விளையாட்டுப் போட்டிகளை நீ வாட்சின் 6 ஒளி வழிகளில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். மேலும் தினசரி சிறப்பம்சங்கள், வெற்றி தருணங்கள் ஆகியவற்றை ஒளி வழி 5 மற்றும் மீடியாகாப் ஸ்போர்ட்ஸ் யூடியூபில் கண்டு மகிழ்ந்திடுங்கள். பரவசமூட்டும் ஒவ்வொரு பந்தயமும், வெற்றியை நோக்கிய ஒவ்வொரு முயற்சியும், சிங்கப்பூரையே ஆர்ப்பரிக்க வைக்கும் ஒவ்வொரு தருணமும் ஐஜி நகோயா 2026 ஆசிய விளையாட்டுப் போட்டிகளை மீடியாகாப் தளங்களில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். சிங்கப்பூர் அணியை உற்சாகப்படுத்துங்கள். மேல் விவரங்களுக்கு newwatch.sg/asiangames.

0: கேட்டிருப்பது ஆனந்தம் ஆரம்பம் காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.
1: வணக்கம் காதர், ஹலிமா பத்மாதி பேசுறேன்.
0: வணக்கம் அம்மா, சொல்லுங்க.
1: நான் பஞ்சு ஸ்கூல், கேமரா ஸ்கூல். கேமரா ஸ்கூல் இப்ப இல்ல, அப்ப தாம்சன் செகண்டரி ஸ்கூலும் இப்ப இல்ல.
0: சரி,
1: லெவல் பே செகண்டரி ஸ்கூலும் இப்ப இல்ல.
0: எல்லாம் போ மூடியாச்சு.
1: இப்ப வந்து ரொம்ப விதவிதமா ஸ்கூல்ஸ் வந்துருக்கு.
2: ஹலோ, வணக்கம் ஹலிமா, காதர், இனிய காலை வணக்கம். நான் ஜெயம் பேசுறேன். நான் படிச்சது வந்து பெண்டமியா பிரைமரி ஸ்கூல், பிரைமரி 1 இருந்து பிரைமரி 6 வரைக்கும் படித்தேன். அதுக்கப்புறம் அதிலே படித்தேன். ஸோ இன்னமும் அந்த ஸ்கூல் அப்படியே இருக்காங்க. இன்னமும் நாங்கள் இந்த பிளாக்ல தான் இருக்கோம், கிலங் போல தான் நாங்கள் இருக்கிறோம். இன்னமும் பெண்டமியா பிரைமரி ஸ்கூல் இன்னமும் இருக்கு. ஆனால் அது அப்கிரேட் பண்ணி ரொம்ப அழகா இருக்கு. இப்ப
0: எல்லாரும் பள்ளிக்கூட பக்கம் திரும்பிட்டாங்க. ஆனா பள்ளிக்கூடங்கள் மட்டும் மூடப்படல, நிறைய கட்டடங்கள், நமக்கு தெரிஞ்ச கட்டடங்கள், உணவகங்கள், உணவங்காடிகளையும் மூடி இருக்காங்க. அதை பற்றியும் நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். எப்படி ஒரு நேயர் வந்து இந்த நியூ வேர்ல்ட் அம்யூஸ்மெண்ட் பார்க் பற்றி நிறைய வரலாறு, ஆழமான வரலாறு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி. சரி, ஒரு நேயர் குறிஞ்சித்தை அனுப்பி வச்சிருக்காங்க காலர், வான் கிளீவ் அக்வேரியம் பற்றி.
3: ஆமா, ஒரு 4 இடங்களை பத்தி சொல்லிருக்காரு. ரிவர் வேலி ரோட்ல இருந்த வான் கிளீவ் அக்வேரியம் நான் மிஸ் பண்றேன். ஒரு காலத்துல அது ஓஷன் ஏரியமா இருந்தது. 1935 அது வந்து கட்டப்பட்டது. அதன் பிறகு புதுப்பிப்பு செய்த பிறகு 1991 அவங்க திறந்தாங்க. அதுக்கப்புறம் அங்க வர்த்தகம் சரியாதனால 1996 மூடிட்டாங்க. அது மட்டும் இல்லாம ராஜன் மற்ற இடங்களையும் குறிப்பிட்டிருக்காரு, நேஷனல் தியேட்டர். அதன் பிறகு அவர் படித்த தொடக்கப்பள்ளி, ரேங்கோன் ரோட் தொடக்கப்பள்ளி, அது இப்ப ஸ்டார்லைட் உள்ள இருந்தது, இப்ப இந்தியன் ஃபைனான்ஸ் அந்த கட்டடமா மாறிடுச்சு.
0: பாத்தீங்களா, தேசிய அரங்கு, அதுக்கு பிறகு நிறைய திரையரங்குகள், ஓஷன் ஏரியா அப்படின்னு சொல்லும் போது இப்போ ஓஷன் ஏரியாக்கு நீங்க போகணும்னா சந்தோஷமா போகணும், சந்தோஷ கேட்வேல இருக்குது. சரி, பழைய இடங்களை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கிறதுனால அடுத்த அங்கத்துக்கு நம்ம இணைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். அந்த முதல் குறிப்பு, சிங்கப்பூரின் பிரபலமான சுற்றுலா தீவுல இந்த இடம் ஒரு காலத்துல இருந்துச்சு. ஒரு காலத்துல இருந்துச்சுன்னா இப்ப அது இல்ல. இங்க வந்தவங்க பெரிய நீர் சுற்றுகள்ல வேகமா சறுக்கி செல்வாங்கலாம். அந்த காலத்துல ஒரே நேரத்துல பலர் போட்டி போட்டு செல்லக்கூடிய சறுக்கும் பாதையும் இங்க இருந்திருக்கு. எந்த இடம் அது?
3: முக்கியமா இந்த இடம் எனக்கு சிறு வயதுல ரொம்ப பிடித்த இடமாக இருந்தது. எப்போதுமே அப்பா அம்மா அங்க கூட்டிட்டு போங்க சொல்லிட்டே இருப்பேன். இப்ப இந்த குறிப்புகளை கேட்ட பிறகு சில பேருக்கு ஞாபகம் வந்திருக்கலாம். உடனே உங்களுடைய பதில் அனுப்பி வைங்க. 9 6 7 8 8 9 6 8

0: என்றோ கேட்ட ஞாபகம் ஆதரவு
1: இன்றும் என்றும் வாங்க தூண்டும் உள்ளம் மகிழ சமைக்க உதவும் ஒவ்வொரு நாளும் சுவைத்திடுங்கள் இந்திய கேட் பாஸ்மதி அரிசி மொத்த விநியோகஸ்தர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
2: நீத்து உங்க மகளோட பரதநாட்டிய படைப்ப பார்த்து பிரமாதம். எங்க நாட்டையும் கத்துக்கிறாங்க.
3: ஹே மகள் மட்டும் இல்ல, நானும் சிங்கப்பூர்ல இருக்கிற முன்னணி நடன இசை பள்ளியான சர்வா ஃபைன் ஆர்ட்ஸ்ல பரதநாட்டியம் கற்றுக்கிட்டு இருக்கேன்.
2: பெரியவங்களும் வரலாமா?
3: ஆமா, பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை அம்மா மகள் ஜோடிகளும் கலந்துக்கலாம். திறமையான ஆசிரியர்கள், இந்திய நடனம் பாட்டு வாத்திய இசை வகுப்புகளும் இருக்கு.
2: வகுப்புகள் சிங்கப்பூர்ல 12 இடங்களில் நடக்குது. பதிவுக்கு sarvafineart.com அல்லது 851-233-4000 வழி தொடர்பு கொள்ளலாம்.
4: சரி, உங்களுக்கே தெரியும் கை தொலைபேசி சலுகைகளை பற்றி நான் பொதுவாக அவ்வளவு உற்சாகம் அடைவதில்லை. ஆனால் புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸ்க்காக இதுவரை இல்லாத அளவிற்கு மிகச்சிறந்த சலுகையை M1 வழங்குகிறது. முன்பணம் கட்டணம் ஏதுமின்றி இப்போதே M1க்கு மாறுங்கள். உங்கள் திட்டத்தில் 50 விழுக்காடு தள்ளுபடி மற்றும் M1 பிரத்யேக துணை கருவிகள் பரிசு தொகுப்பு உட்பட 1600 வெள்ளிக்கும் அதிகமான சேமிப்புகளையும் அனுகூலங்களையும் பெற்றிடுங்கள். எனவே இப்போதே சிறந்த சேவைக்கு மாறுங்கள். M1.com.sg சென்று வேரியபிள் அப்பர்ச்சர் கேமரா மற்றும் நீண்ட நேர மின்கல திறன் கொண்ட புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸை இப்போதே முன்பதிவு செய்யுங்கள். முன்பதிவு செப்டம்பர் 17 அன்று முடிவடைகிறது. இத்தகவலை வழங்கியது M1.

what you pity.

0: டியூர், இது என்ன நிகழ்ச்சி?
1: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் ஆரம்பம்.
2: சில மணிகள்
3: நாங்க கொடுத்த குறிப்புகளை வச்சு நேர்கள்லாம் எந்த இடத்த சொல்லிருக்காங்க அப்படின்னு பாக்கலாம். ராஜன் என்ன நினைக்கிறாருன்னா, ஈஸ்ட் கோஸ்ட் பூங்காவில இருந்த அந்த பிக் ஸ்பிளாஷா அப்படின்னு ராஜன் கேட்டிருக்காரு. அதே பதிலதான் வள்ளி நீங்க குறிப்பிட்டிருக்கீங்க. குணவதியும் அதே பதில சொல்லிருக்காங்க, பிக் ஸ்பிளாஷா இருக்கலாமோ அப்படின்னு. நல்ல பதில். ஏன்னா அந்த சருக்கு பாதை இருக்குன்னு சொல்லியிருந்தா இல்லையா கதர், அதை வச்சு பல பேரும் பிக் ஸ்பிளாஷா இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறாங்க.
4: ஆமா, நீங்க பிக் ஸ்பிளாஷ் சொல்லும் போது எனக்கு டக்குன்னு ஒரு ஞாபகம் வருது. அந்த ரோட் சேஃப்டி பார்க் ஞாபகம் இருக்கா?
3: ஓ மை காட்,
4: நீங்க வாகனம் ஓட்டலாம், நடக்கலாம்,
3: உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துருப்பாங்க, அந்த பொறுப்பு நீங்க செய்யணும். என்னுடைய தொடக்கப்பள்ளி காலகட்டத்துல நான் போயிருக்கேன். ஓ, அதெல்லாம் மறக்க முடியுமா?
4: நான் ஏங்குவேன், என்ன நடக்க விடாதீங்க, தயவு செஞ்சு வாகனத்தை கொடுங்கன்னு.
3: அப்பவே உங்களுக்கு வாகனம் தான், நடக்க கஷ்டம்.
4: ஆனா அந்த வாகனத்தை உட்கார முடியாது.
3: ஐயோ, சின்ன வயசுல தானே
4: அப்ப கொஞ்சம் இருப்பல.
3: சரி, ஆனா அந்த இடம் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். இப்ப அந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா,
4: எதுவுமே நடக்காது.
3: ஐயோ, எடுத்துட்டாங்களா?
4: கிடையாது.
3: இந்த ஒரு இடம் 90s காலகட்டத்துல இருந்துச்சு, சரிங்களா? இந்த இடம் வந்து 90s காலகட்டத்துல இருந்துச்சு. நல்ல வேளை நானும் பிறந்துட்டேன், அதனால இந்த இடத்துக்கு நானும் போயிருக்கேன்னு கொஞ்சம் மார்த்தட்டி பெருமையா
4: சொல்லலாம். நமக்கு கொடுத்துருவாங்க அந்த
3: பதில
4: கொடுத்துருக்கீங்களா?
3: நிறைய விளையாட்டு மைதானங்கள் இங்க இருக்கு, நிறைய சறுக்கு பலகைகள் இங்க இருந்தன. பலரும் ரொம்ப பிடிச்சு இந்த இடத்துக்கு போய் போட்டி போட்டு விளையாடுவாங்க. எந்த இடமா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க.

0: குவிக்கிற புதன்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
1: ஒரு நிமிட குளியலை பற்றி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்ப நம்ம எல்லாம் பலரும் அதுதாங்க செஞ்சுகிட்டு இருக்கிறோம். வேலையின் காரணமா அவசர அவசரமா வெளியே போகணுங்கிறதுனால வெந்ததையும் வேகாததையும் சாப்பிட்டு வீட்டுல இருந்து அறக்க பறக்க நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். வீட்டுல இருக்கிறத விட பல மணி நேரம் நம்ம வெளியே தான் செலவழிக்கிறோம். தூசு மாசு இதெல்லாம் கடந்து வீட்டுக்கு வந்தா ஒரு நிமிட குளியல்ல சர்ன்னு உள்ள போயிட்டு சர்ன்னு வெளியே வந்துடுறோம். காதலுக்கு மரியாதை அப்படிங்கிற மாதிரி குளியலுக்கு நம்ம மரியாதை கொடுத்தே ஆகணுங்க. ஒரு கை தொலைபேசிக்கே நம்ம ப்ரொடெக்டர் கவர்னு வாங்கி போட்டு அதை பாதுகாக்கிறோம். நாள் முழுக்க வேலை செய்யற நம்மளுடைய உடம்புக்கும் சருமத்துக்கும் நம்ம பாதுகாப்பு கொடுக்கலனா எப்படி? அதனால நல்ல தரமான சவக்காரத்தை வாங்கி நல்ல ஒரு குளியலை போட்டுட்டு வாங்கன்னு சொல்றாங்க.
2: கட்டி பியூரிஃபால இனி எல்லா நாளும் நல்ல நாளே,
3: எல்லா நாளும் நல்ல நாளே. So have a good day.
4: தொடர்புகளையும் ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
5: இன்று இடத்துல நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு மூன்று குறிப்புகளை கொடுத்திருந்தோம். சில பேருக்கு கண்டுபிடிக்க முடியல, ஆனா இந்த தவறான பதில்கள் என்ன பின்னோக்கி போக வைக்குது. எஸ்கேப் தீம் பார்க் அலிமா,
6: வா எஸ்கேப் தீம் பார்க் ஒரு காலத்துல இருந்துச்சு. ஆமா பாஸ்ரீஸ்ல.
5: அதன் பிறகு இங்க ஜூரோங் ஐஸ் ஸ்கேட்டிங் ரிங்கானு கேட்டிருக்காங்க.
6: கிளைமேட்ல இருந்து சந்திரமோகன்.
5: அதன் பிறகு ஃபாத்திமா ஃபுஜி ஐஸ் பேலஸ் னு சொல்லிருக்காங்க.
6: செந்துசா வாட்டர் ஸ்பாட்ஸ் னு ஜெயராமன் தெரிவிச்சிருக்காரு.
5: அதுதான் அந்த அப்புறம் வண்டர்லேண்ட் அம்யூஸ்மென்ட் பார்க்கா இருக்குமா அப்படிங்கறது
6: பல பேரும் இந்த இடத்துக்கு போவாங்க. வார இறுதியில பிள்ளைகள் கூட்டிட்டு போயிருவாங்க. நிறைய சர்க்கு பாதைகள்லாம் இங்க இருந்துச்சு, விளையாடுவாங்க. ஆனா என்ன, 2001 இந்த இடத்த மூடிட்டாங்க. இப்ப அங்க ரொம்ப புகழ் பெற்ற பிரபலமான பலர் வரக்கூடிய, அதாவது சிங்கப்பூர்கள் மட்டும் கிடையாது, நிறைய சுற்றுப்பயணிகளும் இங்க வருவாங்க, விளையாடுவாங்க.
5: சரி, இன்னொரு குறிப்பு கொடுக்கலாம்.
6: குறிப்பு மட்டும் கொடுங்க.
5: தண்ணீர்
6: தண்ணீர்
5: தண்ணீர்
6: அதோட சம்பந்தப்பட்ட ஒரு
5: இடம்,
6: எந்த இடமா இருக்கணும் யோசிச்சு பாருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல பதில சொல்றோம்.

0: இவ்வார நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.

0: செல்லாமணி நிலவரம்.
1: ஒரு வள்ளி 28 காசு,
2: ஒரு யூரோ
1: 1.48 காசு,
2: ஒரு ஸ்டெர்லிங் பவுண்ட்
1: 1.73 காசு,
2: ஒரு ஆஸ்திரேலிய டாலர்
1: 92 காசு,
2: 100 இந்திய ரூபாய்
1: 1.35 காசு,
2: 100 இலங்கை ரூபாய்
1: 39 காசு,
2: ஒரு சிங்கப்பூர் வள்ளிக்கு மலேசியா ரிங்கிட்
1: 3.21 காசு.
3: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
4: ஊழியர்களோட மாத சம்பளம், கூடுதல் நேரம், விடுப்பு நாள், ஊக்கத்தொகை எல்லாவற்றையும் ஒவ்வொன்னா கணக்கெடுக்கணுமே.
2: அடாப்டிவ் பே மென்பொருளை பயன்படுத்தி எல்லாவற்றையும் துல்லியமா கணக்கெடுக்கலாமே.
4: வேலை
2: அரசாங்கம் முதல் வருட பயன்பாட்டுக்கு 50 விழுக்காடு வரையிலான மானியத்தை வழங்குறாங்க. அதனை தொடர்ந்து வருடாந்திர பயன்பாட்டுக்கு ஒவ்வொரு ஊழியருக்கும் 2 வள்ளிக்கும் குறைவான மாத கட்டணம் தான். அடாப்டிவ் பே அழையுங்கள் 9348-2628. ஒன் ஸ்டாப் பேரோல் சொல்யூஷன்.
5: எனக்கு நல்ல ருசியா சூடா இட்லி தோசை பூரி சாப்பிடணும் போல இருக்கு.
3: மெட்ராஸ் காஃபி ஹவுஸ்க்கு போகலாம். பொங்கல் மெதுவடை செட் அல்லது பூரி மெதுவடை செட், டீ காஃபியோட 3 வள்ளி மட்டும்தான். சைவ சாப்பாடு 5 வள்ளி தான்.
5: அவங்க கேட்டரிங் சாப்பாடும் ருசியா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன்.
3: பதப்படுத்தும் பொருட்களும் செயற்கை சுவையும் சேர்க்க மாட்டாங்க.

0: ஹைதராபாத் மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் கேட்டரிங், கர்வா ரோட், வீராசாமி ரோட், சென்னர் ரோட், துவாஸ், ரேஸ் கோர்ஸ் லே, தேவான் கார்டன்ஸ்ல செயல்படுறாங்க. தொடர்புக்கு 8196-4806.
1: திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி, முத்துக்காளியாக சூரி, சட்டப்புலியாக சுஹாஸ், மகிமா நம்பியார், சத்யராஜ், இவர்களுடன் மற்றவர்களும் சேர்ந்து கலக்கும் மண்டாடி. கோல்டன் வில்லேஜ் டவுன் டவுன், ஈஸ்ட் கார்னிவல் சினிமாஸ், கோல்டன் மைல் டவர், மை சினிமாஸ், காஸ்வே பாயிண்ட். இந்த திரையரங்குகளில் இப்பொழுது வெற்றி நடை போடுகிறது மண்டாடி. NC-16 தணிக்கை சான்றிதழ் பெற்ற இந்த திரைப்படத்தில் சில வன்செயல் காட்சிகள் இருக்கின்றன. வெளியீடு 3 Dot Movies Private Limited.

0: சுவையாக சமைக்க.
1: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: சின்ன பிள்ளைங்க மட்டும் இல்லங்க, பெரும்பாலும் பெரியவங்களுக்கும் பொரியல்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா பல நேரங்கள்ல இந்த மாதிரி பொரியல்ல அதிகமான எண்ணெய் இருக்கும் போது எப்படி இதை சாப்பிடுது அப்படின்னு ஒரு குழப்பம் ஏற்படலாம். அதுக்கு உங்களுக்கு தேவை உப்பு.
2: உப்பு கருவாடு ஊற வச்ச சோறு ஊட்டி விட நீ போதும் எனக்கு.
0: பொரியலுக்கும் எண்ணெய்க்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேக்குறீங்களா? எந்த உணவை பொரிக்கிறதா இருந்தாலும் சூடான எண்ணெயில கொஞ்சம் உப்ப தூவி அதன் பிறகு அந்த உணவை நீங்க பொரிச்சீங்கன்னா அதுல எண்ணெய் கோர்க்காது. அப்படி பொரிக்கும் போது பொரியலோட நேரம் அழகா இருக்க கொஞ்சம் மஞ்சள் தூளை சேர்த்து பொரிச்சீங்கன்னா பொரியல் சாப்பிடறதுக்கு மட்டும் இல்ல கண்ணுக்கும் அழகா இருக்கும்.
3: ஹவுஸ் பிராண்ட் பேட்டர் மிக்ஸ், பூ போல மென்மையான இட்லி, சுட சுட மொறுவலான தோசை. ஹவுஸ் பிராண்ட் பேட்டர் மிக்ஸ், ஆரோக்கியமான காலை உணவு நொடியில் தயார்.
4: I think you mean Fantasy Island. Ooh. At Sentosa. It was a
5: right.
4: Popular water park.
5: Yes, you're right, sir.
4: A theme park in Singapore opened in 1994 and it's closed or demolished in 2001.
6: Hello, Halima and Kadir.
7: Vanakkam.
6: Vidai vandittu Fantasy Island in Sentosa.
5: காயத்ரி நீங்களும் சரியான பதில் சொல்லிருக்கீங்க. நான் சொல்லிட்டேன், அப்புறம் சொல்லாதீங்க. நான் சொல்லுறேன்,
7: அவங்க மட்டும் இல்ல பல நேர்கள் நீங்க ஃபேண்டஸி ஐலண்ட் அப்படினு குறிப்பிட்டிருக்கீங்க. இப்ப அங்க யுனிவர்சல் ஸ்டுடியோஸ் இருக்குதுங்க, USS இருக்குது. அந்த இடத்துக்கு ஒரு காலத்துல காந்திர ஃபேண்டஸி ஐலண்ட்க்கு தீவுக்கு பல பேரும் சென்றிருந்தாங்க. 1994 தொடங்கி 2001 வரைக்கும் அங்க இருந்துச்சு.
5: ஆமா, இந்த இடத்தை 54 மில்லியன் செலவுல வந்து கட்டியிருக்கிறாங்க. அப்ப சிங்கப்பூர்ல ஆக பெரிய இந்த தீம் பார்க்ஸ் அது வாட்டர் தீம்
7: பார்க்ஸ் மாதிரி,
5: அது வந்து ரொம்ப புகழ்பெற்ற இடமா இருந்தது. அங்க உள்ளுக்கே 16 வாட்டர் ரைட்ஸ் இருந்தது
7: பாத்தீங்களா. அதனாலதான் இந்த இடத்தை இயக்குறதுக்கு பல மில்லியன் லிட்டர்ஸ் தண்ணீர் தேவைப்பட்டதா. ஆனா சுமார் 7 ஆண்டுகள் மட்டுமே அது செயல்பட்டு இருந்துச்சு. ரொம்ப காலகட்டத்துல
5: ஏன்னா அங்க 2 இறப்புகள் இடம்பெற்றது. அந்த இடத்துல நிறைய காயங்களும் அடிபடுவாங்க. ஏன்னா அது ரொம்ப ஹை ஸ்பீட் டனல்ஸ் இருக்கனால குழந்தைகள்லாம் அடிபடுவாங்க.
7: ரொம்ப பெரிய நீர் விளையாட்டு பூங்காவா இருந்துச்சு.
5: எங்க அம்மாலாம் பயப்படுத்துவாங்க, அதெல்லாம் வேணாம் அங்க போகாத,
7: கீழே விழுந்துருவேன், காயம் அடைந்துரும் அப்படின்னு. அதனாலதான் அந்த இடத்தையே மூடிட்டாங்கப்பா, மூடிட்டாங்க. 8 பாதைகள் கொண்ட ஒரு பெரிய நீர் சறுக்கு அங்க இருந்துச்சா. சறுக்கு பாதையை பயன்படுத்துறதுக்காகவே பல பேரும் போயிருந்தாங்க விளையாடுறதுக்காக.
5: இப்ப ஃபேண்டஸி ஐலண்ட் ஃபேண்டஸியாவே ஆயிருச்சு.
3: இத்தகவலை வழங்கியோர்
8: அதிக புரதச்சத்து கொண்ட மில்கி மிஸ் பன்னீர் எளிதாக சமைக்கலாம். அசல் மற்றும் அசத்தலான மில்கி மிஸ் தயிர், கெட்டியானது சுவையானது மில்கி மிஸ் பன்னீர், மில்கி மிஸ் தயிர்.

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
0: காலை 10 மணியிலிருந்து பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் அரபம்.

0: Maverick Events in production Barangung. Masala Coffee live in Singapore. The return tour. இசை ரசிகர்களே, 8 ஆண்டுகளுக்கு பிறகு மசாலா காஃபி மீண்டும் சிங்கப்பூரில். மசாலா காஃபி தனித்துவமான ஃபியூஷன் இசை. நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரசிக்க நீங்கள் தயாரா? அக்டோபர் 10 இரவு 7 மணிக்கு டிமார்க்கே டவுன்டவுன் ஈஸ்டில் மசாலா காஃபி லைவ் இன் சிங்கப்பூர் தி ரிட்டர்ன் டூர். நுழைவுச் சீட்டுகளுக்கு புக் மை ஷோ டாட் எஸ்ஜி.
1: ரோக்ஸ்டார் அனிருத்தின் எக்ஸ் வி டூர். ரோக்ஸ்டார் அனிருத்தின் 15 ஆண்டுகள் இசை பயணத்தை கொண்டாடும் ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி இப்போது சிங்கப்பூரில். வரும் செப்டம்பர் 26ஆம் தேதி சிங்கப்பூர் இண்டோர் ஸ்டேடியமில் புத்தம் புதிய பரிமாணத்துடன் ட்ரெய்லர் 2, ஜனநாயகன், பாரடைஸ், ராகா ஆஃப் ரிவெஞ்ச், AA23. நுழைவுச்சீட்டுகளுக்கு sistic.com.sg. நிகழ்ச்சியை பெருமையுடன் வழங்குவோர் மைஸ்ட்ரோ ப்ரொடக்ஷன் மற்றும் இஷ்டாரா ஜுவல்லரி. ரோக்ஸ்டார் அனிருத் எக்ஸ் வி டூர்.
0: Everybody knows கண்காட்சி மீண்டும் வந்துவிட்டது. ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு சார்ந்த அனைத்தையும் ஒரே இடத்தில் அனுபவிக்கலாம். அக்டோபர் 2 முதல் 4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை கம்பஸ் 1 கடை தொகுதியின் 2ஆம் தள ஏஜியம் அங்கே நடைபெறும் நிகழ்ச்சிக்கு உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் வாருங்கள். பிரத்யேக சலுகைகள் மற்றும் கவர்ச்சிகரமான பரிசு பைகள் ஆகியவற்றை பெற்று மகிழுங்கள். இது இருப்பு இருக்கும் வரை. சனி மற்றும் ஞாயிறு 2 நாட்களிலும் பயனுள்ள தகவல்கள் நிறைந்த கருத்தரங்குகள் நாள் முழுவதும் நடைபெற உள்ளன. உங்கள் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கான எளிய வழிகள், உணவு முறை மூலம் ஆரோக்கியத்தை பேணுவது எப்படி மற்றும் நிபுணர்களின் ஆரோக்கிய குறிப்புகள் ஆகியவற்றை தெரிந்து கொள்ளுங்கள். அதோடு உங்களுக்கு பிடித்த மீடியா கார்ட் பிரபலங்களை நேரில் சந்திக்கும் வாய்ப்புண்டு. தேதியை குறித்துக் கொள்ளுங்கள். அக்டோபர் 2 முதல் 4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை கம்பஸ் 1 கடை தொகுதியின் 2ஆம் தள ஏஜியமில் நடைபெறவுள்ள எவ்ரிபடி நோஸ் கண்காட்சியில் அற்புதமான சலுகைகள், உடல்நலம் நல்வாழ்வு குறித்த ஆலோசனைகள் மற்றும் ஒரு குதூகலமான நாள் உங்களுக்கு காத்திருக்கிறது. மேல் விவரங்களுக்கு mediacorp.sg/everybodyknows.

0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
2: வணக்கம். நண்பகல் மணி 12, மீடியாகாப் ஒலி 968. செய்திகள் வாசிப்பது மீனா ஆறுமுகம். உலக பாதுகாப்பு மிகவும் நெருக்கடியான கட்டத்தில் இருப்பதாக சீனா எச்சரித்துள்ளது. பெய்ஜிங்கில் நடைபெறும் சியாங்ஷான் கருத்தரங்கில் சீன தற்காப்பு அமைச்சர் டாங் ஜுன் பேசினார். ஒரு நாடு வென்றால் மற்றொரு நாடு தோற்க வேண்டும் என்ற அணுகுமுறை காலாவதியாகிவிட்டதாக அவர் சொன்னார். நாடுகள் சேர்ந்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். வரலாற்றை பின்னோக்கி இழுக்கும் போக்குகள் மீண்டும் தலைதூக்குவதை தடுக்க வேண்டும் என்று திரு டாங் கூறினார். அது ஜப்பானின் மாறிவரும் ராணுவ நிலைப்பாட்டை மறைமுகமாக சாடுவதாக பார்க்கப்படுகிறது. ராணுவ பலத்தை பயன்படுத்துவதாக மிரட்டும் போக்கை தடுக்க வேண்டும் என்றும் திரு டாங் கூறினார். சிங்கப்பூரில் காற்றின் தரம் மேம்பட்டு வருகிறது. இன்று காலை 11 மணி நிலவரப்படி எல்லா வட்டாரங்களிலும் காற்றின் தரம் மிதமாக இருந்தது. எங்கும் ஆரோக்கியமற்ற நிலை இல்லை. நேற்று மத்திய வட்டாரத்தில் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 154 தொட்டது. இன்று காலை 11 மணிக்கு அது 99 பதிவானது. மற்ற வட்டாரங்களில் 74-85 இடைப்பட்டு காற்று தரம் மிதமாகவே உள்ளது. இந்தோனேசியா காட்டுத்தீயை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கிறது. காடு பற்றி எரியும் இடங்களில் மட்டுமின்றி மற்ற வட்டாரங்களிலும் தீ பரவாமல் தடுக்க அரசாங்கம் நடவடிக்கையை விரிவுபடுத்துகிறது. தீயணைப்பாளர்கள் ஹெலிகாப்டர்களின் துணையோடு நெருப்பை ஒடுக்க முயல்கின்றனர். நெருப்பு மூட்டும் வேலையை தவிர்க்கும்படி பொதுமக்களை அரசாங்கம் கேட்டுக்கொள்கிறது. சிகரெட்டை அணைக்காமல் வீசுவது போன்றவற்றை தவிர்க்கும்படி அது கேட்டுக்கொண்டது. இந்தோனேசியாவில் 1400 இடங்களுக்கும் மேல் தீப்பற்றி எரிகிறது. புகை மூட்டம் மலேசியாவையும் சிங்கப்பூரையும் பாதிக்கிறது. கிளாட் AI தொழில்நுட்பத்தை உருவாக்கிய அன்ட்ராபிக் நிறுவனம் அடுத்த மாதம் சிங்கப்பூரில் அலுவலகம் திறக்கிறது. தென்கிழக்காசியாவில் இது அதன் முதல் அலுவலகம். ஆசிய பசிபிக் வட்டாரத்தில் 5வது அலுவலகம். பல்வேறு வேலைகளுக்கு அது சிங்கப்பூரில் ஊழியர்களை நியமிக்கவிருக்கிறது. சிங்கப்பூரில் கிளாட் பயன்பாடு அதிகமாக உள்ளது. மக்கள் தொகையுடன் ஒப்பிடுகையில் 121 நாடுகளில் சிங்கப்பூர் 2வது இடத்தில் உள்ளது. எதிர்பார்க்கப்பட்ட அளவை போல் இங்கு பயன்பாடு சுமார் 6 மடங்கு. அதனால் சிங்கப்பூரில் அலுவலகம் திறப்பது இயல்பான அடுத்த கட்டம் என்று அன்ட்ராபிக் கூறியது. சிங்கப்பூர் நிறுவனங்கள், அரசாங்கத்துறை ஆகியவற்றுடன் இணைந்து பணியாற்றவும் அது திட்டமிட்டுள்ளது. பீஷான் தாம்சன் வட்டாரங்களில் நேற்று ஏற்பட்ட இணைய தடங்கள் இன்று காலை சரி செய்யப்பட்டுவிட்டது. சீர் செய்யும் பணி காலை மணி 5:40 நிறைவு பெற்றதாக நெட்லிங் டிரஸ்ட் நிறுவனம் தெரிவித்தது. நேற்று தொடங்கிய தடங்களில் சுமார் 1000 பயனீட்டாளர்கள் பாதிக்கப்பட்டனர். 3வது தரப்பு குத்தகையாளர் மேற்கொண்ட கட்டுமான பணியின் போது இணைய சேவை துண்டிக்கப்பட்டதாக நிறுவனம் கூறியது. சாலையை விரிவுபடுத்தும் வேலை நடந்தபோது பல ஃபைபர் கம்பி வடங்கள் சேதமுற்றதாக நெட்லிங் டிரஸ்ட் நேற்றிரவு தெரிவித்தது. இரவு முழுவதும் பணியாற்றி நிலைமையை சீர் செய்ததாகவும் தடங்கள் குறித்து விசாரணைக்கு பின் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அது குறிப்பிட்டது. நெதர்லாந்தில் நாசவேலை காரணமாக நாட்டின் பெரும்பகுதி இடங்களில் ரயில் சேவை முடங்கியிருக்கிறது. சுமார் 30 இடங்களில் தண்டவாளத்தில் பொருள்கள் வைக்கப்பட்டன. வேண்டுமென்றே ரயில் சேவையை தடுக்கும் சதிவேலை அது என்று ப்ரோ ரயில் நிறுவனம் குறிப்பிட்டது. தண்டவாளத்தில் பொருள் வைக்கப்பட்டால் அங்கு ரயில் இல்லாவிட்டாலும் ரயில் இருப்பதாக கணினி முறை புரிந்து கொள்கிறது. எனவே சிவப்பு விளக்கு எரியும் ரயில் செல்ல முடியாது என்று ப்ரோ ரயில் சொன்னது. ஒரு ரயில் அதையும் மீறி தண்டவாளத்தில் வைக்கப்பட்ட பொருள் மீது மோதியதாகவும் யாருக்கும் காயமில்லை என்றும் நிறுவனம் சொன்னது. நெதர்லாந்து பிரதமர் ராப் ஜெட்டன் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒருங்கிணைக்கப்பட்ட நாசவேலை அது என்று கூறினார். அரசாங்கம் வரவு செலவு திட்டத்தை முன்வைக்கும் தினத்தில் இது நடந்திருக்கிறது. விவசாயிகள் அரசாங்க கொள்கைகளை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஆனால் அவர்கள் இதில் சம்பந்தப்படவில்லை என்று கூறிவிட்டனர். காவல்துறை விசாரணை நடத்துகிறது. உலக சந்தையில் எண்ணெய் விலை இன்று குறைந்திருக்கிறது. அமெரிக்காவில் கச்சா எண்ணெயின் கையிருப்பு அதிகரித்தது அதற்கு காரணம். 1.5 மில்லியன் பீப்பாய் என்று எதிர்பார்க்கப்பட்டது, ஆனால் அது 7 மில்லியன் பீப்பாய் அதிகரித்தது. அனைத்துலக பிரெண்ட் எண்ணெய் விலை 93 காசு குறைந்தது. நேற்று எண்ணெய் விலை $3 உயர்ந்தது. செங்கடலுக்கு செல்லும் எண்ணெய் குழாய் தாக்கப்பட்டதால் சவுதி அரேபியாவின் யான்பு துறைமுகத்தில் எண்ணெய் ஏற்றுவது நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதனால் உலக எண்ணெய் விநியோகம் குறையும் என்ற அச்சம் ஏற்பட்டது. சிறார் பாதுகாப்பு தொடர்பான சம்பவங்கள் குறித்து இந்திய அதிகாரிகளிடம் நேரடியாக புகார் அளிக்க மெட்டா முடிவு செய்துள்ளது. BBCI நடத்திய விசாரணையை தொடர்ந்து இந்த மாற்றம் வருகிறது. இன்ஸ்டாகிராமில் சிறார் பாலியல் துன்புறுத்தல் தொடர்பான படைப்புகளை விளம்பரப்படுத்தும் கட்டண விளம்பரங்கள் இடம்பெற்றதாக விசாரணையில் தெரியவந்தது. அந்த விசாரணை ஜூலை மாதம் வெளியிடப்பட்டது. அதைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட விளம்பரங்களையும் உள்ளடக்கங்களையும் அகற்ற இந்திய அரசாங்கம் மெட்டாவுக்கு உத்தரவிட்டது. இனி சிறார் பாதுகாப்பு விவகாரங்களை இந்தியாவின் இணைய குற்றத்தளத்திடம் நேரடியாக சொல்லவிருப்பதாக மெட்டா கூறியது. இதுவரை அத்தகைய சம்பவங்கள் பற்றி அமெரிக்க அமைப்பு ஒன்றிடம் மெட்டா புகார் அளித்து வந்தது.
3: சொல்லும் பொருளும் கோஸ்ட் கரையோரம். சிங்கப்பூரின் கரையோர பகுதிகளை பாதுகாக்கும் நீண்டகால திட்டங்களை அரசாங்கம் ஆராய்கிறது. கோஸ்ட் கரையோரம்.
2: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை மாலை 6 மணிக்கு கேட்கலாம். நீங்கள் இதுவரை கேட்ட செய்திகளை தொகுத்தவர் இந்திரஜித். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம். 9

0: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம். 6294 6294.
1: ஏன் அத்தை சோகமா இருக்கீங்க?
2: வேலையா இருந்ததால பையனுக்கு சரியா சொல்லித்தர முடியல. இப்போ தேர்வுல மோசமா செஞ்சிருக்கான்.
3: அதனாலதான் என் மகளை க்ரோவிங் ஸ்டார்ஸ் ஹோம் டியூஷனுக்கு அனுப்புறேன். என் வீட்டுக்கு வந்து பாடங்களை கற்றுக் கொடுக்கறாங்க. முகவர் கட்டணம் கிடையாது. பெற்றோரோட மாதந்தோறும் நேரடி சந்திப்புக்கும் ஏற்பாடு செய்வாங்க. விதிமுறைகளை விளக்க, எதிர்வரும் தேர்வுகள்ல உங்க பிள்ளை சிறப்பா செய்ய க்ரோவிங் ஸ்டார்ஸ் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. 8679664646.
0: காலை நேர பயணங்கள் முதல் வார இறுதி உல்லாச பயணங்கள் வரை உங்கள் ஒவ்வொரு பயணத்திற்கும் பிவாடி எப்போதும் தயாராக உள்ளது. பிவாடியின் மேம்பட்ட மின்சார தொழில்நுட்பத்தில் இயங்கும் அதிநவீன மற்றும் நடைமுறைக்கேற்ற புத்தம் புதிய பிவாடி ஆட்டோ 1 மற்றும் பிவாடி ஆட்டோ 3 EBO வாகனங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அதோடு பிவாடி வாழ்க்கை முறை அட்டையை பயன்படுத்தி பிவாடி உரிமையாளர்கள் பிரத்யேக உணவை சுவைக்கலாம், வாழ்வியல் மற்றும் நல்வாழ்வு சலுகைகளை பெற்று மகிழலாம். உங்களுக்கு அருகில் உள்ள பிவாடி காட்சியகத்திற்கு வருகை தந்து இன்றே உங்கள் சோதனை ஓட்டத்தை முன்பதிவு செய்யுங்கள்.
3: சரி, உங்களுக்கே தெரியும் கை தொலைபேசி சலுகைகளை பற்றி நான் பொதுவாக அவ்வளவு உற்சாகம் அடைவதில்லை. ஆனால் புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸ்க்காக இதுவரை இல்லாத அளவிற்கு மிகச்சிறந்த சலுகையை M1 வழங்குகிறது. முன்பணம் கட்டணம் ஏதுமின்றி இப்போதே M1க்கு மாறுங்கள். உங்கள் திட்டத்தில் 50 விழுக்காடு தள்ளுபடி மற்றும் M1 பிரத்யேக துணை கருவிகள் பரிசு தொகுப்பு உட்பட 2600 வெள்ளிக்கும் அதிகமான சேமிப்புகளையும் அனுகூலங்களையும் பெற்றிடுங்கள். எனவே இப்போதே சிறந்த சேவைக்கு மாறுங்கள். M1.com.sg க்கு சென்று வேரியபிள் அப்பர்ச்சர் கேமரா மற்றும் நீண்ட நேர மின்கல திறன் கொண்ட புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸை இப்போதே முன்பதிவு செய்யுங்கள். முன்பதிவு செப்டம்பர் 17 அன்று முடிவடைகிறது. இத்தகவலை வழங்கியது M1.

0: மதுரசப்பட்டினம்லிருந்து ருப்குமார் ஆத்தூர் ஹரிணி என்று ஜெரமையா கொண்டு வந்த பாடல் ஒளிபரப்பானது. இப்ப உங்களுக்காக எப்படிப்பட்ட பாடல்கள் காத்துக்கொண்டிருக்கின்றன?
1: ஹரிச்சரன் பாடம் இந்த இனிமையான பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு.
0: இப்படி நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு காதலி கிடைக்க மாட்டாங்க. காமெடி பண்றீங்க. இதனாலதான் உங்களுக்கு காதலி கிடைக்காம இருக்காங்க. தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கு வானம் சில இடங்களில் மேகமூட்டமா காணப்படும். வெப்பநிலை 25-35 degrees Celsius இடைப்பட்டு இருக்கும். ஈரத்தன்மை 60-90 விழுக்காட்டிற்கும் இடைப்பட்டு இருக்கும்.
2: வானிலை நிலவரம் ஆதரவு
3: SP முத்தையா என்சான்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னிரைஸ்.
4: ரோக்ஸ்டார் அனிருத்தின் XV டூர். ரோக்ஸ்டார் அனிருத்தின் 15 ஆண்டுகள் இசை பயணத்தை கொண்டாடும் ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி இப்போது சிங்கப்பூரில். வரும் செப்டம்பர் 26 சிங்கப்பூர் இண்டோர் ஸ்டேடியமில் புத்தம் புதிய பரிமாணத்துடன் ட்ரெய்லர் 2, ஜனநாயகன், பாரடைஸ், ராகா ஆஃப் ரிவெஞ்ச், AA23. நுழைவுச்சீட்டுகளுக்கு sistic.com.sg. நிகழ்ச்சியை பெருமையுடன் வழங்குவோர் மைஸ்ட்ரோ ப்ரொடக்ஷன் மற்றும் இஷ்டாரா ஜுவல்லரி. ரோக்ஸ்டார் அனிருத் XV டூர்.
5: நித்யா, உன் வீட்டுல எல்லா பொருளும் பாரம்பரியமா அழகா இருக்கு.
6: அழகு மட்டுமல்ல, சுவையும் பாரம்பரியமா இருக்கும்.
5: சுவையா?
6: இந்த காஃபி.
5: இது கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி ஆச்சு. இந்தியால கிடைக்கிற இந்த பாரம்பரிய சுவை இப்போ இங்க எப்படி?
6: கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி இப்ப சிங்கப்பூர்லயும் கிடைக்கும். இந்தியாவின் அசல் சுவை, மனதை தொடும் மெய் மறக்க வைக்கும் சுவை.
7: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி தூள், கோத்தாஸ் துரித வகை காஃபி தூள், கோத்தாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் SP முத்தையான் சன்ஸ்.
8: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
9: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
8: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
9: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
8: வாவ், அருமை. இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
9: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவித்தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் ASKtraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.

0: நண்பன் படத்துல இருந்து விஜய் பிரகாஷ் சின்ன இசுவி கொண்டு வந்த பாடல் ஒளிபரப்பானது. மூன்றுக்கும் என்ன தொடர்பு அங்கத்துல இன்றைக்கு நாங்க கொடுக்க போறது
1: கொஞ்சம் வித்தியாசமா இருக்க போகுது.
0: சொல்லுங்க.
1: இப்ப இது வந்து செடிகளுடைய குடும்பத்துல அடங்கும்.
0: சரி
1: சரியா. முதல் குறிப்பு உருளைக்கிழங்கு.
0: சரி.
1: தக்காளி. புகையிலை.
0: உருளைக்கிழங்கு தக்காளி அதற்கு நிறைய ஒற்றுமைகள் இருக்கின்றன. ஆனா அந்த பட்டியல்ல நீங்க
1: புகையிலை.
0: புகையிலை அதாவது டுபாக்கோவை சேர்த்திருக்கீங்க. இந்த மூன்றுக்கும் என்ன தொடர்புன்னு.
1: இப்ப ஒரு குடும்பத்துல நல்லா படிக்கிற இரண்டு பேரு இருப்பாங்க, கெட்ட பிள்ளை
0: ஒன்னு இருக்கும். அதேதான் அதேதான். ஆனா இந்த மூன்றுக்கும் சம்பந்தம் இருக்கு, தொடர்பு இருக்கு, ஒரே குடும்பத்தை சேர்ந்தது. யோசிச்சு பாருங்க அந்த சம்பந்தம் என்ன அப்படின்னு. சொல்லுங்க பாப்போம், வாட்ஸ்அப் செய்யுங்க. இப்ப
2: 96 8 போக்குவரத்து நிலவரம்.
0: டெம்பனிஸ் விரைவுச்சாலையை நோக்கி செல்லும் லோயாங் அவென்யூ ஓல்ட் டெம்பனிஸ் ரோட்டுக்கு பிறகு விபத்து, அங்கு மூன்றாம் தடத்தை நீங்க தவிர்த்திடணும். டுவாசி நோக்கி செல்லும் PRE கிளைமெண்ட்டுக்கு பிறகும், டுவாசி நோக்கி செல்லும் PRE BKEக்கு பிறகு வாகனங்கள் பழுதாகி உள்ளன.
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
4: ஊட்டி கோல்ட், பொன்னி அரிசி, தங்க பஸ்பத்தின் தரம், பழைய அரிசியாய் ரகம், உயர்ந்த தரம், சுவை, சத்து. ஊட்டி கோல்ட் பொன்னி அரிசி.

0: மூன்றுக்கும் என்ன தொடர்பு அங்கத்துல? இன்றைக்கு நாங்க கொடுத்தது உருளைக்கிழங்கு, தக்காளி,
1: புகையிலை,
0: டொபாக்கோ. இந்த மூன்றுக்கும் என்ன தொடர்புன்னு கேட்டதுக்கு
1: இங்க ஒரு நபர் என்ன சொல்றாருன்னா, மூன்றுமே வட அமெரிக்கால பிறந்த
0: நார்த் அமெரிக்காவா? ஆனா கிடையாது இல்லையா?
1: அது கிடையாது,
0: தவறு.
1: அது கிடையாது,
0: தவறான பதில். சரி, ஏதாவது ஒரு குறிப்பு கொடுங்களேன்.
1: இது ஒரு குடும்பம், அதாவது பாருங்க
0: எவ்வளவு பெரிய ஒரு குறிப்பு கொடுத்தீங்க.
1: ஏன்னா இப்ப எல்லாத்துக்கும் ஒரு குடும்பம் இருக்கு சொல்லுவாங்களே. இப்ப நீங்க மிருகத்திலையும் பார்த்தா, இப்ப பூனை, புலி, இதெல்லாம் ஒரு குடும்பம் சரியா? அதே மாதிரி செடிகளுக்கும் பழங்களுக்கும் குடும்பங்கள் இருக்கின்றன.

குட் டே பியூட்டி பார்லரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள்னு யாரு வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212212, 101 சுரங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்களும்.

0: திருமணம் மற்றும் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் சிறப்பான உணவு ஏற்பாடு செய்து தரப்படும். வீட்டுக்கு அனுப்பி வைக்கும் சேவையும் உண்டு. டேஸ்ட் ஆஃப் இந்தியா, 77 ரங்கூன் சாலை, ஃபேரபாக் எம்ஆர்டி அருகில். அழையுங்கள் 6341515158.
1: நீங்க தங்கம் மாதிரி ஜொலிக்கணுமா?

0: தங்கத்தை நீங்க தேடி போக தேவையில்ல.
1: தங்கமே ஒன்னதான் தேடி வந்தனே.
0: தங்கம் இருக்கிற ஒரே இடம் அக்ஷயா ஜுவலர்ஸ். ஒவ்வொரு வாரம் ஆனந்தமான நிகழ்ச்சியில் வியாழக்கிழமை நண்பகல் 12 மணிக்கு அக்ஷயா ஜுவலர்ஸ் நிறுவனத்தின் ஆதரவுல நிகழ்ச்சியை கேளுங்க, பரிசுகளை வெல்லுங்க.

0: சிங்கப்பூர்
1: தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சிக்கு அவசியம் போகணும்.
2: ஏன் அவசியம்னா,
1: குழந்தைங்க முதியோர் நோயாளிகளை கவனிச்சுக்க பொறுப்பான சிறப்பு பணிப்பெண்கள் அவசியம்.
2: அதுக்கு தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி போறதும் அவசியம். தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி 30 ஆண்டுகள் அனுபவம், பிலிப்பைன்ஸ், இந்தோனேசியா, மியான்மர், இந்தியா, இலங்கையில இருந்து சிறந்த பணிப்பெண்களை தேர்ந்தெடுத்து அனுப்புவாங்க. மும்தாஜ் ஹுசேன் நேரடியா போய் பார்த்தா போதும், எல்லாத்தையும் கவனிச்சுக்குவாங்க. 2 Strangon Road, Take a Place, B1-25.
1: இப்போதே அழையுங்க. 6334-1055-633-410-5.
3: ரோக்ஸ்டார் அனிருத்தின் எக்ஸ் வி டூர். ரோக்ஸ்டார் அனிருத்தின் 15 ஆண்டுகள் இசை பயணத்தை கொண்டாடும் ஒரு பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி இப்போது சிங்கப்பூரில். வரும் செப்டம்பர் 26ஆம் தேதி சிங்கப்பூர் இண்டோர் ஸ்டேடியமில் புத்தம் புதிய பரிமாணத்துடன் ட்ரெய்லர் 2, ஜனநாயகன், பாரடைஸ், ராகா ஆஃப் ரிவெஞ்ச், AA23. நுழைவுச்சீட்டுகளுக்கு sistic.com.sg. நிகழ்ச்சியை பெருமையுடன் வழங்குவோர் மைஸ்ட்ரோ புரொடக்ஷன் மற்றும் இஷ்டாரா ஜுவல்லரி. ரோக்ஸ்டார் அனிருத் எக்ஸ் வி டூர்.
4: வணக்கம் ஹலிமா, வணக்கம் காதர்.
5: வணக்கம்.
4: நீங்க கேட்ட கேள்விக்கு பதில், உருளைக்கிழங்கு, தக்காளி, அப்புறம் டொபாக்கோ நினைக்கிறேன், அது மூணுக்குமே வந்து என்ன ஒரு ஒற்றுமை என்றால், சோலனேசியா அப்படிங்கிற ஒரு பிளான்ட் ஃபேமிலிய சேர்ந்தது. இன்னொரு வார்த்தை வந்து நைட் ஷீட்ஸ் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை சேர்ந்த குடும்பம் தான். இன்னொரு ஒரு ஃபன் சிமிலாரிட்டி வந்து மூணுக்குமே பொட்டேட்டோ, டொமேட்டோ, டொபாக்கோ மூணுக்குமே வந்து ஓ ஏ ஓ அப்படின்னு வாவல்ஸ் வருது. ஆனா அது பதில் இல்ல, நைட் ஷீட்ஸ் அதுதான் பதில். நன்றி.
2: ரொம்ப அழகா ஹுசேன் பேசி அனுப்பி வச்சிருக்காரு. நன்றி ஹுசேன். அவர் மாதிரியே இன்னும் பல நேர்கள் நீங்க எந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு ரொம்ப அழகா சரியான பதில சொல்லிருக்கீங்க. வாழ்த்துக்கள்.
5: ஆமாங்க, சோலனீசி அப்படிதான் அந்த குடும்பத்தின் பெயர். தக்காளி, அதன் பிறகு உருளைக்கிழங்கு, புகையிலை மட்டும் இல்லாம கத்திரிக்காய், மிளகாய், கொடமிளகாய், இது எல்லாமே அந்த குடும்பத்துல அடங்கும்.
2: பாத்தீங்களா, எல்லாமே நைட் ஷீட் ஃபேமிலி.
5: ஆமா, இதுல பிளாக் ஷீப் யாரு? இந்த புகையிலை.
2: ஆமா, அப்படிதான் நைட் ஷீட் ஃபேமிலி.
5: செடி வகையில, செடி அந்த இலை, இது வந்து காய்கள், அது இலை.
2: காட்டுவாசி, ஆதிவாசி மாதிரி. இது ஆதிவாசி தான்.
5: ஆதிவாசி நானே, அட ஆதிவாசி நானே.

கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி. நேர்களுக்கு வணக்கம். இது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. இன்றைய மலர்ந்த இந்த பொழுதிலே தொடர்கின்றது டிஆர்டி தமிழலியில் வணக்கம் தமிழலி. வணக்கம் தமிழலியில் முதலில் மங்கள வாத்தியசியாக நாதேஸ்வர தமிழிசை.

மலர்ந்த இந்த பொழுதிலே நீங்கள் கேட்டது மங்கள வாத்தியசியாக நாதேஸ்வர தவிலிசை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சல் ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழலியில். வணக்கம் தமிழலி. வணக்கம் தமிழலியிலே தொடர்கின்றது பக்திப்பாமாலைகள். பக்திப்பாமாலைகள் வரிசையிலே முதலிலே விநாயகர் துதியாக டென்மார்க் விநாயகர் ஆலய இசைப்பேழையில் இருந்து கே அபர்ணா பாடியே

விநாயகர் துதியாக நீங்கள் கேட்டது டென்மார்க் விநாயகர் ஆலய இசைப்பேழையிலிருந்து கி அபர்ணா பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழலியில் வடக்கம் தமிழலியில் பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகள் வரிசையிலே இனி தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதமாக அருட்தந்தை பெஞ்சமின் குழுவினர் பாடிய

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது அருட்தந்தை பெஞ்சமின் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழலியின் வடக்கம் தமிழலியில் பக்தி பாமாலைகள் வரிசையிலே இனி இஸ்லாமிய கீதமாக அப்துல் ஹாதர் பாடியது.

கேட்டது அப்துல் ஹாதர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழலியில். வணக்கம் தமிழலியில் பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகள் வரிசையில் எரி ஐயப்பன் அருள் ஒளியாக கே ஜே யேசுதாஸ் குழுவினர் பாடிய

கேட்டது ஐயப்பன் துதி. பாடியிருந்தார்கள் கே யேசுதாஸ் குழுவினர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழிலியில் தொடரும் பக்தி பாமாலைகளில் இனி வருகின்றது கிறிஸ்தவ கீதமாக.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழலியில். வணக்கம் தமிழலியில் பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகள் வரிசையில் இனி முருகன் துதியாக டாக்டர் சோபனா விக்னேஷ் பாடிய

கேட்டது கிறிஸ்தவ கீதம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழலியின் வணக்கம் தமிழலியின் நிறைவாக கிறிஸ்த காலத்திலே உன்னிகிருஷ்ணன் பாடிய

ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சூழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 8:02, ஐக்கிய ராஜ்யத்தில் 7:02. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானலையில் மலர்கின்றது.

0: வணக்கம். தமிழில் நச்சிந்தனை நேரம். நச்சிந்தனை நேர நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். பிறந்திருக்கும் இன்றைய பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாக மலர எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியின் ஊடாக நீங்களும் இணைந்து கொண்டு அழகான நச்சிந்தனையை வழங்கலாம். அந்த வகையில் மங்களகரமாக இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜா. குணநாயகி பசூரி.
0: வணக்கம் திருமதி குணநாயகி. நலமா இருக்கிறீங்களா? எல்லோரும் நலமா இருக்கிறோம். தாரங்கள் உங்கள் நட்சத்திரையை.
1: எல்லோருக்கும் கால வணக்கங்கள் கூறி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு மன அமைதியே மிகப்பெரிய செல்வம். ஒரு ஏழை மனிதர் தினமும் அருகில் இருந்த கோயிலுக்கு சென்று அங்குள்ள இடங்களை சுத்தம் செய்து பின்னர் தனது வேலைக்கு செல்வது வழக்கம். அவர் அடிக்கடி இறைவனிடம் மனமுருகி வேண்டிக் கொள்வார். பிரபுவே, என் வாழ்க்கையில் நிறைய செல்வமும் பணமும் வந்து சேரும்படி அருள் செய்யுங்கள். என் கஷ்டங்கள் எல்லாம் தீரட்டும். ஒரு நாள் கிருஷ்ணர் பாலகிருஷ்ணராக அவருக்கு முன் தோன்றி கேட்டார், நீ கோயிலுக்கு வந்து சேவை செய்வதற்கு காரணம் இதுதானா? பணம் வேண்டும் என்பதற்கு தானா இங்கு வருகிறாய்? அந்த மனிதரும் எந்த தயக்கமும் இல்லாமல் உண்மையை சொன்னார். ஆம் பிரபுவே, அதுதான் என் ஆசை. உங்களை தரிசித்தால் என் வாழ்க்கை மாறும் என்று நினைக்கிறேன். ரயில் தண்டவாளத்தின் அருகில் பொருட்களை விற்றுவிட்டு மிகவும் சுமந்து போய்விட்டேன். என் வாழ்க்கையில் சுகமான நாட்கள் எப்போது வரும் என்று தெரியவில்லை. பாலகிருஷ்ணர் புன்னகையுடன் கூறினார், நீ கவலைப்படாதே, மிக விரைவில் உன் ஆசை நிறைவேறும். காலம் மாறியது. அந்த மனிதருக்கு செல்வம் பெருக தொடங்கியது. அவர் பெரிய பணக்காரரானார். பணம் சம்பாதிப்பதில் மிகவும் பிஸியாக்கி விட்டதால் கோயிலுக்கு செல்வதும் அங்கு சேவை செய்வதும் முற்றிலுமாக நின்று விட்டது. பல ஆண்டுகள் கழித்து ஒரு நாள் அதிகாலையில் அவர் மீண்டும் கோயிலுக்கு வந்தார். பழைய நாட்களைப் போலவே கோயிலை சுத்தம் செய்ய தொடங்கினார். அப்போது பாலகிருஷ்ணர் மீண்டும் அவருக்கு தோன்றி ஆச்சரியத்துடன் கேட்டார், என்ன ஆயிற்று? இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகுதான் வந்திருக்கிறாய். நீ இப்போது மிகப்பெரிய செல்வந்தர் என்று கேள்விப்பட்டேன். அந்த மனிதர் கண்ணீர் மல்க பதிலளித்தார், ஆம்பிரபுவே, நிறைய பணம் சம்பாதித்தேன். நல்ல வீடுகள் கட்டினேன். என் பிள்ளைகளுக்கு நல்ல குடும்பங்களில் திருமணம் செய்து வைத்தேன். இப்போது பணத்திற்கு எந்த குறையும் இல்லை. ஆனால் என் மனதில் மட்டும் நிம்மதி இல்லை. சிறிது நேரம் அமைதியாக இருந்து அவர் தொடர்ந்து கூறினார், தினமும் வந்து உங்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எப்போதும் இருந்தது. ஆனால் வாழ்க்கையின் பரபரப்பில் அதை செய்ய முடியவில்லை. பிரபுவே, நீங்கள் கேட்டது எல்லாம் எனக்கு கொடுத்து விட்டீர்கள். ஆனால் என் வாழ்க்கையில் மன நிம்மதியை மட்டும் கொடுக்கவில்லை. அப்போது இறைவன் மெதுவாக புன்னகைத்து கூறினார், நீ அதை எப்போது கேட்டாய்? அந்த மனிதர் அமைதியாக நின்றார். இறைவன் தொடர்ந்தார், நீ கேட்டது செல்வம் அல்லவா? அதை நான் உனக்கு கொடுத்து விட்டேன். நீ கேட்டதை பெற்று விட்டாய். இப்போது இங்கே எதற்காக வந்திருக்கிறாய்? அந்த வார்த்தைகளை கேட்டவுடன் அவனுடைய கண்களில் கண்ணீர் வெறியது. அவன் இறைவனின் திருவடிகளில் விழுந்து கூறினான், இனி எதையாவது பெற வேண்டும் என்பதற்காக நான் கோயிலுக்கு வந்து சேவை செய்ய மாட்டேன். எனக்கு எதுவும் வேண்டாம். என் மனதுக்கு மட்டும் அமைதி கிடைக்க வேண்டும். அப்போது பாலகிருஷ்ணர், முதலில் இதை உறுதியாக முடிவு செய்து கொள். இனி எதையாவது கேட்டு பெறுவதற்காக கோயிலுக்கு வராதே. உன் மன அமைதிக்காகவும் இறைவனை நினைத்து சேவை செய்வதற்காகவும் மட்டும் வா. உண்மையில் இந்த உலகில் மன அமைதியை விட விலை மதிப்பெற்ற செல்வம் வேறொன்றும் இல்லை. நமக்கு கிடைத்ததை அனுபவித்துக் கொண்டே நமது கனவையை செய்ய வேண்டும். அதே நேரத்தில் மனதிற்குள் ஒரு உண்மையை எப்போதும் நினைவில் வைத்திருக்க வேண்டும், எது கிடைக்கிறதோ அதுவே போதுமானது. பணம் வாழ்க்கையை வசதியாக்கலாம், ஆனால் மன அமைதிதான் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றுகிறது என்று கூறி அன்பாக விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி. இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவர் திருமதி குணநாயகி பசுபதி அவர்கள். அவர்களை தொடர்ந்து வைபர் ரூடாக இணைந்திருக்கின்ற ராணி சமந்தர் அவர்கள். வணக்கம் ராணி.
2: காலை வணக்கம் ராஜண்ணா.
0: நலமா இருக்கிறீங்களா?
2: ஆமா, நான் நிலமா இருக்கிறேன் நந்தியண்ணா. நீங்களும் அனைத்து உள்ளங்களும் நலமாக இருக்கோம். இன்றைய நாள் மாத்திரமல்ல, அனைத்து நாள் பொழுதும் நல்லதாக இருக்க ஆண்டவனை வேண்டிக் கொண்டு புரட்டாசி மாதம் 16ஆம் தேதி பொதுக்காலம் 24ஆம் வாரம் புதன்கிழமை புனித ஜோவான் எழுதிய புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் பிரிவு 7 இறைவசனங்கள் 31-35 வரை. அக்காலத்தில் இயேசு இத்தலைமுறையின் மக்களை யாருக்கு நான் ஒப்பிடுவேன், இவர்கள் யாருக்கு ஒப்பானவர்கள், இவர்கள் சந்த வழியில் உட்கார்ந்து ஒருவரையொருவர் கூப்பிட்டு நாங்கள் குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, நாங்கள் ஒப்பாரியை வைத்தோம், நீங்கள் அளவில்லை என்று கூறி விளையாடும் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்கள். எப்படியெனில் திருமுழுக்கு யோவான் வந்தார், அவர் உணவு அருந்தவும் இல்லை, திராட்சை மது குடிக்கவும் இல்லை, அவரை பேய் பிடித்தவன் என்கின்றீர்கள். மானிட மகன் வந்துள்ளார், அவர் உண்கின்றார் குடிக்கின்றார், நீங்களோ இம்மனிதன் பெருந்தீனிக்காரன் குடிகாரன் வரி தாண்டுபவர்களுக்கும் பாவிகளுக்கும் நண்பன் என்கின்றீர்கள். எனினும் ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்களே சான்று என்றார். இது வாழ்வுதரம் கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனைக்கு வாழ்க்கை என்பது போராட்டம் நிறைந்தது. அது நல்ல சக்திகளுக்கும் தீய சக்திகளுக்கும் இடையே நடக்கின்ற போராட்டம் ஆகும். தீய சக்திகள் நல்ல சக்திகளை அழித்துவிட நினைக்கின்றன. அதற்காக பல்வேறு யுக்திகளை கையாளுகின்றன. அவைகளுள் ஒன்று தன் நட்பேர்களுக்கு களங்கம் ஏற்படுத்துவது. எங்கும் நன்மையை செய்து கொண்டே சென்றவர் ஆண்டவர் ஜேசி. இதனை பொறுத்து கொள்ள முடியாத தீய சக்திகள் அவரை பெருந்தீனிக்காரன் குடிகாரன் பாவிகளின் நண்பன் என்று சொல்லி அவமானப்படுத்துகின்றன. இது ஜேசுவுக்கு மட்டுமல்ல, இன்று நல்லவர்களுக்கு ஏற்படும் விளைவும் இதுதான். எது வந்தாலும் உள்ளம் கலங்க வேண்டாம், தொடர்ந்து நல்லவைகளை செய்வோம், நல்ல சக்திகளோடு கைகோத்து கொள்வோமே. நன்றி, வணக்கம் ரஜனா.
0: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பீட்ட உங்களுக்கும் நன்றிகள். நன்றி தாருங்கள். உங்கள் நற்சிந்தனை
3: உங்களுக்கும் வணக்கம் கூறி எல்லோருக்கும் கால வணக்கம் கூறிக்கொண்டு மாணிக்க வாசல் திருவாகத்தில் இருந்து காருண்ய திறங்கள். எம்பிரான் போற்றி வானத்தவரவர் ஏறு போற்றி கொம்பரார் மருங்குள் பங்கை கூறவன் நிற போற்றி செம்பிரான் போற்றி தில்ல திருச்சிட்டம் பலவ போற்றி உம்பரா போற்றி என்னை ஆளுடை ஒருவ போற்றி உரை எமது வள்ளலே வணக்கம். வானுலகில் உள்ள பல தேவர்களுள் அவரவர்க்கு தக்கவாறு அருளும் சிங்கமே வணக்கம். கொடி போன்ற இடையுடைய மாவினை ஒரு பாகமுடையவனே திருவன் நூறுடையாய் வணக்கம். செம்மேனியுடைய பெருமானே வணக்கம். அழகிய தில்லை ஞான பொதுவினை உடையாய் வணக்கம். வீடுடையானே வணக்கம். என்னை அடிமையாக உடைய ஒப்பற்றவனே வணக்கம். ஒருவனே போற்றி ஒப்பில் அப்பனே போற்றிவானோர் குருவனே போற்றி எங்கள் கோமல கொழுந்து போற்றி பருகவென்று என்னை நின்றால் வாங்கிட வேண்டும் போற்றி தரகனின் பாதம் போற்றி தமியனின் தனிமை தீர்த்தே உரை கடவுளாகி ஒருத்தனே வணக்கம். தனக்கு யாரும் நிகரில்லாத தந்தையே வணக்கம். பிறருடைய பரமாகாரியனே வணக்கம். அடியங்களை உடைய இளமை செல்வி நிறைந்த ஜோதியே வணக்கம். இங்கே வா என்று அடியேனை உன்னுடன் நீ அழைத்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஐயா வணக்கம். ஆதரவு யாரும் இன்றி தனிப்பட்ட எனது துணையின்மையை ஒழித்து உன்னுடைய திருவடி துணையை கொடுத்தவர்களாக வணக்கம். தீர்ந்த அன்பாய அன்பற்கு அவரினும் அன்ப போற்றி போர்ந்தும் என் பொய்மை ஆட்கொண்டு அருளுடும் பெருமை போற்றி வாழ்ந்த நஞ்சு அயன்று வானோக்கு அவுதமி வள்ளல் போற்றி ஆர்தனின் பாதம் நாயிற்கு அருளுட வேண்டும் போற்றி உரை முடிந்த அன்புருவமாய அடியாரிடத்தே அவரை பார்த்திலும் மிகுந்த அன்புடையவனே வணக்கம். எனது பொய்மையை நீக்கியும் என்னை அடிமையாக கொண்டருள் செய்யும் பெருந்தன்மையனே வணக்கம். பார்க்கடலில் பெரிய விடத்தை உண்டு விண்ணவர்க்கு அங்கத்தை கொண்ட பேருதவியாளனே வணக்கம். எங்கு நிறைந்த எனது திருவடிகளை நாயனிய எனக்கு ஈந்திட வேண்டுகிறேன் ஐயா வணக்கம். நன்றி மிகுவி நாளை. அண்டருக்கரியாய் போற்றி அரியவர்களியாய் போற்றி பண்டமுள் பாண்டி நாடு வாழ மண் சுமந்தாய் போற்றி கண்டனுக்கு இனிய மேனி காட்டி என் ஜென்னி மீது முண்டல திருத்தாள் வைத்த முத்தனி போட்டி போட்டி திரு சிதம்பரம். நன்றி வணக்கம் ராஜா.
0: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கும் எங்களது நிறைந்த நன்றிகள்.
3: நன்றி நன்றி.
0: அவர் திருமதி ஜோகேஸ்வரி அம்மா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வைபர் ஊடாக பாலன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் பாலன்.
4: இனிமையான காலை வணக்கம் ராஜாண்ணா.
0: நலமா இருக்கிறீங்களா பாலன்?
4: ஓம் ராஜன், ரொம்ப நன்றி ராஜாண்ணா. அப்படி நீங்க கலையா உறவுகள் எல்லோரும் நலமா,
0: எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி சாருங்களும் நற்சிந்தனையை.
4: ரொம்ப நன்றி ராஜாண்ணா. மீண்டும் ஒரு புதிய நாளை காண தந்த தேவகுமாரனுக்கு இருதயத்தினாலத்திலிருந்து கோடான கோடி நன்றி எடுத்துக்கொண்டு அன்பான உறவுகள் அனைவருக்கும் இனிமையான கால விளக்கங்களை கூறிக்கொள்வதோடு எல்லா உறவுகளுக்கும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதங்கள் அனுதினமும் அனைத்து உறவுகளுக்கும் பேர் பேராக கிடைக்கும் என்று சொல்லி இயேசு கிருஷ்ணன் முறை எடுத்துக்கொண்டு அண்டன வீச்சமுடைய பாலன் பரிசுத்த வேதாமத்திலிருந்து புதிய ஏற்பாட்டில் புனித லூக்கா எழுந்த சுவிசேஷம் 22 இறை வார்த்தைகள் 1-12 முடிய கத்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். பஸ்கா எனப்பட்ட புளிப்பில்லாத அப்ப பண்டிகை சமீபமாயிற்று. அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் இயேசுவை கொலை செய்யும்படி யோசித்து ஜனங்களுக்கு பயப்பட்டபடியினால் எவ்விதமாய் அப்படி செய்யலாம் என்று வகை தேடினார்கள். அப்பொழுது 12 ஒருவனாகிய ஜூதாஸ் காரியோத் என்னும் மறுபெயர் கொண்ட ஜூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். அவன் பிரதான ஆசாரியரிடத்திலும் சேனை தலைவர்களிடத்திலும் போய் இயேசுவை காட்டி கொடுக்கும்படி வகை குறித்து அவர்களோட ஆலோசனை பண்ணினான். அவர்கள் சந்தோஷப்பட்டு அவனுக்கு பணம் கொடுக்க உடன்பட்டார்கள். அதற்கு அவன் சம்மதித்து ஜனக்கூட்டமில்லாத வேளையில் இயேசுவை அவர்களுக்கு காட்டி கொடுக்கும்படி சமயம் தேடினான். பஸ்காவை பலியிட வேண்டிய புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாள் வந்தது. அப்பொழுது இயேசு பேதுருவையும் யோவானையும் அழைத்து நாம் பஸ்காவை புசிக்கும்படி நீங்கள் போய் அதை நமக்கு ஆயத்தம் பண்ணுங்கள் என்றார். அதற்கு அவர்கள் நாங்கள் அதை எங்கே ஆயத்தம் பண்ணும்படி சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு நீங்கள் நகரத்தில் பிரவேசிக்கும் போது தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்படுவான். நீங்கள் அவனுக்கு பின் சென்று அவன் போகும் வீட்டிற்குள் நீங்களும் போய் அந்த வீட்டு எஜமானை நோக்கி நான் என் சீசரோடு கூட பஸ்காவை புசிக்கிறதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் உம்மிடத்தில் கேட்க சொன்னார் என்று சொல்லுங்கள். அவர் கம்பளம் முதலானவைகள் விரித்திருக்கிற மேல் வீட்டில் உள்ள ஒரு பெரிய அறையை உங்களுக்கு காண்பிப்பார், அங்கே ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன். கர்த்தாவே கண்ணீரோடு தினமும் நன்றி சொல்கிறேன். நன்றி வணக்கம் ராஜாண்ணா.
0: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள்.
4: ரொம்ப நன்றி அண்ணா.
0: அவர் பாலன் அவர்கள் இணைந்து கொண்டார். பாலனை தொடர்ந்து காத்திருக்கும் அன்பு ரவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்ற வணக்கம்.
5: இனிய காலை வணக்கம் ராஜா. நேவிஸ் பிலிப்.
0: வணக்கம் நேவிஸ் பிலிப், நலமா இருக்கீங்களா?
5: ஆமாம், நலமாக இருக்கின்றோம். நன்றி. நீங்களும் எல்லோருமே நலமாக இருக்க வேண்டும் என்று இந்த வேளையில் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் கூறி அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு இன்றைய திருப்பாடல் 33 யாழிசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், பதினரம்பு யாழினால் அவரை புகழ்ந்து பாடுங்கள், புத்தம்புது பாடலொன்றை அவருக்கு பாடுங்கள், திறம்பட இசைத்து மகிழ்ச்சி குரல் எழுப்புங்கள். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனையாக, வாழ்க்கையில் ஒரு சிலரை நாம் புரிந்து கொள்வதே மிக கடினம், அவர்களோடு பயணிப்பதே மிகவும் சிரமம். அப்படிப்பட்டவர்கள் நம் அருகில் இருந்து விட்டால் நாம் அவ்வளவுதான். யார் அவர்கள் என்பதை நற்செய்தி வாசகம் வெளிப்படையாக எடுத்துரைக்கின்றது. எல்லாவற்றிலும் தவறு கண்டுபிடிப்பவர்கள் தான் அவர்கள். இப்படிப்பட்டவர்கள் இருக்குமிடம் இருக்கின்ற இன்பத்தையும் இழந்துவிடும். ஆண்டவர் இயேசுவை கூட இன்பமாய் இருக்க விடாமல் இவர்களின் வார்த்தைகள் தடுத்திருக்கின்றன. இவர்கள் கண்டிப்பாக மாற வேண்டும். இந்த நிலை வேண்டாம் என அவர்கள் இன்றைய வழிபாடு பழமையான மாற்றத்துக்கு வரவேற்கின்றது. ரெண்டு விதமான அழைப்புகள். எதற்கெடுத்தாலும் தவறு கண்டுபிடிக்கும் மனநிலை கொண்டவர்கள் உயர் எண்ணத்துக்கு வர வேண்டும். உயரெண்ணம் தான் எல்லோரையும் உயர்வாக பார்க்க வேண்டும் என கற்றுத்தரும். உயரெண்ணம் கொண்டவர்கள் தவறு கண்டுபிடிக்க மிகவும் தயங்குவார்கள். அடுத்தவரிடம் தவறு கண்டுபிடிப்பவர்கள் உற்சாகம் என்ற ஊக்க மருந்தை அருந்த வேண்டும். அந்த உற்சாக மருந்தை நாம் பிறருக்கு இலவசமாக வழங்க வேண்டும். போதும் போதும் என்று சொல்லும் அளவுக்கு அள்ளி அள்ளி வழங்க வேண்டும். இந்த மருந்து அடுத்தவரிடம் உள்ள தவறுகளை பெரிதுபடுத்தாது, மாறாக ஏற்றுக்கொள்ள வழிவகை செய்யும். நான் தவறு கண்டுபிடிப்பது மிகவும் தவறுதானே, மாற்ற வேண்டும் அல்லவா? பிறரை உயர்வான எண்ணத்தோடு நாம் தினமும் பார்க்க வேண்டும் அல்லவா? கடவுள் படைத்தது அனைத்தும் நல்லதே, நன்றி உணர்வுடன் ஏற்றுக்கொண்டால் எதையும் இழக்க வேண்டியதில்லை என்கின்றது திருமொழி வாசகம் ஒன்று என்று கூறிக்கொண்டு, உங்களுக்கும் இந்த அதிகாலை பொழுது நிலை இந்த இறை வேண்டல் சிந்தனையில் இணைந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு உலக நாட்டின் மக்களுக்காகவும் நாங்கள் பிரார்த்தித்துக் கொண்டு உங்களிடம் இந்த அன்பாக விடைபெறுகிறேன் ராஜா. நன்றி, வணக்கம்.
0: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள். அவர் திருமதி நேவிஸ் பிலிப் அவர்கள் இணைந்து கொண்டார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்றோம். வணக்கம்.
6: இனிமையான ராதே, வணக்கம் ராயா.
0: வணக்கம் பத்மராணி, நலமா இருக்கீங்களா?
6: நாங்கள் நலம், நீங்களும் அவ்வாறு இருக்கோம் என்று இறைவனை வேண்டுகிறேன்.
0: நன்றி.
6: அது ஒரு சாதுர் மாசியம். பெரியவா காஞ்சியில் இருந்த ஒரு அம்மா தன்னுடைய ரெண்டு பெண்களில் இளையவளோடு பெரியவாளை தர்ப்பணம் செய்ய வந்தாள். மூத்தவளுக்கு கல்யாணமாகி நல்ல செட்டில் ஆகிவிட்டாள். சின்ன பெண் எம்ஏ படித்து விட்டு வேலை பார்த்து வந்தாள். அவளுக்கு வரன் பார்த்து கொண்டிருந்தாள் அந்த அம்மா. பயங்கரமான சோதனை அப்போதுதான் ஆரம்பித்தது. நன்றாக இருந்த அந்த பெண் திடீரென்று ஏதோ ஒரு மாதிரி பேசவும் சிரிக்கவும் ஆரம்பித்தாள். அந்த சிரிப்பில் ஏனோ ஒருவித அமானுஷ்யம் கலந்திருக்கும். வயசுக்கேத்த பேச்சோ பழக்கமோ எதுவுமே இல்லாமல் சம்பந்தம் இல்லாமல் பேச ஆரம்பித்தார். அக்கம் பக்கம் இருப்பவர்கள் பயந்த கோளாறு, காத்து கருப்பு வேலை, மூளை கோளாறு என்று சொல்லி தங்களுக்கு பெரிய உபாயங்களை சொல்ல ஆரம்பித்தனர். டாக்டர்கள் எக்கச்சக்க சோதனைகளுக்கு பிறகு வேலூருக்கு கூட்டிக் கொண்டு போய் மூளையில ஒரு ஆபரேஷன் பண்ணினா எல்லாம் சரியாயிடும் என்றனர். அம்மாவுக்கு கவலை. கல்யாணம் பண்ண போற சமயத்தில் இப்படி ஒரு கஷ்டமா? திக்கத்தவருக்கு ஒரே கதியான பெரியவாளை தேடி பெண்ணை கூட்டிக் கொண்டு காஞ்சிக்கு வந்தாள். ஆனால் வந்த அன்று சாயங்காலம் பெரியவாளை தரிசிக்க முடியவில்லை. இரவு முழுவதும் அவர்கள் தங்கியிருந்த இடத்தில் அந்த பெண்ணை வைத்துக் கொண்டு ஜெய ஜெய சங்கரா ஹரஹர சங்கரா என்று ஜபித்த வண்ணம் இருந்தாள். அந்த பெண்ணோ பயங்கரமாக கத்தி கத்தி மயக்கமடைந்து விட்டாள். மறுநாள் காலையில் மடத்துக்கு சென்று பெரியவாளிடம் கதறி விட்டாள் அந்த அம்மா. பெரியவாதான் காப்பாத்தனும், திடீர்னு புத்தி வேதளிச்ச மாதிரி ஆயிட்டா. நல்ல குழந்தை கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருக்கிறோம், இப்படி ஆயிடுச்சு, காப்பாத்துங்கோ. பெரியவாமன் பெட்டி பாம்பாக அடங்கி ஒடுங்கி நின்று கொண்டிருந்தாள் அந்த பெண். பெரியவாளுக்கு ஒரு அருட்கடாட்சம் அவள் மேலில் விழுந்தது. தொடர்ந்து மூன்று நாட்கள் மடத்துக்கு வந்து பெரியவாளை தர்ப்பணம் பண்ணினார்கள். மூன்றாவது நாள் பெரியவா அந்த பெண்ணை உற்று பார்த்து கொண்டே அபிராமி அந்தாதி சொல்ல ஆரம்பி என்று உத்தரவிட்டார். பெரியவாளுடைய கமல திருவடிகளை பார்த்து கொண்டே அந்த பெண்ணும் தாமர கொன்றை சண்பவ மாலையும் சாற்றும் தில்லை ஊரதம் பாகத்து உமைமைந்தனே என்று கண்ணீர் என்று சொல்ல ஆரம்பித்தார். அப்போதுதான் அந்த அதிசயம் நடந்தது. வரிசையாக பாடிக்கொண்டிருந்த போதே நடுவில் மயக்கமடைந்தார். அம்மாவும் பக்கத்தில் இருந்த பெண்களும் அவளை தொட போனார்கள். பெரியவா யாரும் தொட வேணாம், அவ அப்படியே இருக்கட்டும் என்று சொல்லிவிட்டார். கொஞ்ச நேரத்தில் மயக்கம் தெளிந்து எழுந்தவள் முற்றிலும் பூரணமாக குணமடைந்திருந்தாள். பரமேஸ்வரா, என் அம்மா பகவதி, அம்மாவும் பெண்ணும் பெரியவாளின் திருவடிகளில் கண்ணீரை காணிக்கையாக்கினார்கள். மகான்களின் கருணா கடாட்சமும் ஒருமுறை நம்மேல் விழுந்தாலே போதும், கோடி கோடி ஜென்ம வினைகள் பொசுங்கிவிடும். அது நமக்கு பிரத்யட்சத்தில் தெரியக்கூட தெரியாது. நல்லதோ கெட்டதோ எது நடந்தாலும் அவர் இஷ்டமென்று இருந்துவிட்டால் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் சிசுவை போல நாம் நிச்சிந்தையாக இருக்க அவர் தாயுமான சுவாமியாக இருந்து நம்மை ரட்சிப்பார். இது சத்தியம் என்று கூறி இன்றைய பொழுது அனைவருக்கும் நட்பொழுதாகாமைய இறைவனை வேண்டி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ராயா,
0: நன்றி இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கும் எங்கள் நன்றிகள்.
6: நன்றி.
0: அவர் திருமதி பத்மராணி ராஜரத்னம் அவர்கள் ஜெர்மனி ஹாயில்பர்னில் இருந்து இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கின்றார் சகோதரர் ராஜா அவர்கள். வணக்கம் ராஜா.
7: வணக்கம் ராஜா, ஜெர்மனியிலிருந்து பொங்கிய ஒரு ராஜா, நலமா இருக்கிறீர்களா?
0: நலமாக இருக்கின்றோம், நன்றி.
7: நாங்களும் நலமா இருக்கிறோம், அச்சனை வழங்குறோம் ராஜா.
0: நன்றி தாருங்கள்.
7: இன்பமே சூழ்க அனைத்து உறவுகளும் முருகப்பெருமான் அருளும் ஆசியோடும் இன்பிட்டு ஆரோக்கிய வாழ்வாக வாழ்க. எல்லாமே இறைவன் விட்ட வழி எனவும் இறைவனை மனத்துமையோடு வணங்கி வழிபடும் போது ராயாசியுடன் வாழலாம். இளமையிலிருந்து முதுமை வரை நம் செயல்பாடுகள் சரியா இருந்தால் இறைவன் கைவிட மாட்டார். வாழ்க்கை என்றால் எல்லாமே இளமையில் வந்து போகும், எதுவும் நிரந்தரமாக நிற்காது. இறைவன் செய்த உதவிகளையும் மறக்க கூடாது. இளமையிலிருந்து முதுமை வரை ஆரோக்கிய வாழ்வாக வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றார் என்பதையும் மறக்கக்கூடாது. இறைவன் குறை சொல்லியும் வாழக்கூடாது. இறைவனை முழுமையாக அர்ப்பணித்து விட்டால் நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை முழுமையாக அறிந்து அதன்படி நல்லதை செய்து கொண்டு வாழும் போது இறையாசுடன் வாழ்வில் நல்லதே நடக்கும். மனதில் உள்ள தீய எண்ணங்களை அகற்றி நல்ல எண்ணங்களோடு வாழும் போது முதுமையிலும் இறைவன் வாழ வைப்பார். நம்மை தீய சக்திகள், அசுரர்கள், அரக்கர்கள், சாத்தான்கள், காலம், கர்மாவிடமிருந்து காப்பாற்ற வேண்டுமென்றால் இறைவிடம் முழுமையாக சரணடைய வேண்டும். நம்மை படைத்த இறைவிடம் நிச்சயம் காப்பாற்றுவார், அதை நாங்கள் உணரலாம். இளமையில் வாழ்க்கையில் சோதனை, வேதனை, துன்பம் எல்லாம் வரும். அதை நினைத்து அதிக கவலைப்படக்கூடாது. வாழ்க்கையில் கவலைப்பட்டால், நோய்வாய்ப்பட்டாலும் எதையும் சாதிக்க முடியாது. நம்மை நாமே பாதுகாத்துக் கொண்டு இவரை முழுமையாக தஞ்சமடைந்து விட வேண்டும். இதை நம்பிக்கையோடு இளமையில் இருந்து முதுமை வரை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்றால் வாழ்க்கையில் அனுபவத்தையும் உண்மைகளையும் சொல்லிவிட வேண்டும். வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் இல்லை. இன்றிருப்பார், நாளை இல்லை. ஓடிக்கொண்டிருக்கும் காலமில் நாம் முழுமையாக ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்றால் நம்மை படைத்த இறைவன் இடத்தில் தான் எல்லாமே அடங்கி உள்ளது. உள்ளிருந்து கொண்டு எதையும் அறிய நாங்கள் முடியாது. வெளி உலகத்தையும் அறிய வேண்டும். அறியும் போது நம்மை படைத்த இறைவன் தான் வாழ வைத்துக் கொண்டு இருக்கின்றார் என்ற உண்மையையும் தெரிய வரும். இறைவன் முழுமையாக முதுமையிலும் ஏற்றுக்கொண்டு விட்டால் இறைவன் கைவிட மாட்டார். வாழும் காலம் வரை இறைவனோடு ஒன்றித்து வாழ்வோம். இறையாசியுடன் நலமாக வாழ்வோம். மீண்டும் ஒரு நல்ல நச்சோடு வாழ்க்கை அனுபவத்தோடு இறைவன் அனுபவத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம் ராயானா.
0: நன்றி சகோதரம், முடிந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள்.
7: நன்றி, வணக்கம் ராஜா.
0: அவர் புங்கையூர் ராஜா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். நலமாக இருக்கின்றோம், நீங்கள்? நன்றி தாருங்கள்.
8: பற்றி பணிந்து கொண்டு எல்லாமே சத்தி சாயி பகவான் தேவி அல்லாமதான் புதன்கிழமை. ஆத்மாவை பற்றிய ஞானம் அனைவருக்கும் ஏன் முக்கியமானது? இது ஞானிகளால் சொல்லப்பட்ட ஒரு விலை மதிப்பற்ற பாரம்பரியம் என்பதை நினைவூட்டி பகவான் என்று அதை விளக்குகிறார். இந்திய முனிவர்கள் மேலோட்டமான ஆடம்பரம் மற்றும் தற்காலிக பாதுகாப்பு எனும் பாதைகளை தொடர்ந்தனர். அவர்கள் அக அமைதியையும் நீடித்த ஆனந்தத்தையும் அடைய நாடினர். ஆத்மா எனப்படும் ஒருவரின் அக யதார்த்தத்தின் வேர்கள் வழியாக உயிர் சாற்றை உறிஞ்சுவதன் மூலமே இவைத்தை அடைய முடியும் என்பதை அவர்கள் கண்டறிந்தனர். கடவுளால் அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட இந்த பாடம் இத்தனை நூற்றாண்டுகளாக எண்ணற்ற அறிஞர்கள், கவிஞர்கள் மற்றும் பேச்சாளர்களால் மீண்டும் மீண்டும் கூறப்பட்டு விரிவாக விளக்கப்பட்டு பரப்பப்பட்ட போதிலும் இதை வாழ்வின் அடிப்படையாக ஏற்றுக் கொள்கின்றனர். பறக்கும் பூச்சி தவளையின் பாயும் நாவால் கபலி ஏறம் செய்யப்படுகிறது. தவளை பாம்பின் தாரைகளால் எதிர்பாராத விதமாக பிடிக்கப்படுகிறது. பாம்பு மயிலால் கொல்லப்படுகிறது. மயில் போட்டக்காரனால் கொல்லப்படுகிறது. ஓர் உயிரினம் மற்றொன்றுக்கு உணவாகிறது. பகலும் இரவும் ஒவ்வொரு விருப்பத்திலும் மரணம் பதுங்கி இருக்கிறது. மனிதன் மரணத்தால் விடைவிடாமல் துரத்தப்படுகிறது. அது எந்த நேரத்திலும் தன் இடையும் மீது பாயக்கூடும். அவன் இந்த துணியை உணர்வதில்லை. அவனை எப்படி சந்தித்து அவனது வீர செயல்களின் பயன்களை பறிப்பது என்பதை அவன் கற்றுக்கொள்ளவில்லை. ஆத்மா இறப்பதில்லை, உடல் மட்டுமே இறக்கிறது. மைதான் இதை அறியும் போது மரணம் தன் கொடியினை இழக்கிறது. மரணம் அஞ்சப்படுவது. மரணம் என்பது நன்கு அறிந்த துறம்போத்திற்குள் மேற்கொள்ளப்படும் ஒரு வரவேற்கத்தக்க பயணம் மட்டுமே. எப்போதும் மகிழ்ச்சி அருங்கள். அப்போதுதான் மரணம் உங்களை அழைக்கும் போது துக்கத்தால் வீம்மாமல் லேசான சிரிப்புடன் விடப்பட முடியும். அந்த பகவான் எனது உரையில் கூறியிருக்கிறார். உரை கண்டு பத்துமாதத்தினர் உங்களை சந்திக்கிறேன். உங்களை நம்முடன் நேசிக்கும் சன்மாரல் ஆக்கணுகிறான். வணக்கம் நேரிலே வணக்கம் ராஜா.
0: நன்றி சண்மாதன். அழைந்து கொண்டு சிறப்பேற்ற உங்களுக்கு நன்றிகள். நிகழ்ச்சியை நிறைவு செய்ய திருமதி ஜெயா நடேசன் அவர்கள் வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கின்றார். அவரையும் அன்போடு வரவேற்றுக் கொள்ளுங்கள். வணக்கம்.
9: நீங்க காலை உற்சாக வணக்கம் ராஜா.
0: நலமா இருக்கிறீங்களா?
9: நலமா இருக்கிறேன் ராஜா. நீங்களும் கலைவர்களும் எல்லோரும் நலமா இருக்கிறேன். பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய நாள் எல்லோருக்கும் சிறப்பான நாள் அமையாத வேண்டிக் கொண்டு மக்களுக்காக வேண்டிக் கொண்டு நச்சனை தருகின்றேன். இந்த பொதுக்காலத்தின் 24 வாரத்தின் 3 புதன்கிழமை கிறிஸ்தவ நச்சினை. தமிழிலேயே ஒரு வழக்கு உண்டு. வேண்டாதவன் கைப்பற்றால் குற்றம், கால்பட்டால் குற்றம். ஒருவர் நமக்கு பிடித்திருக்கிறது என்று சொன்னால் அவரை வானம் மட்டும் புகழ்வதும், பிடிக்கவில்லை என்றால் மண் மட்டும் தாழ்த்துவதும் நமது வாடிக்கையாகவே இருக்கின்றது. இன்னும் சிலருக்கு அடுத்தவரை குறை சொல்வது முழு நேர வேலை போடும். நாம் வாழும் இச்சமூக சூழலில் ஒருவரை ஒருவர் குறை சொல்லி வாழ்ந்தால் இந்த உலகம் மிஞ்சாது. தேசிய இத்தகைய போக்கை கடுமையாக சாடுவராக இருக்கின்றார். அதனை சிறு பிள்ளைத்தனம் என்று கண்டிக்கின்றார். திருமுழுக்கு யோகான் வந்தபோது காட்டிற்கு சென்று கடந்தவம் பிரிந்து நோன்பிருந்து வாழ்ந்தார். ஆனால் மக்களும் அவரை பேய் பிடித்தவன் இருந்தனர். ஆனால் இயேசு கிறிஸ்து வந்தபோது மக்களை ஒருவராக தன்னை ஐக்கியமாக்கி கொண்டார்கள். ஆனால் பரிசெயர்களோ இயேசு பெரும் தீவின் தீனிக்காரன், சாப்பாட்டுக்காரன், பாவிகளின் நண்பன் என்று குறை சொல்ல ஆரம்பித்தார்கள். இப்படியாக மக்களோடு பேசினாலும் பேசாவிட்டாலும் குற்றம் என்று இந்த பரிசெயர்களை ஆண்டவர் இயேசு விமர்சிக்கின்றார், தண்டிக்கின்றார். நாமும் பிறரது குறைகளை கண்டுபிடித்துக் கொள்ளே இராமல் நிறைகளை கண்டுபிடித்து வாழ்வோம். பழித்துறவர்களாக வாழாமல் பிறரை பாராட்டுவர்களாக வாழ்வோம். எல்லோரோடும் பகன்குழந்து அன்புடன் வாழ்ந்து நம் வாழ்வை சிறப்புடன் ஊட்டுவோமாக. நன்றி வணக்கம் ராஜா.
0: நன்றி. இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவர் திருமதி ஜெயா நடேசன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரோடு நிறைவுக்கு வருகின்றது நச்சிந்தனை நேரம். நச்சிந்தனை நேர நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் நமது இதய பூர்வமான நன்றிகள். தொடர்ந்து வானொலியில் வலம் பெற இருக்கின்றது இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி. அதற்கு முதல் இன்று மாலை 7 இடம்பெறும் பந்தய நிகழ்ச்சியில் பிரபல இசையமைப்பாளர் சந்திரபோஸ் அவர்கள் இசையமைத்த திரைப்படங்களிலிருந்து பாடல்கள் எதிர்பார்க்கப்படுகின்றது. மச்சானை பார்த்தீங்களா திரைப்படத்திலிருந்து, மாம்பூவே சிறு மைனாவே என்ற பாடல், அவருடைய இசையில் வந்த பாடல், தோடி ராகம் பாடவா என்ற காதல் பாடல், மாநகர காவல் திரைப்படத்தில், வானத்தை பார்த்தேன் தத்துவம், பூமியை பார்த்தேன் மனிதன் திரைப்படத்தில், காலை காலை முரட்டு காலை மனிதன் திரைப்படத்தில், பண்பாடு இல்லை என்றால் பாரதம் இல்லை என்ற பாடல், ராஜா சின்ன ரோஜா திரைப்படத்தில், சூப்பர் ஸ்டார் யார் என்று கேட்டால் சின்ன பிள்ளைன்னு சொல்லும் ராஜா சின்ன ரோஜா, ஏண்டி முத்தம்மா ஆறு புஷ்பங்கள் திரைப்படத்தில், ஆண்டவனை பார்க்கணும் அவனுக்கு ஊத்தணும் அப்போதான் கேள்வி கேட்கலாம் மக்கள் என் பக்கம் திரைப்படத்தில், மெதுவாய் மெதுவாய் ஒரு காதல் பாட்டு அண்ணா நகர் முதல் திரு, டெல்லிக்கு ராஜா என்றாலும் பாட்டி சொல்லை தட்டாதே என்ற பாடல், பாட்டி சொல்லை தட்டாதே என்ற படத்தில், நாட்டுக்குள்ளே நம்மை பற்றி விடுதலை திரைப்படத்தில், ராஜாவே ராஜா ராஜாதி ராஜா என்ற பாடல் விடுதலை திரைப்படத்தில், நீலக்குயில் அருமையான பாடல் விடுதலை திரைப்படத்தில், மனிதன் மனிதன் எவன்தான் மனிதன் என்ற பாடல் தத்துவ பாடலாக அமைந்த பாடல்கள், சந்திரபோஸ் அவர்களுடைய இசையில் வந்த பாடல்கள். அன்பு உறவுகளை மறக்காமல் பாடல்களை எமது அலுவலக தொலைபேசி இலக்கத்தில் தொடர்பு கொண்டு தரலாம். இப்போது தொடர்கின்றது இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி. 12 ராசிகளுக்கான பலாபலங்களோடு தமிழகத்தின் தலை சிறந்த ஜோதிடர் மகேஷ் ஐயா அவர்கள் இணைந்து கொள்கின்றார். அவர்களையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம்.
10: மேஷராசி நண்பர்களே, நல்லது நடக்கும். சில பேர் சில விஷயங்களை சொல்லும்போது நம்ம அப்போ புரியாது, இப்போ அப்போ பூட்டில் இப்போ தான் புரியறதுங்கிற மாதிரி டக்குன்னு இப்போல்லாம் மறந்துடுறது, முந்தி மாதிரி கிடையாது. உடல் ஆரோக்கியம் அப்படி பல விஷயங்களை கேட்கலாம், ஆனால் மூளைக்கு எதுவுமே போக மாட்டேங்கிறது. ஏன்னா பல யோசனைகள் மனசில் இருக்குங்காட்டி என்னன்னு தெரில. இவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, இவன் என்ன நினைப்பா, யார் என்ன வேணால் நினச்சிட்டு போகிறான். நமக்கு என்ன தோன்றுறதோ அதை மட்டும் செயல்படுத்துறது நல்லது. உற்றார் உறவினர் உதவி செய்வாங்க. கண்ணுக்கு தேவையான கண்ணாடி, அதே உடம்பு ஏதாவது பிரச்சனை கால் சுழுக்கு, காலுக்கு தேவையான அந்த இது, அதே மாதிரி அந்த உபகரணங்கள் மெடிக்கல் உபகரணங்கள்லாம் வாங்கி கொள்ளக்கூடிய தினம். ரொம்ப நாளாக இருந்த சில விஷயங்கள் இந்த தினத்தில் வெளிப்படும். அதே சமயத்தில் பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் தீரும். அப்பாப்பா நாலஞ்சு நாளாக இந்த டென்ஷன்ஸ் கொஞ்சம் தீர்ந்துதுப்பா சாமி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்றைய தினம் உண்டு, கவலைப்பட வேண்டாம். மேஷராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் பிரயாணம் பண்ணலாம், அதுவும் அவசியம் அனாவசியம் பார்த்துட்டு பண்ணுறது நல்லது. மேஷராசிக்கு இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் வேல் வழிபாடு, வெற்றி வழிபாடு. ரிஷபராசி நண்பர்களே, நட்சத்திரம் சாதகம் இல்லை, இரவு பிரயாணம் தவிர்த்துக்கணும். காசிப்ஸ் பேசப்படாது, மத்தவா பற்றி பேசப்படாது, கை கால் சம்பந்தமான உபாதைகளுக்கு தானே மருந்து எடுத்துக்கப்படாது. நான் சிஸ்டத்தை பார்த்தேன், கம்ப்யூட்டரில் சோஷியல் மீடியாவில் பார்த்து இது சொன்னாங்க அது சொன்னாங்கன்னு எடுத்து செயல்படுத்தக்கூடாது. விபரீத விஷயங்கள் பண்ணக்கூடாது. அவசரமாக ரோட் கிராஸ் பண்ணக்கூடாது. அவசரமான விஷயங்களுக்கு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோன்னு சொல்லிட்டு தவறான காரியங்களை செய்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. ரிஷபராசி நண்பர்கள் எப்பவுமே நேர்மை, நினச்சதை சாதிக்கக்கூடிய எண்ணங்கள், அதே சமயத்தில் ஒரு பாலிசி வச்சு அதை கிரியேட் பண்ணி அதை செயல்படுவாங்க. அதை அப்படியே செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் பிரசித்தி பெற்ற விநாயக பெருமான் திலாலயத்துக்கு போய் பிள்ளையாரை வணங்கி வேண்டி வழிபடுறது அற்புதமான பலன்களை கொடுக்கும். ரிஷபராசி நண்பர்களே, மிதுனராசி இன்றைய தினத்தில் பலன்கள் ரொம்ப அற்புதமாக இருக்குது. திருமண காரியம் கூடி வரும், பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறும், நல்லவர்களது நட்பு மன திருப்தியை தரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளே பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார்கள். வியாபார விஷயங்களில் சிலர் கைகோக்கக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இன்றைய தினம் உண்டு. அதே சமயத்தில் நிறைய விஷயங்களில் நீங்கள் எடுத்த முயற்சிகள் தோல்வியாச்சு இப்போ வெற்றி பெறத்துக்குன்னு வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். நண்பர்கள் மத்தியில் நல்ல செய்திகள் உண்டு. ரொம்ப நாள் இருந்த மனக்கசப்புகள் தீரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. பண வரவுகள் கூடி வரும். தெரிந்தவர்கள் உதவி செய்வா, தெரியாதவர்கள் உபதிரவம் பண்ணுவாங்க. சில நேரம் தெரிந்தவங்களே பண்ணுறாங்க சார், அது கணக்கு கிடையாது. மிதுனராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு, துணை நிற்கும் அற்புத வழிபாடு. கடகராசி நண்பர்களே, கடகராசிக்கு நல்லது நடக்கும். வெற்றி மீது வெற்றி கூடி வரக்கூடியதாக இருக்கும். வியாபார அனுகூல்யம் உண்டு, பிரச்சனைகள் தீரும். ஒவ்வொரு விஷயத்திலையும் நாம் நினச்சத ஒன்று ஆனால் கடவுள் இன்னும் டபுள் டெபாசிட்டாக எனக்கு பண்ணிவிட்டார், நல்லது தான் நடக்கிறதுங்கிற மாதிரி சந்தோஷப்படுவீங்க. ரொம்ப நாளாக இருந்த மனக்கசப்புகள் மன வருத்தங்கள் தீரும். சில நேரங்கள் யாராவது ஏதாவது டக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா இதில் ஒரு ஐடியா கிடைக்கும், ஆமாம் இல்லை இது நம்ம தப்பு பண்ணிவிட்டோம் இனிமேல் நம்ம மாற்றிக்கணுங்கிறது தெளிவாக இருப்பீங்க. மற்றவங்க ஆச்சரியப்படுவாங்க, என்ன திட்டினா கோபம் வரும், இப்போ கோபம் வர மாட்டேங்குது, வாட் இஸ் திஸ் அப்படிங்கிற மாதிரி உங்களை ஆச்சரியப்பட்டு பார்க்கக்கூடிய தினமாக இருக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் தரவ கை கால் தொடை சம்பந்தமான பிரச்சனைகள், பல்லு சம்பந்தமான பிரச்சனைகள் வரும். கடகராசி அன்பர்களுக்கு உற்றார் உறவினர் உதவி செய்வார்கள்.

இதாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் நமக்கு இறைவன் கற்றுக் கொடுக்கறது தானே. நீங்கள் திருவிளையாடற் புராணத்தில் அவ்வை பிராட்டி சொல்லுவா, எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு, நீ பார்க்கறதுக்கு என்ன இருக்குது முருகா இறைவா, நான் பார்த்ததெல்லாம் போது, இந்த வயசுக்கு ஏற்பட்ட அனுபவமே மிக பெருசுன்னு சொல்லும்போது முருகன் தோன்றுவார், மலை மீது ஏறி உட்காருவார், மரம் மீது ஏறி உட்காருவார், அந்த இடத்துல கேட்பார், பாட்டி பழம் சாப்பிட்றியான்னு கேட்பார், நான் தான் பறித்து போடுறேனே அப்படின்னு சொல்லுவார், சரின்னு சொல்லுவா, பழம் விழுந்ததுக்கப்புறம் எடுத்து ஊதும்போது சுட்ட பழமா சுடாத பழமான்னு கேட்பா, அது என்னப்பா சுட்ட பழம், உனக்கு தான் எல்லாம் தெரியும்னு சொன்னி, இப்போ இது கூட தெரியலையான்னு கேட்கும்பொழுது தன்னோட ஞான கண்ணை திறந்த முருகப்பெருமான் தான் கண்ணுக்கு முன்னாடி நிற்கிறார். முருகா அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படக்கூடிய சில விஷயத்தை பார்ப்பா. அப்போ நம்ம எல்லாம் தெரிஞ்சதுன்னு நினைக்கும்போது தெரியாததும் இந்த உலகத்தில் சின்ன விஷயம் கூட இருக்குது அப்படிங்கிறதை அவை பிராட்டி அப்போதைக்கு தெரிந்து கொள்வாள். இந்த மாதிரி இன்றைய நடக்கக்கூடிய அனைத்து விஷயம் நமக்கு ஒரு பாடமாக அமைகிறது. இதுதான் இப்படி தான் இப்படி தான் இதை பக்கத்துக்கெல்லாம் இப்போ தெரிஞ்சுக்கலாங்கிறத இன்றைய தினத்தில் புரியும். சிம்மராசி நண்பர்கள், இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் சிவ வழிபாடும் பெருமாள் வழிபாடும் விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. கன்னிராசி நண்பர்களுக்கு யதார்த்தமாக சில விஷயங்கள்லாம் பேசுவீங்க, அனுகூல்யத்தை தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சினிமா நட்சத்திரமாக இருந்துருக்கோம், புது வாய்ப்புகள் தேடி வரும், இசையமைப்பாளராக இருந்துருக்கோம், பிளேபேக்ஸ் என்ன ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் எடுத்து பண்ணுறவங்க, பத்திரப்பதிவாளராக இருந்துருக்கிறவங்களுக்கு, ரோடு கான்ட்ராக்டராக இருந்துருக்கோம், அரசியலில் இருந்துருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். பழைய வண்டியை கொடுத்து புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. த்ரோட் சம்மந்தமாக, தைராய்டு சம்மந்தமான பிரச்சனை, வயிறு சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மூகாம்பி அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு. துளாராசி நண்பர்களே, நிறையா நல்லது நடக்கும், ஆனால் கொஞ்சம் அலைச்சல்கள் இன்றைய தினத்தில் இருக்கும். சில நேரங்களில் பார்த்துட்டு நம்ம பேசுனதுக்கு அச்சோச்சோ லூஸ்டாக கூட்டுடுமோ அப்படிங்கிற யோசனைகள் அப்பப்போ மனசில் வரும். சினிமாவில் கேமராமேனாக இருந்துருக்கிறவங்க, அதே சமயத்தில் ப்ரொடக்ஷன் லைனில் ஃபினான்ஸ் லைனில் இருந்துருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரும். வீட்லேயே பார்த்திங்கன்னா வீட்டு மாடியில் தோட்டம் வச்சுட்டுருக்கிறவங்க, அதே சமயம் பெரிய தோட்டம் வச்சுட்டுருக்கேன் சார், நான் காய்கறி சம்மந்தமான விற்பனை விவசாயம் சம்மந்தமாக பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். புதுசாக வாகனம் வாங்குறது, டிராக்டர் வாங்குறது, வீட்டில் ஒரு புது பிராணி வர்றது, அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைகிறது உங்களுக்கு ரொம்ப அற்புதமான சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். திருமண பலன்களும் அதே சமயத்தில் எதிர்கால வாழ்க்கை திட்டங்களும் நிறையா எடுத்து போடுவீங்க இளைஞர்கள். நல்ல சூழ்நிலைகள் மாறி வரும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு வெற்றி வழிபாடுங்க. விருச்சிகராசி நேயர்களே, விருச்சிகராசிக்கு அற்புதமான நாள். வேலைவாய்ப்பு சக்சஸ்ஃபுல்லாக அமைஞ்சிடும், பேச்சுவார்த்தைகள் லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கால் சம்பந்தமான, அதே சமயத்தில் கழுத்து சம்பந்தமான பிரச்சனை, முதுகு சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்துருக்கும். விருச்சிகராசி அன்பர்கள் சில விஷயத்தை எடுத்து சொல்வார், நாலு பேர்லாம் முந்தி கேட்பா, இப்போ நான் பேசுகிறதே யாரும் கேட்கறது இல்லை, அப்படி கிடையாது. நிறையா டயத்தில் நம்ம என்ன பேசணும் தெரியாமல் பேசும்போது அந்த பேசக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் வந்து அங்கே குறைஞ்சி கொடுத்து, வாட்ச் வாங்குறது, வீடு வாங்குறது, இடம் வாங்குறது போன்ற விஷயம் உங்களுக்கு அனுகூல்யமாக இருக்கும். விருச்சிகராசி அன்பர்கள் யாராவது கிஃப்ட் கொடுத்தா ரொம்ப சந்தோஷப்படுவேன், எல்லாரும் படுவா, நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக படுவேன். இன்றைய தினத்தில் வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய கோயில்களுக்கு சொந்த பந்தங்களை கூட்டிகிட்டு போயிட்டு வரவேல், வீட்டுக்கு வந்த விருந்தாளியே ரொம்ப பார்த்து பார்த்து கவனித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். உங்கள் ஸ்கெடியூல் விட்டு அவா ஸ்கெடியூலுக்கு மாறிடுவீங்க. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குரு வழிபாடு வெற்றி வழிபாடு. தனுசு ராசி நண்பர்களே, தனுசு ராசிக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. பல பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனையை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணிடுவீங்க. இருப்பினும் இன்றைய தினத்தில் பலவிதமான யோசனைகள் இருக்கும். பாரு, நம்ம பார்த்து வளர்த்து நம்ம சொல்லி கொடுத்தா இன்னைக்கு இப்படி வந்துட்டுருக்காருன்னு, யாராவது நீங்கள் மீட் பண்ணி வச்சா அவள் ரெண்டு பேர் பேசியிருப்பா, உங்கள் விட்டுடுவா, என்னடா அது சோதனையாக இருக்குது, இதே தான் எல்லாத்துட்டு ஒரு ஆட்டி ஒரு நேர்மை இல்லையேன்னு ஒரு வருத்தப்படுவீங்க. அதே சமயத்தில் தொழிலுக்கு தேவையான பொருட்கள் வாங்கக்கூடிய தினமாக இருக்கும். கடன் சம்மந்தமான தொல்லை இருக்கிறவங்க பேசி தீர்த்து அதை சரி பண்ணி முதல்ல இந்த கடன் அடைச்சிடணும், எது முக்கியமான கடனோ அதை அடைச்சிடுவீங்க. ஃபினான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க கேஷியராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சின்ன சின்ன கடைன்னு சொல்லுவாங்களே, அந்த டீ கடை, அதே மாதிரி மளிகை கடை, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், இந்த மாதிரி ஒரு எதனும் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்டு இருக்க தனுசு ராசி நண்பர்களுக்கு விசேஷமாக இருக்குது. ஒரே ஒரு முறை திருச்செந்தூர் வழிபாடு விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். குரு வழிபாடு வெற்றியை தரக்கூடிய அற்புதமான நாள். மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு மன திருப்தியை தரும். மகர ராசி நண்பர்களே, மகர ராசிக்கு இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது.
என்ன சார்?

0: நல்லா இருக்குது. விரயங்கள், எஸ் விரயங்கள் இருக்கும். எப்போவுமே இந்த பொங்கலுக்கு முன்னாடி போகியில் சொல்லுவாங்க, கெட்டதெல்லாம் போய்டும் நல்லது அதுக்கப்புறம் வரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி நடக்கிறதெல்லாம் நன்மைக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு விஷயம் செலவாச்சு, சரி நன்மைக்கு, ஏதோ ஆஸ்பத்திரி செலவாகிறதுக்கு அதுக்கு செலவாது, இதுக்கு இது பரவாயில்ல அப்படின்னு வச்சுக்கோங்க. எது நடந்தாலும் நன்மைக்குன்னு எடுத்துட்டேன்னா நல்லது தான். இறைவனுக்கு தெரியும் எது நல்லது எது கெட்டதுன்னு. வேலை வாய்ப்பு, அதே சமயத்தில் ஆன்சைட் சம்பந்தமான ஒரு பிரயாணம் உங்களுக்கு வெகு பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நல்லவர்களது நட்பு உங்களுக்கு ஒரு பெரிய பலன்களை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் லாப பிரயாணமாக அமையும். வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அற்புதமான யோசனை உங்களுக்கு கைகூடி வரும். வழக்குகள், பிரச்சனை இருக்கிறவங்க அதுலேருந்து விடுபடுறதுக்குள்ளான சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சினிமா நட்சத்திரமாக இருந்துட்டு இருக்கிறவங்க இதுக்கு குரல் கொடுக்கலாமா அது குரல் கொடுக்கலாமாங்கிற ஒரு எண்ணம் வந்து வரும். சில டைம் வந்து பார்த்துட்டிங்கன்னா பாலிட்டிக்ஸாக இதாங்கிற யோசனைகள் மனசில் வரும். நிறைய மன யோசனைகள் இன்றைய தினத்தில் கண்டிப்பாக இருந்து கொண்டிருக்கும். ஆனாலும் நன்மைக்கு தான், எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் வேல் வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. கும்பராசி நண்பர்களே, கும்பராசிக்கு இன்றைய தினத்தில் லாபங்கள் உண்டு, நண்பர்கள் வகையில் நல்ல செய்திகள் உண்டு, பணவரவுகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். முக்கியமான விஐபி, முக்கியமான நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பேப்பர், ஸ்டேஷனரி சம்பந்தமாக, எஜுகேஷன் சம்பந்தமான சர்வீஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் உண்டு. பியூட்டிஷியனாக இருக்கா, சிங்கிள் பேரண்டாக இருக்கிறவங்க, அதே சமயம் மேக்கப் ஆர்டிஸ்டாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். நல்லவர்களது நட்பு உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் யோசித்து செயல்படுத்துவதை நீங்கள் விட்டுறக்கூடாது. ஏன்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தனித்துவமே உங்களுடைய பேச்சு, செயல், முன்னேற்றங்கள் தான். சேல்ஸ் இருக்கவங்க இந்த மாதத்துக்குண்டான டார்கெட்லாம் அச்சீவ் பண்ணிடுவீங்க, பெரிய ஆச்சரியமாக இருக்கக்கூடியதாக இருந்துருக்கும். ஆரோக்கிய சம்பந்தமான விஷயங்களில் கவனம் தேவை. கும்பராசி என்பவர்களுக்கு வழிபடக்கூடிய தெய்வம் குரு வழிபாடு. மீனராசி நண்பர்களுக்கு பிரசித்தி பெற்ற சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு பரிச்சயமாகறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஏன், எதுக்கு அப்படின்னா, நீங்கள் ஒரு பெரிய கோயிலுக்கு போகிறீங்க, அங்கே யாராவது ஒரு நபர் உங்களுக்கு தெரிஞ்சிடுவாங்க. அதே சமயத்தில் ஒரு விஷயத்தை சொல்லும்போது இது எங்கேயோ நமக்கு பார்த்த மாதிரி கேட்ட மாதிரி இருக்குது, ஏதோ ஒரு நம்ம போன ஜென்மத்தில் இங்கே வந்திருப்போமோ, அந்த மாதிரி ஒரு யோசனைகள்லாம் இன்றைக்கி ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இருக்குது. தொழிலில் நல்ல முன்னேற்றம், தொழில் சம்பந்தமான விஷயங்களில் பேச்சுவார்த்தை நடக்கிற லாபங்கள் கூடி வரக்கூடியதாக. முக்கியமான நபர்களை இன்றைய தினத்தில் சந்திக்கும் பொழுது இனி வரக்கூடிய நாட்களில் சில முக்கிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் பெருகும், முடிவுகளும் கிடைக்கும். இந்த தொழில் பண்ணணும் அப்படின்னு நினச்சா டக்குன்னு எடுத்து பண்ண ஆரம்பிச்சிருங்க, உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். அது இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமாக இருந்துகிட்ருக்கு. கடனுக்காக கடன் வாங்குறது தவிர்த்துக்கிறது நல்லது. புது ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பதவி, பேர், புகழ், அந்தஸ்து கூடி வரக்கூடியதாக இருக்குது. இன்றைய தினத்தில் எதுவும் புதுசாக எஜுகேஷன் சம்மந்தமாக அப்ளை பண்ணுறது, ஆன்லைன் சம்மந்தமான அப்ளை பண்ணுறது, ஆன்லைன் சம்மந்தமான கோர்ஸ் எல்லாம் கற்றுக்கிறது பின்னாடி உங்களுக்கு தொழிலாக மாறத்துக்குண்டான வாய்ப்புகள் கூட கண்டிப்பாக இருக்குது. மீனராசி நண்பர்கள் பட்டடத்தில் போடும், சில நேரம் வீட்டில் சண்டை வரும், நீ பெருசாக நான் பெருசாங்கிற விஷயங்கள்லாம் இருக்கும், கவனமாக இருக்கணும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் சக்தி வழிபாடு, திருசூல வழிபாடு, வெற்றி வழிபாடு. மேஷம்
1: அன்பு உறவுகள், 12 ராசிகளுக்கான பலாபலன்களை கேட்டீர்கள். தயாரித்து தொகுத்து வழங்கியிருந்தார் தமிழகத்தின் தலை சிறந்த ஜோதிடர் மகேஷ் ஐயா அவர்கள். அன்பு உறவுகள், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது நற்சிந்தனை. நேரத்தை தொடர்ந்து இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி கேட்டீர்கள் அதனைத் தொடர்ந்து வாழ்த்துவோர் வாழ்த்தலாம் வானொலியில் வலம் வர இருக்கின்றது. அதற்கு முதல் இன்று உங்களிடமிருந்து நான் கேட்டிருந்தேன், சந்திரபோஸ், இசையமைப்பாளர் சந்திரபோஸ் அவர்கள் இசையமைத்த நல்ல திரைப்படங்களிலிருந்து அழகான பாடல்களை உங்களுக்கு கூறியிருந்தேன். நீங்கள் பாடல்களை தருவதற்கு அழைக்க வேண்டியது அவரது அலுவலக தொலைபேசி இலக்கம் 0301-43-1-48-32-15-40. மாம்பூவே சிறு மைனாவே, தோடி ராகம் பாடவா, வானத்தை பார்த்தேன், பூமியை பார்த்தேன், காலைகாலை, பண்பாடு இல்லை என்றால் பாரதம் இல்லை, ஏண்டி முத்தம்மா அந்த இசையமைப்பாளரையும் பாடிய பாடல், ஆண்டவனை பார்க்க மெதுவாய் மெதுவாய் ஒரு காதல் பாட்டு, அண்ணா நகர் முதல் திருவிலசம் அட்டகாசம் பாடல், நீலக்குயிலே, ஆஹா அந்த பாடல் கூட இந்த சந்திரபோஸ் அவர்கள் இசையமைத்த விடுதலை திரைப்படத்திலிருந்து. இவ்வாறான பாடல்கள் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. அதற்கு முதல் வானிலையில் வாழ்த்துவோர் வாழ்த்தலாம்
2: நாம்
1: என்று உங்கள் இல்லங்களில் இடம்பெறுகின்ற மங்களகரமான சுபகாரியங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் டிஆர்டி தமிழொலி குடும்பம் தங்களது இதய நிறைந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றனர். இன்று வேளையில் வானொலியில் வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம் பாயா.
1: வணக்கம் பத்மராணி. நலம்தானே பத்மராணி? நாங்களும் உங்களை மாதிரி அன்பு நல்ல உற்சாகமா ஆண்டவனுடைய அருளோடு நல்ல உற்சாகமா இருக்கின்றேன்.
2: அப்படியே என்று வாழ்த்திக்கொண்டு ராஜா ஸ்ரீஸ்கந்த ராஜா பிவிராணி தம்பதிகளின் திருமண நாள் என்று அத்தோடு வெங்குவர் பாபாவும் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுறேன்.
1: எங்களுடைய பிரபலமான வர்த்தகர் சியாமலாவின் அண்ணா பாருங்க இவ்வளவு கூர்மையா வச்சிருக்கிறோம்
2: என்ன
1: மற்றது
2: ஒரே
1: நாளும் அறிய தந்த உங்களுக்கும் எங்கள் இதே நிறைந்த நன்றிகள். அவர் பத்மராணி அவர்கள் இணைந்து கொண்டு தகவலை தந்திருந்தார். அவரை தொடர்ந்து இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புற வணக்கம்.
2: வணக்கம்
1: மதனா, நலமா இருக்கீங்களா?
2: நீங்க
1: நெற்றும் தினை சொல்றது வார இல்ல மதனா, நாளையிலிருந்து புத்தகத்தை வாங்கி கொண்டு வந்து சொல்லுங்கள். என்ன? ஓகே, நன்றி, வாழ்த்துக்கள்.
2: நன்றி ராஜா. என்ன இன்று திருமண நாளை காணும் எங்கள் டிஆர்டி அறிவிப்பாளர் காந்த குரலோன் ஸ்ரீஸ்கந்த ராஜா புவிராணி தம்பதிகள் தங்களது திருமண நாளை காண்கிறார்கள். இவர்களை நாங்களும் நல்ல இருவரும் நல்ல ஆரோக்கியமாக புவிராணி டீச்சர் வழியாக நல்ல ஆண்டு காலம் வாழ நோய் நெறி என்று அதுதான் முக்கியம். வாழ வாழ்த்தி விட வருகிறேன். நன்றி. வணக்கம்.
1: நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கும் எங்கள் நன்றிகள். சௌதரி வடிவான படம் போட்டிருக்கீங்க, நன்றி.
3: தம்பதிகளுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க வந்து திருமண நாள் வாழ்த்துக்களை கூறுகின்றோம். இன்று போல் என்றும் நலமோடு சுகத்தோடு சந்தோஷத்தோடு இப்படியே ஹலஹல வந்து இருக்கணும் என்று சொல்லிக்கொண்டு அடுத்து வன்குவர் இருக்கும் சியாமலாவின் அண்ணன் பவாவா
1: சொன்னார்
3: அவைக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பில் பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறுகின்றோம். நன்றி, வணக்கம். இப்பயும் சந்தோஷமா இருந்தோ. நன்றி, வணக்கம்.
1: நன்றி சகோதரி. உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கும் எங்கள் இதே நிறைந்த நன்றிகள். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புற வணக்கம்.
4: வணக்கம் ராஜா, நான் யோஜனி முரஜா கலைக்கிறேன்.
1: வணக்கம் ஜோசரி அம்மா, நலமா இருக்கீங்களா?
4: அந்த பேரத்தில் ஒரு கடவு
1: ஆரம்மா
4: உங்க அப்பா அம்மா பேரத்தாத்தாருங்கள்.
1: அப்பா அம்மாண்டியோ?
4: உங்க அப்பா அம்மாண்ட?
1: ஓ, அரசரண்ணம் ஸ்ரீஸ்கந்த ராஜா, அரசரண்ணம் நவரத்னவதி அம்மா. அம்மாக்கு பேர் நவரத்னவதி அம்மா.
4: மகள்
1: நவரத்னவதி அம்மா.
4: நவரத்னவதி அவங்க பேர் இன்னைக்குதான் புது பேர் அவருக்கு நவரத்னவதி.
1: ஓ, நம்ம ஒன்பது ரத்தினங்களை கொண்ட அம்மா.
4: மகனான காந்தபுரம் அந்த பட்டம் பெற்று என்ன ஊரே
1: வேலனுக்கு
4: திருமண நாள் அந்த புதுராணியாகிய திருமணம் செய்த ஸ்ரீகந்த ராஜாவுக்கு நிறைந்த திருமண நாள் நல் வாழ்த்துக்கள்.
1: ரெண்டும்
4: நலமாக வளமாக வாழ்ந்த வாழ்ந்து வாழ்த்திக்கொண்டு மற்றது சியாமலாவுங்க
1: அண்ணா உண்ட விட்ட அண்ணா பாபா.
4: பாபா அது பிறந்த நாள் என்ன?
1: ஆமாம்மா.
4: அந்த பிறந்த நாளையும் அவர் கொண்டாடுறார். அவரும் நலமாக வாழ வேணும் வாழ வாழ்ந்து வாழ்த்து கொண்டு திருமண திருமணம் மக்களை நிறைவாக வாழ வாழ்த்துறேன், திரும்பவும் திரும்பவும் வாழ்த்துறேன், வாழுங்கள் வாழுங்கள் என்று. நன்றி வணக்கம்.
1: நன்றி, உங்களுடைய வாழ்த்துக்கள் எங்கள் எல்லோரையும் வளம்பர செய்யும் உற்சாகப்படுத்த. நன்றி சகோதரி.
4: நன்றி நவரத்ன வரைக்கும்.
1: அவர் ஜோசரி அம்மா அவர்கள். ஜோசரி அம்மாவை தொடர்ந்து எங்களுடைய சகோதரி வைபருடாக இணைந்திருக்கின்றார் சாந்தினி வடிவேல்.
5: இனிய காலை வணக்கம்.
1: நலமா இருக்கீங்களா சாந்தினி?
5: நன்றி, நாங்கள் நல்ல சுகமா இருக்கின்றோம். அபிராமி அம்மா கண்டிட்டோம். நீங்களும் அப்படியே குடும்பத்தோட நலமா இருக்கணும் என்ற அந்த தாயை வேண்டிக் கொண்டு இன்று திருமண நாளை கொண்டாடி கொண்டு இருக்கும் திரு திருமதி அரசரத்னம் ஸ்ரீ ஸ்கந்தராஜா திருமதி புயிராணி அவர்களும் இன்று போல் என்றும் தல சௌபாக்கியத்தோடும் சிக ஆரோக்கியத்தோடும் நீண்டாயிலோடும் சிரஞ்சீவியாகவும் மஞ்ச குங்குமத்தோடும் தீக்க சுமங்கலியாகவும் இருவரும் இனப்பிரியா தம்பதிகளாக வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்றேன். தாயை மனதார வேண்டிக் கொண்டு உங்களிடம் இந்த அன்பா விடப்பெறுகிறேன். மற்றது பாபா அவர்களுக்கும் எங்கள் திரு குடும்பத்தின் சார்பு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அவரும் நீண்ட ஆயுளோடும் ஆரோக்கியத்தோ வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று அந்த தாயை வேண்டிக் கொண்டு உங்களிடம் அன்பா விடப்பெறுகிறேன். நன்றி வணக்கம்.
1: நன்றி அம்மா, உங்களுடைய அன்பான வாழ்த்துக்களுக்கும் எங்களது நிறைந்த நன்றிகள்.
5: நன்றி வணக்கம்.
1: அவர் சகோதரி திருமதி சாந்தினி வடிவேல் அவர்கள். அவர்களை தொடர்ந்து திருமதி பாமா ராஜரத்னம் அவர்கள். வணக்கம் பாமா.
6: வணக்கம் அண்ணா. வணக்கம்.
1: நலமா இருக்கிறீங்களா?
6: நலம், நீங்கள் நலமோ?
1: நல்ல சௌக்கியமா உற்சாகமா இருக்கின்றோம். நன்றி.
6: நல்ல சௌக்கியமா இருக்கிறோம். நாங்களும் வாழ்த்தி கொண்டு இன்று திருமண நாளை கொண்டாடி கொண்டு ஆடி கொண்டிருக்கும் அன்பு தம்பதிகள் அண்ணா அன்னைக்கே முதல் அன்பான வாழ்த்துக்கள். அவர்கள் எல்லா செல்வங்களோடு சீருந்திரப்புமாக என்றும் வாழ கொண்டு
1: நன்றிகள். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
7: வணக்கம்.
1: வணக்கம் திருமதி குணநாயகி. நலமா இருக்கீங்களா?
7: ஓம் ஓம் நலம் நலம் நலம். இங்கு பிறந்த நாளை கொண்டாடும் பங்கு உள்ள பாபா அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள். அவரும் சீர்திறப்பாக வாழ வாழ்த்திக் கொண்டு எங்கள் அரசரத்னம் நவதினதி பெற்ற இன்றெடுத்த ஸ்ரீ ஸ்கந்த ராஜாவுக்கு இன்றைய திருமண நாளாக அமைகின்றது. ஸ்ரீ ஸ்கந்த ராஜா புயிராணி தம்பதிகளுக்கு இனிய திருமண நாள் நல் வாழ்த்துக்கள். அவர்கள் என்றென்றும் நோயினோடு இன்றி சிறப்பாக இன்னும் வாழும் காலம் வரை சந்தோஷமாக வாழ வேண்டும், பிள்ளைகள் வேறு பிள்ளைகளுடன் வாழ வேண்டும் என நிறைந்த திருமண வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு உடம்பு விட வருகிறேன்.
1: நன்றி சௌரி, உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கும் நன்றி. அவர் திருமதி குணநாயகி பசுபதி அவர்கள். அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரை. வணக்கம்
8: அன்பானை. நீங்க காலை வணக்கம் ராஜா பூண்டியிலிருந்து பிபி. நாங்கள் நலம், நீங்கள் நலமாக இருக்க எல்லாம் வேண்டிக் கொண்டு வானலைகளிலே என்று முழுவன் மதியாக தாவிடும் ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டியின் சிரேஷ அறிவிப்பாளர் திரு ஸ்ரீ ஸ்கந்தராஜா திருமதி புகராணி தம்பதிகளுக்கு இன்று திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். அவர்கள் பெரும் சிறப்புடனும் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என வாழ்த்திக் கொண்டு திருமதி புகராணி அக்கா மஞ்சள் குங்குமத்துடன் தீர்க்க சுமங்கரியாக பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என வாழ்த்திக் கொண்டும் இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடும் வன்கூவர் பாபா அவர்களுக்கும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம் ராஜா.
1: நன்றி சகோதரம், உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு நன்றிகள். அவரை தொடர்ந்து வதனி மோகன் அவர்கள் வைபரோடாக இணைந்திருக்கிறார். வணக்கம் வதனி.
9: வணக்கம்.
1: நலமா இருக்கிறீங்களா?
9: ஆமாம், நலமாகவே இருக்கிறோம். அப்படியே நீங்களும் என்றென்றும் நலமாகவே இருக்க எல்லாம் இறைவன வேண்டிக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடுகிறார் பென்கூபர் பாபா அவர்களுக்கு எங்கள் குடும்பம் சார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அவர் சிறந்த தொழில் அதிபராக பார்வோற்றும் தொழில் அதிபராக என ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருக்க வேணும் என்று அவரை வாழ்த்தி கொண்டு இன்று திருமண நாளை கொண்டாடுகிறார்கள் எங்கள் காந்த குரலோ ஸ்ரீ ஸ்கந்த ராஜா புவிராணி தம்பதிகளுக்கு எங்கள் குடும்பம் சார்ந்த திருமண நல்வாழ்த்துக்கள். இவர்கள் இருவரும் இன்று போல என்றென்றும் நூறாண்டு காலம் சந்தோஷமாக இணைவிரியாது. எல்லோராலும் அண்ணா அண்ணா என்று அழைத்து அப்படியே காலம் பூராக நாங்கள் அவர் பெயரை உச்சரித்து கொண்டு இருக்க வேணும். நூறாண்டு காலம் சந்தோஷமாக இணைவிரியாது தீர்க்க சுமங்கலியாக வாழ வேணும் என்று வாழ்த்துகிறேன் அண்ணா.
1: நன்றி அம்மா, உங்களுடைய அன்பான வாழ்த்துகளுக்கு நன்றிகள்.
9: நன்றி நன்றி. வணக்கம்.
1: நிகழ்ச்சியை நிறைவு செய்ய புங்கையூர் ராஜா அவர்கள் இணைந்திருக்கிறார் வாட்ஸ்அப் ஊடாக. வணக்கம் ராஜா.
10: வணக்கம் ராஜா. என்ன புங்கையூர் ராஜா,
1: நலமா இருக்கிறீங்களா ராஜா?
10: நலமா இருக்கிறோம் ராஜா. நீங்கள எப்படி இருக்கிறோம்?
1: எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி.
10: நலமா இருக்கிறவனை வந்தி கொண்டு ராஜா, என்ன இன்று திருமண நாளை கொண்டாடும் திரு திருமதி ஸ்ரீகந்த ராஜா குவிராணி தம்பதிகளுக்கு சகல ஐசுவலம் பெற்று என்றென்றும் சிரஞ்சீவியாகவும் என்றென்றும் தீர்க்க சுமங்கலியாகவும் பிள்ளைகளுடன் உற்றா உறவுகளை இந்தா கலந்து முருகன் திருவருள் பாலித்து ஆரோக்கிய வாழ்வாக பல்லாண்டு பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கவேன எனது குடும்ப சாரில் வாழ்த்திக் கொள்கிறோம். இன்று பிறந்தநாளை கொண்டாடும் பாவா அவர்களுக்கும் சகல ஐஸ்வரம் பெற்று முருகன் திருவருள் பாலித்து பல்லாண்டு பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கவேன எனது குடும்ப சாரில் வாழ்த்திக் கொள்கிறோம். நன்றி. வணக்கம் ராஜா.
1: நன்றி அன்பு ராஜா, அவங்களுடைய வாழ்த்துகளுக்கு நன்றி. அவரை தொடர்ந்து வைபர் ஊடாக இணைந்திருக்கிறார். தயவு செய்து இந்த அழைப்பை ஏற்படுத்தாதீர்கள். தயவு செய்து திருமதி தவமலர் அவர்கள். வணக்கம் தவமலர்.
11: வணக்கம்
1: சகோதரி. நேரம் நெருங்கி கொண்டு போது
11: நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்துடன் ராஜா உயிராணி அக்கா அபிராமி அம்மாவின் அருக்கலச்சத்தோட மஞ்சள் குங்குமத்தோட நூடுடு காலம் வாழ வேணும் என்று வாழ்த்தி அதோட மங்கோவர் பாபா சியாமலாவின் அண்ணாவுக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ராஜா. நன்றி. வணக்கம்.
1: நன்றி அம்மா. நீங்க உண்டு வாழ்த்திய உங்கள் வாழ்த்துகளுக்கு நன்றி.
11: வணக்கம்.

ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய வாழ்த்துவோர் வாழ்த்தலாம். இன்றைய வாழ்த்துவோர் வாழ்த்தலாம் நிகழ்ச்சியில் வாழ்த்தப்பட்ட அனைவருக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்கின்றது முதன்மை செய்திகள்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழலியின் காலை ஒளிபரப்பான வணக்கம் தமிழலியின் நிறைவாக தொடர்கின்றது. டிஆர்டி தமிழலியின் முதன்மை செய்திகள், முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர், சாசல் கார்ஷுலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளிவர திணைக்கழகத்தின் அண்மைக்கால தரவு அறிக்கையின்படி கடந்த ஆண்டில் வேலையின்மை விகிதம் 3.9% காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கையின் அரச பல்கலைக்கழக அமைப்பில் நீடித்து வரும் கடுமையான பிரச்சனைகளுக்கு உடனடியாக முறையான தீர்வுகளை வழங்க அரசாங்கம் முன்வர வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த வாரத்தை கருப்பு வாரமாக பிரகடனப்படுத்த பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கங்களின் சம்மேளனம் தீர்மானத்தை மேற்கொண்டிருக்கிறது. கொழும்பு துறைமுக நகரத்தில் பிரம்மாண்ட திட்டத்தை முன்னெடுப்பதற்காக பிரேம் மெல்வா லிமிடெட் நிறுவனத்தை மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த முதன்மை வணிகமாக பெயரிடுவதற்கும் அதற்குரிய சலுகைகள் மற்றும் ஊக்குவிப்புகளை வழங்குவதற்கும் அமைச்சரவை அங்கீகாரத்தை வழங்கியிருக்கிறது. இலங்கைக்கான புதிய சீன தூதுவர் வெய் ஷாவியாங் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவை இன்று சந்தித்து உரையாடியிருக்கிறார். 2025-2026 மதிப்பீட்டு ஆண்டுக்கான வருமான வரியின் இறுதி பணத்தை செலுத்துவதற்கான கடைசி தேதி 2026 செப்டம்பர் 30 என்று வரி செலுத்துவோருக்கு உள்நாட்டு இறவரி திணைக்களம் நினைவூட்டலை விடுத்திருக்கிறது. இஸ்லாம் மதத்தை அவமதித்ததாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகொடு அத்தே ஞானசார தேரருக்கு எதிரான வழக்கு எதிர்வரும் 30ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று கொழும்பு மேல்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் என்று அழைக்கப்படும் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் எதிர்வரும் 29ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார். முன்னாள் முதற் பெண்மணி ஷிராந்தி ராஜபக்சே இன்று அதிகாலை கட்நாயக்கா பண்டார் நாயக்கா சர்வதேச விமானத்திலிருந்து சிங்கப்பூர் புறப்பட்டு சென்றிருக்கிறார். எதிர்வரும் 24ஆம் தேதி நிதி குற்ற புலனாய்வு பிரிவுக்கு அழைக்கப்பட்டிருந்த போதிலும் அவர் வெளிநாடு சென்று விட்டதாக நிதி குற்ற புலனாய்வு பிரிவு தெரிவித்திருக்கிறது. சட்டவிரோதமான முறையில் சொகுசு வாகனம் ஒன்றை வைத்திருந்தமை தொடர்பில் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோவுக்கு எதிரான வழக்கினை எதிர்வரும் அக்டோபர் 28ஆம் தேதி விசாரணைக்கு எடுக்குமாறு கொழும்பு நீதவான் பசந்த அமரசேன இன்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திசகுட்டி ஆராய்ச்சி நிதி குற்ற புலனாய்வு பிரிவில் இன்று முன்னிலையாகியிருக்கிறார். நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே இன்று கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட இருக்கின்ற நிலையில் நீதிமன்ற வளாகத்தை சுற்றியுள்ள பாதுகாப்பை போலீசார் பலப்படுத்தியிருக்கிறார்கள். சர்ச்சைக்குரிய மிக் போர் விமான கொள்வனவின் போது இடம்பெற்ற கொடுக்கல் வாங்கல் சம்பவம் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகளுக்கு அமைவாக முன்னாள் விமானப்படை தளபதி ஏர்ஷிப் மார்ஷல் டொனால்ட் ஃபெரேராவிடம் நிதி குற்ற புலனாய்வு பிரிவு சுமார் 6 மணி நேரம் வாக்குமூலம் அளித்ததன் பின்னர் இன்று அங்கிருந்து வெளியேறியிருக்கிறார். உரிய கேள்விப்பத்திர நடைமுறைகளை பின்பற்றாமல் அதிவேக நெடுஞ்சாலைக்கான 2 போக்குவரத்து அனுமதி பத்திரங்களை வழங்கி அரசாங்கத்துக்கு 41 லட்சம் ரூபாய் இழப்பை ஏற்படுத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட மேல்மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் முன்னாள் தலைவர் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். கொழும்பு 7 பான்ஸ் வீதியில் அமைந்துள்ள காணியொன்றுக்கு போலி உறுதியை தயாரித்து நிதியை மோசடி செய்த குற்றச்சாட்டின் பேரில் சந்தேக நபர் ஒருவர் குற்ற புலனாய்வு திணைக்களகத்தால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். காவல்துறை சான்றிதழ் வழங்கும் இணையதளம் முறைமை தற்செயலாக பராமரிப்பு பணிகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. அன்றாதபுரம் புனித நகருக்கு செல்வதற்காக களுத்துறை தெற்கு தொடர்ந்து நிலையத்தை நோக்கி தண்டவாளத்தில் நடந்து சென்று கொண்டிருந்த 2 பெண்கள் தொடர்ந்து மோதியதில் உயிரிழந்து போனார்கள். எல்நினோ காலநிலையின் தாக்கத்தால் எதிர்வரும் மாதங்களில் அதிக மழைப்பொழிவு ஏற்படக்கூடும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் நிலச்சரிவு அபாயம் கொண்ட மாவட்டங்களில் பேரிடர் ஆயத்த நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த இலங்கை அரசு தீர்மானத்தை மேற்கொண்டிருக்கிறது. நாடுதழுவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் பூச்சியியல் ஆய்வுகள் மூலம் டெங்கு பரவும் இடங்கள் தொடர்ந்தும் கண்டறியப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது.
சவுதி அரேபியாவின் மேற்கு பிராந்தியத்தில் உருவாகி வரும் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அங்கு வசிக்கும் இலங்கையர்களுக்கு எட்டாவில் உள்ள இலங்கை துணை தூதரகம் விசேட பாதுகாப்பு வழிகாட்டல்களை வெளியிட்டிருக்கிறது. இலங்கைக்கான பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஆண்ட்ரூ பேட்ரிக் நேற்று கங்கராம விகாரைக்கு மரியாதை நிமித்தம் விஜயம் செய்து கலாநிதி கிரித் அசஞ்சி தேரரை சந்தித்து கலந்துரையாடியிருக்கிறார். இந்திய செய்திகளில், சென்னை பட்டினப்பாக்கம் பகுதியில் புதிய தலைமைச் செயலகம் அமைக்கும் தமிழக அரசின் திட்டத்தை கைவிடக் கோரி பட்டினப்பாக்கம் கடற்கரை பகுதியில் 56 மீனவ கிராமங்களைச் சேர்ந்த பிரதிகள் பங்கேற்ற அவசர கலந்தாய்வு கூட்டம் நேற்று நடைபெற்றது. கூட்டத்தில் அரசாணையை திரும்ப பெறாவிட்டால் தொடர் போராட்டங்களை நடத்துவது, அதற்கு முன்னோட்டமாக இன்று வீடுகளில் கருப்பு கொடி போராட்டம் நடத்துவது என்ற முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. ரஷ்யாவிடமிருந்து அதிகளவில் பெட்ரோலிய பொருட்களை வாங்கும் நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீது 100% சுங்கவரி விதிக்க வகை செய்யும் வகையில் கொண்டுவரப்பட்டு அமெரிக்க மேலவையில் ஒப்புதல் அளிக்கப்பட்ட மசோதாவில் இந்தியா உள்ளிட்ட ரஷ்யாவின் வர்த்தக கூட்டாளி நாடுகளின் பெயரை சேர்ப்பது உள்ளிட்ட திருத்தங்களை அமெரிக்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் சமர்ப்பித்துள்ளார்கள். அமெரிக்க அழுத்தத்துக்கு பிரதமர் நரேந்திர மோடி சரணடைந்து விட்டதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். சமூக வலைதளங்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அதன் தலைவர்களையும் களங்கப்படுத்தும் வகையிலான AI மூலம் உருவாக்கப்பட்ட புகைப்படங்கள் வீடியோக்களை வெளியிட்டு அவதூறு பதிவிடும் அனைத்து கட்சியினருக்கும் எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியிருக்கிறது. ரீல்ஸ் போட்டால் மட்டும் மாநில சுயாட்சியை நிலைநாட்ட முடியாது என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் நேற்று விமர்சித்திருக்கிறார். விவசாயிகளை வீட்டுக் காவலில் வைப்பது கண்டனத்துக்குரியது, எங்கள் ஆதரவில் தான் தமிழக வெற்றி கழக ஆட்சி நடக்கிறது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்திருக்கிறார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் அக்டோபர் 6 நடைபெற இருக்கின்ற நிலையில் கருத்து கணிப்புகளை நடத்தவும் அவற்றை வெளியிடவும் குறிப்பிட்ட காலத்துக்கு இந்திய தேர்தல் ஆணையம் தடை விதித்திருக்கிறது. மும்பையில் 5,000 ரூபாய் சொத்துக்களுக்கு அதிபதியான பாரதிய ஜனதா கட்சியின் சட்டசபை உறுப்பினர் பராக் ஷா தனது ஆன்மீக குருவின் வழிகாட்டுதலால் ஒரே நாள் பிச்சைக்காரனாக வேடமிட்டு வீதியில் பிச்சை பெற்ற சம்பவம் அங்கு பெரும் வியப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ராஜஸ்தான் நகர்ப்புற உள்ளூராட்சி தேர்தலில் ஆளும் பாரதிய ஜனதா கட்சி 41% வாட்டுகளை கைப்பற்றி காங்கிரஸ் கட்சியை பின்னுக்கு தள்ளி அபார வெற்றியை பெற்றிருக்கிறது. உலகளாவிய விலையேற்றம் மற்றும் ரூபாவின் மதிப்பு சரிவு ஆகியவற்றால் இறக்குமதி செய்யப்படும் சமையல் எண்ணெயின் விலை உயர்ந்த சூழலில் பாமாயில் இறக்குமதி குறைந்ததால் இந்தியாவின் ஒட்டுமொத்த தாவர எண்ணெய் இறக்குமதி ஆகஸ்ட் மாதத்தில் 4.71% சரிந்து 16.09 லட்சம் டன்னாக குறைந்துவிட்டது. ஆந்திர மாநில முன்னாள் துணை முதல்வர் காளி கிருஷ்ண ஸ்ரீனிவாஸ் என்ற அல்லா நானி மாரடைப்பு காரணமாக நேற்று காலமாறார். இறக்கின்ற போது அவருக்கு 57. அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் உள்ள சப்வே தொடருந்து நிலையத்தில் தண்டவாளத்தில் அமர்ந்திருந்த இந்திய வம்சாவளி பெண் மற்றும் அவரது நேபாள நண்பர் தொடர்ந்து மோதி உயிரிழந்தார்கள். மகாராஷ்டிரத்தில் இந்த மாத தொடக்கத்தில் 8 அடுத்தடுத்து 9 நில அதிர்வுகள் ஏற்பட்டதால் மக்கள் பீதியடைந்துள்ளார்கள். சென்னையில் இன்று ஆபரணத்தங்கத்தின் விலை சவரனுக்கு 200 உயர்ந்து 1 1,12,520 கிராமுக்கு 25 உயர்ந்து 1 14,065 விற்பனையாகிறது. உலக செய்திகளில், விண்வெளியில் ஆயுதங்களை நிலநிறுத்தியிருப்பதை அமெரிக்கா முதல் முறையாக அதிகாரபூர்வமாக தற்போது உறுதிப்படுத்தியிருக்கிறது. நேட்டோ கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் லித்துவேனியாவின் வானெல்லைக்குள் கடந்த திங்கட்கிழமை இரவு அத்துமீறி நுழைந்த ட்ரோனை நேட்டோ போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தியிருக்கின்றன. போர் நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாக டிரம்ப் தெரிவித்த நிலையில் அதனை ஈரான் நிராகரித்திருக்கிறது. ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருந்தார். ஆனால் ஈரானிய பாதுகாப்புத்துறை அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தையை நிராகரித்திருக்கிறது. AI விட மனிதர்களே முக்கியம், அந்த கொள்கையை அடிப்படையாக கொண்டு தனது AI மாதிரிகள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதற்கு மைக்ரோசாப்ட் நிறுவனம் நடத்த விதிகளை வெளியிட்டுள்ளது. AI தொழில்நுட்பத்தால் ஏற்படக்கூடிய அபாயங்கள் குறித்த கவலை தற்போது அதிகரித்து வருகிறது. அதி நுண்ணறிவை கொண்ட AI செயற்கை நுண்ணறிவை தடை செய்ய அமெரிக்காவும் சீனாவும் சேர்ந்து செயல்பட வேண்டும் என்ற அறைகூவல்கள் விடுக்கப்படுகிறது.
இஸ்லாமியர்களின் புனித நகரான மெக்கா மீது ஹவுதிகள் ட்ரோன் மற்றும் ஏவுகணை மூலம் தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தலைமையிலான நிர்வாகத்துடன் வரி மோதல் தீவிரமடைந்திருக்கின்ற சூழலில் ஐரோப்பிய ஒன்றியத்துடனான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் கனடா பிரதமர் மாக்கானி ஐரோப்பிய நாடுகளுக்கு அரசுமுறை பயணத்தை மேற்கொள்ளுகிறார். வங்கதேசத்தில் 2024 மாணவர் போராட்டத்தின் போது நடந்த குற்றங்களுக்காக தடை செய்யப்பட்ட அவாமி லீக் கட்சியின் மூத்த தலைவர்கள் 7 பேருக்கு அந்த நாட்டின் சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் நேற்று மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்திருக்கிறது. சீனாவில் மாணவர்களிடையே ஒரு புதிய வகை தின்பண்டம் பிரபலமாகிறது. வீட்டுப்பாடம் என்று அழைக்கப்படும் அந்த தின்பண்டம் அரிசி மாவில் செய்யப்படுகிறது. அது பாடப்புத்தகம், அகராதி உள்ளிட்டவற்றைப் போல காட்சியளிக்கும் தின்பண்டத்தை இணையத்தில் சொற்ப விலைக்கு வாங்கலாம். தொழில்துறையில் பயன்படுத்தப்படும் நிறமூட்டிகள் பண்டத்தில் சேர்க்கப்பட்டிருந்தால் பிள்ளைகளின் கல்லீரலும் சிறுநீரகமும் செயலிழக்கலாம் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தாய்லாந்தும் கம்போடியாவும் நீண்ட காலமாக நீடிக்கும் கடல் எல்லை சர்ச்சைக்கு தீர்வு காண சிங்கப்பூர் சமரச பேராளர்களை நாடியிருக்கிறது. நியூயார்க் நகரில் நடக்கும் ஃபேஷன் வீக் நிகழ்ச்சியில் விலங்கு நல ஆர்வலர்களின் ஆர்ப்பாட்டம் வன்முறையில் முடிவுக்கு வந்திருக்கிறது. ஜப்பானில் 100 வயதை எட்டியோரின் எண்ணிக்கை முதல் முறையாக 100,000 தாண்டியிருக்கிறது. உலகளவில் ஆக வயதானோர் அதிகமுள்ள நாடுகளின் பட்டியலில் ஜப்பான் 2வது இடத்தை பிடித்திருக்கிறது. தொடர்ந்து 56 ஆண்டுகளாக ஜப்பான் அந்த சாதனையை படைத்து வருகிறது. மொரோக்கா முதலிடத்தில் இருப்பதாக உலக வங்கி தெரிவித்திருக்கிறது. அமெரிக்காவின் நியூயோர்க்கில் அரசியல்வாதிகள் நடிகர்கள் என்று சுமார் 1200 பேரை ஆபாச காட்சியில் சித்தரித்த இணையதளங்கள் மீது அதிகாரிகள் தற்போது நடவடிக்கையை எடுத்து வருகிறார்கள். பனாமா கால்வாயில் எல்னினோ பாதிப்பு காரணமாக ஏற்கனவே கப்பல் போக்குவரத்து குறைக்கப்பட்டிருந்த நிலையில் அதை மேலும் குறைக்க பனாமா நிர்வாகம் திட்டமிட்டு வருகிறது. விளையாட்டுச் செய்திகளில் ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 2வது T20 ஆட்டத்தில் இந்தியா 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் நேற்று வெற்றி பெற்றிருக்கிறது. சர்வதேச கிரிக்கெட் சபையின் சிறந்த பந்து வீச்சாளர்களுக்கான தரவரிசையில் இந்திய வீராங்கனை ஸ்ரீ சரணி முதலிடம் பிடித்திருக்கிறார். இங்கிலாந்தில் நடைபெறும் பிரீமியர் லீக்கில் 2026-2027 சீசனில் புதிய வரவான லீட்ஸ் யுனைடெட் அணியின் வெற்றி முகம் தொடர்ந்து கொண்டே வருகிறது. லீட்ஸ் அணி 4-1 என்ற கோல் கணக்கில் நியூகேசல் அணியை அடித்து நொறுக்கியிருக்கிறது. சர்வதேச செஸ் சம்மேளனத்தின் 46வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி உஸ்பெகிஸ்தானில் இன்று தொடங்குகிறது. ஒலிம்பிக் வாய்ப்பு ஒருபுறம், கப்பலிலும் தற்காலிக அறைகளிலும் தங்க வேண்டிய சவால் வீரர்களுக்கு மறுபுறம். 20வது ஆசிய விளையாட்டுகள் ஜப்பானில் சனிக்கிழமை தொடங்குகின்றன. 45 நாடுகள் வட்டாரங்களைச் சேர்ந்த வீரர்கள் 40க்கும் மேற்பட்ட விளையாட்டுகளில் போட்டியிட இருக்கிறார்கள். சீனாவின் பெய்ஜிங்கில் நடைபெற்ற ஹைராக்ஸ் போட்டியின் போது ஆஸ்திரேலிய வீராங்கனை ஒருவர் மலம் படிந்த ஆடையுடன் போட்டியில் தொடர அனுமதிக்கப்பட்டதற்காக நிர்வாகம் மன்னிப்பை கேட்டிருக்கிறது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். ஒரு ஜூரோ இலங்கை பெறுமதியில் 381.05 ரூபாய், இந்திய பெறுமதியில் 110.74 ரூபாய், ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 330.05 ரூபாய், இந்திய பெறுமதியில் 95.92 ரூபாய், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 403.06 ரூபாய், இந்திய பெறுமதியில் 117.17 ரூபாய், ஒரு அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 444.05 ரூபாய், இந்திய பெறுமதியில் 129.34 ரூபாய், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 236.90 ரூபாய், இந்திய பெறுமதியில் 68.86 ரூபாய். கேட்டது டிஆர்டி தமிழொலியின் காலை ஒளிபரப்பான வணக்கம் தமிழொலியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழொலியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர், சாசல் கார்ஷனா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாச்ச பிள்ளைக்கு வந்த நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
1: பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
2: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
4: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
3: VT Superstore, Gare Lagonnaise, Sasselil.
4: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges-lès-Gonesse.
3: மேலதிகே தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பரிஸ் லாச்சப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 9:20, ஐக்கிய ராஜ்யத்தில் 8:20 புலந்திருக்கும் இன்றைய பொழுது. அனைவருக்கும் நல்ல பொழுதாக மலர எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு தமிழொலியில் தொடர்கின்றது. காலை வேளையில் இதமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வரும் நேடு நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை பூந்தன்று. காலை பூந்தன்று நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக அழப்பா இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் இன்று விட்டாகலாத பாடல்களை கேட்டு மகிழலாம். தொலைபேசி அழைப்பு கிடைக்கவில்லை என்றாலும் ஆதங்கப்படாதீர்கள், முயற்சி திருவினையாக்கும். அந்த முயற்சியோடு இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் பத்மராணி, நல்ல முயற்சி எடுத்திருக்கிறீங்க பத்மராணி. நலமா இருக்கிறீங்களா? நல்ல சௌக்கியமா உற்சாகம் இருக்கிறோம் உங்க அன்போடு.
2: உன் வாசம் படத்திலிருந்து திருமணமலர் தருவாயா தோட்டத்தில் நான் வைத்த பூச்செடியே.
1: அந்த பாட்டு கேக்குறீங்க? இந்த பாட்டு அடிக்க ஒரு பாட்டும் இல்ல வாழ்க்கையில,
2: பாட்டும் இல்ல.
1: ஓமன்ற நூலாவது செலக்ட் பண்ணிக்கிட்டு வந்திருக்கீங்களே, அதுக்குத்தான் முதல் நன்றி சொல்லணும். என்ன சத்துராணி வர்றதே இல்ல வானொலிக்கு? அந்த நாள்ல இந்த நேரத்துல வந்து அந்த நாளிலே இந்த மாதிரி கலக்கிட்டு இருந்தீங்க. இப்ப கொஞ்சமா இப்ப முருகனுடைய அனுசரணையோடும் முருகனுடைய அன்போடும்
2: எங்க பேர பிள்ளைகளோட போய் நிக்க வரும்.
1: ஓமம்மா,
2: அது அது வேற ஒரு நாளும்
1: அது வேற வெயில. அதெல்லாம் ஒரு ஆனந்தம் தானே. நன்றி சௌதரி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கும் எங்கள் நன்றிகள்.
3: சரி
1: சரி, எந்த காரும் ஒழுங்கா பிரேக் பிடிக்குது இல்ல. எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு எங்கட ஜோய் தான். போன் நம்பரை சொல்லுங்கப்பா.
4: இந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் ஒரே தீர்வாக நியாயமான விலை தரமான சேவைக்கு ஜோய். தொடர்பு தொலைபேசி இலக்கம் பிரான்சுக்குரியது 0782-81-88-14. மறந்து விடாதீர்கள் ஜோய், 0782-81-88-14.
1: அன்பு உறவுகளே, இவ்வாறான சின்ன பிரச்சனைகள் இருந்தால் உடனடியாக நீங்கள் அதாவது ஜெர்மனியில் இருக்கிறவர்கள் கொண்டே காவுக்கு அடிப்பார்கள், அல்லது என்ன சொல்லுவார்கள் என்ற அந்த அவர்களுடைய அதே மாதிரி பிரான்சில் இருப்பவர்கள் கொண்டே பூவல் அடிப்பார்கள். இவ்வாறெல்லாம் இருக்காமல் நீங்கள் ஜோயோடு தொடர்பு கொள்ளுங்கள். அன்பு உறவுகளை அழைத்தவுடன் உங்களுக்காக பதில்களை தந்து உங்கள் இல்லம் வந்து சேவைகளை செய்வதற்கு தயாராக இருக்கின்றார் ஜோய். மறந்து விடாதீர்கள் அன்பு உறவுகளை. பத்மராணி அவர்கள் விரும்பி கேட்ட அழகான பாடல்

0: பாட்டு பாடலை திருமதி பத்மராணி அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். அவரை தொடர்ந்து வைஃபரூடாக இணைந்திருக்கும் டாக்டர் ரவியை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் ரவி.
1: வணக்கம் ராஜா.
0: நல்லமா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறோம். நீங்கள்?
1: நாங்கள் நல்லா இருக்கோம், சந்தோஷமா இருக்கோம்.
0: நன்றி.
1: புவி ராணியும் கேட்டதா சொல்லுங்க. எனக்கு எனது ராஜசபையில் ஒரே சங்கீதம் என்ற பாடுதான்.
0: எனது ராஜசபையில் ஒரே சங்கீதம். என்ன படம்?
1: எதிரியா?
0: அவதான் உங்களுக்கு நல்ல செக்யூரிட்டியா இருக்கிற. என்ன அசைக்க முடியாத ஒரு நல்ல நண்பியாகவும் மனைவியாகவும் அப்படி ராமன் நீங்க தேடிய சீதையா? ஓகே ஓகே ஓகே. கல்யாணியின் கணவன் திரைப்படத்தில் பாடல் சரோஜா தேவிக்கும் கூட சுவாஜிக்கும். நன்றி, வாழ்த்துக்கள் உங்களுக்கான பாடல் வருகின்றது. கேட்டு மாலங்கள். நன்றி. அவர் அன்புக்குரிய ரவி அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்து அவர் கேட்ட பாடல்.

0: ஒலித்த பாடலை டாக்டர் ரவி அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் ராசாத்தி, நலமா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம், நன்றி. என்ன பாடல் சகோதரம்?
1: ஒவ்வொரு பாடலிலும் ஒவ்வொரு நினைவிருக்கும்.
0: ஒவ்வொரு பாடலிலும் ஒவ்வொரு நினைவு இருக்கும் என்ற பாடலை கேட்கறீங்களா?
1: என்ன பாடலை கேட்க வேண்டும்?
0: என்ன காரணம் இந்த பாடல்?
1: நான் சும்மா லைன் கிடைக்கல, நான் வந்த காலமே வந்த பிறந்த நாளுக்கு அடிச்ச நான் கிடைக்கல, அப்ப இதுக்கு அடிச்சாப்புல கிடைச்சாப்புல கண்ணு அடிச்சு இந்த பாட்டு.
0: இந்த பாடல் எடுத்துட்டீங்க.
1: நீங்களும் எப்படி என்ன இருக்கிறீங்க? அப்படியே நீங்க நல்ல நலத்தோட ஆரோக்கியத்தோடையும் இருக்க நான் கும்பிடும் அம்மாளாச்சிய வேண்டி கொண்டா இந்த பாட்டை கேட்போம்.
0: நன்றி சௌரி, உங்களுக்கான பாடலை தருகின்றேன், கேட்டு மாளுங்கள். நன்றி.
1: நன்றி. என்ன
0: அவர் சகோதரி ராசாத்தி தியாகராஜ் அவர்கள் விரும்பி கேட்ட பாடல் இதோ வானலை.

அந்த உறவுகளே வாட்ஸ்அப் வைபருக்கு அழைப்பை ஏற்படுத்தாதீர்கள். தயவு செய்து ஒருவர் ஒருவராக காத்திருக்கின்றார்கள். தயவு செய்து நீங்கள் போட்டி போட்டு அழைப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். அந்த அழைப்பை நீங்கள் அதற்கு தொந்தரவு செய்யாதீர்கள்.

0: ஒலித்தபாடல் ராசாத்தி தியாகராஜாவினுடைய தெரிவு. அவரை தொடர்ந்து வானில் வந்திருக்கும் அடுத்த அன்புரோ. வணக்கம். வணக்கம் சோதரி சித்ரா, நலமா இருக்கீங்களா? நல்ல சவைக்கியமா உற்சாகம் இருக்கின்றோம். நன்றி. வீட்டில் கெட்டிக்காரி, நான் கதைச்சதே என்னது கேட்டது
1: வந்துட்டு
0: அப்படியே வந்துட்டு. அப்ப என்ன பாடல கேட்க போறீங்க?
1: நான் வந்த

நன்றி, வாழ்த்துகள். அவர் அன்பு சகோதரி சித்ரா பவன் அவர்கள் விரும்பி கேட்ட பாடல் இதோ வானிலையில் மலர்கின்றது. எல்லோருமே ரசிக்கக்கூடிய பாடல்.

ஒலித்த பாதலை காலை பூந்தல நிகழ்ச்சியில் அன்பு சகோதரி சித்ரா பவன் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். அவரை தொடர்ந்து வைபரோடாக இணைந்திருக்கின்றார் சுபாசினி பத்மநாதன் அவர்கள். வணக்கம் சுபாசினி. சுபாசினி பத்ம

0: நிக்கிறீங்களா?
1: வைபர் ஊடாக.
0: வைபர் ஊடாக. வணக்கம் மீனா, நலமா இருக்கீங்களா மீனா?
2: ஓ, நான் நல்ல சுகமா இருக்கிறேன்னா. நீங்க?
0: நான் சுபாஷினி நினைச்சிருந்தேன்.
2: ஆ சரி, இல்ல கணவர் வந்து தள்ளி
0: தட்டி தட்டி விடு. நீங்க அப்ப நீங்க தள்ளி விட்டுட்டீங்களா சுபாஷினி?
2: இல்ல, நான் தள்ளி விடல. என்ன, நான் நின்றதுல இல்ல, தள்ள தள்ள பார்த்தா தள்ளப்படையில.
0: அப்ப நலமா இருக்கிறீங்களா?
2: ஓ, நான் நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்கள் எப்படி? நான் சந்தோஷமா இருக்கேன்.
0: நல்லா இருக்கிறோம். அந்த வகையில் என்ன பாடல கேட்க போறீங்க?
2: நான் சுவரில்லா சித்திரங்கள் படத்தில் இருந்த காதல் வைபவமே.
0: காதல் வைபவம்.
2: காணும் நன்னாளிலே.
1: அந்த பாடல் கண்ணதாசன் அவர்களுடைய கவிதை வரியில்
2: வந்து. ஆ,
1: நல்ல பாடல்.
2: ஆமா,
1: காதல் வைபவம். நீங்க பாடி இருக்கீங்க இந்த பாட்டு?
2: நான் இந்த பாட்டு பாடி இருக்கறனே.
1: ஆ, கிட்டத்தட்ட எவ்வளவு?
2: எனக்கு பிடிக்கும் இந்த பாட்டு.
1: எவ்வளவு பாட்டு பாடி இருக்கீங்க?
2: ஆதே சொல்ல முடியாது.
1: சொல்ல முடியாது.
2: 30 வருஷம் உண்டாப்புள்ள பாட்டுன்னு ஜோதி பாருங்களேன்.
0: என்ன தெரியா, நீங்க தான் சொல்லணும். நீங்க எழுதி எழுதி எழுதி
2: எழுதி எண்ணி பாட்டு கொப்பில பாட்டு இருக்க. எண்ணி பாட்டு.
0: ஆ, எண்ணி பார்த்து வச்சு கொள்ளுங்க.
2: நன்றி.
0: அவர் சகோதரி மீனா மகேசன் அவர்கள் விரும்பி கேட்ட பாடல் இது. வானலை

0: இந்த வேளையில் சகோதரி சிவராணி அவர்கள் இணைந்து கொண்டு அவர் விரும்பி கேட்ட பாடல். வணக்கம் சிவராணி.
1: வணக்கம் ராஜன். வணக்கம். நாங்கள் நிலம் அதே போன்று நீங்களும் நிலமா இருக்க எல்லாம் இறைவனை வேண்டி நானும் நான் முதல் பூந்தென்றல் மந்தலும் தான் எடுத்துக்கொண்டு வந்தேன். அதை சித்திராக பறைச்சிட்டு போயிட்டேன். அப்ப இந்த பாட்டையே கேட்டுக்கொள்றேன். நன்றி வணக்கம். நீங்கள் சரியான டென்ஷன்ல இருக்கிறீங்க என்ற இது இன்டர்நெட் பிரச்சனை.
0: அப்ப நன்றி அம்மா. பாடல் வருகிறது. நன்றி ராஜன்.

சிவராணி அவர்களுடைய பாடலை நான் மாறி ஒளிபரப்பேற்கிறேன். அன்பு சகோதரி, அவரை தொடர்ந்து பதனி மோகன் நீண்ட நேரமாக காத்திருந்து உங்களுடைய தொடர்பு இணைந்து கொள்ள முடியவில்லை. மின்சார ஒழுக்கு காரணமாக எங்களுடைய நிகழ்ச்சிகளை தர முடியாமைக்கே எனது மன வருத்தத்தையும் தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றது. இன்றைய காலை பூந்தண்டல் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த நேர்களுக்கும், நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த நேர்களுக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகள். அன்பு உறவுகளினுடைய அன்புக்கும் எனது நன்றிகள். தொடர்ந்து வானொலியில் வலம் பெறுகின்றது மணித்தியால செய்திகள்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர், சாசல் கார்ஷனா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அரியநேந்திரனை கட்சியிலிருந்து நீக்கியமைக்கு எதிராக தமிழரசு கட்சியின் தற்போதைய பதில் தலைவர் மற்றும் பதில் செயலாளர் உள்ளிட்ட 5 பேருக்கு எதிராக மட்டக்களப்பு மாவட்ட நீதிமன்றத்தில் இன்று வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார் அரியநேந்திரன். கடந்த ஆண்டு அரியநேந்திரனை கட்சியின் உபவிதிகளுக்கு எதிராக நீக்கியமைக்கு எதிராக தற்போதைய கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம், பதில் செயலாளர் எம் ஏ சுமந்திரன், முன்னாள் பொதுச் செயலாளர் சத்யலிங்கம், நிர்வாக செயலாளர் குணநாயகம் மற்றும் தமிழரசு கட்சிக்கு எதிராக சிரேஷ்ட சட்டத்தரணி பிரேம்நாத் ஊடாக இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இலங்கை மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகளுக்கு இடையிலான நீண்டகால இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதற்கு இரண்டு நாடுகளும் உடன்பாடு தெரிவித்திருக்கின்றன. பெங்காக்கில் நடைபெற்ற உயர்மட்ட சந்திப்பின் போது இந்த உடன்பாடு எட்டப்பட்டிருக்கிறது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளிவர திணைக்கழகத்தின் அண்மைக்கால தரவு அறிக்கையின்படி கடந்த ஆண்டில் வேலையின்மை விகிதம் 3.9% காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கையின் அரச பல்கலைக்கழக அமைப்பில் நீடித்து வரும் கடுமையான பிரச்சனைகளுக்கு உடனடியாக முறையான தீர்வுகளை வழங்க அரசாங்கம் முன்வர வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த வாரத்தை கருப்பு வாரமாக பிரகடனப்படுத்த பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கங்களின் சம்மேளனம் தீர்மானத்தை மேற்கொண்டிருக்கிறது. கொழும்பு துறைமுக நகரத்தில் பிரம்மாண்ட திட்டத்தை முன்னெடுப்பதற்காக பிரேம் மெல்வா லிமிடெட் நிறுவனத்தை மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த முதன்மை வணிகமாக பெயரிடுவதற்கும் அதற்குரிய சலுகைகள் மற்றும் ஊக்குவிப்புகளை வழங்குவதற்கும் அமைச்சரவை அங்கீகாரத்தை வழங்கியிருக்கிறது. இலங்கைக்கான புதிய சீன தூதுவர் வெய் ஷாவியாங் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவை இன்று சந்தித்து உரையாடியிருக்கிறார். 2025-2026 மதிப்பீட்டு ஆண்டுக்கான வருமான வரியின் இறுதி பணத்தை செலுத்துவதற்கான கடைசி தேதி 2026 செப்டம்பர் 30 என்று வரி செலுத்துவோருக்கு உள்நாட்டு இறவரி திணைக்களம் நினைவூட்டலை விடுத்திருக்கிறது. இஸ்லாம் மதத்தை அவமதித்ததாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகொட அத்தே ஞானசார தேரருக்கு எதிரான வழக்கு எதிர்வரும் 30 தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று கொழும்பு மேல்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் என்று அழைக்கப்படும் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் எதிர்வரும் 29 தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார். முன்னாள் முதற் பெண்மணி ஷிராந்தி ராஜபக்ச இன்று அதிகாலை கட்நாயக்கா பண்டார் நாயக்கா சர்வதேச விமான நிலையத்திலிருந்து சிங்கப்பூர் புறப்பட்டு சென்றிருக்கிறார். எதிர்வரும் 24 தேதி நிதி குற்ற புலனாய்வு பிரிவுக்கு அழைக்கப்பட்டிருந்த போதிலும் அவர் வெளிநாடு சென்று விட்டதாக நிதி குற்ற புலனாய்வு பிரிவு தெரிவித்திருக்கிறது. சட்டவிரோதமான முறையில் சொகுசு வாகனம் ஒன்றை வைத்திருந்தமை தொடர்பில் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோவுக்கு எதிரான வழக்கினை எதிர்வரும் அக்டோபர் 28 விசாரணைக்கு எடுக்குமாறு கொழும்பு நீதவான் பசந்த அமரசேன இன்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திசகுட்டி ஆராய்ச்சி நிதி குற்ற புலனாய்வு பிரிவில் இன்று முன்னிலையாகியிருக்கிறார். நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச இன்று கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட இருக்கின்ற நிலையில் நீதிமன்ற வளாகத்தை சுற்றியுள்ள பாதுகாப்பை போலீசார் பலப்படுத்தியிருக்கிறார்கள். சர்ச்சைக்குரிய மிக் போர் விமான கொள்வனவின் போது இடம்பெற்ற கொடுக்கல் வாங்கல் சம்பவம் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகளுக்கு அமைவாக முன்னாள் விமானப்படை தளபதி ஏர்ஷிப் மார்ஷல் டொனால்ட் ஃபெரேராவிடம் நிதி குற்ற புலனாய்வு பிரிவு சுமார் 6 மணி நேரம் வாக்குமூலம் அளித்ததன் பின்னர் இன்று அங்கிருந்து வெளியேறியிருக்கிறார். உரிய கேள்விப்பத்திர நடைமுறைகளை பின்பற்றாமல் அதிவேக நெடுஞ்சாலைக்கான 2 போக்குவரத்து அனுமதி பத்திரங்களை வழங்கி அரசாங்கத்துக்கு 41 லட்சம் ரூபாய் இழப்பை ஏற்படுத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட மேல் மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் முன்னாள் தலைவர் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்.
கொழும்பு 7 பான்ஸ் வீதியில் அமைந்துள்ள காணியொன்றுக்கு போலி உறுதியை தயாரித்து நிதியை மோசடி செய்த குற்றச்சாட்டின் பேரில் சந்தேக நபர் ஒருவர் குற்ற புலனாய்வு திணைக்களகத்தால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். காவல்துறை சான்றிதழ் வழங்கும் இணையதளம் முறைமை தற்செயலாக பராமரிப்பு பணிகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. அன்றாதபுரம் புனித நகருக்கு செல்வதற்காக களுத்துறை தெற்கு தொடர்ந்து நிலையத்தை நோக்கி தண்டவாளத்தில் நடந்து சென்று கொண்டிருந்த இரண்டு பெண்கள் தொடர்ந்து மோதியதில் உயிரிழந்து போனார்கள். எல்நினோ காலநிலையின் தாக்கத்தால் எதிர்வரும் மாதங்களில் அதிக மழைப்பொழிவு ஏற்படக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் நிலச்சரிவு அபாயம் கொண்ட மாவட்டங்களில் பேரிடர் ஆயத்த நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த இலங்கை அரசு தீர்மானத்தை மேற்கொண்டிருக்கிறது. நாடு தழுவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் பூச்சியல் ஆய்வுகள் மூலம் டெங்கு பரவும் இடங்கள் தொடர்ந்தும் கண்டறியப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. சவுதி அரேபியாவின் மேற்கு பிராந்தியத்தில் உருவாகி வரும் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அங்கு வசிக்கும் இலங்கையர்களுக்கு ஜெட்டாவில் உள்ள இலங்கை துணை தூதரகம் விசேட பாதுகாப்பு வழிகாட்டல்களை வெளியிட்டிருக்கிறது. இலங்கைக்கான பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஆண்ட்ரூ பாட்ரிக் நேற்று கங்கராம விகாரைக்கு மரியாதை நிமித்தம் விஜயம் செய்து கலாநிதி கிரித் அசஜி தேரரை சந்தித்து கலந்துரையாடியிருக்கிறார். இந்திய செய்திகளில் சென்னை பட்டினப்பாக்கம் பகுதியில் புதிய தலைமைச் செயலகம் அமைக்கும் தமிழக அரசின் திட்டத்தை கைவிடக் கோரி பட்டினப்பாக்கம் கடற்கரை பகுதியில் 56 மீனவ கிராமங்களைச் சேர்ந்த பிரதிகள் பங்கேற்ற அவசர கலந்தாய்வு கூட்டம் நேற்று நடைபெற்றது. கூட்டத்தில் அரசாணையை திரும்ப பெறாவிட்டால் தொடர் போராட்டங்களை நடத்துவது, அதற்கு முன்னோட்டமாக இன்று வீடுகளில் கருப்பு கொடி போராட்டம் நடத்துவது என்ற முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. ரஷ்யாவிடமிருந்து அதிகளவில் பெட்ரோலிய பொருட்களை வாங்கும் நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீது 100% சுங்கவரி விதிக்க வகை செய்யும் வகையில் கொண்டுவரப்பட்டு அமெரிக்க மேலவையில் ஒப்புதல் அளிக்கப்பட்ட மசோதாவில் இந்தியா உள்ளிட்ட ரஷ்யாவின் வர்த்தக கூட்டாளி நாடுகளின் பெயரை சேர்த்தது உள்ளிட்ட திருத்தங்களை அமெரிக்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் சமர்ப்பித்துள்ளார்கள். அமெரிக்க அழுத்தத்துக்கு பிரதமர் நரேந்திர மோடி சரணடைந்து விட்டதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். சமூக வலைதளங்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அதன் தலைவர்களையும் களங்கப்படுத்தும் வகையிலான AI மூலம் உருவாக்கப்பட்ட புகைப்படங்கள் வீடியோக்களை வெளியிட்டு அவதூறு பதிவிடும் அனைத்து கட்சியினருக்கும் எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியிருக்கிறது. ரீல்ஸ் போட்டால் மட்டும் மாநில சுயாட்சியை நிலாட்ட முடியாது என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் நேற்று விமர்சித்திருக்கிறார். விவசாயிகளை வீட்டுக்காவலில் வைப்பது கண்டனத்துக்குரியது, எங்கள் ஆதரவில் தான் தமிழக வெற்றி கழக ஆட்சி நடக்கிறது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்திருக்கிறார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் அக்டோபர் 6 நடைபெற இருக்கின்ற நிலையில் கருத்து கணிப்புகளை நடத்தவும் அவற்றை வெளியிடவும் குறிப்பிட்ட காலத்துக்கு இந்திய தேர்தல் ஆணையம் தடை விதித்திருக்கிறது. மும்பையில் 5,000 ரூபாய் சொத்துக்களுக்கு அதிபதியான பாரதிய ஜனதா கட்சியின் சட்டசபை உறுப்பினர் பராக் ஷா தனது ஆன்மீக குருவின் வழிகாட்டுதலால் ஒரு நாள் பிச்சைக்காரனாக வேடமிட்டு வீதியில் பிச்சை பெற்ற சம்பவம் அங்கு பெரும் வியப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ராஜஸ்தான் நகர்ப்புற உள்ளூராட்சி தேர்தலில் ஆளும் பாரதிய ஜனதா கட்சி 41% வாட்டுகளை கைப்பற்றி காங்கிரஸ் கட்சியை பின்னுக்கு தள்ளி அபார வெற்றியை பெற்றிருக்கிறது. உலகளாவிய விலையேற்றம் மற்றும் ரூபாவின் மதிப்பு சரிவு ஆகியவற்றால் இறக்குமதி செய்யப்படும் சமையல் எண்ணெயின் விலை உயர்ந்த சூழலில் பாமாயில் இறக்குமதி குறைந்ததால் இந்தியாவின் ஒட்டுமொத்த தாவர எண்ணெய் இறக்குமதி ஆகஸ்ட் மாதத்தில் 4.71% சரிந்து 16.09 லட்சம் டன்னாக குறைந்துவிட்டது. ஆந்திர மாநில முன்னாள் துணை முதல்வர் காளி கிருஷ்ண ஸ்ரீனிவாஸ் என்ற அல்லா நானி மாரடைப்பு காரணமாக நேற்று காலமானார். இறக்கின்ற போது அவருக்கு 57. அமெரிக்காவின் நியூயோர்க் நகரில் உள்ள சப்வே தொடர்ந்து நிலையத்தில் தண்டவாளத்தில் அமர்ந்திருந்த இந்திய வம்சாவளி பெண் மற்றும் அவரது நேபாள நண்பர் தொடர்ந்து மோதி உயிரிழந்தார்கள். மகாராஷ்டிரத்தில் இந்த மாத தொடக்கத்தில் 8 அடுத்தடுத்து 9 நில அதிர்வுகள் ஏற்பட்டதால் மக்கள் பீதியடைந்துள்ளார்கள். சென்னையில் இன்று ஆபரணத்தங்கத்தின் விலை சவரனுக்கு 200 உயர்ந்து 1 1,12,520 கிராமுக்கு 25 உயர்ந்து 1 14,065 விற்பனையாகிறது. உலக செய்திகளில் விண்வெளியில் ஆயுதங்களை நிலநிறுத்தியிருப்பதை அமெரிக்கா முதல் முறையாக அதிகாரப்பூர்வமாக தற்போது உறுதிப்படுத்தியிருக்கிறது.
நேட்டோ கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் லித்துவேனியாவின் வானெலைக்குள் கடந்த திங்கட்கிழமை இரவு அத்துமீறி நுழைந்த ட்ரோனை நேட்டோ போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தியிருக்கின்றன. போர் நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாக டிரம்ப் தெரிவித்த நிலையில் அதனை ஈரான் நிராகரித்திருக்கிறது. ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருந்தார். ஆனால் ஈரானிய பாதுகாப்புத்துறை அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தையை நிராகரித்திருக்கிறது. AI விட மனிதர்களே முக்கியம், அந்த கொள்கையை அடிப்படையாக கொண்டு தனது AI மாதிரிகள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதற்கு மைக்ரோசாப்ட் நிறுவனம் நடத்த விதிகளை வெளியிட்டுள்ளது. AI தொழில்நுட்பத்தால் ஏற்படக்கூடிய அபாயங்கள் குறித்த கவலை தற்போது அதிகரித்து வருகிறது. அதி நுண்ணறிவை கொண்ட AI செயற்கை நுண்ணறிவை தடை செய்ய அமெரிக்காவும் சீனாவும் சேர்ந்து செயல்பட வேண்டும் என்ற அறைகூவல்கள் விடுக்கப்படுகிறது. இஸ்லாமியர்களின் புனித நகரான மெக்கா மீது ஹவுதிகள் ட்ரோன் மற்றும் ஏவுகணை மூலம் தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தலைமையிலான நிர்வாகத்துடன் வரி மோதல் தீவிரம் அடைந்திருக்கின்ற சூழலில் ஐரோப்பிய ஒன்றியத்துடனான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் கனடா பிரதமர் மாக்கானி ஐரோப்பிய நாடுகளுக்கு அரசுமுறை பயணத்தை மேற்கொள்ளுகிறார். வங்கதேசத்தில் 2024 மாணவர் போராட்டத்தின் போது நடந்த குற்றங்களுக்காக தடை செய்யப்பட்ட அவாமி லீக் கட்சியின் மூத்த தலைவர்கள் 7 பேருக்கு அந்த நாட்டின் சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் நேற்று மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்திருக்கிறது. சீனாவில் மாணவர்களிடையே ஒரு புதிய வகை தின்பண்டம் பிரபலமாகிறது. வீட்டுப்பாடம் என்று அழைக்கப்படும் அந்த தின்பண்டம் அரிசி மாவில் செய்யப்படுகிறது. அது பாடப்புத்தகம் அகராதி உள்ளிட்டவற்றைப் போல காட்சியளிக்கும் தின்பண்டத்தை இணையத்தில் சொற்ப விலைக்கு வாங்கலாம். தொழில்துறையில் பயன்படுத்தப்படும் நிறமூட்டிகள் பண்டத்தில் சேர்க்கப்பட்டிருந்தால் பிள்ளைகளின் கல்லீரலும் சிறுநீரகமும் செயலிழக்கலாம் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தாய்லாந்தும் கம்போடியாவும் நீண்ட காலமாக நீடிக்கும் கடல் எல்லை சர்ச்சைக்கு தீர்வு காண சிங்கப்பூர் சமரச பேராளர்களை நாடியிருக்கிறது. நியூயார்க் நகரில் நடக்கும் ஃபேஷன் வீக் நிகழ்ச்சியில் விலங்கு நல ஆர்வலர்களின் ஆர்ப்பாட்டம் வன்முறையில் முடிவுக்கு வந்திருக்கிறது. ஜப்பானில் 100 வயதை எட்டியோரின் எண்ணிக்கை முதல் முறையாக 100,000 தாண்டியிருக்கிறது. உலகளவில் ஆக வயதானோர் அதிகமுள்ள நாடுகளின் பட்டியலில் ஜப்பான் 2வது இடத்தை பிடித்திருக்கிறது. தொடர்ந்து 56 ஆண்டுகளாக ஜப்பான் அந்த சாதனையை படைத்து வருகிறது. மொரோக்கா முதலிடத்தில் இருப்பதாக உலக வங்கி தெரிவித்திருக்கிறது. அமெரிக்காவின் நியூயோர்க்கில் அரசியல்வாதிகள் நடிகர்கள் என்று சுமார் 1200 பேரை ஆபாச காட்சியில் சித்தரித்த இணையதளங்கள் மீது அதிகாரிகள் தற்போது நடவடிக்கையை எடுத்து வருகிறார்கள். பனாமா கால்வாயில் எல்னினோ பாதிப்பு காரணமாக ஏற்கனவே கப்பல் போக்குவரத்து குறைக்கப்பட்டிருந்த நிலையில் அதை மேலும் குறைக்க பனாமா நிர்வாகம் திட்டமிட்டு வருகிறது. விளையாட்டுச் செய்திகளில் ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 2வது T20 ஆட்டத்தில் இந்தியா 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் நேற்று வெற்றி பெற்றிருக்கிறது. சர்வதேச கிரிக்கெட் சபையின் சிறந்த பந்து வீச்சாளர்களுக்கான தரவரிசையில் இந்திய வீராங்கனை ஸ்ரீ சரணி முதலிடம் பிடித்திருக்கிறார். இங்கிலாந்தில் நடைபெறும் பிரீமியர் லீக்கில் 2026-27 சீசனில் புதிய வரவான லீட்ஸ் யுனைடெட் அணியின் வெற்றி முகம் தொடர்ந்து கொண்டே வருகிறது. லீட்ஸ் அணி 4-1 என்ற கோல் கணக்கில் நியூகேசல் அணியை அடித்து நொறுக்கியிருக்கிறது. சர்வதேச செஸ் சம்மேளனத்தின் 46வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி உஸ்பெகிஸ்தானில் இன்று தொடங்குகிறது. ஒலிம்பிக் வாய்ப்பு ஒருபுறம், கப்பலிலும் தற்காலிக அறைகளிலும் தங்க வேண்டிய சவால் வீரர்களுக்கு மறுபுறம். 20வது ஆசிய விளையாட்டுகள் ஜப்பானில் சனிக்கிழமை தொடங்குகின்றன. 45 நாடுகள் வட்டாரங்களைச் சேர்ந்த வீரர்கள் 40க்கும் மேற்பட்ட விளையாட்டுகளில் போட்டியிட இருக்கிறார்கள். சீனாவின் பெய்ஜிங்கில் நடைபெற்ற ஹைராக்ஸ் போட்டியின் போது ஆஸ்திரேலிய வீராங்கனை ஒருவர் மலம் படிந்த ஆடையுடன் போட்டியில் தொடர அனுமதிக்கப்பட்டதற்காக நிர்வாகம் மன்னிப்பை கேட்டிருக்கிறது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். ஒரு ஜூரோ இலங்கை பிரமதியில் 381.05 ரூபாய், இந்திய பிரமதியில் 110.74 ரூபாய், ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பிரமதியில் 330.05 ரூபாய், இந்திய பிரமதியில் 95.92 ரூபாய், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 403.06 ரூபாய், இந்திய பிரமதியில் 117.17 ரூபாய், ஒரு அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 444.05 ரூபாய், இந்திய பிரமதியில்
29.34% ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில், 236.90% இந்திய பெறுமதியில், 68.86%. கேட்டது மணிக்கொண்டு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரி விடி சூப்பர் ஸ்டோர் விடத்தினர். சாசல் கார்ஷனா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் விடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகானங்கா தலட்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாச்ச பிள்ளைக்கு வந்து நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
3: அங்க போய் பார்த்தனா மரக்கறியண்டா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
2: பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
2: விடாதீங்க, போங்க போங்க.
4: அன்றும் இன்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapelle
5: 11 à 13 rue Caille 75 000 dit Paris,
4: VT Superstore Gala Gonesse Sasselil
5: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse
4: Mélodiguer Tordrelke VT Cash and Curry Paris Lachapelle Tordre Televisilakam Cyber 140 Cyberinde Cyberle 18 சாசல் கால்லா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
6: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
7: நேரம் சரியாக 10:23 மைக்கோ ராஜ்யத்தில் 9:23 இந்த நேரத்தில் பேராசிரியை பாரதி பாஸ்கர் அவர்கள் தருகின்ற உரை.
8: மத குருமார்கள், அதாவது கிறிஸ்துவுக்கு பிறகு 300 வருஷம் கழித்து அந்த நூலகம் எரிந்தது. அது வந்து மாச கணக்கில் எரிஞ்சுதான். பழைய பேஜன் நம்பிக்கையை சார்ந்த புத்தகங்கள் ஓலைகள் இருந்ததனால் கொளுத்தப்பட்டது அலெக்சாண்ட்ரியாவினுடைய நூலகம். நாலாந்தா பல்கலைக்கழகத்தினுடைய மிக அபாரமான நூலகம் அப்படித்தான் எரிக்கப்பட்டது. பக்தியார் கல்ஜி என்கின்ற குத்புதீன் ஐபக்கினுடைய தளபதி இந்த கலாச்சாரத்தை, இந்த நம்பிக்கையை, இந்த பண்பாட்டை மாற்ற வேண்டும் என்று நினைத்த போது கொளுத்தப்பட்டது அந்த நூலகம். நம்முடைய சமீப காலத்தில் 1981 ஜூன் 1 யாழ்ப்பாணத்தினுடைய நூலகம் எரிக்கப்பட்டது. 500,000 புத்தகங்கள் எரிந்து சாம்பலாயின. பழைய கால விபுலானந்த அடிகளினுடைய புத்தகத்திலிருந்து முதன் முதலாக தமிழில் பதிக்கப்பட்ட பைபிளினுடைய பிரதி வரையில் அங்கே எரிந்து சாம்பலானது. 2016 ஏப்ரலில் நாங்கள் யாழ்ப்பாணத்துக்கு போயிருந்த போது, யாழ் நூலகத்தை இப்போ கட்டிட்டாங்க, திரும்ப கட்டடத்தை தான் கட்ட முடியும், புத்தகத்துக்கு எங்கே போகிறது? அந்த லைப்ரரி சாத்து இருந்தது, வெளியிலிருந்து அதை பார்த்தேன் அந்த நூலகத்தை. அந்த நூலகத்தை வெளியிலிருந்து நான் பார்த்தபோது அந்த நாளில் எரிந்த நெருப்பு இன்னமும் அங்கே இருப்பதாக நான் உணர்ந்தேன். அன்னைக்கு அந்த லைப்ரரி தீயிட்டு கொளுத்தப்பட்ட போது புத்தகங்கள் எல்லாம் எரிஞ்சு போன போது, அது எரிஞ்சு அடங்கின பிறகு ஒரு கந்தக அமிலத்தினுடைய ஒரு கோரமான வாசனை அந்த காற்றில் கலந்துருக்கணும்ல அன்னைக்கு, அது அது அன்னைக்கும் நான் பார்த்த அன்னைக்கும் அது இருந்துதா எனக்கு தோன்றியது. சில நெருப்புகள் அணைவதே இல்லை இல்லையா? அப்படித்தான் எந்த ஒரு கலாச்சாரத்தையும் அழிக்க நினைக்கிறவர்கள் முதலில் நூலகங்களை அழிப்பார்கள். நூலகங்களை அழிப்பது ஒரு வகை, நூலகங்களுக்கு தேவையான ஆக்சிஜனை கொடுக்காம இருப்பது இன்னொரு வகை. இது நல்ல வேளையா திரும்பவும் ஆக்சிஜன் ஊட்டப்பட்டு இந்த நூலகம் பொலிவு பெற்றிருக்கிற போது எனக்கு எப்படி இருக்குன்னா, ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்த அம்மா நல்லா சரியாகி எந்திரிச்சு உட்காந்து ஏய் சாப்பிட்டியான்னு நம்மளை கேட்டப்போ எவ்வளோ சந்தோஷமா இருக்கும், அந்த மாதிரி சந்தோஷமா இருக்கு. அந்த மகிழ்ச்சியோடு தான் இந்த பொன்மாலை பொழுது என்ற இந்த வண்ணமயமான நிகழ்வில் பேசிக்கொண்டு வருகின்ற ஆளுமைகளின் உச்சத்துக்கு இடையில் அந்த அரியாசனத்துக்கு நிகராக எனக்கும் ஒரு சரியாசனம் தந்த உங்களுடைய மாண்புக்கும் பொறுமைக்கும் எப்படி உங்களுக்கு நன்றி சொல்லுவது என்று எனக்கு தெரியவில்லை. நான் தான் இந்த தலைப்பை தீர்மானித்தேன், வீட்டுக்கு ஒரு அறம் வளர்ப்போம். அதை பார்த்துட்டு சில பேர் கேட்டாங்க, இது இங்கே இது வாட்ஸ்அப் குரூப்பில் இந்த படத்தெல்லாம் அனுப்புறீங்களாமே, அது மொத்தம் நாலஞ்சு படம் அனுப்பிச்சாங்க அந்த காமாட்சி. இது கொஞ்சம் இருக்கிறதுக்குள்ளே சுமாராக இருக்கு. இதுக்கு முன்னாடி கும்பிடுற மாதிரியே ஒரு படம் அனுப்பிச்சிருந்தாங்க. நான் சொன்னேன் வேணாங்க, கவுன்சிலர் எலெக்ஷனுக்கு நிற்க போகிறேன்னு எல்லாம் தப்பாக நினச்சிப்பாங்க. அதுவே வருமா வராதான்னு இருக்கு. அப்புறம் இதை தெரிவு செஞ்சுருக்காங்க. அது பார்த்துட்டு சில பேர் கேட்டாங்க, அம்மா மேடம் தப்பாக போட்டுட்டாங்க, மிஸ்டேக்கு. சரியா பார்த்தீங்களா, வீட்டுக்கு ஒரு மரம் தானே வளர்ப்போம், என்ன அறம்னு தப்பாக பிரிண்டிங் மிஸ்டேக்குன்ட்டாங்க. கரெக்டாக தான் போட்டிருக்காங்க. வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் அப்படின்னு சொல்லி நம்மலாம் இப்போல்லாம் ரொம்ப அதை பார்க்கறது இல்லை. முன்னாடிலாம் நிறைய இருக்கும், வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம்னு. அப்போ நான் கல்லூரியில் படித்திருந்த சமயம் உடனே எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பொங்கி எழுந்து அப்போ எல்லோரும் கவிதை எழுதணும். நல்லவேளை நீங்களாம் அப்போ கல்லூரியில் படிக்கலை, இங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் காதலிச்சா கவிதை எழுதணும் சொந்தமாக. இப்போ உங்களுக்குலாம் எவ்வளோ வசதி பாருங்கள், யாரோ ஒருத்தவங்க வாட்ஸ்அப்பில் அனுப்புறதுல நீங்களே ஃபார்வர்ட் பண்ணிடலாம். அதை எங்களுக்குலாம் ஒரு வசதியும் கிடையாது. இங்கே பக்கத்தில் இருக்கிற ஏசி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் தான் படித்தேன், ஒரு வசதியும் கிடையாது. அந்தந்த பையன் காதலிச்சா அவன் சொந்தமாக கவிதை எழுதணும், பெரும்பாலும் சகிக்காமலே இருக்கும். இதோட தான் அவங்களாம் காதலிக்கணும். அப்போ எல்லாத்துக்கும் கவிதை எழுதுவாங்க. 100 மாணவர்கள் இருந்தால் 90 கவிஞர்கள் இருப்பாங்க. அப்போ படிக்கிறவன் 10 பேர் தான் இருப்பான், அவனும் பெரும்பாலும் தமிழ் தெரியாதவனாகவே இருப்பான். இந்த 90 பேர் எழுதின கவிதைகளில் சிலது இப்போவும் நிற்குது. அல்ல, வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் அரசாங்கம் சொன்னது, முதலில் வீட்டைத்தா பிறகு மரம் வளர்க்கிறேன் என்றான் குடிமகன் ஒருத்த எழுதிந்தான். கவிதை சுமார் தான், ஆனால் அவனுக்கு அவன் இதை யோசிச்சிருக்கான். வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்பேன், வீடே இல்லையே நான் எப்படி மரம் வளர்ப்பேன். பெரும்பாலும் அடுக்குமாடி குடியிருப்புகளில் வசிக்கிற நமக்கு தொட்டி செடிகள் வளர்க்க கூட இடமில்லை, மரங்களை எங்கே வளர்ப்பது? அதுவா வளர்ந்து இருக்கு. சில சமயம் லாரிகளில் வெட்டப்பட்ட மரங்களை யாராவது கொண்டு போகிற போது மனசு வலிக்கிறது. நான் நினைச்சு பார்த்தேன், பெரிய மரத்தை சில சமயம் வெட்டியிருக்காங்க. நான் நினைச்சு பார்த்துப்பேன், அந்த மரத்தை ஒருத்தன் வெட்டுறான், வெட்டி வெட்டி வெட்டி டயர்டாயிட்டான். டயர்டாயிட்டா என்ன செய்வான், அங்கே பக்கத்தில் ஒரு டீ சாப்பிட்டுட்டு வந்து அந்த மரத்தோட நிழல்லையே கொஞ்ச நேரம் உட்காந்துருப்பான். தன்னை பாதி வெட்டிய அவனுக்கு நிழலையும் காற்றையும் அந்த மரம் தான் கொடுக்கும். நல்ல தெம்பானவனை எந்திரிச்சு நின்று பாக்கியை வெட்டுவான். அதற்கு பிறகு நாம் பார்ப்பது தான் லாரிகளில் பயணம் செய்கிற மரங்கள். வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் என்று சொன்னோம், அந்த மரம் தான் விசும்பின் துளி என்று வள்ளுவனால் சொல்லப்படுகிற மழையை கொண்டு வருகிறது என்ற அறிவில்லாமல் மரங்களையே அழித்தோம். பயிர்களுக்கு உயிர் வழி போல இருக்கின்ற நதிகளினுடைய கரையில் இருக்கின்ற நதிப்படுகையில் இருக்கின்ற மணல் லாரிகளை கொண்டு போகின்ற அவலத்தை காலந்தோறும் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு முறை கரூர் வழியாக நான் பயணம் போயிட்டு இருக்கேன். கரூர்லேருந்து கோயம்புத்தூர் எங்கேயோ போகிற மாதிரி ஒரு பயணத்திட்டம். என்ன ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ட்ராவல் நினைக்கிறேன். அது போகிற போது எங்கள் காரை கடந்து கிட்டத்தட்ட 100 லாரி போச்சு. எல்லாம் மணல் லாரி தான், 100 லாரி போச்சு. அந்த லாரிகள் ஒவ்வொன்றும் கடக்க கடக்க கடக்க கடக்க எனக்கு தோன்றியது, இங்கே போவது மணல் லாரி அல்ல, இது நதியினுடைய கண்ணீர் இந்த லாரிகளில் பயணம் செய்கிறது என்று எனக்கு தோன்றியது. ஒரு நதியினுடைய கண்ணீர் அங்கே போகிறது. நம்மை சுற்றி இருக்கிற இயற்கை வளங்களை இங்கே நம்ம கோட்டுப்புறம் கிட்ட இருக்கோம். இப்போ இங்கே இருக்கிற கூவத்தில் வந்து கூவம் நகர்ந்து நம்ம எப்போ பார்த்துருக்கோமா? ஒரே ஒரு தடவை தான் பார்த்தோம். வரலாறு காணாத 100 வருஷம் பார்க்க முடியாத மழை வந்த போதுதான் கூவம் நகர்ந்து நான் பார்த்தேன். அது மட்டும் கூவத்தை நகர்ந்து நான் பார்த்ததில்லை. அப்போ கூவம் மட்டும் நகரல, சோஃபாலாம் அதில் நகர்ந்து போச்சு. சோஃபா படுக்க என்னென்னலாமும் போச்சு. நகராத நதிகள் கொண்ட ஒரு மாநிலமாக தமிழ்நாட்டை நாம் கிட்டத்தட்ட மாற்றிவிட்டோம். காவிரி தென்பெண்ணை பாலாறு, தமிழ் கண்டதோர் வையை பொருணை நதி என்று மேவிய ஆறு பலவோட திருமேனி செழித்த தமிழ்நாடு நம்பாருது. அல்ல பாருங்க, காவிரி தென்பெண்ணை பாலாறு அதை கடகடன்னு எழுதிட்டான். அதுக்கு அடுத்தது எழுதும் போது அவன் ஊருக்கு அவன் என்ன ஊருன்றத காமிச்சிருவான், தமிழ் கண்டதோர் வையை பொருணை நதி. எங்க மதுரை திருநெல்வேலியில இருந்தாண்டே நாங்க தமிழ் வளர்த்தோம், நீங்களாம் வளர்க்கலடா. காவிரி தென்பெண்ணை பாலாறு, தமிழ் கண்டதோர் வையை பொருணை நதி என்று மேவிய ஆறு பலவோட திருமேனி செழித்த தமிழ்நாடு. இதுல ஒரு ஆறாவது இப்ப இருக்கா? ஒரு ஆராதிப்பு இருக்க. இந்த சூழ்நிலையில் எங்கிருந்து மரங்களை வளர்ப்பது? அதனால் அதை பற்றி பேசுறதுக்கு யாராவது என்வாயன்மெண்டலிஸ்ட்டை கூட்டிகிட்டு வந்தால் ஏதாவது வழி கிடைக்கும். அதை விட சுலபமாக நாம் யோசிக்கக்கூடியது, மரம் வளர்ப்பது நம்மால் முடியாது, அறமாவது வளர்க்க முடியுமா என்பதனால்தான் மரம் என்பதை மாற்றச் சொல்லி அறம் என்று போட சொன்னேன். அது என்ன, வீட்டில் என்னத்தை அறத்தை வளர்க்கிறது முடியுமா? அது வீடுகளில் அறம்ன்றது இருக்கா? முதல்ல சமூக வெளிகளில் அறம்ன்றது இருக்கா? வீட்டில் இருக்க அறம்னா என்ன? அப்படியே விரிஞ்சுக்கிட்டே போகிற டாபிக் இது, எவ்வளோ வேணால் பேசலாம். ஏன்னா எல்லோருக்கும் இதை பற்றி கருத்து இருக்கும், எவனுமே சரியில்லை பற்றியா? நீ ஒத்தனாவது நீதி நியாயத்தோடு இருக்கான நம்ம ஊரில்? எவனுமே கிடையாது, எவனும் கிடையாது. இந்த புக்கை தான் ரொம்ப நாளாக தேடிட்டுருக்கேன் இந்த லைப்ரரியில். இதோட வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய்ட்டா திரும்பி வரமாட்டேன். அதுதான் அறம். சில லைப்ரரி புக்கில் சில பேர் எழுதி வச்சுருப்பாங்க, இந்த புத்தகத்தை திருடியவன் குரங்கு அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருந்தார். என் புத்தகத்தில் எழுதுவரவெல்லாம் யாருன்னு எனக்கு தெரியல. அறம் என்பது வீடுகளில் இருக்கிறதா? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். நானும் யோசிச்சு பார்த்தேன், நம்ம வீட்டில இருந்தாலும் நம்ம யோசிக்கணும், நம்ம வீடுகள்லாம் அறம் என்பது இருந்ததா? எல்லா வீட்லேயும் ஏதாவது இருக்கா என்று நான் யோசித்து பார்க்க ஆரம்பித்தேன். எனக்கு அமெரிக்காவில் ஒரு நண்பர் இருக்கார், அவர் பேர் மோகன். அவருடைய பேர் ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது அவர் ஒரு குறிப்பை சொன்னார். ஏன்னா நான் பெரும்பாலும் நகரங்களிலே நான் பிறந்து வளர்ந்தேன், அவர் கிராமத்தில் பிறந்து வளர்ந்து இன்றைக்கு யூஎஸ்ல இருக்கார். அவர் சொன்னார், அவங்க வீட்டில் ஒரு வழக்கம் உண்டாம், என்னென்னா இரவு எல்லாரும் சாப்பிட்ட பிறகு அந்த சோற்றில் தண்ணீர் விடுவதுன்னு அப்போல்லாம் பண்ணுவாங்க. இப்போல்லாம் யாரும் அதை செய்ய மாட்டோம். நாங்கள் சாதம் பாக்கி ஆகிடுச்சுன்னா அப்படியே ஒரு மூடியை போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியது, அடுத்த நாள் அதை அப்படியே ப்ரெஷர் குக்கரில் வச்சு மூணு சத்தம் வந்துருச்சுன்னா பழைய சாதம் எது புது சாதம் எது என்பது யாருக்கும் தெரியாது. அப்போல்லாம் அப்படி செய்ய மாட்டாங்க. அந்த சாதத்தில் சோற்றில் தண்ணீர் ஊற்றுவது, இப்போ இந்த வார்த்தையே தமிழ்நாட்டில் கிடையாது, உங்களுக்கு தெரியுமா? சோறுன்னு சொன்னால் பல பேருக்கு புரியாது. ரைஸ்ன்னு தமிழில் சொல்லியே, என்ன நீ சோறுன்ற? அதுலேயும் வந்து விதவிதமாக நம்ம அதை கேட்கணும். இப்போ ஒரு கல்யாணத்துக்கு நீங்கள் போகிறீங்க, அங்கே வந்து எலும்பிச்சை சோறு, புளியஞ்சோறு, இந்த மாதிரியான சோறெல்லாம் இருந்து வெறும் சோறு இருந்தால் அந்த வெறும் சோறை நீங்கள் எப்படி கேட்பீங்க? ஒயிட் ரைஸ்னு ஒழுங்கா தமிழ்ல கேட்கணும். தெரிஞ்சுதா உங்களுக்கு? நீங்க வந்து எனக்கு வெள்ளை சோறை போடுனாக்கா அவன் புரியாது பாவம். அது பெரும்பாலும் பரிமாறுறவன் வந்து ஒரிசால இருந்து வந்திருக்கான், அவனுக்கு இவ்வளவு தமிழ் தெரிஞ்சது அதிகம். இந்த வார்த்தையே கிடையாது, ஆனா வழக்கம் இருந்தது சோற்றில் தண்ணீர் விடுவது. அப்போ அவர் மோகன் சொன்னாரு, எல்லாரும் சாப்பிட்டாச்சு வீட்டுல, பாக்கி சோறு இருக்கு, சோத்துல தண்ணி விடலாமா அப்படின்னா கடைசி பஸ் போன உடனே தண்ணி விடலான்னு சொல்லுவாங்களே, இதுதான் அறம். அந்த ஊருக்கு வந்துட்டு போற கடைசி பஸ், ஒருவேளை கடைசி பஸ்ல யாராவது விருந்தாளி வந்துட்டா அவனுக்கு சோறு இல்லாம இருக்க கூடாதுன்றதுக்காக கடைசி பஸ் வந்துட்டு போனதுக்கு பிறகு சோத்துல தண்ணி விடுன்னு எங்க வீட்டுல சொல்லுவாங்க. இது சொல்றதுக்குன்னே ஒரு அப்பத்தம் இருக்கும். பாவம் அதெல்லாம் எங்க போச்சுன்னு தெரியல. இப்போ கடைசியாக நான் பார்த்தது பாரதி ராஜா சார் படத்தில் பார்த்தேன், அதுக்கு பிறகு ஒரு அப்பத்தாவையும் காணோம். எல்லாத்தையும் முதியோர் இல்லத்துக்கு அமிச்சிட்டாங்களா என்ன பண்ணாங்கன்னு தெரியல. அவங்க சொன்னாங்க, அந்த ஒரு மருமகளோ மகளோ அதை கேட்டாள், அவ கேட்டு ஆமாம் அப்படின்னு வெயிட் பண்ணி யார் அவ்வளோ நேரம் முடிஞ்சிட்டு இருக்கிறது, அதுக்குள்ளே பிக் பாஸ் முடிஞ்சிருச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்லாம் பதில் சொல்லாமல் உண்மையிலேயே கடைசி பஸ்ஸில் அவங்க விருந்தாளின்னா அவங்க வீட்டுக்கு வந்த விருந்தாளி அவங்க சொல்லலை, அந்த வழியா போகிற யாருக்கும் யாரா பண்ண எலே யாரா போகுது பாண்டி மவனா சாப்பிட்டியா சோறு இருக்கு இங்க வந்து சாப்பிட்றியான்னு கேட்டு யாரோ தெருவில் போகிறவனுக்கு கூட அந்த சோற்றை கொடுக்கிற ஒரு அறம் நம்முடைய வேர்களில் இருந்தது. அந்த வேர் நம்முடைய வீடுகளில் தான் இருந்தது, அதுதான் இருந்தது. நம்முடைய எல்லா வீடுகளிலும் அப்படிப்பட்ட ஏதோ ஒரு அறம் இருக்கும். அந்த வீட்டில் அந்த அறத்தை மீறி யாரும் எந்த காலத்திலும் நடக்க முடியாது, நடக்க கூடாது, அதுதான் கண்டிஷன். யாரும் மீற மாட்டாங்க அதை, அது அது வீட்டுக்கு வீடு அது மாறும் அந்த அறம். என்னுடைய தோழி ஒருத்தி வந்து மயிலாப்பூர்ல இருந்தா, இந்த மயிலாப்பூர்ல வந்து நிறைய சிவன் கோயில் உண்டு. கபாலீஸ்வரர் கோயில தவிர நிறைய சிவன், காரணீஸ்வரர் கோயில மேல சின்ன சின்ன சின்ன சின்ன சிவன் கோயில் உண்டு. அவளோட சேர்ந்து கோயிலுக்கு போயிட்டு கோயில விபூதி கொடுப்பாங்கல்ல, அந்த விபூதி எடுத்துட்டு வந்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கொடுக்கறது நமக்கு, நம்ம செய்வோம் அதை. அந்த விபூதியை நானும் ஃப்ரெண்டும் எடுத்துக்கிட்டு வந்து, ஃப்ரெண்டு எடுத்துட்டு வரல, நான் தான் எடுத்துட்டு வந்தேன். அவள் வீட்டில் இருக்கிற வழக்கம் எனக்கு தெரியாது இல்ல, நான் தான் விபூதி எடுத்துக்கிட்டு வந்தேன். வீட்டுக்கு வந்த உடனே அவங்க அப்பாவோ யாரோ இருந்தாங்க, இதை கொடுத்தேன். உடனே சொல்லி போட்டு போட்டு போட்டு போட்டு போட்டு கீழே போட்டுரு. விபூதி தானே, என்ன நீங்கள் கடவுள் நம்பிக்கை இல்லாத கூட்டமாக வீடு பார்த்தா ஃபுல்லாக சாமி படமாக இருக்குது, ஏன் விபூதியை போட்டுரு? சிவன் கோயிலேருந்து விபூதி எடுத்துகிட்டு தான் எங்கள் அப்பா கொண்டுடுவார். அவங்க அப்பா சொல்கிறாரு, சிவ சொத்து குல நாசம், கோயில் விபூதி கூட வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு அவங்க அப்பா சொல்கிறார். அடப்பாவிகளாக ஆயிரம் ஆயிரம் ஏக்கர் ஏக்கராக வச்சுருக்கானே கோயில் சொத்தை, 30-40 வருஷமா ஒரு குத்தகை கொடுக்காம எவ்வளவு தெம்பா நல்லா இருக்கா விபூதி, அது ஒரு வேல்யூவும் கிடையாது. ஆனா அது கூட வீட்டுக்கு வரக்கூடாது. கோவில் சொத்து குலநாசம், அது ஒரு அறம். அதை நம்பிய ஒரு வாழ்க்கை இந்த மண்ணில் தான் இருந்தது சகோதரர்களே, இந்த மண்ணில் இருந்தது. இந்த மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்கும், நான் திருவல்லிக்கேணியில் இருந்தப்போ ரொம்ப சின்ன தெரு, அந்த திருவல்லிக்கேணியில் ஒரு இடுகாடு இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தில் தான் நாங்கள் இருந்தோம், ரொம்ப பக்கத்தில், லேடி வில்லிங்டன் ஸ்கூலில். அந்த ஸ்கூலுக்கு நேராக போகிறதுக்கு ஒரு வழி இருக்குது. நம்ம வாழ்க்கையிலே எங்கேயும் டயத்துக்கு போய் பழகலையா, இந்த ஒரு இடத்துக்கு தான் டயத்துக்கு வந்திருக்கேன். எப்படி இந்த விபத்து நேர்ந்ததுன்னு எனக்கே புரியல. எங்கேயும் ஸ்கூலில் டயத்துக்கு போய் நமக்கு பழக்கம் இல்லை. அது 9:10 முதல் பெல் அடிக்கிறது வீட்டில் கேட்கும், அதுக்கப்புறம் தான் பையன் தூக்கிக்கிட்டு எப்போவுமே நீ லேட் பண்ணுவான்னு அம்மாவை திட்டிட்டு, பாவம் அவள் எப்போ ரெடி ஆகிட்டான். நாங்கள் எடுத்துட்டு இந்த இடுகாடு வழியாக ஒரு குறுக்கு வழியில் ஓடுவோம், அங்கங்கே எல்லாம் எரியும், பரவாயில்ல எங்களுக்கு அதெல்லாம் பழகி போச்சு. அது வழியாகவே பள்ளிக்கு போன காலங்களில் தான் எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டிலையே இருந்த சாந்தாக்கா இட்லி கடை வச்சுருந்தாங்க.

பக்கத்து வீட்டில் உருளைக்கிழங்கு பொரியல் மனம் வீசிச்சுன்னா ஒரு 7-8 டிக்கெட் உள்ளே போயிடும். ஏய் நீயே எங்கள் வீட்டுக்கு, அதெல்லாம் கிடையாது, எல்லாம் பொது விருந்து தான், சம்பபந்தி போஜனம் எல்லா வீட்லேயும். அதனால் சாந்தாக்கா இட்லி கடை வச்சுருக்காங்க, அவங்க ஜாதி அடுக்கில் கீழே இருக்கிறவங்க, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நாங்களும் அங்கேயே உட்காந்து போய் பார்த்துக்கிட்டே இருப்போம். எனக்கு அந்த காட்சி ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கு, ஏன்னா ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கும். இவ்வளோ பெரிய பொட்டு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்த சாமி படத்தில் சொர்ணக்கா இருக்கும்ல, அதே மாதிரி இருக்கும், அதே ஜாடை, அதே கார்வார். அது பக்கத்தில் வீட்டுக்காரர் பயந்த மைனிக்கே நின்றுட்டு இருப்பார், ஏதோ ஏடா சம்மாவே நின்று எப்போ பாரு அப்படின்னா அது வீட்டுக்காரர் பேசுகிறாருன்னு அர்த்தம். நீங்கள் குந்து தம்பி நல்லா சாப்பிடுனா அது வாடிக்கையாளர்கிட்ட பேசுகிறாங்கன்னு அர்த்தம். இது வந்து வந்த உடனேயே அந்த ஒரு பெரிய அந்த குண்டானில் துணியில் தான் இட்லி வாக்கும். இந்த இட்லியை போட்டுட்டு அந்த சூடெல்லாம் அக்கறையே கிடையாது, அது கொதிக்க கொதிக்க கையில் அப்படி அப்படியே எடுக்கும். ஆனால் நான் சொல்கிறேன், அந்த இட்லியினுடைய சுவையை நான் எந்த 5-star ஹோட்டல்லையும் இது மட்டும் பார்த்தது. சுவைனா அதான் சுவை. முதல்லீடு இட்லி எடுக்கிற போது அங்கே 2-3 என்ன சொல்கிறது, சோம்பேறி பசங்கன்னு சொல்கிறதா என்ன சொல்கிறது, அப்படி லுங்கி எல்லாம் இது பண்ணிக்கிட்டு பீடியெல்லாம் அப்படி வச்சுட்டு 2 பேருவேன் வராதா கொன்றுவேன். நீ 65 ரூபா பாக்கி, நீ சும்மா சும்மா வந்து நான் கொடுத்துனே இருப்பேன், நான் உனக்கு ஓடிடு சூடு தண்ணி கொட்டிடுவேன். இப்படி தான் ஆரம்பிக்கும் வியாபாரம். அங்கே வந்து எல்லோரும் வருவாங்க, எல்லாருக்கும் இட்லியை கொடுத்து இட்லி எல்லோரும் சாப்பிட்டு முடித்த பிறகு இந்த கடைசி ஈட்டு இட்லிக்கு தனி சுவை. இந்த கடைசி ஈட்டு இட்லி எடுத்துகிட்டு வீட்டுக்காரத்தை தான் சும்மாவே நிற்கிறியா துண்ணு அப்படின்னு அவர்கிட்ட கொடுத்துட்டு அந்த பாக்கி இருக்கிற 2 இட்லியை தான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அந்த சாந்தாக்கா என்ன பண்ணுனாக்க, நான் நின்றுக்கினே இருக்கா, உனக்கு வேறு தனியாக இன்விடேஷன் வைக்கணுமா, வா வந்து துண்டுட்டு போ. யார் முதல்ல யார் 2 பேர்கிட்ட வந்தால் சுடுதண்ணியை மேலே கொட்டிடுவேன்னு சொன்னாங்களோ அதே 2 பேருக்கு கொடுத்த பிறகு அவங்க தின்றதற்கு பிறகு பாக்கி இருப்பதை தான் சாந்தா அக்கா சாப்பிட்டு இருக்கிறாரே தவிர அவர்களுக்கு கொடுக்காமல் அவள் இட்லி தின்றதை ஒரு நாளும் நான் பார்த்ததில்லை. அது ஒரு அறம். பசிக்க ஒருவன் பார்த்திருக்க நான் சாப்பிட முடியாது என்பது ஒரு அறம். அது இந்த மண்ணில் இருந்தது, நம்முடைய வீடுகளில் இருந்தது. இது ஒரே அறம் தான் கிடையாது, ஒவ்வொரு வீட்டுக்கும் அது மாறுபட்டது. ஒவ்வொரு வீட்டுக்கும் எங்க வீட்டில் இருந்த அறம் ரொம்ப தாமதமாக தான் நமக்கு புரியுது. பல சமயங்களில் நம்முடைய பெற்றோர்களோ நம்முடைய பெரியவர்களோ நமக்கு சொல்லிவிட்டு போனதனுடைய அருமை அவர்கள் உயிரோடு இருக்கிற வரை தெரியவே மாட்டேன் என்கிறது. அவர்கள் போன பிறகு காற்றில் மறைந்து கலந்து விட்ட பிறகுதான் இதைத்தான் சொல்லியிருக்காங்கன்றது புரிவதற்குள் காலங்கள் ஓடிவிடுகின்றன. நண்பர்களே, காலங்கள் ஓடிவிடுகின்றன. எனக்கு திருமணமான புதிதில் வீட்டில் வந்து ஒரு பெண்ணை வேலைக்கு வச்சுருந்தேன். அந்த பெண்ணை எங்கள் வீட்டிலேருந்து 3000 ரூபா திருடிட்டா. அது எனக்கு ரொம்ப பெரிய தொகை, அப்போ ரொம்ப பெரிய தொகை. கையும் களவுமாக பிடிச்சிட்டோம். அது ஒரு அடுக்குமாடு குடியிருப்பு. உடனே ஐயோ ஐயோ ஐயோன்னு நாங்கள் போட்ட சத்தத்தில் எல்லாம் கூடிருச்சு. கூடின உடனே அந்த பெண்ணை நிற்க வச்சு விசாரணை, சரியான விசாரணை. உடனே கீழ் வீட்டிலேருந்து ஒரு அங்கிள் வந்து என் வீட்டு டபராவை இவ தான் திருடினான்றார். மேல் வீட்டிலேருந்து ஒரு ஆண்டி வந்து ரொம்ப நாளாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், சொன்னால் எனக்கு பொல்லா போறதுனால நான் சொல்லாமலே இருக்கேங்குது. யார் யாரோ வந்து அவங்கவுங்க வீட்டில் காணாமல் போனது எல்லாத்தையும் அவன் மேலே சுமத்துறாங்க. இந்த பாப்பா யூஸ் பண்ண பொம்மை காணாமல் போனது எல்லாம் அவ தான். இப்போ அத்தனை குற்றச்சாட்டு விசாரணை போய்கிட்டே இருக்குது. எங்கள் அத்தை வந்து என் வீட்டில் இப்போ இருந்தாங்க. அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, உள்ளே ரூமில் படுத்துட்ருக்காங்க. ஒரு 4-5 தடவை வந்து பார்த்தாங்க. அந்த விசாரணை போயிட்டுருக்கு, உள்ளே போய் படுத்துப்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு வரும், விசாரணை போயிட்டுருக்கு, போய் அந்த பொண்ணு அழுதுட்டுருக்கு. நான் வந்து கொதிக்கிறேன், கொந்தளிக்கிறேன். 3000 ரூபா கண் முன்னாடி எடுத்திருக்கா. இப்போ பணம் போனது இல்லை, கண் முன்னாலே நாம் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம் என்பது எவ்வளவு பெரிய தண்டனை இல்லை. வீட்டில் இருக்கிறவங்கள ஆயுசுக்கு சொல்லி காட்டுவாங்க. உன்னை தெரியாதா, கண்ணு முன்னாடியே 3000 ரூபா விட்ட ஆள் தானே. இது வரும் எது மட்டும், நமக்கு ஒரு 90 வயசாக மட்டும் வரும். இது எல்லாம் சேர்ந்து நான் கத்துறேன். எங்கள் அத்தை வந்து பார்க்குறாங்க, போகிறாங்க. ஒரு 3 மணி நேரம் ஆனப்புறம் எங்கள் அத்தை என்னை கூப்பிட்டாங்க. என்ன பண்ண போகிறேன், என்ன அந்நியாயத்தை, என் பணத்தை எடுத்துட்டா. சரி, ரொம்ப நேரமாக நிற்க வச்சு பேசிக்கிட்டே இருக்க, அது ஒரு காப்பி தண்ணியை கொடுத்துட்டு விசாரணையை நடத்துன்ற. நான் வந்து அவங்க அறிமுக உரையில் சொன்னாங்க, நான் வந்து பிடெக் கெமிக்கல் இன்ஜினியரிங் எம்பிஏவும் படித்ததாக அவங்க சொன்னாங்க. எங்கள் அத்தை 3ஆம் கிளாஸ் கூட படிக்கலை, 3ஆம் கிளாஸ் கூட முடிக்கலை, பாதியிலே நிறுத்திட்டாங்க. ஆனால் திடீர்னு பார்த்தா வான அளவு வசரமாக இருக்காங்க. நான் ஒன்றுமே இல்லாமல் முன்னாடி ரொம்ப சின்னதாக ரொம்ப சீப்பாக முன்னாடி நிற்கிறேன்.

0: இந்த மண்ணினுடைய ஆதி விவேகம் தந்த அறம் அது. அது நம்முடைய வீடுகளில் இருந்த அறம். என்ன பிரச்சனைனாக்க, எல்லா வீடுகளிலும் இப்படி ஒரு அறம் இருந்தது, அந்த அறம் காப்பாற்றப்பட வேண்டும் என்கின்ற கட்டாயமும் கண்டிப்பும் இருந்தது. அது இப்போது இருக்கிறதா நம்முடைய வீடுகளில்? இப்போ சில வீடுகளில் அதை கட்டாயமாக சொல்லுவாங்க. நீங்கள் எல்லாருமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போய் ஒரு ரெண்டு நாளில் தங்குவீங்க இல்லை? தங்கினா நீ நல்ல ஜாலியார், எப்படி வேணால் எப்போ வேணால் எந்திரிக்கலாம், நீ ராத்திரி 3 மணி மட்டும் கூட நீ பாட்டு போட்டு கேட்கலாம், என்ன வேணால் சாப்பிட்லாம், எப்போ வேணால் பீட்சா ஆர்டர் பண்ணிக்கலாம், ஜாலியார், இப்படி தான் நம்மளுக்கு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா, ஒரு வரையறையும் கிடையாது, என்ன வேணால் செய், நீ எக்கேடு கேட்டு நீ நாசமாக போனாலும் ஒன்றுமே இங்கே யாரும் கேட்க மாட்டேன். நாங்கள்லாம் சின்ன பிள்ளை இருந்த போது ஒரு வீடுகளுக்கு போனால் அந்த வீட்டில் என்ன முறையோ அது எங்களுக்கு முதலிலேயே சொல்லப்பட்டு விடும். முதலிலேயே அது சொல்லப்பட்டு விடும். சாப்பாட்டை எங்கள் வீட்டில் வேஸ்ட் பண்ணவே கூடாது. இலையில் வச்ச சோத்தை பாக்கி வச்சேன்னா எங்கள் அப்பா குன்றுவார். அது மாத்திரம் செய்யாத, என்ன வேணுமோ அதை மாத்திரம் நீ போட்டுக்கோ. இந்த அறம் நம்முடைய பல வீடுகளில் இருந்தது. இந்த அறத்திற்கு பின்னால் இருந்தது சிக்கனம் என்று நினைக்கிறீர்களா? அல்ல, இந்த அறத்திற்கு பின்னால் இருந்தது சிக்கனம் அல்ல, இந்த அறத்திற்கு பின்னால் இருந்தது ஒருவனுடைய உழைப்பை நீ வீணடிக்க கூடாது என்கின்ற ஒரு அடிப்படையான ஆதி விவேகம் இதற்கு பின்னால் இருந்தது. ஒரு குவளை சோறு உன் நிலையிலே வருகிறதே, 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு விவசாயி அதை கனவு கண்டிருக்காங்க. அதை அவருடைய உழைப்பு இருக்கிறது அதற்கு பின்னாடி, அதை வேஸ்ட் பண்றதுக்கு உனக்கு எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நம்ம இன்னைக்கு பண்ற வேஸ்டேஜ் நீங்க ஜஸ்ட் இதோட நீங்க யோசிச்சு பாருங்க. பல கல்யாணங்களில் நம்முடைய திருமணங்கள்ல ஒரு அறம் இருந்தது. வீடுகளில் தான் திருமணம் நடக்கும். இந்த பந்தி போட்டு சாப்பிடுவது என்பதே ஒரு அறம். இங்க நாகர்கோவில் சைடு சேர்ந்தவங்க யாராவது இருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது. இருந்தீங்கன்னா அது ஒரு பந்தி மரியாதை இருக்கு பாருங்க, அங்க அதை நீங்கள் மீற முடியாது. இன்னைக்கு நான் சொல்லலை, முன்னாடி. என்னன்னா, இலை போடப்பட்டதுன்னு இப்போ எல்லாம் நம்ம எல்லோரும் என்ன சரி, இப்போ ஒரு கல்யாணத்துக்கு போவோம், போகும்போதே 7 மணிக்கு வரவேற்புன்னு போட்டிருப்பாங்க. நீங்கள் சரியாக 7 மணிக்கு போயிடாதீங்க, தயவு செஞ்சு கேவலப்படுவீங்க. ஏன்னா பொண்ணு பியூட்டி பார்லர்லேருந்து வர்றதுக்கு வந்து 7:50 ஆகும். மாப்பிள்ளை வேற பியூட்டி பார்லர் போகிறான், அவன் 8 மணிக்கு தான் வர்றான். பொண்ணுடைய அம்மா அக்கா பாட்டி வகையறெல்லாம் 9 மணிக்கு தான் வருது பியூட்டி பார்லர்லேருந்து. இப்போ இத்தனை பேர் வந்த பிறகு தான் ரிசப்ஷன் வைக்கிறாங்க. ரிசப்ஷன் ஆரம்பித்த உடனே ஒரு பெரிய க்யூ நிற்குது. நீங்கள் அந்த க்யூவில் போய் கடைசி ஆளை சேர்ந்துக்கணும். மொய் பணத்தை கொடுத்துட்டு அப்படியே க்யூ கண்டினியூ ஆகும். எதுக்கு? சோறு தின்னுத்தான், வேறு எதுக்கும் இல்லை. அப்படியே அந்த க்யூவில் கண்டினியூ பண்ணி சாப்பிட்டுட்டு இந்த ஐஸ்கிரீம் கொடுக்கறதுக்கு ஒரு இடம் வச்சுருப்பாங்க, அப்படியே அந்த க்யூவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வெளியில் வந்தீங்கன்னா உங்கள் காரை வெளியில் எடுக்கிறதுக்கு ஒரு க்யூ இருக்கும், அதில் ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள். இந்த பந்தியில் ஒருவேளை உங்களுக்கு இடம் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரியுமா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் நிறைய சின்ன பிள்ளைங்க இருக்கீங்க, யாராவது ஒருத்தர் அப்போ தான் குழம்பு சாதத்தில் இருப்பார், அவரை பார்த்து அவர் முகத்திலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்தாள் தேர மாட்டாங்க, வழங்க மாட்டாங்க. சில பேரை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். ரொம்ப சாதுரியமாக எனக்கு எதிரே உட்காராத நண்பருக்கு என்னுடைய நன்றி. இப்போ ராஜா சார் மாதிரி யாராவது இலையில் உட்காந்தா நம்பி நீங்கள் பின்னாடி போய் நிற்கலாம். ஏன்னா ரொம்ப கம்மியாக தான் சாப்பிடுவார்ன்றது ஒரு தோற்றத்துலேருந்து நமக்கு தெரியும். அதுக்குன்னு எல்லாரையும் அப்படி நீங்கள் நம்பி ஏமாந்துட முடியாது. சில பேர் குழம்பு குழம்பு குழம்பு ரசம் ரசம் ரசன்ற ரேஞ்சில் இருப்பாங்க. அவங்க பின்னாடி போய் நின்னீங்கன்னா அவ்வளோதான், 2 பந்தி முடிஞ்சிடும். சரியான இடத்துக்கு போய் நின்றுட்டு அவர் பின்னாடியே நின்று அவருக்கு ஒரு ப்ரெஷரை நீங்கள் உருவாக்கணும். நான் எப்படியாவது சீக்கிரம் சாப்பிட்டு முடியலன்னா பின்னால் இருக்கிறாரு மேலே விழுந்துருவான் அப்படின்ற ஒரு நெருக்கடியை உருவாக்கி அவரை சீக்கிரமே எந்திரிக்க வச்சு பாயசத்தை வந்து சார் சாப்பிட்டுட்டே கூட போகலாம் சார், நீங்கள் இலையிலேயே உட்காந்து சாப்பிடணும்னு கட்டாயம் கிடையாது, சாப்பிட்டுக்கிட்டே போகலாம். தெருவில் 2 நாய் அவரை துரத்தார். இதுதான் நம்முடைய பந்தி மரியாதை. யாருமே நம்மளை வந்து சாப்பிட வாங்கன்னு கூப்பிடணும் நீங்கள் நினைக்காதீங்க. ஏன்னா நீங்கள் அப்புறம் சாப்பிட்டு போக முடியாது அந்த கல்யாணத்துலேருந்து. வீட்டுக்கு வந்து வீட்டில் முன்னாடியே சொல்லியிருப்பீங்க, நான் சாப்பிட்ருவேன் எனக்கு வேண்டான்னு. வீட்லயே ஒன்றும் இருக்காது. யாரும் நம்மளை கூப்பிடணும்னு அவசியம் இல்லை, நாமே போய் பந்தியில் விழ வேண்டியது தான். ஆனால் நாகர்கோவில் பந்தி முறை என்பது அப்படி கிடையாது. கூப்பிட்டாதான் சாப்பிட போகணும். சம்பந்தப்பட்டவங்க, பெண்ணு வீட்டுக்காரங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து ஐயா சாப்பிட வாங்க அப்படின்னா தான் நீங்கள் சாப்பிட போகணும். அதுக்கு முன்னாடியே போனால் மானம் மரியாதை இல்லாதவன்னு பேர் கிடைக்கும். நமக்கு சிட்டியில் அதெல்லாம் கிடையாதுன்னு வச்சுக்கோங்க, அது வேறு விஷயம். அங்கே போய் மட்டும் மட்டும் மட்டும் மட்டும் எடுத்த உடனே குழம்பு சாத்த ஒரு அடி அடிச்சு ஆ ரசம் அப்படிலாம் கேட்கக்கூடாது. அந்த பந்தி எப்போது நகர்கிறதோ அப்போ தான் உங்களுக்கு கிடைக்கும். அந்த பந்தியில் இருக்கிறவங்க எல்லாரும் குழம்பு முடிச்சா தான் நீங்கள் ரசத்துக்கு வரலாம். நீ பாதியிலேயே சாப்பிட்டு முடிச்சு பக்கத்தில் இருக்கிற சாப்பிடும்போது எந்திரிச்சு போய் இலையை மிதிச்சு எதுவும் செய்யக்கூடாது. நான் இன்றைக்கு விருந்துகளில் முதல்ல நமக்கு மரியாதை கிடையாது, நாம் அதை எதிர்பார்க்கறதும் இல்லை. ஏன்னா எல்லாரும் ஒரு பிளேட்டை கையில் வச்சுக்கிட்டு தெரு தெருவா அலையிற மாதிரியே அலையிறோம். வெளியில வந்த பிறகுதான் தெரியுது பாதாங்கீர் போட்டிருக்கான்னு. என்ன ஒரு அநியாயம் இது, என் கண்ணில் அது படல. அது பாதாங்கீர் சாப்பிடல, அது ஒண்ணுதான் நல்லா இருந்ததுன்றான். நான் திரும்ப போய் இன்னொரு பிளேட்டை எடுத்தா பண்ணுவோன்னு வைங்க, அது ஒண்ணு பெரிய கேவல் இல்லை. எவ்வளவு வேஸ்டேஜ், அதை தான் நான் சொல்ல வந்தேன். எவ்வளவு வேஸ்டேஜ். இந்த இலைகளில் இருந்து கொட்டப்படுகிற சாப்பாட்டை பார்க்கிற போது நெஞ்சு கொதிக்கிறது நண்பர்களே. ஏன்னால் அதற்கு பின்னாலே ஒரு விவசாயினுடைய உழைப்பு இருக்கிறது. நம்ம விவசாயிக்கு தான் மரியாதை கொடுக்கல, அவனுடைய உழைப்புக்கும் நாம மரியாதை கொடுக்கலையே. நம் பிள்ளைகளோடு சாப்பிட போறோம், ஏதோ ஒரு அக்கேஷன், பெரிய ஹோட்டலுக்கு சாப்பிட போறோம். அந்த அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அந்த மாதிரி சூழ்நிலைக்கு பழக்கமே இருக்காது. தைரியமா பிள்ளைகளினுடைய தூண்டுதல்னால போறாங்க. போன உடனே தடுக்கி விழாம நீங்க சேர்ல உட்காரவே முடியாது, ஏன்னா லைட்டே இருக்காது, அவ்வளோ டிம்மாக இருக்கும். ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி அவரை பந்தாக்கு கண்ணாடி வேறு போடாமல் இருப்பாங்க. ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி சீட்டில் உட்காந்தோடனே இவ்வளோ பெரிய சீட் கார்டு நிட்டுறான், முதல்ல புரியல. அப்புறம் கண்ணாடியெலாம் போட்டுக்கிட்டு பார்த்தா ஒரு ஒரு 100 ஐட்டம் இருக்குங்க, அது ஒரு 2 ஐட்டம் கூட அந்த அப்பாவுக்கு புரியல. அந்த அம்மாட்ட கார்டை நீட்டும் போதே அது சொல்லுறது, நீங்கள் பார்த்து என்ன சொல்கிறீங்க. முதல் ஐட்டம் பார்க்குறா 450 ரூபாய், மின்சார அதிர்ச்சி தாக்குண்டது போல் இருக்கு அவருக்கு. எதுக்குடா 450 ரூபாய் சூப்புக்கு? சூப் கேட்ட கேட்டுக்கு 450 ரூபாவாடா? அப்பா நீங்க சும்மா இருங்க. அந்த அம்மா கேக்குது, இங்க இட்லி எல்லாம் கிடைக்காதா? நான் அப்பவே சொன்னேன் அம்மாவை கூட்டிட்டு வராத, அவமானப்படுவேன். அப்புறம் அவன் என்னவோ ஆர்டர் பண்றாங்க, அந்த பேரே வாயில வரல நமக்கு. பையன் தான் ஆர்டர் பண்றான், ஏன்னா முன்னாடியே அவன் நெட்ல அதை பார்த்துருக்கான். அவனுக்கும் தெரியாது ஒரு பந்தாதான் வச்சுக்கோங்க. நெட்ல பார்த்து ஆர்டர் பண்றான், கொழ கொழ வழ வழன்னு ஏதோ வருது. இந்த காக்கா முட்டை படத்துல கடைசியில் அந்த பையன் கேட்பான்ல, ஏன் உனக்கு பீஸா பிடிச்சிதா? நல்ல வேலை இல்ல, ஆயா சுட்ட தோசையே நல்லா இருக்கு. அதே தான், ஒண்ணுமே சாப்பிடலைங்க, பில்லு 2000 ரூபாய். அந்த அம்மாவுக்கு அதுக்குள்ள இதே அதிர்ச்சி வந்திருக்கு, அது ஹாஸ்பிட்டல் சேர்க்கிற நிலைமையில இருக்கு. 2000 ரூபான்றதுக்குள்ள பையன் வாய முடுறான், இங்க சத்தம் போடாத, வெளியில வந்து சத்தம் போடுறோம். அந்த அப்பா வெளியில் வரும்போது பசங்களை கொஞ்சம் முன்னாடி நடக்க விட்டு ஒய்ஃப்ட கேட்குறாரு, வீட்டில் சோறு ஏதாவது பாக்கி இருக்கு? இந்த கழுதைக்கு 2000 ரூபாய் கொடுத்தாரு. வேஸ்டேஜ் அப்படியே இருக்கு. அதை வேறு பேக் பண்ணிட்டு போகலாமா வீட்டுக்கு? அவன் ஹோட்டல்காரனே சொல்கிறான், இஃப் யூ வாண்ட் யூ கேன் பேக் இட். இந்த கன்றாவியை வீட்டுக்கு வேறு கொண்டு போய் எப்படி சாப்பிட்றது? ஆனால் அதை நம்ம எடுத்தால் தமிழன் புறமுதுகிட்டு ஓடியதற்கு அடுத்தபடியான அவமானம்னு பசங்க அதையும் எடுக்கக்கூடாதுன்றாங்க. வெரி பேட் மேனஸ். டே, இவ்வளவு நீ வேஸ்ட் பண்ணுற, இதில் மேனஸே பாதிக்கப்படல உனக்கு. ஆனால் நம்முடைய வீடுகளில் அந்த அறம் இருந்தது. எங்கள் பாட்டி சொல்லுவாங்க, சாப்பிடுகிற சாப்பாடு சாக்கடையில் கொட்டப்பட்டால் அன்னலக்ஷ்மி ஐயோ ஐயோன்னு அழுதுகிட்டு போவா, சோறு கிடைக்காம நீ கஷ்டப்படுவ. இது ஒரு சாபம் அல்ல, இது அந்த வீட்டினுடைய அறம். இப்படித்தான் நம்முடைய வீடுகளில் அறம் இருந்தது. சின்ன சின்ன விஷயங்களில் அது நமக்கு தொடர்ந்து போதிக்கப்பட்டு கொண்டே இருந்தது. நம்ம எல்லாத்தையும் உதறிட்டோம். இது எல்லாவற்றையும் மீறி தாண்டிய ஒரு வாழ்க்கைக்கு வந்து விட்டதாக நம்மை பற்றி நாமே உயர்வித கற்பனைகளோடு உலாவிக் கொண்டிருக்கின்ற ஒரு வாழ்க்கையில் திரும்பி பார்த்தா பக்கத்திலேயே அறம் இருந்திருக்கு சார், பக்கத்திலேயே இருந்திருக்கு. சரி, எங்க வீட்டில் ஒரு அறம் இருந்தது. என்னுடைய தகப்பனார் வந்து மிக மிக மிக மிக மிக தீவிரமான ஒரு ஹிந்து, பிள்ளையார் மீது அவருக்கு அவ்வளவு நம்பிக்கை உண்டு. தான் இந்த மூணு பட்டை இல்லாமல் அவர் எங்கேயுமே அவர் யாரும் பார்த்துருக்க முடியாது. ஆனால் அவர் பணி செய்தது திருவல்லிக்கேணியிலே இருந்த முஸ்லிம் ஹையர் செகண்டரி பள்ளியில் 30 வருஷங்கள் தலைமை ஆசிரியராக அவர் பணியாற்றினார். 30 வருஷம் ஒரு ஹிந்து ஒரு முஸ்லிம் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 30, இன்னமும் அந்த பள்ளி இருக்கு. நாங்கள் அந்த பள்ளியோடு இன்னமும் தொடர்பில் இருக்கிறோம். அப்பா இல்லை, ஆனால் தொடர்பு இருக்கிறது. அந்த பள்ளியினுடைய வளாகத்துக்குள்ளே அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தது. என்னென்னா, பிளஸ் டூலாம் வந்த பிறகு எக்ஸ்டெண்டட் கிளாஸஸ், ஸோ அந்த நமாஸ்க்கு போக வேண்டிய நேரத்தில் வந்து பிள்ளைகளை வெளியிலே அனுப்ப முடியாது. அதனால் பள்ளி வளாகத்துக்குள்ளேயே ஒரு மசூதி கட்ட வேண்டும் என்று அவர்கள் முடிவெடுத்தார்கள். இந்த முடிவை செயல்படுத்தியது எங்கள் அப்பா தான். பைக்ராப்ஸ் ரோட்ல இருக்கிற கடைகளில் பெரும்பாலும் இஸ்லாமிய அன்பர்களுடைய கடைகள் தான். ஒவ்வொரு கடைக்கும் போய் எங்க அப்பா டொனேஷன் வசூலித்திருக்கிறார் நல்ல ஃபுல் விபூதியோட. நாங்க வந்து சின்ன குழந்தைகள், எங்க அப்பாட்ட நாங்க வந்து கேட்டிருக்கோம், காலையில எந்திரிச்சா பிள்ளையார் கோயிலுக்கு போற, மத்தியானம் மசூதிக்காக நீ வந்து டொனேஷன் கேட்கிறியப்ப என்னப்பா இது? எங்க அப்பா சிரிச்சுக்கிட்டே சொல்லுவார், பிள்ளையார் தான் மசூதி கட்ட சொல்லி எனக்கு சொன்னாரு. என்னுடைய தகப்பனாருக்கு 80 வயதான போது, அந்த வயதுக்கு வருகிற போது அந்த சதாபிஷேகம்ன்ற ஒரு சடங்கை வந்து நடத்துவாங்க. இந்த ஹோமம் வளர்த்து நாங்கள் அதை செய்கிறோம். அந்த வயதில் இருக்கிற முதியவர்களுக்கு தெரியும், உங்கள் நண்பர்கள் பல பேர் அப்போ வந்து ஒருவேளை இல்லாமல் கூட இருக்கலாம். பெரியவர்கள் நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. உங்களை விட பெரியவர்கள் அந்த வயசில் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம். எங்கள் அப்பாவை வந்து மாலையெல்லாம் போட்டுக்கிட்டு நல்ல ஒரு சிவாஜி கணேசன் ஸ்டைலில் தான் எங்கள் அப்பா நடப்பார். கண்ணுமு நடையே இருக்குது. அவர் ரெண்டு பக்கமும் பிடிச்சிக்கிட்டு அந்த ஹோமம் நடக்கிற மேடைக்கு யார் கூட்டிகிட்டு வந்தாங்க தெரியுமா? முஸ்லிம் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் அவரோடு வேலை பார்த்த 2 இஸ்லாமிய ஆசிரியர்கள் தான் அவர் அந்த ஹோமம் நடக்கிற மேடைக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. உங்களுடைய சடங்கு என்ன, உங்களுடைய வழிபாட்டு முறை என்ன, நீங்கள் நம்புகின்ற தத்துவம் என்ன, நீங்கள் வழிபடுகிற கடவுள் என்ன, எல்லாம் முக்கியம். எல்லாவற்றையும் விட மனிதம் முக்கியம் என்பது எங்கள் வீட்டில் இருந்த அறம். நான் தான் பெருசு, என் ஜாதி பெருசு, என் மதம் பெருசு, என் நம்பிக்கை பெருசுன்னு பார்க்கிற மனிதர்களுக்கெல்லாம் வர்ணம் அடிக்காமல் இருப்பது ஒரு அறம். அந்த அறம் இந்த தேசத்தில் பல இல்லங்களில் இருந்தது. எங்க வீட்டில் இருந்தது, எங்க வீட்டில் அது இருந்தது. வீடுகளில் இந்த அறம் இல்லாவிட்டால் வீதிகளில் இந்த அறம் வர முடியாது. ஈதனிக்கு ஜுனைத் என்ற ஒரு 21 வயசு பையன், அவனுடைய வீட்டுக்கு போறான் ஒரு இஸ்லாமிய பையன். ரயில் அவனுக்கும் பக்கத்தில் இருக்கிறவனுக்கும் ஒரு வாக்குவாதம் எல்லா இடத்துலயும் வரும். பஸ்ல வராத சண்டையா, கொழாயடியில வராத சண்டையா? ஆனா ஜுனைதுக்கும் இன்னொத்தனுக்கும் வந்த ஒரு சாதாரண வாக்குவாதம், ரயிலில் நடைபெற்ற ஒரு சின்ன சண்டையா முடிஞ்சு போகாம அந்த பெட்டியில இருந்த அத்தனை பேரும் சேர்ந்து ஹி வாஸ் லிஞ்ச் டு டெத். நசுக்கி அடித்து உதைத்து ஈதுக்கு வீட்டுக்கு போயிருந்த ஒரு பையன், எதிர்பார்த்திருந்த வீட்டுல பையன் வரல, பொணந்தான் வந்தது. ஒரே ஒரு காரணம் தான், நீ வேற நான் வேற, உன் நம்பிக்கை வேற என் நம்பிக்கை வேற, உன் நம்பிக்கை வேற என் நம்பிக்கை வேறனா நானும் நீ கை கொடுத்துக்க முடியாத, நானும் நீ ஃப்ரெண்டா இருக்க முடியாத. இது ஏன் வந்து அந்த பெட்டியில இருந்த இளைஞர்களுக்கு தெரியலன்னா, இந்த அறம் அவர்களுடைய வீட்டில இல்ல. தோழர்களே, வீடுகளில் அறம் இல்லாத போது வீதிகளில் அறம் வரவே வராது, ஒரு நாளும் வராது. சரி, என்னுடைய வீட்டில் நான் திரும்ப திரும்ப என் வீட்டில் நடந்த விஷயங்களை சொல்கிறேன், ஏன்னா அப்படித்தான் அதை சொல்ல முடியும். உங்கள் ஒவ்வொருவருக்கும் இது போல சொல்லுவதற்கு 100 கதைகள் இருக்கும். நான் சொன்னேன், எங்கள் அப்பா முஸ்லிம் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் ஹெட்மாஸ்டர் இருந்தாருன்னு சொன்னேன் இல்லையா. மிடில் ஆஃப் த இயரில் ஒரு மலேசியாவிலேருந்து வந்த பையனுக்கு அட்மிஷன் கொடுத்தாரு. மிடில் ஆஃப் த இயரில் எந்த ஸ்கூல்லையும் அட்மிஷன் கொடுக்க முடியாது. பள்ளித்துறை கல்வித்துறையை சேர்ந்த நிறைய பேர் இருக்கீங்க, ரொம்ப கஷ்டம். அந்த பையன் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஃபேமிலியாக அப்படியே மலேசியா விட்டு இங்கே ஓடி வந்துட்டாங்க. நல்ல வசதிக்காரர்கள், பணம் படைத்தவர்கள், இஸ்லாமியர்கள். மிடில் ஆஃப் த இயரில் பையனை சேர்த்துக்கங்கன்னா முடியாது, அடுத்த வருஷம் மட்டும் வெயிட் பண்ணுங்க, ஜூன் மட்டும் வெயிட் பண்ணுங்க. இப்போல்லாம் நடுவில் சேர்க்க முடியாது. ஐயோ, பையனுக்கு 1 வருஷம் போயிடும் சார், யாருமே இடம் கொடுக்கல. எங்கள் அப்பா இடம் கொடுத்துட்டார். கொடுத்ததுக்கு அடுத்த நாள் அந்த பையனுடைய அப்பா, அந்த பையனுடைய உறவினர்கள் எல்லாம் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க. திருவல்லிக்கேணியில் சும்மா வரல, 3 கூடை மாம்பழம், 3 கேட்பரிஸ் சாக்லேட்டோடு வந்திருக்காங்க. நாங்கள்லாம் பார்த்ததே இல்லை தெரியுமா, கேட்பரிஸ் சாக்லேட், கேன் யூ பிலீவ் திஸ்? ஏன்னா நாங்கள் மூணு பேர், நானும் எங்கள் ரெண்டு அக்கா. எங்கள் அப்பா குளிச்சுட்டு இருக்காரு, எங்கள் அம்மா எங்களை இப்படி பிடிச்சிருக்கு.
1: உறவுகள் இதுவரை பேராசிரியை பாரதி பாஸ்கர் அவர்கள் ஆற்றிய உரையினை இதுவரை கேட்டீர்கள். தொடர்ந்து வானொலியில் வலம் பெறுகின்றது மணித்தியால் செய்திகள்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர் சாசல், கார்ஷனா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அரியநேந்திரனை கட்சியிலிருந்து நீக்கியமைக்கு எதிராக தமிழரசு கட்சியின் தற்போதைய பதில் தலைவர் மற்றும் பதில் செயலாளர் உள்ளிட்ட 5 பேருக்கு எதிராக மட்டக்களப்பு மாவட்ட நீதிமன்றத்தில் இன்று வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார் அரியநேந்திரன். கடந்த ஆண்டு அரியநேந்திரனை கட்சியின் உபவிதிகளுக்கு எதிராக நீக்கியமைக்கு எதிராக தற்போதைய கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம், பதில் செயலாளர் எம் ஏ சுமந்திரன், முன்னாள் பொதுச் செயலாளர் சத்யலிங்கம், நிர்வாக செயலாளர் குணநாயகம் மற்றும் தமிழரசு கட்சிக்கு எதிராக சிரேஷ்ட சட்டத்தரணி பிரேம்நாத் ஊடாக இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இலங்கை மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகளுக்கு இடையிலான நீண்டகால இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதற்கு இரண்டு நாடுகளும் உடன்பாடு தெரிவித்திருக்கின்றன. பெங்காக்கில் நடைபெற்ற உயர்மட்ட சந்திப்பின் போது இந்த உடன்பாடு எட்டப்பட்டிருக்கிறது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளிவர திணைக்கழகத்தின் அண்மைக்கால தரவு அறிக்கையின்படி கடந்த ஆண்டில் வேலையின்மை விகிதம் 3.9% காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கையின் அரச பல்கலைக்கழக அமைப்பில் நீடித்து வரும் கடுமையான பிரச்சனைகளுக்கு உடனடியாக முறையான தீர்வுகளை வழங்க அரசாங்கம் முன்வர வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த வாரத்தை கருப்பு வாரமாக பிரகடனப்படுத்த பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கங்களின் சம்மேளனம் தீர்மானத்தை மேற்கொண்டிருக்கிறது. கொழும்பு துறைமுக நகரத்தில் பிரம்மாண்ட திட்டத்தை முன்னெடுப்பதற்காக பிரேம் மெல்வா லிமிடெட் நிறுவனத்தை மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த முதன்மை வணிகமாக பெயரிடுவதற்கும் அதற்குரிய சலுகைகள் மற்றும் ஊக்குவிப்புகளை வழங்குவதற்கும் அமைச்சரவை அங்கீகாரத்தை வழங்கியிருக்கிறது. இலங்கைக்கான புதிய சீன தூதுவர் வெய் ஷாவியாங் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவை இன்று சந்தித்து உரையாடியிருக்கிறார். 2025-2026 மதிப்பீட்டு ஆண்டுக்கான வருமான வரியின் இறுதி பணத்தை செலுத்துவதற்கான கடைசி தேதி 2026 செப்டம்பர் 30 என்று வரி செலுத்துவோருக்கு உள்நாட்டு இறவரி திணைக்களம் நினைவூட்டலை விடுத்திருக்கிறது. இஸ்லாம் மதத்தை அவமதித்ததாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகொடு அத்தே ஞானசார தேரருக்கு எதிரான வழக்கு எதிர்வரும் 30 தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று கொழும்பு மேல்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் என்று அழைக்கப்படும் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் எதிர்வரும் 29 தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார். முன்னாள் முதற் பெண்மணி ஷிராந்தி ராஜபக்ச இன்று அதிகாலை கட்நாயக்கா பண்டார் நாயக்கா சர்வதேச விமான நிலையத்திலிருந்து சிங்கப்பூர் புறப்பட்டு சென்றிருக்கிறார். எதிர்வரும் 24 தேதி நிதி குற்ற புலனாய்வு பிரிவுக்கு அழைக்கப்பட்டிருந்த போதிலும் அவர் வெளிநாடு சென்று விட்டதாக நிதி குற்ற புலனாய்வு பிரிவு தெரிவித்திருக்கிறது. சட்டவிரோதமான முறையில் சொகுசு வாகனம் ஒன்றை வைத்திருந்தமை தொடர்பில் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோவுக்கு எதிரான வழக்கினை எதிர்வரும் அக்டோபர் 28 விசாரணைக்கு எடுக்குமாறு கொழும்பு நீதவான் பசந்த அமரசேன இன்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திசகுட்டி ஆராய்ச்சி நிதி குற்ற புலனாய்வு பிரிவில் இன்று முன்னிலையாகியிருக்கிறார். நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச இன்று கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட இருக்கின்ற நிலையில் நீதிமன்ற வளாகத்தை சுற்றியுள்ள பாதுகாப்பை போலீசார் பலப்படுத்தியிருக்கிறார்கள். சர்ச்சைக்குரிய மிக் போர் விமான கொள்வனவின் போது இடம்பெற்ற கொடுக்கல் வாங்கல் சம்பவம் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகளுக்கு அமைவாக முன்னாள் விமானப்படை தளபதி ஏர்ஷிப் மார்ஷல் டொனால்ட் ஃபெரேராவிடம் நிதி குற்ற புலனாய்வு பிரிவு சுமார் 6 மணி நேரம் வாக்குமூலம் அளித்ததன் பின்னர் இன்று அங்கிருந்து வெளியேறியிருக்கிறார். உரிய கேள்விப்பத்திர நடைமுறைகளை பின்பற்றாமல் அதிவேக நெடுஞ்சாலைக்கான 2 போக்குவரத்து அனுமதி பத்திரங்களை வழங்கி அரசாங்கத்துக்கு 41 லட்சம் ரூபாய் இழப்பை ஏற்படுத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட மேல்மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் முன்னாள் தலைவர் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்.
கொழும்பு 7 பான்ஸ் வீதியில் அமைந்துள்ள காணி ஒன்றுக்கு போலி உறுதியை தயாரித்து நிதியை மோசடி செய்த குற்றச்சாட்டின் பேரில் சந்தேக நபர் ஒருவர் குற்ற புலனாய்வு திணைக்களகத்தால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். காவல்துறை சான்றிதழ் வழங்கும் இணையதளம் முறைமை தற்செயலாக பராமரிப்பு பணிகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. அன்றாதபுரம் புனித நகருக்கு செல்வதற்காக களுத்துறை தெற்கு தொடர்ந்து நிலையத்தை நோக்கி தண்டவாளத்தில் நடந்து சென்று கொண்டிருந்த இரண்டு பெண்கள் தொடர்ந்து மோதியதில் உயிரிழந்து போனார்கள். எல்னினோ காலநிலையின் தாக்கத்தால் எதிர்வரும் மாதங்களில் அதிக மழைப்பொழிவு ஏற்படக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் நிலச்சரிவு அபாயம் கொண்ட மாவட்டங்களில் பேரிடர் ஆயத்த நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த இலங்கை அரசு தீர்மானத்தை மேற்கொண்டிருக்கிறது. நாடு தழுவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் பூச்சியியல் ஆய்வுகள் மூலம் டெங்கு பரவும் இடங்கள் தொடர்ந்தும் கண்டறியப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. சவுதி அரேபியாவின் மேற்கு பிராந்தியத்தில் உருவாகி வரும் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அங்கு வசிக்கும் இலங்கையர்களுக்கு ஜெட்டாவில் உள்ள இலங்கை துணை தூதரகம் விசேட பாதுகாப்பு வழிகாட்டல்களை வெளியிட்டிருக்கிறது. இலங்கைக்கான பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஆண்ட்ரூ பாட்ரிக் நேற்று கங்கராம விகாரைக்கு மரியாதை நிமித்தம் விஜயம் செய்து கலாநிதி கிரித் அசஜி தேரரை சந்தித்து கலந்துரையாடியிருக்கிறார். இந்திய செய்திகளில் சென்னை பட்டினப்பாக்கம் பகுதியில் புதிய தலைமைச் செயலகம் அமைக்கும் தமிழக அரசின் திட்டத்தை கைவிடக் கோரி பட்டினப்பாக்கம் கடற்கரை பகுதியில் 56 மீனவ கிராமங்களைச் சேர்ந்த பிரதிகள் பங்கேற்ற அவசர கலந்தாய்வு கூட்டம் நேற்று நடைபெற்றது. கூட்டத்தில் அரசாணையை திரும்ப பெறாவிட்டால் தொடர் போராட்டங்களை நடத்துவது, அதற்கு முன்னோட்டமாக இன்று வீடுகளில் கருப்பு கொடி போராட்டம் நடத்துவது என்ற முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. ரஷ்யாவிடமிருந்து அதிகளவில் பெட்ரோலிய பொருட்களை வாங்கும் நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீது 100% சுங்கவரி விதிக்க வகை செய்யும் வகையில் கொண்டுவரப்பட்டு அமெரிக்க மேலவையில் ஒப்புதல் அளிக்கப்பட்ட மசோதாவில் இந்தியா உள்ளிட்ட ரஷ்யாவின் வர்த்தக கூட்டாளி நாடுகளின் பெயரை சேர்ப்பது உள்ளிட்ட திருத்தங்களை அமெரிக்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் சமர்ப்பித்துள்ளார்கள். அமெரிக்க அழுத்தத்துக்கு பிரதமர் நரேந்திர மோடி சரணடைந்து விட்டதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். சமூக வலைதளங்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அதன் தலைவர்களையும் களங்கப்படுத்தும் வகையிலான AI மூலம் உருவாக்கப்பட்ட புகைப்படங்கள் வீடியோக்களை வெளியிட்டு அவதூறு பதிவிடும் அனைத்து கட்சியினருக்கும் எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியிருக்கிறது. ரீல்ஸ் போட்டால் மட்டும் மாநில சுயாட்சியை நிலைநாட்ட முடியாது என்று எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் நேற்று விமர்சித்திருக்கிறார். விவசாயிகளை வீட்டுக் காவலில் வைப்பது கண்டனத்துக்குரியது, எங்கள் ஆதரவில் தான் தமிழக வெற்றி கழக ஆட்சி நடக்கிறது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்திருக்கிறார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் அக்டோபர் 6 நடைபெற இருக்கின்ற நிலையில் கருத்து கணிப்புகளை நடத்தவும் அவற்றை வெளியிடவும் குறிப்பிட்ட காலத்துக்கு இந்திய தேர்தல் ஆணையம் தடை விதித்திருக்கிறது. மும்பையில் 5,000 கோடி ரூபாய் சொத்துக்களுக்கு அதிபதியான பாரதிய ஜனதா கட்சியின் சட்டசபை உறுப்பினர் பராக் ஷா தனது ஆன்மீக குருவின் வழிகாட்டுதலால் ஒரே நாள் பிச்சைக்காரனாக வேடமிட்டு வீதியில் பிச்சை பெற்ற சம்பவம் அங்கு பெரும் வியப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ராஜஸ்தான் நகர்ப்புற உள்ளூராட்சி தேர்தலில் ஆளும் பாரதிய ஜனதா கட்சி 41% வாட்டுகளை கைப்பற்றி காங்கிரஸ் கட்சியை பின்னுக்கு தள்ளி அபார வெற்றியை பெற்றிருக்கிறது. உலகளாவிய விலையேற்றம் மற்றும் ரூபாவின் மதிப்பு சரிவு ஆகியவற்றால் இறக்குமதி செய்யப்படும் சமையல் எண்ணெயின் விலை உயர்ந்த சூழலில் பாமாயில் இறக்குமதி குறைந்ததால் இந்தியாவின் ஒட்டுமொத்த தாவர எண்ணெய் இறக்குமதி ஆகஸ்ட் மாதத்தில் 4.71% சரிந்து 16.09 லட்சம் டன்னாக குறைந்துவிட்டது. ஆந்திர மாநில முன்னாள் துணை முதல்வர் காளி கிருஷ்ண ஸ்ரீனிவாஸ் என்ற அல்லா நானி மாரடைப்பு காரணமாக நேற்று காலமானார். இறக்கின்ற போது அவருக்கு 57. அமெரிக்காவின் நியூயோர்க் நகரில் உள்ள சப்வே தொடருந்து நிலையத்தில் தண்டவாளத்தில் அமர்ந்திருந்த இந்திய வம்சாவளி பெண் மற்றும் அவரது நேபாள நண்பர் தொடர்ந்து மோதி உயிரிழந்தார்கள். மகாராஷ்டிரத்தில் இந்த மாத தொடக்கத்தில் 8 அடுத்தடுத்து 9 நில அதிர்வுகள் ஏற்பட்டதால் மக்கள் பீதியடைந்துள்ளார்கள். சென்னையில் இன்று ஆபரணத்தங்கத்தின் விலை சவரனுக்கு 200 ரூபாய் உயர்ந்து 1 சவரன் 1,12,520 ரூபாவுக்கும் கிராமுக்கு 25 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் 14,065 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில் விண்வெளியில் ஆயுதங்களை நிலநிறுத்தியிருப்பதை அமெரிக்கா முதல் முறையாக அதிகாரப்பூர்வமாக தற்போது உறுதிப்படுத்தியிருக்கிறது.
நேட்டோ கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் லித்துவேனியாவின் வானெல்லைக்குள் கடந்த திங்கட்கிழமை இரவு அத்துமீறி நுழைந்த ட்ரோனை நேட்டோ போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தியிருக்கின்றன. போர் நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாக டிரம்ப் தெரிவித்த நிலையில் அதனை ஈரான் நிராகரித்திருக்கிறது. ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருந்தார். ஆனால் ஈரானிய பாதுகாப்புத்துறை அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தையை நிராகரித்திருக்கிறது. AI விட மனிதர்களே முக்கியம், அந்த கொள்கையை அடிப்படையாக கொண்டு தனது AI மாதிரிகள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதற்கு மைக்ரோசாப்ட் நிறுவனம் நடத்த விதிகளை வெளியிட்டுள்ளது. AI தொழில்நுட்பத்தால் ஏற்படக்கூடிய அபாயங்கள் குறித்த கவலை தற்போது அதிகரித்து வருகிறது. அதி நுண்ணறிவை கொண்ட AI செயற்கை நுண்ணறிவை தடை செய்ய அமெரிக்காவும் சீனாவும் சேர்ந்து செயல்பட வேண்டும் என்ற அறைகூவல்கள் விடுக்கப்படுகிறது. இஸ்லாமியர்களின் புனித நகரான மெக்கா மீது ஹவுதிகள் ட்ரோன் மற்றும் ஏவுகணை மூலம் தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தலைமையிலான நிர்வாகத்துடன் வரி மோதல் தீவிரமடைந்திருக்கின்ற சூழலில் ஐரோப்பிய ஒன்றியத்துடனான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் கனடா பிரதமர் மாக்கானி ஐரோப்பிய நாடுகளுக்கு அரசுமுறை பயணத்தை மேற்கொள்ளுகிறார். வங்கதேசத்தில் 2024 மாணவர் போராட்டத்தின் போது நடந்த குற்றங்களுக்காக தடை செய்யப்பட்ட அவாமி லீக் கட்சியின் மூத்த தலைவர்கள் 7 பேருக்கு அந்த நாட்டின் சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் நேற்று மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்திருக்கிறது. சீனாவில் மாணவர்களிடையே ஒரு புதிய வகை தின்பண்டம் பிரபலமாகிறது. வீட்டுப்பாடம் என்று அழைக்கப்படும் அந்த தின்பண்டம் அரிசி மாவில் செய்யப்படுகிறது. அது பாடப்புத்தகம் அகராதி உள்ளிட்டவற்றைப் போல காட்சியளிக்கும் தின்பண்டத்தை இணையத்தில் சொற்ப விலைக்கு வாங்கலாம். தொழில்துறையில் பயன்படுத்தப்படும் நிறமூட்டிகள் பண்டத்தில் சேர்க்கப்பட்டிருந்தால் பிள்ளைகளின் கல்லீரலும் சிறுநீரகமும் செயலிழக்கலாம் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தாய்லாந்தும் கம்போடியாவும் நீண்ட காலமாக நீடிக்கும் கடல் எல்லை சர்ச்சைக்கு தீர்வு காண சிங்கப்பூர் சமரச பேராளர்களை நாடியிருக்கிறது. நியூயார்க் நகரில் நடக்கும் ஃபேஷன் வீக் நிகழ்ச்சியில் விலங்கு நல ஆர்வலர்களின் ஆர்ப்பாட்டம் வன்முறையில் முடிவுக்கு வந்திருக்கிறது. ஜப்பானில் 100 வயதை எட்டியோரின் எண்ணிக்கை முதல் முறையாக 100,000 தாண்டியிருக்கிறது. உலகளவில் ஆக வயதானோர் அதிகமுள்ள நாடுகளின் பட்டியலில் ஜப்பான் 2வது இடத்தை பிடித்திருக்கிறது. தொடர்ந்து 56 ஆண்டுகளாக ஜப்பான் அந்த சாதனையை படைத்து வருகிறது. மொரோக்கா முதலிடத்தில் இருப்பதாக உலக வங்கி தெரிவித்திருக்கிறது. அமெரிக்காவின் நியூயோர்க்கில் அரசியல்வாதிகள் நடிகர்கள் என்று சுமார் 1200 பேரை ஆபாச காட்சியில் சித்தரித்த இணையதளங்கள் மீது அதிகாரிகள் தற்போது நடவடிக்கையை எடுத்து வருகிறார்கள். பனாமா கால்வாயில் எல்னினோ பாதிப்பு காரணமாக ஏற்கனவே கப்பல் போக்குவரத்து குறைக்கப்பட்டிருந்த நிலையில் அதை மேலும் குறைக்க பனாமா நிர்வாகம் திட்டமிட்டு வருகிறது. விளையாட்டுச் செய்திகளில் ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 2வது T20 ஆட்டத்தில் இந்தியா 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் நேற்று வெற்றி பெற்றிருக்கிறது. சர்வதேச கிரிக்கெட் சபையின் சிறந்த பந்து வீச்சாளர்களுக்கான தரவரிசையில் இந்திய வீராங்கனை ஸ்ரீ சரணி முதலிடம் பிடித்திருக்கிறார். இங்கிலாந்தில் நடைபெறும் பிரீமியர் லீக்கில் 2026-27 சீசனில் புதிய வரவான லீட்ஸ் யுனைடெட் அணியின் வெற்றி முகம் தொடர்ந்து கொண்டே வருகிறது. லீட்ஸ் அணி 4-1 என்ற கோல் கணக்கில் நியூகேசல் அணியை அடித்து நொறுக்கியிருக்கிறது. சர்வதேச செஸ் சம்மேளனத்தின் 46வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி உஸ்பெகிஸ்தானில் இன்று தொடங்குகிறது. ஒலிம்பிக் வாய்ப்பு ஒருபுறம், கப்பலிலும் தற்காலிக அறைகளிலும் தங்க வேண்டிய சவால் வீரர்களுக்கு மறுபுறம். 20வது ஆசிய விளையாட்டுகள் ஜப்பானில் சனிக்கிழமை தொடங்குகின்றன. 45 நாடுகள் வட்டாரங்களைச் சேர்ந்த வீரர்கள் 40 மேற்பட்ட விளையாட்டுகளில் போட்டியிட இருக்கிறார்கள். சீனாவின் பெய்ஜிங்கில் நடைபெற்ற ஹைராக்ஸ் போட்டியின் போது ஆஸ்திரேலிய வீராங்கனை ஒருவர் மலம் படிந்த ஆடையுடன் போட்டியில் தொடர அனுமதிக்கப்பட்டதற்காக நிர்வாகம் மன்னிப்பை கேட்டிருக்கிறது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பெறுமதியில் 381.05%, இந்திய பெறுமதியில் 110.74%, ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 330.05%, இந்திய பெறுமதியில் 95.92%, ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 403.06%, இந்திய பெறுமதியில் 117.17%, ஒரு அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 444.05%, இந்திய பெறுமதியில் 129.34%, ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 236.90%, இந்திய பெறுமதியில் 68.86%.
கேட்டது மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் விடத்தினர். சாசல் கார்ஷனா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் விடமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாச்சப்பிலுக்கு வந்த நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறது.
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
4: 11 à 13 rue Caille 75 000 de Paris.
3: VT Superstore Gala Gonesse Sasselil
4: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse.
3: Mélodie et Tonnerre Gelecque VT Cash and Curry Paris La Chapelle Tonnerre Télévisie Lacam Cyber 1 40 Cyber 5 Cyber 7 18 சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 11:18 ஐக்கிய ராஜ்யத்தில் 10:18. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானலையில் மலர்கின்றது.

0: பெரும்பாலும் நிகழ்ச்சியினை கேட்பதற்கு அவளோடு காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக கலப்பா இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு தேனும்பாலும் நிகழ்ச்சிக்கு நித்தமும் அனுசனை கொடுத்து வானொலிக்கு எடுத்து வருகின்றார்கள். பரிசுலாட்சப்பள்ளியில் அமைந்திருக்கும் அம்பாலிஸ்டோஸ் ஆசி பூசரி இவர்களோடு இணைந்து போட்டி போட்டியில் அமைந்திருக்கும் போட்டி போட்டி மார்க்கர் இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு முதலில்
1: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவுப் பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டனி, பாரிஸ் 10. தொலைபேசி எண்ணக்கம் ஹாலோ விக்கினா 1042 5181 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
2: பொதுப்பள்ளியை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொதுப்பள்ளி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொதுப்பள்ளி மார்க்கெட், 1 Avenue Edwan Bayon 93000, கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 1 41 55 35 58 அல்லது 7 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொதுப்பள்ளி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொதுப்பள்ளி மார்க்கெட்.
0: பொதுப்பள்ளி மார்க்கெட் நேரம் சரியாக 11:21, ஐக்கிய ராஜ்யத்தில் 10:21. இந்த நேரத்தில் இன்றைய தேனும்பால நிகழ்ச்சியை அலங்கரிக்க வரும் பாடல்
3: மாணிக்க வீணையே மரகத பதுமையே வைரத்தில் தோய்ந்த மனமே மதந்த மாமுனிவரின் மாதவ செல்வியே மாதுளம் சிவந்த விழியே கட்டிலே அரியாசனத்திலே அரசாளை வைத்த தேவி அறியாத நெஞ்சிலே ஓங்கனும் எழுத்திலே பெடவம் தந்த காளியே யார் தருவார் இந்த அரியாசன

கருத்தனின் தூங்களுக்கு கவி வேண்டுமாவும் காளித்த சதங்கைக்கு கதி வேண்டுமா திருத்தவும் இடம்

0: படித்த பாடலை பாடியவர் பத்மஸ்ரீ டி என் ஆஸ் அவர்கள். பாடலை யாற்றவர் கவியரசர் கண்ணதாசன். பாடலுக்கு இசையமைத்தவர் திரைசை திலகம், கே வி மகாதேவன். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மகாகவி காளிதாஸ். நேரம் சரியாக 11:27 ஐக்கியராஜ்யத்தில் 10:27. இந்த நேர அறிக்கையை உங்களுக்காக வழங்கியவர்கள் இவர்கள்.
1: இந்த மாதிரி ஊர்ல சாப்பிடுற ரஜி நான் ஜெர்மனில கூட சாப்பிடலப்பா.
2: இந்த ஜெர்மனில நாங்க வாங்குற ரஜி இரும்பு சாப்பிடுமா இருக்கும். இந்த ஊர்லயும் ரஜி சாப்பிட்ட மாதிரி இருக்கு.
3: உங்களுக்கு விஷயம் தெரியாதா? உங்கள ஆசைவசரி ரச்சிதான் வெளிநாட்டிலிருந்து வாரதையெல்லாம் ஆசைவசரி ரச்சியத்தான் அங்கே கொண்டு போயினா.
1: சரி சரி, சாப்பிடுறது காணும், உடனே ஒழுங்கிடப்பா, போவோம் ஆசி பூசரி.
4: ஐரோப்பிய நாடுகளில் இருந்து பரிசுக்கு வருபவர்கள் நாட்டில் செல்வது ஆசை பூசரி. ஆடு மாடு கோழி போன்ற இறைச்சி வகைகளை மிக மிக மலிவாக வாங்கிச் செல்ல ஆசை பூசரி. மேலதிக விவரங்களுக்கு ஆசை பூசரி இலக்கம் 95 தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஆசி 1-42-5-73-78.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பெரும்பாலும் நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல்.
2: இறக்குமதி செய்ய

சேர்மல் நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்ட பாடலை பாடியவர் காற்றில் கலந்த குரல் மலேசிய வாசுதேவன் அவர்கள். பாடலை ஆற்றவர் கவியரசர் கண்ணதாசன். பாடலுக்கு இசையமைத்தவர் இசைஞானி இளையராஜா. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் தர்மயுத்தம். நேரம் சரியாக 11:33 ஐக்கராட்சத்தில் 10:33 இந்த நேர அறிக்கையை உங்களுக்காக வழங்கியவர்கள் இவர்கள். ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்பிடிப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை விஜயம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ஜோசப் ஹெனப் 93700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே. சோழன் பல்பொருள் வாணிப நேரம் சரியாக 11:34 ஐக்கியராஜ்யத்தில் 10:34. உங்கள் இல்லங்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் வாங்கி செல்ல சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சியே லகாருக்கு முன்பக்க சோற்றியால் சென்றால் கடை அருகிலேயே அமைந்துள்ளது. அன்பர்களை மறந்து விடாதீர்கள். சோழன் பல்பொருள் தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட உடன் மீன் வகைகள் வெட்டி சுத்தம் செய்தும் தருகின்றார்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனும்பாலன் நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல்.

உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூமாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி SAS Langa 12@gmail.com. பரிஸ் லாட்சி பிரலம் அமைந்திருக்கும் SAS லங்கா. நேரம் சரியாக 11:41. ஐக்கிய ராஜ்யத்தில் 10:41. இந்த வேளையில் இணைப்பில் வானிலையில் வலம்பெறும் அடுத்த பாடல் இதோ உங்களுக்காக.

0: ஒலித்த பாடலை பாடியவர்கள் பத்மஸ்ரீ பாலாவோடு இணைந்து ஜானகி அம்மா, பாடலை யாத்தவர் கவிஞானி பாலி, பாடலுக்கு இசை அமைத்தவர் இசைஞானி இளையராஜா, பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சின்னத்தார். நேரம் சரியாக 11:46 ஐக்கியராட்சியத்தில் 10:46 இந்த நேர அறிக்கையை உங்களுக்காக வழங்கியவர்கள் இவர்கள்.
1: குடியிருப்பு மற்றும் வணிக சொத்துக்கள் வாங்குதல், விற்பனை, முதல் மற்றும் இரண்டாம் அடமான நிதி சேவைகள், செல்வம் மற்றும் நிதி மேலாண்மை, பண முதலீட்டு சேவைகள், உங்கள் அனைத்து காப்பீட்டு தேவைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம், வன்கூவர் நகரில். வாங்கவும் விற்கவும் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம் தொடர்பு தொலைபேசி இலக்கம் வன்கூவருக்குரியது 778-994-23-25.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பெரும்பாலும் நிகழ்ச்சியில் தொடரும் எந்த பாடல்?

பெரும்பாலும் நிகழ்ச்சியில் நீங்கள் கண்ட பாடலை பாடியவர்கள் பத்மஸ்ரீ மாலாவோடு இணைந்தே சின்ன கோயில் சித்ரா. பாடலை ஆற்றவர் கவிஞர் காளிதாசன். பாடலுக்கு இசையமைத்தவர் தேனிசை கண்டல் தேவா. பேண்ட் மாஸ்டர் திரையிலிருந்து பாடல் ஒலித்தது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனம்பாலம் நிகழ்ச்சியில்

0: ஒலித்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது என்றைய தேனும் பாலும் தேனும்பால நிகழ்ச்சியினை தேர்ந்தெடுத்து கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அன்பு உறவுகளுக்கும் தேனும்பால நிகழ்ச்சிக்கு நித்தமும் மனசனை கொடுத்து வானிலைக்கு எடுத்து வந்தவர்கள் பரிசலாட்சியப்பலில் அமைந்திருக்கும் அம்பாளி ஸ்டோர்ஸ் ஆசிபூசரி போட்டி பண்டிகையில் அமைந்திருக்கும் போட்டி பண்டிகை மார்க்கெட்டின் மூன்று நிறுவனங்களுக்கும் நமது இதயபூர்வ நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கு நன்றி. நடைபெற்றது தேனும் பாலும்.
1: அப்பா என்ன ஃப்ரிட்ஜ் வாங்க விட்டு மாறம் கூட ஆகல, ஒழுங்கா வேலை செய்யல, என்ன செய்யறது?
2: சரி சரி, எந்த காரும் ஒழுங்கா பிரேக் பிடிக்குது இல்ல. எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு எங்கட ஜோய் தான். ஜோயின் போன் நம்பரை சொல்லுங்கப்பா.
3: இந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் ஒரே தீர்வாக நியாயமான விலை தரமான சேவைக்கு ஜோய். தொடர்பு தொலைபேசி இலக்கம் பிரான்சுக்குரியது 0782 81 88 14. மறந்து விடாதீர்கள் ஜோய் 0782 81 88 14.

வணக்கம் நேர்களே, நேரம் சரியாக 12 மணி, ஐக்கியராஜ்யத்தில் 11 மணி. மணித்தியால செய்திகள், மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பாரிசலா செப்பலில் அமைந்திருக்கும் பிடி கேஷ் அண்ட் கரி அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லஸ் கோனஸில் அமைந்துள்ள பிடி சூப்பர் ஸ்டோர் 2 நிறுவனங்களுக்கும் அவரது நன்றிகள். முல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பு பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட பகுதியில் சட்டவிரோத மணல் அகழ்வு மற்றும் போதைப் பொருள் புழக்கம் உள்ளிட்ட சட்டவிரோத செயற்பாடுகள் மிக தீவிரமாக அதிகரித்து வருவதாக வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரராஜா ரவிகரன் சுட்டிக்காட்டி இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாவண்ணா அரியநேந்திரனை கட்சியிலிருந்து நீக்கியமைக்கு எதிராக தமிழ் அரசு கட்சியின் தற்போதைய பதில் தலைவர் மற்றும் பதில் செயலாளர் உள்ளிட்ட 5 பேருக்கு எதிராக மட்டக்களப்பு மாவட்ட நீதிமன்றத்தில் இன்று புதன்கிழமை வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. வவுனியா மாவட்டத்தின் வவுனியா பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட அலியா மருதமடு குளம் தொடர்பில் முன்வைக்கப்பட்டு வரும் பல்வேறு முறைப்பாடுகளை ஆராய்ந்து அவற்றுக்கு ஒழுங்காற்று முறையானதும் நிரந்தரமானதும் தீர்வை எட்டுவதற்கு உரிய நடவடிக்கை முன்னெடுப்பதற்கு வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தலைமையில் நடைபெற்ற உயர்மட்ட கலந்துரையாடலில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இலங்கை மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகளுக்கு இடையிலான நீண்டகால இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதற்கு இரு நாடுகளும் உடன்பாடு தெரிவித்துள்ளன. மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளி விவர திணைக்களத்தின் அண்மைக்கால தரவு அறிக்கையின்படி கடந்த ஆண்டில் வேலையின்மை வீதம் 3.9% காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஆண்டு மதிப்பீட்டு ஆண்டிற்கான வருமான வரியின் நிறுதி பணத்தை செலுத்துவதற்கான கடைசி தேதி 2026 செப்டம்பர் மாதம் 30 என வரி செலுத்துவோருக்கான உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் என அழைக்கப்படும் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் எதிர்வரும் 29 வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். உரிய கேள்விப்பத்திர நடைமுறைகளை பின்பற்றாமல் அதிவேக நெடுஞ்சாலைக்கான 2 போக்குவரத்து அனுமதி பத்திரங்களை வழங்கி அரசாங்கத்திற்கு 41 லட்சம் ரூபாய் இழப்பை ஏற்படுத்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட மேல்மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் முன்னாள் தலைவர் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார். காவல்துறை சான்றிதழ் வழங்கும் இணையதள முறவை தற்செயலாக பராமரிப்பு பணிகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. நாடு தழுவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் பூச்சியியல் ஆய்வுகள் மூலம் டெங்கு பரவும் இடங்கள் தொடர்ந்தும் கண்டறியப்பட்டு வருகின்றன. சவுதி அரேபியாவின் மேற்கு பிராந்தியத்தில் உருவாகி வரும் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அங்கு வசிக்கும் இளைஞர்களுக்கு எட்டாவில் உள்ள இலங்கை துணை தூதரகம் விசேட பாதுகாப்பு வழிகாட்டலை வெளியிட்டுள்ளது. தொடரும் இந்திய செய்திகள். சென்னை பட்டினப்பாக்கம் பகுதியில் புதிய தலைமைச் செயலகம் அமைக்கும் தமிழக அரசின் திட்டத்தை கைவிடக் கோரி பட்டினப்பாக்கம் கடற்கரை பகுதியில் 56 மீனவ கிராமங்களைச் சேர்ந்த பிரதிநிதிகள் பங்கேற்ற அவசரகால கலந்தாய்வுக் கூட்டம் நேற்று நடைபெற்றது. கூட்டத்தில் அரசாணையை திரும்ப பெறாவிட்டால் தொடர் போராட்டங்களை நடத்துவோம், அதற்கு முன்னோட்டமாக இன்று வீடுகளில் கருப்புக்கொடி போராட்டம் நடத்துவதென்று முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா அழுத்தத்துக்கு பிரதமர் நரேந்திர மோடி சரணடைந்ததாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். மதுரந்தம் தனித்தொகுதி, தாராபுரம் தனித்தொகுதி சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் அக்டோபர் மாதம் 6 நடைபெறவுள்ள நிலையில் கருத்து கணிப்புகளை நடத்தவும் அவற்றை வெளியிடவும் குறிக்கப்பட்ட காலத்திற்கு இந்திய தேர்தல் ஆணையம் தடை விதித்துள்ளது. ராஜஸ்தான் நகர்ப்புற உள்ளூராட்சி தேர்தலில் ஆளும் பாரதிய ஜனதா 41% தொகுதிகளை கைப்பற்றி காங்கிரஸ் கட்சியை பின்னுக்கு தள்ளி அபார வெற்றி பெற்றுள்ளது. உலகளாவிய விலையேற்றம் மற்றும் ரூபாயின் மதிப்பு சரிவு ஆகியவற்றால் இறக்குமதி செய்யப்படும் சமையல் எண்ணெயின் விலை உயர்ந்த சூழலில் பாம் ஆயில் இறக்குமதி குறைந்ததால் இந்தியாவின் ஒட்டுமொத்த தாவர எண்ணெய் இறக்குமதி ஆகஸ்ட் மாதத்தில் 4.71% சரிந்து 16.09 லட்சம் டன்னாக குறைந்துள்ளது என்று சொல்லப்படுகின்றது.
இந்திய தலைநகர் புதுடெல்லியில் பெண் மோட்டார் சைக்கிளை ஓட்டுநரை இடித்ததாக சந்தேகப்படும் ஆண் ஓட்டுநரை காவல்துறையினர் கைது செய்துள்ளார்கள். இந்தியாவின் பீகார் மாநிலத்தில் வெள்ளத்தினால் கிட்டத்தட்ட 5 மில்லியன் பேர் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். மகாராஷ்டிரத்தில் இம்மாத தொடக்கத்தில் 8 நாள்களில் அடுத்தடுத்து 9 நில அதிர்வுகள் ஏற்பட்டதனால் மக்கள் பீதி அடைந்துள்ளார்கள். தொடரும் உலக செய்திகள். விண்வெளியில் ஆயுதங்களை நிலைநிறுத்தியிருப்பதை அமெரிக்கா முதல் முறையாக அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளது. நேட்டோ கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் லிதுவேனியாவின் வானெல்லைக்குள் கடந்த திங்கட்கிழமை இரவு அத்துமீறி நுழைந்த ஆளில்லா விமானம் நேட்டோ போர் விமானங்கள் சுட்டி வீழ்த்தியுள்ளன. AI விட மனிதர்களை முக்கியம். அந்த கொள்கையை அடிப்படையாக கொண்டு தனது AI மாதிரிகள் எவ்வாறு செயல்படுத்த வேண்டும் என்பதற்கு மைக்ரோசாப்ட் நிறுவனம் நடத்தை விதிகளை வெளியிட்டுள்ளது. நிர்வாகத்துடன் அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தலைமையிலான நிர்வாகத்துடன் வரி மோதல் தீவிரமடைந்துள்ள சூழலிலே ஐரோப்பிய யூனியனுடனான ஒத்துழைப்பை மேலும் பலப்படுத்த நோக்கில் கனடா பிரதமர் மார்க் கார்னே ஐரோப்பிய நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்ள உள்ளார். வங்கதேசத்தில் 2024 மாணவர் போராட்டத்தின் போது நடந்த குற்றங்களுக்காக தடை செய்யப்பட்ட அவாமி லீக் கட்சியின் மூத்த தலைவர் 7 பேருக்கு அந்த நாட்டின் சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாய நேற்று மரண தண்டனை தீர்ப்பு வழங்கியுள்ளது. தாய்லாந்து கம்போடியாவும் நீண்டகாலமாக நீடிக்கும் கடலிலே சர்ச்சையை தீர்வு காண சிங்கப்பூர் சமரச பேச்சாளராக நாடியுள்ளன. நியூயார்க் நகரில் நடக்கும் ஃபேஷன் வீக் நிகழ்ச்சியில் விலங்கு நில ஆர்வலர்களின் ஆர்ப்பாட்டம் வன்முறையில் முடிந்துள்ளது. ஜப்பானில் 100 வயது பாட்டி எட்டியோரின் எண்ணிக்கை முதல் முறையாக 100,000 தாண்டியுள்ளது. உலகளவில் ஆக வயதானோர் அதிகமுள்ள நாடுகளின் பட்டியலில் ஜப்பான் 2வது இடத்தை பிடித்துள்ளது. அமெரிக்காவின் நியூயார்க் அரசியல்வாதிகள் நடிகர்கள் என சுமார் 1,200 பேரை ஆபாச காட்சிகளில் சித்தரித்த இணையதளங்கள் மீது அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளார்கள். தொடர்கின்றது விளையாட்டு செய்திகள். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 2வது T20 போராட்டத்தில் இந்தியா 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் நேற்று வெற்றி பெற்றது. ICC சிறந்த பந்து வீச்சாளருக்கான தரவரிசையில் இந்திய வீராங்கனை ஸ்ரீ ஷரணி முதலிடம் பிடித்துள்ளார். இங்கிலாந்தில் நடைபெறும் பிரீமியர் லீக்கில் 2026-27 சீசனில் புதிய வரவான லீட்ஸ் யுனைடெட் அணியின் வெற்றி முகம் தொடர்ந்தே கொண்டே இருக்கின்றது. சர்வதேச செஸ் சம்மேளனத்தின் 46வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி உஸ்பெகிஸ்தானில் இடம்பெறுகின்றது. நிறைவாக இன்றைய நாணய மாற்றுவிடம். இன்றைய நாணய மாற்றிற்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் TRTamilmoli.com இணையதளம். உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளையும் இணையதள வானொலியை வானொலிய மறு ஒலிபரப்பையும் அத்தோடு மது வானொலியில் வலம் பெறுகின்ற அனுசரணை நிகழ்ச்சிகள் யாவும் புகைப்படத்துடன் இலவசமாக பிரசரிக்கின்றோம். ஒரு ஈரோ இன்று இலங்கையில் 381.5 ரூபா, இந்தியாவில் 110.74 ரூபா. ஒரு அமெரிக்க டாலர் இலங்கையில் 330.5 ரூபா, இந்தியாவில் 95.92 ரூபா. ஒரு சுவிஸ் ஃப்ரங்க் இலங்கையில் 403.6 ரூபா, இந்தியாவில் 117.17 ரூபா. ஒரு ஐக்கிய ராஜ்ய பவுண்ட் இலங்கையில் 444.5 ரூபா, இந்தியாவில் 129.34 ரூபா. ஒரு கனடிய டாலர் இலங்கையில் 836.90 ரூபா, இந்தியாவில் 68.86 ரூபா. இதுவரை மணித்தியால செய்திகளை கேட்டீர்கள். மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள் பரிசலாட்சப்பிலில் அமைந்திருக்கும் வி டி கேஷன்கரி, அவர்களின் சகோதரர் நிறுவனமான கார்லெஸ் கோனஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர், 2 நிறுவனங்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகள்.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாட்சி பிள்ளைக்கு வந்த நான் வீட்டுக்கு செங்கறி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lacha Palais,
3: 11 à 13 rue Caille, 75 000 dit Paris.
2: VT Superstore, Gala Gonesse Sasselil,
3: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
2: Mélodiguez Todorbrelke, VT Cash and Curry, Paris Lacha Palais, Todorbe Tolibisi Lakam, Cyberundre, Napade, Cyberinde, Cyberele, Padanette. சாசல் கால்லா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
5: ஒழுங்கா பிரேக் பிடிக்குது இல்ல, எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு எங்கட ஜோய்தான். ஜோயின் போன் நம்பரை சொல்லுங்கப்பா.
6: இந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் ஒரே தீர்வாக நியாயமான விலை தரமான சேவைக்கு ஜோய். தொடர்பு தொலைபேசி இலக்கம் பிரான்சுக்குரியது 07 82 81 88 14. மறந்து விடாதீர்கள் ஜோய், 07 82 81 88 14.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒளி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 12:13 ஐக்கிய ராஜ்யத்தில் 11:13. வலிமையாக இந்த நேரத்தில் நிகழ்ச்சியை தயாரித்து தொகுத்து வழங்குவோர் சோபிதா அவர்கள். இன்று தவிர்க்க முடியாத காரணத்தினால் வருகை தரவில்லை. அவருக்கு பதிலாக உங்களோடு நான். அழகான கதையொன்று வருகின்றது. அந்த கதைக்கு உரிய பாடலை வடிவாக சிந்தித்து நீங்கள் செயல்படுத்தி அந்த பாடலை எடுத்து வாருங்கள் அன்பு உறவுகளே. இதோ கதை.
2: அப்பா வளர்த்த பிள்ளை, என்ன இருந்தாலும் நீ வந்து ஒரு கலை சொல்லி இருக்கலாம். ஓ நோ, என்னால் முடியாது, எனக்கு அவனை பிடிக்காது, நான் அவனை வெறுக்கிறேன். எனக்கு அதிர்ச்சியாகவும் ஒரு வகை அச்சமாகவும் இருந்தது. அவனை பிடிக்காது என்ற போது கோபத்தில் அவன் முகம் சிவத்திருந்தது, வார்த்தைகள் தடித்திருந்தன. என்னுடைய மனைவியும் பயந்து விட்டார். இப்படி ஒருபோதும் நாங்கள் அவனை பார்த்ததில்லை. ஏனப்பன் இப்படி கோமானிக்கிறீள் என்றார் மனைவி. அவன் இன்னமும் கடுமையானான். நான் மனைவியை எதையும் கதைக்க வேண்டாம் என்று சையப்படுத்தினேன். இன்னும் சில நாட்களுக்கு இந்த பிரச்சனையை பற்றி கதைக்க கூடாது என்று நாங்கள் எங்களுக்குள் உறுதிப்படுத்திக் கொண்டோம். எங்களுடைய ஒரே மகனின் இந்த கோபத்துக்கான காரணம் என்னவாக இருக்கலாம் என்று நானும் என் மனைவியும் அலச தொடங்கினோம். ஒரே மகன் செல்லமாகத்தான் வளர்ந்தான். அவனிடம் நல்ல பண்புகள் இயல்பாகவே இருந்தன. அவனுக்கு மெல்லிய திக்குவாய் இருந்தது. அவன் மெல்லியதாய் கோபப்படும் போது மட்டும் அது வெளிப்படும். அவன் இந்த 25 ஆண்டுகளுக்குள் எப்போதாவது ஒரு நாள் தான் கோபப்பட்டான். அவன் கருப்பாய் இருந்தான். கருப்பு அவனது அழகுக்கு மேலும் அழகு சேர்த்தது. ஆனாலும் சில நண்பர்கள் அவனை கேலி செய்தார்கள். அந்த கேலி கருப்பு நிறம் தொடர்பாக அவனை சிந்திக்க செய்தது. அப்பா, கருப்பு என்றால் கூடாதா என்றான். இந்த கேள்வியை கேட்டபோது அவனுக்கு 5 வயது இருக்கலாம். அந்த கேள்வி என்னை திடுக்கிட வைத்தது. உடனடி பதில் என்னிடம் இருக்கவில்லை. சிரித்து சமாளித்தேன். கருப்பன் ஒரு குருடன், அவன் கண்களால் பார்க்க மாட்டான். எவ்வளவு விகாரமான சொல்லாடலை எங்கள் 1st ஆண்டு பாட புத்தகத்தில் பாடமாக்கி கொண்டோம். ஓம் கருப்பு தொடர்பாக பிள்ளையான கண்ணோட்டத்தால் தவறாக வளர்க்கப்பட்ட குழந்தைகள் நாங்கள். நாங்கள் மாறிப்போக எங்கள் மகன் கருப்பாக பிறந்தது ஒரு காரணமாகவும் இருக்கலாம். காலம் மிகப்பெரிய ஆசான். சரி தவறுகளை காலமே கற்றுத் தருகிறது. எப்படி இருந்தும் என்னுடைய பதில்கள் அவனுக்கு திருப்தி தரவில்லை. நாங்கள் எப்படி திடீரென்று மாற முடியும்? ஆனாலும் அவன் எங்களை மாற்றினான். நாங்களும் கருப்பை நேசிக்க தொடங்கினோம். கருப்பு எங்களுக்கு அழகாகவே இருந்தது. திக்குவாய் தொடர்பாக நண்பர்களின் கேலி அவனை காயம் செய்தது. எங்களிடம் மறைத்தான், கவலை கொண்டான். அவனை அதிகம் அது காயப்படுத்தியது. அவனுடைய நண்பன் தான் எங்களுக்கு சாடியாக சொல்லி பார்த்தான். சின்ன பிள்ளைகளின் பகுதி விளையாட்டு என்று நாங்கள் அதிகம் அக்கறை கொள்ளவில்லை. மெது மெதுவாக அவனின் காயம் வளர்ந்தது. வெளித்தோட்டத்திலே அவன் மென்மையானவனாகவும் அன்பானவனாகவும் தோற்றம் தந்தாலும் காயம் அவனை வதை செய்து கொண்டே இருந்தது. காயம் உள்ளுக்குள்ளே வளர்ந்து கொண்டே இருந்தது. இவன் வகுப்பில் அசாதாரண கெட்டிக்காரனாகவும் இருந்தான். அவனுக்கு எல்லாமும் நிறைவாக இருந்தன. நாங்களும் மகிழ்ச்சியை கொண்டாடினோம். அவனுக்குள் முகழ்ந்த கோபம் புதிது. கோபம் பொல்லாதது என்பதை நாங்கள் அறிந்தே வைத்திருந்தோம். கோபத்தால் நான் இழந்தவை அதிகம். இந்த கோபம் எங்கள் மகனிடமும் தொட்டிக் கொள்வதை நாங்கள் விரும்பவில்லை. வாழ்க்கையே புரட்டி போட ஒரு துளி கோபம் போதுமானது. என்ன இருந்தாலும் அப்பா, வீடுகளில் இருந்த இடத்தில் இவன் கலை சொல்லி இருக்க வேண்டும். அப்ப நீர் கூப்பிட்டிருக்கலாமே என்று நான் மனைவிக்கு பதிலளித்தேன். இல்லை இல்லை, அவன் வெளியில வராமல் நிக்கைக்குள்ள எனக்கு விளங்கிட்டது. இதுக்குள் ஏதோ வில்லங்கம் இருக்கண்டு தற்செயலாய் நான் கூப்பிட ஏதாவது இசகு பிசகாய் நடந்திருந்தால்? ஓ நல்ல போலே, அந்த இடத்தில் அது இன்னமும் சிக்கலாகவும் அநாகரிகமாம் இருந்திருக்கும் என்று நான் பதிலளித்தேன். நாங்கள் ஒரு அமைதியான சாப்பாட்டு மேசைக்காக காத்திருந்தோம். அதிக நாட்கள் தேவைப்படவில்லை. சனிக்கிழமை மதிய நேரம் அது இயல்பாக அமைந்தது. மகனுக்கு பிடித்த சாப்பாடு அவன் சிரித்தான். மனைவி அன்பாக பரிமாறினார். நான் ரசித்தேன். அவன் பாதி சாப்பிடும் வரை பொறுமையாய் இருந்தேன். நேரடியாக விடியத்துக்குள் இறங்குவது முறையல்ல. அவன் திரும்பவும் கோவப்படலாம். நான் சுற்றி சுழன்றேன். சுற்றிச்சுழன்று ஒருவாறு உரையாடல் விருந்தினர் விருந்தினர் வரவேற்பு என்ற விடயத்துக்கு அண்மையாக நகர்ந்து கொண்டிருந்தது. எதிரியாக இருந்தாலும் வீட்டுக்கு வார விருந்தினரை வரவேற்க வேண்டும், அதுதான் பண்பு. இதை நான் மென்மையாக விடுவித்த போது சடுதியாக மனைவி சொன்னார், எங்களுக்கு பிடிக்காத ஆக்கள் உண்டா, கொஞ்சம் கஷ்டமாகத்தானே இருக்கும் என்று இழுத்தார். கஷ்டம்தான், ஆனால் ஒருவர் வீடு தேடி வாரார் என்றால் பழசிலையெல்லாம் மறந்து கை நீட்டுகிறார். நாங்களும் பெருந்தன்மையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று மனைவிக்கு பதிலளித்தேன். தன்னிடம்தான் வருகிறோம் என்றது மகனுக்கு விளங்கிவிட்டது. அப்பா, நீங்கள் சொல்றது எனக்கு புரியுது, ஆனால் என்னால அந்த கல்ல இனி எப்பவும் அவனுக்கு கலோ சொல்ல முடியாது. இப்போது அவன் சிறிது அமைதியாக இருந்தான், எனக்கு அது வசதியாக அமைந்தது. அப்பன், வாழ்க்கையிலே எவ்வளவோ ஆட்களை நாங்கள் இன்னும் சந்திக்க போறோம். சமாளிக்க போக தெரிய வேண்டும். சமாளிக்க போறதுதான் வாழ்க்கை. அப்பா, நீங்கள் சமாளிக்க போங்கோ, என்னால முடியாது. சின்னிலே எப்பவோ நடந்ததுகளை எல்லாம் இப்படி ஞாபகம் வச்சிருக்க கூடாது மகனே. கூடாத விடயங்களை கெட்ட கனவாக மறந்துட வேண்டும். சின்ன வயதில் சில பேர் பிளவிட்டு இருப்பினோம். என் நாங்களும் கூடத்தான் அதுக்காக எப்பவும் அப்படித்தான் இருப்பினோம் என்றில்லையே. அப்பா, நீங்கள் கவலைப்படுவீர்கள் என்று சின்னல்ல நடந்த பல விடயங்களை நான் உங்களுக்கு சொல்லி இல்லை. மற்றவை பகுதி பண்ணது எனக்கு பிரச்சனை இல்லை. இவன் என் ஃப்ரெண்ட். இவனை மட்டும்தான் நான் ஃப்ரெண்ட் என்று நம்பி பழகினான். இவன் தான் என்னை மோசமாக காயப்படுத்தினான். அப்போ அவன் அதையெல்லாம் மறந்துதானே அன்றைக்கு அப்பாவோட வீடு தேடி வந்தவன். என்ன இருந்தாலும் ராசா, நீங்கள் கதைச்சிருக்க வேணும். இத பக்குவமா மனைவி எடுத்து சொன்னார். அவன் தலை கவிழ்ந்தான். சரி, அவனை விடு, நீ அவன் அப்பாவுக்காவது கதை சொல்லி இருக்கலாமல்லே. அவன் நிமிந்தான். அவனை வளர்த்தது அவன் அப்பாதானே, அவரையும் என்னால் மன்னிக்க முடியாது என்றபடி அவன் எழுந்து கோப்பியை கழுவினான். அவனிடம் எவ்வளவு பிடிவாதம், எவ்வளவு கோபம். அவனை வளர்த்தது அவனுடைய அப்பாதானே என்ற அவனது உரத்த வார்த்தை திரும்ப திரும்ப எனக்குள் மோதிக்கொண்டே இருந்தது.
3: மன்னிக்க மாட்டாயா?
1: அந்த உறவுகள் கேட்டது கதைக்குரு காணம். அதற்காக தர்சனுடைய குரலில் கதையை கேட்டீர்கள். தந்தை பிள்ளையின் உறவில் ஏற்பட்ட விளைச்சல். இந்த கதைக்கான கதையோடு நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள் அன்புறவுகளை. வேகமாக இணைந்து கொண்டு பாடலை தரும்போது வெற்றியாக இந்த நிகழ்ச்சியை நகர்ந்து செல்லும் என்பதனை, அல்லது பாட கதை விளங்கவில்லை என்றால் மீண்டும் ஒரு முறை ஒலிபரப்புங்கள் என்று நீங்கள் கேட்கலாம். அழகான கதை வாசித்தளித்த தர்சனுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த வேளையில் வேகமாக வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
4: வணக்கம்
1: ஜோசரியம்மா, உங்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். நலமா இருக்கிறீங்களா? உங்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம்.
4: அதுக்கு நானும் ஆமண்டி கம்பீரமா சொல்லுகிறேன்.
1: ஆம் என்று ஒத்துழைப்பு தாருங்க.
4: அப்ப
1: இந்த கதையை என்ன மாதிரி கதை, இந்த சாராம்சம்?
4: அந்த பிள்ளைய கருப்பெண்ணுக்குன்றது அந்த அளவுக்கு அது அது ஒரு மனதில ஒரு ஆணித்தரமா அது பண்ணிட்டு உண்டு. அப்படின்னு
1: யாருக்கு மனதில தகப்பனுக்கா பிள்ளைக்கா?
4: பிள்ளைதானே,
1: பிள்ளைக்குதான் வந்துட்டு மனதில கவலை. அது அப்படித்தானே,
4: அது அப்படித்தான்.
1: ஒருவர் வந்து நிலம் விசாரிச்சா, ஐயோ ராஜா என்ன போலும் கோபம் பெறும். கருப்பன்றது பெரிய ஒரு
4: அது பெருசு வந்து அது அப்ப அறிவு கிடையா. கருப்பனால் முகத்துல அளவு ஒரு கவர்ச்சி இருந்தா அது வடிவில் இருந்து நல்ல அப்படி கவலைப்படக்கூடாது.
1: கவலைப்படக்கூடாது. என்னடா கண்ணன மாயர் மாடி மாளிகையா?
4: கண்ணன் கருப்பு தான் கண்ணன் என்று சொல்லி மாமிகளை கருப்பாப்புறது விட்டான்னு எல்லாரையும் பகிர்ந்து கொண்டேன் சொல்ல, கண்ணன் கருதல் கருப்பு தான் கண்ணன் சார், கண்ணன் அழகைன்னு சொல்லி அப்படி சொல்லி இப்படி சொல்லி சொல்லி சமைத்தே வரும் இந்த கதையை கேட்ட உடனே.
1: என்ன பாட்டு சொல்ல போறீங்க?
4: பாட்டு பாட்டு இல்ல, வேற இல்லையே. நான் கதை வாசித்த நன்றிகளை சொல்லிக்கொண்டு அதை நீங்கள் நிகழ்த்தின உங்களுக்கு நன்றிகள் சொல்லிக்கொண்டு நான் சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பாட்டோட அந்த பாட்டோடு போடுற பாட்டோட நான் இணைந்து கொண்டுதான் நான் கேட்கிறேன்.
5: நன்றி சகோதரி, இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள்.
6: எனக்கு
5: சொல்ல தெரியாது, நான் உடனடியா திடீர் தோசை சுட்ட வழியா சகோதரம் கேட்டு சொல்றேன். தர்சன பிறகு
6: நான் சொல்ற பாட்டு வந்து வெட்டி கொடி கட்டு படத்துல வெட்டி கொடி கட்டு அந்த படம் இருக்குல்ல,
5: நடிக்கிற பார்த்திவன் நடிக்க கருப்பு தான் எனக்கு பிடிக்கும் கலர் இல்ல. இது இந்த கதையின் சாராம்சம் என்ன?
6: ஏதோ ஒரு கதையில இந்த துண்டு வந்த ஞாபகம் எனக்கு இருக்குது, ஆரம்பத்தை பற்றிய ஞாபகம் இல்ல, அந்த இடைக்கதை எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது, எங்கேயோ கேட்டிருக்கேன்னா எங்க இருந்து ஞாபகம் இல்ல, ஜோஜி ஜோஜி பார்த்த ஞாபகம் இல்ல.
5: அப்ப என்ன பாட்டு போடுறீங்க?
6: கருப்புத்தான் எனக்கு
5: பிடிச்ச கலர் சொல்லுகின்றார். அவரை தொடர்ந்து சகோதரி ராணி சமந்தர் அவர்கள் ஜெர்மனியில் இருந்து இணைந்திருக்கின்றார். வணக்கம் ராணி. ராணி வணக்கம். நலமா இருக்கீங்களா ராணி?
7: ஆமா நான் நலமா இருக்கிறேன். நன்றி அண்ணா. நீங்க
5: எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி.
7: சத்தம் பெருசா வருதா?
5: ஓ நல்லா வருது, நல்லா வருது.
7: அவர்களுக்கும் வாழ்த்துக்களை கூறி கொண்டு இது முந்தைய முறுக்கா
5: போட்டகதான் சொல்லுங்க. ஆனா
7: நல்ல பாடல்கள் இருக்குது.
5: பாடல்கள்லாம் இருக்கு.
7: பார்த்திபன் சொன்னது அந்த கருப்பு நிலா,
5: கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர் அம்மா, கருப்பு தான் எனக்கு
7: கலர். நான் சொல்ற பாடல் வந்து
5: கருப்பு நிலா அந்த பாடல், குழந்தை பிள்ளை.
7: கருப்பு நிலா நீதான் கலங்குவதே அந்த பாடல நான் சொல்லி கொண்டு
5: ஒரு வரிக்காக சொல்றீங்க?
7: ஒரு வரிக்காக இல்ல, அங்கால அப்பா அம்மாக்கு இன்னொரு பாட்டு ஒன்று இருக்குது. அந்த என்ன இவர் படிப்பார், என்ன என்ன பேர், ராஜ்கிரண், ராஜ்கிரணா படிப்பார். ஒரு ஒரு ஊருக்குள்ள, ஒரு ஊருக்குள்ள அப்பா அம்மான்ற ஒரு பாடல் இருக்குது, அந்த பாடலும் இருக்குது. ஆனா நீங்க வைக்கிற பாடல் என்னன்னு தெரியல.
5: எனக்கு இல்ல இந்த சோதனை
7: இல்ல. இப்ப அவ ஒரு பாடல் குடுத்துருப்பினம் தானே, சமையல் பொறுத்த நேரம் தானே
5: இது.
7: புஷ்பவதி வருவா லண்டன்ல இருந்து,
5: எல்லாரும் ஓடிட்டார்கள்.
7: இல்ல இல்ல, அவங்க கூட உங்களை விட்டு
5: உண்மையா ஓடிட்டார்கள். நீங்க
7: நாங்க எப்படி என்றாலும் இங்கே ஒரு இடத்துல கேட்டுக்கொண்டுதானே இருப்போம்.
5: கருப்பு நிலா தான் ஏன் கலங்குவது?
7: கருப்பு நிலா நீ ஏன் கலங்குவது?
5: கருப்பு நிலா படத்துல என்ன
7: படம் எனக்கு
5: வழிவாழ்த்துகள் சௌதரி. அவர் சௌதரி ராணி சமந்தர் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவர்களுக்கும் இதே பூர்வமான நன்றிகளும் வாழ்த்துக்களும். நேரம் சரியாக 12:27 ஐக்கிய ராஜ்யத்தில் 11:27.
8: பரிசிலிருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கர்ணாக்கில் வந்து இறங்கி இருக்கிறனப்பா. திசையும் தெரியல, திக்கும் தெரியல, எப்படி போறோம் யாழ்ப்பாணம்? யாழ்ப்பாணம் போகணுமா? என கூட்டு கூடாமல் தெரியல.
9: வெளிநாட்டில் அவங்களே கொண்டு யாழ்ப்பாணத்துல அவங்களை இறக்கி விடுவாங்க. இது தெரியாம
10: இப்பொழுதே தெரிந்து கொள்ளுங்கள், பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து, நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன். கோஷன் விழா முகவரி 422-1B கிராமோதய வீதி, தழுபத்த, நீர்கொழும்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 07-77-36-74-18 அல்லது 07-74-00-440. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடவுச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன். குரேஷன் விழா 422-1B கிராமோதய வீதி, தழுபத்த, நீர்கொழும்பு. தொலைபேசி இலக்கங்கள் 07-77-36-74-18 அல்லது 07-76-24-0-40. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா நிறுவனத்தினர்.
1: அன்பு உறவுகள், கேட்டுக்கொண்டிருப்பது பேசிலிருந்து ஒளிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 12:29 ஐக்கியராஜ்யத்தில் 11:29. அன்பு உறவுகளுக்காக கதைக்குரல் கானம், அதாவது இந்த கதையை அன்பு உறவுகள் முழுமையாக கேட்டு ரசித்து அதற்கான ஒரு பாடலோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். நீங்கள் வரும்வரை அந்த கதையை மீண்டும் ஒருமுறை ஒளிபரப்புகின்றேன்.
2: என்ன இருந்தாலும் நீ வந்து ஒரு கதை சொல்லி இருக்கலாம். ஓ நோ, என்னால் முடியாது, எனக்கு அவனை பிடிக்காது, நான் அவனை வெறுக்கிறேன். எனக்கு அதிர்ச்சியாகவும் ஒரு வகை அச்சமாகவும் இருந்தது. அவனை பிடிக்காது என்ற போது கோபத்தில் அவன் முகம் சிவத்திருந்தது, வார்த்தைகள் தடித்திருந்தன. என்னுடைய மனைவியும் பயந்து விட்டார். இப்படி ஒருபோதும் நாங்கள் அவனை பார்த்ததில்லை. ஏனப்பன் இப்படி கோமா நிற்கிறீர்கள் என்றார் மனைவி. அவன் இன்னமும் கடுமையானான். நான் மனைவியை எதையும் கதைக்க வேண்டாம் என்று சையப்படுத்தினேன். இன்னும் சில நாட்களுக்கு இந்த பிரச்சனையை பற்றி கதைக்க கூடாது என்று நாங்கள் எங்களுக்குள் உறுதிப்படுத்திக் கொண்டோம். எங்களுடைய உரிய மகனின் இந்த கோபத்துக்கான காரணம் என்னவாக இருக்கலாம் என்று நானும் என் மனைவியும் அலச தொடங்கினோம். உரிய மகன் செல்லமாகத்தான் வளர்ந்தான். அவனிடம் நல்ல பண்புகள் இயல்பாகவே இருந்தன. அவனுக்கு மெல்லிய திக்குவாய் இருந்தது. அவன் மெல்லியதாய் கோபப்படும் போது மட்டும் அது வெளிப்படும். அவன் இந்த 25 ஆண்டுகளுக்குள் எப்போதாவது ஒரு நாள் தான் கோபப்பட்டான். அவன் கருப்பாய் இருந்தான். கருப்பு அவனது அழகுக்கு மேலும் அழகு சேர்த்தது. ஆனாலும் சில நண்பர்கள் அவனை கேலி செய்தார்கள். அந்த கேலி கருப்பு நிறம் தொடர்பாக அவனை சிந்திக்க செய்தது. அப்பா, கருப்பு என்றால் கூடாதா என்றான். இந்த கேள்வியை கேட்டபோது அவனுக்கு 5 வயது இருக்கலாம். அந்த கேள்வி என்னை திடுக்கிட வைத்தது. உடனடி பதில் என்னிடம் இருக்கவில்லை. சிரித்து சமாளித்தேன். கருப்பன் ஒரு குருடன், அவன் கண்களால் பார்க்க மாட்டான். எவ்வளவு விகாரமான சொல்லாடலை எங்கள் 1ஆம் ஆண்டு பாட புத்தகத்தில் பாடமாக்கி கொண்டோம். ஓம் கருப்பு தொடர்பாக பிள்ளையான கண்ணோட்டத்தால் தவறாக வளர்க்கப்பட்ட குழந்தைகள் நாங்கள். நாங்கள் மாறிப்போக எங்கள் மகன் கருப்பாக பிறந்தது ஒரு காரணமாகவும் இருக்கலாம். காலம் மிகப்பெரிய ஆசான். சரி தவறுகளை காலமே கற்றுத் தருகிறது. எப்படி இருந்தும் என்னுடைய பதில்கள் அவனுக்கு திருப்தி தரவில்லை. நாங்கள் எப்படி திடீரென்று மாற முடியும்? ஆனாலும் அவன் எங்களை மாற்றினான். நாங்களும் கருப்பை நேசிக்க தொடங்கினோம். கருப்பு எங்களுக்கு அழகாகவே இருந்தது. திக்குவாய் தொடர்பாக நண்பர்களின் கேலி அவனை காயம் செய்தது. எங்களிடம் மறைத்தான், கவலை கொண்டான். அவனை அதிகம் அது காயப்படுத்தியது. அவனுடைய நண்பன் தான் எங்களுக்கு சாடியாக சொல்லி பார்த்தான். சின்ன பிள்ளைகளின் தகுதி விளையாட்டு என்று நாங்கள் அதிகம் அக்கறை கொள்ளவில்லை. நெடுந்ததுவாகாமனின் காயம் வளர்ந்தது. வெளித்தோட்டத்திலே அவன் மென்மையானவனாகவும் அன்பானவனாகவும் தோற்றம் தந்தாலும் காயம் அவனை வதை செய்து கொண்டே இருந்தது. காயம் உள்ளுக்குள்ளே வளர்ந்து கொண்டே இருந்தது. இவன் வகுப்பில் அசாதாரண கெட்டிக்காரனாகவும் இருந்தான். அவனுக்கு எல்லாமும் நிறைவாக இருந்தன. நாங்களும் மகிழ்ச்சியை கொண்டாடினோம் என்று அவனுக்குள் முகழ்ந்த கோபம் புதிது, கோபம் பொல்லாதது என்பதை நாங்கள் அறிந்தே வைத்திருந்தோம். கோபத்தால் நான் இழந்தவை அதிகம். இந்த கோபம் எங்கள் மகனிடமும் தொட்டிக் கொள்வதை நாங்கள் விரும்பவில்லை. வாழ்க்கையே புரட்டி போட ஒரு துளி கோபம் போதுமானது. என்ன இருந்தாலும் அப்பா, வீடு தேடி வந்த இடத்தில் இவன் கலை சொல்லி இருக்க வேண்டும். அப்ப நீர் கூப்பிட்டிருக்கலாமே என்று நான் மனைவிக்கு பதிலளித்தேன். இல்லையிலே அவன் வெளியில வராமல் எனக்கு விளங்கிட்டது. இதுக்குள் ஏதோ வில்லங்கம் இருக்கண்டு தற்செயலாய் நான் கூப்பிட ஏதாவது இசகு பிசகாய் நடந்திருந்தால் நல்ல போலே. அந்த இடத்தில் அது இன்னமும் சிக்கலாகவும் அநாகரிகமாம் இருந்திருக்கும் என்று நான் பதிலளித்தேன். நாங்கள் ஒரு அமைதியான சாப்பாட்டு மேசைக்காக காத்திருந்தோம். அதிக நாட்கள் தேவைப்படவில்லை. சனிக்கிழமை மதிய நேரம் அது இயல்பாக அமைந்தது. மகனுக்கு பிடித்த சாப்பாடு அவன் சிரித்தான். மனைவி அன்பாக பரிமாறினார். நான் ரசித்தேன். அவன் பாதி சாப்பிடும் வரை பொறுமையாய் இருந்தேன். நேரடியாக விடியத்துக்குள் இறங்குவது முறையல்ல. அவன் திரும்பவும் கோவப்படலாம். நான் சுற்றிச்சுழன்று ஒருவாறு உரையாடல் விருந்தினர் வரவேற்பு என்ற விடயத்துக்கு அண்மையாக நகர்ந்து கொண்டிருந்தது. எதிரியாக இருந்தாலும் வீட்டுக்கு வார விருந்தினரை வரவேற்க வேண்டும், அதுதான் பண்பு. இதை நான் மென்மையாக விடுவித்த போது சடுதியாக மனைவி சொன்னார், எங்களுக்கு பிடிக்காத ஆக்கள் என்றா கொஞ்சம் கஷ்டமாகத்தானே இருக்கும் என்று இழுத்தார். கஷ்டம்தான். ஆனால் ஒருவர் வீடு தேடி வாரார் என்றால் பழசு நிலையெல்லாம் மறந்து கை நீட்டுகிறார். நாங்களும் பெருந்தன்மையோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று மனைவிக்கு பதிலளித்தேன். தன்னிடம்தான் வருகிறோம் என்றது மகனுக்கு விளங்கிவிட்டது. அப்பா, நீங்கள் சொல்றது எனக்கு புரியுது. ஆனால் என்னால அண்டக்கல்ல இனி எப்பவும் அவனுக்கு கலை சொல்ல முடியாது. இப்போது அவன் சிறிது அமைதியாக இருந்தான். எனக்கு அது வசதியாக அமைந்தது. அப்பன், வாழ்க்கையிலே எவ்வளவோ ஆட்களை நாங்கள் இன்னும் சந்திக்க போறோம். சமாளிக்க போக தெரிய வேண்டும். சமாளிக்க போறதுதான் வாழ்க்கை. அப்பா, நீங்கள் சமாளிக்க போங்கோ, என்னால முடியாது. சின்னிலே எப்பவோ நடந்ததுகளை எல்லாம் இப்படி ஞாபகம் வைத்திருக்க கூடாது மகனே. கூடாத விடயங்களை கெட்ட கனவாக மறந்துட வேண்டும். சின்ன வயதில் சில பேர் பிளவிட்டிருப்பினம் என் நாங்களும் கூடத்தான். அதுக்காக எப்பவும் அப்படித்தான் இருப்பினம் என்றில்லையே. அப்பா, நீங்கள் கவலைப்படுவீர்கள் என்று சின்னல்ல நடந்த பல விடயங்களை நான் உங்களுக்கு சொல்லி இல்லை. மற்றவை பகுதி பண்ணது எனக்கு பிரச்சனை இல்லை. இவன் என் ஃப்ரெண்ட். இவனை மட்டும்தான் நான் ஃப்ரெண்ட் என்று நம்பி பழகினான். இவன் தான் என்னை மோசமாக காயப்படுத்தினான். அப்போ அவன் அதையெல்லாம் மறந்துதானே அன்றைக்கு அப்பாவோட வீடு தேடி வந்தவன். என்ன இருந்தாலும் ராசா, நீங்கள் கதைத்திருக்க வேணும். இத பக்குவமா மனைவி எடுத்து சொன்னார். அவன் தலை கவிழ்ந்தான். சரி, அவனை விடு. நீ அவனுடைய அப்பாவுக்காவது கலை சொல்லி இருக்கலாமல்லே. அவன் நிமிந்தான். அவனை வளர்த்தது அவனுடைய அப்பாதானே. அவனையும் என்னால் மன்னிக்க முடியாது என்றபடி அவன் எழுந்து கோப்பியை கழுவினான். அவனிடம் எவ்வளவு பிடிவாதம், எவ்வளவு கோபம். அவனை வளர்த்தது அவனுடைய அப்பாதானே என்ற அவனது உரத்த வார்த்தை திரும்ப திரும்ப எனக்குள் மோதிக்கொண்டே இருந்தது.
1: சரி, அன்பு உறவுகளே, ஒலித்த கதையை கேட்டீர்கள். அன்பு உறவுகளே, ஒலித்த கதைக்கு உரிய விடியோ பாடலோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். நீண்ட நேரமாக காத்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளும் அவர் ஓடிவிட்டார். அவரை தொடர்ந்து வந்திருக்கும் அடுத்த அன்பு உறவு, வணக்கம். வணக்கம். அவரும் ஓடிவிட்டார். சரி, வேகமாக வந்தீர்கள், வேகமாக ஓடிவிட்டீர்கள். அந்த இந்த நேரத்தில் ஒரு அன்பு உறவு இணைந்திருக்கின்றார். அவரையும் அன்போடு நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
11: வணக்கம் ராஜா.
1: வணக்கம் திருமதி குணநாயகி அவர்கள், நலமா இருக்கீங்களா?
11: ஓம் ராஜா, நலமா இருக்கிறேன். நல்ல கதை, நல்லத தொட்டுட்டு அதை இந்த கருப்பு நிறம் ஆனா உண்டு. கருப்பிலும் கருப்பும் மில கூட தானே. கருப்பு நல்ல பாதிப்பு. ஆனா அவன் அந்த கடைசியா அவன் மனதில பதிஞ்சேன்டா, நீங்க எனக்கு புத்தி சொல்லுமா போல அந்த சிநேகிதனுக்கும் அவன் அப்பா புத்தி சொல்லி இருக்கலாம் என்ன. கடைசியில எனக்கு கடைசி வரையில் இருந்த ஏக்கம் என்ன, நீங்கள் எனக்கு நீங்கள் அப்பா, என்ன திருத்துறீர்கள், அவருக்கும் அப்பா இருக்கு, அவர் அப்பா அந்த வார்த்தைகளுக்கு சொல்லி கொடுக்க இல்லையா. நான் சொல்றது என்னன்னா, என் ஆசை மச்சான் படத்துல

0: நன்றி சௌதரி. அவர் குணநாயகி அவர்கள், அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரா. வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் சுபாசினி. நாங்கள் நல்லா இருக்கிறோம், நீங்கள்?
1: நாங்களும் நலமா இருக்கிறோம். அப்படியே நீங்களும் நலமா இருக்கோம் என்று வேண்டிக் கொண்டு
0: உங்களோட எம்பி நேர் வரும் கேளுங்க.
1: ஓகே, நன்றி.
0: இரவு 8 மணிக்கு ராதாவினுடைய பாடல்.
1: ஆ சரி, அண்டைக்கு வாண்ட நின்றுட்டு தானோ போன புதன்கிழமை.
0: அப்பந்தியத்தில் வந்து சுபாஷ் சந்திரபோஸ்
1: சந்திரபோஸ் அதை சொல்லி கொண்டிருந்தீங்க. அப்ப தரிசனாக்கு நன்றியை தெரிவித்து கொண்டு நானும் இந்த பாட்டை தான் எடுத்திருக்கிறேன். என்ன கருப்பினிலா நீதான் கலங்குவத
0: என்ன உள்ள என்ன நீங்க
1: பாட்டு அப்ப என்ன அப்ப என்ன பாட்டு எடுக்கிறது
0: சொல்ல சொன்னாலும் சொன்னாலும் ஒரே பாட்டு யாரு சொல்லுகிறான்னு பாப்போம்.
1: அது அந்த இந்த விஷயமா இந்த பாட்டு அது வேற
0: இந்த பாட்டு
1: ஒன்று கண்ணா ஒரு பாட்டு இருக்கு. என்ன பாட்டு என்னத்த மறந்துட்டேன்.
0: யோசிச்சுட்டு வாங்க. நன்றி.
1: நன்றி. வணக்கம்.
0: அவர் சுபாஷினி பத்மநாதன். அவரை தொடர்ந்து வைபர் ஊடாக இணைந்திருக்கும் அன்புரோ. வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம் தேவி. அன்றன் நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கிறோம்.
0: நன்றி.
2: எப்படின்றது பெரிய பிரச்சனை தான் உலகத்தில் இப்ப.
0: ஏன் கண்டுபிடிச்சு எடுக்கலாம்.
2: தெரியாது. நான் ஒரு பாட்டு காக்கா முட்டையில ஒரு பாட்டு ஒன்று இருக்கு இல்ல, கருப்பு கருப்பு கருப்பு காகம் கருப்பு நிறத்தை மாத்தினதா
0: கருப்பு கருப்பு
2: அப்படி இருக்கும் ஒரு பாட்டு இருக்கு. இல்லடா கருப்பாலே கருப்பான கை என்ன கருப்பான கையாலே என்ன தொட்டா
0: கருப்பு கருப்பு கருப்பு கருப்பான கையாலே என்ன தொட்டா
2: இருக்கு. இல்ல ஆனா அந்த கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. அது அவர் சொல்ல
0: அது அவர் சாத்தியக்கூறு இல்ல பிள்ளை அந்த பாட்டு.

0: உங்களுக்கு தெரியாது பிள்ள, பாட்டு தெரியாது சொல்லுங்க. ஒரு பாட்டு, நல்ல பாட்டு இருக்கு.
1: அது உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு வரது இல்லையே.
0: வரும்,
1: வருமானா? வரும்
0: ஜி, வரும்.
1: நீங்க நல்லா இருக்கிறீங்க?
0: நல்ல நல்லா இருக்கு, நல்லா இருக்கு.
1: தச்சனுக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு, உங்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு, நானும் குண்டநாயின் பாட்டு தான் போறேன்.
0: என்ன பாட்டு குண்டநாயி சொன்னவா?
1: கருப்பு நீலா நீதானே கலங்குவதென்று.
0: கருப்பு நீலா நீதானே கலங்குவதென்று சொல்லி குண்டநாயக்காவும் பாட்டு எடுக்கிற வடிவா?
1: அதுதானே.
0: நீங்க பாடல் என்னெல்லாம் சொல்றீங்க, இவ்வளவு ஆயிரம் பாட்டை வந்து கேட்கறீங்க. நன்றி, வாழ்த்துக்கள் சித்ரா.
1: நன்றி அண்ணா.
0: அவர் சகோதரி சித்ரா பவன் நோர்வேலிருந்து அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும். அடுத்த அன்பூர், வணக்கம். வணக்கம். சரி, அந்த தொடர்பு இணைந்து கொள்ள இல்லை, அவரை தொடர்ந்து நேரடியாக வராதீங்கள் சேவை செய்தி வைபரில். வைபரில் நேரடியாக வந்திருக்கும் அன்பூர், வணக்கம். வைபரில் வந்திருக்கும் அன்பூர், வணக்கம். சரி, அவருடைய தொடர்பை துண்டிப்போம். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்பூர்வா, வணக்கம்.
2: வணக்கம் ராஜா.
0: வணக்கம். என்ன ராஜா, புங்கை இவ்வளவு பெரிய பாடகர், என்ன ஒரு பாட்டி சொல்ல தெரியாதுங்க புங்கை?
2: யோசிச்சுட்டு மகள்கள் அப்ப எங்களுக்கு ஊர்ல இது நடந்துதான் இருக்கும். பக்கத்து வீட்டுக்காரன், அந்த வீட்டுக்காரன், இந்த வீட்டுக்காரன், ஐயா அம்மா அம்மாட்ட போய் இப்படி சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப நான் எடுத்து பாடு கீழாய் மகனே கீழ ஒரு வார்த்தைன்னு சொல்லி அந்த பாடல் ஒன்று வருதுல்ல,
0: அது இதுக்கு தொடர்பே வராது சௌரவ்.
2: என்ன
0: அது பிள்ளைய வளர்க்கறதுக்காக படிக்கிற வீரனாக படிக்கணும் போடா, நல்ல உற்சாகமா இருக்கும் போடா, குரங்கு போல கொள்கையில் இருக்கணும் அப்படி வந்து அது இதுக்கும் வராது. தகப்பனுக்கும் மகனுக்கும் உள்ள போராட்டம்
2: ஒரு
0: சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, என் வீட்டில் இருந்தன வேதனைக்கு ஒரு மகனை வீட்டினிலேயே வளர்த்து வந்தேன் என்று ஒரு பாட்டு பாடிக்கலாம். ஆனால் அதுவும் பொருந்தாது, எஸ் அப்படி நிறைய யோசிச்சு பாருங்க நீங்க.
2: இன்னொரு
0: பாட்டும் இருக்குது, நான் சொல்லி தரக்கூடாது, நீங்களே கண்டுபிடிக்கணும்.
2: நன்றி,
0: வாழ்த்துகள். அவர் புங்கையூர் ராஜா அவர்கள், அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரோ, வணக்கம். வணக்கம் ராஜ்கோபால். இதுக்கு கதை சொல்ல கூடியவரா வருவார் நினைக்கிறேன். நலமா இருக்கீங்களா ராஜ்?
3: நீர்களினுடைய
0: தாங்களே தங்கள யானை தன் கையால் அள்ளி மண்ணை போட்ட மாதிரி இவர்களும் வந்தது வந்தது அந்த ஒரு ஆர்வம் உண்மையா வந்து ஒரு எந்த விஷயத்திலும் ஒரு ஆர்வம் இருக்கணும், ஆசை இருக்கும், ரெண்டும் இருந்தா தான் அது நிகழ்ச்சியில வந்து சிறப்பாக அமையும். கவலையோடு இருக்கிறவனுக்கு கூட ஒரு ஆசையாக அந்த நிகழ்ச்சியை நாங்கள் கேட்டிருந்தோம்டா. அப்ப அவனுக்கு அள்ளி அந்த வானொலி அள்ளி ஒரு தாய் எப்படி தலையை தடையை புள்ளிய வள சாப்பாடு தீர்த்துவோ அது மாதிரி இருக்கும். அதுவும் தர்சன குரலை கேட்டாலும் கதைக்காக பலர் அந்த கதையை கேட்பார்கள், அதே மறக்கிறார்கள் என்றால்
3: அது உண்மைதான். நாங்கள் இப்ப பல சோழி சுரட்டுகளோட வாழ்ற மக்கள் தானே நாங்கள். ஆனால் இப்படியான இந்த வானொலியில வானொலியில ஒவ்வொரு சில கதைகள் அந்த கதை சம்பந்தமாக, அதாவது இப்ப சோபிதா கூட வாசிக்கலாம் நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் நான். ஆனா அது சிறிய சிறிய கதைகளை வேறு ஏக்கள் எழுதுறது எழுதி கொடுக்கிற கதைகளை தான் நம்ம படிக்கிறதா. ஆனா அதை அவாம் அந்த தத்ரூபமாக அதை அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி தன் குரலை மாற்றி எடுத்து வாசிக்கிறதோ, ஆனா அது நல்லா இருக்கிறதோ. ஆனா அதை விட இப்ப தர்சனுடைய இப்ப நாங்கள் இப்ப என்ன நாங்கள் என்ன சொல்லுவோம், பெருமையே பெருமை புகழ புகழ வேண்டிய கட்டத்துல புகழத்தான் போனோம். தர்சன குரல் வந்து ஒரு வித்தியாசம் தானே, ஒரு எப்படி சொல்றது, ஒரு சிங்க குரல் மாதிரி தான் அந்த அந்த கர்ஜிக்கிற முறையில தான் அந்த கதைகளை வாசிப்பார் அவர். அப்படி அது அவருடைய திறமை, அதை கடவுள் கொடுத்த கூட அவருக்கு அந்த கதை வாசிக்கிற திறமை அவர்கிட்ட கிடக்குது. அது பல கதைகள் வாசிக்கல கேட்டோம், செய்தி வாசிக்க கூட நல்ல திறமையாக வாசிக்கிற அந்த குரல் வளம் அப்படி அவருக்கு இருக்குது. அது கடவுளுடைய கொடை, உங்களுக்கு கிடைக்க மாதிரி கடவுள்.
0: பாடல் ராஜகுமார்.
3: நான் இப்படி கருப்பு நிலா நீ தான் கலங்குவது என்ற பாட்டு நல்லா வருகிறது அந்த

0: கரைக்கிட்டமாயிருந்தான் அது அமையுது. ஆனால் நான் இப்படி யோசிச்சு பாருங்க, என்ன இப்ப அவ தேவியன் அவ சொன்ன மாதிரி தான் இதை சொல்ல வேண்டி இருக்குது மீரியண்டன். அதாவது நானும் ஒரு பாட்டு இதை யோசிக்கிறேன்னா,
1: கண்ணா கருமை பெருப்பாரம் இல்லை, அது வந்து பெண் பாடுற பாட்டு
0: கண்ணனுக்கு படிக்கிற பாட்டு கருமை நிறம் கண்ணான்னு சொல்லி ஒரு பொண்ணு படிக்கிற பாட்டு தான் அந்த பாட்டு. ஆனா அப்படி ஒன்றுக்கும் ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லும், அப்படி இல்லைன்னா சரி பரவாயில்ல. அப்ப இதையே இந்த பாட்டையும் நான் எந்திரி செய்து விடுறேன். அதாவது கருப்பு நிலா நீதான் கலங்குவது.
1: அவர் சகோதரர் ராஜகோபால் அவர்கள், ராஜகோபாலை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும். அடுத்த அன்பு ரூபா, வணக்கம்.
2: வணக்கம் அண்ணா.
1: வணக்கம் சகோதரி, நலமா இருக்கீங்களா?
2: ஓ, நாங்கள் நலமா. குடும்பத்தை
1: நீங்க என்ன பாட்டு கண்டுபிடிச்சீங்க?
2: நானும் பார்த்திபன் எடுத்த பாட்டையும் மனதில் நினைச்சேன். நான் பார்த்திபன் வந்து சொல்லிட்டார், சோதனை சோதனையும் எடுத்தேன். அத நீங்க சொன்னீங்க,
1: அது சால பிறந்தாது. ஆனால் அது ரொம்ப நல்ல பாட்டு இருக்குமா?
2: எனக்கு முதல் தரிசனுக்கும் நன்றியலையும் வாழ்த்துக்களையும் குறிக்கொண்டு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் உங்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் குறிக்கொண்டு நானும் அந்த பாடலோட இணைஞ்சு விடுறேன்.
1: நன்றி சகோதரி.
2: நன்றி, வணக்கம் அண்ணா.
1: அவர் சகோதரி திருமதி சிவசுந்தரலிங்கம் அவர்கள், கருப்பு நிலா கலங்குவதே என்ற பாடலோடு இணைந்து இருக்கின்றார். அவரை தொடர்ந்து ராணி சம்பந்தர் அவர்கள் வைபருடாக
3: இணைந்து.
1: வணக்கம் சொல்லுங்க.
3: பாலம்பரை போராடும் ஒரு பாடல் இருக்குதல்ல,
1: அதம்மா ஒரு பிள்ளைக்கு உற்சாகத்தை கொடுக்கறதுக்கு அம்மா தாகப்பன் பாடுற பாட்டம்மா. இது வந்து சோகம் அம்மா, அந்த தாகப்பன் மனத்தில் ஒரு சோகத்தை தான் காட்டுறார். அப்ப அந்த பாட்டு வராதம்மா. அதே மாதிரி இந்த வானொலியில
3: நன்றி
1: வாழ்த்துக்கள். அவரை தொடர்ந்து நன்றியம்மா. அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். இணைந்திருக்கும் அன்புறவை, வணக்கம். அவருடைய தொடர்பை இணைத்துக் கொள்ள முடியவில்லை. அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்றோம். வணக்கம்.
4: வணக்கம்
1: வணக்கம். ராஜலிங்கம் நலமா இருக்கீங்களா? ராஜலிங்கம் நல்லா இருக்கிறோம்.
4: நல்லா இருக்கிறீங்க. அப்படியே இருக்கணும் ஒன்றும் இல்லாமல் அபிராமியை ஆசியம் பண்ணிக்கொண்டு கதையை வாசித்த எங்கள் அன்புக்குரிய தரிசனுக்கும் வாழ்த்துக்களை குறிக்கொண்டு நிகழ்ச்சி தொகுப்பு தொகுத்து வழங்கி கொண்டு இருக்கீங்க. உங்களுக்கும் வாழ்த்துக்களை குறிக்கொண்டு பாடல் கதை ஆனால் நல்ல கதை தான் எனக்கும் பிடிக்க வேண்டியது. ஆனால் பாடல் தான் கொஞ்சம் சிக்கலாக இருக்கிறது. இந்த பாட்டு பாரு மாறாஜா,
1: என்ன
4: நீயும் நானுமாக
1: அதிலுமாக பாலூட்டி வளர்த்தங்களே, பாலூட்டி வளர்த்தங்களே அதிலுமாக பெஸ்ட்.
4: அந்த பாடல அதை நீங்க சொல்றீங்க?
1: இல்ல இல்ல, அதுல நல்ல வேதனைக்கு ஒரு மகனை வீட்டு நிலை வளர்த்து வந்தேன் சொல்லுமா சொல்லமான்னு நிக்கிறேன்.
5: இணைந்திருக்கின்றார்
1: சதீஷ் அவர்கள். வணக்கம் சதீஷ். நலமா இருக்கீங்களா சதீஷ்?
5: நன்றி.
1: எல்லாம் வேலை செய்த சகோதரன், நீங்கள் அடிக்கிறது உங்களுக்கு தெரியல.
5: பாட்டு வாசித்த தரிசனாக நன்றி தெரிவித்துக் கொண்டு அந்த
1: பாடலை சொல்றீங்க சதீஷ், நன்றி சகோதரம் இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள். அவர் சதீஷ் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும். வணக்கம் பிலோமினா, நலமா இருக்கிறீங்களா பிலோமினா?
2: நன்றி,
1: நல்லா இருக்கிறோம் சௌதரி.
2: நன்றி, உங்களுக்கு வாழ்த்துகளையும் கூறிக்கொண்டு, தரிசனத்துக்கும் வாழ்த்துகளையும் கூறிக்கொண்டு, கதை உண்மையா, அதாவது காயம் வந்து மாறாது. நீங்கள என்ன சொன்னாலும் அந்த காயம் நெஞ்சில இருக்கும். எந்த ஆறுதல் சொன்னாலும் பாட்டுகள் தடவினா, நான் ஒரு பாட்டு ஒன்று வந்தது, எனது மகனே எனது மகனேன்ற ஒரு பாட்டு இருக்குல்ல, அது வரியல் ஞாபகம் இல்லை எனக்கு. ஒரு பாட்டு ஒன்று எனது மகனேன்ற படிக்கிற பாட்டு ஒன்று இருக்கு, அது எனக்கு வரையில. இல்லாட்டி நீங்க சொன்னீங்க பாலூட்டி வளர்த்த கிளியோட, நான் இங்க ஒன்று போறேன்.
1: அப்படி சொல்றீங்களா?
2: அத அப்படி வந்தா
1: வரேன்,
2: அந்த பாட்டு அதோட போறேன். நான் ஒரு பாட்டு ஒன்று எனது மகனுக்கு படிக்கிற பாட்டு ஒன்று இருக்கு, எனக்கு வரையில.
1: நன்றி
2: ராஜானா, நன்றி ராஜானா.
1: அவர் சகோதரி பிலோமினா அவர்கள் இணைந்து கொண்டார். அவரை தொடர்ந்து வைபரோடாக இணைந்திருக்கும் மீனா மகேஸ்வரன் உள்ள நேரம் மீனா மகேஸ்வரன் பாட்டு தேடிட்டு வந்திருக்கிறார். வணக்கம் மீனா.
6: வணக்கம் அண்ணா.
1: என்ன, நீங்க பேன் கடைக்குட்டி தான்
6: கதையெழிய தர்சனநாதன் நன்றிகளை கூறிக்கொண்டு, இப்ப மகன் மகனிடம் அவர் மண்டிட்டு தேப்பன் கேட்கிறார், என்னை மன்னிக்க மாட்டியா, நீ கருப்பா பிறந்ததும் என்ன தான், நான் கதைக்கிற நான் கோவப்பட்டு இருந்ததும் என்னுடைய பிரச்சனை தான். அப்ப அப்பா கேட்டார், மகனிட்ட கேட்கிறார், மன்னிக்க மாட்டாயா மனந்திறந்து, நீ ஒரு வானம் நானும்.
1: காதலுக்குரிய பாட்டு,
6: மன்னிக்க மாட்டேன். அப்ப கருப்பு பாட்டுண்டா இதால் என்ன சமைச்சாலும் இல்ல, கருப்பு தான் எனக்கு பிடிச்ச ஆசை மட்டும், அந்த ஆசை அப்படியான பாட்டு தான் வருது. சின்ன பிள்ளையில கருப்பு நிலா நீதான் கலங்குவதே.
1: நன்றி, வாழ்த்துக்கள். துளித்துளியாய் இந்த பாடல் எல்லோருக்குமான தந்தையினுடைய வேதனையே சொல்லுகின்ற பாடலாக இப்பொழுது உங்களுக்காக தருகின்றேன். வளர்த்தகடா முட்டை வந்தா வச்ச செடி முள்ளானால் பூன ஜென்ம பாவம் தான் இந்த பாட்டு. இந்த பாட்டு தான் சால பிறந்தக்கூடிய ஒரு பாடல்.
7: வளர்த்த கடா

நிகழ்ச்சியில் 15 அன்புறவுகள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார்கள். அந்த 15 அன்புறவுகளுக்கும் எனது இதயபூர்வ நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த கதை வந்து அன்புறவுகளே, அதாவது ஞாயிற்றுக்கிழமை இடம்பெறுகின்ற நிகழ்ச்சி

0: அழகான கவிதைவர் இயக்கொண்ட பாடலை கேட்டீர்கள் அன்புறவுகளே. கல்தூன் திரைப்படத்தில் இந்த பாடல், நீங்கள் இந்த பாடல் காட்சியை உங்கள் இல்லங்களில் நீங்கள் பார்த்து நிச்சயமாக அந்த படத்தையும் பார்க்கலாம். அருமையான படம். அந்த வகையில் பிள்ளையினுடைய துன்பத்தை பாடலாக கொடுத்திருக்கின்றார் கவிஞானி வாலி, பாடியிருந்தார் டி எம் சவுந்தரராஜன். இந்த பாடலை யாருமே கூறவில்லை அன்புறவுகளே. அதை விட இன்னும் இருக்கின்றது பாடல் அன்புறவுகளே. வேதனைக்கு நிறைய நிறைய பாடல்கள் இருக்கின்றது. அந்த வகையில் இந்த பாடலோடு நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு கொண்டிருக்கிறோம். அதனை தொடர்ந்து நிகழ்ச்சியில் தொடர இருக்கின்றது இன்றைய நேராக இன்று பிரதியூடாக கலந்து கொண்டு சிறப்பிக்கின்றார் சுபாசினி பத்மநாதன் அவர்கள். பிரான்ஸ் லாகுனில் அமைந்துள்ள சென்னை சேல்ஸ் வேர்ல்ட் மார்க்கெட் உங்களை அன்புடன் அழைக்கின்றது. வாடிக்கையாளர்களின் மனம் கவர்ந்த நிறுவனம் சென்னை சில்க். ஆடவர் மகளிர் சிறுவர் சிறுமிகளின் அனைத்து வகையான ஆடை தெரிவுகளுக்கு சென்னை சில்க். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுப்பட்டிய சால்வை, சிறுவர் சிறுமிகளின் ரெடிமேட் உடுப்புகள், இவை அனைத்தும் மலை போல் குவித்துள்ளார்கள். உங்கள் விருப்பம் போல் தெரிவு செய்து மகிழுங்கள். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, இல்லத்தரசிகளின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பஸ்மதி அரிசி வகைகள், குத்தரிசி, தஞ்சாவூர் பொன்னி, தாயக மொட்டை கருப்பன், ஆட்டக்காரி, இன்னும் பல வகை அரிசிகள் இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது. வெளிவு மலிவு, அத்தோடு பசுமை குன்றாத மரக்கறி வகைகள் அனைத்தும், பல வகைகள், வெங்காய வகைகள் நீங்கள் நம்ப முடியாத மலிவிலையில் விற்பனை செய்கின்றார்கள். அத்தோடு நீலக்கால், நண்டு, கணவாய், இறால் அனைத்தும் மலிவிலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். மேலதிக விவரங்களுக்கு சென்னை சில்க் வேர்ல்ட் மார்க்கெட், 62 அவென்யூ போல்வாயோன் குற்றூரியே 93180 லாக்குர்னோ. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ சென்னை சில்க், 07-83-20-49-85 அல்லது 07-87-34-16-55. நாளுக்கு நாள் நீங்கள் நம்ப முடியாத மலை விலையில் அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், கடலோர பொருட்கள், பல வகைகள் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். விலையோ மலிவு, பொருளோ பொன். சென்னை சில்கள்.
1: பிரான்சில் பதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க, அனுமதி பத்திரத்துக்கு விண்ணப்பிக்க பிரான்ஸ் திரையா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
2: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
1: பிரான்ஸ் நாட்டில் பதிவிட விசா A2B1, பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரம் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம், இலக்கம் 70, ரூ பிலிப் டிஜெரா, பாரிஸ். 18
3: கல்வி மட்டும்தானே சூழ்நிலைய.
1: தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம், 06-52-66-30-01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம், வாழ்வில் உயர்வோம்.
2: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
4: செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறு போன்ற இலவுகள் இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஈரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மாணிகரா பிரியா போஸ்டன் ஜூனியன் ஊடாக பணமாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கே ஈரோ சஜன் 62 அவனியோ டு மார்சல் ஃபோர் 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஈரோ சஜன் 01 60 20 29 47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 06 67 20 40 சைபர் சைபர். பாரிஸ் லாட்சபலில் யூஇகையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள் தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்தே இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 பாரிஸ் 10 தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15 மின்னஞ்சல் முகவரி SAS லங்கா 12@gmail.com.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி TRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியின் நேரம் சரியாக 1:04 ஐக்கியராஜ்யத்தில் 12:04. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது.

இன்றைய நேயர் நிகழ்ச்சியினை கேட்பதற்கு ஆவலோடு காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். அப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக்கலால பார்க்கிறீர்களா? அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு திங்கள் புதன்கிழமைகளில் 1 மணியிலிருந்து 1:30 வரை வானிலைக்கு வலம் வருகின்றது இன்றைய நேயர். நேர்களுடைய ஆக்கத்தினூடாக வானிலையில் வலம் வந்து கொண்டிருக்கும் நிகழ்ச்சி இன்றைய நேர் அருமையான நிகழ்ச்சி. அன்பவர்களை இவ்வாறு எல்லாம் இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் கிடைப்பதற்கு நீங்கள் கொடுத்து வைக்க வேண்டும். உங்களை பற்றிய அறிமுகத்தோடு உங்களுக்கு பிடித்த வாழ்க்கையிலே நீங்கள் 1000 பாடல்களை மனசில் வச்சிருப்பீர்கள். அந்த பாடல்களில் 2 பாடலை தெரிவு செய்து அனுப்பி வைத்தால் நிச்சயமாக வைஃபர் ஊடாக அல்லது வாட்ஸ்அப் ஊடாக அல்லது மது மின்னஞ்சல் ஊடாக அனுப்பி வைத்தால் நிச்சயமாக நாங்கள் ஒளிபரப்புவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இது நேயர்களுக்கான நிகழ்ச்சி. ஒவ்வொரு நேயர்களின் மனதிலேயுமே 5 பாடல்ல 500 பாடல்களோட வானிலை வரும். அந்த வகையில் நேயர்களே, உங்கள் விருப்ப பாடல்களையும் உங்களை பற்றிய அறிமுகம், நீங்கள் தாயத்தில் எங்கு பிறந்தீர்கள், எங்கு கல்வியேற்றீர்கள், உங்களுக்கு பிடித்த நடிகர் யார், உங்களுக்கு பிடித்த பாடகர்கள் யார், நீங்கள் வாழ்க்கையில் எத்தனை அட்டகாசம் எல்லாம் செய்திருப்பீர்கள், அந்த அட்டகாசங்களை எழுதுவது உங்களோடு படித்தவர்கள் கூட சில நேரம் உங்களை நினைவு கூறுவார்கள். எத்தனையோ ஐரோப்பிய மண்ணிலேயே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள், அவர்கள் கூட உங்களை நினைத்து பாருடே, அந்த கூந்தல் விரிச்ச பிள்ளையா, சுருள்தல பிள்ளையா, எவ்வளோ பகடியெல்லாம் பெற்றிருப்பீங்க, எவ்வளோ நட்பு ரீதியாக நீங்கள் பழகி எழுதியிருப்பீர்கள். அந்த எழுத்தையில் எழுதி அனுப்பினால் நிச்சயமாக கேட்பதற்கும் ஆசையாக இருக்கும். இன்று வருடம் தொடங்கிய காலங்களிலிருந்து எழுதி கொண்டிருக்கின்ற ராதா, சுபாசினி, ரோஜா, அப்படி ஒரு கைவிரல் எண்ணக்கூடியவர்கள்லாம் எழுதி கொண்டே இருக்கின்றீர்கள். அதே போல் 1000 பேர் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். தயவு செய்து எழுதுங்கள் அன்புறவர்களே, நாங்கள் உங்களை தடை செய்யவில்லை. நீங்கள் எழுதி அனுப்பி வைத்தால் நிச்சயமாக அதனை அழகாக நாங்கள் செய்தி உங்களுக்காக உங்கள் இல்லத்துக்கு அனுப்புவோம். சரி, இன்றைய நேராக இன்று சுபாசினி பத்மநாதன் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்றார். அவருக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, எப்படி சுபாசினி நலமாக இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து கொண்டு, அவரும் பாவம் கை எல்லாருக்கும் கை நோது, வயசு போக போக எல்லாராலும் கையால் எழுத முடியாமல் சிரமப்படுவீர்கள் என்று தான் நினைக்கின்றேன். நான் தாயகத்தில் கரணவாய் அண்ணா சில அடியை பிறப்பிடமாக கொண்டேன். கடந்த 37 வருடங்களாக ஸ்டோல்பர்க் என்னும் இடத்தில் எனது அன்பு கணவர் பிள்ளைகளோடு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்து வருகின்றேன். அத்தோடு டிஆர்டி தமிழ் ஒலியை பொழுதுபோக்காக இருக்கின்ற முக்கியமான நிகழ்ச்சி டிஆர்டி தமிழ் ஒலியை கேட்பது, அந்த நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு சிறப்பிப்பது, அத்தோடு நிகழ்ச்சிகளுக்கு எழுதி அனுப்புவது எனது பொழுதுபோக்கு. அத்தோடு எனது பிள்ளைகளோடு சமையல் செய்து வடிவாக சாப்பிடுவோம். என்னென்ன சமையல் பிடிக்குமோ பிள்ளைகளுக்கு அதனை செய்து கொடுத்து அந்த மகிழ்ச்சியிலே திகழ்ந்து கொள்வேன் என்று எழுதியிருக்கின்றார் சுபாசினி பத்மநாதன் அவர்கள். 37 வருடமாக ஜெர்மனியில் வாழ்ந்து வருகின்றார். அவர் தெரிவு செய்யும் அவர் பிடித்த பாடகர்கள் ஒன்றுமே எழுதவில்லையே சுபாசினி. பாவு படத்தில் இருந்து இதுவும் எந்த தெய்வம் முன்னாலே என்று எழுதியிருக்கின்றார். இந்த பாடலை டி.எம். சவுந்தரராஜன் அவர்கள் அழகாக பாடியிருக்கின்றார். இந்த பாடல் காட்சி எங்கள் எல்லோருடைய மனதையும் அப்படி கொள்ளை கொண்ட காட்சி. ஸ்ரீதேவியோடு நடிகர்களும் சிவாஜி கணேசன் இணைந்து நடித்த காட்சி எனக்கு அந்த நாளிலிருந்து இன்று வரையும் மனதில் பதிந்த ஒரு பாடலாக இருக்கின்றது. என்ன அழகான பாடல், வாலியவர்களுடைய கவிதை வரி, டி.எம்.எஸ் அவர்களுடைய இனிமையான குரல், விஸ்வநாதன் அவர்களுடைய இசை எல்லாம் சேர்ந்து நடிப்பு, சுவாஜியினுடைய நடிப்பும் அந்த பிள்ளையினுடைய உயிரோட்டமாக உள்ளது. ஸ்ரீதேவியினுடைய நடிப்பு, சின்ன வயதில் ஸ்ரீதேவியை பார்க்கக்கூடிய ஒரு பாடலாக இந்த பாடல் காட்சி அமைந்திருக்கின்றது. இதோ அவருக்காக பாடல் வானிலையில் வலம் பெறுகின்றது.

சராசரியாக ஒரு மணி 13 நிமிடம் ஐக்கிய ராஷ்டிரத்தில் 12 மணி 13 நிமிடங்கள். அன்புறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது இன்றைய நேயர். நேயர்களின் ஆக்கத்தினூடாக வானொலியில் வலம் வந்து கொண்டிருக்கின்றது. இன்றைய நேயராக இன்று பிரதியூடாக கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் அன்பு சகோதரி திருமதி சுபாசினி பத்மநாதன் அவர்கள். அவர்களுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அவர் தெரிவு செய்திருக்கும் அடுத்த பாடல் என்ன பாடல்? மண்ணுக்குள் வைரம் திரைப்படத்திலிருந்து இதழோடு ஈதல் சேரும் என்ற பாடல். இந்த பாடலை பாடியிருக்கின்றார்கள் பத்மஸ்ரீ பாலாவோடு இணைந்து ஜானகி அம்மா. இவர்கள் இருவரும் சேர்ந்து விட்டாலே பாடல் ஒரு அட்டகாசம். அருமையான வைரமுத்துவனுடைய வண்ண வரிகள். தெய்வேந்திரன் அவர்கள் ஒரு சிறப்பான இசையமைப்பாளர். அதாவது தெய்வேந்திரன் அவர்கள் நூற்றுக்கணக்கான படங்களுக்கு இசையமைத்திருக்கின்றார். அட்டகாசமான இசை அவருடைய இசை. அந்த இசையில் வந்த பாடல் தான் இந்த பாடல். மண்ணுக்குள் வைரம் முரளி நடித்தவர் நினைக்கின்றேன். முரளியுடைய நடிப்பில் இந்த பாடல் இணைந்திருக்கின்றது என்று நினைக்கின்றேன். ஆனால் இந்த பாடலில் காதல் ரசத்தை பொங்க வைத்திருக்கின்றார்கள் பாலாவும் ஜானகியும் அவர்கள். இந்த பாடலையும் எனது 2வது தெரிவு பாடலாக தெரிவு செய்திருக்கின்றேன் என்று எழுதியிருக்கின்றார் சகோதரி சுபாசினி பத்மநாதன் அவர்கள். இதோ சகோதரி, நீங்கள் தெரிவு செய்த பாடல் வானிலையில்

0: தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பாட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
1: எத்தனை பேருக்கு?
0: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
1: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வந்தாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
0: ஓ, அப்படி என்ன? டிஆர்ஜி இல்ல சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice. Thank you.
2: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபம் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால், 846 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93810 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி சைபர் 1 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.
3: தேவி மகால் நேரம் சரியாக 1:21 ஆகியராட்சத்தில் 12:21. அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது இன்றைய நேராக என்று பிரதியூடாக கலந்து கொண்டு சிறப்பிக்கின்றார் திருமதி சுபாசினி பத்மநாதன் அவர்கள். ஜெர்மனி ஸ்டால்பர்க்கில் இருந்த அவர்களுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அவர் தெரிவு செய்திருக்கும் 3வது பாடலை கேட்பதற்கு முதல் அன்பு உறவுகளை உங்களுக்காக நான் திரும்ப எங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் அனுப்புங்கள், அல்லது எங்களுடைய வைபருக்கு அனுப்புங்கள். எங்களுடைய மின்னஞ்சல் tiatamil@kodmail.fr. 5 பாடல்களை தெரிவு செய்யுங்கள் அன்புறவுகளை. நீங்கள் எந்த இடம், எங்கே கல்வியேற்றீர்கள், என்ன பாடல் உங்களுக்கு பிடிக்கும், பிடித்த நடிகையை பற்றி எழுதுங்கள், உங்களுக்கு பிடித்த பாடகர் பாடகியை பற்றி எழுதுங்கள், இசையமைப்பாளரை பற்றி எழுதுங்கள். அப்படியே எழுதி போட்டு அனுப்பிவிடுங்கள். நீங்கள் டக்கண்டு நாங்கள் மிச்சத்தை எல்லாம் நாங்கள் அங்காலே மெருகூட்டுவது எங்கள் பொறுப்பு. அதை பற்றி ஒன்றும் நீங்கள் கவலைப்படாதீர்கள். இப்பொழுதுதானே இந்த மாதிரி உடனடியாக ஒரு நினைச்ச பொழுதில் உலகத்துக்கு ஒரு நொடி பொழுதிலேயே எல்லாமே போய் சேருகின்றது. அந்த காலம் மாதிரி இல்லை, இந்த காலம் கைவிரலே உங்களுடைய விஷயங்கள் இருக்கின்றது. அடுத்த பாடல் ஒரு நிகழ்ச்சியில் நிறைவு செய்யக்கூடிய ஒரு அழகான பாடல், வாணியம்மாவோடு ஜேசுதாஸ் பாடிய பாடல். இருவரும் பாடலை அட்டகாசமாக பாடியிருக்கின்றார்கள். எங்களுடைய மெல்லிசை மாமன்னருடைய இசை பாடலை கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் இயற்றியிருக்கின்றார். இந்த திரைப்படத்தில் நடித்திருக்கின்றார் விஜயகுமார், சுஜாதா அவர்கள். பாடல் காட்சி மிக அழகாக இருக்கின்றது. இந்த படத்தை 1977 வந்த திரைப்படம், மற்றது கிருஷ்ணன் பஞ்சு அவர்களுடைய இயக்கத்தில் வந்த திரைப்படம். அழகான என்ன தவம் செய்தேன் என்ற திரைப்படத்திலிருந்து அழகான பாடலை, இந்த பாடலெல்லாம் நாங்கள் ஒளிபரப்புவதே இல்லை. 77, 80, 20, 23, 23, 26, 49 வருடங்கள். 50 வயது கூட கொண்டாடவில்லை, ஆனால் பாடல் அந்த மாதிரியே இருக்கின்றது. சுபாசினியுடைய நெஞ்சுக்குள்ள உதித்த பாடல், அந்தியில் சந்திரன் வருவதேனோ என்ற பாடல். இந்த பாடலை சுபாசினிக்காக நாங்கள் அனுப்பி வைக்கின்றோம். இதோ சுபாசினி நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வருகின்ற பாடல் உங்களுக்காக உங்கள் இல்லம் தேடி வருகின்றது. கேட்டு மகளுங்கள்.

ஒலித்து பாடலோடு நிறைவேற்ற வருகின்றது. இன்றைய நேராக இன்று பிரதியோடாக கலந்து கொண்டு சிறப்பித்தவர் திருமதி சுபாஷினி பத்மநாதன் அவர்கள். ஜெர்மனி ஸ்டோல்பர்க்கில் இருந்து அவர்களுக்கும் நமது இதயபூர்வ நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருந்த அன்பு உறவுகளுக்கும் நமது இதயபூர்வ நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றது இன்றைய நேயர்.

0: ஹாய் தேவி, டிஆர்டி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பாட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
1: எத்தனை பேருக்கு?
0: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
1: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வந்துட்டாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
0: ஓ, அப்படி என்ன? டிஆர்டியில சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice. Thank you.
2: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபம் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால், 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி சைபர் 1 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.

0: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
1: நூலுலகம் .com. புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்ததென்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணைய தளத்தில் நூலகம் இணையத்தினை ஊடாக
2: விவரங்களுக்கு
3: அகத்தில புண்ணாங்காடி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
4: உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறது
3: விடாது இங்க போங்க போங்க.
5: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோர் Paris La Chapelle
6: 11 à 13 rue Caille 75 000 de Paris
5: VT Superstore Gala Gonesse Sassadil
6: 5 rue Marcel Cerdan 95 140 Garges et Gonesse
5: Mélodie et Tordre-Gilakke VT Cash and Curry Paris La Chapelle Tordre Televisi Lakkam Cyber 1 40 Cyber 5 Cyber 7 18 சாசல் காலா கோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா, புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா, ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா, உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா, வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ஸ்ட்ராஸே 3098 கோனிட்ஸ் சுவிஸ் கோனிட்ஸ் மெக்மாஸ்க் அருகாமையில்.
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: இலக்கம் 031-971-2750 கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் இணையதளத்தின் ஊடாக புத்தகங்களை விற்று வருகின்ற www.noolagam.com இணையதளத்தினர், அதனை தொடர்ந்து வரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் வனத்தினர், சாசல் கார்ஜ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் வனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டில் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்றவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் தாக்கரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத்தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாவண்ணா அரியநேந்திரனை கட்சியிலிருந்து நீக்கியமைக்கு எதிராக தமிழரசு கட்சியின் தற்போதைய பதில் தலைவர் மற்றும் பதில் செயலாளர் உள்ளிட்ட 5 பேருக்கு எதிராக மட்டக்களப்பு மாவட்ட நீதிமன்றத்தில் இன்று வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு அரியநேந்திரனை கட்சியின் உப விதிகளுக்கு எதிராக நீக்கியமைக்கு எதிராக தற்போதைய கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம், பதில் செயலாளர் எம் எஸ் சுமந்திரன், முன்னாள் பொதுச் செயலாளர் சத்தியலிங்கம், நிர்வாக செயலாளர் குணநாயகம் மற்றும் தமிழரசு கட்சிக்கு எதிராக சிரேஷ்ட சட்டத்தரணி பிரேம்நாத் ஊடாக இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கினை மாவட்ட நீதவான் இன்று எடுத்துக்கொண்ட போது எதிர்வரும் டிசம்பர் 16 அடுத்த வழக்கினை நீதவான் தேதியிட்டிருக்கிறார். மன்னார் மாவட்ட பொது மருத்துவமனையில் இந்திய அரசின் 600 மில்லியன் ரூபாய் நிதியுதவியுடன் நிர்மாணிக்கப்பட உள்ள புதிய விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவுக்கான அடிக்கல் நடும் நிகழ்வு இன்று ஜனாதிபதி தலைமையில் நடைபெற்றது.
1: ஜனாதிபதி அருண் குமார் திசாநாயக்க தலைமையில் இன்று காலை இந்த நிகழ்வு இடம்பெற்றுள்ளது. இன்றைய நிகழ்வில் சுகாதார அமைச்சர் நரேந்திர ஜெயதேசர், வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன், இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் சாமற்றன், அரசு அதிகாரிகள் பலரும் பங்கேற்றிருந்தனர். இந்திய அரசாங்கத்தின் 600 மில்லியன் ரூபாய் நிதியுதவியின் கீழ் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் புதிய விபத்து அவசர சிகிச்சை பிரிவுக்கான கட்டிடம் நிர்மாணிக்கப்பட உள்ளது.
2: இந்திய அரசாங்கத்தின் 600 மில்லியன் ரூபாய் நன்கொடை உதவியுடன் உருவாகுள்ள இந்த பிரிவு அவசர நிலைமைகளில் எமது மக்களுக்கு விரிவானதும் ஒருங்கிணைந்ததுமான கணித சேவையை வழங்குவதற்கு மிகவும் முக்கியமானதாக அமையும். மன்னார் மாவட்ட மக்களின் சார்பில் இந்த பெறுமதியான உதவிக்காக இந்திய மக்களுக்கும், இந்திய அரசாங்கத்துக்கும், இந்திய பிரதமர் மேம்பதங்கிய நரேந்திர மோடி அவர்களுக்கும், இங்கு பிரதிநிதித்துவப்படுத்தும் இந்திய உயர்ஸ்தானிகர் அவர்களின் ஊடாக எனது மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேம்பதங்கிய ஜனாதிபதி அவர்களே, கடந்த 2 ஆண்டுகளாக தாங்கள் நாட்டை வழிநடத்தி வரும் காலப்பகுதியில் வடக்கு மாகாணத்தின் தேவைகள் தொடர்பில் தேசிய மட்டத்தில் கிடைத்து வரும் கவனம் குறிப்பிடத்தக்க வகையில் அதிகரித்திருப்பதை நாம் உணர்ந்து வருகின்றோம். ஊழல் ஒழிப்பு, போதைப் பொருள் ஒழிப்பு உள்ளிட்ட தங்கள் முன்னெடுத்து வரும் தேசிய விலை திட்டங்களின் பின்னால் நமது மக்களும் உறுதியாக அணிதிரண்டு நிற்கின்றனர். நாட்டின் நலனையும் அதன் எதிர்காலத்தை முன்னிறுத்தி தாங்கள் வழங்கி வரும் தலைமைத்துவம் உண்மையிலேயே அளப்பரியது. அதேவேளை வடக்கு மக்களும் இந்த நாட்டின் இனிய மக்களுக்கு இணையான உரிமைகளுடன் வாய்ப்புகளுடனும் கண்ணியமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற நோக்கில் எமது மாகாணத்தின் மீது தாங்கள் செலுத்தி வரும் விசேட கரிசனைக்கு நாங்கள் நன்றியுடையவர்களாக இருக்கின்றோம். வெளிநாட்டு ராஜதந்திரிகள், உலக வங்கி உள்ளிட்ட சர்வதேச நிறுவனங்கள் மற்றும் அபிவிருத்தி பங்காளிகளிடம் வடக்கு மாகாணத்தின் அபிவிருத்தி தேவைகளுக்கு முன்னுரிமை வழங்குமாறு தாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருவது எமது மக்கள் மீதான தங்களது அக்கறைக்கு ஒரு தெளிவான சான்றாகும். வடக்கை நாட்டின் ஊரமாக அல்ல, நாட்டின் ஒட்டுமொத்த முன்னேற்றத்தின் ஒரு முக்கிய அங்கமாக பார்க்க வேண்டும் என்ற தங்களது அணுகுமுறையை இன்று நாம் காணும் இந்த மாற்றத்தின் அடிப்படையாக நான் கருதுகின்றேன். வடக்கு மாகாண சபைக்கு கிடைக்கும் நிதி ஒதுக்கீடுகளும் கடந்த காலங்களுடன் ஒப்பிடுகையில் கணிசமான அதிகரித்துள்ளன. கடந்த ஆண்டு நமக்கு ஒதுக்கப்பட்ட நிதியில் 99% நாம் திறம்பட பயன்படுத்தியுள்ளோம்.
0: தொடர்ந்து ஜனாதிபதி அவர்கள் அரச ஊழியர்களுடன் கலந்துரையாடியிருந்தார். அவர்களுடன் போட்டோவும் எடுத்துக்கொண்டார். தொடர்ந்து வவனியா மாவட்டத்தின் வவனியா பிரதேச செயலர் பிரிவுக்குட்பட்ட அரியா மருதமடு குளம் தொடர்பில் முன்வைக்கப்பட்டு வரும் பல்வேறு முறைப்பாடுகளை ஆராய்ந்து அவற்றுக்கு ஒழுங்குமுறையானதும் நிரந்தரமானதான தீர்வை எட்டுவதற்குரிய நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகனின் தலைமையில் நடைபெற்ற உயர்மட்ட கலந்துரையாடலில் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அரியா மருதமடு குளம் தொடர்பில் சிலரால் தொடர்ச்சியாக பல்வேறு அரச திணைக்களகங்களுக்கு முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்டு வந்த நிலையில் பிரச்சினையின் உண்மையிலேயே நேரில் ஆராய்ந்து அந்த பகுதி மக்களுடன் கலந்துரையாடி தீர்வு காண வேண்டும் என்று வடக்கு மாகாண விவசாய அமைச்சின் முன்னேற்ற மீளாய்வு கூட்டத்தின் போது ஆளுநர் அறிவுறுத்தியிருந்தார். அதற்கு அமைவாக நேற்று முதற்கட்டமாக அங்கு களப்பயணம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இதன்போது ஆளுநர் வேதநாயகன், நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன், வவுனியா மாவட்ட செயலர், வடக்கு மாகாண விவசாய அமைச்சின் செயலாளர், மேலதிக மாவட்ட செயலாளர், வவுனியா பிரதேச செயலாளர், மாகாண நீர்ப்பாசன திணைக்கள பணிப்பாளர், வவுனியா பிரதி நீர்ப்பாசன பணிப்பாளர், கமநல அபிவிருத்தி பிரதி ஆணையாளர், கிராம அலுவலர் மற்றும் அந்த பகுதி மக்கள் ஆகியோர் குளப்பகுதிக்கு நேரில் சென்று நிலைமைகளை பார்வையிட்டு மக்களுடன் கலந்துரையாடியிருந்தார்கள். இதன்போது தனிநபர் ஒருவரால் ஏற்படுத்தப்படுவதாக கூறப்படும் இடையூறுகள் தொடர்பில் பொதுமக்களாலும் பொது அமைப்புகளாலும் பல்வேறு முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்டன. அரச திணைக்களகங்களின் அறிவுறுத்தல்களுக்கு அமைவாக செயற்படாமல் தன்னிச்சையான முறையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதால் ஏனைய விவசாயிகள் பாதிக்கப்படுவதாக

ஏற்படுத்துவது குறித்து முக்கிய கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது. இந்த திட்டம் இரு நாடுகளுக்கு இடையிலான பயணம், சுற்றுலா மற்றும் மக்கள் தொடர்புகளை மேலும் இலகுபடுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வர்த்தகம், முதலீடு, சுற்றுலா, தொழிலாளர் இடப்பெயர்வு, கல்வி, கடல்சார் பாதுகாப்பு மற்றும் கலாச்சார பரிமாற்றங்கள் உள்ளிட்ட பல துறைகளில் ஒத்துழைப்பை மேலும் விரிவுபடுத்துவது குறித்து இருதரப்பினரும் கலந்துரையாடியிருக்கிறார்கள். இலங்கை தாய்லாந்து உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதற்கும் இருநாட்டு மக்களின் பரஸ்பர நன்மைக்காக நடைமுறை சாத்தியமான துறைகளில் கூட்டுப் பணிகளை முன்னெடுத்து செல்வதற்கு இரு நாடுகளும் இணக்கம் தெரிவித்துள்ளன. மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளிபர திணைக்கழகத்தின் அண்மைய கால தரவு அறிக்கையின்படி கடந்த ஆண்டில் இலங்கையில் வேலையின்மை விகிதம் 3.9% காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதேவேளை தேசிய ரீதியிலான தொழிலாளர் பங்களிப்பு வீதம் 41.4% இருக்கிறது. 17 மில்லியனுக்கு அதிகமாக உழைக்கும் வயதுடைய மக்கள் தொகையில் சுமார் 8.6 மில்லியன் பேர் பொருளாதார ரீதியாக எந்தவித தீவிர பங்களிப்பையும் வழங்கவில்லை என்று அந்த தரவுகள் சுட்டிக்காட்டுகின்றன. மேலும் சில தொழிலாளர்களுக்கான வேலை பாதுகாப்பு தொடர்ந்தும் வரம்புக்குட்பட்டதாகவே உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மொத்த தொழிலாளர்களில் சுமார் 60.5% பேர் நிரந்தர ஊழியர்களாக உள்ள நிலையில் ஏனையோர் தற்காலிக வேலைகள், சுயதொழில் அல்லது ஊதியமற்ற குடும்ப உழைப்பில் ஈடுபட்டுள்ளதாக அந்த அறிக்கை தெரிவிக்கிறது. இலங்கையின் அரச பல்கலைக்கழக அமைப்பில் நீடித்து வரும் கடுமையான பிரச்சனைகளுக்கு உடனடியாக முறையான தீர்வுகளை வழங்க அரசாங்கம் முன்வர வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த வாரத்தை கருப்பு வாரமாக பிரகடனப்படுத்த பல்கலைக்கழக ஆசிரியர்கள் சங்கங்களின் சம்மேளனம் தீர்மானித்துள்ளது. இதுகுறித்து பல்கலைக்கழக விரிவுரையாளர் சங்கங்களின் சம்மேளனத்தின் செயலாளர் சிரேஷ்ட விரிவுரையாளர் சாரதத்த இலங்கசிங்க கருத்து தெரிவித்தார். நாட்டின் பல்கலைக்கழக கட்டமைப்பானது இருண்ட எதிர்காலத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அரசாங்கத்தின் மௌன போக்குக்கு தீவிர எதிர்ப்பை பதிவு செய்யும் வகையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். இந்த போராட்டத்தின் முதற்கட்டமாக நாடு முழுவதிலும் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களின் பிரதான வாசல்களிலும் கருப்பு கொடிகளை ஏற்றி வளாகங்களை சுற்றி கருப்பு கொடிகளால் அலங்கரிக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. அத்துடன் புதன்கிழமை அன்று அனைத்து அதாவது இன்று அனைத்து பல்கலைக்கழக விரிவுரையாளர்களும் மற்றும் ஆசிரியர்களும் கருப்பு நிற ஆடைகளை அணிந்து பணிக்கு சமூகம் அளித்து தங்களது கண்டனத்தை வெளிப்படுத்துவார்கள். இதன் பின்னரும் முறையான தீர்வு கிடைக்காவிட்டால் பொதுமக்கள் மற்றும் மாணவர் அமைப்புகளுக்கு இதுகுறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தி தொழிற்சங்க போராட்டங்களை அடுத்த கட்டத்துக்கு தீவிரமாக எடுத்து செல்ல முடிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக அரசாங்கத்துடன் பல சுற்று பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு பல்வேறு முன்மொழிவுகளும் உடன்பாடுகளும் எட்டப்பட்ட போதிலும் அவை எதுவுமே நடைமுறை பயன்பாட்டுக்கு வரவில்லை. இதன் காரணமாக பல்கலைக்கழக கல்வித்துறை பெரும் வீழ்ச்சியை சந்தித்து வருகிறது. குறிப்பாக உயர்தர பரீட்சை எழுதி பல்கலைக்கழக பிரவேசத்துக்காக காத்துக் கொண்டிருக்கும் 2025 மற்றும் 2026 ஆண்டு மாணவர்களை பல்கலைக்கழகங்களுக்குள் உள்வாங்க முடியாத அவலநிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் பல வருடங்களாக தமது பிள்ளைகளின் உயர்கல்வியை கனவாக கொண்டுள்ள பெற்றோர்களும் மாணவர்களும் பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாகியிருக்கிறார்கள். இதற்கிடையில் பிரதமர் மற்றும் கல்வி அமைச்சருடன் நடைபெறவுள்ள பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது ஏற்று அதில் பங்கேற்பதற்காக தீர்மானிக்கப்பட்டுள்ளது. வெறும் வாக்குறுதிகளுடனான பேச்சுவார்த்தைகளால் எந்த பயனும் இல்லை என்பதை தெளிவுபடுத்தியுள்ளது. புதிய அரசாங்கம் அமைக்கப்பட்ட பின்னரும் கல்வித்துறை சார்ந்த சிக்கல்களுக்கு உரிய தீர்வு கிடைக்கவில்லை என்பதால் இந்த முறை அரசாங்கத்திடமிருந்து தெளிவான மற்றும் உறுதியான தீர்வுகள் கிடைக்கும் வரை ஆரம்பித்துள்ள தொழிற்சங்க போராட்டங்களை எந்த காரணம் கொண்டும் கைவிடப் போவதில்லை என்று அவர் குறிப்பிட்டார். கொழும்பு துறைமுக நகரத்தில் பிரம்மாண்டமான திட்டத்தை முன்னெடுப்பதற்காக பிரெம் மெல்வா லிமிடெட் நிறுவனத்தை மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த முதன்மை வணிகமாக பெயரிடுவதற்கும் அதற்குரிய சலுகைகள் மற்றும் ஊக்குவிப்புகளை வழங்குவதற்கும் அமைச்சரவை அங்கீகாரத்தை வழங்கியுள்ளது. பிரேம் மெல்வா நிறுவனம் எதிர்வரும் சில ஆண்டுகளில் 112.2 மில்லியன் டாலர் மற்றும் 15.9 பில்லியன் இலங்கை ரூபாவை முதலீடு செய்ய இருக்கிறது. இந்த மாபெரும் முதலீட்டின் மூலம் கொழும்பு துறைமுக நகரத்தில் அடையாளம் மிக்க கலப்பு பயன்பாட்டு நீர்முனை அபிவிருத்தி திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் சுமார் 800 பேருக்கு புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன.

0: 2021 ஆண்டின் 11 இலக்க கொழும்பு துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழு சட்டத்தின் கீழ் வணிகம் ஒன்றை மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த முதன்மை வணிகமாக பெயரிடுவதற்கும் அத்தகைய வணிகங்களுக்கு வரி விலக்குகள் அல்லது ஊக்குவிப்புகளை வழங்குவதற்கும் அமைச்சரவையின் அங்கீகாரம் அவசியமாகும். அதற்கமைய துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழு சட்டத்தின் ஏற்பாடுகளை பின்பற்றி உத்தேசிக்கப்பட்டுள்ள விலக்குகள் மற்றும் ஊக்குவிப்புகளை வழங்குவதற்கும் பிரைம் நெல்வா நிறுவனத்துக்கு முதன்மை வணிக அந்தஸ்தை வழங்குவதற்கும் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக ஜனாதிபதி சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை தற்போது அங்கீகாரத்தை வழங்கியிருக்கிறது. 2025-2026 மதிப்பீட்டு ஆண்டுக்கான வருமான வரியின் இறுதிப்பணத்தை செலுத்துவதற்கான கடைசி தேதி 2026 செப்டம்பர் 30 என்று வரி செலுத்துவோருக்கு உள்நாட்டு இறவரி திணைக்களம் நினைவூட்டியிருக்கிறது. அபராதங்கள் மற்றும் வட்டி விதிக்கப்படுவதை தவிர்க்கும் வகையில் வருமான வரி செலுத்த வேண்டிய தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்கள் தங்களது வரிகளை செப்டம்பர் 30 முன்னதாக அல்லது அன்றைய தினத்துக்குள் செலுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளார்கள். இந்த அறிவிப்பு நிறுவன வருமான வரி, தனிநபர் வருமான வரி மற்றும் பங்காண்மைக்கான வருமான வரி ஆகியவற்றை பொறுத்தும் வரிகளை ஐஆர்டியின் இணையவழி வரி செலுத்தும் தளம் ஆன்லைன் டாக்ஸ் பேமெண்ட் பிளாட்ஃபார்ம் மூலமாக செலுத்தலாம். அத்துடன் நிறுவன வருமான வரி, தனிநபர் வருமான வரி மற்றும் பங்காண்மை வருமான வரிகளை இலங்கை வங்கியின் எந்தொரு கிளையிலும் செலுத்த முடியும். வரிகளை செலுத்த தவறினால் அல்லது தாமதமாக செலுத்தினால் அபராதம் மற்றும் வட்டி விதிக்கப்படும் என்றும் தாமதமாக செலுத்துவதற்காக விதிக்கப்படும் வட்டியை தள்ளுபடி செய்யவோ குறைக்கவோ முடியாது என்று திணைக்களம் எச்சரிக்கையை விடுத்திருக்கிறது. கொழும்பு மாவட்டத்துக்குள் கழிவுநீர் அகற்றுதல் மற்றும் திண்ம கழிவு முகாமைத்துவ பிரச்சினைகளை ஒரு தேசிய தேவையாக கருதி அதற்கான நிலையான தீர்வுகளை வழங்குவதற்கு அனைத்து நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து செயற்பட வேண்டும் என்று பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய நேற்று நடைபெற்ற சந்திப்பிலே அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறார்.
1: கொழும்பு மாவட்ட செயலகத்தில் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியவின் தலைமையில் நடைபெற்றது. இதில் அரசியல்வாதிகள், அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றனர்.
2: இவற்றுக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு நாம் அனைத்து நிறுவனங்களையும் கேட்டுக் கொள்கின்றோம். இந்த திட்டங்கள் நிறைவேறும் நிலைக்கு அனைவரும் தலையீடு செய்ய வேண்டும். நமக்கு சில குறிப்பிட்ட பொறுப்புகள் உள்ளன. அந்த பொறுப்புகளுக்கு அமைய இவை நிறைவேற்றப்பட வேண்டிய திட்டங்களாகும். இனிமேலும் தாமதிக்க முடியாது. இல்லையெனில் கொழும்பு மாவட்டத்திற்கு பெரியது ஒரு பிரச்சனை வரவுள்ளது. குறிப்பாக 2027 ஆண்டில் இருந்து நாம் கழிவு முகாமைத்துவம், வெள்ளக்கட்டுப்பாடு போன்ற விடயங்களுக்கு அதிக முன்னுரிமை வழங்க உள்ளோம். எனவே அவற்றுக்காக நிறுவனங்களுக்கு இடையில் ஒரு ஒருங்கிணைப்பு ஏற்பட வேண்டும். அவை தங்களின் எல்லைகளுக்குள் மாத்திரம் முடங்கி இருக்காமல் மாவட்டத்திற்குள் இடம்பெற வேண்டிய திட்டங்களுக்கு அனைவரின் பங்களிப்பையும் வழங்குமாறும் நான் கேட்டுக் கொள்கின்றேன்.
1: கடந்த ஆண்டுகளின் புள்ளி விவரங்கள் மற்றும் வரைபடங்களை ஆராயும் போது ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. எனவே அதனை குறைத்துக் கொள்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறும் பிரதமர் கோரிக்கை விடுத்துள்ளார். அடுத்த வருடம் ஜூன் மாதத்துக்கு முன்னரே விசேட டெங்கு ஒழிப்பு திட்டங்களை ஆரம்பிக்குமாறும் பிரதமர் வலியுறுத்தினார். கடந்த மாதங்களுடன் ஒப்பிடுகையில் செப்டம்பர் மாதத்தின் முதல் வாரவளவில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கையில் 40% வரை குறைவடைந்துள்ளதாக கொழும்பு மாவட்ட பிரதம சுகாதார வைத்திய அதிகாரி இதன்போது சுட்டிக்காட்டினார்.
0: தொடர்ந்து பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் என்று அழைக்கப்படும் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் எதிர்வரும் 29 வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார். இந்த வழக்கு தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் சிவனேசத்துறை சந்திரகாந்தனுக்கு விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது. இத்தொடர்பான மேலதிக சட்ட நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் முதற் பெண்மணி சிராந்தி ராஜபக்ச இன்று அதிகாலை கட்டுநாயக்கா பண்டார் நாயக்கா சர்வதேச விமான நிலையத்திலிருந்து சிங்கப்பூர் புறப்பட்டு சென்றுள்ளார். எதிர்வரும் 24 நிதிக்குற்ற புலனாய்வு பிரிவுக்கு அழைக்கப்பட்டிருந்த போதிலும் அவர் வெளிநாடு சென்றதாக நிதிக்குற்ற புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது.
1: சிறிய கணக்கு தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்கமையவே ஸ்ரீலாந்தி ராஜபக்சவுக்கு எதிர்வரும் 24ஆம் தேதி போலீஸ் நிதி குற்ற விசாரணை பிரிவில் முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அவரது இளைய மகனான ரோஹித் ராஜபக்சவின் மாமியாரான ஆண்டி லிவேனாவும் ஸ்ரீலாந்தி ராஜபக்சவுடன் இந்த பயணத்தில் இணைந்து கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அவர்கள் இன்று அதிகாலை 1:10 சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் விமானம் மூலம் சிங்கப்பூர் நோக்கி புறப்பட்டு சென்றுள்ளனர். இதனிடையே முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாரியார் ஸ்ரீலாந்த ராஜபக்ச நிதி குற்ற விசாரணை பிரிவினால் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த நிலையில் நாட்டை விட்டு வெளியேறியதாக வெளியாகும் ஊடக செய்திகள் உண்மைக்கு புறம்பானவை என தெரிவித்து ராஜபக்ச குடும்பத்தினரின் உறுப்பினர் ஒருவர் அதற்கு பதில் வழங்கியுள்ளார். அவர் தனியார் வைத்திய சாலை ஒன்றிலிருந்து நேரடியாகவே விமான நிலையத்துக்கு வந்ததாகவும் அந்த உறுப்பினர் குறிப்பிட்டார். அத்துடன் நிதி குற்ற விசாரணை பிரிவில் முன்னிலையாகி வாக்குமூலம் ஒன்றை வழங்குமாறு இதற்கு முன்னர் எவ்வித அழைப்பாணையும் அவருக்கு விடுக்கப்பட்டிருக்கவில்லை எனவும் அந்த உறுப்பினர் மேலும் தெரிவித்துள்ளார். விமானம் இன்று அதிகாலை 12:50 புறப்படவிருந்த நிலையில் விமான நிலையத்தின் நுழைவாயிலுக்கு அருகில் வைத்து விமான நிலைய அதிகாரி ஒருவரினால் திடீரென குறித்த கடிதம் அவரிடம் கையளிக்கப்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார்.
0: தொடர்ந்து சட்டவிரோதமான முறையில் சொகுசு வாகனம் ஒன்றை வைத்திருந்தமை தொடர்பில் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோவுக்கு எதிரான வழக்கினை எதிர்வரும் அக்டோபர் மாதம் 28ஆம் தேதி விசாரணைக்கு எடுக்குமாறு கொழும்பு நீதவான் பசந்த அமரசேன இன்று உத்தரவு பிறப்பித்தார். இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதன்போது பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ள சந்தேக நபரான முன்னாள் அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோ நீதிமன்றத்தில் முன்னிலையாகி இருந்தார். சந்தனவர் சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி சம்பத் மெண்டிஸ் இது மோட்டார் வாகன கட்டளை சட்டத்தின் கீழ் தொடரப்பட்ட வழக்கு என்று நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு வந்தார். எவ்வாறாயிருப்பினும் இந்த வழக்கு விசாரணையை எதிர்வரும் அக்டோபர் மாதம் 28ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பதாக நீதவான் உத்தரவு பிறப்பித்தார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திசைக்குட்டி ஆராய்ச்சி நிதி குற்ற பிளவு பிரிவில் இன்று முன்னிலையாகியிருந்தார்.
2: போலீஸ் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவினரால் முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகளுக்கு அமையவே அவர் அங்கு அழைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். வாக்குமூலம் வழங்குவதற்காக இன்று காலை 10 மணி அளவில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திஸ்ஸ குட்டியாராய்ச்சி விசாரணை பிரிவிற்குள் சென்றதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார்.
0: தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச இன்று கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் நீதிமன்ற வளாகத்தை சுற்றியுள்ள பாதுகாப்பை போலீசார் பலப்படுத்தியிருந்தார்கள்.
1: நாமல் ராஜபக்ச கடந்த 13ஆம் தேதி இந்த வழக்கின் சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ளார். சட்டமாதிபரின் ஆலோசனைக்கு அமைவாகவே இந்த வழக்கில் நாமல் ராஜபக்ச சந்தேக நபராக பெயரிடப்பட்டார். ஏபஸ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டின் பேரில் லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்ட நாமல் ராஜபக்ச எதிர்வரும் 18ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார்.
0: தொடர்ந்து உரிய கேள்வி பத்திர நடைமுறைகளை பின்பற்றாமல் அதிவேக நெடுஞ்சாலைக்கான 2 போக்குவரத்து அனுமதி பத்திரங்களை வழங்கி அரசாங்கத்துக்கு 41 லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்படுத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டிருக்கின்ற மேல்மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் முன்னாள் தலைவர் பிணையில் செல்வதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். நேற்று கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதரகம முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே சந்தேக நபரை பிணையில் செல்ல நீதவான் உத்தரவு பிறப்பித்தார். இதன்படி மேல்மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் முன்னாள் தலைவரும் பேருவளை பிரஸ் சபையின் முன்னாள் தலைவரும் முன்னாள் மாகாண சபை உறுப்பினருமான பிரசன்ன சஞ்சீவ என்பவரே பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அத்துடன் சந்தேக நபருக்கு தலா 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீரப்பிணைகள் விதிக்கப்பட்டிருப்பதோடு அவருக்கு வெளிநாடு செல்வதற்கும் நீதவான் தடை விதித்திருக்கிறார். 2020ஆம் ஆண்டில் கடுவல கொள்ளுப்பட்டி வீதிக்கான போக்குவரத்து அனுமதி பத்திரம் மற்றும் மகரகம முரட்டுவ பயணிகள் போக்குவரத்து அனுமதி பத்திரம் ஆகியவற்றுக்கு உரிய கேள்வி பத்திர நடைமுறைகளை பின்பற்றாமல் அதிவேக நெடுஞ்சாலை போக்குவரத்துக்கான 2 அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டதாக கையூட்டல் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழு நீதிமன்றத்துக்கு தெரிவித்திருந்தது. இதன் மூலம் அரசாங்கத்துக்கு 41 லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாகவும் ஆணைக்குழு நீதிமன்றத்தில் அறிவித்திருக்கிறது. இஸ்லாம் மதத்தை அவமதித்ததாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகுட அத்தே ஞானசாரத்தேருக்கு எதிரான வழக்கு இதுவரம் 30ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று கொழும்பு மேல்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. முன்னதாக வழங்கப்பட்ட ஜனாதிபதியின் பொது மன்னிப்பு செல்லுபடியற்றது என்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கின்ற நிலையில் ஞானசாரத்தேரர் கொழும்பு மேல்நீதிமன்றத்தில் முன்னிலையாகியிருந்தார். இதனைத் தொடர்ந்து வழக்கு விசாரணையை நீதிமன்றம் ஒத்திவைத்திருக்கிறது. வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள முன்னாள் அரச புலனாய்வு பிரிவின் பிரதானி சுரேசலையின் உடல்நிலை தொடர்பான மருத்துவ அறிக்கைகளை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்காமை தொடர்பில் இதுவரும் 22ஆம் தேதி நீதிமன்றத்தில் முன்னிலையாகி விளக்கம் அளிக்குமாறு கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் படிப்பாளருக்கு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் அழைப்பாணையை பிறப்பித்திருக்கிறது. இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது முறைப்பாட்டாளர் சார்பில் மன்றில் முன்னிலையான மெலிய சொலிசிட்டர் ஜெனரல் திலிப் பீரிஸ் விடுத்த கோரிக்கையை பரிசீலித்த பின்னரே கொழும்பு கோட்டை நீதவான் பசந்த அமரசேன இந்த உத்தரவை பிறப்பித்தார். வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது குற்றப்படைவு திணைக்கழகத்தின் அதிகாரிகளுடன் மன்றில் முன்னிலையான மெலிய சொலிசிட்டர் ஜெனரல் திலிப் பீரிஸ் விடயங்களை முன்வைக்கையில் இந்த சந்தேக நபர் வைத்தியசாலையில் தங்கி சிகிச்சை பெற வேண்டுமா இல்லையா என்பது தொடர்பில் நீதிமன்றத்துக்கு அறிக்கை சமர்ப்பிக்குமாறு கடந்த 2ஆம் தேதி கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் படிப்பாளருக்கு நீங்கள் உத்தரவிட்டிருந்தீர்கள். அந்த மருத்துவ அறிக்கை இதுவரை கிடைக்கப்பெறவில்லை. குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் இது தொடர்பில் கேட்டபோது அதனை புலனாய்வு அதிகாரிகளுக்கு வழங்க முடியாதென்றும் நீதிமன்றத்துக்கே அனுப்புவதாகவும் தேசிய வைத்தியசாலை தெரிவித்துள்ளது. ஆனாலும் அந்த அறிக்கை இதுவரை அனுப்பப்படவில்லை. இங்கு ஒரு பெரிய மருத்துவ சதி திட்டமிட்டு நடைபெறுகிறது. இதயமாற்று அறுவை சிகிச்சை செய்தாலும் 10 முதல் 15 நாட்கள் மட்டுமே வைத்தியசாலையில் தங்கியிருப்பார்கள். ஆனால் இந்த சந்தேக நபர் சுமார் 100 நாட்கள் வைத்தியசாலையில் தங்கியுள்ளார். அவருக்கு சிகிச்சைக்காக பற்களை நிரப்புதல் காதுகளை சுத்தம் செய்தல் போன்ற சிகிச்சைகள் மட்டுமே செய்யப்பட்டுள்ளன. தற்போது அவரது இதய துடிப்பை சீராக்கும் கருவி மட்டுமே பொருத்தப்பட்டுள்ளது. அது ஒன்றும் மிகப்பெரிய சத்திர சிகிச்சை அல்ல. அவர் 2 காரணங்களுக்காகவே வைத்தியசாலையில் தங்கியுள்ளார். முதலாவது விசாரணைகளை சீர்குலைப்பது, 2வது அவருக்கு மேலே உள்ள நபர்களை பாதுகாப்பது. ஒரு சந்தர்ப்பத்தில் இவர் மனநிலை அறிக்கையை சமர்ப்பித்து கைது செய்யப்படுவதிலிருந்து தப்பிக்க முயன்றார். அதன் பின்னர் அவரது முதலாளிகளுக்கு எதிராக வெளிநாட்டு பயண தடை விதிக்கப்பட்டதும் 3 நாட்களில் அவர் உண்ணாவிரதத்தை தொடங்கினார். இந்த சந்தேக நபர் வைத்தியசாலையை தனது ஓய்வறையாக மாற்றியிருக்கிறார். சந்தேக நபரின் சுகாதார நிலை குறித்து விரிவான அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பணிப்பாளருக்கு உத்தரவிடுமாறு கோரிக்கை விடுக்கின்றேன் என்று அவர் குறிப்பிட்டார். இதனைத் தொடர்ந்து விசாரணைகளின் முன்னேற்றம் குறித்து மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் நீதிமன்றத்துக்கு அறிக்கை சமர்ப்பித்தார். கனம் நீதவான் அவர்களே, இதுவரை மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளிலிருந்து உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் பேரழிவு குறித்து ராணுவ புலனாய்வு பிரிவின் குழு ஒன்று முன்னதாக அறிந்திருந்தும் எந்தொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது தெளிவாக தெரிகிறது. முதலாவது ராணுவ கவச புலனாய்வு படைப்பிரிவு வவனியா பகுதியிலிருந்தும் 3வது கவச புலனாய்வு படைப்பிரிவு கிருத்தலே பகுதியிலிருந்தும் இயங்கி வருகின்றன. கடந்த காலத்தில் அரசியல் படுகொலைகள் மற்றும் தாக்குதல்கள் இந்த கிருத்தலே புலனாய்வு முகாமில் இருந்தே மேற்கொள்ளப்பட்டன. கிருத்தலே புலனாய்வு முகாமுக்கு தகவல்களை வழங்கும் தம்பியன் என்ற தகவல் வழங்கினர் ஒருவர் உள்ளார். அவர் விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்து விலகிய ஒருவர். அவர் இந்திய உளவுத்துறையுடனும் பணியாற்றியுள்ளார். இந்த நபர் இலங்கை ராணுவ புலனாய்வு பிரிவுக்கும் தகவல்களை வழங்கி வருகிறார். இந்த தகவல் வழங்கினரை கையாளும் பொறுப்பில் கொப்ரல் சுரங்க செயற்பட்டுள்ளார். கொப்ரல் சுரங்காவுக்கு மேல் கேர்னல் ரணவீரா உள்ளார். இந்த தம்பியன் என்ற நபர் சஹரானின் நடவடிக்கைகள் குறித்து கொப்ரல் சுரங்காவுக்கு தகவல்களை வழங்கியுள்ளார். ஆனால் அந்த தகவல்கள் ராணுவ புலனாய்வு பணிப்பாளர் சுலா கொடித்துவக்கு வழங்கப்படவில்லை. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு முந்தைய தினமும் இந்த தகவல் வழங்கினர் மறுநாள் நடத்தப்பட இருந்த தாக்குதல் குறித்து ராணுவ புலனாய்வு பிரிவுக்கு தகவல் வழங்கியுள்ளார். ஆனால் ராணுவ புலனாய்வு பிரிவு எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் மௌனம் காத்துள்ளது. இது ஒரு ராணுவ வீரரின் செயலா அல்லது தேச துரோக செயலா என்று நான் கேட்க விரும்புகிறேன். தாக்குதலுக்கு முந்தைய நாள் கிடைத்த இந்த தகவல் குறித்து ராணுவ புலனாய்வு பிரிவினர் போலீசாருடன் கலந்துரையாடி இருக்கலாம், குற்றப்புலனாய்வு திணைக்களத்துடன் கலந்துரையாடி மேல் நடவடிக்கை எடுத்திருக்கலாம். ஆனால் அவர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. தாக்குதல் நடப்பதற்கு இடமளித்து பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் உடனடியாக செயற்பட்டிருந்தாலும் இந்த தாக்குதலை தடுத்திருக்க முடியும். அத்துடன் அரசியல்வாதியான ரிஷாத் பதீதீன் மற்றும் தொழிலதிபரான அலாவுதீன் தொடர்பிலும் நான் விவரிக்க எதிர்பார்க்கிறேன். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் உயிரிழந்த தற்கொலை குண்டுதாரியான இன்சாப்பின் மாமனாரே இந்த தொழிலதிபர் அலாவுதீன் ஆவார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னர் இந்த அலாவுதீன் என்பவரின் மகள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் வைக்கப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டன. ஆனாலும் 2019 கொதவ ராஜபக்ச ஆட்சிக்கு வந்த பின்னர் தடுப்பு காவலிலிருந்து இந்த பெண் உடனடியாக விடுதலை செய்யப்படுகிறார். இவ்வாறான செயல்களை செய்து கொள்வதற்காகவே சந்தேக நபரான சுரேசலை அரச புலனாய்வு பிரிவின் படிப்பாளராக நியமிக்கப்பட்டார். அவர் சஹ்ரான் பற்றிய தாவல்களை மறைத்து கீழ்மட்டத்தில் உள்ள நபர்களை மட்டுமே கைது செய்திருக்கிறார். விசாரணைகளில் வெளிவந்துள்ள தகவல்களின்படி இந்த அலாவுதீன் என்ற தொழிலதிபருக்கு சொந்தமான அதிவேக படகுகள் மூலம் சஹ்ரான் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் அவ்வப்போது இந்தியாவுக்கு சென்று இலங்கை வந்துள்ளார்கள். இதற்கமைய சஹ்ரானின் நடவடிக்கைகளுக்கு அலாவுதீன் என்ற தொழிலதிபர் ஒத்துழைப்பு வழங்கியுள்ளார். ரிஷாத் பதீதீன் என்பவர் அரசியல் புகலிடம் மற்றும் பாதுகாப்பு வழங்கியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடந்து 5 நாட்களின் பின்னர் சாய்ந்தமருது பகுதியில் உள்ள வீடொன்றில் 16 பேர் உயிரிழந்துள்ளார்கள். ராணுவர் நடத்திய தாக்குதல் காரணமாகவே இந்த நிலைமை ஏற்பட்டது. அங்கிருந்த நபர்களை உயிருடன் கைது செய்ய வாய்ப்பிருந்தது. அப்படியிருந்தும் தாக்குதல் நடத்தி இவர்கள் அனைவரையும் அழித்தது ஏன் என்பது குறித்த சந்தேகம் எழுந்துள்ளது. இந்த தாக்குதல் குறித்து தகவல் சேகரிக்க சென்ற நியாஸ் என்ற ஊடகவியலாளரும் உயிரிழந்தார். இது கிழக்கு மாகாணத்தில் ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த பகுதியாகும். இது தொடர்பிலும் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். இதன்போது குறிப்பிட்ட நீதிவான் சந்தேக நபரின் சுகாதார நிலை குறித்து 5 பேர் கொண்ட மருத்துவ குழுவிடம் அறிக்கை கோர நீதிமன்றம் உத்தரவிட்டது. அந்த அறிக்கையை தயாரிப்பதற்காக 5 பேர் கொண்ட மருத்துவ குழு கொழும்பு தேசிய வைத்தியசாலையிடம் தகவல்களை கோரியுள்ளது. அத்தகைய தகவல்கள் தேவைப்பட்டால் நீதிமன்றத்தின் ஊடாக கோருமாறு வைத்தியசாலை அவர்களுக்கு அறிவித்துள்ளது என்று சுட்டிக்காட்டினார். அதன் பின்னர் இந்த விசாரணையை எதிர்வரும் 27ஆம் தேதி வரை ஒத்திவைக்க உத்தரவு பிறப்பித்தார். கடந்த 2ஆம் தேதி நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு அமைய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சுரேசலையின் சுகாதார நிலை குறித்த அறிக்கையை சமர்ப்பிக்காமை மற்றும் 5 பேர் கொண்ட மருத்துவ குழு கோரிய தகவல்களை வழங்காமை தொடர்பில் அடுத்த வழக்கு தேதியில் நீதிமன்றத்தில் முன்னிலையாகி விளக்கம் அளிக்குமாறு கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் படிப்பாளருக்கு நீதவான் அழைப்பாணையை பிறப்பித்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். வேர்ல்ட் அத்லெட்டிக் அல்டிமேட் சாம்பியன்ஷிப் போட்டியில் ஈட்டி எறிதல் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்று இலங்கைக்கு பெருமை சேர்த்த உலக சாம்பியன் ருமேஷ் தரங்க நாடு திரும்பிய போது அவரது ஈட்டிகளுக்கு ஏற்பட்ட சேதம் தொடர்பில் துருக்கிஸ் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திடம் விளக்கம் கோரப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பான கலந்துரையாடல் நேற்று சிவில் வானூர்தி போக்குவரத்து அதிகார சபையின் வளாகத்தில் இடம்பெற்றது. இதன்போது ருமேஷ் தரங்காவின் விளையாட்டு உபகரணங்களுக்கு ஏற்பட்ட சேதம் தொடர்பில் துருக்கிஸ் ஏர்லைன்ஸின் நிறுவனத்தின் பிரதிகள் தமது வருத்தத்தை தெரிவித்ததாக கூறப்படுகிறது. அத்துடன் சம்பவம் தொடர்பில் நிறுவன ரீதியான விசாரணைகளை முன்னெடுப்பதோடு ஈட்டிகளுக்கு ஏற்பட்ட சேதம் தொடர்பில் முறையான மதிப்பீட்டை மேற்கொள்ளவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஈட்டிகளுக்கு ஏற்பட்ட சேதத்துக்கான இழப்பீட்டை விரைவாக வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் இந்த கலந்துரையாடலில் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. துறைமுகங்கள் மற்றும் சிவில் வானூர்தி போக்குவரத்து பிரதி அமைச்சர் ஜனித ரூவன் கொடித்துவக்கு தலைமையில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் துறைமுகங்கள் மற்றும் சிவில் வானூர்தி போக்குவரத்து அமைச்சின் செயலாளர் மங்கள சிவில் வானூர்தி போக்குவரத்து அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் தமிந்த ரம்புக்கவில உள்ளிட்ட அதிகாரிகளும் துருக்கிஸ் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் பிரதிகளும் கலந்து கொண்டார்கள். கொழும்பு 7 பானஸ் வீதியில் அமைந்துள்ள காணி ஒன்றுக்கு போலி உறுதியை தயாரித்து நிதியை மோசடி செய்த குற்றச்சாட்டின் பேரில் சந்தேக நபர் ஒருவர் குற்றப்புலனாய்வு திணைக்களகத்தால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களகத்தின் நிதி புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த முறைப்பாட்டுக்கு அமைவாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் இன்று களுத்துறையை நகரில் வைத்து இந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். களுத்துறை பிரதேசத்தைச் சேர்ந்த 73 வயதுடைய வயதுபர் ஒருவரே கைது செய்யப்பட்டிருக்கிறார். சந்தேக நபர் இந்த போலி ஆவணங்களை நீதிமன்ற நடவடிக்கைகளுக்காக சமர்ப்பித்திருப்பதோடு சுமார் 1 கோடி ரூபாய் பெறுமதியான சொத்தினை விற்பனை செய்து பணத்தை மோசடி செய்திருக்கிறார். சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்குள் கொண்டுவரப்பட்டு கட்நாயக்கா சர்வதேச விமானத்தின் வருகை முனையத்தில் கைவிடப்பட்டிருந்த சுமார் 1,68,00,000 3,750 ரூபா பெறுமதியான வெளிநாட்டு சிகரெட்டுகள் மற்றும் சருமத்தை பொலிவாக்கும் முகப்பூச்சுக்களை விமானிய சுங்க அதிகாரிகள் நேற்று கைப்பற்றியிருந்தார்கள். துபாயிலிருந்து எமிரேட்ஸ் விமான சேவைக்கு சொந்தமான விமானம் மூலம் நேற்று கொண்டுவரப்பட்ட 6 பயணப்பைகளிலிருந்து இவை கண்டெடுக்கப்பட்டன. 6 பயணப்பைகளில் அடைக்கப்பட்டிருந்த டொப்கன் மற்றும் பிளாட்டினம் சவுண்ட் வகையைச் சேர்ந்த 1,11,400 சிகரெட்டுகளை கொண்ட 557 சிகரெட் கார்ட்டூன்களும் தேசிய ஔடதங்கள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபை மற்றும் சுகாதார அமைச்சின் அனுமதியின்றி சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட 125 முகப்பூச்சு போத்தல்களும் கைப்பற்றப்பட்டன. கைப்பற்றப்பட்ட பொருட்களின் மொத்த பெறுமதி 1,68,3,750 ரூபாய் என்று மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. இத்தொடர்பில் முறையான சுங்க விசாரணைகளை முன்னெடுத்த அதிகாரிகள் குறித்த சிகரெட்டுகள் மற்றும் முகப்பூச்சு தொகையை அரசுடைமையாக்கியிருப்பதோடு எதிர்வரும் நாட்களில் அவற்றை அளிப்பதற்கும் உத்தரவிட்டுள்ளார்கள். இந்த பொருட்களை கொண்டுவந்து கைவிட்டு சென்ற நபர்களை அடையாளம் காண்பதற்கான விசாரணைகளை விமானிய சுங்க அதிகாரிகள் தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள். காவல்துறை சான்றிதழ் போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிபிகேட் வழங்கும் இணையதள முறைமை தற்செயலாக பராமரிப்பு பணிகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. இதனால் இணையதளம் மூலம் சான்றிதழ்களை பெறுவதில் தாமதம் நிலவுவதால் பொதுமக்கள் தமக்குரிய சான்றிதழ்களை தமது பிரதேச காவல்துறையகத்தில் நேரில் சென்று பெற்றுக் கொள்ள முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்தாதபுரம் புனித நகருக்கு செல்வதற்காக களுத்துறை தெற்கு தொடருந்து நிலையத்தை நோக்கி தண்டவாளத்தில் நடந்து சென்று கொண்டிருந்த 2 பெண்கள் தொடர்ந்து மோதியதில் உயிரிழந்து போனார்கள். இந்த சம்பவத்தில் 53 மற்றும் 58 வயதுடைய 2 பெண்களே உயிரிழந்திருக்கிறார்கள். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகிறார்கள். எல்நினோ காலநிலையின் தாக்கத்தால் எதிர்வரும் மாதங்களில் அதிக மழைப்பொழிவு ஏற்படக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் நிலச்சரிவு அபாயம் கொண்ட மாவட்டங்களில் பேரிடர் ஆயத்த நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த இலங்கை அரசு தீர்மானத்தை மேற்கொண்டுள்ளது. ஜனாதிபதி செயலகத்தில் சுற்றாடல் அமைச்சர் தம்மிக்க படப்பெத்தி தலைமையில் நேற்று நடைபெற்ற எல்நினோ காலநிலை தொடர்பான 5வது சிறப்பு அமைச்சரவை உபகுழு மற்றும் அதிகாரிகள் குழுவின் கூட்டத்தில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் வறட்சியான காலை எதிர்வரும் 2 மாதங்களில் அதிக மழைப்பொழிவு கொண்ட ஈரப்பதமான காலையாக மாறக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் ஏற்படக்கூடிய வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு உள்ளிட்ட இயற்கை பேரிடர்களை எதிர்கொள்வதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் அந்த கூட்டத்தில் விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இதன்படி அவசர காலங்களில் பொதுமக்கள் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பில் விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் பேரிடர் ஆயத்த பயிற்சிகளை நடத்தவும் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் மின்னணு மற்றும் அச்சு ஊடகங்கள் ஊடாக பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நடவடிக்கைகளை உடனடியாக ஆரம்பிக்கவும் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. சாத்தியமான பேரிடர் நிலைமைகளின் போது மக்கள் துரிதமாக செயல்படுவதை உறுதி செய்யும் வகையில் பிரதேச செயலக மட்டத்தில் செயல்பாட்டு மையங்களை அமைப்பது தொடர்பிலும் கூட்டத்தில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. நாடு தழுவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் பூச்சியியல் ஆய்வுகள் மூலம் டெங்கு பரவும் இடங்கள் தொடர்ந்தும் கண்டறியப்பட்டு வருகிறது. தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் பதில் பணிப்பாளர் மருத்துவர் கபில கண்ணங்கர இதனை தெரிவித்திருக்கிறார். அண்மை நிலவிய அதிக ஆபத்தான சூழ்நிலையுடன் ஒப்பிடுகையில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை தற்போது கணிசமாக குறைந்துள்ளது. ஆனாலும் எதிர்வரும் மாதங்களில் எதிர்பார்க்கப்படும் வடகிழக்கு பருவமழை, எல்நினோ காலநிலை மற்றும் இடை பருவமழை ஆகியவற்றால் டெங்கு மீண்டும் தலைதூக்குவதை தடுப்பதற்காக நேற்று முதல் 1 வார கால சிறப்பு டெங்கு ஒழிப்பு திட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். முன்னர் தினசரி 1,200 முதல் 1,300 வரை பதிவாகிய டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை சுகாதார அதிகாரிகளின் நடவடிக்கைகள் மற்றும் பொதுமக்களின் ஒத்துழைப்பினால் தற்போது தினசரி சராசரியாக 159 குறைந்துவிட்டது. இந்நிலையில் சிறப்பு டெங்கு ஒழிப்பு நடவடிக்கை 6 மாகாணங்கள், 15 மாவட்டங்கள் மற்றும் கொழும்பு மாநகரசபை எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் தீவிரமாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இதேவேளை அதிகாரிகள் நிலைமையை விரைவாக கட்டுப்படுத்தியிருந்தாலும் மாவட்டங்கள் தோறும் நடத்தப்பட்ட ஆய்வுகளில் டெங்கு நுழம்புகள் உருவாகும் இடங்கள் இன்னமும் கண்டறியப்படுவதால் பொதுமக்கள் தொடர்ந்து விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் பதில் பணிப்பாளர் வைத்தியர் கபில கண்ணங்கர எச்சரித்திருக்கிறார். சவுதி அரேபியாவின் மேற்கு பிராந்தியத்தில் உருவாகி வரும் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அங்கு வசிக்கும் இலங்கையர்களுக்கு ஜெட்டாவில் உள்ள இலங்கை துணை தூதரகம் விசேட பாதுகாப்பு வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளது. சவுதி சிவில் பாதுகாப்பு திணைக்களம் தேசிய அவசர எச்சரிக்கை தளம் ஊடாக ஜெட்டா, மக்கா மற்றும் தாய்ப் உள்ளிட்ட நகரங்களுக்கு சாத்தியமான ஆபத்து தொடர்பில் அவசர எச்சரிக்கை விடுத்ததை தொடர்ந்து இந்த வழிகாட்டல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. அதன்படி அவசர எச்சரிக்கை செய்தி கிடைத்தவுடன் பொதுமக்கள் பதற்றம் அடையாமல் உடனடியாக வீடுகள் அல்லது கட்டிடங்களின் உட்புற பகுதிகளுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள். ஜன்னல்கள், பல்கனிகள், திறந்த வெளிகள் மற்றும் கட்டிடங்களின் கூரைகள் உள்ளிட்ட ஆபத்தான பகுதிகளுக்கு செல்வதை தவிர்க்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வாகனங்களில் பயணிப்பவர்கள் பாலங்கள் மற்றும் உயரமான கட்டிடங்களுக்கு அருகில் வாகனங்களை நிறுத்தாமல் பாதுகாப்பான இடங்களில் நிறுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளார்கள். மேலும் பத்துக்கள் மற்றும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் தொடர்பான புகைப்படங்கள் அல்லது காணொலிகளை பதிவு செய்து சமூக ஊடகங்களில் பகிர்வது அல்லது அவை தொடர்பில் கருத்துக்களை வெளியிடுவது சவுதி சட்டத்தின் கீழ் குற்றம் என்ற எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. அவசரநிலை ஏற்படும் சந்தர்ப்பங்களில் மக்கா மற்றும் மதினா பிராந்தியங்களில் வசிப்பவர்கள் 911 என்ற அவசர தொலைபேசி இலக்கத்தையும், சவுதி அரேபியாவின் ஏனைய பகுதிகளில் உள்ளவர்கள் 998 என்ற இலக்கத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை செய்தானங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒலி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழ் ஒலி. இது தமிழ் மக்களின் வானொலி.
4: நேரம் சரியாக 2:12 ஆகியவற்றில் 1:12 மதிய பிரதான செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். மதிய பிரதான செய்திகளில் தொடர்கின்றது இந்திய செய்திகள். இந்திய செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பரிசில் ஆட்சேப்பில் அமைந்திருக்கும் பி டி கேஷன்கரி அவர்களின் சகோதர நிறுவனம் கார்லஸ் கோனிஸில் அமைந்துள்ள பி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். இரண்டு நிறுவனங்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகள். சென்னை பட்டினப்பாக்கம் பகுதியில் புதிய தலைமைச் செயலகம் அமைக்கும் தமிழக அரசின் திட்டத்தை கைவிடக் கோரி பட்டினப்பாக்கம் கடற்கரை பகுதியில் 56 மீனவ கிராமங்களைச் சேர்ந்த பிரதிநிதிகள் பங்கேற்ற அவசர கலந்தாய்வு கூட்டம் நேற்று நடைபெற்றது. கூட்டத்தில் அரசாணையை திரும்ப பெறாவிட்டால் தொடர் போராட்டங்களை நடத்துவது, அதற்கு முன்னோட்டமாக இன்று வீடுகளில் கறுப்பு கொடி போராட்டம் நடத்துவது என்று முடிவெடுக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவிடமிருந்து அதிக அளவில் பெட்ரோலிய பொருட்களை வாங்கும் நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீது 100% சுங்க வரி விதிக்க வகை செய்யும் வகையில் கொண்டுவரப்பட்டு அமெரிக்க மேலவையில் ஒப்புதல் அளிக்கப்பட்ட மசோதாவில் இந்தியா உள்ளிட்ட ரஷ்யாவின் வர்த்தக கூட்டாளி நாடுகளின் பெயரை சேர்ப்பது உள்ளிட்ட திருத்தங்களை அமெரிக்கா பாராளுமன்ற உறுப்பினர்கள் சமர்ப்பித்துள்ளார்கள். அமெரிக்கா அழுத்தத்துக்கு பிரதமர் நரேந்திர மோடி சரணடைந்ததாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். சமூக வலைதளங்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அதன் தலைவர்களையும்

சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் கருத்து கணிப்புகளை நடத்தவும் அவற்றை வெளியிடவும் குறிப்பிட்ட காலத்துக்கு இந்திய தேர்தல் ஆணையம் தடை விதித்துள்ளது. மும்பையில் 5000 கோடி ரூபாய் சொத்துக்களை அதிபதியான பாரதிய ஜனதா கட்சி சட்டசபை உறுப்பினர் பராக் ஷா தனது ஆன்மீக குருவின் வழிகாட்டுதலால் ஒரே ஒரு நாள் பிச்சைக்காரனாக வீடமிட்டு வீதியில் யாசகம் பெற்ற சம்பவம் பெரும் வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராஜஸ்தான் நகர்ப்புற உள்ளூராட்சி தேர்தலில் ஆளும் பாரதிய ஜனதா கட்சி 41% தொகுதிகளை கைப்பற்றி காங்கிரஸ் கட்சியை பின்னுக்கு தள்ளி அபார வெற்றி பெற்றுள்ளது. ராஜஸ்தானில் கடந்த 2019 முதல் 21ஆம் ஆண்டு வரை காங்கிரஸ் ஆட்சி நடைபெற்றது. நகர்ப்புற உள்ளூராட்சி தேர்தலில் காங்கிரஸ் அதிக வாக்குகளை கைப்பற்றியிருந்த நிலையில் கடந்த 2023ஆம் ஆண்டு டிசம்பர் முதல்வர் பஜன் லால் சர்மா தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைத்து தொகுதி மறுசீரமைப்புக்கு பின்னர் தொகுதிகளில் எண்ணிக்கை 37% அதிகரித்தது. 10844 உயர்ந்த சூழலில் 309 நகராட்சிகளுக்கான வாக்குப்பதிவு கடந்த 9 மற்றும் 11ஆம் தேதிகளில் இரு கட்டங்களாக நடைபெற்றது. உலகளாவிய வெளியேற்றம் மற்றும் ரூபாயின் மதிப்பு சரிவு ஆகியவற்றால் இறக்குமதி செய்யப்படும் சமையல் எண்ணெயின் விலை உயர்ந்த சூழலில் பாமாயில் இறக்குமதி குறைந்தால்தான் இந்தியாவின் ஒட்டுமொத்த தாவர எண்ணெய் இறக்குமதி ஆகஸ்ட் மாதம் 4.71% சரிந்து 16.09 லட்சம் டன்னாக குறைந்துள்ளது. இந்திய தலைநகர் புதுடெல்லியில் பெண் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநரை இடித்ததாக சந்தேகப்படும் ஆண் ஓட்டுநரை காவல்துறையினர் கைது செய்திருக்கின்றார்கள். விபத்தின் காணொலி சமூக ஊடகத்தில் பரவி நாடு முழுவதும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஆந்திர மாநில முன்னாள் துணை முதல்வர் காலி கிருஷ்ணா ஸ்ரீனிவாஸ் என்னும் அல்லாநாணி மாரடைப்பு காரணமாக நேற்று காலமானார். அவருக்கு இறக்கும் தருவாயில் வயது 57. அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் உள்ள ஷபே தொடர்ந்து நிலையத்தில் தண்டவாளத்தில் அமர்ந்திருந்த இந்திய வம்சாவளி பெண் மற்றும் அவரது நேபாள நண்பர் ரயிலில் மோதி உயிரிழந்தார்கள். இந்தியாவின் பீகார் மாநிலத்தில் வெள்ளத்தினால் கிட்டத்தட்ட 5 மில்லியன் பேர் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். கனமழையை தொடர்ந்து 7 முக்கிய ஆறுகளிலும் நீர்மட்டம் அபாயம் அளவை தாண்டி உள்ளது. மகாராஷ்டிரத்தில் இம்மாதம் தொடக்கத்தில் 8 நாட்களில் அடுத்தடுத்து 9 நில அதிர்வுகள் ஏற்பட்டதனால் மக்கள் பீதியடைந்துள்ளார்கள். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 200 ரூபாய் உயர்ந்து 1,12,520 விற்பனை செய்யப்படுகின்றது. தங்கம் விலை கிராமுக்கு 25 உயர்ந்து 1 கிராம் 14,065 விற்பனை செய்யப்படுகின்றது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது மத்திய பிரதான செய்திகள். மத்திய பிரதான செய்திகளில் தொடர்கின்றது உலக செய்திகள். உலக செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள். சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி சுகாதார காப்புறுதி வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் பிடிஎஸ் ஃபினான்ஸ் GMPH நிறுவனத்தினர். இந்த நிறுவனத்திற்கும் அவரது நன்றிகள். விண்வெளியில் ஆயுதங்களை நிலைநிறுத்தியிருப்பதை அமெரிக்கா முதல் முறையாக அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளது. நேட்டோ கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் லிதுவேனியாவின் வானிலைக்குள் கடந்த திங்கட்கிழமை இரவு அத்துமுறையை நுழைந்த ஆளில்லா விமானம் நேட்டோ போர் விமானங்களை சுட்டி வீழ்த்தின. ரஷ்யாவின் நட்பு நாடான பெலரஸ் வழியாக லிதுவேனியா எல்லைக்குள் நுழைந்த இந்த ஆளில்லா விமானம் சுமார் 30 நிமிடங்கள் பறந்ததாக கூறப்படுகின்றது. போர்நிறுத்தம் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாக ட்ரம்ப் தெரிவித்த நிலையில் அதனை ஈரான் நிராகரித்துள்ளது. ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்தார். ஆனால் ஈரானின் பாதுகாப்புத்துறை அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தையை நிராகரித்துள்ளது. AI விட மனிதர்களே முக்கியம் அந்த கொள்கையை அடிப்படையாக கொண்டு தனது AI மாதிரிகள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதற்கு மைக்ரோசாப்ட் நிறுவனம் நடத்தை விதிகளை வெளியிட்டுள்ளது. அதிக நுண்ணறிவு கொண்ட AI செயற்கை நுண்ணறிவை தடை செய்ய அமெரிக்காவும் சீனாவும் சேர்ந்து செயல்பட வேண்டும் என்று அறைகூவல் விடுக்கப்பட்டுள்ளது. இஸ்லாமியர்களின் புனித நகரான மெக்கா மீது கைதிகள் ஆளில்லா விமானம் மற்றும்

ஏவுகணை மூலம் தாக்குதல் நடத்தியுள்ளார்கள். அமெரிக்கா ஈரான் இடையேயான போரில் ஈரானுக்கு ஆதரவாக ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதலில் ஈடுபட்டு வருகின்றார்கள். சவுதி அரேபியா வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்காவின் ராணுவ தளங்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருகின்றார்கள். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தலைமையிலான நிர்வாகத்துடன் வரி மோதல் தீவிரமடைந்துள்ளது. சூழலில் ஐரோப்பிய யூனியனுடனான ஒத்துழைப்பை மேலும் பலப்படுத்தும் நோக்கில் கனடா பிரதமர் மார்க் ஆர்ட்னி ஐரோப்பிய நாடுகளுக்கான அரசுமுறை பயணம் மேற்கொள்கின்றார். வங்கதேசத்தில் 2024 மாணவர்கள் போராட்டத்தின் போது நடந்த குற்றங்களுக்காக தடை செய்யப்பட்ட அவாமி லீக் கட்சியின் மூத்த தலைவர்கள் 7 பேருக்கு அந்த நாட்டின் சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் நேற்று மரண தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கியுள்ளது. சீனாவில் மாணவர்களிடையே ஒரு புதிய வகை தீன்பண்டம் பிரபலமாகின்றது. வீட்டுப்பாடம் என்று அழைக்கப்படும் அந்த தீன்பண்டம் அரிசிமாவில் செய்யப்படுகின்றது. அது பாடப்புத்தகம் அகராதி உள்ளிட்டவற்றை போல காட்சி அளிக்கும். தீன்பண்டத்தை இணையத்தில் சொற்ப விலைக்கு வாங்கலாம். அதை சாப்பிட்டால் மன அழுத்தம் குறையும் என்று விளம்பரப்படுத்தப்படுகின்றது. தாய்லாந்து கம்போடியாவுக்கு நீண்டகாலமாக நீடிக்கும் கடல் எல்லை சர்ச்சைக்குரிய தீர்வான சிங்கப்பூர் சமரசம் பேராளர்களை நாடியுள்ளது. நியூயார்க் நகரில் நடக்கும் ஃபேஷன் வீக் நிகழ்ச்சியில் விலங்கு நல ஆய்வாளர்களின் ஆர்ப்பாட்டம் வன்முறையில் முடிந்துள்ளது. ஜப்பானில் 100 வயது எட்டியோரின் எண்ணிக்கை முதல் முறையாக 100,000 தாண்டியுள்ளது. உலகளவில் ஆக வயதானோர் அதிகமுள்ள நாடுகளின் பட்டியலில் ஜப்பான் 2வது இடத்தை பிடித்துள்ளது. தொடர்ந்து 56 ஆண்டுகளாக ஜப்பான் அந்த சாதனையை படைத்து வருகின்றது. மொனாக்கோ முதலிடத்தில் இருப்பதாக உலக வங்கி தெரிவித்துள்ளது. அமெரிக்காவின் நியூயார்க் அரசியல்வாதிகள் நடிகர்கள் என சுமார் 1,200 பேரை ஆபாச காட்சிகளில் சித்தரித்த இணைய தளங்கள் மீது அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வருகின்றார்கள். பனாமா கால்வாயில் எல் நினோ பாதிப்பு காரணமாக ஏற்கனவே கப்பல் போக்குவரத்து குறைக்கப்பட்டிருந்த நிலையில் அதை மேலும் குறைக்க பனாமா நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் மத்திய பிரதான செய்திகளில் தொடர்கின்றது உலக செய்திகள். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 2வது T20 ஆட்டத்தில் இந்தியா 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் நேற்று வெற்றி பெற்றது. ஐசிசியின் சிறந்த பந்து வீச்சாளர்களுக்கான தரவரிசையில் இந்திய வீராங்கனை ஸ்ரீ ஷரணி முதலிடம் பிடித்துள்ளார். மற்றொரு இந்திய வீராங்கனை திப்தி ஜெர்மான் 4 இடங்கள் முன்னரே தரவரிசையில் 2வது இடத்துக்கு முன்னேறியுள்ளார். இங்கிலாந்தில் நடைபெறும் பிரீமியர் லீக்கின் 2026-27 என்ற சீசனில் புதிய வரவான லீட்ஸ் யுனைடெட் அணியின் வெற்றி முகம் தொடர்ந்து கொண்டே வருகின்றது. லீட்ஸ் அணி 4-1 என்ற கால் கணக்கில் நியூ கேசஸ் அணியை அடித்து நொறுக்கியது. இந்த வெற்றியுடன் லீட்ஸ் அணி புள்ளி பட்டியலில் 3வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. சர்வதேச செஸ் சம்மேளனத்தின் 46வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி உஸ்பெகிஸ்தானில் இன்று தொடங்குகிறது. ஒலிம்பிக் வாய்ப்பு ஒருபுறம் கப்பலுக்கு தற்காலிக அறைகளிலும் தங்க வேண்டிய சவால் மறுபுறம். 20 ஆசிய விளையாட்டு ஜப்பானில் சனிக்கிழமை தொடங்குகின்றது. சீனாவின் பெய்ஜிங்கில் நடைபெற்ற ஹைராக்ஸ் போட்டியின் போது ஆஸ்திரேலியா வீராங்கனை ஒருவர் மலம் படிந்த ஆடையுடன் போட்டியில் தொடர அனுமதிக்கப்பட்டதற்காக நிர்வாகம் மன்னிப்பு கேட்டுள்ளது. நிறைவாக இன்றைய நாணய மாற்றம். இன்றைய நாணய மாற்றுக்கு அரசனை வழங்குகின்றார்கள் இணையதளம். உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளையும் இணையதள வானொலியையும் வானொலியுடைய மறு ஒலிப்பையும் அத்தோடு முதல் வானொலியில் வலம் வருகின்ற அனுசரணை நிகழ்ச்சிகள் யாவும் புகைப்படத்துடன் இலவசமாக பிரசரிக்கின்றோம். ஒரு ஹீரோ இலங்கையில் 381 ரூபா 5% இந்தியாவில் 110 ரூபா 74 பைசா. ஒரு அமெரிக்க டாலர் இலங்கையில் 330 ரூபா 105% இந்தியாவில் 95 ரூபா 92 பைசா. ஒரு சுவிஸ் ஃப்ரங்க் இலங்கையில் 403 ரூபா 6% இந்தியாவில் 117 ரூபா 17 பைசா. ஒரு சுவிஸ் ஃப்ரங்க் இலங்கையில் 403 ரூபா 6% இந்தியாவில் 117 ரூபா 17 பைசா. ஒரு ஐக்கியராஜ்ய பவுன் இலங்கையில் 444 ரூபா 5% இந்தியாவில் 129 ரூபா 34 பைசா. ஒரு கனடிய டாலர் இலங்கையில் 236 ரூபா 90% இந்தியாவில் 68 ரூபா 86 பைசா. இதுவரை மணித்தியால செய்திகளை கேட்டீர்கள். மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள் பரிசு
இலங்கை செய்திகளுக்கு புத்தகங்களை வீட்டுவரும் நூலகம் .com இந்திய செய்திகளுக்கு பரிசல் ஆட்சியப்பில் அமைந்திருக்கும் பிடி கேஷன்கரி அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லிஸ் கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். அதனைத் தொடர்ந்து உலக செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள். சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் பிடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் அவரது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு செய்திகளை செவிமடைத்த அன்பு உறவுகளுக்கும் அவரது இதயபூர்வமான நன்றிகள்.

0: வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்.
1: புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்தது என்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணையதளத்தில் நூலகம் இணையத்தின் ஊடாக
2: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
3: NWLULAGA நூலகம் நூலகம்.
0: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
3: நூலுலகம் .com.
1: புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்தது என்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணையதளத்தில் நூலகம் இணையத்தின் ஊடாக
2: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
3: NWLULAGA நூலகம் நூலகம்.
0: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
3: நூலுலகம் .com.
1: புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய
4: அகத்தில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
5: உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
4: விடாதீங்க, போங்க போங்க.
6: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
7: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
6: VT Superstore, Gare La Gonesse, Sasselil.
7: 5 rue Marcel Cerdan, 95 140 Gare Jolie-Gonesse.
6: Mélodie et Tordre-Gelake, VT Cash and Curry, Paris La Chapelle, Tordre-Bou, Tolébissi-Lakam, Saïver-Ondre, Napade, Saïver-Ainde, Saïver-Ele, Padanette. சாசல் காலா கோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரட் ஸ்ட்ராஸ் 3098 குயினிட்ஸ் சுவிஸ்.
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம்
0: 07-8-920-58.
2: காலங்காத்தாலும்

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் GRT தமிழ் ஒலி. தமிழ் ஒலியில் தொடர்கிறது. முத்தாரம் நிகழ்ச்சியை கேட்பதற்கு அவளோடு காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைய முத்தார நிகழ்ச்சிக்காக ஒரு சொல் கோவையில் வரும் பாடல்களாக கண் என்று சொல்லில் ஆரம்பிக்கும் பாடல்களை தெரிவு செய்து நிகழ்ச்சியை சிறப்பிக்க வருகின்றார் லாலா ரவி அவர்கள் பிரான்சில் இருந்து. லாலா ரவி அவர்கள் முத்தாரத்துக்காக கண் என்ற சொல்லில் ஆரம்பிக்கும் பாடல்களை தெரிவு செய்திருக்கிறார். அந்த வேளையில் அவர் தெரிவு செய்திருக்கும் முதலாவது பாடல்

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் முத்தாரம். இன்றைய முத்தார நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் லாலா ரவி அவர்கள் தெரிவித்ததற்கும் சொல் கண். அந்த கண்ணிலே வருகின்ற பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். கண்ணிலே வரும் அடுத்த பாடலாக

முத்தாரம். இன்றைய முத்தார நிகழ்ச்சிக்காக ஒரிசல் கோவையில் வரும் பாடல்களாக கண்ணென்ற சொல்லில் ஆரம்பிக்கும் பாடல்களை தெரிவு செய்து நிகழ்ச்சி சிறப்பித்துக் கொண்டிருக்கும் லாலா ரவி அவர்கள் தெரிவு செய்திருக்கும் அடுத்த பாடலாக

இருப்பது முத்தாரத்தோடு. இன்றைய முத்தார நிகழ்ச்சி சிறப்பித்துக் கொண்டிருப்பவர் லாலா ரவி அவர்கள், பிரான்சில் இருந்து. அவர் தெரிவு செய்திருக்கும் முத்தாரத்துக்காக கண் என்று சொல்லில் ஆரம்பிக்கும் பாடல்களை தெரிவு செய்திருக்கிறார். அவர் தெரிவு செய்திருக்கும் அடுத்த பாடலாக

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒலியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் முத்தாரம். இன்றைய முத்தாரின் நிகழ்ச்சி நிறைவு செய்ய வரும் பாடலாக லாலா ரவி அவர்கள் தெரிவித்திருக்கும் கண்ணென்ற சொல்லில் ஆரம்பிக்கும் அடுத்த பாடலாக

வலித்த அந்த பாடலோடு நிறைவு பெறுவது முத்தாரம். இன்றைய முத்தாரம் நிகழ்ச்சி ஒரு சொல் கோவையில் வரும் பாடுகளாக கண்ணன்ற சொல்லில் ஆரம்பிக்கும் பாடல்களை தெரிவு செய்து நிகழ்ச்சியை சிறப்பித்திருந்தவர் லாலா ரவி அவர்கள் பிரான்சில் இருந்து. அவருக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இதனை சமீபத்தினர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி வணக்கம்.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜாண்ண, லாட்சப்பிலுக்கு வந்த நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனாலும் மரக்கறியண்டா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் இன்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapelle,
3: 11 à 13 rue Caille, 75 000 dit Paris.
2: Viti Superstore, Gala Gones Sasselil.
3: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
2: Mélodie et Tordre-Brelec, Viti Cash and Curry, Paris Lachapelle, Tordre-Bru, Tolibisilakam, Saïvarondre, Napade, Saïvarinde, Saïvarele, Padanette. சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
5: ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனக்கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம், தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பி நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம், 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே.
6: பொதுப்பந்தி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பொலிவுடன் பொண்டுபண்டி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொட்டுப்பண்டி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்காணி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொண்டுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டுபொண்டே மார்க்கெட், 1 அவென்யூ எடுவான் பயோ 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொண்டுபண்டி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டுபண்டி மார்க்கெட்.
7: நீ சொல்லிவிட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சரியா இருக்கு.
8: என்னப்பா நீங்க எங்க போய் இந்த அழகி போன மரக்கறிகளையும் நாரி போன மீனையும் வாங்கி வாருங்க, நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னா? இதுகளெல்லாம் கொண்டு குப்பையில போடுங்க.
7: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா?
8: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பாள் ஸ்டோர் இருக்கு, எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்குதாங்க, அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
7: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத, இந்த இப்ப போய் அம்பாள் ஸ்டோர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
9: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம், இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்புக் சென்டரி, பாரிஸ் 10.
10: தொலைபேசி எண்ணக்கம் ஹாலோ விக்கினால் 1 42 5 1 85 நாடுங்கள் அம்பாளை அருளும் உண்டு பொருளும் உண்டு.
11: நீரழிவு நோயை குறைக்க வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிக பொருட்கள் அனைத்துக்கும் யாழ் களஞ்சியா.
12: இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் நோம்பு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம்.
11: காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
12: பிரதி சனிக்கிழமை தோறும் 6 லட்சம் பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில்.
11: மேலதிக தொடர்புகளுக்கு
13: 7265 Fraser Street, Vancouver, Canada.
12: சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 மணியில் இருந்து இரவு 10 மணி வரை யாழ் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிவித்து தருகின்றோம்.
11: மேலதிக தொடர்புகளுக்கு
12: தொலைபேசி இலக்கம் ஹாலோ சுதன் 778-882-40-39 அல்லது 604-375-55.
11: மேலதிக தொடர்புகளுக்கு
12: மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம்.
11: தரத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
14: பரிசு லாட்சியத்தில் ரூய் கையில் அமைந்துள்ள ஷரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி பட்டங்கள் வரை கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாவனிகள் முதல் பல் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி, கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷரிமஹால் 14 ரே கை பாரிஸ், 10 லா ஷாப்பல். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷரி 9 51 15 82 03 அல்லது 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பரிசு லாட்சியப்பலை ஷரிமஹால்.
12: கனடா வன்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ்.
11: 35 வருடங்களுக்கும் மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வன்கூவரில் ஜெயா பிரதர்ஸ்.
12: உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ்.
11: வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வன்கூவரில் ஜெயா பிரதர்ஸ்.
12: இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறித்து பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடு கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ்.
11: அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வன்கூவரிலிருந்து செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ்.
12: வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து 9:00 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம்.
11: மேலதிக விவரங்களுக்கு ஜெயா பிரதர்ஸ், 38 05 Knight Street, வான்கூவர், கனடா.
12: தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜெயா பிரதர்ஸ், 604-707-01-57 அல்லது 604-902-03-44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jeyabrothers.com.
11: உங்களுக்கான சேவைக்காக வன்கூவரில் ஜெயா பிரதர்ஸ்.

0: கவிஞனும் இல்லை.
1: உலக பொருளின்றைய நாளிலும் நான் ரசித்த பாடலோடு உங்கள் வாசல் நாடி
0: வருகின்றேன்.
1: நான் ரசித்த பாடலில் அந்த பாடல்கள் என்னை எப்படி கவர்ந்திருக்கின்றது என்று நான் கூறுகின்ற அதே நேரத்தில் அந்த பாடல்கள் நிச்சயமாக உங்களையும் ஏதோ ஒரு விதத்தில் கவர்ந்திருக்கும். அப்படி கவர்ந்திருந்தால் நீங்களும் வானொலியில் வந்து அந்த உங்கள் அபிப்பிராயங்களை சொல்லிக் கொள்ளுங்கள்.
0: இருந்தும் இல்லை என்று
1: போன அந்த வகையில் நான் ரசித்த பாடலில் ஒரு சுவையான பாடல்கள்

0: வடிவத்தில் இசையமைக்கப்பட்ட பாடல் என்று இந்த பாடலுக்கான ஒரு தரவு கூறுகின்றது. உண்மையில் இந்த ராகங்கள் சங்கீதத்தை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. இந்த பாடலை பற்றி கொஞ்சம் ஆராய்கின்ற பொழுது அதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஏனென்றால் ஒரு வித்தியாசமான இசை வடிவம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இருவரும் அழகாக பாடியிருக்கின்றார்கள். அதிலும் அந்த ஆரம்பத்தில் வருகின்ற அந்த சிரிப்பு இருக்கின்றதில் அவை இரண்டு பேருடைய சிரிப்பும் எஸ்பி அவர்கள் மற்றும் சுசிலா அம்மா, கூடுதலாக எஸ்பி பாலசுப்ரமணியம் அடிக்கடி எல்லா பல பாடல்களில் சிரிப்பதை நாங்கள் ரசித்திருக்கின்றோம். சுசிலா அம்மாவும் பாதிருந்து விட்டு சிரிப்பதை பார்த்திருக்கின்றோம். ஆனால் எஸ்பி அவர்களுடைய இந்த சிரிப்பு சற்று வித்தியாசமாக இருக்கின்றது இந்த பாடலில். அதை விட சுசிலா அம்மாவும் அழகாக சிரித்திருக்கின்றார்கள். இருவருடைய சிரிப்புக்குமே ஒரு சபாஸ் போட்டுக்கொள்ளலாம். அப்படியாக இந்த சிரிப்பையே அந்த பாடலை கொண்டு எங்கேயோ செல்கின்றது, மனதை வருடி செல்கின்றது. இசை வடிவத்தை கொடுத்திருக்கின்றார் கே வி மாதவன் அவர்கள். கவி வரிகள் சொல்ல வேண்டும் எங்கள் கண்ணதாசன். ஏனி படிகள் திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கின்றது. 1979 வந்த திரைப்படமாக இருக்க வேண்டும். கூடுதலாக ஒலிபரப்பு கூட்டத்தாபனத்திலே அடிக்கடி இந்த பாடல் ஒலிபரப்பப்பட்டிருக்கின்றது. நீங்கள் கேட்டை வேறு கட்டும், அடுத்து பொங்கும் பொங்குனால், இப்படியாக கேட்ட நினைவுகள் வந்து செல்கின்றது மனதிலே. ஏனி படிகள் நிச்சயமாக ஒரு அழகிய திரைப்படம். சரி, வானல் இனிப்பேரை கேட்டுக்கொள்ளலாம். வணக்கம். வணக்கம்
1: வணக்கம் அருமச்சாமன்.
0: வாருங்கள் வாருங்கள்.
1: என்னன்னு சொன்னா அது நீங்க இப்ப நீங்க எடுக்காட்டி அருமச்சாமன் ஓட்டமணியா காட்டாங்க காட்டாங்க, நீங்க எடுத்தாலும் அந்த அழைப்பு இல்லாம தான் காட்டுவது. அப்படின்னா பல முறை எனக்கு அனுபவம் வந்துருக்கு. நீங்க அது மற்ற இதுக்கு நான் கண்ணேரம் வந்தேன், நீங்க எடுக்கிறப்ப இன்றைக்கு வந்தேன். இதுக்கு வந்து ரெண்டாவது தான் நீங்க எடுத்துருக்கு. அப்ப அது அந்த நான் அழைத்த வழியா உங்களுக்கு அது காட்டியிருக்கும். நீங்க எடுத்தோடனே கட்டாயத்தான் செய்யும். அப்படின்னு பல முறை எனக்கு அனுபவம் இருக்கின்றது. போன முறை உங்களால் உங்களோட கலந்து கொள்ள முடியலாம், மிக கவலையா இருந்தது. வானிலை கொடுத்த பிரச்சனை மின்சாரத்தவை ஏற்பட்டது தானே ஒரு வாரம். அதனால அதுக்கு பிறகு வானிலை வரவே மாட்டேன். இரவு தான் எனக்கு வானிலை எடுக்கக்கூடிய இருந்தது. அது மட்டும் முயற்சி உண்டா கலட்டி கலட்டி கூட கை வைக்க மாற்றினா அது புரிய ஓத்துறோம். அதால கேட்டுக்கொண்டிருக்கேன். இது நல்ல ஒரு பாடல், கனகால கேட்ட பாடல். அடிக்கடி சின்ன சின்ன பாடல் எல்லாம் அடிக்கடி ஒளிபரப்போது
0: இல்லைன்னு நீங்களும் கேக்குற பாட்டத்தை ராஜநேந்தர் வேற. அப்ப நீங்களும் கேளுங்க, எழுதி வச்சு போட்டு கேளுங்க.
1: நாங்க ஒரு கேட்ட பாட்டு திருப்பி கேக்குறீங்க.
0: அவங்களும்
1: நாங்க இப்ப மாத்தி பார்த்தா கேப்போம். அந்த ஒரு சில படங்கள் அந்த பாட்டே தான் இல்ல வாழல. இப்ப இதுன்ட்டு இல்ல இல்ல வாழல. அதுதான் விரும்புவார் என்ற ஒரு எண்ணத்துல போடுறேன்.
0: பழைய நினைவுகளை ஓட்டுதோ மயக்கி விட்டால்
2: அந்த பாட்டு வந்த நேரம் 23 வயசு.
0: ஆஹா, பொல்லாத வயசு
2: பொல்லாத வயசு.
0: ஏதாவது நினைவுகள் வந்திருக்கும். இப்ப
2: நினைவுகள் வந்திருக்கும், பழைய நினைவுகள்
0: வந்திருக்கு.
2: வந்தாத அங்க பின்னாடி பேர் நயினார்
0: ஒலிபரப்பு கூட்டத்தில் அடிக்கடி
2: ஒலிபரப்பு கூட்டம் போடுறவங்க இந்த பாட்டு நல்ல ஒரு பாட்டு. சரி, அடுத்த சந்திப்போம்.
0: நன்றி நன்றி நன்றி
2: நன்றி. வணக்கம் ஆரம்பிக்கலாம்.
0: வணக்கம்
3: வணக்கம்.
0: ஆரம்ப பாடல் அது ஆரம்ப பாடல் தானே அம்மா. நினைவுகள்
2: நன்றி.
0: வாழ்த்துக்கள்.

0: கண்களையே கலங்க வைக்கின்ற பாடல்களில் இந்த பாடலும் ஒன்று. எத்தனை தடம் கேட்டாலும் மனதிலே ஒரு ஏதோ ஒன்றை செய்வது போல் இருக்கும். அந்த அளவுக்கு இந்த பாடல் மனதை நெருடிச் செல்கின்றது. நான் பல தடவைகள் கேட்டிருக்கின்றேன், மீண்டும் மீண்டும் கேட்க வேண்டும் போல இருக்கின்றது. இசையாக இருக்கட்டும், பாடலுடைய வரிகளாக இருக்கட்டும், இருவருடைய குரலாக இருக்கட்டும், அதே நேரத்தில் TMS அவருடைய உச்சரிப்பு, அந்த மழை காற்றும் நமக்கு அந்த தோழல் என்று சொல்லுகின்ற பொழுது லானா, அதற்கான உச்சரிப்பு, அடுத்து மழைக்கு வருகின்ற உச்சரிப்பு ஆடரா, அவை எல்லாமே ஏதோ ஒன்று மனதுக்கு செய்வது போல் இருக்கின்றது. அடுத்து இசை வி குமார் அழகாக கொடுத்திருக்கின்றார். அதில் வருகின்ற அந்த தபிலாவுடைய அந்த மெல்லிய அந்த பும் பும் என்று வருகின்ற பொழுது, கண்ணை மறந்து கேட்கின்ற பொழுது நாம் எங்கே செல்கின்றோம். பெத்தமனம் பித்துக்காக 73 ஆண்டுகளில் இந்த திரைப்பட பாடல் என்று நினைக்கின்றேன். நான் பல தடவைகளில் கேட்ட பாடல்களில் இதுவும் ஒன்று. அழகான பாடல், அழகான வரிகள், கணவன் மனைவிக்கிடையே வருகின்ற பரிமாற்ற வரிகள், பிள்ளையை வைத்து சொல்லப்படுகின்ற வரிகள், அப்பா ஒன்றை சொல்ல அதற்கு பதிலாக அம்மா சொல்கின்றார், அப்படி அழகாக அந்த வரிகளை தந்திருக்கின்றார் பூவை செங்குட்டுவன். உண்மையில் ஒரு அற்புதமான பாடல். சரி, வானொலிகள் இனி இப்போ அவரை கேட்டுக்கொள்ளலாம். வணக்கம்.
1: வணக்கம் ரவி,
0: சொல்லுங்கோ. வணக்கம்.
1: என்ன, நானும் இந்த பாட்டு நிறைய இருக்கலாம். நான் நடிக அங்கே முணுமுணுத்து கொண்டிருப்பேன் இந்த பாடல கூட. அப்படியும் அதுல என்ன என்ன செல்வராக இருக்க ஏழையுடன் வந்தாளடான் ஓ அவர் அவர் அவ பாடுறான். தந்தை மனம் தவித்திருக்க பரமனுடன் சென்ற பார்வதியும் பெண்தானடாண்டு, அதில் எனக்கு கண் தணிக்க வச்ச இது அன்னை அன்னையின் தேவைகளை தீர்க்க முன்ன நீயும் உன் தேவைய செய்வாய், அந்த மாதிரி ஒரு வரி வருது. அப்ப இது இதுகளெல்லாம் வந்து என்ன இருந்தாலும் அன்பிருந்தா, என்ன இல்லாட்டாலும் அன்பிருந்தா அந்த வாழ்க்கை சுவாரஸ்யமானது. அதான் இந்த பாடல் எனக்கு உணர்த்து வந்து நான் நினைக்கிறேன்.
0: நிச்சயமாக அதான் அவர்கள் மழை துளி வீட்டிற்குள் வருகின்றது, அதை வைத்து தானே பாடலே சொல்வதாக இருக்கின்றது. ஒரு வறுமைப்பட்ட குடும்பம், அவர்களுக்கான பிள்ளை, அப்படித்தான் இந்த பாடலை கொடுத்திருக்கின்றார்கள். அதற்கு வரிகள் அமைப்பதும் பூவை செங்குட்டுவன் அவர்கள் அழகாக கொடுத்திருக்கின்றார்.
1: அழகான பாடல், நல்ல குரலும். நீங்க சொன்ன மாதிரி தபேலா, சில பாடல்களுக்கு அந்த முன்னால தபேலா நிக்கும், அந்த என்ன பறவை சிறகடித்து அந்த பாடல், அதனாலதான் அந்த தபேலா முன்னுக்கு நிக்கும். நல்லா இருக்கும், குறைய வாத்தியங்கள் தான் அந்த காலத்துல, ஆனா இசை நல்லா இருக்கும். என்ன,
0: நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். வணக்கம்.
2: வணக்கம் அருள்மொழி தேவன்.
0: வாருங்கள் வாருங்கள் ரோசாலி.
2: நன்றி. இந்த பாடல் நல்ல பாடல். இந்த பாடலை பாடியவர் படம் பார்த்தேன், நல்லதாக இருக்கும். இந்த படத்தை பார்த்தக்குள்ள கவலையாகத்தான் இருக்கு, இந்த பாடலை பார்க்கக்குள்ள. அதால இந்த பாடலை போட்டதற்கு உங்களுக்கு நன்றி கூறிக்கொள்கிறேன். நன்றி
0: நன்றி நன்றி. வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் அன்பான அருள்மொழி அவன் கொண்டிருந்து விபி. நாங்கள் நலம் நீங்கள் நலமாக இருந்தா எல்லாம் பலகரவனை வேண்டிக் கொண்டோம்.
0: நன்றி நன்றி நன்றி. சொல்லுங்க.
3: 1973 பொங்கலுக்கு வந்த படம் பைனாலு 1973. பாடலாசிரியர் பூவைசங்கட்டுவன், இசை வி குமார், TMS பி சுசீலா. இந்த பாடலுக்கு நடித்திருக்கிறார்கள் முத்துராமனும் எங்கள் மேரிப்பாயின் மூத்த மருமகள் சிசி குமார், அந்த மன விஜயா
0: விஜயா. ஆமா,
3: நடிகை, நல்ல குழந்தை குழந்தை தன்மையான பால்வடி முகம் என்று சொல்வார்கள். பெண்களிலே இவர் பால்வடி முகம் என்றால் ஆண்களில் ஏவிஎம் ராஜன். நல்ல பாடல், நல்ல நல்ல கருத்துள்ள நல்ல இனிமையான பாடல். அடுத்த பாடல கண்டிப்பா.
0: நன்றி நன்றி விபி. நன்றி. வணக்கம்.
4: வணக்கம் வாங்க
0: வாங்க சொல்லுங்க.
4: நல்ல ஒரு நல்ல ஒரு பாடல் இது. நிறைய கேட்டிருக்க இந்த பாடல். காலை நமக்கு தோழன் காற்று மழையின் நண்பன்
0: நண்பன் டிஎம்ஸ்ன்ற உச்சரிப்புக்கு
4: நல்ல உச்சரிப்பு.
0: சலாம் போல்
4: பாடல்கள் எல்லாம் திறமையா திறமையா தானே பாடு பாடுபாரு. நல்ல நல்ல ஒரு பாடல் உண்டு. ஆனா என்ன மனைவியும் கவல் கணவனும் அப்படி இருந்து அன்போடு இருந்திருந்தா எல்லாம் சரியா இருக்கு. என்ன
0: நிச்சயமா
4: நிச்சயம் அன்பு அன்பு அன்பு அமைதி பொறுமை இருந்தா எல்லாம் சரியா வரும். அது மூடையும் விட்டுட்டா எல்லாம் சரியா.
0: காசு பணத்திலும் பார்க்க அதாவது செல்வ செழிப்பு அடுத்து பெரிய ஆடம்பர வீடு என்று பார்த்து கொண்டிருந்த அதுகளுக்கு இருக்கிற ஒற்று மன சந்தோஷத்திலும் பார்க்க சில நேரம் மேலாக இருக்கிற வீட்டால் அன்பு பாசம் கூட இருக்கும்.
4: அன்பு பாசம் கூட இருக்கும்
0: விட்டு கொடுத்து
4: நல்ல ஒரு வாழை சந்திப்போம். அடுத்த வாழை சந்திப்போம்.
0: நன்றி நன்றி நன்றி அண்ணா
4: சந்திப்போம். நன்றி வணக்கம்.
0: வணக்கம்
5: உதவியா இருக்கு.
0: தெரியவில்லை அந்த படம் பார்த்ததாக எனக்கு நினைவில்லை.
5: முத்துராமனும் மனைவி யாருன்னு தெரியல. முத்துராமன் குரல் விளங்கிச்சு. சுந்தரராஜன் போன்ற பலர் குரல் விளங்கிச்சு. அதாவது கோயில் ஒன்று போறோம். அவருக்கு முத்துராமன் பெரிதா போக விருப்பம் இல்லை அந்த கோயிலுக்கு. அது காட்டுக்குள்ள கோயில் நேர்த்தி கடம் வச்சுட்டு அவரை வறுத்து கொண்டா இருப்பா. கடைசி அப்புறம் அவர் அவரை சொல்ல கடவுளான பிள்ளைய காப்பாற்று ஒத்துக்கொள்வார். ஆனால் அந்த பிள்ளை தலை தனிச்சிடும்.
0: வணக்கம்
6: வணக்கம் அருண்மொழி.
0: வாங்கோ சொல்லுங்க. நீங்கள்
6: இருக்கிறேன். இது இந்த பாட்டு எங்க இருந்து கேட்டாலும் மனதுக்கு மிக ரம்மியத்தை கொடுக்கும். நேரடியா படம் பார்த்து நாங்க 73 ஆண்டு வந்தது. அப்ப நேரடியா பார்த்தது உண்மையில முத்துராமன் சும்மா சிம்பிள் நடிகன். ஆனா நல்லா கவரக்கூடியவர். என்ன அவர் நடிப்பு எல்லாருக்கும் பிடிக்கும். ஜெயானந்த பிள்ளைதான் அதுல நடிக்கிறப்ப நல்லா நடிக்கணும். அந்த பிள்ளைய வச்சு ஊராட்டி நல்ல பாட்டு இப்பொழுதும் கேட்கக்கூடியது. காருக்கும் இனிமை செய்யும் நல்லம் எல்லாம் சிறப்பா இருக்கு. இந்த பாட்டு போட்டதுக்கு உங்களுக்கு நன்றி.
0: நன்றி நன்றி நன்றி அம்மா.
6: நன்றி வணக்கம்.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
7: நல்ல ரசிகனும் இல்லை காதலனும் ஆசையில்லா பொம்மையும் இல்லை.
0: அடுத்த

மேசமன்னருடைய அழகிய இசையொளி இந்த பாடலும் ஒன்று சற்று வித்தியாசமான இசையை கொடுத்திருக்கின்றார். அங்கு ராம்சம் இணைகின்றது, தபிலாவும் இணைகின்றது, அதே நேரத்தில் கடலும் செய்யும் இணைகின்றது. சரி, இந்த பாடலை பார்க்கின்ற பொழுது ஒரு சுவாரஸ்யமான கதையும் அறியக்கூடியதாக இருந்தது. இது மட்டுக்கு எழுதப்பட்ட ஒரு பாடலாக இருக்கின்றது. அந்த வகையில் எம்எஸ்வியார்கள் மெட்டை போடுகின்றார். அந்த மெட்டிலே வருகின்றது ஒரு சில ஒலிகள், அதாவது கடல் ஓசை, அங்கே படகுகள் செல்கின்ற சத்தங்கள். அந்த சத்தத்துக்கு பாடல் பாட்டு எழுத வேண்டும், எழுதப்போகின்றவர் கண்ணதாசன். அப்படி வந்ததுதான் இந்த பாடல். அழகாக தந்திருக்கின்றார் கவியரசு. இரண்டு காதல் உள்ளங்களுடைய வெளிப்பாட்டை அந்த கடல் அலையோடும் ஓசையோடும் இயற்கையோடும் இணைத்து தந்திருக்கின்றார் கவிஞர். பாடலை பாடியிருக்கின்றார்கள் எஸ்பி அவர்கள், அவரோடு இணைந்து சுசிலாம்மா அழகாக தந்திருக்கின்றார்கள். ஒரு வித்தியாசமான ஒரு ஏக்கத்தை தருகின்ற ஒரு பாடலாக இந்த பாடலை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அப்படியாக இந்த பாடல் இன்னைக்கு கவர்ந்திருக்கின்றது, நிச்சயமாக உங்களையும் கவர்ந்திருக்கும். எழுது கொண்ட பதிற்றி ஆட்டி தமிழில் நான் ரசித்த பாடல். அந்த வகையில் அடுத்த பாடலாக நான் தருகின்றேன்.

0: இந்த பாடலை பற்றி அதிகம் எனக்கு தெரியாது, ஆனால் பாடல் பிடித்திருக்கின்றது. நேற்று தான் இந்த பாடலை கேட்டேன். நானும் முதல் முறையாக கேட்டிருக்கின்றேன். பாடல்களை தேடுகின்ற பொழுது எதிர்பாராத விதமாக இந்த பாடலை கேட்டுக்கொண்டேன். ஆனால் பாடலை பாடியவர் சுரேந்திரர், அவரோடு இணைந்திருக்கின்றார் சைலஜா என்று நினைக்கின்றேன். இசை வடிவம் கொடுத்தது யாரென்றும் தெரியவில்லை, ஆனால் அந்த இசையை பிடித்திருக்கின்றது. அதை நான் தேடி பார்த்தேன், ஒரு அளவுக்கு பிடிக்க முடியாமல் இருந்தது. ஆனால் அதனோடு நான் பெருசாக மெனக்கிடவில்லை. ஒரு வித்தியாசமான பாடல், வித்தியாசமான குரல்கள், அதாவது சுரேந்தர் பல பாடல்களை எனக்கு தந்திருக்கின்றார். அதே நேரத்தில் ஒரு நடிகருக்காகவும் குரலை கொடுத்திருக்கின்றார். ஒரு அழகிய மெல்லிய குரலினை கொண்டவர் சுரேந்தர். அப்படியான அவருடைய பாடலை மிக நீண்ட நாட்களுக்கு பின்பு கேட்கின்ற பொழுது எனக்கு பிடித்திருந்தது. நிச்சயமாக உங்களையும் பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன். பாப்போம். வானொலியில் ஒருவர் வணக்கம்.
1: மோகனுக்கு அதிகமான மோகன் சொந்த குரல் கதைக்காம வேற குரல் வச்சுதான் படங்களை செய்து கொண்டு
0: வந்தார்.
1: எல்லாப்படம் அவர் கடைசியா ஒரு படம் எடுத்ததாகவும் அதுதான் தனித்தெடுத்த தண்டை குரலை வச்சு எடுக்கிறார். அது படம் தோல்வி அடைந்தது என்பதை கூறிக்கொண்டு தொடர்ந்து கேட்டுக் கொண்டிருக்கோம்.
0: நன்றி நன்றி நன்றி. சந்திப்போம்.
2: ரசிகனும் இல்லை காதலனும் ஆசையில்லா பொம்மையும் இல்லை.
0: நான் ரசித்த பாடல்

இடம்பெற்று தரப்படும் அமர காவியம். பாடலுக்கான இசை வடிவம் MSV அவர்கள், கவி வடிவம் கண்ணதாசன். ஒரு ஆண் மனதை ஒரு பெண்ணின் நினைப்போடு சொல்கின்ற வரிகளை கண்ணதாசன் அவர்கள் தந்திருக்கின்றார். ஒரு கனவு, அதை எப்படி சொல்லுகின்றன சரியாக தெரியவில்லை. தான் நினைக்கின்ற பெண்ணின் வடிவத்தை சொல்கின்றாரா, அல்லது தான் நினைத்து விட்ட ஒரு பெண்ணை இவர் தேடுகின்ற பொழுது அதற்கான வரியை கண்ணதாசன் சொல்கின்றாரா? அந்த திரைப்படத்தை பார்த்த நினைவு எனக்கு இல்லை. அப்படியாக இந்த பாடலுக்கான வரியை கொடுத்திருக்கின்றார். TMS அவர்கள் அழகாக பாடியிருக்கின்றார். ஒரு மென்மையான குரலில் பாடியது நடிகர் திலகத்திற்காக. நடிகர் திலகத்துக்கு பாடுகின்ற பொழுது TMS அவர்கள் ஒரு பெரும் ஒரு அடித்தொண்டையோடு பாடுவது வழக்கமாக இருப்பது. ஆனால் இந்த பாடலை பார்த்த மட்டில் ஒரு மெல்லிய குரலில் பாடியிருக்கின்றார். அப்படியாக இந்த பாடல் என்னை கவர்ந்திருக்கின்றது. வானிலை நிப்பறை பார்த்துக்கொள்ள வணக்கம்.

0: வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் அருமைத்துவன் புண்ணியராஜா
0: சொல்லுங்கள்.
1: காதல் இப்ப வந்து
0: நினைப்பு போகுது.
1: இப்ப வந்து போட்டது ஒரே முகம் பார்க்கிறேன். நெஞ்சில இருவரும் பதிவு வந்து அதுக்காகதான் அந்த பாடல் வந்து ஒரு நெஞ்சில அந்த ஒரே முகம் பாக்குறேன். ஒரே முகத்தோட வாழ்ந்துட்டு இருக்கோம்.
0: வேற ஒன்றையும் பார்க்க மாட்டேன்.
1: வேற ஒன்றும் பார்க்க மாட்டேன்.
0: இது உண்மையிலேயே சத்தியம்.
1: அவன் குழப்பம் சரி.
0: சாப்டர் க்ளோஸ்ட். வணக்கம்
2: அருள்மணிதேவன்.
0: வணக்கம் சொல்லுங்க.
2: நலமா இருக்கிறீங்களா?
0: நலம் நலம். நீங்கள்?
2: நானும் நிலமா இருக்கிறேன். நன்றி. முதல் பாட்டுக்கு அதுக்கு முதல் பாட்டுக்கு தான் எடுத்தேன் நான். அதுக்கு நீங்க அந்த கொஞ்சம் பாடலை போட்டுட்டீங்க, அப்ப நான் அதை நிப்பாட்டிட்டேன். மன்னிக்கணும். நான் எடுத்த பாடல் வந்து அந்த இந்த பாடல் போட்டீங்களோண்டு என்னது, ஓடம் கடலோடம் அது சொல்லும் பொருள் என்ன, அலைகள் கரையேறும் அது. அந்த பாடல் இருக்குதுல்ல,
0: கண்மணி ராஜா.
2: அது கண்மணி ராஜா. அதுதான் எனக்கு கூட விரும்பின பாடல். எனக்கு சரியான விருப்பம் நீங்க அதை போட்டீங்க, அதுக்கு நன்றி சொல்லுவோம் எடுத்தேன். அதை நீங்க மெத்த பாடல போட்டுட்டீங்க. மெத்த பாடல் நான் கேட்கல ஒரு நாளும். அது எனக்கு புது பாடலா இருந்தது. இப்ப போட்ட பாடல் சூப்பர் பாடல். அதுவும் இந்த செல்வமே ஒரே முகம் பார்த்து, அது வந்து அமரகாபியம் படத்துலதான் சிவாஜியும் ஜெய் கணேசும் வந்து நினைக்கிறேன். என்ன அது
0: சரியாக தெரியவில்லை. படம் பார்த்து
2: ஆனா என்னத்துக்கு அவர் அதை பாடுறாருன்னு தெரியாது. சின்னல்ல அந்த ஸ்கீ மாதிரி ஓடினது அதெல்லாம் நினைச்சு பாக்குற. சில வேளையில இவா மகளாயோ தங்கையாயோ இருந்தாவோ தெரியல.
0: வசனங்களை பார்க்க ரெண்டு விதமா யோசிக்க வேண்டியா இருக்கு.
2: ஓம் ஓம். அது என்ன, நான் மறந்து போனேன். முந்தி பார்த்தேன் அந்த படம், மறந்து
0: போனேன்.
2: ஆனா நல்ல அருமையான பாடல். நீ அதோட பாடின சவுந்தரராஜன் நல்லா பாடினா இருக்கிறான். எஸ் பி சைலஜாவா இருக்கணும் என்ன அவரோட நடிக்கிறது.
0: தெரியவில்லை,
2: மறந்து போனேன்.
0: சைலஜா சிவாஜியோட நடிச்சவா
2: நடிச்சிருக்கா?
3: எனக்கு சவுந்தரராயன் பாவத்தோட பாடுவாரு. அவர் எத்தின பக்தி பாடல்கள், முருகன் பாடல் எல்லாம் அவரே எழுதி இசையமைச்சு பாடி இருக்கிறார்.
0: என்ன
3: அப்படிப்பட்ட அவரே, அவர் நடிச்ச படம் அருணகிரிநாதன்ல கே வி மகாதேவன் ஆண்டு வேற இல்லையாம் போலையும் தீட்டை சொல்லி போட்டு போயிருக்கிறார். இந்த இதை கொடுத்து திருப்போலை கொடுத்து சவுந்தரநாயன் இந்த பாட்டை ரெக்கார்ட் பண்ண வந்தோடனே சவுந்தரநாயன் பார்த்துட்டு கேட்டாராம், இதுக்கு அர்த்தம் தெரியுமோ? புத்தத்தரை பார்த்துட்டு இருந்தாக்கு அர்த்தம் தெரியுமோன்ற ஒரு தரம் தெரியும் ஆண்டுலாம். அங்க வயலின் வாஜவர் சொன்னாராம், ஐயா இதுக்கு நீங்கள் சரியான அர்த்தம்
0: நன்றி.

0: நாங்கள் சித்தப்பாளையில் உறவு கொண்டு வருகின்றேன். மீண்டும் அடுத்த வாரத்தில் இன்னும் அழகான பாடல்களோடு உங்களை சந்தித்துக் கொள்கின்றேன். இன்றைய நாளில் நினைவு கொண்ட அனைத்து ஆளுக்கும் மீண்டும் நன்றியும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து பவனையும் ஒரு சில வார்த்தை விளம்பரங்கள், அதை அடுத்து மணிக்கூறு தடவை, அதை அடுத்து கதம்ப நிகழ்ச்சியோடும் உங்களை சந்தித்துக் கொள்ளலாம். வாருங்கள், நான் நிலைகளில் சந்திப்போம்.
1: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5,000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கிக் கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
2: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் த்ராஸ் 3098 அருகாமையில்.
1: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
2: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
1: சுவிஸிலே VTS Finance GmbH.
0: நேரம் 4 மணி.

மணிக்கணக்கு தலைவர்களிடம் இருக்கும் அது செய்தி தலைப்புகள். அருகிலுள்ள கஞ்சா கடத்தலில் ஈடுபட்டு சட்டவிரோதமான முறையில் ஈட்டப்பட்ட பணத்தின் மூலம் பெறப்பட்டதாக கூறப்படும் 180 மில்லியன் ரூபாய் பெறுமதியான சொத்துக்களை 14 நாட்களுக்குள் முடக்குவதற்கு காவல்துறை சட்டவிரோத சொத்துக்கள் புலனாய்வு பிரிவு நீதிமன்ற உத்தரவினை பெற்றிருக்கின்றது. பத்தல ஹேம்ஸ் பாஸ் என்று அழைக்கப்படும் ஜெயசிங்க அரசிகே கேமந்த ஹேமந்த் எனும் கஞ்சா கடத்தல்காரர் சட்டவிரோதமாக ஈட்டப்பட்ட சொத்துக்களை காவல்துறை தலைமையத்துக்கு கிடைத்த முறைப்பாடின் அடிப்படையில் இந்த விசாரணை ஆரம்பிக்கப்பட்டிருந்ததாக சொல்லப்படுகின்றது. பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் சந்தேக நபர் மற்றும் அவரது மனைவியின் பெயர்களில் தம்பத்துக்குமே கிரல்வத்தை மற்றும் மிதேனிய ஆகிய பகுதிகளில் வாங்கப்பட்ட காணிகள், கட்டடங்கள், கடைகள் மற்றும் வீடுகள் உட்பட 8 சொத்துக்கள் முடக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. திருவண்ணாமலை மாவட்டம் சேர்மூர காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட ஜிருதுவ கிராமத்தில் பாம்பு தண்டியதில் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறை தரப்பு தெரிவித்திருக்கின்றது. இந்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றிருக்கின்றது. சிறுதுவ கிராமத்தைச் சேர்ந்த 49 வயதுடைய ஒரு பெண்ணை இவ்வாறு இறந்திருக்கின்றார். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் தலைவராக ரஹுகி மீண்டும் ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்டுள்ளதுடன் செயலாளர் நாயகமாக நிசாம் காரியப்பர் மீண்டும் தெரிவு ஆகியுள்ளதாக கொழும்பு தகவல் ஒன்று தெரிவிக்கின்றது. கிழக்கு மாகாண மக்களுக்கு ஒரே இடத்தில் விரிவான மற்றும் நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய இருதய சிகிச்சைகளுக்கான வசதிகளை வழங்கும் நோக்கில் திருவண்ணாமலை மாவட்ட பொது மருத்துவமனையின் புதிய இருதய சிகிச்சை பிரிவு கட்டடத்தின் நிர்மாணப் பணிகள் ஜனாதிபதி என்ற குமர திசாநாயக்க தலைமையில் இன்று முற்பகலில் ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கின்றன. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சாவின் மனைவியான ஸ்ரீலந்த ராஜபக்சா செப்டம்பர் 24 குற்ற புலனாய்வு பிரிவில் முன்னிலையுமாறு அழைக்கப்பட்டிருக்கின்றார். ஸ்ரீலந்த ராஜபக்சா இன்று காலை சிங்கப்பூருக்கு புறப்பட்டு சென்ற நிலையில் விமான நிலையத்தில் வைத்து அவருக்கான அழைப்பாணை வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது.

இதநேரத்தில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவி நடத்தி சென்ற சிசினியல சவிய அமைப்பின் வங்கிக் கணக்கில் வைப்பிலிடப்பட்ட தொகையை முறைகேடாக பயன்படுத்தவில்லை என்று மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பில் கொழும்பில் இன்றைய நாளில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் முட்டுக்கட்சியின் ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி மனோஜ் கமகே இதனை தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனையின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திசகுட்டி ஆராய்ச்சி நிதியை குற்ற புலனாய்வு பிரிவில் வாக்குமூலம் அளித்துவிட்டு சற்று முன்னர் வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தற்பொழுது நடைபெற்று வரும் விசாரணை தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக அவர் குறித்த பிரிவுக்கு அழைக்கப்பட்டிருந்ததும் இங்கு குறிப்பிடத்தக்கது. கொத்மலை வெதமலை லூயிஸ் லேன் தோட்டத்தில் இனந்தெரியாதனால் தாக்கப்பட்டு இளைஞர் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். கண்டி நுவரெலியா வீதியில் வெதமலை சந்திக்க அருகாமையில் நேற்று இரவு சுமார் 11 மணி அளவில் இந்த தாக்குதல் நடைபெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. திமுக பிரமுகர்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர்களின் இல்லங்கள் உட்பட சில இடங்களில் லஞ்ச ஒழிப்பு மற்றும் மத்திய குற்றப்பிரிவு சோதனைகள் இன்றைய நாளில் நடைபெற்றுள்ளதாக தமிழக தகவல் ஒன்று தெரிவிக்கின்றது. இதே நேரத்தில் தமிழக சட்டமன்ற தேர்தல் அனைவரின் நிலையில் சூழலில் பிரதான கட்சிகள் மற்றும் தமிழக வெற்றிக் கழகத்தின் அரசியல் பிரச்சாரங்கள் சூடுபிடித்துள்ளதாகவும் அந்த தகவல் மேலும் தெரிவித்திருக்கிறது.

அமெரிக்காவிலிருந்து கனடாவிற்கு நுழைய முயன்ற இரண்டு பார ஊர்திகளில் இருந்து 215 கிலோகிராம் எடையுள்ள கொக்கையின் போதைப் பொருட்கள் அல்பெஸ்டா எல்லை பாதுகாப்பு படையினரின் பறிமுதல் செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தெற்கு அல்பெஸ்டாவில் உள்ள கோட்ஸ் எல்லை சோதனை சாவடியில் கனடா எல்லை சோதனை சேவைகள் முகவர் நிலைய அதிகாரிகள் நடத்திய சோதனையின் பொழுது இந்த போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக அந்த தகவல் மேலும் தெரிவிக்கின்றது.

டென்மார்க் ராணுவ விலங்கு வாங்குதி ஒன்றினை நோக்கி ரஷ்ய போர்க்கப்பல் ஒன்று இரண்டு தீப்பொறிகளை வீசியதாகவும் அவற்றில் ஒன்று அந்த விமானத்திற்கு மிக அருகில் கடந்து சென்றதாகவும் டென்மார்க்கின் ஆயுதப்படைகள் செவ்வாய்க்கிழமை தெரிவித்திருக்கின்றன. உக்ரைனில் ரஷ்யா நடத்தி வரும் போரின் பொழுது நேட்டோவின் கிழக்கு எல்லை பாதுகாப்பு குறித்த கவலைகள் அதிகரித்த சூழலில் இந்த மோதல் ஏற்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஈரானின் மஸ்காத் நகரிலிருந்து ஹென்மார்ஸ் புறப்பட்ட ஜெபஹான் ஏர்லைன்ஸ் ஒன்று நிறுவனத்திற்கு சொந்தமான போயிங் 737 ரக விமானம் ஒன்று மேல் எழுந்த நிலையில் மீண்டும் குறிப்பிட்ட நேரத்தில் சக்கரங்கள் ஒன்று கலன்று விழுந்தமையினால் அவசரமாக திரையிழக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஈரானின் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களால் மத்திய கிழக்கு முழுவதும் உள்ள பல அமெரிக்க தளங்களில் கட்டடங்கள் மற்றும் வாகனங்களுக்கு ஏற்பட்ட பரவலான சேதம் மற்றும் அழிவினை சிபிஎஸ் நியூஸுக்கு பிரத்யேகமாக கிடைத்த புதிய புகைப்படங்கள் முதன்முறையாக வெளிச்சத்துக்கு

ஆப்பிரிக்க நாடான சூடானில் தங்கச் சுரங்கம் திடீரென சிறைந்து விழுந்ததில் 60க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மசோதாவுக்கு நியூசிலாந்து நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்து நிறைவேற்றியுள்ளதாக தகவல் ஒன்று தெரிவிக்கின்றது. அமெரிக்காவில் பேருந்து விபத்து பற்றிய குறித்த செய்தியினை நேரடியாக சேர்த்துக் கொண்டிருந்த தொலைக்காட்சி வாகன உறுதி ஒன்று விபத்துக்குள்ளானதில் 3 பேர் உயிரிழந்த சம்பவம் நடைபெற்றது. இறுதியாக பிரான்சின் செய்திகளை பார்க்கின்ற பொழுது, பிரான்சில் தொடர்ந்து ஒன்று தடம் புரண்ட சம்பவத்தில் 44 பேர் காயமடைந்த விபத்தில் குறித்த சதி வேலை ஏதேனும் உள்ளதா என்ற கோணத்தில் அதிகாரிகள் விசாரணைகளை தொடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரவிருக்கும் தேர்தல்கள் மற்றும் ஜனாதிபதி மக்ரோனின் பதவி காலத்திற்கு பிந்தைய அரசியல் சூழல் குறித்த விவாதங்கள் சூடுபிடித்துள்ளதாக பாரிஸ் தகவல் ஒன்று தெரிவிக்கின்றது.

0: கடந்த தடவையில் இடம்பெறும்போது செய்த தலைப்புகள் நிறைவேக்கி வருகின்றன. தொடர்ந்து நிகழ்ச்சியாக ஒரு சில வர்த்தக விளம்பரங்களை அடுத்து வானொலிகளில் கதம்பும்.
1: பெண்குவருக்கு வந்து 15 வருஷம் போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்ல, ஒரு லைசன்ஸ் கூட இருக்கில்ல. நான் இதுல உள்ளத்து கொண்டு ஐயோ
2: என்ன வாணி சும்மா புரிஞ்சுருக்க எந்த நாளும் முன்னோட இருக்கல. இந்த நேரம் புரிஞ்சுருந்து இப்ப விஷயத்தை போற இப்ப ஒரு நான் இந்திராட்ட போறேன்.
3: வன்கூவர் கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் தவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 ஈஸ்ட் 30வது அவனியூ வன்கூவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக் கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தவேந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்.
4: பாரிஸ்ல இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கடுமையாக்கல் வந்து இறங்கி இருக்கிறனப்பா. திசையும் தெரியல, திக்கும் தெரியல, எப்படி போக போறேன் யாழ்ப்பாணம். ஒரு ஒரு ஒரு புள்ள வருது கும்பிட போன தெய்வம் கொடுக்கணும். தங்கச்சி தங்கச்சி
1: அவங்களே கொண்டு யாழ்ப்பாணத்துல உங்களை இறக்கி விடுவாங்க. இது தெரியாம
3: இப்பொழுதே தெரிந்து கொள்ளுங்கள். பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன் கோஷன் விழா மோபரி 422-1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 077-76-36-74-18 அல்லது 076-24-440. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடுமச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன் குரேஷன் விழா 422-1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொலைபேசி இலக்கங்கள் 077-77-36-18 அல்லது 076-24-440. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா நிறுவனத்தினர்.
5: பிரான்ஸ் லாக்குனோவில் அமைந்துள்ள சென்னை சேல்ஸ் வேர்ல்ட் மார்க்கெட் உங்களை அன்புடன் அழைக்கின்றது. வாடிக்கையாளர்களின் மனம் கவர்ந்த நிறுவனம் சென்னை சில்க். ஆண்டவர் மகளிர் சிறுவர் சினிமிகளின் அனைத்து வகையான ஆடை தெரிவுகளுக்கு சென்னை சில்க். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுப்பட்டி சால்வை, சிறுவர் சிறுமிகளின் ரெடிமேட் உடுப்புகள், இவை அனைத்தும் மலைபோல் குவித்துள்ளார்கள். உங்கள் விருப்பம் போல் தெரிவு செய்து மகிழுங்கள். இவை மட்டுமா, இல்லவே இல்லை. இல்லத்தரசிகளின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பஸ்மதி அரிசி வகைகள், குத்தரிசி, தஞ்சாவூர் பொன்னி, தாயக மொட்டைக்கருப்பன், ஆட்டக்காரி, இன்னும் பல வகை அரிசிகள் இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது. வெளியு மலிவு, அத்தோடு பசுமை குன்றாத மரக்கறி வகைகள் அனைத்தும் பல வகைகள், வெங்காய வகைகள் நீங்கள் நம்ப முடியாத மலை விலையில் விற்பனை செய்கின்றார்கள். அத்தோடு நீலக்கால், நண்டு, கணவாய், இறால் அனைத்தும் மலிவு விலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். மேலதிக விவரங்களுக்கு சென்னை சில்க் வேர்ல்ட் மார்க்கெட் 62 அவென்யூ பால்வாயோன் குற்றூரியே 93120 லாக்குனோ. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ சென்னை சில்க் சைபர் 7 83 20 49 85 அல்லது சைபர் 7 87 34 16 55. நாளுக்கு நாள் நீங்கள் நம்ப முடியாத மலிவு விலையில் அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், கடலுணவு பொருட்கள் பல வகைகள் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். விலையோ மலிவு, பொருளோ பொன். சென்னை சில்கில்
3: பிரான்சில் வதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க, அனுமதி பத்திரத்துக்கு விண்ணப்பிக்க பிரான்ஸ் பிரஜா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
6: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
3: பிரான்ஸ் நாட்டில் வதிவிட விசா A2B1, பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரும் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலக்கம் 70, ரூ பிலிப் டிஜெரா, பாரிஸ் 18.
7: கல்வி மட்டும்தானே சூழ்நிலைய.
3: தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம் 06 52 66 30 01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம், வாழ்வில் உயர்வோம்.

நிகழ்ச்சியில் தமிழகத்தில் இருக்கின்ற ஊர்களின் பெயர்களை கண்டுபிடிப்பதாகவும், அதே நேரத்தில் தாய்மொழியும் தமிழ் மொழியில் இன்றைய நாட்களில் பேச்சு வழக்கிலோ அல்லது எழுத்து வழக்கிலோ இருந்து அற்றுப்போயிருக்கின்ற சொற்களை கண்டுபிடிப்பதாகவும் இந்த நிகழ்வு சென்று கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்வை கலகலப்பாக்கி அந்த எங்களுடைய அனுபவங்கள் அதாவது உறவுகளையும் பேசி மகிழ்ந்து சிரிப்பாக கொண்டு செல்கின்ற உங்கள் அனைவருக்கும் நன்றி.

லோகியின் இன்றைய நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க நான் தருகின்ற முதலாவது சொல்லாக வருகின்றது மேதரம். மேன்ன தானற்றான மன்ன மேதரம். மேதரம் என்பது என்ன? இன்றைய நாட்களில் நாங்கள் ஒரு விதமாக அழைத்துக் கொள்கின்றோம். இது ஒரு இயற்கையின் கொடையாக இருக்கின்றது, இயற்கையின் கொடையாக இருக்கின்றது. ஆனால் இன்றைய நாட்களை பொறுத்தமட்டில் இவை நிறையவே அழிக்கப்பட்டு வந்து கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதன் காரணமாக தான் இன்றைய இந்த கால மாற்றங்கள், இந்த உவக்கை இப்படியெல்லாம் மாறத்திற்கு முக்கிய காரணம் இவைகளும் அழைக்கப்பட்டு வந்து கொண்டிருப்பது ஒரு காரணமாக இருக்கின்றது.

0: அடுத்து ஊருக்குள் போய் வலைகாமத்தில் இருந்த வாரம். வலைகாமத்தில் முதலில் வருகின்ற சொல்லு சுகமான ஒரு சொல்லத்தாரெல்லாம் நான்களத்தில் வருகின்ற சொல்லு. இது ஏற்கனவே மூன்று நாட்களுக்கு முன்பதாக கேட்டதாக நினைவிருக்கின்றது. இருந்தாலும் அதை மீண்டும் கேட்டுக்கொள்ளலாம், நினைவூட்டலாகவும் இருக்கின்றானே. உங்களுக்கும் உடனடி நினைவு வருதாண்டும் பார்த்துக்கொள்ளலாம். நான்களத்தில் வருகின்ற ஒரு சொல்லு. இதனுடைய முதல் உச்சரிப்போடு நாங்கள் செல்கின்ற பொழுது ஒரு இலக்கத்தின் உச்சரிப்போடு வருகின்றது இந்த ஊர். நாளே நாலு அழுத்து தான் கணக்க இல்லை, முதல் அழுத்து ஒரு இலக்கத்தின் உச்சரிப்போடு வருகின்றது. வலிகாமத்தில் இருக்கும் ஊரின் பெயர் என்ன? எங்களுடைய விளைமையான தொலைபேசி இலக்கங்களில் உங்களுடைய அழுத்தங்களை ஏற்படுத்தி இதற்கான விடைகளோடு வாருங்கள். மீண்டும் இந்த கேள்விகளை தந்து கொள்கின்றேன். கேள்விகளில் முதலில் கேட்கப்பட்டிருந்தது ஒரு பண்டைய தமிழ்ச்சொல். பண்டைய தமிழ்ச்சொல் என்று பார்க்கின்ற பொழுது மேதரம் என்கின்றது. மே என்ன தான் அச்சாங்கம் என்ன மேதரம்? மேதரம் என்றால் என்ன? இது ஒரு இயற்கையின் கொடையாக இருக்கின்றது. இன்றைய நாட்களில் நிறையவே அழைக்கப்பட்டு கொண்டு வருவதாக சொல்லியிருக்கின்றேன். இப்படியாக இருக்கின்றது, எல்லா பக்கத்திலும் இவரையதா வருகிறீர்கள். சரி, அந்த வகையில் சியாமலா முதலிலே வணக்கம். வாங்கோ வாங்கோ.
1: வந்துட்டோம்.
0: இதுவரையில இருக்கிறோம். இதுவரையில இருக்கிறோம்
1: நிலைமை. இதுவரையில இருக்கிறீங்க.
0: நான் பதில் சொல்லி
1: மரவாசி
0: கொட்டி
1: ஊர் வந்து இடுபாலை என்று சொல்றேன்.
0: இடுபாலையா? என்னத்தை வச்சு சொல்றீங்க?
1: இலக்கம் இருக்கீங்க, இரு ரெண்டு இலக்கம் இருக்கு. அப்ப அத வச்சு யோசிச்சு
0: சொல்லுறேன்.
1: மற்றது மே தரமா?
0: ஆமா, மே என்ன தான அச்சானா
1: இம்மன்னா காட்டுது இல்லையே,
0: ஒரு இயற்கையோடு இணைந்தது. இன்றைய நாட்களில் நிறைய அழைக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது.
1: காடோ?
0: காடு என்றல்ல, காடும் இதில் இருக்கின்றது. காடும் இதில் இருக்கிறது.
1: காடும் இதில் இருக்கிறது.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. சந்திப்போம், வாழ்த்துக்கள். சரி, தினத்தில் வைவரின் ஊடாக ஜே என்ற ஒரு எழுத்து உள்ளது, பார்ப்போம். ஜெனியா இருக்கணும். வணக்கம். வாட்ஸ்அப்
2: வணக்கம்.
0: நலம் நலம் நலம். நீங்கள்?
2: நாங்களே நிலமா இருக்கிறோம். நன்றி. நீங்க தொடர்ந்து நிலமா இருக்க உங்களை வாழ்த்தி கொண்டு.
0: நன்றி.
2: நீங்க கேட்ட மேதரம் மண் என்று கூறி பார்க்கின்றேன். மண் அல்லது மலையோ?
0: மண் மலை மலை ஓரளவுக்கு கேட்கலாம்.
2: மண் புரியுதா? மீண்டும் மே என்ன தானா தானும் சொன்னீங்க மேதரம்.
0: மேதரம்.
2: அப்ப மீண்டும் முயற்சி செய்து பாக்குறோம். நானும் இருபாலையோடு தான் வந்த. நான்
0: இருபாலை
2: இருபாலை பிள்ளைங்க இல்லாட்டி இன்னும் இருக்குதுறையா தேடி பாக்குறோம்.
0: சரி, மலையையும் பார்ப்போம், வேற யாரும் என்ன சொல்லினு பார்ப்போம்.
2: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. வாழ்த்துக்கள் ஜெனி.
2: நன்றி.
0: வணக்கம்.
3: வணக்கம். அருள்மொழி தேவன். என்னண்டா மே தரம் என்றது மலை, அது நிச்சயமா மேலதான். மற்றது வந்து இருபாலதான் நானும் எடுத்தேன். அது என்ன சரியோ தெரியல, சரியில்லை பிள்ளை என்று சொல்லி சொன்னா வேறதான் தேட போனோம்.
0: வேற என்ன இருக்கு அப்படி நாலு இடத்துல?
3: எனக்கு தெரிஞ்ச அளவுல இருபாலதான் இருக்கு வலிகாமத்துல. இருபாலதான் நானும் சொல்லி பாக்குறேன்.
0: சொல்லி பாக்குறீங்க.
3: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. வாழ்த்துக்கள். வணக்கம். நேரத்தில் வைவருடாக மீறி ஏன் நிற்கிறீங்க சொல்லுங்க.
4: மீரம் வந்து மே தரம் உயர்ந்த உயர்ந்த நிலம், அது மலையத்தான் உயர்ந்த பூமி என்றது மலை. மீதரம் என்றது மலை.
0: அப்படி சொல்றீங்க.
4: இருபாலும்
0: நாலு இல்லையா வலிகாமத்துக்கு?
4: பாப்போம், தேடித்தான் பார்க்கணும்,
0: தேடித்தான் பாருங்க. நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். வணக்கம்.
5: வணக்கம்.
0: வாங்கோ.
5: நலமா இருக்கிறீங்களா?
0: நலம் நலம் நலம். நீங்க?
5: நலம் நலம்.
0: நன்றி நன்றி நன்றி. நல்லது சொல்லுங்க.
5: மேதரம் நேதரம் எழுதி போட்டேன், ரேடிக்க இப்ப செய்யாமல தான் திருப்பி மேதரமா மாத்தின.
0: இந்த
5: பக்கம் இருவாலை இருக்குதான், கோபாகிட்ட இருக்கிறது இருவாலை. நீங்க இலக்கத்தோட தொடங்குற படியா இரு என்றதுக்காக சொல்றேன். மத்தம்படி பொறுங்கோயில ஊர்களை பாக்குறேன் நானும், வடக்கு பக்கம் கிழக்கு பக்கம் எல்லாம் காட்டுது. கிழக்கு பக்கத்துக்குள்ளதான் கோப்பா வருது. ஆனா இருவாலி என்ன தெரியும், இதுல வாரவே இருவாலை இருக்கணும், கோப்பா கருவில் என்றதும் தெரியும். அதுக்கு இருவாலி என்று சொல்றேன். நீர் வெயிலு வருது, ஆனா நீருக்கு வர வருது.
0: நன்றி. சரி, ஒரு வேதனாவை தொடர்ந்து திக்கம் நடாங்க சொல்லுங்க. வணக்கம்.
6: வணக்கம். அருமணி செவ்வாய், நலமா இருக்கிறீங்களா?
0: நலம் நலம் நலம் சொல்லுங்க.
6: நானும் மேலே என்றுதான் சொல்லி பாக்குறேன் மேதரத்துக்கு.
0: நீங்க மேலே என்ற தெரியும் தானே, பெரிய ஒரு மேலே.
6: இயற்கையா அமைஞ்ச மேலே என்று சொல்லி
0: பாக்குறேன்.
6: நான் ஒரு இடம் ஒன்று கேட்கறதுக்கு வாய்ப்பு தருவீங்களா?
0: சொல்லுங்க.
6: ஒன்பது எழுத்துல ஒரு இடம் உண்டு, முல்லைத்தீவு மாவட்டத்துக்குள்ள வருகுது. அதுக்குள்ள ரெண்டு மரமும் ஒரு நீர்நிலையும் வந்து சேரும்.
0: ரெண்டு மரம் ஒரு நீர்நிலை.
6: ரெண்டு மரத்தின் பெயரும் ஒரு நீர்நிலையின் பெயரும் வரும். ஒரு மரம் கூடுதலாக ஆலயம் கோயில்கள்ல இருக்கிற ஒரு மரம். அடுத்த மரம் எங்களுக்கு சாப்பிடுற உணவு கேட்டு தரக்கூடிய ஒரு மரம். இந்த இவ்வளவுதே ஒரு மெய் எழுத்து இணைக்க ஒன்பது எழுத்துல ஒரு ஊர் வந்து
0: இணைக்குது.
6: வேண்டாம் பிறகு வந்து சார்,
0: முல்லைத்தீவு சொன்னீங்க,
6: முல்லைத்தீவு மாவட்டம்,
0: முல்லைத்தீவு. போபம் என்ன படிக்கணும்?
6: நன்றி
0: நன்றி நன்றி. வணக்கம். சரி, திக்கும் நடந்த அந்த கல்வியும் சிந்தித்திருப்பீர்கள் நினைக்கிறேன். சிந்தித்துக் கொண்டிருங்க. ஒன்பது எழுத்துக்களில் என்று சொல்லியிருக்கின்றார். சரி, இப்பொழுது என்னுடைய உடைகளை பார்த்துக் கொள்ளலாம். இரண்டுமே சரியான உடைகள். இருபாலை என்பதும் சரியான உடை, அதே நேரத்தில் மலை என்பதும் சரியான உடை. உடைகளை சொன்ன அத்தனை பேருக்கும் மலை என்பதனை முதலில் யார் சொல்லியிருந்தது? ஜெனி சொல்லியிருந்தவர் நினைக்கின்றேன். அதனால் அனைத்து உறவுகளுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும்.

சரி, நீங்கள் அடுத்த கேள்விக்கு போன வதினத்தில் திக்க நடான் என்ற கேள்வியும் இருக்கின்றது, மறந்து விடாதீர்கள். இப்பொழுது அடுத்த கேள்வியானது ஆதிரம் ஆவண்ண தீன சான இம்மண்ண ஆவண்ண தீன சான இம்மண்ண. ஆதிரம் என்றால் என்ன? இது கூடுதலாக ஒரு எங்களுடைய உணவு வகைகளோடு இணைந்தது. ஆனால் திரவம்தான், உணவு வகையோடு இணைந்தது, திரவ வடிவில் உள்ளது.

0: சார், நாங்கள் தொடர்ந்து முயற்சி கொண்டு வந்துள்ளோம். சிறிய ஒரு தொழில்நுட்பம் அதனால் இசையை போட்டுவிட்டு அதை சரி செய்து விட்டோம். இங்கே தொடர்புகளில் காத்திருக்கின்றது. சரி, நான் கேட்டது கேள்விக்கு பின்னராக இப்பொழுது ஊரின் பெயரையும் கேட்டுக்கொள்கின்றேன். நான் கேட்டிருந்தது ஆதிரம் என்பது என்ன, ஆதிரம் என்பதனை கேட்டிருந்தேன். சரி, இப்போ ஊரையும் கேட்டுக்கொள்கின்றேன், அதனோடு உங்களை நான் அழைத்துக் கொள்கின்றேன். ஊரானது இப்பொழுது மணிக்கூறு தடவையில் வாசிக்கப்பட்ட ஒரு ஊரின் பெயரையே கேட்கின்றேன். மணிக்கூறு தடவையில் சொல்லப்பட்ட ஒரு ஊரின் பெயர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கின்ற ஒரு ஊரின் பெயரை நீங்கள் சொல்ல வேண்டும். இது நான்களத்தில் தான் வருகின்றது. நான்களத்தில் வருகின்ற ஒரு ஊரின் பெயர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கின்றது. இப்பொழுது மணிக்கூறு தடவை செய்தியில் சொல்லப்பட்ட ஊர். அந்த வகையில் மீறி அவர்கள் வணக்கம். அடிக்கடி அடிக்கடி நெய் சாப்பிடுங்க. வணக்கம்.
1: பட்டர் பாவிக்கிறது நெய்யண்டு உங்கடா அந்த திண்ணெய் பாவிக்கிறேன். பட்டர் பாவிக்கிறேன்.
0: வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் அருண்மலை.
0: ஓம் சொல்லுங்க.
2: அவர் சொன்னதுக்கு அனிச்சியன் குளம் என்று சொல்றேன். அனிஞ்சியன் குளம் அனிஞ்சியிலேயோ இதோ
0: ஒன்று இருக்குது. அனிஞ்சியன்
2: குளம் என்றதான் நான் எடுத்தேன். பாப்போம். ரெண்டு மலம்பெரும் என்ன ஒரு நீர் விலை இந்த இரண்டாவது குளம் வருது. நான் அனிஞ்சியன் குளம் எடுத்தேன் பாப்போம். அந்த சொல்லட்டமாகும். நீங்க திருச்சிராமலை மாவட்டத்துல நாலு எழுத்துன்றீங்களா?
0: வணக்கம்.
3: வணக்கம் வணக்கம். நீங்கள் கேட்டதுக்கு நெய் என்று கூறி பார்த்துக்கொண்டு நடனா கேட்டதுக்கு பன்னி விளாங்குளம் என்று கூறி
0: பார்க்கின்றேன்.
3: மென்னி மரம் இருக்கு, விளாத்தி விழா மரம் இருக்குது, குளம் இருக்குது, மெய்யெழுத்துல இணைக்குதுங்கன்னா ஆனா ஒரு தரவு தந்த பொருளுக்கு கோயிலுக்கு எடுக்கிறேன். விளாம்பளம் கோயில்கள் எடுக்கிறது தான்
4: வன்னி
0: நினைவிருக்கிறது. வன்னி விளாங்குளம் முல்லைத்தீவு மாவட்டம். குளம். நன்றி நன்றி அண்ணா,
4: நன்றி
0: நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம்
5: வணக்கம். அருள்மொழி தேவன், என்னடா அண்ணா வந்து கெதியில அவசரப்பட்டு முடிய சொல்லிட்டு போறாரு, கொஞ்சம் பேரை விட்டுருக்கலாம் தானே?
0: அதானே.
5: நானும் அது வெண்ணி விளாங்குளம் தான் எங்களுக்கும் பெருகுது, இங்கன்னா சேர்த்துது, மற்றது நெய். அதுக்கு மற்றது நீங்க கேட்டது வந்து சீரு நுபரன்றது 49 வயசு அந்த பெண் பாம்பு தீண்டி மரணம் வந்து திருவண்ணாமலையில வந்தது. சீரு நுபர கிராமம் இது ஒன்று போட்டிருந்தது சொன்ன நீங்க, அது சீரு வரவா சீரு நுபரவது மற்ற கொத்மலைன்றது முன்னு சொல்லி பார்த்த நீங்க. ஹலோ
0: செத்தது
5: அது ரெண்டு ஊரும் சொன்ன மாதிரி இருந்தது. ஆனா இது சேரு நுபர வந்து 1, 2, 3, 4, 5 எழுத்துல வருது.
0: சேரு நுபர அல்ல,
5: அது இல்லையா?
0: அந்த அந்த செய்தியில வந்து ரெண்டு ஊர் வருது. சேரு நுபர என்பது வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட், அதாவது போலீஸ் பிரிவு, காவல்துறை பிரிவு.
5: மாற்றப்பட்ட
0: பேர்கள்
5: டக்கண்டு போயிடும். அது விட்டது விட்டாதா, இனி அப்படி என்ன தேடணும் அதுக்குள்ள? ஆனா அந்த 49 வயசு பெண் பாம்பு தீண்டி மரணம் பெற்ற இடம் அது.
0: அதான் செய்தியா?
5: அதான் செய்தியா? சரி சரியா, சரி நன்றி. அப்ப அதுக்குள்ளதான் வருது என்னண்டா, அது வந்து என்னண்டா, இப்ப நீங்க செய்தியில சில சொற்கள் வந்து விளங்குது இல்ல உண்மையா? இப்ப நீங்க வந்து இப்ப எத்தனையோ தரம் இதுவும் சொன்னீங்கள் தானே, என்ன மா என்ன முதல் கேட்டது வந்து மாதிரமா, என்ன கேட்ட நீங்க? ஆதிரம், ஆதிரம் வந்து, ஆதிரம் வந்து நெய்ன்றது இந்த சில நீங்க எழுத்து கூட்டினா நல்ல மண்டு நினைக்கும். நான்
0: என்ன கூட்டி
5: சில வேலையில சொல்றேன், நீங்க சில வேலையில போயிடும், எல்லா பக்கத்தாலும் ஃபுல்லா உங்க என்கேஜ்டும் அதுவும் இதுவுமே இருக்கு. நன்றி நன்றி
0: வணக்கம்.
5: தடவு பூட்டுப்படுது எல்லாத்தாலும். நன்றி நன்றி நன்றி.
0: சரி, இந்த நேரத்துல மீண்டும் சியாமலா காத்திருக்கீங்க, சொல்லுங்க.
6: வணக்கம்.
0: ஓ வணக்கம்.
6: என்ன நாங்க விடிய தேடி வச்சிருந்த நடான அவசரப்பட்டு வந்திரலாம்
0: சொல்லிட்டு சப்பண்டு போச்சாக்கு,
6: ராணி சம்பந்தர் சொன்னது
0: எந்த ஊரு சொன்னவா?
6: இது சேருனு வரவா?
0: அது பிள்ளை, அதுக்குள்ள இருக்கிற இன்னும் ஒரு ஊர்,
6: அதுக்குள்ள இருக்கிற இன்னும் ஒரு. அப்ப முரணு முரோ இன்னும் கொண்டு வருது, அப்படி வருமா?
0: இல்ல
6: முரவைவா?
0: இல்லை
6: இல்லை. சரி, அப்ப தேடிட்டு வர
0: தொடங்க தொடங்க தொடங்க. நன்றி நன்றி
6: நன்றி வணக்கம்.
0: வணக்கம்
7: வணக்கம். மீண்டும் பலனா
0: சொல்லுங்க.
7: நன்றி வணக்கம்.
8: வணக்கம் அருண்மொழித்தவன்.
0: சொல்லுங்க.
8: சரி, இன்றைக்கு விபி கலந்து கொள்கிறாரு, செல்வன் பெரிய கரைச்சல் கொடுத்துட்டது. அப்போ இருந்தும் ஒரு சந்தோஷம், டிவியில போட்டு கேட்டு கொண்டிருந்தான் திரு திக்கநடாக வந்து தரவு வந்துட்டார். அப்ப நான் ஒரு தரவு மட்டும்தாரு, நானும் வன்னியன் குளம் நெய்யோட ஆண்டுன்றான். நானும் ரொம்ப வர கேக்கல, கொஞ்சம் நெய் விட்டு வரத்து போட்டு அப்புறம் மிளக்கடைக்கெல்லாம் போட்டு வத கேக்கல, நெஞ்சிலான் வதக்கி உப்புமாக்கிட்டு இருந்தேன். அது குடும்பம் ஆறிடத்தில் ஓர் ஊர், ஆறிடத்தில் ஓர் ஊர், ஊவா மாகாணம் பதுளை மாவட்டத்தில் அமைந்துள்ள ஊர், ஊவா மாகாணம் பதுளை மாவட்டத்தில் அமைந்த ஊர் ஆறு எழுத்தில். தரவுகள் ஒன்றும் ஆறும் சேர்ந்தால், ஒன்றும் ஆறும் சேர்ந்தால் கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள ஒரு ஊர் வரும். ஒன்றும் ஆறும் சேர்ந்தால் கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள ஒரு ஊர் வரும். பிற்பகுதி இங்கே பறவைகள் ஊர்வன தஞ்சமடையும். பிற்பகுதி இங்கே பறவைகள் ஊர்வன தஞ்சமடையும். மூன்றாவது தரவு முற்பகுதி மறைந்த சிங்கள பிரதமரின் பெயரின் முற்பகுதி, மறைந்த சிங்கள பிரதமரின் பெயரின் முற்பகுதி. நம்ம ஊரில் நன்றி உள்ள நால்கால் உயிரினத்துக்கும் இந்த பெயர் உண்டு. இதுக்கு ஒரு சின்ன ஒரு விளக்கம் தாரன் நினைச்சு கொள்ளுங்கள். இந்த பெயருடையவரை பிரசித்தி பெற்ற ஒரு வக்கீல் பாராளுமன்றத்தில் சட்டப் என்று சொல்லி இந்த பெயரை சொல்லி சிட்ட உண்டு சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் அவர்கள் இருவரும் குயின் கவுன்சில சட்டம் படித்தவர்கள், நண்பர்கள். ஆனால் இருந்தவர்கள் குழம்பி இருக்கிறார்கள். அவர் சொல்லியிருக்கிறார் அதிபுத்திசாலியான சட்டமாமே சட்டத்திறன் எவர் சொல்லியிருக்கிறார், எனது வீட்டு நாலுகால் பிராணிக்கு இதுதான் பெயர், நான் அந்த நினைப்பெரிய சொல்லிவிட்டேன். இப்படி ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சியே இருக்கிறாரு. மீண்டும் தருகிறேன், உவா மாகாணத்தில் பதுளை மாவட்டத்தில் அமைந்த ஊர் ஆறு இடத்தில் ஒன்று மாறும் சேர்ந்தால் கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள ஒரு ஊர் வரும். பிற்பகுதி இங்கே பறவைகள் ஊர்வனவைகள் தஞ்சமடையும். உட்பகுதி மறைந்த சிங்கள பிரதமரின் பெயரின் உட்பகுதி. நம் ஊரில் நன்றி உள்ள நால்கால் உயிரினத்துக்கு பெயர் உண்டு.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. வணக்கம், நினைக்கிறீங்கள் சொல்லுங்க.
4: வணக்கம், பிபி சொன்னது பண்டாரவளை என்று சொல்லி கொண்டு
0: சிம்பிளா சொல்லிப்பட்டு போற
4: என்னங்கோ
0: இல்ல அவரு எனக்கு சொன்னது நீங்க சின்ன சிம்பிளா சொல்றீங்க.
4: எனக்கு சொல்றதுக்கு தான் சிம்பிளா சொல்ல வேணும். அந்த நீங்கள் சொன்னடம் சேது விலர், நீங்கள் அந்த இடம் அந்த பக்கம் சொன்னதால சேது விலர் சொல்லி பாக்குறேன்.
0: சேருங்கிற வந்து அந்த இது போலீஸ் டிஸ்ட்ரிக்ட் காவல்துறை பிரிவு.
4: நான் சொல்றேன் சேது வில
0: சேரு வில இல்ல இல்ல இல்ல
4: மீண்டும்
0: சொல்லப்பட்டிருக்குது.

0: உங்களுக்கே சந்தேகம் இருக்குன்னா, இவர் ஆள் குழம்பி இருப்பார், குழப்பி போட்டம் அப்புறம் அஞ்சு நிமிஷத்துக்கு இருக்க நிலம் கேட்போம், போ வைக்கதிலே பிச்சு கொண்டு போறாரோ
1: பிச்சு கொண்டு
0: தான் சந்தோஷம். அதுலயும் ஒரு சந்தோஷம் பண்றோம்.
1: என்னத்த சந்தோஷம்? நானும் பண்டார வலை என்று சொல்லிக்கொண்டு எங்க அண்ணா வச்சிருந்த நாய்க்கின் பேரு
0: பண்டாதான். பண்டார வலை பக்கம் போயிருக்கிறீங்களா?
1: இல்ல, அங்காளி பக்கம் எல்லாம் போயிடல. நானும் சொன்னேன், அன்றைக்கு எல்லாரும் டிஆர்சி நேர்கள் கூட்டிக் கொண்டு போய் எல்லா இடத்தையும் காட்ட சொல்லு.
0: எப்ப போவோம்?
1: நீங்க ஒரு டேட்ட சொன்னா அதுக்கேத்த மாதிரி நாங்க லீவுக்கு கொடுக்கலாம்.
0: நீங்க எல்லாரும் கூட கூட சிலவ பாப்பீங்கன்னு சொன்னா நான் ஓகே.
1: நாங்க வந்தங்கடங்கட சிலவ பாப்போம்.
0: நான் வர கைட் கைட்
1: நீங்க கைட் பண்றதா? ஆனா அந்த ஒழுங்கல நீங்க தான் செய்யவா.
0: எங்கங்க போறாண்டா?
1: எங்கங்க போறது, என்னத்துல போறது, சாப்பாடு எல்லாம்
0: உங்களோட. ஆ வரதுனே. அது ஒரு பிரச்சனை இல்ல, சின்ன விஷயம். ஜிஜிபி
1: கதராமத்துல
0: போய் அப்படி ஒரு மஞ்சள் துணியை தலையில போட்டு கொண்டு குந்தி கொண்டு
1: நன்றி
0: நன்றி நன்றி. வாழ்த்துக்கள். வணக்கம்.
1: சரியான
0: விட சொல்லப்பட்டது
1: மற்றது வந்து பண்டார வலை, அது இந்த பண்டா மற்ற வலையில தானே அந்த தஞ்சமடை இதுன்றது. மற்றது வந்து நீங்க கதராமத்துல போனீங்கன்னா ராமகிருஷ்ண மடத்துல தங்கலாம்.
0: சொல்லுங்க.
2: மீண்டும் பிபி
0: சொல்லுங்க.
2: என்று கூறிய அனைவருக்கும் பாராட்டுகள் வாழ்த்துக்கள். கொண்டு மாறும் சேர்ந்தால் பழை கிணற்றியில் ஒரு கிளிநொச்சி மாவட்டத்துக்கு அமைருது. நான் ஜாழ்ப்பாணம் மண்டலி போட்டு சந்தேகத்துல தேடி பார்த்தேன், அது கிளிநொச்சி மாவட்டத்துக்கெல்லாம் அமைருது. மற்றது பிற்பகுதி இங்கே பறவைகள் வலை, மற்றது பண்டா பண்டார வலை. அது இனி சொல்லலாம் தானே, இது பண்டார நாயக்காவை தான் சொன்னவராம். தென்கல காசிகாவன் தலை சிறந்த பட்டியில் அமர ஜிஜி பொன்னமராம் கடம்பட்டா சித்தா கொண்டு அவர் சிரிச்சு போட்டு உட்கார்ந்துட்டா. அப்ப அவர் பிரதா மந்திரியா அப்படிப்பட்டவர் தான் அவர். ஜாழ்ப்பாணம் வந்து பல ஆடியில ஆர் மாலை போடுறது செல்வநாதர் போடுறதா, அவர் தான் காங்கிரஸ் தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர், அவர் தான் போடணும் முறைக்கு. அவர் பேச அமெரிக்கம் இருந்த தலை இருக்க வாழ்கள் ஆடி இருக்குது. ஒரு தரம் வேண்டாம் போட்டு கடைசி அங்க ஒரு கட்டுவன் பிசி சேர்மன் தான் போட்டது மாலை. இந்த தவறையும் கூறிக்கொண்டு ஆறு எழுத்தில் ஒரு ஊர், ஆறு எழுத்தில் ஒரு ஊர், மட்டக்களப்பு மாவட்டத்தில்

0: அமைந்துள்ள ஒரு ஊர். இங்கேயும் திரள்பதி அம்மன் கோயில் இருக்கு. தரவுகள்: முற்பகுதி ஓர் கடல் உணவு, முற்பகுதி ஓர் கடல் உணவு. இந்தியா கன்னியாகுமரியில் திருவிதாங்கூர் மலைகளில் வாழும் ஓர் வாழை மரம், வாழைப்படத்துக்கு இந்த பேர் இருக்காம் இந்தியாவில். இது ஒரு கடல் உணவும் கூட. ஒன்றும் மூன்றும் பிள்ளை இந்த உடுப்புகளை டேஷ், பிள்ளை இந்த உடுப்புகளை டேஷ். அடுத்தது மூன்றாவது ஒன்றும் ஆறும் இதுவும், இந்த இதுவும் தான் நீங்கள் கோடு போட்டதுக்காண்டி நான் இதுவும் எடுத்து சொல்றேன். இதுவும் நீட்டலும் வேண்டா உலகம் படித்தது ஒழித்து விட்டேன். 280வது குறளின் ஆரம்பம் மீண்டும் தருகிறேன். முற்பகுதியோர் கடல் உணவு, இந்தியா கன்னியாகுமரியில் திருவிதாங்கூர் மலைகளில் வளரும் ஓர் வாழை மரம், வாழைப்பழம். ஒன்றும் மூன்றும் பிள்ள இந்த உடுப்புகளை டேஷ், ஒன்றும் ஆறும் டேஷ் நீட்டலும் வேண்டா உலகம் படித்தது ஒழித்து விடேன். 280வது குறளின் ஆரம்பம். இது இந்த இது மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கு. இங்கேயும் திரள்பதி அம்மன் கோயில் இருக்கு. பாண்டிருப்பிலையும் இருக்கு திரள்பதி அம்மன் கோயில், இங்கேயும் ஒரு திரள்பதி அம்மன் கோயில் இருக்கிறார்.
1: நன்றி.

0: நன்றி அடித்தமொழியில் கதம்பம் நேரம் 4:50. சரி, இந்த நேரத்தில் இப்போ விபிஎன்ஆர் ஊரை தந்தபடியால் நான் ஊரக்கான பண்டைய தமிழ் சொல்லுக்கு கேட்கலாம் என்று பார்க்குறேன். நிலை சொல்லப்பட்டு விட்டது. அறிவுரையை கேட்போமா? எனக்கு சொல்லு எடுத்துக்கொண்டு வரையில் சரி ஒன்று கேட்கலாம். பிட காரி பீனா டானா காவண்ண டீனா பீனா பானா பாவண்ண பீனா டானா காவண்ண ரீனா. பிடகாரி என்றால் யார்? இவரை நாங்கள் இப்பொழுது ஒரு விதமாக அழைத்துக் கொள்கின்றோம். அடிக்கடி கூடுதலானவர்கள் அடிக்கடி சென்று வருவது உண்டு. அதுவும் இந்த ஐரோப்பிய நாடுகளில் அடிக்கடி போய் வருகின்றோம். குறைஞ்சது மாதத்தில் 2 தரம் என்றாலும் அவரை சந்திப்போம். அப்படியான ஒரு ஆள் தான் இந்த பிடகாரி. இப்போ போய் பிடகாரிட்ட போகிறோம்னு சொன்னால் எங்களை தான் ஒரு மாதிரி பார்ப்பினம். பார்ப்போம் என்னென்ன விடையாளர் வாரியால் நேரம் நெருங்குறது சொல்லுங்க. வணக்கம்.
1: வணக்கம் அருள்மொழி தேவன். என்ன சொன்னீங்க? பிடாரியா பிடகாரியா?
0: பிடகாரி பீனா டானா காவண்ண ரீனா.
1: காவண்ண ரீனாவா? நான் பிடாரி என்று
0: மடத்துக்கு யார் போறோம்? முடிவு செய்ய
1: துண்ட போடுறேன்னு நான் அங்க போறது. அப்ப அது போல மெட்டோ தேடி கொண்டுதான் வேற. உனக்கு நன்றி
0: நன்றி
1: நன்றி. உனக்கு
2: நன்றி
0: நன்றி. வணக்கம். நேரம் 4:52. சொல்லுங்க. சொல்லுங்க.
3: ஓ நஞ்சு நஞ்சு மருத்துவம்.
0: அப்படி வருதா? அப்படி வருது ஒன்று.
3: அப்படிதான் காட்டுது
0: காட்டுது. நன்றி நன்றி. பார்வோம் சொல்லுங்க. அவட்ட ஊரை ஊரை கண்டுபிடிச்சிங்களோ?
3: ஊரை எனக்கு பிரிய இல்லை பா. முதல்லது அந்த கடல் வகை இதுன்னு சொன்னவன்
0: அது சொல்லியாச்சு. நீ மண்டாரவளை சொல்லியாச்சு.
3: இது இல்லை பேந்தவர் சொன்னது. இன்னொரு ஆறு எழுத்துல ஒரு ஊர் சொன்ன.
0: ஆறு எழுத்துல சொன்னவரோ? அதுதான் கண்டுபிடிக்கணும். இல்லாடி அடுத்த அடுத்த வரத்து கொண்டு
3: போகும். அது முதல் எதுவும் கடல் உணவுன்ற மாதிரி கற்றுக்கிட்டார். உப்பி வெஞ்சில் வச்சிருக்கிற இது மண்டையில ஏத்துறது அது மறந்து போடும். நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. நேரம் 4:54. எழுத்துக்கொண்டு புதுச்சியாட்டி தமிழியல் கதம்பம் இறுதி நேரங்கள் நெருங்குகின்றது. இதே நேரத்தில் ஸ்ரீராம்லா சொல்லுங்க.
4: வணக்கம்.
0: சரி, நீங்க ரெண்டு பேரும் என்ன பேசி போறேன் ஜவாரிகள். என்ன எந்த மடத்துல தள்ளுறாண்டு?
4: கொஞ்சம்
0: கொஞ்சம் குழப்பியும் சொல்ல நேரடியா சொன்ன
4: உடனே
0: சில விஷயத்துக்கு பழி வாங்கணும்டா. அப்படியும் செய்ய வேணும் என்ன? நீங்க என்ன கொண்டு மடத்துல தள்ளுறவுக்கு யோசிக்க, அப்ப நானும் கொஞ்சம் வித்தியாசம் யோசிப்பேன்.
4: இவர் சொன்ன ஒரு பால மீன் மடுகன்று சொல்லி பாக்க
0: பால மீன் மடு. நன்றி நன்றி நன்றி வணக்கம். நேரம் 4:55 நிமிடங்கள். கேள்விக்கு பாலமின் மடு என்று சியாபிளா சொல்லியிருக்கின்றார்கள். சரியா பிள்ளையா என்று அவர் தான் சொல்ல வேண்டும். எனக்கும் நான் அது கேட்கல, அந்த ஊரட்டு நான் கேட்கல. நான் கேட்டது பிடகாரி. பிடகாரி என்றால் விச வைத்தியர் என்று சொல்லி இருக்கேன். நீங்கள் மற்றவர்கள் என்ன கண்டுபிடிக்கின்றீர்கள்? நேரம் நேரம் நேரம் நீங்கள் கண்டுபிடிக்கிறது. அடுத்த நிகழ்ச்சியாக சிறுவர் மட்டத்தோடு மீண்டும் ராஜா அண்ணா உங்களோடு வரப்போகின்றார். அதே நேரத்தில் பிரான்சிலே அடுத்து வருகின்ற மாதங்களில் இரண்டு திரைப்படங்கள் காட்சி அளிக்க இருக்கின்றது. ஒன்று போராட்டம், அடுத்தது கலங்கரை. இந்த கலங்கரை திரைப்படத்தை பற்றி வெகு விரைவிலே நாங்கள் சிஆர்டி தமிழ்மொழியிலும் பேசிக்கொள்ளலாம். அது ஒரு காதல் கதையாக வருகின்றது. போராட்டம் என்பது உதயபந்தாட்ட வீரனை மையப்படுத்தி எடுக்கப்பட்டிருக்கின்றது, இரண்டுமே யாழ்ப்பாணத்தில். ஆனால் கலங்கரை என்பது பிரான்சிலும் படமாக்கப்பட்டிருக்கின்றது. பிரான்சில் இருக்கின்ற நடிகர்கள் நினைத்துக்கின்றார்கள், ஆனால் நான் இல்லை, அதையும் சொல்லிக்கொள்கிறேன். கலங்கரையானது அக்டோபர் 11 திரைகளில் வருகின்றது. ராய் என்ற இடத்தில் இருக்கின்ற மிகரமா திரையரங்கிலே கலங்கரை. ஆனால் போராட்டத்திற்கு இன்னும் தேதி குறிப்பிடப்படவில்லை. அநேகமாக அடுத்த மாதத்தில் வெளியிடப்படும் பிரான்சிலே. சரி, நான் நிறைவுக்கு வரலாம். பிபிஎன்எம் முடிந்தால் தொடர்பில் வந்து பதிலை சொல்லிக் கொள்ளலாம். வணக்கம்.
4: வணக்கம் அருண்மொழித்தவன்.
0: சொல்லுங்க.
4: சியாமலாக்கா சொன்ன விட தவறு. இந்த இதை சொல்லி முடிச்சு விடுறேன் சொல்லுங்க. அப்ப இதை முடிச்சாதான் அடுத்த கிழமைக்கு ரெண்டு ஊரை நான் தேட முடியும். விடையா சொல்றது பாருங்க. முற்போதி ஒரு கடல் உணவு என்றால் மட்டி. மட்டி கொண்டு ஒரு சாப்பாடு இருக்கல்லோ கடல் உணவு. அதான் இந்தியா சிறுவதாங்கூர் இல்ல நல்ல ஒரு வாழைப்பழம் இருக்கும், அதுக்கு பேர் மட்டிக்காம். ஒன்றும் மூன்றும் சுள்ளாய்ந்த உடுப்ப மடி மனாடினா மடி மடிச்சு வைகின்றத மடி.
0: சொல்லப்படுகிறது பிடகாரி என்று அந்த நாட்களில் சொல்லப்பட்டிருந்தது. பின்னர் வைத்தியராக மாற்றப்பட்டு அதில் வைத்தியர் என்று சொல்லுகின்ற பொழுது பல வைத்தியர் மாற்றினம். அதில் இவர் குறிப்பிட்ட ஒரு ஸ்பெஷலிஸ்ட் விச வைத்தியர். நல்லது. அடுத்த வாரத்தில் நாங்கள் சந்தித்துக் கொள்ளலாம் கதம்பத்தோடும், அதே நேரத்தில் நான் ரசித்த பாடலோடும். இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு சிறப்பித்த அத்திருவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றியும் வாழ்த்துக்களும். அதே நேரத்தில் அந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் நான் கேட்ட அந்த ஊரில் நடைபெற்ற சம்பவம் சொல்லப்பட்டிருக்கின்றது. பாம்பு கடித்து ஒரு பெண் இறந்திருக்கின்றார் நிகழ்ச்சியினாலே. ஆனால் அந்த இந்த ஊர்கள் எல்லாம் பார்க்கின்ற பொழுது அங்கே பேர் மாற்றப்பட்ட ஊர்கள் என்பதனையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நல்லதுமே. அடுத்த வாரம் சந்தித்துக் கொள்ளும். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். மட்டும் மட்டும்
5: செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்திய இலை, முருங்கை இலை, பொன்னாங்காணி, வல்லாறை போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பணமாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனம் நிறுவனங்களான மாணிகரா பிரியா போஸ்டன் யூனியன் ஊடாக பணமாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஆர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன் 62 அவனியூ டு மார்சல் ஃபோர்ஸ் 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன் சைபர் 1 60 20 29 47 அல்லது கை தொலைபேசி இலக்கம் சைபர் 6 67 20 40 சைபர் சைபர். பரிசு லாட்சபிலை யூகையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் எஸ்ஏஎஸ் லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள் தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்தே இறக்குமதி செய்து தருகின்றார்கள் எஸ்ஏஎஸ் லங்கா என்ற பிரைஸ். இதை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு எஸ்ஏஎஸ் லங்கா என்டர்பிரைஸ் 16 தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் சைபர் 1 42 41 77 67 அல்லது சைபர் 6 50 26 21 15 மின்னஞ்சல் முகவரி எஸ்ஏஎஸ் லங்கா 12@gmail.com.
6: தேவி
5: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபமும் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால் 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன் 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி சைபர் 1 55 93 16 78 மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள் VTS Finance GmbH. சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5,000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கிக் கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS
1: அருகாமையில்.
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: 031-971-2750 கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-58-58.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.
2: வன்குவருக்கு வந்து 15 வருஷம் போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்ல, ஒரு லைசன்ஸ் கூட இருக்கு இல்ல. நான் இதுல உள்ளுத்து கொண்டு
3: என்ன வாணி சும்மா புரிஞ்சுருக்க எந்த நாளும் உன்னோட இதுக்கு இல்லாதான் இருப்ப விஷயத்தை போற இப்ப ஒரு நான் இந்திராட்ட போறேன்.
0: வன்குவர் கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் தவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 East 30th Avenue வன்குவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக் கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தவேந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி ஜிஆர்டி தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 5:07 ஐக்கியராஜ்யத்தில் 4:07. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானிலையில் மலர்கின்றது.

0: சிறுவர் முட்டம். சிறுவர் முட்டம் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிக்க ஆர்வத்தோடு காத்திருக்கும் சிறுவர்கள் அனைவருக்கும் இணைந்து அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு மலர்களே, உற்சாகமாக நலமாக கலகலப்பாக இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இரவினை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு, பிரதி புதன்கிழமை தோறும் 5 மணியிலிருந்து 6 மணி வரை கள்ளம் கவிடும் என்ற வெள்ளை உள்ளம் கொண்ட மழலைகள் கலந்து கொண்டு சிறப்பிக்கின்ற ஒரு உற்சாகமான நிகழ்ச்சி சிறுவர் முட்டம். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் மனித கொண்டு உங்களுக்கு தெரிந்த விடயங்களை எங்கள் அன்பு உறவுகளோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். அதாவது சங்கீதம் படிக்கின்றவர்கள் சங்கீத பாடல்களை பாடலாம், அல்லது நீங்கள் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவர்களுடைய பாடல்களை பாடலாம், தேவார திருவாசகங்களை நீங்கள் பாடக்கூடிய வல்லவர்கள் பாடலாம், கதை சொல்ல தெரிந்தவர்கள் கதைகளை சொல்லி எங்களை எல்லாம் மகிழ்விக்கலாம், அல்லது நகைச்சுவையாக நீங்கள் கதைக்கலாம், அல்லது சகலது உங்களுக்கு தெரிந்த சகல விடயங்களிலேயும் நீங்கள் எங்கள் வானொலியூடாக உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களுக்கு ஒப்படைக்கலாம் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்ற அன்பு உறவுகளே, இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொள்ள அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் 0033148 3215 40 என்ற தொலைபேசி இலக்கத்திலும், அதனை தொடர்ந்து இன்னும் ஒரு தொலைபேசி இலக்கம் 0033650 7427, அல்லது நீங்கள் வைபரோடாகவும் இணைந்து கொள்ளலாம். அன்பு மலர்களே, வைபர் தொலைபேசி இலக்கம் மற்றது வாட்ஸ்அப் தொலைபேசி இலக்கங்களும் இருக்கின்றது. வைஃபர் வந்து 0033650 7427, அல்லது நீங்கள் லேண்ட் ஃபோன் ஊடாக 0033950148 4771, அல்லது இன்னும் ஒரு தொலைபேசி வைஃபர் தொடர்ந்து வாட்ஸ்அப் அதாவது 0033689 86 55 29, இந்த தொலைபேசியின் ஊடாக நீங்கள் அழைப்புகளை ஏற்படுத்தி உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தலாம். அன்பு மல்லிகளே, அந்த வகையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். நலமா இருக்கீங்களா ஆர்த்தி அன்குட்டி? நல்லா இருக்கிறீங்களா?
1: கொஞ்சம்
0: வீட்டில இருந்து சந்தோஷமா விளையாடுறவன். அம்மா அப்பா எல்லாம் எப்படி இருக்கிறார்கள்?
1: அம்மா அப்பா சுகமா இருக்கிறார்கள்.
0: சுகமா இருக்கிறார்கள். ஓகே, நீங்க என்ன செய்ய போறீங்க?
1: நான் ஜானுந்தேரி தாத்தாண்ட புத்தகத்துல 8வது கடையில கொஞ்சம் வாசிச்சேன். நான் நிமிஷம் கொஞ்சம் வாசிக்க போறேன்.
0: ஏன் கொஞ்சம் வாசினீங்க? கலைச்சு போனீங்களா? பிறகு முழுக்க
1: வாசிச்சு
0: நேரம் இருக்காது வீட்டுல?
1: இல்ல, எல்லாருக்கும் கலைக்கிற ரேடியோல நேரம் இருக்காது.
0: உங்க ஒருத்தரும் இல்லையே, நீங்க தானே நினைக்கிறீங்க?
1: தன்னுடைய மணிக்கடையை மூடிவிட்டு தனது மிகுதி பொருட்களை எல்லாம் மூடி கட்டி சைக்கிளில் ஏற்றி வைத்த பின் பக்கத்தில் இருந்த கரும்பு கடையில் 2 தடி கரும்பு வாங்கி கொண்டு தன் வீடு நோக்கி புறப்பட்டார். வியாபாரம் செய்து களைத்து போயிருந்தபடியால் வீடு போகும் வழியில் இருந்து இருந்த மாந்தோப்பில் சற்று அதன் கீழ் தன்னுடைய சைக்கிளை நிறுத்திவிட்டு தன்னுடைய தலையில் கட்டியிருந்த துபாயை நிலத்தில் விரித்து படுத்து கையாம்பை மூட்டி தலைமாட்டில் வைத்துவிட்டு உறங்கிவிட்டார். சிறிது நேரம் கழிந்ததும் தான் கொண்டு வந்திருந்த மணி சத்தங்களும் சலங்கை சத்தங்களும் காப்பு சத்தங்களும் கேட்கவே கண் விழித்து பார்த்தார். மரத்தில் இருந்த குரங்குகள் எந்த அந்த சங்கிலி மாலை காப்பு சங்கிலி மாலை காப்பு கண்ணாடி போன்ற பொருட்களை வைத்து விளையாடி கொண்டிருந்தன. அதை கண்ட வைரமுத்து மிகவும் கவலைப்பட்டு குரங்குகளுடன் அன்பாக பேசி தனது பொருட்களை திருப்பி தருமாறு கேட்டனர். அடுத்த கிழமை மிச்சம் வாசிக்கிறேன்.
0: நன்றி. எவ்வளவு நேரம் பயிற்சி எடுத்து நீங்க?
1: என்ன
0: காலமே
1: மட்டும்
0: சரியான சிலுவா படிக்கிறீங்க, நம்ம வேகமா படிக்கலாம். அப்ப ஆசையா இருக்கு கேக்குற நேயர்களுக்கும் நல்ல ஆர்த்திகளும் அந்த மாதிரி பேசுறாருன்னு சொல்லி சந்தோஷப்படுவார்கள். ஆகவே அந்த அப்படியா உங்களுக்கு உதவி செய்யும் தமிழ் அம்மா தான் சொல்லி தரது. பாவம் என்ன அம்மா மேலே பழுக்கள் அந்த வயல் நீங்கள் தூர தேசத்தில் தமிழர்கள் இல்லாத இடங்கள் இருப்பதனால் உங்களுக்கு அந்த சந்தர்ப்பங்கள் கிடைப்பது
1: குறைவென்ன?
0: ஓகே, இன்னொரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் நல்ல தமிழர்கள் இருக்கின்ற இடத்துக்கு வந்து நல்லா தமிழ் படித்து தமிழில் சிறிய நிபுணனாக வரவணும். என்ன ஆர்த்தியனடா கொக்கு தானே என்ன? வாழ்த்துகள் ஆர்த்திகன். இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள். செல்வன் ஆர்த்திகன் அவர்கள் இணைந்து கொண்டார். அவரை தொடர்ந்து அகேனி செல்வி இணைந்து கொள்ள போகிறார். வணக்கம் அகேனி.
2: வணக்கம் மாமா.
0: வணக்கம் செல்லக்குட்டி, நீங்க நலமா இருக்கிறீங்களா? நல்ல வடிவா சந்தோஷமா இருக்கணும். அகேனி வடிவா சாப்பிட்டீங்களா மத்தியானம்? ஓகே, என்ன விருப்பம் இன்றைக்கு மத்தியானம் சாப்பாடு? என்ன விருப்ப சாப்பாடு சாப்பிட்டீங்க? ஓகே, வடிவா சாப்பிட்டீங்க என்ன? நல்லா இருக்கு. அந்த விளம்பரத்தில் நீங்க ஏதாச்சும் எந்த பகுதியை சொல்றீங்க விளம்பரத்தில்? ஆகே நீங்க கூட குரலை பிடிக்க இல்லாம இருக்கு எனக்கு. அண்ணாண்ட குரலையும் கூட
1: நன்றி,
0: வாழ்த்துக்கள். உங்களோட விளம்பரத்துக்கு கேட்க உங்களோட மனசு எப்படி, சந்தோஷமா இருக்கிறதா? நல்ல வடிவா செய்திருக்கிறீங்க இந்த விளம்பரம். என்ன நல்ல வடிவம், நல்ல குரல் எல்லாம் கிளியர், அந்த மாதிரி வடிவா செய்யிருக்கிறீங்க. உங்களுக்கும் எங்கள் நன்றிகளும் வாழ்த்துக்களும். இப்பொழுது ஆகையினி என்ன தர போறீங்க?
2: நான் ஒரு பாட்டு பாட போறேன்.
0: வாலா கேட்டிக்காரி பாடுங்க.
2: கண்டு வந்த புனிதங்களை சொல்ல கேளும். அந்த வீட்டில் கல்யாணம், சிவனார் கோயில் விழா கூலம், நேரடி வீட்டில் கொண்டாட்டம், மீன்பிடி துறையில் சனக்கூட்டம், கண்டி பக்கம் குளிரு கடுமை, காங்கிசன் துறையில் வெயிலு கடுமை, கொழும்பு பக்கம் பூநீரோ, கொழும்பு பக்கம் பூநீரோ, மாமா மாமி சுமது வீரோ, பொங்கல் அன்று வருவாராம், புத்தகம் வாங்கி வருவாராம், பொங்கல் அன்று வருவாராம், புத்தகம் வாங்கி வருவாராம், பண்டும் வாங்கி வருவாராம், காவே உமக்கு தருவாராம், பவிந்தும் வாங்கி வருவாராம், காவே உமக்கு தருவாராம், மிகவும் நல்லாப்படி என்று கடிதம் நேற்று போட்டாராம், மிகவும் நல்லாய்ப்படி என்று கடிதம் நேற்று போட்டாராம், கடிதம் நேற்று போட்டாராம்.
0: கட்டிக்காரே வாழ்த்துக்கள். கொஞ்சம் நல்லபடியாக நல்லபடியாக காகம் இங்கே எல்லாம் போய் என்ன மாதிரியெல்லாம் சுற்றி வந்திருக்கு, நீங்கள் அதை சொன்னீங்க பாடலாக. மிக்க மகிழ்ச்சி, இனிமையாக பாடுகிறீங்க. நன்றி அகினி.
2: நன்றி வணக்கம் மாமா.
0: நன்றி வணக்கம். உங்களோட விளம்பரத்துக்கு நன்றிகள். இப்போ நான் போட போகிற விளம்பரம் கேளுங்கோ. வடிவாக ரசிச்சு கேட்குறேன். நீங்களா? ஆ, நன்றி செல்லகுட்டி. நன்றி அம்மா. அண்ணாக்கும் உங்களுக்கும் எங்கள் இதே நன்றிகள்.
3: அப்பா, என்ன ஃப்ரிட்ஜ் வாங்க விட்டு மாதம் கூட ஆகல, ஒழுங்கா வேலை செய்யல, என்ன செய்யறது?
0: சரி சரி, எந்த காரும் ஒழுங்கா பிரேக் பிடிக்குது இல்ல. எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு எங்கட ஜோய் தான். ஜோயின்ற போன் நம்பரை சொல்லுங்கப்பா.
4: இந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் ஒரே தீர்வாக நியாயமான விலை தரமான சேவைக்கு ஜோய். தொடர்பு தொலைபேசி இலக்கம் பிரான்சுக்குரியது 0782 81 88 14. மறந்து விடாதீர்கள், ஜோய் 0782 81 88 14.
0: அந்த உறவுகளை உங்கள் இல்லங்களில், அதாவது மின்னியல் பொருட்கள் பலதாகினால் ஒரு ஜோயோடு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். அன்பு உறவுகளை நிச்சயமாக உங்கள் இல்லம் வந்து பார்த்து செய்து தருவார். விலியோ மலிவு அழைத்தவர் குரலுக்கு வருவது கண்ணன் போல். அவர் அழைத்தவுடன் ஜோய் வருவார். 0782 81 88 14. மறந்து விடாதீர்கள், ஜோய் அன்புறவுகளே. இந்த நேரத்தில் சிறுவர் மற்றும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்ற. வணக்கம். வணக்கம் அம்மா. நீங்கள் நலமா இருக்கிறீங்களா?
5: என்ன
0: பேர் குஞ்சு? விதுவா பேசுறீங்களா? விதுவா? நலமா இருக்கிறீங்களா அம்மா? நன்றி. நான் என்ன உங்களை செய்ய என்ன தெரியுமா உங்களுக்கு?
1: ஓ
0: எப்படி தெரியும்?
1: நீங்க வந்து இருக்கீங்க.
0: ஆ, அவங்க என்ன கண்டு இருக்கிறீங்களோ. ஓகே விது, அப்போ சுகமாக இருக்கிறீங்களா?
1: ஓம் சுகமா.
0: நன்றி நன்றி. உங்களுக்கு எத்தனை சகோதரங்கள்? ஒரு அண்ணாவா?
1: இல்லை,
0: அக்கா இருக்கிறா. ஓகே விது, இப்போ விதுவுக்கு எத்தனை வயசு?
1: 9 வயசு.
0: ஆ, கெட்டிக்காரி. அப்போ வடிவாக பேசலாம் நீங்கள். ஓகே வடிவாக பேசுங்க, பயப்படாதீங்க. என்னம்மா? சொல்லுமா, சொல்லுங்க சொல்லுங்க வடியா சொல்லுங்க கதை.
1: ஒருவர் ஐயா என் மனைவி மனைவியுடன் எனக்கு விருப்பம் இல்லை. அவருக்கு மன விடுதலை தர விரும்புகிறேன் என்றார். ஏன் என்று கேட்டார். ஏன் என்று காரணம் கேட்டார். நீதிபதி என் மனைவியின் குறை குறை சொல்ல நான் இருந்து இல்லை என்றார் அவர். நீதிபதி அவர் விரும்பியவாறே மன விடுதலை தந்தார். நடந்ததை எல்லாம் பார்த்து கொண்டிருந்த ஒருவர் எப்பொழுதும் அவள் என் மனைவி அல்லவா அல்லது அவள் குறுக்கள் குறை கை என்ன ஒன்று சொல்ல கூடாதா என்று அவர் அவரை கேட்டார். இப்பொழுது அவர் அவள் என் மனைவி அல்ல என்பது உண்மைதான். தான் கை உனக்கு தள்ளாத தொடர் இல்லாத ஒரு பெண்ணின் குரல்களை செயல்படுத்த நான் விரும்பவில்லை என்று பாட்டில் பதில் கண்டார். அவர் குரல்களை
0: நல்லது. நன்றி. நீங்க ஊர்றதுக்கு அவசரப்படுறீங்க. என்ன செய்ய போறீங்க? போய் என்ன செய்ய போறீங்க? ஓகே, நன்றி செல்லக்குட்டி. அவர் விது அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவர்களுக்கு நமது நன்றிகளும் வாழ்த்துக்களும். அவரை தொடர்ந்து விதுவினுடைய அக்கா இணைந்து கொள்கின்றார். வணக்கம். வணக்கம் அம்மா, நலமா இருக்கீங்களா? நாங்களும் உங்களை மாதிரி நலமாக உற்சாக இருக்கின்றோம். உங்களுக்கு என்ன பேர் குஞ்சு? என்னம்மா கேக்க இல்ல ராஜா மாவுக்கு?
5: நான் வந்து உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன்.
0: ஓ, உங்களுக்கு என்ன பேர்?
5: சன்யா.
0: சன்யா வாலா, சன்யா நல்ல பேர்.
5: சன்யா
0: என்ன சொல்லம்?
5: சன்யா.
0: சன்யாவா?
5: இல்ல, என்
0: அகம்பாவம். ஆணவம் கூடாது. என்ன அந்த கதையை சொல்ல போறீங்க? சொல்லுங்க செல்லக்குட்டி.
5: என்பவர் புத்த மதத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர் ராக விளங்கினார். புத்த துறவியான போட்டி தர்மர் ஒருமுறை அரண்மனைக்கு வந்தார். அவரை சிறப்பாக வரவேற்றார் பேரரசர். துறவியை வணங்கிய அவர், நான் புத்தருக்கு பல கோயில்கள் கட்டியுள்ளேன், மத நூல்களை நன்றாக படித்துள்ளேன், புத்த மடத்தில் நான் பலரை சேர்த்து உள்ளேன். இவ்வளவு நல்ல செயல்கள் செய்த எனக்கு என்ன சிறப்புகள் கிடைக்கும்? தாங்கள் தான் சொல்ல வேண்டும் என்று கேட்டார். அதற்கு துறவி நான் என்ற ஆணவம் உள்ளவரை எவ்வளவு நல்ல செயல்கள் செய்தாலும் ஒருவனுக்கு எந்த பெருமையும் வந்து சேராது என்று பதில் தந்தார். ஆணவம் கூடாது அவ்வளவுதான்.
0: நன்றி அம்மா, இணைந்து கொண்டு சிறப்பிட்டு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்களுக்கும் எங்கள் இதய நிறைந்த நன்றிகள். தம்பி தம்பிக்கும் உங்களுக்கும் இதுவுக்கும் உங்களுக்கும் எங்கள் இதய நிறைந்த நன்றிகள்.
5: நன்றி, வணக்கம்.
0: நன்றி அம்மா. அன்பு உறவுகள், கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒளிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது கள்ளம் கபடம் இல்லாத வெள்ள உள்ளம் படைத்த மழலிகள் கலந்து கொண்டு சிறப்பிக்கின்ற சிறுவர் முற்றம் பிரதி. புதன்கிழமை தோறும் 5 மணியிலிருந்து 6 மணி வரை இந்த சிறப்பு நிகழ்ச்சி இடம்பெறுகின்றது. இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ள வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
6: வணக்கம்.
0: வணக்கம். நீங்கள்?
6: இந்த
0: பேர் கொஞ்சம் விளங்க இல்ல. எங்கிருந்து பேசுறீங்க? எங்கிருந்து பேசுறீங்க? பிரான்ஸ்ல? என்ன செய்ய போறீங்க? வாசிக்க போறீங்களா? வாசிங்க.
6: நீர், தண்ணீர், உழவர், சிறுவன், முதியவர். கல்லுக்கு நுங்கு, உறவினல், உறவினல். பலூன், நூலகம், முதாட்டி,
0: என்ன சொன்னீங்க? விருப்பம் இல்லையா? தேவாரம்
6: இல்ல.
0: அப்ப சினிமா பாட்டுதான் பாடுவீங்களா இல்லையா? அதுவும் பாட மாட்டீங்க. ஓகே, நன்றி. செல்லக்கூடிய இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள். சுடுங்க காட்ட.
6: வணக்கம்.
0: வணக்கம் அம்மா, நலமா இருக்கிறீங்களா?
7: என்ன
8: பேர்
7: சொன்ன
8: என்ன படிக்கிறீங்க கிளாஸ்
0: தமிழ் கிளாஸுக்கு போறீங்க தமிழ் கிளாஸ்
7: ஓ தமிழ் கிளாஸ் இப்ப நான் ஏழாம் ஆண்டு
8: ஏழாம் ஆண்டு படிக்கிறீங்க ஓகே வாழ்த்துக்கள் இப்ப என்ன தர போறீங்க நீங்க
7: என்ன
8: தர போறீங்க உங்களுக்கு இன்னைக்கு
7: அன்று வெள்ளிக்கிழமை வழக்கம் போல சேவல் கூவ படுக்கையில் இருந்து எழுந்து காலை கடமைகளை முடித்து கொண்டு வந்து குளித்துவிட்டு சாமி அறையில் இருக்கும் தெய்வங்களை கும்பிட்டு விட்டு தன் தோட்டத்தில் விளைந்த கத்தரிக்காய் காவற்காய் வெண்டிக்காய் வாழை குலையுடன் தந்தைக்கு சைக்கிளில் சிறப்பட்டு விட்டார் முத்து தாத்தா அதே போல் செல்லம்மா பாட்டியும் படுக்கை விட்டு எழுந்து தாய் படுக்கையை படித்து வைத்து விட்டு சமையல் அறைக்கு போய் பத்து பாத்திரங்களை கழுவி சுத்தம் செய்து அறைக்கு போய் சுத்தம் செய்துவிட்டு கிணறடியில் போய் குளித்த பின் முற்றத்தில் கோலம் போட்டு சூரிய நமஸ்காரம் செய்த பின் தன்னுடைய நாளாந்த வேலைகளை செய்ய தொடங்கினாள் செல்லம்மா பாட்டி சந்தைக்கு போன முத்த தாத்தா தன் வீர்ப்பனைக்கு கொண்டு போன தன்னுடைய மரக்கறிகள் எல்லாவற்றையும் விட்டு பின் விட்ட காசு அத்தனையும் இடுப்பில் உள்ள வேட்டி பக்கம் முடிஞ்சு கட்டிய பின் பக்கத்தில் இருக்கும் கந்தசாமி காப்பி கடையில் ஆட்டுப்பால் காப்பியும் இரண்டு உளுந்து வடையும் சாப்பிட்டு விட்டு கம்பீரமாக வீட்டுக்கு வந்து சென்றார் முத்த தாத்தா. ஊசகமாக விட்டு வந்த தாத்தாவுக்கு வளமையான மரியாதை செய்துவிட்டு காலை ஆகரத்தை ஆயத்தம் செய்தால் செல்லம்மா பாட்டி நாலு இட்லியும் சுவையான சட்னியும் வைத்து நிறைய சாப்பிட்ட முத்து தாத்தா விராந்தையில் கிடந்த செய்தி

0: கவலையுடன் வந்த சில்லம்மா பாட்டி தன் அடைக்காக வைத்து வந்த வைத்த கோழி முட்டைகளுக்கு நடந்தவைகளை பற்றி கூறினார். மிச்சது அடுத்த முறை
1: அடுத்த கிழமை சொல்றீங்களா? நன்றி நன்றி நன்றி கொண்டு இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கும் நன்றிகள், வாழ்த்துக்கள், நன்றி. அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது அரசிலிருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது கள்ளம் கவடம் இல்லாத வெள்ளை உள்ளம் படைத்த மழலைகள் கலந்து கொண்டு சிறப்பிக்கின்ற சிறுவர் மற்றும் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் மழலைகளை நீங்களும் இணைந்து கொண்டு சிறப்பிக்க அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் உங்கள் அனைவருக்கும் தெரிந்த தொலைபேசி இலக்கம். அழைப்புகளை ஏற்படுத்தி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிக்கலாம். போன் தொலைபேசி இலக்கம் 0533148 32 15 40 அல்லது இன்னும் ஒரு தொலைபேசி இலக்கம் 0533 9551 48 47 71. தூர தேசங்களில் இருப்பவர்கள் பைபர் ஊடாக இணைந்து கொள்ளலாம். 0533 650 07 74 27. விச்சுவான் வேந்தனார் அவர்கள் மழலைகளுக்காக எழுதிய குழந்தை மொழி பாடல், அதாவது அவரும் அருமையான குழந்தை பாடல்களை தாயகத்திலே, அதாவது நூற்றாண்டு விழாவை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றார் வேந்தனார் அவர்கள். அவருடைய அம்மா அவனுடைய அன்பு, பாட்டியினுடைய அன்பு, எங்கள் வீட்டில் உள்ள பூனைகளினுடைய அன்பு, வெண்ணிலா அவனுடைய அழகு, புள்ளி கோழின்ற பாட்டு, மயிலினுடைய அழகு, குயிலின்ற அழகு, அப்படி பாடல்களை எல்லாம் சிறுவர்களுக்கு ஏற்ற மாதிரி பாடியிருக்கின்றார். அம்மாவின் அன்பை பற்றி பார்ப்போம். முதலாவது பாடல்

பாட்டியின் பெருமையை பாடலாக தந்தவர் எங்களுடைய வேந்தனார் அவர்கள். அதாவது 100வது ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் வேந்தனார் அவர்கள். அவர் எழுதிய எங்கள் வீட்டு பூனை

அன்பு உறவுகள், இதுவரை கள்ளம் கபடமற்ற வெள்ளை உள்ளம் படைத்த மழலைகள் கலந்து கொண்டு சிறப்பிட்ட சிறுவன் முற்ற நிகழ்ச்சியினை இதுவரை கேட்டீர்கள். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிட்ட அத்தனை மழலைகளுக்கும் நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருந்த அன்பு உறவுகளுக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு 6:15 திருமதி நிகிலா மோகனதாஸ் அவர்கள் தயாரித்து தொகுத்து வழங்கும் பாட்டும் பதமும் நிகழ்ச்சி வானொலியில் வலம்பெறும். அதுவரை ஒரு சில வர்த்தகத்தை தொடர்ந்து ஒரு சில திரை இசைப்பாடல்களை நீங்கள் கேட்கலாம். அன்பு உறவுகளே,

0: ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடு வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழல் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழல் பல்பொருள் வாணிபம் 5 ஜோசப் ஹெனப் 93 700 ரம்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சியே. பொதுப்பள்ளியை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பள்ளியுடன் பொதுப்பள்ளி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்து இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள். பொன்புண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொன்புண்டே மார்க்கெட் 1 அவென்யூ எதுவான் பயோ 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொன்புண்டே ரேம் தடுப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொன்புண்டே மார்க்கெட்.
1: நீ சொல்லி விட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சரியா
2: இருக்கேன். மரக்கறிகளை மாறி போன மீனையும் வாங்கி வாருங்கள், நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னேன். இதுகளெல்லாம் குப்பையில போடுங்க.
1: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா?
2: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு, எல்லாம் மலிவாவும் தரமாவும் கூட கிடங்க, அங்க போய் வாங்கினு வாங்கலன்.
1: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத, இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லி விட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
0: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம், இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலை அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ் 192 ரோடு பார்க்குக் சென்டரி பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.

0: வியாதியை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல்நோம்பு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள். யாழ் களஞ்சியம் காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் 6 லட்சம் பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு 765 மேலதிய தொடர்புகளுக்கு மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். கருத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
1: பரிசு லாட்சியத்தில் ரூய்கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிய விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி பட்டங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள், கைக்கடிகாரம் முதல் மகளிர் அணியின் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாவனிகள் முதல் வரை மிக மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி, கருப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா? இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிய விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால் 14 ரூ கை பாரிஸ் 10 லா ஷோப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோஷரி சைபர் 9 51 15 82 சைபர் 3 அல்லது சைபர் 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பாரிஸ் லா ஷோப்பலில் ஷெரிமஹால்.
2: ஷெரிமஹால் நேரம் சரியாக 6:10 ஐக்கிய ராஜ்யத்தில் 5:10 இந்த நேரத்தில்

நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் அபிமான வானொலி டிஆர்டி தமிழ் ஒலி. தமிழில் இன்றைய நிகழ்ச்சிகளின் வரிசையிலே தொடர்ந்து வானொலியோடாக

பாட்டும் பதமும். இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியையும் கேட்க காத்திருக்கும் அனைத்து அன்பு நேர்களுக்கும் எனது இனிய மாலை வணக்கம். நீங்கள் அனைவருமே நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். இந்நிகழ்ச்சியானது வாரந்தோறும் புதன்கிழமைகளிலே மாலை 6:15 7 மணி வரை எமது அன்பு நேயர்கள் தமது பிரதியூடாக இணைந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பிக்கும் நேரமாக அமைகின்றது. எனவே இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியை யார் சிறப்பிக்க இருக்கின்றார்கள் என்பதை பார்ப்பதற்கு முன்பாக அன்பான நேயர்களே, நீங்களும் இந்நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள விரும்பினால் உங்கள் சிந்தனை ஓட்டத்திலே உதிக்கும் நல்லதொரு கருப்பொருள் ஒன்றை கொண்ட வாக்கியம் ஒன்றை அமைத்து அதிலுள்ள ஒவ்வொரு சொற்களிலும் ஆரம்பமாகும் பாடல்களை தெரிவு செய்து எமக்கு அனுப்பி வைக்க வேண்டும். நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டிய எமது மின்னஞ்சல் முகவரி trt.tamil@hotmail.fr. எனவே அந்த வகையிலே இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியை தனது பிரதியூடாக சிறப்பிக்க வருகின்றார் எமது அன்பு நேயர் பிரான்சிலிருந்து திருமதி லாலா ரவி அவர்கள். இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியை தனது பிரதியூடாக சிறப்பிக்க காத்திருக்கும் திருமதி லாலா ரவி அவர்கள் தெரிவு செய்திருக்கும் பதங்கள்: அறம் தேடும் மனிதன் வாழ்வில் குற்றம் புரியாது வாழ வேண்டும். அறம் தேடும் மனிதன் வாழ்வில் குற்றம் புரியாது வாழ வேண்டும். எனவே இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க திருமதி லாலா ரவி அவர்கள் தெரிவு செய்திருக்கும் முதல் பாடல் அறம் என்னும் பதத்திற்காக ஒலிக்க வருகின்றது.

இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியூடாக தொடர்ந்து ஒலிக்க வரும் பாடல் மனிதன் என்னும் பதத்திற்காக திருமதி லாலா ரவி அவர்களின் தெரிவிலே.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் அபிமான வானொலி TRT தமிழ் ஒலியிலே பாட்டும் பதமும். இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியை தனது பிரதியூடாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் பிரான்சிலிருந்து திருமதி லாலா ரவி அவர்கள். தொடர்ந்து அவர் தெரிவித்திருக்கும் அடுத்த பாடல் வாழ்வில் என்னும் பதத்திற்காக ஒலிக்க வருகின்றது.

பாடலை குற்றம் என்னும் பதத்திற்காக தெரிவு செய்திருக்கின்றார். இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் திருமதி லாலா ரவி அவர்கள்.

0: முடியார் உண்மை உண்மை என் ஆனந்தம் என் மகிழ்ச்சி என் இன்பம் அத்தனை மட்டும் போய்விட்டத
1: அமைதி அழிந்தது புயலும்

0: அமைதியழிந்தது புயல் எழுந்தது ஆணவம் போல் ஒழிந்தது
1: ஒழிந்தது ஒழிந்தது என் ஆணவம் என் கர்வம் என் அம்பாவம் அத்தனை அத்தம் போய்விட்டன.

பார்த்தவள் குணத்தை இழந்தேன், கொண்டவளை துறந்தேன், கண்டவள் பின் சென்றேன், கட்டுரையும் இழந்தேன், எந்த கண்ணையும் இழந்தேன், வாழ்க்கையில் இனி எனக்கு ரொம்ப யாரா யாரா.

0: வாழ்க்கையிலேயே எனக்கு நிம்மதி
1: இன்றைய பாட்டு பதமும் நிகழ்ச்சியூடாக வலம் வந்து கொண்டிருக்கும் பதங்கள் அறம் தேடும் மனிதன் வாழ்வில் குற்றம் புரியாது வாழ வேண்டும். இன்றைய நிகழ்ச்சியூடாக தொடர்ந்து ஒலிக்க வரும் பாடல் திருமதி லாலா ரவி அவர்களின் தெரிவிலே புரியாது என்னும் பதத்திற்காக இதோ வானிலை ஊடாக

இன்றைய பாட்டும் பழமும் நிகழ்ச்சியை தனது பிரதியுடாக சிறப்பித்துக் கொண்டிருக்கும் திருமதி லாலா ரவி அவர்கள் தெரிவித்திருக்கும் அடுத்த பாடல் வாழ என்னும் பதத்திற்காக ஒலிக்க வருகின்றது.

பதவிதமும் இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியூடாக வலம் வந்த பதங்கள். அறம் தேடும் மனிதன் வாழ்வில் குற்றம் புரியாது வாழ வேண்டும்.

0: இன்றைய பாட்டும் பதமும் நிகழ்ச்சியின் நிறைவுக்கு வருகின்றது. இன்றைய நிகழ்ச்சியை தனது பிரதியூடாக சிறப்பித்த திருமதி லாலா ரவி அவர்களுக்கு நமது மனமார்ந்த பாராட்டுகளையும் நன்றியினையும் தெரிவித்துக் கொண்டு, இதுவரை நிறமும் நிகழ்ச்சியை சுயமடுத்து கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். வணக்கம்.
1: மோனையோ நரோ நலோ நரோ நலோ நரோ நலோ நரோ நலோ நரோ நலோ நரோ நலோ நரோ நலோ நரோ நலோ நரோ நலோ நரோ நலோ நரோ நலோ நரோ நலோ நரோ நலோ நரோ நலோ நரோ நலோ நரோ நலோ நரோ நலோ நரோ நலோ நரோ நலோ நரோ நலோ நரோ நலோ நரோ நலோ நரோ நலோ நரோ நலோ நரோ நலோ நரோ நலோ நரோ நலோ நரோ நலோ நரோ நலோ நரோ நலோ நரோ நலோ நரோ நலோ நரோ நலோ நரோ நலோ நரோ நலோ நரோ நலோ நரோ நலோ நரோ நலோ நரோ நலோ நரோ நலோ நரோ நலோ நரோ நலோ நரோ நலோ நரோ நலோ நரோ நலோ நரோ நலோ நரோ

0: எண்ணிக்கை மகானங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி எல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாட்சி பிள்ளைக்கு வந்து நான் பிபி கிருஷ்ணகரி இருக்கு, அங்க போய் பார்த்தாலும் மரக்கறியண்டா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அட்ரஸி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டதான் கேமா, மலிவுண்டு மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: தொடர்புகளுக்கு
3: விடி கேஷ் அண்ட் கரி பரிஸ் லாச்சப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
5: ரஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடு வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே.
6: பொதுப்பள்ளி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பள்ளியுடன் பொதுப்பள்ளி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்காணி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்து இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொண்டுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டுபொண்டே மார்க்கெட் 1 Avenue Edwan Bayo 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொண்டுபொண்டே ரேம் தடுப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டுபொண்டே மார்க்கெட்.
7: நீ சொல்லிவிட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சரியா
8: இருக்கேன். மரக்கறிகளை மாறி போன மீனையும் வாங்கி வாருங்கள், நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னா இதுவெல்லாம் குப்பையில போடுங்க.
7: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரவன்?
8: அதுக்கு தானே லாட்சப்பல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு, எல்லாம் மலிவாவும் தரமாவும் கூட கிடங்க, அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
7: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத, இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
3: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம், இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவுப் பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ் 192 ரோடு பார்க்குக் சென்டரி பாரிஸ் 10. தொலைபேசி எண்ணுக்கு ஹாலோ விக்கினா சைபர் 1 42 சைபர் 5 41 85 நாடுங்கள் அம்பாளை அருளும் உண்டு பொருளும் உண்டு. நீரழிவு நோயை குறைக்க வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சாய் இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் மீன் பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் 6 லட்சம் பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு 765 ','','////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////
2: வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். கருத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பரிசு லாட்சத்திலே ரூய் கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிய விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி பட்டங்கள் வரை கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கைக்கடிகாரம் முதல் மகளிர் அணியின் இமிட்டேஷன் நகைகள் காமாட்சி அம்மன் விளக்குகள் பாதனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி கருப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிய விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால் 14 பாரிஸ் 10 லாஷப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் சைபர் 9 51 15 82 சைபர் 3 அல்லது சைபர் 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பரிசு லாட்சப்பலை.

கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒலி உலகமெங்கும் WWTRT தமிழில் இருக்கும் என்கின்ற இனிய நூலாகவும் தமிழ் ஒலிபரப்பிக் கொண்டிருக்கிறது. டிஆர்டி தமிழ் ஒலி. டிஆர்டி தமிழ் ஒலி.

நேர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை நேர மாலை நேர வணக்கங்கள். முன்னும் இனிய புதன் மாலை பொழுதில் நேர்கள் அனைவரையும் பாடல்கள் போடுகின்ற பந்தயம் நிகழ்ச்சியூடாக சந்திக்க வந்திருப்பதில் மகிழ்ச்சி. அந்த வகையில் இன்றைய பாடல்கள் போடுகின்ற பந்தயம் நிகழ்ச்சியூடாக இணைந்து பயணிக்கப் போகின்றோம். இன்றைய பாடல்கள் போடுகின்ற பந்தயம் நிகழ்ச்சியில் இசையமைப்பாளர்கள் பேசையில் இசையமைப்பாளர் சந்திரபோஸ் அவர்களது இசையில் ஒருவாறு பாடல்கள் பாடலையில் நாளில் போட்டிக்கு வந்திருக்கிறது. முந்திக் கொண்டு மொத்தமாக ஏழு நேர்கள் பாடல்களை தந்திருக்கிறீர்கள். இந்த ஏழு நேர்களுக்குமே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். 700க்கும் மேற்பட்ட படங்களுக்கு இசையமைத்தவர். தமிழில் முதல் படமாக மதுர கீதம் திரைப்படத்திற்கு இசையமைத்தோர் இசையமைப்பாளர். இனிமையான பல பாடல்களுக்கு இசையமைத்தோர் சொந்தக்காரர் இசையமைப்பாளர் சந்திரபோஸ். இசையமைப்பாளர் சந்திரபோஸ் அவர்களது பாடல்களில் இதே நாளில் ஏழு பாடல்களில் மூன்று பாடல்கள் இலக்குழுக்கள் மூலம் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. சரி, அந்த மூன்று பாடல்களை தந்த நேர்கள் அப்படி நிகழ்ச்சியை ரசித்துக் கொண்டிருக்கலாம். ஏனைய நேர்கள் நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பிக்கப் போகிறீர்கள். நிகழ்ச்சியில் இந்த சிறப்பிக்கும் போது உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் மூன்று பாடல்கள் ஒலிக்க இருக்கிறது. மூன்று பாடல்களையும் நேர்கள் கேட்கப் போவீர்கள். மூன்று பாடலும் உங்கள் பாடல்கள் ஒலிக்கின்ற நேர்கள் அப்படி நிகழ்ச்சி கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கலாம். ஏன நேர்கள் உங்கள் ரசனையின் அடிப்படையில் புள்ளிகளை திறப்புகிறீர்கள். வடம்பு போல உங்களுடைய புள்ளிகள் உங்கள் ரசனையில் எந்த பாடல் முதலிடத்தை பிடிக்க இருக்கிறதோ அந்த பாடலுக்கு அதிகக்கூடிய புள்ளியான மூன்று புள்ளிகளும், இரண்டாவது இடத்துக்கு எந்த பாடல் வேற இருக்கிறதோ அந்த பாடலுக்கு இரண்டு புள்ளிகளும், மூன்றாவது இடத்துக்கு இன்றைக்கு என்ன ரசனையில் இந்த பாடல் அன்றைக்கு மூன்றாவதாக வரும் கடைசியாக வரும் அந்த பாடல் இந்த பாடல் அதை தெரிவு செய்து உங்களுடைய புள்ளிகளை திறப்புகிறீர்கள். இன்றைய பாடல்கள் போடுகின்ற பந்தயம் நிகழ்ச்சியில் இந்த வகையில் இன்றைய நாளில் இசையமைப்பாளர் சந்திரபோஸ் அவர்களது இசையில் உருவான பாடல்களில் ஒலிக்கப் போகிறது பாடல் இலக்கம் ஒன்றாக வானொலியில் இசையமைப்பாளர் சந்திரபோஸ் அவர்களது இசையில் அண்ணா நகர் முதல் திருத்திரியிலிருந்து நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் பாடல் இலக்கம் ஒன்றாக வானொலியில்

வலிக போகிறது பாடல் இலக்கம் இரண்டு வானொலியில் இசையமைப்பாளர் சந்திரபோஸ் அவர்களது இசையில் உருவான பாடல்கள் வானொலியில் இன்றைய நாளில் பாடலுக்கு வந்திருக்கிறது. பாடல்கள் போடுகின்ற பந்தயம் நிகழ்ச்சியில் ஒலிக்கிறது பாடல் இலக்கம் இரண்டாக மக்கள் என் பக்கம் திரையிலிருந்து பாடல் இலக்கம் இரண்டு வானொலியில்

சரி, பாடல் இலக்கம் இரண்டு வழி தோய்ந்திருக்கிறது. இப்பொழுது பாடல் இலக்கம் மூன்று சில பகிரும். பாடல் இலக்கம் மூன்று செல்வதற்கு முன்பாக உங்களுக்காக ஒரு சிறிய கடைக்கேள் ஒன்று வழங்க போல் காத்திருக்கும். சரி, இன்றைய சிறிய கடைக்கேள்வி அப்படின்னு சொல்லிச்சுனா ஒரு கடைக்கேள் வந்து வச்சிருக்கிறோம். சரி, அந்த கடைக்கேள்விக்கான சரியான கடையான பதவி அறிஞ்சிருப்பிக்க போகிறீர்கள். சரி, என்ன கடைக்கேள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இன்றைய நாளிலும் கணவன் மனைவிக்குள் இடம்பெறுகிற ஒரு சம்பாசனை தான் கடைக்கேள்வியாக வரப்போகிறது. சரி, அந்த வகையில் வந்து தன்னுடைய பெண்ணை வந்து கல்யாணம் கட்டி கொடுத்துட்டு வந்து கணவன் வந்து வீட்டிலேருந்து முணுமுணுத்து கொண்டிருக்கிறார், புலம்பிக் கொண்டிருக்கிறார். அப்போ அந்த பக்கம் வந்து மனைவி வந்து, என்னப்பா மகளை வந்து கல்யாணம் கட்டி கொடுத்துறீங்க, என்னாச்சு, ஏன் புலம்பிக் கொண்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அந்த மனைவி. அதுக்கு நான் சொல்கிறார், கணவன் நெல்லடி அப்பா அங்கிற பொண்ணை வந்து தீர விசாரிக்காமல் ஒரு முட்டா பயலுக்கு கட்டி கொடுத்துட்டோம், அதான் வந்து புலம்பிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த கணவர். சரி, அது வகையில் புதுசாக வந்து தன்னுடைய பெண்ணை வந்து கல்யாணம் கட்டி கொடுத்துட்டு வந்து கணவனான அந்த அப்பா வந்து புலம்பி கொண்டு இருக்கிறார், வீட்டிலேருந்து புலம்பி ஏதோ வந்து சொல்லியிருக்கார். அப்போ அந்த பக்கத்தில் வந்து மனைவி வந்து கேட்குறாங்க, என்னன்னு சொன்னால், என்னாச்சு பொண்ணை வந்து கட்டி கொடுத்துட்டு உங்கள் பாலிலேருந்து புலம்பிக் கொண்டிருக்கீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு வந்து அந்த கணவன் சொல்கிறாரு, இல்லடியப்பா நம்ம பொண்ணை தீர விசாரிக்காமல் வடிவை விசாரிக்காம வந்து ஒரு முட்டாள் பயலுக்கு கட்டி கொடுத்துட்டோம், அதுதான் வந்து புலம்பிக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு மனைவி வந்து திடீரென்று வந்து கணவனை பார்த்து ஒரு பதில் ஒன்று சொல்லியிருப்பாங்க பாருங்கள், சிம்பிளா. சரி, அந்த பதிலில் கேட்டுட்டு அவருடைய கணவன் வந்து எழும்பிருந்து என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. சரி, அது என்ன சொல்லியிருப்பாங்க மனைவி, இல்லை அந்த மனைவி வந்து எப்படி என்ன தான் சொல்லியிருப்பாங்க, இதுதான் நின்றைய கடிக்கல்லி கடியாக ஒரு கணவனை பார்த்து ஒரு கடியாக ஒரு பதில் ஒன்று சொல்லியிருப்பாங்க, அது என்ன பதிலாக இருக்கும். சரி, இது இன்றைய கடிக்கொழி பார்க்கலாம். யாரெல்லாம் சரியான கடியான பதிலோடு அறிஞ்சு விட போகிறீங்க அப்படின்னு சொல்லி போட்டு ஒலிக்கப் போகிறது. பாடல் இலக்கம் மூன்றாக வானொலியில் ஒலிக்கின்றது. இன்று நாளில் இசையமைப்பாளர் சந்திரபோஸ் அவர்களது இசையில் உருவான பாடல்களில் மச்சான பார்த்தீங்களா திரையிலிருந்து ஒலிக்கின்றது பாடல் இலக்கம் மூன்று வானொலியில்.

0: சிறுநீர்களே, மூன்று பார்களின் கடமைகள், மூன்று பார்களில் உங்கள் மெனங்க பிறந்த பார்களுக்கான புள்ளிகளோடு நீங்கள் இணைந்து சிறப்பிக்க பொருள் இன்றைய நாளில் இசையமைப்பாளர் சந்திரபோஸ் அவர்கள் திசையில் உருவான பார்கள் வானொலியில் வந்திருக்கிறது. ஒலிசிருக்கிறது முதலாவதாக மெதுவா மெதுவா ஒரு காதல் பாட்டு, இரண்டாவதாக ஆண்டவனை பார்க்கணும் அவனுக்கு ஊத்தணும், மூன்றாவதாக மாம்பூவே சிறுமா மைனாவே பாடல் அளித்து வந்திருக்கிறது. அதேபோல் ஒரு கடிக்கல்வி கேட்டிருக்கிறேன், கடிக்கல்விக்கான சரியான கடியான பதிலுடையும் இணைந்து சிறப்பிக்க பொருள் இன்றைய பார்கள் போடுகின்ற பந்த நிகழ்ச்சியூடாக வந்திருக்கின்றீர்கள். தொலைபேசியாக வேகமாக இணைந்திருந்தார்கள் முதல் நேர்கள், அவர்களை இணைத்துக் கொள்கிறேன். வந்திருக்கிற முதலாவது நேர் வணக்கம்.
1: வணக்கம் ஜாரதி.
0: மாலை வணக்கம். திருமதி தேவி அவர்களையும் என்போடு வரவேற்கு நுபுறீங்க தேவி.
1: நாங்க நலமா இருக்கிறோம், நீங்கள்?
0: சூப்பரா நலமா இருக்கிறோம், நன்றி. என்போடு வரவேற்றுக் கொள்கிறேன் உங்களையும்.
1: நன்றி
0: சாரதி. என் அப்பாவும் இப்படித்தான் போல
1: மீனவர். அப்பா தெரியாது சொல்லி இருப்பா மனைவி.
0: அப்படின்றீங்க. முட்டாள் பயலு கட்டி கொடுத்து புலம்பிட்டு இருக்கேன் சொல்லி சொல்லி இருக்கிறாரு.
1: என்னோட போயிருப்பா
0: நன்றி.
1: நன்றி.
0: அவரை தொடர்ந்து நீங்கள் சூடாக நினைந்திருக்கின்றார் குகன், நினைந்திருக்கின்றார் எங்களுடைய வைபூராக குகனை என்போடு வரவேற்றுக் கொள்வோம். வணக்கம் குகன். வணக்கம் குகன்.
2: வணக்கம்.
0: வணக்கம் என்போக்குரிய குகன், எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கிறோம், நீங்கள்?
0: சூப்பரா இருக்கிறோம், நலமா இருக்கிறோம். என்போடு வரவேற்றுக் கொள்கின்ற புஸ்வதியமாக வணக்கம். சதீஷ், நீங்க பாடல் கொடுத்திருக்கிறீர்கள், உங்களுடைய பாடல் என்ன பாடல்னு உங்களுக்கு தெரியும். அந்த வகையில் நீங்கள் இணைந்து கொள்ள முடியாது என்பதையும் இந்த நேரத்தில் குறிப்பிட்டுக் கொள்கிறோம். உங்கள் புள்ளிகள் இணைத்துக் கொள்ள மாட்டேன். சில இதில் சதீஷ் வந்து எடுக்கிற வந்து இப்படியெல்லாம் விளையாட்டு சரி பார்க்கலாம். நான் புள்ளிகளை இணைத்துக் கொள்ளவில்லை. வந்திருக்கின்ற அடுத்த நேர் யார்னு சொல்லி பார்க்கலாம். வந்திருக்கின்ற அடுத்த நேர் யார்? வணக்கம். வணக்கம் ராஜலிங்கம். எப்படி இருங்க ராஜலிங்கம்? சூப்பர் சூப்பர்
3: சூப்பர். அந்த மாதிரி நீங்கள் நிலமா இருக்கீங்களா? என்னுடைய புள்ளி வந்து 2-1-3 செய்யறாது எங்களை ரசனைக்கு ஏற்றுக்கொள்வார்கள் என்று கேட்டுக்கொண்டு கடிக்கு தங்கச்சி தேவியின் உடையோட இணைஞ்சு விடுவோம். அதுதான் சொல்லி வேலை இல்ல அடிக்க அந்த அடிக்கதான் அந்த விடதான்.
0: சரி, நன்றி,
3: நன்றி, வாழ்த்துக்கள்.
0: நன்றி, வாழ்த்துக்கள். அவர்களை பிணைந்திருந்தார் அன்புக்குரிய ராஜலிங்கம் அவர்கள். ராஜலிங்கம் தொடர்ந்து வந்திருக்கின்ற இடத்து தொலைபேசியாக வந்திருக்கின்ற யார் என்று பார்க்கலாம். வணக்கம்.
4: வணக்கம் ஜாரதி, நான் யோகரி குணராஜா கதைக்கிறேன்.
0: வணக்கம் யோகேஸ்வரி மாவை உங்களை வரவேற்றுக் கொள்ள இருக்கிறீங்க.
4: நாங்கள் நலமா இருக்கோம், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
0: சூப்பரா இருக்கிறோம், நலமா இருக்கிறோம். நன்றி
4: நன்றி. நீங்கள் மக்கள் சுகமாக இருக்க வேண்டும் வேண்டிக் கொண்டு நான் 132 என்று சொல்கிறேன்.
0: 132.
4: நன்றி
0: வணக்கம். அன்புக்குரிய ஜோஸ்வரி அம்மா அவர்கள் இருந்தார். அவரை அன்போடு நினைத்துக்கின்றோம். இன்றைய நாளில் சேமிப்பாளர் சந்திரபோஸ் அவர்களின் பார்கள் வானொலியில் போட்டிக்கு வந்திருக்கின்ற ஸ்ரீ வர்த்தக விளம்பர இடைவெளிக்குள் சென்று நேர்களை இணைத்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து வந்திருக்கிற நேர்களை
5: வங்குவருக்கு வந்து 15 வருஷமா போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்ல, ஒரு லைசன்ஸ் கூட இருக்கு இல்ல. நான் இதுவனை உள்ளத்து கொண்டு
6: என்ன வாணி சும்மா புரிஞ்சு எந்த நாளும் உன்னோட இதுக்கு இல்லாதான் இருப்ப விஷயத்தை போறோம். இப்ப ஒரு நான் இந்திராட்ட போறேன்.
7: வன்கூவர் கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் தவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமன்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 ஈஸ்ட் 30வது அவனியூ வன்கூவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக் கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தவேந்திரம் தொடர்பு தொலைபேசியில்.

0: யாழ்ப்பாணம் போகணும் அம்மா என்ன கூட்டு விடாம தெரியுது இல்ல ஆறு இருந்தா
1: அண்ணன் இதுக்கு போய்கிற புலம்புறீங்க அவங்களே கொண்டு ஜாழ்ப்பாணத்துல உங்களை இறக்கி விடுவாங்க இது தெரியாம.
2: ஆமாம், இப்பொழுதே தெரிந்து கொள்ளுங்கள், பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன். குலேஷன் விழா முகவரி 422-1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 07-77-36-74-18 அல்லது 07-74-00-440. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடவுச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன் குரேஷன் விழா 422-1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொலைபேசி இலக்கங்கள் 07-77-36-74-18 அல்லது 07-76-24-0-40. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா.

0: சரி, தொடர்ந்து வந்திருக்கின்ற இடத்த நீர்கள் துரிமேஸ்வரா வந்திருக்கின்ற ஒரு வரவேற்புள்ளாம் வந்திருக்கின்ற இடத்த நீர். வணக்கம்.
1: வணக்கம் சாரதி.
0: வணக்கம் திருமதி சிவசுந்தரலிங்கம் அவர்கள், என்னுடைய வரவேற்றுக் கொள்கின்றேன்.
1: நன்றி நன்றி. நலமா இருக்கிறீங்களா?
0: நலமாவளோ நலமாவளோ. நீங்களாம் இருக்கிறீங்களா?
1: ஓ, நாங்கள் எல்லாரும் நலமாயிருக்கோம்.
0: ஓகே, அதே நலத்தோடும் உற்சாகத்தோடும் சந்தோஷத்தோடும் உங்களை என்னோட வரவேற்றுக் கொள்கின்றேன்.
1: திருமதி
0: சிவசுந்தரலிங்கம் அவர்கள் இருந்திருந்தார். அவரை தொடர்ந்து வந்திருக்கின்ற தொலைபேசி. வணக்கம்.
2: வணக்கம் சாரதி.
0: வணக்கம் அன்புக்குரிய குணநாயகி.
2: ஓ, எப்படி இருக்கிறீங்க?
0: நலமா இருக்கும். நாங்கள் நீங்கள் சூப்பர். நலமா இருக்கீங்களா?
2: நாங்கள் சூப்பரோ சூப்பரா.
0: சூப்பர் சூப்பர். உங்களை நம்மளோட வரவேற்பதில் மகிழ்ச்சி.
2: நானும் 213 என்று கூறிக்கொண்டோம்.
0: 213 என்று கூறுகின்றீங்க.
2: இப்ப நீங்கள் உங்களுடைய பற்றி யோசிக்கிறீங்களா? அதுபோலதான் இன்றைய அப்பா உங்களை செய்து யோசிச்சிருப்பார் என்று சொல்லி இருப்பா.
0: அப்படின்றீங்க.
3: நன்றி.
0: வானொலியில் இசை அமைப்பாளர் சந்திரபோஸ் அவர்களது இசையில் உருவான பாடல்கள் வானொலியில் போட்டிக்கு வந்திருக்கின்றது.

அதேபோல இந்த நாளில் நெஞ்சம் மறப்பதில்லை ராதா கனகராஜ் அவர்கள். கடந்த வாரம் இடம்பெற்ற இருந்த நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சி தவிர்க்க முடியாத காரணத்தில் இடம்பெறவில்லை. சரி, அந்த வகையில் இன்றைய நாளில் அவரது நிகழ்ச்சி வானொலியில் பயணிக்க இருக்கிறது நெஞ்சம் மறப்பதில் நிகழ்ச்சி என்பதையும் நேர்களுக்கு இந்த நேரத்தில் ஞாபகம் ஊட்டிக் கொள்கின்றோம். அதனைத் தொடர்ந்து இன்றைய இமே தூங்கும் நேரம் காதல் பாடல்கள் காதல் வலி சுமந்த பாடல்களை தாங்கி வானொலியில் பயணிக்க இருக்கிறது என்பதையும் நேர்களுக்கு இந்த நேரத்தில் ஞாபகம் ஊட்டுகின்றோம். தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேர தொலைபேசியாக வந்திருக்கின்ற ஒரு வரவேற்றுக் கொள்ளலாம்.

0: வணக்கம் சார். அதை
1: வணக்கம் சரோ.
0: ஆமா
1: சரோ, எப்படி இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க சார்?
0: சொன்னவரான்னு சொல்லியிருப்பாங்க.
1: நன்றி.
0: வணக்கம்.
1: நன்றி. சர்வ பரமேஸ்வரன் அவர்கள் வாழ்ந்த

0: சரி, இவரை தொடர்ந்து இங்கே பெல்ஜியத்தில் இருந்து சிவராணி அவர்கள் இணைந்திருக்கிறார். வரவேற்றுக் கொள்கிறோம் வைபருடாக.
1: வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம் வணக்கம்.
1: நாங்கள் நிலவும் அதே போன்று நீங்கள் நிலவ இருக்க வேணும் என்று வேண்டிக் கொண்டு நான் புள்ளி ஹோர் இரண்டு மூன்று ஒன்று
0: இரண்டு மூன்று ஒன்று இரண்டு மூன்று ஒன்று ஓகே
1: நன்றி.
0: சிவராணி அவர்கள் வானொலியில் அனுப்பி இருந்தார்.

0: சரி, இந்த வகையில் இன்றைய நாளில் சந்திர போஸ் அவர்கள் திசையில் உருவான பார்வைகள் வானொலியில் பயணித்திருந்தது, போட்டிக்கு வந்திருந்தது. இந்த வகையில் சிறிய வர்த்தக விளம்பரம் ரேடியோ விலக்கில் சென்று வருகின்ற நேரம் இருக்கின்றது. நேர்கள் முடிந்தவர்களிடம் கூட சிறப்பிக்கலாம். இன்னும் ஒரு சிறிய நேரங்கள் இருக்கின்றது, அதற்குள் இருந்து உங்களுடைய புள்ளிகளை விரும்பினால் போட்டுக்கொள்ளலாம்.
1: பிரான்சில் வதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க அனுமதி பத்திரத்துக்கு விண்ணப்பிக்க பிரான்ஸ் பிரஜா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
2: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
1: பிரான்ஸ் நாட்டில் வதிவிட விசா A2B1, பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரும் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலக்கம் 70, ரூ பிலிப் டிஜெரா, பாரிஸ் 18.
3: கல்வி மட்டும்தானே சூழ்நிலைய.
1: தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம் 06-52-66-30-01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம், வாழ்வில் உயர்வோம்.

0: சரிங்க, தொடர்ந்து எங்களுடைய வைபருடாக ராணி சுமதன் அவர்கள் இருந்திருக்கிறார். வரவேற்கு வந்திருக்கின்ற வணக்கம் ராணி அவர்கள்.
1: வணக்கம். வணக்கம் சாரதி, நலமா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கிறோம், நலமா இருக்கிறோம். நீங்களும் எப்படி இருக்கிறீர்கள்?
1: சூப்பரா இருக்கணும் கூட வாய்ப்போடு என்று கேட்டுக்கொண்டு ஆண்டவன் அருள்புரிய வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு என்னுடைய புள்ளி வந்து எல்லாமே நல்ல பாட 231 என்று சொல்லி கொண்டு இதுக்கு வந்து இப்போ வேண்டிய அப்பர் இப்படித்தான் புலம்பிக் கொண்டிருக்கு, இந்த முட்டால கட்டி வச்சான்னு சொல்லி. அதான் அப்படியே
0: 231 புள்ளி.
1: ஆமா ஆமா.
0: நன்றி
1: நன்றி. வணக்கம்.
0: நன்றி நன்றி நன்றி. சரி, அந்த வகையில் வந்து அவர் இணைந்திருந்த அன்புக்குரிய ராணி சம்பந்த அவர்கள், சரி அந்த வகையில் நேர்கள் நிறைய பேர் வந்து சரியான பதவியுடன் அணிஞ்சிருந்தார்கள். முதலாவதாக தேவி தினராஜ் அவர்கள் இணைந்திருந்தார். சரி, மனைவி சொல்லியிருக்கிறார், அவள் நீங்கள் உங்கள் மகளை காட்டி வச்சுட்டு வந்து புலம்பிக்கிட்டு இருங்க, அப்படித்தான் என்னுடைய அப்பாவும் வந்து புலம்பிட்டு வந்திருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அந்த வகையில் தேவி தினராஜ் அவர்களை சிறப்பான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் முதலில் சரியான பதிலை சொன்னமைக்கு. அதேபோல் நிகழ்ச்சியாக இணைந்து சிறப்பித்து அதே பதில்கள் இணைந்து கொண்டிருந்த அத்தனை நேர்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இன்றைய நாளில் ஆம் சந்திரபோஸ் அவர்களது திசையில் உருவான பார்கள் வானொலியில் பயணித்திருந்தது. அந்த வகையில் சந்திரபோஸ் அவர்களது பார்களில் நேர்கள் உங்களது புள்ளிகளின் அடிப்படையில் பார்களை தந்திருந்தீர்கள். உங்களது புள்ளிகளின் அடிப்படையில் பிறந்த பார்களுக்கு யார் யாருடைய பாடல் வந்திருக்கிறது என்பதை பார்க்க போகணும். முதலாவதாக ஒலித்தது மெதுவா மெதுவா ஒரு காதல் பாட்டு பாடலை தந்திருந்தார் ராசரத்னம் அவர்கள், ஜெர்மனி நாட்டிலிருந்து இணைந்திருந்தார். அது வகையில் ராசரத்னம் ராஜரத்னம் அவர்களாம். ராஜரத்னம் அவர்களது பாடல் நாளில் முதலாவது பாடலாக ஒலித்தது. இரண்டாவதாக ஒலித்தது பாடல் ஆண்டவன பாக்கணும் பாடலை சதீஷ் அவர்கள் தேர்வு செய்திருந்தார் பிரான்ஸ் நாட்டிலிருந்து. சதீஷ் அவர்களது பாடலாக ஒலித்தது. மூன்றாவதாக ஒலித்த பாடல் மாம்பூவே சிறு மைனாவை பாடலை ராஜா அவர்கள் ஜெர்மனி நாட்டிலிருந்து தெரிவு செய்திருந்தார். சரி, அந்த வகையிலிருந்து நாளில் நேர்கள் ராசின் அடிப்படையில் புள்ளிகளை தந்து உங்களுடைய புள்ளிகளின் அடிப்படையில் நாளில் முதலிடத்தை பிடித்திருக்கின்றது. 26 புள்ளிகளை பெற்றிருக்கின்றது சிறு ராஜரத்னம் அவர்கள் ஜெர்மனி ஹைபுரூனிலிருந்து தேர்வு செய்த பாடலில் இன்றைய நாளில் முதலிடத்தை பிடித்திருக்கின்ற ராஜரத்னம் அவர்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். இரண்டாம் இடத்துக்கு வந்திருக்கின்றது 25 புள்ளிகளை பெற்றிருக்கின்றது மாம்பூவே சிறு மைனாவை ராஜா அவர்கள் சிறுமணியில் தெரிவு செய்த பாடல் மாம்பூவே சிறு மைனாவை ராஜா அவர்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். மூன்றாவது இடத்துக்கு வந்திருக்கின்றதா, மூன்றாவது இடத்தை பிடித்திருக்கின்றது ஆண்டவனை பார்க்கணும் அவனுக்கு ஒத்தின பாடல் சதீஷ் அவர்களது பாடல் 21 புள்ளிகளை பெற்றிருக்கிறது. சதீஷ் அவர்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து நிறைவுக்கு வருகிறது இன்றைய பாடல்கள் புரிகின்ற பந்தயம் நிகழ்ச்சி. இசையமைப்பாளர் சந்திரபோஸ் அவர்களது பாடல்களை தந்த மொத்தமாக 7 நேர்கள் அந்த நேர்களுக்கும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்து நிகழ்ச்சியூடாக இணைந்து சிறப்பித்திருந்த நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து விடைபெற்றுச் செல்கிறது இன்றைய பாடல்கள் புரிகின்ற பந்தயம் நிகழ்ச்சி.

சீனையில் தொடர்ந்து ஒரு சில திரையசைப்பார்களை தொடர்ந்து வானொலியில் பயக்க இருக்கிறது எங்களுடைய இன்றைய நெஞ்சம் மறப்பதில்லை. நெஞ்சம் மறப்பதில் நிகழ்ச்சி ஊடாக இன்றைய நாளில் தனது பாடத்தில் வெளித்தான் சிறப்பிக்கின்றார் ராதா கனகராஜ் அவர்கள். ஒலிசூபா பிரான்சில் இருந்து ராதா அவர்களது பார்களை இங்கு ரசிக்க தயாராகுங்கள். இரவு 8:15 மணியிலிருந்து 9 மணி வரை ஒலிபரப்பாகும் இன்றைய நெஞ்சம் மறப்பதில் நிகழ்ச்சி என்பதையும் நேர்களுக்கு குறிப்பிட்டு வழிபட்டுச் செல்கின்றேன். தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு இருந்திருங்கள். நன்றி, வணக்கம் நேர்களே.

0: இன்னைக்கு மகாலம் காத்தால ரெண்டு கையிலும் தூக்கியலாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாட்சப்பிலுக்கு வந்த நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்க போய் பார்த்தனாலும் மரக்கறியண்டா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
4: 11 à 13 rue Caille 75 000 de Paris.
3: VT Superstore Gare Lagonnaise Sasselil
4: 5 rue Marcel Cerdan 95 140 Gare Lagonnaise.
3: Mélodie et Tordre-Gulaké VT Cash and Curry Paris La Chapelle Tordre-Gu Tolibisi Lakam Cyber-Ondre 40 Cyber-Ainde Cyber-Ele 18 சாசல் கால்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
6: ரன்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம், இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே.
7: பொன்னிப்பண்டி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொன்னிப்பண்டி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொன்னிப்பண்டி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்காணி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொன்னிப்பண்டி மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொன்னிப்பண்டி மார்க்கெட் 1 அவென்யூ எதுவான் பயோ 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொன்னிப்பண்டி ரேம் தரிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொன்னிப்பண்டி மார்க்கெட்.

நெஞ்சம் மறப்பதில்லை. கேரிதமல்லியில் பிரதி புதன்கிழமை தோறும் இடம்பெறுகின்ற நெஞ்சம் மறப்பதில் நிகழ்ச்சிக்கு நீங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். இன்றைய நெஞ்சம் மறப்பதில் நிகழ்ச்சியில் தனது பாடல் தெளிவுகளை தாங்கி தனது பிரதியூடாக நிகழ்ச்சியை அலங்கரிக்க வருகின்றார் பிரான்ஸ் ஓலிஸ்பாவிலிருந்து திருமதி ராதா கனகராஜா அவர்கள். ராதா, உங்களுக்கு மிகமாத நன்றிகள். நிகழ்ச்சிக்காக பாடல் தெளிவுகளை தந்தமைக்கு உங்கள் பாடல் தெளிவுகள் வானொலியில் பயணிக்க இருக்கிறது. நேர்களும் நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்க இருக்கிறார்கள். அந்த வகையில்

0: இந்த அடியம்மா, நீ சொல்லிவிட்டது எல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாம் சரியா
1: இருக்கோ. இந்த அழகி போன மரக்கறிகளையும் மாறி போன மீனையும் வாங்கி வாருங்க. நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னா? இதுவெல்லாம் உங்களுக்கு குப்பையில போடுங்க.
0: அப்ப எங்க எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரதா?
1: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு. எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க. அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
0: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத. இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
2: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவுப் பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 1042 5 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு. நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சாய் இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் 6 லட்சம் பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு 65 //////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////////// வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். தரத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.

நிகழ்ச்சியில் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றார். அடுத்த பாடலாக வானிலையில்

பாரிஸ் லாட்சிகளில் ரூய்கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியின் இமிட்டேஷன் நகைகள் காமாட்சி அம்மன் விளக்குகள் பாதணிகள் முதல் பல் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை. இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில் குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால் 14 பாரிஸ் 10 லாஷப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷெரி 09 51 15 82 3 அல்லது 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள், பாரிஸ் லாட்சப்பலில் ஷெரிமஹால்.

வெளித்துக் கொண்டிருந்த நெஞ்சம் மரபத்தில் நெஞ்சத்தை விடுகிற பாடல் திரைப்புகள் வானொலியில் திருமதி ராதா கனகராஜ் அவர்களது பிரதிமுடாக பயணித்துக் கொண்டிருக்கின்றனர். ராதா கனகராஜ் அவர்களது பாடல் திரைப்புகளில் நிகழ்ச்சி அலங்கரிக்கும் அடுத்த பாடலாக வானொலியில்

0: நெஞ்சத்துவிட்டது பாடல் தெரிவுகளுடன்
1: அவரது பாடல் தெரிவுகளில் நிகழ்ச்சி அலங்கரிக்கும் அடுத்த பாடலாக

காலை நேரம் 8:49 விடமாக இருக்கிறது. ஐக்கியராட்சியத்தில் 7:49 நிமிடங்கள். உழைத்துக் கொண்டிருக்கிறது நெஞ்சம் மறப்பதில்லை. நெஞ்சத்தை விடுகிறது பாடல் திருவிழோடு பயணிக்கும் நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சிக்கு உங்கள் பாடல் திருவிழியை அனுப்பி வைக்கலாம். உங்களுக்கு பிடித்தமான ஆக குறைந்தது 10 பாடல்களை தேர்வு செய்யுங்கள். சரியான திரைப்படங்களை குறிப்பிட்டு உங்கள் பெயர் முகவரி விவரங்களுடன் நமது மின்னஞ்சல் முகவரி இருக்கிறது tamil@hotmail.fr என்கிற மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பி வைக்கலாம். நெஞ்சம் மறப்பதில்லை என்று குறிப்பிட்டு அல்லது உங்களுடைய அலுவலக தொலைபேசி இலக்கம் 0033148376 75 என்கின்ற எங்களுடைய மின்னஞ்சல் மணிக்கும் அலுவலக தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பினைப்படுத்தி உங்கள் பாடல்கள் தெரிவுகளை தரும்போது வந்த ஒழுங்கின் பிரகாரம் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ள காத்திருக்கின்றோம். சரி, அந்த வகையில் வைத்துக் கொண்டிருக்கும் நெய்யமரபத்தின் நிகழ்ச்சிக்காக பாடல் தெரிவித்த ராதா கனகராஜ் அவர்களது பாடல் தெரிவுகளில் தொடர்ந்து வானிலையில்

நெஞ்சம் மறப்புதலை நிகழ்ச்சி. நெஞ்சம் மறப்புதலை நிகழ்ச்சியின் உரிய நிறுவ பகுதிகள் நெருங்கி இருக்கின்றோம். இன்றைய நெஞ்சம் மறப்புதலை நிகழ்ச்சிக்காக பாடல் திருவிழி தந்திருக்கின்றார் திருமதி ராதா கனகராஜ் அவர்கள் ஒலிசுபா பிரான்சிலிருந்து. இன்றைய நாளில் நெஞ்சம் மறப்புதல் நிகழ்ச்சிக்காக பிரதி ஊடாக பாடல் திருவிழி தந்த ராதா கனகராஜ் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து, இன்றைய நிகழ்ச்சியினை கேட்டு ரசித்துக் கொண்டிருந்த அத்தனை நேசங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து, ஒலிக்கின்ற பாடலோடு நிரூபிக்கப்படுகிறது இன்றைய நெஞ்சம் மறப்பதில்லை. நன்றி, வணக்கம். ஒலிக்கின்ற பாடலை தொடர்ந்து இரவு நிறுவனம் செய்தி அறிக்கை கொடுத்து பயணிக்கலாம். நன்றி, வணக்கம்.

0: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
1: நூலுலகம். புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்து நிற்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணையதளத்தில் நூலுலகம் இணையத்தின் ஊடாக
2: மேலதிக விவரங்களுக்கு நூலுலகம்
3: NWLULAGA நூலுலகம் நூலுலகம்.
4: பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
5: உங்களோட கதையோடு இப்ப நான் போற காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
4: விடாதீங்க, போங்க போங்க.
6: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapelle,
7: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
6: VT Superstore, Galagone Sasselil.
7: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges-lès-Gonesse.
6: Mélodie et Tordre-Gelaké, VT Cash and Curry, Paris Lachapelle, Tordre Tolibisi Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberle, Padanette. சாசல் காலாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரட் ஸ்ட்ராஸ் 3098 குயினிட்ஸ் சுவிஸ்
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750 கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: வணக்கம். பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலி, டிஆர்டி தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை. இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகிறார்கள். இணையதளம் ஊடாக புத்தகங்களை விற்பனை செய்யும் www.noolalagam.com இணையதளத்தினர் தொடரும் இந்திய செய்திகளுக்கு பாரிஸ் ரோய்கையில் அமைந்திருக்கின்ற வி டி கேசன்கரி மற்றும் கார்லிகோனஸில் அமைந்திருக்கின்ற வி டி சூப்பர் ஸ்டோர்ஸ், உலக செய்திகளுக்கு சுவிஸ் நாட்டில் அமைந்திருக்கின்ற பிரபலமான வாகன காப்புறுதி மற்றும் சுகாதார காப்புறுதி வங்கிக் கடன் பெற்றுக் கொடுக்கும் வி டி எஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎஸ் நிறுவனத்தினர். முதலில் இலங்கை செய்திகள். முல்லைத்தீவு பொதுக்குடியிருப்பு பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட பகுதியில் சட்டவிரோத மணல் அகழ்வு மற்றும் போதைப்பொருள் புழக்கம் உள்ளிட்ட சட்டவிரோத செயல்பாடுகள் மிக தீவிரமாக அதிகரித்து வருவதாக வெனி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் சுட்டிக்காட்டியிருக்கிறார். பொதுக்குடியிருப்பு பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் செவ்வாய்க்கிழமை நேற்று இடம்பெற்றபோது இந்த கருத்துக்கள் பரிமாறப்பட்டிருக்கின்றன. போலீசாரால் குறித்த சட்டவிரோத செயல்பாடுகள் கட்டுப்படுத்த முடியாவிட்டால் எமது இளைஞர் ஜூபிதர்களிடம் ஆயுதங்களை கையளித்தால் அவர்களை வெற்றி கட்டுப்படுத்துவார்கள் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த கூட்டத்தில் உரையாற்றிய பொதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளர் விசுவமேடு நித்தியலார தொடக்கம் மன்னாக்கண்டல் கிரடமாடு பேராறு வரை தினசரி அதிகளவில் சட்டவிரோத மணல் அகழ்வு நடைபெறுவதாகவும் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து பொதுக்குடியிருப்பு போலீஸ் பொறுப்பு அதிகாரிக்கு முறைப்பாடு செய்தால் சம்பவ இடத்துக்கு செல்லும் சில போலீசார் சட்டவிரோத மணல் அகழ்வில் ஈடுபவர்களிடம் கையூட்டு பெற்றுக் கொண்டு திரும்புவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் புல்மோட்டையில் அனுமதி பத்திரம் வைத்திருப்பவர்கள் மன்னாக்கண்டல் பகுதியில் சட்டவிரோத மணல் அகழ்வதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அவர் தொடர்ந்து கருத்துரைக்கும் போது விடுதலை புலிகள் காலத்தில் 6 அடியாக இருந்த ஆறு தற்போது சட்டவிரோத மணல் அகழ்வினால் 45 அடியாக மாறியிருக்கிறது எனவும், உள்ளூர் மக்கள் சொந்த தேவைகளுக்கு மணல் பெற முடியாத நிலை உள்ள போதிலும் சட்டவிரோத மணல் கொள்ளை தங்கு தடையின்றி நடப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். விடுதலை புலிகள் காலத்தில் இரவு 12 மணிக்கு கூட பெண்கள் பாதுகாப்பாக நடமாட முடிந்த நிலையில் இன்று கசிப்பு கஞ்சா ஐஸ் போதைப் பொருள் மற்றும் திருட்டு சம்பவங்கள் அதிகரித்திருப்பதாகவும், சட்டவிரோத செயல்களை கட்டுப்படுத்த முடியாத போலீசார் சீருடையை கட்டிவிட்டு செல்ல வேண்டும் எனவும், போலீசார் இந்த சட்டவிரோத செயல்களை கட்டுப்படுத்த முடியாவிட்டால் ஆயுதங்களிடம் கையளிக்கட்டும், எமது இளைஞர் ஜோதிகளிடம் அதை கட்டுப்படுத்தும் வல்லமை உள்ளது எனவும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். மேலும் நாடாளுமன்ற உறுப்பினர் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்த புதுக்குடியிருப்பு போலீஸ் பொறுப்பு அதிகாரி 19 கிராம அலுவலர் பிரிவுகளையும் 50 காயத்திற்கும் மேற்பட்ட மக்களையும் கொண்ட இந்த பகுதிக்கு 75 போலீசார் மட்டுமே கடமையில் இருப்பதாகவும், இருப்பினும் இந்த ஆண்டில் இதுவரை கசிப்பு உற்பத்தி தொடர்பாக 702 வழக்குகளும் ஐஸ் போதைப் பொருள் தொடர்பாக 91 வழக்குகளும் சட்டவிரோத மணல் அகழ்வு தொடர்பாக 69 வழக்குகளும் கூடா மற்றும் கஞ்சா ஹெரோயின் சட்டவிரோத துப்பாக்கி மற்றும் மணல் அகழ்வுகள் என பல வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் அனைத்து போலீசாரும் இளஞ்சம் வாங்குவதில்லை என்றும், இளஞ்சம் பெறும் சில போலீஸ் உத்தியோகத்தர்கள் பற்றி உயர் அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தினால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் உறுதியளித்திருக்கிறார். போலீஸ் பொறுப்பு அதிகாரியின் விளக்கத்தை ஏற்றுக்கொண்ட ரவிகரன் எம்பி வழக்குகள் பதிவு செய்யப்பட்ட போதிலும் சட்டவிரோத செயல்கள் குறையவில்லை எனவும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். போலீசார் தொடர்ந்து அலட்சியமாக செயல்பட்டால் நாடாளுமன்றத்தில் ஒவ்வொரு அமர்விலும் இது தொடர்பாக குரல் எழுப்பப்படும் எனவும் அவர் எச்சரித்திருக்கிறார். மன்னார் மாவட்ட பொது மருத்துவமனையின் திடீர் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவு நிர்மாணப் பணிகள் ஜனாதிபதி அனந்த்குமார் திசாநாயக்கவினால் இன்று முற்பகல் ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் திருகோணமலை மற்றும் அனுராதபுரம் மாவட்டங்களின் பொது வைத்தியசாலைகளின் இருதயவியல் பிரிவுகளுக்கு அடிக்கல் நாட்டும் நிகழ்வுகளும் இன்று ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்றிருக்கின்றன.
1: இந்த நிகழ்வுகள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் தலைமையில் நடைபெற்றன. இந்திய அரசாங்கமும் ஜப்பான் அரசாங்கத்தின் ஜெய்கா நிறுவனமும் இந்த திட்டங்களுக்கான நிதியுதவியை வழங்குகின்றன.
2: மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் நிர்மாணிக்கப்படவுள்ள விபத்து அவசர சிகிச்சை பிரிவுக்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு இன்று இடம்பெற்றது. ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க தலைமையில் இன்று காலை இந்த நிகழ்வு நடைபெற்றது. இன்றைய நிகழ்வில் சுகாதார அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜாயதிஸ் வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன், இலங்கைக்கான இந்திய உயர் ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் அரசு அதிகாரிகளும் பங்கேற்றிருந்தனர். இந்திய அரசாங்கத்தின் 600 மில்லியன் ரூபாய் நிதியுதவியின் கீழ் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் புதிய விபத்து அவசர சிகிச்சை பிரிவுக்கான கட்டடம் நிர்மாணிக்கப்படவுள்ளது.
3: மேன்பகன்றி ஜனாதிபதி அவர்களே, கடந்த 2 ஆண்டுகளாக தாங்கள் நாட்டை வழிநடத்தி வரும் காலப்பகுதியில் வடக்கு மாகாணத்தின் தேவைகள் தொடர்பில் தேசிய மட்டத்தில் கிடைத்து வரும் கவனம் குறிப்பிடத்தக்க வகையில் அதிகரித்திருப்பதை நாம் உணர்ந்து வருகின்றோம். ஊழல் ஒழிப்பு, போதைப் பொருள் ஒழிப்பு உள்ளிட்ட தாங்கள் முன்னெடுத்து வரும் தேசிய வேலை திட்டங்களின் பின்னால் நமது மக்களும் உறுதியாக அணிதிரண்டு இருக்கின்றனர். நாட்டின் நலனையும் அதன் எதிர்காலத்தையும் முன்னிறுத்தி தாங்கள் வழங்கி வரும்
0: வடமாகாண நாகலிங்கம் வேதநாயகனவர்கள்
3: தலைமைத்துவம் உண்மையிலேயே அளப்பரியது. அதேவேளை வடக்கு மக்களும் இந்த நாட்டின் இனிய மக்களுக்கு இனியான உரிமைகளுடன் வாய்ப்புகளுடனும் கண்ணியமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற நோக்கில் எமது மாகாணத்தின் மீது தாங்கள் செலுத்தி வரும் விசேட கரிசனைக்கு நாங்கள் நன்றியுடையவர்களாக இருக்கின்றோம். வெளிநாட்டு ராஜதந்திரிகள், உலக வங்கி உள்ளிட்ட சர்வதேச நிறுவனங்கள் மற்றும் அபிவிருத்தி பங்காளிகளிடம் வடக்கு மாகாணத்தின் அபிவிருத்தி தேவைகளுக்கு முன்னுரிமை வழங்குமாறு தாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருவது எமது மக்கள் மீதான தங்களது அக்கறைக்கு ஒரு தெளிவான சான்றாகும். வடக்கு மாகாண சபைக்கு கிடைக்கும் நிதி ஒதுக்கீடுகளும் கடந்த காலங்களுடன் ஒப்பிடுகையில் கணிசமான அதிகரித்துள்ளன. கடந்த ஆண்டு நமக்கு ஒதுக்கப்பட்ட நிதியில் 99% நாம் திறம்பட பயன்படுத்தியுள்ளோம்.
4: இந்திய மக்களுக்கும் இந்திய அரசுக்கும் இந்த உதவிக்காக எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதற்கமைய 2028 முதல் காலாண்டில் ஏப்ரல் மாதம் அளவில் இந்த அவசர விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவு நிர்மாணிக்கப்பட்டு சேவைகள் வழங்கப்பட உள்ளன. அதனூடாக சேர்த்து இந்த மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு 4 மாடிகளை கொண்ட எமது வைத்திய அதிகாரிகளுக்கான உத்தியோகபூர்வ இல்லங்கள் 243 மில்லியன் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்படுகின்றன. அதனையும் நாம் 1.5 வருடத்திற்குள் நிர்மாண பணிகளை நிறைவு செய்ய எதிர்பார்க்கின்றோம். வைத்தியசாலைக்கு தேவையான சிடி இயந்திரம் தற்போது பெருகை கட்டத்தில் உள்ளது. எமக்கு இந்த வருடத்தில் நவம்பர் மாதம் அளவில் அதற்கான கொள்முதல் கட்டளையை வழங்க முடியும். பிப்ரவரி மாதம் அளவில் உங்களுக்கு 250 மில்லியன் ரூபாய் பெறுமதியான புதிய சிடி இயந்திரம் கிடைக்கும். நாடு முழுவதும் இந்த உயிர்காக்கும் சேவையை விரிவுபடுத்துவதற்காக இந்திய அரசாங்கம் மேலும் 100 நவீன வசதிகளுடன் கூடிய ஆம்புலன்ஸ் வழங்குவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தமும் தற்போது நடைமுறையில் உள்ளது.
5: பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடியின் தலைமையில் சப்தா சாத் சப்தா விகாஸ் என்ற வழிகாட்டுதலோடு இந்தியா விக்சித் பாரத் பயணத்தில் முன்னேறி வருகின்றது.
0: இலங்கைக்கான இந்திய உஸ்தானிகர் சந்தோஷ் ஜா அவர்கள் தெரிவிக்கின்ற கருத்துக்களிவை.
5: உங்களது வழிகாட்டுதலுக்கு அமைய இலங்கையும் ஒரு வளமான நாடாகவும் அழகான வாழ்வை நோக்கியும் ஒரு மாற்றமான பாதையில் பயணிக்கின்றது. கடந்த 2 வருடங்களாக காணக்கூடியதை போன்று இந்த இலக்கை நனவாக்க உங்களது முயற்சிகளை ஆதரிக்க நாம் பல்வேறு முன்னெடுப்புகளில் நெருக்கமாக இணைந்து பணியாற்றி வருகின்றோம். மன்னாரில் இருக்கின்ற புதிய விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவு திட்டம் நிறைவு பெற்றவுடன் இந்த நவீன உயிர்காக்கும் அவசர சிகிச்சை இந்த மக்களுக்கு கிடைப்பதை அது உறுதி செய்யக்கூடியதாக இருக்கும்.
2: ஜனாதிபதி தலைமையில் முல்லைத்தீவு மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு இந்திய அரசாங்கத்தின் நிதி உதவியில் அமைக்கப்படவுள்ள 4 மாடி மருத்துவ விடுதி வளாகத்துக்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வும் இன்று நடைபெற்றது. இதேவேளை இலங்கைக்கான ஜப்பான் தூதுவரின் பங்கேற்புடன் திருகோணமலை மாவட்ட பொது வைத்தியசாலையின் புதிய இருதயவியல் பிரிவு கட்டடத்துக்கான அடிக்கல் இன்று நாட்டப்பட்டது. அதிநவீன அறுவை சிகிச்சை அரங்குகள், வெளிநோயாளர் பிரிவு, நோயாளர்கள் தங்கி சிகிச்சை பெறும் வசதிகள், முழுமையான ஆய்வகங்களை கொண்டுள்ள இந்த இருதய நோய் பிரிவு 8 மாடிகளை கொண்டுள்ளது.
5: இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணங்களின் சமூக மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவ ஜப்பான் விசேட கவனம் செலுத்தியுள்ளது. இலங்கையின் நீண்டகால மற்றும் நம்பகமான பங்காளியாக இருப்பதில் நான் பெருமிதம் அடைகின்றேன். சுகாதாரத்துறை உட்கட்டமைப்பை மேம்படுத்தவும் நிலையான சுகாதார அமைப்பு முறையை நிறுவவும் இலங்கை அரசாங்கம் மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு ஆதரவு அளிக்க ஜப்பான் எப்போதும் தயாராக இருக்கிறது என்பதையும் இங்கு சுட்டிக்காட்ட வேண்டும்.
6: கடந்த பல காலங்களாக, பல மாதங்களாக, பல வருடங்களாக நிறைய விடயங்கள் கிடப்பிலே போடப்பட்டிருந்தன. நிறைய விடயங்கள் இந்த ஒரு கடன் மறுசீரமைப்பு தொடர்பான அந்த பெறுபவர்கள் பரம்பரையில் அந்தந்த விடயங்கள் கிடப்பிலே இருந்தன. ஆனால் நாங்கள் சந்தோஷப்படுகின்றோம், மிகவும் குறுகிய காலத்திற்குள் இந்த கடன் மறுசீரமைப்பினை நாங்கள் நிறைவு செய்து இந்த வேலை திட்டத்தினை, குறிப்பாக சுமார் கடந்த 10 வருடமாக பேசப்பட்டு வந்த இந்த வேலை திட்டத்தினை நாங்கள் தற்பொழுது ஆரம்பிப்பதற்கான அடிக்கல்களை நாங்கள் நட்டிருக்கோம்.
2: இதன்போது நினைவு பலகையை திறந்து வைத்து கட்டடத்தின் கட்டுமான பணிகளை ஆரம்பிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட ஜனாதிபதி வைத்தியசாலை ஊழியர்களுடன் ஸ்நேகபூர்வ கலந்துரையாடலிலும் ஈடுபட்டார். அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் இருதயவியல் மற்றும் இருதய மார்பக அறுவை சிகிச்சை கட்டடத்துக்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வும் ஜனாதிபதி தலைமையில் இன்று நடைபெற்றது.
7: நாட்டின் பொருளாதாரம் பாரிய வீழ்ச்சியை சந்தித்திருந்தது என்பதை நாம் அனைவரும் அறிவோம்.
0: ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் தெரிவிக்கின்ற கருத்துக்களை
7: வீழ்ச்சி அடைந்த அந்த பொருளாதாரத்தை மீள கட்டியெழுப்ப வேண்டிய தேவை எமக்கு இருந்தது. ஒரு சந்தர்ப்பத்தில் எமது நாடு எங்கு போய் முடியுமோ என நம்பிக்கை இழக்கும் அளவிற்கு பிரச்சனைகள் எழுந்தன. அந்த அளவு நிலையற்ற பொருளாதார நெருக்கடியை சந்திக்க நேரிட்டது. அந்த பொருளாதார நெருக்கடி பாரிய சமூக பேரழிவிற்கு வழிவகுத்தது. பாரிய அரசியல் புரட்சியை ஏற்படுத்தியது. அந்த அரசியல் புரட்சியின் விளைவாகவே தற்போது அரசாங்கம் உருவானது. வீழ்ச்சி அடைந்து கொண்டிருந்த பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்துவதே நாம் எதிர்கொண்ட முக்கிய சவாலாகும். பொருளாதாரத்தின் அனைத்து துறைகளிலும் நாம் முக்கியமான ஸ்திரத்தன்மைகளை அடைந்துள்ளோம். எனினும் மக்கள் பக்கத்தில் சிந்தித்தால் என்ன நடந்துள்ளது? நடைமுறை கணக்கின் நேர்மறை இருப்பு, வரவு செலவு திட்டத்தின் துண்டுவிலும் தொகை குறைக்கப்பட்டமை என்பன பொதுவாக நாட்டிற்கு சாதகமாக அமைந்தாலும் பொருளாதாரத்திற்கு கிடைக்கும் வெற்றிகள் மக்களின் அன்றாட வாழ்க்கையுடன் எவ்வாறு தொடர்புபடுகின்றது என மக்கள் சிந்திக்கின்றனர். அது முக்கியமானது. இல்லாவிட்டால் வேலை இல்லை அல்லவா? தமது வாழ்க்கை தரத்திற்காக அரசாங்கம் வழங்கும் சேவைகள் மிகவும் செயற்திறனுடன் மேம்படுத்தப்பட்டு இலகுப்படுத்தப்படுவதன் அடிப்படையிலேயே மக்கள் பொருளாதாரம் நல்லதா இல்லையா என்பதை கணிப்பார்கள். இவை அனைத்தையும் மக்கள் வாழ்க்கைக்கு கொண்டு செல்பவர்கள் யார்? அதற்கான பொறிமுறையே எமது அரசு கட்டமைப்பாகும். ஆகவே இந்த அரசு கட்டமைப்பிற்கு பாரிய பொறுப்புள்ளது. நாம் கைப்பற்றும் பொருளாதார வெற்றிகள் அடிமட்டத்தில் வாழும் மக்களின் வாழ்க்கைக்கு எவ்வாறு கொண்டு செல்வது? ஒன்று, செயற்திட்டங்கள் ஊடாக அதனை செய்ய முடியும். இரண்டாவது, சேவைகள். அடுத்த ஆண்டிற்கான எமது வரவு செலவு திட்ட அறிக்கையில் அதிக அளவிலான நிதி வீதிகள் மற்றும் போக்குவரத்து வசதிகளை மேம்படுத்துவதற்காகவே ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அடுத்ததாக கல்விக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக சுகாதாரமான வாழ்க்கை மிகவும் முக்கியமானது. எமக்கு எது கிடைத்திருந்தாலும் நோயுடன் கூடிய வாழ்க்கை என்றால் அதனால் பலன் இல்லை. நாம் நோய்வாய்ப்படும் போது சிறந்த வசதியான மருத்துவ சேவை இல்லாவிட்டால் எமக்கு கிடைக்கும் ஏனைய பணத்தால் எவ்வித பலனும் இல்லை. ஆகவே ஆரோக்கியமான வாழ்க்கையை வழங்கவும் அதற்கான சேவைகளை விரிவுபடுத்துவது தொடர்பிலும் எமது அரசாங்கம் அதிக கவனத்தை செலுத்தியுள்ளது.
0: தொடர்ந்து இலங்கை தமிழரசுக் கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பவன அரியநேந்திரனை கட்சியிலிருந்து நீக்கியமைக்கு எதிராக தமிழரசுக் கட்சியின் தற்போதைய பதில் தலைவர் மற்றும் பதில் செயலாளர் உள்ளிட்ட 5 பேருக்கு எதிராக மட்டக்களப்பு மாவட்ட நீதிமன்றத்தில் இன்று புதன்கிழமை வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டு அரியநேந்திரனை கட்சி உறுப்பினர் விதிகளுக்கு எதிராக நீக்கியமைக்கு எதிராக தற்போதைய கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம், பதில் செயலாளர் எம் ஏ சுமந்திரன், முன்னாள் பொதுச் செயலாளர் சத்யலிங்கம், நிர்வாக செயலாளர் குணநாயகம் மற்றும் தமிழரசுக் கட்சிக்கு எதிராக சிரேஷ்ட சட்டத்தரணி பிரேம்நாத் ஊடாக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கினை மாவட்ட நீதவான் ஏற்றுக் கொண்ட போது எதிர்வரும் டிசம்பர் 16 தேதிக்கு அடுத்த வழக்கினை நீதவான் தேதியிட்டிருக்கிறார். வவுனியா மாவட்டத்தின் வவுனியா பிரதேச செயலர் பிரிவுக்குட்பட்ட அரியாமிர்தமடுக்குளம் தொடர்பில் முன்வைக்கப்பட்டு வரும் பல்வேறு முறைப்பாடுகளை ஆராய்ந்து அவற்றுக்கு ஒழுங்குமுறையானதும் நிரந்தரமானதான தீர்வை எட்டுவதற்குரிய நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு வடக்கு மாகாண ஆளுநர் நவநா வேதநாயகன் தலைமையில் நடைபெற்ற உயர்மட்ட கலந்துரையாடலில் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அரியாமிர்தமடுக்குளம் தொடர்பில் சிலரால் தொடர்ச்சியாக பல்வேறு அரசு திணைக்கிடங்களுக்கு முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்டு வந்த நிலையில் பிரச்சினையின் உண்மை நிலையை நேரில் ஆராய்ந்து அந்த பகுதி மக்களுடன் கலந்துரையாடி தீர்வு காண வேண்டும் என்று வடக்கு மாகாண விவசாய அமைச்சின் முன்னேற்ற மீளாய்வு கூட்டத்தின் போது ஆளுநர் அறிவுறுத்தியிருந்தார். அதற்கு அமைவாக நேற்று செவ்வாய்க்கிழமை முதற்கட்டமாக களப்பயணம் மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது ஆளுநர் வேதநாயகன், நாடாளுமன்ற உறுப்பினர் மா ஜெகதீஸ்வரன், வவுனியா மாவட்ட செயலாளர், வடக்கு மாகாண விவசாய அமைச்சின் செயலாளர், மேலதிக மாவட்ட செயலாளர், வவுனியா பிரதேச செயலாளர், மாகாண நீர்ப்பாசன திணைக்கள பணிப்பாளர், வவுனியா பிரதி நீர்ப்பாசன பணிப்பாளர், கமநல அபிவிருத்தி பிரதி அணியாளர் மற்றும் கிராம அலுவலர் மற்றும் அந்த பகுதி மக்கள் ஆகியோர் குளப்பகுதியில் நேரில் சென்று நிலைமைகளை பார்வையிட்டு மக்களுடன் கலந்துரையாடப்பட்டிருக்கிறது. இதன்போது தனிநபர் ஒருவரால் ஏற்படுத்தப்படுவதாக கூறப்படும் இடையூறுகள் தொடர்பில் பொதுமக்களாலும் பொது அமைப்புகளாலும் பல்வேறு முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. அரசு திணைக்கிழங்கின் அறிவுறுத்தலுக்கு அமைவாக செயல்படாமல் தன்னிச்சையான முறையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதால் ஏனைய விவசாயிகள் பாதிக்கப்படுவதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். யாழ்ப்பாணம் களப்பு பகுதியில் சட்டவிரோதமான முறையில் கடல் அட்டைகளை பிடித்து 4 சந்தேக நபர்களை இலங்கை கடற்படை செவ்வாய்க்கிழமை நேற்று கைது செய்திருக்கிறது. வடக்கு கடற்படை கட்டளையின் இலங்கை கடற்படை கப்பல் வேலுசுமண நிறுவனத்தைச் சேர்ந்த கல்முனை கடற்படை பிரிவினர் யாழ்ப்பாண களப்பின் மணியந்தோட்டம் பகுதியில் முன்னெடுத்த விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த பகுதியில் பயணித்த 2 சந்தேகத்துக்கிடமான டிங்கி படகுகளை கடற்படை சோதனையிட்ட போது சட்டவிரோதமான முறையில் பிடிக்கப்பட்டு கரைக்கு கொண்டுவரப்பட்ட 9,000 கடல் அட்டைகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. இதனைத் தொடர்ந்து குறித்த படகுகளில் இருந்து 4 சந்தக நபர்களும் இரு டிங்கி படகுகளும் கடற்படையால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட சந்தக நபர்கள் 34 முதல் 44 வயதுக்குட்பட்டவர்கள் என்றும், அவர்கள் கற்பட்டி, அனுராதபுரம் மற்றும் யாழ்ப்பாணம், கொழும்புத்துறை ஆகிய பகுதிகளில் சேர்ந்தவர்கள் எனவும் கடற்படை தெரிவித்திருக்கிறது. கைப்பற்றப்பட்ட 9000 கடல் அட்டைகள், இரு டிங்கி படகுகள் மற்றும் கைது செய்யப்பட்ட 4 சந்தக நபர்களும் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக யாழ்ப்பாணம் மீன்பிடி மற்றும் நீரியல் வளங்கள் துணைக்களத்தில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள். இலங்கை மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகளுக்கு இடையிலான நீண்டகால இருதரப்பு உறவுகளை மேலும் பலப்படுத்துவதற்கு இரு நாடுகளுக்கும் உடன்பாடு தெரிவித்திருக்கின்றன. பேங்காக்கில் நடைபெற்ற உயர்மட்ட சந்திப்பின் போதே இந்த உடன்பாடு எட்டப்பட்டிருக்கிறது. இலங்கையின் வெளிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் மற்றும் தாய்லாந்தின் பதில் வெளிவகார அமைச்சர் சான் சாரோ இன்சுவான் ஆகியோருக்கு இடையில் இந்த சந்திப்பு இடம்பெற்றிருக்கிறது. இந்த சந்திப்பின் போது சாதாரண கடவுச்சீட்டு வைத்திருப்பவர்களுக்கான விசா விலக்கு நடைமுறையை விரிவுபடுத்துவது குறித்து முக்கிய கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது. இந்த திட்டம் இரு நாடுகளுக்கும் இடையில் பயணம், சுற்றுலா மற்றும் மக்கள் தொடர்பு மேலும் இலக்குப்படுத்தும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. வர்த்தகம், முதலீடு, சுற்றுலா, தொழிலாளர் மற்றும் இடப்பெயர்வு, கல்வி, கடல்சார் பாதுகாப்பு மற்றும் கலாச்சார பரிமாற்றங்கள் உள்ளிட்ட பல துறைகளில் ஒத்துழைப்பை மேலும் விரிவுபடுத்துவது குறித்து இருதரப்பும் கலந்துரையாடியிருக்கிறது. இலங்கை தாய்லாந்து உறவுகளை மேலும் பலப்படுத்துவதற்கும் இரு நாட்டு மக்களின் பரஸ்பர நன்மைகளுக்காக நடைமுறை சாத்தியமான துறையில் கூட்டுப்பணிகளை முன்னெடுத்து செல்வதற்கும் இரு நாடுகளுக்கும் இணக்கம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவராக ரவுஹ் ஹக்கீம் மீண்டும் தெரிவு செய்யப்பட்டிருக்கும் நிலையில் தவிசாளராக பாராளுமன்ற உறுப்பினர் எம்எல்ஏஎம் ஹிஸ்புல்லா தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்.
1: ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் 32வது பேராளர் மாநாடு காத்தான்குடியில் இன்று நடைபெற்றது. கட்சியின் பதவி நிலைகளுக்கு தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கான பெயர்கள் இதன்போது அறிவிக்கப்பட்டன. கட்சியின் தலைவராக ரவுஹ் ஹக்கீமும் செயலாளராக ஜனாதிபதி சட்டத்தரணி நிசாம் காரியப்பரும் மீண்டும் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். தவிசாளராக எம்எல்ஏஎம் ஹிஸ்புல்லாவும் தேசிய அமைப்பாளராக எம் எஸ் உதுமாலிப்பையும் பொருளாளராக அப்துல் ரஹ்மான் மன்சூரும் தெரிவு செய்யப்பட்டனர். அத்துடன் சிரேஷ்ட பிரதித் தலைவர் ஒருவரும் பிரதித் தலைவர்களும் இதன்போது தெரிவு செய்யப்பட்டனர். இதனிடையே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸின் ஸ்தாபக தலைவர் மர்ஹூம் எம் எச் எம் அஷ்ரஃபின் 26வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வுகள் காத்தான்குடியில் இன்று நடைபெற்றன. காத்தான்குடி அல் அக்ஸா பெரிய ஜும்மா பள்ளிவாசலில் விசேட துவா பிரார்த்தனையும் இடம்பெற்றது. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஏற்பாடு செய்த மற்றொரு நினைவேந்தல் நிகழ்வு காத்தான்குடியில் இன்று மாலை நடைபெற்றது. தமிழ்நாடு சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் ஏ எம் ஷாஜகான் நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டிருந்தார். இதேவேளை தமிழ்நாடு சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் ஏ எம் ஷாஜகானின் வருகையை முன்னிட்டு காத்தான்குடி நகரில் இவ்வாறான பதாகைகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன.

0: தொடர்ந்து இலங்கை செய்திகளில், மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளிவிபர துணைக்களத்தின் அண்மைக்கால தரவு அறிக்கையின்படி கடந்த ஆண்டில் வேலையின்மை விகிதம் 3.9% காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதேபோல தேசிய ரீதியிலான தொழிலாளர் பங்களிப்பு விகிதம் 49.4% உள்ளது. 17 மில்லியனுக்கும் அதிகமாக உழைக்கும் வயதுடைய மக்களின் தொகையில் சுமார் 8.6 மில்லியன் பேர் பொருளாதார ரீதியாக எந்தவித தீவிர பங்களிப்பையும் வழங்கவில்லை எனவும் அந்த தகவல்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றன. மேலும் சில தொழிலாளர்களுக்கான வேலை பாதுகாப்பு தொடர்ந்து வரம்புக்குட்பட்டதாகவே உள்ளதாக குறிப்பிட்டு மொத்த தொழிலாளர்களில் சுமார் 60.5% பேர் நிரந்தர ஊழியர்களாக உள்ள நிலையில் ஏனையோர் தற்காலிக வேலைகள், சுயதொழில் அல்லது ஊதியமற்ற குடும்ப உழைப்பில் ஈடுபட்டிருப்பதாகவும் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இலங்கையின் அரசு பல்கலைக்கழக அமைப்பில் நீடித்து வரும் கடுமையான பிரச்சினைகளுக்கு உடனடியாக தீர்வு காண அரசாங்கம் முன்வர வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த வாரத்தை கருப்பு வாரமாக பிரகடனப்படுத்த பல்கலைக்கழக ஆசிரியர்கள் சங்கங்களின் சம்மேளனம் தீர்மானித்திருக்கிறது. இதுகுறித்து பல்கலைக்கழக விரிவுரையாளர் சங்கங்களின் சம்மேளனத்தின் செயலாளர் சிரேஷ்ட விரிவுரையாளர் சாருத்த இலங்கசிங்க கருத்து தெரிவிக்கும் போது, நாட்டின் பல்கலைக்கழக கட்டமைப்பானது இருண்ட எதிர்காலத்தை நோக்கி செல்ல கொண்டிருப்பதாகவும், அரசாங்கத்தின் மௌனப்போக்கிற்கு தீவிர எதிர்ப்பும் எதிர்ப்பை பதிவு செய்யும் வகையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த போராட்டத்தின் முதல்கட்டமாக நாடு முழுவதிலும் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களின் பிரதான வாசல்களிலும் கருப்பு கொடிகளை ஏற்றி வளாகங்களை சுற்றி கருப்பு கொடிகளால் அலங்கரிக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. அத்துடன் புதன்கிழமையன்று அனைத்து பல்கலைக்கழக விரிவாளர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு கருப்பு நிற ஆடைகள் அணிவித்து பணிக்கு சமூகம் அளித்து தங்களது கண்டனத்தையும் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். இதன் பின்னர் முறையான தீர்வு கிடைக்காவிடில் பொதுமக்கள் மற்றும் மாணவர் அமைப்புகளுக்கு இதுதொடர்பில் விழிப்புணர்வு ஏற்படுத்தி தொழிற்சங்க போராட்டங்களை அடுத்த கட்டத்திற்கு தீவிரமாக எடுத்துச் செல்ல முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டு 2 ஆண்டுகளுக்கு மேலாக அரசாங்கத்துடன் பல சுற்று பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு பல்வேறு முன்மொழிவுகளும் உடன்பாடுகளும் எட்டப்பட்ட போதிலும் அவை எதுவுமே நடைமுறைக்கு பயன்பாட்டுக்கு வரவில்லை. இதன் காரணமாக பல்கலைக்கழக கல்வித்துறை பெரும் வீழ்ச்சி சந்தித்து வருகிறது. குறிப்பாக உயர்தர பரீட்சையை எழுதி பல்கலைக்கழக பிரவேசத்திற்கு காத்துக் கொண்டிருக்கின்ற 2025 மற்றும் 2026 ஆண்டு மாணவர்களை பல்கலைக்கழகங்களுக்கு உள்வாங்க முடியாத அவலநிலை ஏற்பட்டிருக்கிறது. இதனால் பல வருடங்களாக தமது பிள்ளைகளின் உயர்கல்வியை கனவாக கொண்டிருக்கின்ற பெற்றோர்களும் மாணவர்களும் பெரு மன உளைச்சலுக்கு ஆளாகி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதற்கிடையில் பிரதமர் மற்றும் கல்வி அமைச்சருடன் நடைபெறவுள்ள பிரதான பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதை ஏற்று அதில் பங்கேற்பதற்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. வெறும் வாக்குறுதிகளுடனான பேச்சுவார்த்தைகள் எந்த பயனுமில்லை என்பதை தெளிவுபடுத்தியிருப்பதாகவும், புதிய அரசாங்கம் அமைக்கப்பட்ட பின்னர் கல்வித்துறை சார்ந்த சிக்கல்களுக்கு உரிய தீர்வு கிடைக்கவில்லை என்பதால் இம்முறை அரசாங்கத்திடமிருந்து தெளிவான மற்றும் உறுதியான தீர்வுகள் கிடைக்கும் வரை ஆரம்பித்திருக்கின்ற தொழிற்சங்க போராட்டங்களை எக்காரணம் கொண்டும் கைவிடப் போவதில்லை எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். கொழும்பு துறைமுக நகரத்தில் பிரமாண்ட திட்டத்தை முன்னெடுப்பதற்கு பிரேம் மெல்வா லிமிடெட் நிறுவனத்தை மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த முதன்மை வணிகமாக பெயரிடுவதற்கு, அதற்குரிய சலுகைகள் மற்றும் ஊக்குவிப்புகளை வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது. பிரேம் மெல்வா நிறுவனம் எதிர்வரும் சில ஆண்டுகளில் 112.2 மில்லியன் டாலர் மற்றும் 15.9 பில்லியன் இலங்கை ரூபாயை முதலீடு செய்ய இருக்கிறது. இந்த மாபெரும் முதலீட்டின் மூலமாக கொழும்பு துறைமுக நகரத்தில் அடையாளமிடப்பட்டிருக்கின்ற கலப்பு பயன்பாட்டு நீர்மூனை அபிவிருத்தி திட்டம் நடைமுறைக்கு வர இருக்கிறது. இந்த திட்டத்தின் சுமார் 800 பேருக்கு வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட இருக்கின்றன. 2021 ஆண்டின் 11ஆம் இலக்க கொழும்பு துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழு சட்டத்தின் கீழ் வணிகம் ஒன்றை மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த முதன்மை வணிகமாக பெயரிடுவதற்கும், அத்தகைய வணிகங்களுக்கு வரி விலக்குகள் அல்லது ஊக்குவிப்புகள் வழங்குவதற்கு அமைச்சரவையில் அங்கீகாரம் அவசியமாகும். அதற்கமைய துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழு சட்டத்தின் ஏற்பாடுகளை பின்பற்றி உத்தேசிக்கப்பட்டிருக்கின்ற விலங்குகள் மற்றும் ஊக்குவிப்புகளை வழங்குவதற்கு பிரேம் மெல்வா நிறுவனத்துக்கு முதன்மை வணிக அந்தஸ்தை வழங்குவதற்கு நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக ஜனாதிபதி சமர்ப்பித்த ஜோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது. ஏர்பஸ் நிதி முறைகேட்டில் கைது செய்யப்பட்டிருக்கின்ற பிற பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே எதிர்வரும் 23ஆம் தேதி வரை விளக்குமுறையில் வைக்க கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது.
1: ஏர்பஸ் கொடுக்கல் வாங்கலுடன் தொடர்புடைய நிதித்துறை தாக்கல் குற்றச்சாட்டின் கீழ் தொடரப்பட்டுள்ள வழக்கின் சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவை எதிர்வரும் 23ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு கோட்டை நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. இந்த கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினரால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கில் எதிர்வரும் 18ஆம் தேதி வரை இதற்கு முன்னர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார்.
2: நாமல் ராஜபக்ச உள்ளிட்ட நான்கு சந்தேக நபர்களுக்கு எதிராக நிதி தூய்தாக்கல் குற்றச்சாட்டுகளின் கீழ் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு கோட்டை நீதவான் பசன் அமரசேன முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள நாமல் ராஜபக்ச சிறைச்சாலை பஸ்ஸில் நீதிமன்றத்திற்கு இன்று அழைத்து வரப்பட்டார். சம்பவம் தொடர்பில் முன்னெடுக்கப்பட்டுள்ள விசாரணைகளின் மேற்கோள்கள் சட்டமா அதிபரிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தாமதமின்றி சந்தேக நபர்களுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் பிரதி சாலிசிட்டர் ஜெனரல் ஜனக பண்டார மந்துக்கு அறிவித்தார். மேற்கோள் ஆரம்பம். ஜனக பண்டார பிரதி சாலிசிட்டர் ஜெனரல். சந்தேக நபரிடம் திங்கட்கிழமை சிறைச்சாலைக்குள் வைத்தும் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டது. கௌரவ நீதிபதி அவர்களே, பிரான்சின் ஏர்பஸ் நிறுவனத்துக்கும் இலங்கையின் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கும் இடையில் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின் பிரகாரம் 16 விமானங்களை இலங்கைக்கு கொள்வனவு செய்யும் செயற்பாட்டில் இடம்பெற்றதாக கூறப்படும் ஊழல் மோசடி தொடர்பிலேயே இந்த விசாரணை முன்னெடுக்கப்படுகிறது. அதற்கமைய விசாரணை தொடர்பில் லஞ்ச சட்டத்தின் கீழ் பிரத்யேக விசாரணை ஒன்றும் நடத்தப்படுகிறது. அந்த வழக்குடன் தொடர்புடையதாக சந்தேக நபர் எதிர்வரும் 18 வரை கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றத்தினால் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். ஊழல் மோசடியை தடுக்கும் சட்டத்தின் கீழ் சந்தேக நபருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கௌரவ நீதிபதி அவர்களே, இதற்கு முன்னர் லஞ்ச சட்டத்தின் கீழ் நிதி மோசடி தொடர்பான குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விசாரணை நடத்துவதற்கான அதிகாரம் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு இருக்கவில்லை. எனினும் தற்போது புதிய ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் கீழ் அந்த அதிகாரமும் லஞ்ச ஆணைக்குழுவுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதற்கமைய இந்த விசாரணையை குற்றப்புலனாய்வு திணைக்களமும் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவும் இணைந்து முன்னெடுக்கின்றன. இந்த கொடுக்கல் வாங்கலில் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு $800,000 லஞ்சமாக வழங்கப்பட்டதாக வர்த்தகர் நிமல் பெரேரா வெளிக்கொணர்ந்துள்ளதாக பிரதி சாலிசிட்டர் ஜெனரல் இதன்போது கூறினார். நீதிபதி அவர்களே, சர்ச்சைக்குரிய ஏர்பஸ் கொடுக்கல் வாங்கலில் ஏர்பஸ் நிறுவனத்திடமிருந்து 1.454 மில்லியன் யூரோ அந்த சந்தர்ப்பத்தில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரியாக செயற்பட்ட கபில சந்திரசேனவின் மனைவியான பிரியங்கா நியோமாலி விஜயநாயக்கவுக்கு லஞ்சமாக வழங்கப்பட்டுள்ளது. அவருக்கு சொந்தமான சிங்கப்பூரில் உள்ள ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் வங்கியின் பி சொல்யூஷன்ஸின் என்ற வங்கிக் கணக்குக்கே இந்த பணம் முதலில் வரவு வைக்கப்பட்டுள்ளது. அதன் பின்னர் வங்கிக் கணக்கில் இருந்து நிமல் பெரேரா என்பவர் தலைவராக செயற்படும் சேவ விஷன் ஹோல்டிங்ஸ் லிமிடெட் நிறுவனத்தின் பெயரில் சிங்கப்பூரில் உள்ள OCBC வங்கியில் பராமரிக்கப்படும் கணக்குக்கும் பணம் மாற்றப்பட்டுள்ளது. நிமல் பெரேரா தனக்கு மரண அச்சுறுத்தல்கள் இருப்பதாக தெரிவித்து இலங்கைக்கு வருகை தர மறுப்பு தெரிவித்துள்ளார். எனினும் அவர் சத்திய கடதாசி ஒன்றை வழங்கி பிஸ் சொல்யூஷன்ஸ் என்ற கணக்கிலிருந்து தனக்கு சொந்தமான சேப விஷன் ஹோல்டிங்ஸ் நிறுவனத்தின் கணக்குக்கு $800,000 வந்ததாக கூறியுள்ளார். அந்த தொகையிலிருந்தே சந்தேக நபருக்கு பணம் கிடைத்துள்ளது. இலங்கை பெருமதியில் 100 மில்லியன் ரூபாய் சந்தேக நபரான நாமல் ராஜபக்சவுக்கு வழங்கப்பட்டதாக நிமல் பெரேரா வாக்குமூலம் அளித்துள்ளார். அத்துடன் பிரியங்கா நியோமாலிக்கு சொந்தமான பிஸ் சொல்யூஷன்ஸ் சிங்கப்பூர் நிறுவனத்தில் இருந்து 160,400 யூரோ அப்போதைய முன்னாள் அமைச்சராக செயற்பட்ட சமல் ராஜபக்சவின் மகனான ஷமீந்திர ராஜபக்சவின் கணக்குக்கு அனுப்பப்பட்டுள்ளது. இவை அனைத்தும் விசாரணையின் போது வெளிக்கொணரப்பட்ட விடயங்களாகும். சம்பவம் தொடர்பில் சர்வதேசத்தின் ஒத்துழைப்புடன் முன்னெடுக்கப்பட்ட தடயவியல் விசாரணையில் ராமல் ராஜபக்ச ஏர்பஸ் நிறுவனத்துடன் முன்னெடுத்த பரிவர்த்தனைகளுடன் தொடர்புடைய மின்னஞ்சல் உள்ளிட்ட தகவல்களும் கண்டறியப்பட்டுள்ளதாக பிரதி சாலிசிட்டர் ஜெனரல் ஜனக பண்டார மந்துக்கு அறிவித்தார். மேற்கோள் ஆரம்பம். ஜனக பண்டார பிரதி சாலிசிட்டர் ஜெனரல். நீதிபதி அவர்களே, ஏர்பஸ் நிறுவனத்தின் அதிகாரிகள் இலங்கைக்கு வருகை தந்து இந்த சம்பவம் தொடர்பில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் வாக்குமூலங்களை வழங்கியுள்ளனர். இது தொடர்பில் முன்னெடுக்கப்பட்ட தடயவியல் விசாரணையில் ஏர்பஸ் நிறுவனத்துக்கும் சந்தேக நபருக்கும் இடையில் பரிமாறிக்கொள்ளப்பட்ட மின்னஞ்சல் செய்திகளை கண்டறிய முடிந்தது. மின்னஞ்சல் செய்திகளின் மூலம் சந்தேக நபர் செயற்பட்ட விதம் தொடர்பான தகவல்களும் வெளிக்கொணரப்பட்டுள்ளன. சந்தேக நபருக்கு பிணை வழங்குவதற்கு பிரதி சாலிசிட்டர் ஜெனரல் எதிர்ப்பு தெரிவித்தார். மேற்கோள் ஆரம்பம். ஜனக பண்டார பிரதி சாலிசிட்டர் ஜெனரல். வழக்கின் முதலாவது சந்தேக நபர் உயிரிழந்துள்ளார். அவரது மரணம் தற்கொலையா அல்லது இயற்கையான மரணமா என்பது தொடர்பில் தொடர்ந்தும் விசாரணைகள் நடத்தப்படுகின்றன. அவரது மனைவியும் இரண்டாவது சந்தேக நபருமான பிரியங்கா நியோமாலி தற்போது ஆஸ்திரேலியாவில் வசிக்கிறார். அவரை இலங்கைக்கு அழைத்து வர முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. மூன்றாவது சந்தேக நபரான ஷமீந்திர ராஜபக்ச அமெரிக்காவில் வசிக்கிறார். அவருக்கு எதிராக சிவப்பு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதற்கு எதிராக அவர் மேல் நீதிமன்றத்தில் சீராய்வு மனுவொன்றையும் தாக்கல் செய்துள்ளார். வழக்கின் சந்தேக நபர்கள் தொடர்பில் தற்போது இவ்வாறான நிலைமையே நீடிக்கிறது. வழக்கின் சாட்சிகள் தமது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக அஞ்சி சாட்சியம் அளிப்பதற்காக நீதிமன்றத்திற்கு வருகை தர தயங்குகின்றனர். எனவே கௌரவ நீதிபதி அவர்களே, இவ்வாறான நிலையில் சந்தேக நபருக்கு பிணை வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். சந்தேக நபர் சார்பில் மந்திரி முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி அனில் சில்வா பிணை கோரினார்.
3: எனது சேவை பெறுநர் இலங்கை முழுவதும் தீவிர அரசியலில் ஈடுபடும் ஒரு அரசியல்வாதி. அவரால் வெளிநாடு சென்று அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட முடியாது அல்லவா? மூளை இருக்கும் ஒருவராயின் இலங்கையிலிருந்தே அரசியல் நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும். எனது சேவை பெறுநர் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கான வாய்ப்பு உள்ளது என முறைப்பாட்டு தரப்பு கூறுவது வெறும் கற்பனையான கருத்து என்பதை சுட்டிக்காட்டுகிறேன். எனது சேவை பெறுநருக்கு பிணை வழங்கப்பட்டதன் பின்னர் அவர் சாட்சியங்களுக்கு அழுத்தம் விடுப்பார் என முறைப்பாட்டு தரப்பு குற்றஞ்சாட்டுகிறது. பெரும் சிரமத்தின் பின்னர் எனது சேவை பெறுநர் பிணை பெற்று வெளியே சென்று சாட்சிகளுக்கு அழுத்தம் விடுக்க மாட்டார் அல்லவா? அவ்வாறானதொரு செயலை செய்வதற்கு அவர் முட்டாள் இல்லை. கௌரவ நீதிபதி அவர்களே, மண்டில் பிணை வழங்கப்படுமாயின் பிணை பெற்றதன் பின்னர் நாம் சாட்சிகளுக்கு அழுத்தம் விடுக்க மாட்டோம். ஏனெனில் அவ்வாறு செய்தால் எமக்கு வழங்கப்பட்டுள்ள பிணை ரத்து செய்யப்பட்டு மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட வேண்டிய நிலை ஏற்படும் என்பதை நாம் அறிவோம்.
2: விடயங்களை ஆராய்ந்த கோட்டை நீதவான் சந்தேக நபரான நாமல் ராஜபக்சவை எதிர்வரும் 23 வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டார். அன்றைய தினம் பிணை தொடர்பான உத்தரவை பிறப்பிப்பதாகவும் நீதவான் அறிவித்தார்.
0: தொடர்ந்து கொழும்பு மாவட்டத்திற்குள் கழிவு நீர் அகற்றுதல் மற்றும் திண்ம கழிவு முகாமைத்துவ பிரச்சினைகளுக்கு ஒரு தேசிய தேவையாக கருதி அதற்கான நிலையான தீர்வுகளை வழங்குவதற்கு அனைத்து நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று பிரதான கலாநிதிகர்ணி அமரசூரிய அறிவுதல் வழங்கியிருக்கின்றார். இஸ்லாம் மதத்தை அவமதித்ததாக குற்றம் சுமத்தப்பட்டிருக்கின்ற பொதுபல சீனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கல்குடா அத்தே ஞானசார தேரருக்கு எதிராக வழக்கு எதிர்வரும் 30 மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. முன்னதாக வழங்கப்பட்ட ஜனாதிபதியின் பொது மன்னிப்பு செல்லுபடியேற்றது என்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கும் நிலையில் ஞானசார தேரர் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் முன்னிலையாக இருந்தார். இதைத் தொடர்ந்து வழக்கு விசாரணையை நீதிமன்றம் ஒத்திவைத்திருக்கிறது. பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கின்ற முன்னாள் ராஜாங்க அமைச்சர் புள்ளியானில் அழைக்கப்படும் சுவீனசுத்துறை சந்திரகாந்தன் எதிர்வரும் 29 வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார். இந்த வழக்கு தொடர்பான விசாரணை தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் சுவீனசுத்துறை சந்திரகாந்தனுக்கு விளக்கமறியில் நீடிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பான மேலதிக சட்ட நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. முன்னாள் முதல் பெண்மணி ஸ்ரீராந்தி ராஜபக்ஷ இன்று புதன்கிழமை அதிகாலை கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்திலிருந்து சிங்கப்பூர் புறப்பட்டுச் சென்றிருக்கிறார். எதிர்வரும் 24 நிதி குற்ற புலனாய்வு பிரிவுக்கு அழைக்கப்பட்டிருந்த போதிலும் அவர் வெளிநாடு சென்றதாக நிதி குற்ற புலனாய்வு பிரிவு தெரிவித்திருக்கிறது.
1: எதிர்வரும் 24 போலீஸ் நிதிக்குற்ற விசாரணை பிரிவில் முன்னிலையாகுமாறு அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ள நிலையிலேயே அவர் சிங்கப்பூருக்கு புறப்பட்டு சென்றுள்ளார்.
4: சிறிலிய கணக்கு தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்கமைய ஷிராந்தி ராஜபக்சவை எதிர்வரும் 24 போலீஸ் நிதிக்குற்ற விசாரணை பிரிவில் முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இன்று அதிகாலை 1:10 சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் விமானத்தின் ஊடாக தனது உறவுமுறை பெண்ணொருவருடன் ஷிராந்தி சிங்கப்பூர் நோக்கி புறப்பட்டார். இதனிடையே நிதிக்குற்ற விசாரணை பிரிவின் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த நிலையில் ஷிராந்தி ராஜபக்ச நாட்டை விட்டு வெளியேறியதாக வெளியாகும் செய்திகள் உண்மைக்கு புறம்பானவை என தெரிவித்து ராஜபக்ச குடும்பத்தின் உறுப்பினர் ஒருவர் அதற்கு பதிலளித்துள்ளார். அவர் தனியார் வைத்தியசாலை ஒன்றில் இருந்து நேரடியாகவே விமான நிலையத்திற்கு வந்ததாக அவர் குறிப்பிட்டார். விமானம் இன்று அதிகாலை 12:50 புறப்படவிருந்த நிலையில் விமான நிலையத்தின் நுழைவாயிலுக்கு அருகில் விமான நிலைய அதிகாரி ஒருவரால் திடீரென குறித்த கடிதம் அவரிடம் கையளிக்கப்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் நிதிக்குற்ற விசாரணை பிரிவில் முன்னிலையாகி வாக்குமூலம் அளிக்குமாறு இதற்கு முன்னர் எந்தவித அழைப்பாணையும் அவருக்கு விடுக்கப்பட்டிருக்கவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். ஷிராந்தி ராஜபக்ச தலைவர் பதவி வகித்து சிறிலிய சமய அமைப்பின் இடம்பெற்றதாக அமைப்பு கூறப்படும் நிதி முறைகேடுகள் தொடர்பில் போலீஸ் நிதி குற்ற பிரிவில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. 2012 முதல் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்ட போதிலும் கடந்த காலங்களில் குறித்த ஆவணங்கள் பல்வேறு பகுதிகளில் சிக்கியிருந்தன. எனினும் மீண்டும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு கவனம் செலுத்தப்பட்ட பிரதான கொடுக்கல் வாங்கல்களே இவை. அரசு நிறுவனம் ஒன்றினால் சிறிலிய சபை அமைப்புக்கு பணம் வைப்பிடப்பட்டமை, வரி விலக்கின்றி குறித்த அமைப்புக்கு வாகனம் இறக்குமதி செய்யப்பட்டமை, சிறிலிய சபைய வாகனங்களை சிஎஸ்என் நிறுவனம் பயன்படுத்தியமை, கொழும்பு சீமாட்டி ரிஷுவ வைத்தியசாலைக்கு சிடி ஸ்கேன் இயந்திரம் ஒன்றை வழங்குவதற்காக நிதி பெற்றுக் கொண்டமை மற்றும் அதனை செலவிட்டமை குறித்த சிடி ஸ்கேன் இயந்திரம் வெளிநாடு ஒன்றினால் நன்கொடையாக பெற்றுக் கொடுக்கப்பட்டதாக பின்னர் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் தெரிய வந்தது. எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு திட்டத்திற்காக நிதியை பெற்றுக் கொண்டமை மற்றும் அதனை செலவிட்டமை. அதனைத் தவிர சிறிலிய சபை அமைப்பின் பொருளாளரின் முகவரியாக குறிப்பிடப்பட்டுள்ள ஷிராந்தி ராஜபக்சவுக்கு சொந்தமானதாக கூறப்படும் கொழும்பில் இல்லம் ஒன்று தொடர்பில் கடந்த கால விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த விடயங்களுக்கு அமையவே அவர் நிதி குற்ற விசாரணை பிரிவுக்கு அழைக்கப்பட்டிருந்தார். இதனைத் தவிர வங்கிக் கணக்கை திறப்பதற்காக வழங்கப்பட்டிருந்த தகவலில் ஷிராந்தி ராஜபக்சவின் தேசிய அடையாள அட்டை இலக்கமாக 222 என்ற இலக்கம் குறிப்பிடப்பட்டுள்ளமை தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. பொதுஜன பெரமுனவின் ஊடக பேச்சாளர் சஞ்சீவ எதிரிமன்னு கட்சித் தலைமையகத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் பங்கேற்று ஷிராந்தி ராஜபக்சே நாட்டை விட்டு சென்றமை தொடர்பில் கருத்து வெளியிட்டார்.
5: குறித்த பயணத்திற்கு புறப்படுவதற்கு விமான நிலையத்திற்கு வந்துவிட்டு விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு செல்லும் தருணம் வரை கூட அவருக்கு எந்தவித அழைப்பும் விடுக்கப்பட்டிருக்கவில்லை. விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு செல்ல முற்பட்ட வேளையில் அவசரமாக ஒரு அழைப்பு வந்திருந்தது. அதன் பிரகாரம் உறுதியானது. ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்த மருத்துவ அறிவுறுத்தல்களுக்கு அமைய சிகிச்சை நடவடிக்கைகளுக்காக தற்போது செல்கின்றார். அவ்வாறு செல்லும் தருணத்திலோ அல்லது அதற்கான திகதியை திட்டமிடும் போதோ எந்த ஒரு விசாரணை நிறுவனத்திலிருந்தும் அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கவில்லை. இதற்கு முன்னர் அழைக்கப்பட்ட அனைத்து சந்தர்ப்பங்களிலும் விசாரணைகளுக்கு சமூகம் அளித்திருந்தார். விசாரணை நிறுவனங்களை தவிர்ப்பது அல்லது விசாரணைக்கு இடையூறு செய்வது தொடர்பில் இதற்கு முன்னர் அவருக்கு எதிராக எந்தவித குற்றச்சாட்டும் இருக்கவில்லை.
6: இதேவேளை பொதுஜன பெரமுனவின் திஸ்ஸ குட்டியாராச்சியிடம் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவினர் சுமார் 5 மணித்தியாலங்கள் இன்று வாக்குமூலம் பெற்றுக் கொண்டனர். ஊவா வங்கி எனப்படும் நிதி நிறுவனம் ஒன்றில் இடம்பெற்றதாக கூறப்படும் கொடுக்கல் வாங்கல்களுடன் அவருக்குள்ள தொடர்பு குறித்த விசாரணைகளுக்காகவே அழைக்கப்பட்டிருந்தார்.
0: தொடரும் இலங்கை செய்திகளில், சட்டவிரோதமான முறையில் சொகுசு வாகனம் ஒன்றை வைத்திருந்தமை தொடர்பில் பணியில் விடுவிக்கப்பட்டிருக்கிற முன்னாள் அமைச்சர் ஜோல்சன் பெர்னாண்டோவுக்கு எதிரான வழக்கினை எதிர்வரும் அக்டோபர் மாதம் 28 தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு குழு முனிதவான் வசந்த் அமரசேரன் என்று உத்தரவிட்டிருக்கின்றார். குறித்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதன்போது பணியில் விடுவிக்கப்பட்டிருக்கிற சந்தகிரபரான முன்னாள் அமைச்சர் ஜோல்சன் பெர்னாண்டோ நீதிமன்றத்தின் முன்னிலையாக இருந்தார். சந்தகிரபர் சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி சம்பத் மெண்டிஸ் இது மோட்டார் வாகன சட்ட கட்டளை சட்டத்தின் கீழ் தொடரப்பட்ட வழக்கை நீதிமன்றத்தில் கவனத்துக்கு கொண்டு வந்தார். எவ்வாறெனும் இந்த வழக்கு விசாரணை இதுவரும் அக்டோபர் மாதம் 28 தேதி ஒத்திவைப்பதாக நீதவான் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார். வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த முன்னாள் அரசு புலனாய்வு பிரிவின் பிரதானி சுரேஷ் சாலேவின் உடல்நிலை தொடர்பான மருத்துவ அறிக்கைகளை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்காமை தொடர்பில் எதிர்வரும் 22 தேதி நீதிமன்றத்தில் முன்னிலையாக விளக்கம் அளிக்குமாறு கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பணிப்பாளருக்கு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் அழைப்பாணை விடுத்திருக்கிறது. குறித்த வழக்கு நீதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே முறையாட்டாளர் சார்பில் உண்மையான மேலதிக சொலிசிஸ்டர் ஜெனரல் திலீப் பிரீஸ் எடுத்த கோரிக்கையை பரிசீலித்த பின்னரே கொழும்பு கோட்டை நீதவான் வசந்த் அமரசேன் இந்த உத்தரவை பிறப்பித்திருந்தார். உரிய கேள்விப்பத்திர நடைமுறைகளை பின்பற்றாமல் அதிவக நெடுஞ்சாலைக்கான 2 போக்குவரத்து அனுமதி பத்திரங்களை வழங்கி அது அரசாங்கத்திற்கு 41 லட்சம் ரூபாய் இழப்பை ஏற்படுத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட மேல்மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் முன்னாள் தலைவர் புனேயில் செல்ல அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். நேற்று கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதரகம முன்னிலையில் இந்த வழக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சந்தகிரவர் புனேயில் செல்ல நீதவான் உத்தரவிட்டிருக்கிறார். இதன்படி மேல்மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் முன்னாள் தலைவரும் பேர்வழி பிரதேச சபையின் முன்னாள் தலைவருமான முன்னாள் மாகாண சபை உறுப்பினரான பிரசன்ன சஞ்சீவ் என்பவரே புனையில் செல்ல அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். அத்துடன் சந்தக நபருக்கு தலா 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பணிகளும் விதிக்கப்பட்டுள்ளதுடன் அவருக்கு வெளிநாடு செல்வதற்கும் நீதிமன்றம் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. வேர்ல்டு அத்லெட்டிக் அல்டிமேட் சாம்பியன்ஷிப் போட்டியில் ஈட்டி எறிதல் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்று இலங்கைக்கு பெருமை சேர்த்த உலக சாம்பியன் ருமேஷ் தரங்க நாடு திரும்பிய போது அவரது ஈட்டிகளுக்கு ஏற்பட்ட சேதம் தொடர்பில் அந்த நிறுவனம் துருக்கிஸ் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திடம் விளக்கம் கோரப்பட்டிருக்கிறது. இந்த விடயம் தொடர்பான கலந்துரையாடல் சிவில் வானூர்தி போக்குவரத்து அதிகார சபை வளாகத்தில் இடம்பெற்றது. இதன்போது ருமேஷ் தரங்கவின் விளையாட்டு உபகரணங்களுக்கு ஏற்பட்ட சேதம் தொடர்பில் துருக்கிஸ் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் பிரதிநிதிகள் தமது வருத்தத்தை தெரிவித்ததாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதன் சம்பவம் தொடர்பில் நிறுவன ரீதியான விசாரணைகள் முன்னெடுப்பதுடன் ஈட்டிகளுக்கு ஏற்பட்ட சேதம் தொடர்பில் முறையான மதிப்பீட்டை மேற்கொள்ளவும் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ஈட்டிகளுக்கு ஏற்பட்ட சேதத்திற்கு இழப்பீடு விரைவாக வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு இந்த கலந்துரையாடலில் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது. துறைமுகங்கள் மற்றும் சிவில் வானூர்தி போக்குவரத்து பிரதியமைச்சர் ஜானிதர் ருமன் கொடித்துவக தலைமையில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் துறைமுகங்கள் மற்றும் சிவில் வானூர்தி போக்குவரத்து அமைச்சின் செயலாளர் WWS மங்கள சிவில் வானூர்தி போக்குவரத்து அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம் தமிந்த ரம்புக்வெல உள்ளிட்ட அதிகாரிகளும் துருக்கிஸ் அயலின்ஸ் நிறுவனத்தினுடைய பிரதிநிதிகளும் கலந்து கொண்டிருந்தார்கள். கொழும்பு 7 பேரன்ஸ் வீதியில் அமைந்திருக்கின்ற காணி ஒன்றுக்கு போலி உறுதியை தயாரித்து நிதிய மோசடி செய்த குற்றச்சாட்டின் பேரில் கைது சந்தேக நபர் ஒருவர் குற்ற புலனாய்வு திணைக்களத்தால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பில் குற்ற புலனாய்வு திணைக்களம் நிதி புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த முறைப்பாடுகளுக்கு அமைவாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் இன்று புதன்கிழமை களத்துறை நகரில் வைத்து இந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். களத்துறை பிரதேசத்தைச் சேர்ந்த 73 வயதுடைய வயதுபர் ஒருவரை கைது செய்யப்பட்டிருக்கிறார். சந்தேக நபர் இந்த போலி ஆவணங்களை நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு சமர்ப்பித்ததுடன் சுமார் 1 கோடி ரூபாய் பெறுமதியான சொத்தினை விற்பனை செய்து பணத்தை மோசடி செய்திருக்கிறார். மேலும் இந்த சம்பவம் தொடர்பில் குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் நிதி புலனாய்வு பிரிவின் மேலதிக விசாரணைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். காவல்துறை சான்றிதழ் வழங்கும் இணையதள முறைமையை தற்செயலாக பராமரிப்பு பணிகளுக்கு உட்படுத்தப்பட்டிருப்பதாக காவல்துறை ஊடகப்பிரிவு தெரிவித்திருக்கிறது. இதனால் இணையதளம் மூலம் சான்றிதழ்களை பெறுவதில் தாமதம் நிலவுவதாகவும் பொதுமக்கள் தமக்குரிய சான்றிதழ்களை தமது பிரதேச காவல்துறையகத்தில் நேரில் சென்று பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அனுராதபுரம் புரிதரகருக்கு செல்வதற்காக களத்துறைத்திற்கு தொடர்ந்து நிலையத்தை நோக்கி தண்டவாளத்தில் நடந்து கொண்டிருந்த 2 பெண்கள் தொடர்ந்து மோதியதில் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த சம்பவத்தில் 53 மற்றும் 58 வயதுடைய 2 பெண்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். சம்பவம் தொடர்பாக மேற்கு விசாரணைகளை காவல்துறை முன்னெடுத்திருக்கிறது. சட்டவிரோதமான முறையில் நாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டு கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வருகை முனையத்தில் கைவிடப்பட்டிருந்த சுமார் 1,68,378,380 ரூபாய் பெறுமதியான வெளிநாட்டு சிகரெட்டுகளை மற்றும் சருமத்தை போலீஸ் பொலிவாக்கும் முகப்பூச்சுக்களை விமான நிலைய சுங்க அதிகாரிகள் நேற்று கைப்பற்றிருக்கிறார்கள். துபாயிலிருந்து எமிரேட்ஸ் விமான சபைக்கு சொந்தமான EK-648 விமானம் மூலம் நேற்று காலை 10:30 மணிகளில் கொண்டுவரப்பட்ட 6 பயணப்பைகளில் இவை கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. 6 பயணப்பைகள் அடைக்கப்பட்டிருந்த டொப்கன் மற்றும் பிளாட்டினம் 7 வகையைச் சேர்ந்த சுமார் 1,11,400 சிகரெட்டுகளை கொண்டு 557 சிகரெட் கார்ட்டூன்களையும் தேசிய ஔடதங்கள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபை மற்றும் சுகாதார அமைச்சின் அனுமதியின்றி சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட 125 முகப்பூச்சு போதர்களும் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. கைப்பற்றப்பட்ட பொருட்களின் மொத்த பெறுமதி 1,68,30,150 ரூபாய் எனவும் இது தொடர்பில் முறையான சுங்க விசாரணைகளை முன்னெடுத்த அதிகாரிகள் குறித்த சிகரெட்டுகள் மற்றும் முகப்பூச்சு தொகை அரசுரிமையாக்கப்பட்டிருப்பதாகவும் எதிர்வரும் நாட்களில் அவற்றை அளிப்பதற்கும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. நாடு தழுவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற பூச்சியியல் ஆய்வுகள் மூலம் டெங்கு பரவும் இடங்கள் தொடர்ந்து கண்டறியப்பட்டிருக்கின்றன. தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் பதில் பணிப்பாளர் மருத்துவர் கபில கண்ணங்கர இதனை தெரிவித்திருக்கிறார். அண்மையில் நிலவிய அதிக ஆபத்தான சூழ்நிலையுடன் ஒப்புகையில் டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை தற்போது கணிசமாக குறைந்திருக்கிறது. எனினும் எதிர்வரும் மாதங்களில் எதிர்பார்க்கப்படும் வடக்கு கிழக்கு பருவமழை, எல்னியோ காலநிலை மற்றும் இடைப்பருவமழை ஆகியவற்றால் டெங்கு மற்றும் தலை தூக்குவதை தடுப்பதற்காக நேற்று முதல் ஒரு வாரகால சிறப்பு டெங்கு ஒழிப்பு திட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தினசரி 1,100 முதல் 1,300 வரை பதிவாகி இருக்கின்ற டெங்கு நோயாளிகள் எண்ணிக்கை சுகாதார அதிகாரிகள் நடவடிக்கை மற்றும் பொதுமக்கள் ஒத்துழைப்புடன் தற்போது தினசரி சரியாக 159 குறைந்திருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சவுதி அரேபியாவின் மேற்கு பிராந்தியத்தில் உருவாகி வருகின்ற சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அங்கு வசிக்கும் இளைஞர்கள் சிட்டாவில் உள்ள இலங்கை துணை தூதரகம் விசேட பாதுகாப்பு வழிகாட்டுகளை வழங்கியிருக்கிறது. சவுதி சிவில் பாதுகாப்பு திணைக்களம் தேசிய அவசர எச்சரிக்கை தளம் ஊடாக சிட்டா, மக்கா மற்றும் தாயிப் உள்ளிட்ட நகரங்களுக்கு சாத்தியமான ஆபத்து தொடர்பில் அவசர எச்சரிக்கை விடுத்ததைத் தொடர்ந்து இந்த வழிகாட்டுகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதன்படி அவசர எச்சரிக்கை செய்தி கிடைத்தவுடன் பொதுமக்கள் பதற்றமடையாமல் உடனடியாக வீடுகளில் அல்லது கட்டிடங்கள் உட்புற பகுதிகளுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஜன்னல்கள், பல்கலைகள், திறந்தவெளிகள் மற்றும் கட்டிடங்கள், கூரைகள் உள்ளிட்ட ஆபத்தான பகுதிகளுக்கு செல்வதை தவிர்க்குமாறும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. வாகனங்களில் பயணிப்பவர்கள் பாலங்கள் மற்றும் உயரமான கட்டிடங்களுக்கு அருகில் வாகனங்களை நிறுத்தாமல் பாதுகாப்பான இடங்களில் நிறுத்துமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். மேலும் விபத்துகள் மற்றும் பாதுகாப்பு அச்சுறுத்தல் தொடர்பான புகைப்படங்கள் அல்லது காணொலிகளை பதிவு செய்து சமூக ஊடகங்களில் பகிர்வது அல்லது அவற்றை தொடர்பில் கருத்துக்கள் வெளியிடுவது சவுதி சட்டத்தின் கீழ் குற்றமாகும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அவசர நிலை ஏற்படும் சந்தர்ப்பங்களில் மக்கா மற்றும் மதீனா பிராந்தியங்களில் வசிப்பவர்கள் 911 என்ற அவசர தொலைபேசி இலக்கத்தையும் சவுதி அரேபியாவின் நேர பகுதியில் உள்ளவர்கள் 998 என்கின்ற இலக்கத்தையும் தொடர்பு கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை. செய்தி அறிக்கையில் தொடர இருக்கும் இந்திய செய்திகளில் தொடர்கின்றன இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள்.

0: அறியாற்றுஃபி.
1: ஐயோ, நானும் கேள்விப்பட்ட நான் கேமா மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்கள் உங்களோட கதையோடு இப்ப நான் பூரம் காரம் கொண்டு வந்த நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு
0: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris Lacha Palais,
3: 11 à 13 rue Caille, 75 000 dit Paris.
2: Viti Superstore, Gala Gonesse Sasselil.
3: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
2: Mélodie Todorbrelke, Viti Cash and Curry, Paris Lacha Palais, Todorbe Tolibisi Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberele, Padanette. சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

தொடர்வது இந்திய செய்திகள். சென்னை பட்டினப்பாக்கம் பகுதியில் புதிய தலைமைச் செயலகம் அமைக்கும் தமிழக அரசின் திட்டத்தை கைவிடக் கோரி பட்டினப்பாக்கம் கடற்கரை பகுதியில் 56 மீனவ கிராமங்களைச் சேர்ந்த பிரதிநிதிகள் பங்கேற்ற அவசர கலந்தாய்வுக் கூட்டம் நேற்று நடைபெற்றது. கூட்டத்தில் அரசாணையை திரும்பப் பெறாவிட்டால் தொடர் போராட்டங்கள் நடத்துவது, அதற்கு முன்னோட்டமாக இன்று வீடுகளில் கருப்பு கொடி போராட்டம் நடத்துவது என்று முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. ரஷ்யாவிடமிருந்து அதிகளவில் பெட்ரோலியப் பொருட்களை வாங்கும் நாடுகளில் இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீது 100% சுங்கவரி விதிக்க வகையில் கொண்டுவரப்பட்டிருக்கின்ற அமெரிக்க மேலவையில் ஒப்புதல் அளிக்கப்பட்ட மசோதாவில் இந்திய உள்ளிட்ட ரஷ்யாவின் வர்த்தக கூட்டாளி நாடுகளின் பெயரை சேர்ப்பது உள்ளிட்ட திருத்தங்களை அமெரிக்க எம்பிக்கள் சமர்ப்பித்திருக்கிறார்கள். அமெரிக்க அழுத்தத்துக்கு பிரதமர் நரேந்திர மோடி சரணடைந்ததாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியிருக்கின்றார். இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் வெளியிட்டிருக்கின்ற பதிவில், அமெரிக்காவின் பண பரிவர்த்தனை நிறுவனங்கள் நீண்டகாலமாக இந்தியாவில் கட்டணமில்லா MDR கொள்கையை எதிர்த்து வந்திருக்கின்றன. அந்த நிறுவனங்களுக்கு ஏற்ப MDR கொள்கையை மாற்றுவது தற்போது மோடி அரசு வழிவகை செய்திருப்பதாகவும், அமெரிக்காவுடனான இந்தியாவின் வர்த்தக ஒப்பந்தத்தில் சமரசம் அடைந்த பிரதமர் மோடி மீண்டும் ஒரு முறை அமெரிக்காவின் அழுத்தத்துக்கு சரணடைந்திருக்கிறார் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். சமூக வலைதளங்களில் திமுகவை அதை தலைவர்களையும் களங்கப்படுத்தும் வகையில் AI மூலம் உருவாக்கப்பட்ட புகைப்படங்கள் வீடியோக்கள் வெளியிட்ட அவதூறு பரவும் அனைத்து கட்சிகளுக்கும் எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியிருக்கின்றது. ரீல்ஸ் போட்டால் மட்டும் மாநில சுயாட்சியை நிலைநாட்ட முடியாது என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் நேற்று விமர்சித்திருக்கின்றார். இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் பதிவிலத்தில் தெரிவிக்கும் போது, ஓய்வு பெற்ற நீதியரசர் சூரியன் ஜோசப் தலைமையில் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான உறுப்புகள் குறித்து ஆராய்வதற்கு MK தலைமையில் அரசியலமைக்கப்பட்ட உயர்நிலை குழுவை முடக்கும் வேலைகளில் ஆளுங்கட்சி இறங்கியிருப்பது கண்டிக்கத்தக்கதெனவும், பணியாளர்கள் பற்றாக்குறையால் இந்த குழு தொடர்ந்து செயல்படுவதில் சிக்கல் ஏற்பட்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியிருக்கின்றன. இதனால் மாநில சுயாட்சிக் குழுவில் 2வது ஆய்வு அறிக்கை தயார் செய்து வந்த ஆய்வாளர்கள் ஆராய்ச்சி மாணவர்களும் தொடர்ந்து செயல்பட முடியாத சூழலை இந்த டம்மி அரசு உருவாக்கியிருக்கிறது. மாநில உரிமைகள் குறித்து பேசுவதற்கும் போராடுவதற்கும் பயன்படுத்தப்படும் தாவைக்க அரசு அது குறித்து ஆய்வு செய்ய பயந்து நடுங்கிய ஆணையத்தை முடக்குவது வெட்கக்கேடானது. ரீல்ஸ் போட்டால் மட்டும் மாநில சுயாட்சியை நிலைநாட்ட முடியாது என்பதை உணர்ந்து மத்திய மாநில அரசுகள் உறவு பற்றி ஆய்வு செய்யும் உயர்நிலை குழு தொய்வந்து செயல்படுவதை இந்த அரசு உறுதி செய்ய வேண்டும் எனவும் உதயநிதி ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். விவசாயிகளின் வீட்டுக்காவலில் வைப்பது கண்டனக்குரியது, எங்கள் ஆதரவில் தான் தாவேக்கு ஆட்சி நடக்கின்றது என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்திருக்கின்றார். மதுராங்கம் தனி மற்றும் தாராபுரம் தனி சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் அக்டோபர் 6 நடைபெறவுள்ள நிலையில் கருத்து கணிப்புகளை நடத்தவும் அவற்றை வெளியிடவும் குறிப்பிட்ட காலத்துக்கு இந்திய தேர்தல் ஆணையம் தடை விதித்திருக்கிறது. மேலும் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடும் நட்சத்திர பேச்சாளர்கள் பட்டியலை அரசியல் கட்சிகள் செப்டம்பர் 16 சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தியிருக்கிறது. மும்பையில் 5,000 கோடி ரூபாய் சொத்துக்களுக்கு அதிபதியான பாஜக MLA பராக் ஷா தனது ஆன்மீக குருவின் வழிகாட்டுதலால் ஒரே ஒரு நாள் பிச்சைக்காரனாக வேடமிட்டு வீதியில் ஜாசகம் பெற்ற சம்பவம் பெரும் வியப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. மகாராஷ்டிர மாநிலம் மும்பையில் கோபர் கிழக்கு தொகுதி பாஜக MLAவுக்கு சுமார் 5,000 கோடி ரூபாய் மதிப்பிலான அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் இருக்கின்றன. எப்போதும் சொகுசுக்கார்கள் பாதுகாப்பு வசதியுடன் பலம் பெறும் இவர் சமண மதத்தின் சதுர் மாஸ் விதர காலத்தில் தனது ஆன்மீக குருவான நம்ரமுனி மகாராஜரை சந்தித்து ஆசை பெற்றிருக்கிறார். அப்போது மக்களின் அன்றாட கஷ்டங்களையும் வாழ்க்கை உண்மை நிலையையும் நேரில் உணர்ந்து கொள்வதற்காக ஒரு நாள் பிச்சைக்காரனாக வாழுமாறு அவர் அறிவுறுத்தியிருந்தார். குருவின் வார்த்தையேற்ற MLA பராக் ஷா மேக்கப் மூலமாக பிரதேச பிச்சைக்காரனை போல உருமாறி காட்டு கோபர் ரயில் நிலைய பகுதி மற்றும் முக்கிய சாலைகளில் இறங்கி மக்களிடம் ஜாசகம் கேட்டிருக்கிறார். தன்னை அடையாளம் தெரியாதவாறு அழுக்கு ஆடுகளுக்கு தெருவில் அமர்ந்து உணவருந்திய அவர் அதன் மூலம் ஏற்பட்ட அவமானங்களையும் கசப்பான அனுபவங்களையும் நேரடியாக எதிர்கொண்டார். பின்னர் தனது வீடத்தை கலைத்துவிட்டு தான் பிச்சை எடுத்த இடங்களுக்கு மீண்டும் நேரில் சென்று அங்கிருந்த மக்களின் நிலைமைகளை

0: அறிந்தார். இதுபற்றி கூறிய எம்எல்ஏ பேராக்ஷா, பணம் புகழ் அதிகாரம் ஆகியவை மனிதர்களுக்குள் கடுமையான ஆணவத்தை கொண்டு வந்து விடுகின்றது என குறிப்பிட்டிருக்கிறார். இந்த அனுபவம் எனது தெளிக்கணத்தை முற்றிலும் தகர்த்திருப்பதாகவும், பிச்சைக்காரன் இடத்தில் எனது சொந்த குடியிருப்பு வளாகத்துக்குள் சென்றபோது எனது வாட்ச்மேனை என்னை அங்கிருந்து வெளியே தள்ளினார். எப்போதும் உதவி செய்யும் எனது பணக்கார நண்பரின் வீட்டுக்கு சென்றபோதும் அவர் என்னை விரட்டி அடித்தார். மனிதனை விட பணம் மற்றும் பதவிக்கே சமுதாயம் மதிப்பளிக்கிறது என்பதை இதனால் புரிந்து கொண்டதாகவும், அதேபோல சில இளைஞர்களின் மீது பரிதாபப்பட்டு 20 ரூபாய் கொடுத்தார்கள். மும்பையில் மனிதநேயமும் இன்னும் சாகவில்லை எனவும் அவர் நிகழ்ச்சியுடன் தெரிவித்திருக்கிறார். ராஜஸ்தான் நகர்ப்புற உள்ளூராட்சி தேர்தலில் ஆளும் பாஜக 41% வாட்டுகளை கைப்பற்றி காங்கிரஸ் கட்சியை பின்னுக்கு தள்ளி அபார வெற்றி பெற்றிருக்கிறது. உலகளாவிய வெளியேற்றம் மற்றும் ரூபாயின் மதிப்பு சரிவு ஆகியவற்றால் இறக்குமதி செய்யப்படும் சமையல் எண்ணெயின் விலை உயர்ந்த சூழலில் பாமாயில் இறக்குமதி குறைந்ததால் இந்தியாவில் ஒட்டுமொத்த தாவர எண்ணெய் இறக்குமதி ஆகஸ்ட் மாதம் 4.71% சரிந்து 16.9 லட்சம் டன்னாக குறைந்திருக்கிறது. இதனை சல்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா தெரிவித்திருக்கின்றது. கடந்த ஆண்டு இதே மாதத்தில் அதன் இறக்குமதி 16.94 லட்சம் டன்னாக இருந்தது குறிப்பிடத்தக்கதாகும். இந்திய தலைநகர் புதுதில்லியில் பெண் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநரை எடுத்ததாக சந்திக்கப்படும் ஆண் ஓட்டுநர்களை காவல்துறை கைது செய்திருக்கிறது. விபத்தின் காணொலி சமூக வலைதளங்களில் பரவி நாடு முழுவதும் சர்ச்சை ஏற்படுத்திய நிலையில் இந்த சம்பவம் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றிருக்கிறது. சிவானிஷ் அக்வான் என்ற பெண் மோட்டார் சைக்கிள் ஓட்டிக்கொண்டிருந்தபோது அவரை வெள்ளை நிற கார் ஒன்று நெருங்கியிருக்கிறது. அவரை எடுத்துவிட்டு கார் ஓட்டுநர் விரைந்து சென்றிருக்கிறார். சஹ்ரான் மோட்டார் சைக்கிளுடன் சாலையில் கீழே விழுந்திருக்கிறார். மோட்டார் சைக்கிள் பொருத்தப்பட்டிருந்த கைபேசியில் சம்பவம் பதிவாகியிருக்கிறது. காவல்துறை சந்தகிறவரை அடையாளம் கண்டிருக்கிறார்கள். அவர் உடற்பயிற்சி நிலைய உரிமையாளர் கல்யாண் பீன்ஸா என்று அடையாளம் காணப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் மீது பல குற்றச்சாட்டுகள் கொண்டுவரப்பட்டிருக்கின்றன. பெயின்சா கட்டுப்பாட்டுகள் எடுத்ததாக தமது வாதத்தை முன்வைத்திருக்கின்றார். ஆனால் அவர் வேண்டுமென்று எடுத்ததாக சஹ்ரான் செய்து சொல்லியிருக்கின்றார். ஒரு சாதாரண விபத்தாக இது பார்க்கப்படவில்லை. பெண்களுக்கு எதிரான ஆண்கள் சாலையில் நடந்து கொள்ளும் விதத்தை பற்றி சர்ச்சையையும் இது ஏற்படுத்தியிருக்கிறது. ஆந்திர மாநில முன்னாள் துணை முதல்வர் காளி கிருஷ்ண ஸ்ரீனிவாஸ் என்னும் அல்லா நானே வானடிப்பு காரணமாக தனது 57வது வயதில் நேற்று காலமாகியிருக்கிறார். அமெரிக்க நியூயார்க் நகரில் உள்ள சர்வே ரயில் நிலையத்தில் தண்டவாளத்தில் அமர்ந்திருந்த இந்திய வம்சாவளி பெண் மற்றும் அவரது நேபாள நண்பர் ரயில் மோதி உயிரிழந்திருக்கிறார்கள். இந்தியாவின் பீகார் மாநிலத்தில் வெள்ளத்தால் கிட்டத்தட்ட 5 மில்லியன் பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கனமழை தொடர்ந்து 7 முக்கிய ஆறுகளில் நீர்மட்டம் அபாய அளவை தாண்டியிருக்கிறது. மகாராஷ்டிரத்தில் இம்மாத தொடக்கத்தில் 8 நாட்களில் அடுத்தடுத்து 9 நில அதிர்வுகள் ஏற்பட்டதால் மக்கள் பீதியடைந்திருக்கிறார்கள். இதொடர்பாக மாநில பேரிடர் மேலாண்மை துறை அதிகாரிகள் கூறும்போது, நாசிக், ஜல்கான், கட்ச்ரோலி மற்றும் 3 மாவட்டங்களில் கடந்த செப்டம்பர் 1 முதல் 8 நாட்களில் 9 நில அதிர்வுகள் பதிவாகியிருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். நாசிக்கின் சுக்ர்ணா மற்றும் திண்டோரி பகுதியில் 7 நில அதிர்வுகளும், ஜார்கண்ட் தேவர் பகுதியில் 1 நில அதிர்வும், கட்ச்ரோலின் கின்சோரா பகுதியில் 1 நில அதிர்வும் பதிவாகியிருக்கிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 200 உயர்ந்து ஒரு சவரன் ரூபாய் 1,12,520 விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை கிராமுக்கு ரூபாய் 25 உயர்ந்து ஒரு கிராம் ரூபாய் 14,065 விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் சில்லறை வர்த்தகத்தில் வெள்ளி விலை மாற்றமின்றி ஒரு கிராமுக்கு ரூபாய் 250 விற்பனை செய்யப்படுகிறது. நேர்கள் கெடுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழின் நிறுவனப்பதான செய்தி அறிக்கையில் இந்திய செய்திகளை கேட்டீர்கள். தொடர்கின்றது உலக செய்திகள். உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள்.
1: சுவிஸ் நாட்டில் வாழ்வோர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி, குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா, புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா, ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா, உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா, வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5,000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுட் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
2: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரத் ஸ்ட்ராஸ் 3098 குவைனிட்ஸ் சுவிஸ் க
1: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
2: பெறபேசி இலக்கம் 0331971750. கைத்தொலைபேசி இலக்கம் 0728920588.
1: சுவிஸிலே VTS Finance GmbH.
0: தொடர்ந்து உலக செய்திகள். விண்வெளியில் ஆயுதங்களை நிலைநிறுத்தியிருப்பதை அமெரிக்கா முதல் முறையாக அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியிருக்கிறது. இதுகுறித்த நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அமெரிக்க விமானப்படை செயலாளர் ட்ராய் மிங், எதிர் நாடுகளின் தாக்குதல் நடவடிக்கையிலிருந்து கூட்டுப்படைகளை பாதுகாக்கும் திறன் கொண்ட புவிச்சுற்று வட்டப்பாதையில் விண்வெளி கட்டுப்பாட்டு ஆயுதங்களை அமெரிக்கா நிலைநிறுத்தியிருக்கின்றது என குறிப்பிட்டிருக்கிறார். எனினும் அந்த ஆயுதங்களின் விவரங்கள் மற்றும் அவை எவ்வாறு செயல்படுகின்றன என்பது குறித்து அவர் விளக்கவில்லை. முன்னதாக 2024 விண்வெளியிலிருந்து செலுத்தக்கூடிய புதிய செயற்கைக்கோள் எதிர்ப்பு ஆயுதங்களை ரஷ்யா உருவாக்கி வருவதாக அமெரிக்கா தெரிவித்திருந்தது. அப்போது அந்த அச்சுறுத்தல் உடனடியாக எழக்கூடிய ஆபத்துகள் எனவும் வெள்ளை மாளிகையை சுட்டிக்காட்டியிருந்தது. இருப்பினும் அமெரிக்காவின் பிரதான கட்டமைப்பு வசதிகளே செயற்கைக்கோள் தகவல் தொடர்புகளையே பெரிதும் சார்ந்திருப்பதால் ரஷ்யா மற்றும் சீனாவிடமிருந்து வரக்கூடிய விண்வெளி அச்சுறுத்தல்கள் குறித்த நீண்டகால கவலையை இந்த தகவல்கள் வெளிப்படுத்தியிருக்கின்றன. இதனையொட்டி அதிபர் டிரம்ப் தனது முதல் பதவி காலத்தில் விண்வெளி படையை ஒரு தனிப்பிரிவாக உருவாக்கினார் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும். நேட்டோ கூட்டமைப்பில் உள்ள அங்கம் வகிக்கும் லித்துவேனியாவின் வால் எல்லைக்குள் கடந்த திங்கட்கிழமை 2019 நுழைந்த ட்ரோன் நேட்டோ போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தியிருக்கின்றன. ரஷ்யாவின் நட்பு நாடான பெலாரஸ் வழியாக லித்துவேனியா எல்லைக்குள் நுழைந்த இந்த ட்ரோன் சுமார் 30 நிமிடங்கள் பறந்ததாக கூறப்படுகிறது. பின்னர் லித்துவேனியா தலைநகர் வில்லியன்சுக்கு மேற்கே சுமார் 100 கிலோமீட்டர் தொலைவில் கெனானஸ் நீர்த்தகத்துக்கு அருகே இடைமறித்து அழிக்கப்பட்டிருக்கிறது. லித்துவேனியா வான்வழியை இத்தகைய ட்ரோன் ஒன்று சுட்டு வீழ்த்தப்படுவது இதுவே முதல் முறை என அந்த நாட்டு ராணுவம் உறுதிப்படுத்தியிருக்கிறது. மேலும் சுட்டு வீழ்த்தப்பட்ட ட்ரோன்களின் பாகங்கள் கண்டெடுக்க பட்டிருப்பதாகவும் அதில் வெடிபொருட்கள் இருந்திருக்க அதிக வாய்ப்புள்ளதாகவும் லித்துவேனிய விமானப்படை தளபதி அதனாஸ் மதுரிஸ் தெரிவித்திருக்கிறார். நேட்டோ எல்லைக்கு மிக அருகில் நடத்தப்படும் இத்தகைய தாக்குதல்கள் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் விரக்தியை காட்டுவதாகவும் கிழக்கு எல்லைகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்படும் என்றும் நேட்டோ அமைப்பின் பொதுச் செயலாளர் மார்க் ட்ரூடு எச்சரித்திருந்த சூழலில் இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. போர் நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நடத்த தயாராக இருப்பதாக டிரம்ப் தெரிவித்திருந்தது அதனை ஈரான் நிராகரித்திருக்கிறது. ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருப்பதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்திருந்தார். ஆனால் ஈரானின் பாதுகாப்புத்துறை அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தையை நிராகரித்திருக்கிறது. டிரம்பின் அழைப்பு தொடர்பான ஈரானின் தேசிய பாதுகாப்புத்துறை செயலாளர் மொஹ்சென் ரஜாஜி தனது எக்ஸ் பக்கத்தில் இனி பேச்சுவார்த்தை கிடையாது என்பதில் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதும் என்பது வரை அமெரிக்க அதிபர் முரண்பாடான சமீட்சைகளை கண்டு யாரும் திசை திரும்ப வேண்டாம் எனவும் எண்ணெய் வர்த்தகம் மற்றும் ஹோர்மோஸ் நீரிணை சார்ந்த சூழல் மாறிவிட்டது. சேதத்தை குறைக்கெடுக்கும் நடவடிக்கைகளால் வரப்போகும் நிகழ்வுகளை தடுக்க முடியாது. ஈரானின் நிபந்தனைகளை நிறைவேற்றுவதற்காக அமெரிக்கா வாக்குறுதிகள் கொடுக்கும் வரை அவர்களுடன் பேச்சுவார்த்தை இல்லை எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். சவுதி அரேபியாவின் போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தியிருப்பதாக ஹுமனியுடைய கூதி குழு தெரிவித்திருக்கிறது. மெக்காவை நோக்கி ட்ரோன்களை பறந்தபோது அதனை சவுதி அரேபியா இடைமறித்து தாக்குதல் நடத்தியதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. இத்தொடர்பான செய்தி குறிப்பு.
3: மத்திய கிழக்கில் சமீபத்திய பதற்றங்கள் அதிகரித்துள்ள நிலையில் சவுதி அரேபியாவின் போர் விமானம் ஒன்றை சுட்டு வீழ்த்தியதாக ஏமனின் ஹூத்தி கிளர்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். உள்ளூரிலேயே தயாரிக்கப்பட்ட ஏவுகணை மூலம் ஏமனின் மறைப்பகுதியின் வான்பரப்பில் பறந்த F-15 போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தியதாக அவர்கள் கூறுகின்றனர். இந்த கூற்றை சுயாதீனமாக சரிபார்க்க முடியவில்லை. ஆனால் வானில் உள்ள இலக்கை தாக்கும் ஏவுகணை மூலம் அந்த போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக ஹூத்தி குழுவின் ராணுவ செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். சவுதியின் F-15 போர் விமானம் ஒன்று எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தபோது அதை சுட்டு வீழ்த்துவதில் தாங்கள் வெற்றி பெற்றுள்ளதாக அவர் சமூக ஊடக பதிவுகளில் தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் இஸ்லாமியர்களின் புனித நகரமான மெக்காவை நோக்கி பறந்து வந்து ட்ரோன் ஒன்றை சுட்டு வீழ்த்தியதாக சவுதி ராணுவம் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலுக்கு பின்னால் ஹூத்திகள் இருப்பதாகவும் சவுதி குற்றம் சாட்டியுள்ளது. இதனிடையே மெக்கா மற்றும் மெரினா மீது நடத்தப்படும் தாக்குதல்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத, எந்த வகையிலும் பொறுத்துக்கொள்ள முடியாத அத்துமீறல் என இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பு தெரிவித்துள்ளது. ஆனால் மெக்காவை இலக்காக கொண்டு தாக்குதல் நடத்தவில்லை என்று கூறி ஹூத்திகள் இந்த குற்றச்சாட்டை மறுத்துள்ளனர். ஹூத்திகள் சவுதி அரேபியா மீது புதிய தொடர் தாக்குதல்களை நடத்தி வருகின்றனர். செங்கடலில் உள்ள முக்கிய சர்வதேச கடல் வழியான பாபல் மண்டிப் நீரிணையின் மீதான தங்கள் கட்டுப்பாட்டையும் அவர்கள் மேலும் வலுப்படுத்தியுள்ளனர். முக்கியத்துவம் வாய்ந்த மோகா துறைமுகத்தையும் பெரும் தீவையும் கைப்பற்றியதைத் தொடர்ந்து இந்த கடல் வழி மீதான தங்கள் கட்டுப்பாட்டை ஹூத்திகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். சவுதி அரேபியா அதிபர் டிரம்பிடம் அமெரிக்காவின் ராணுவ ஆதரவை கோரியுள்ளது. ஆனால் எந்தவொரு நேரடி தலையீட்டையும் அமெரிக்கா மறுத்துள்ளது. இதுகுறித்து பிபிசி செய்தியாளர் பிராங்க் கார்ட்னர் வழங்கும் மேலதிக தகவல்களை பார்க்கலாம்.
4: ஹூத்திகளுக்கும் சவுதிகளுக்கும் இடையே மீண்டும் மோதல் தொடங்கியுள்ளது. 2015 முதல் 2022 வரை 7 ஆண்டுகள் இருதரப்புக்கும் இடையே போர் நடைபெற்றது. அதன் பிறகு ஒருவித நிலையற்ற போர் நிறுத்தம் நீடித்து வந்தது. ஹூத்திகள் விரும்பக்கூடிய ஒன்று சவுதிகளிடம் இருக்கிறது, அதுதான் பணம். அதே நேரத்தில் ஈரானின் ஆதரவை பெறும் ஹூத்திகள் ஈரானின் கூட்டாளிகளாக இருந்தாலும் ஈரானின் நேரடி கட்டுப்பாட்டில் செயல்படும் குழு அல்ல. இந்த வேறுபாடு முக்கியமானது. ஈரான் சொல்வதையெல்லாம் ஹூத்திகள் அவசியம் அப்படியே செய்ய வேண்டும் என்பதில்லை. இருந்தாலும் இருதரப்புக்கும் இடையிலான நெருக்கமான உறவை தெளிவாக பார்க்க முடிகிறது. அமெரிக்க கடற்படை ஈரானின் வளைகுடா துறைமுகங்களை முற்றுகையிட்டு அதன் எண்ணெய் ஏற்றுமதியை தடுத்து வருவதால் ஈரான் பாதிக்கப்பட்டுள்ளது. எனவே ஈரானின் அணுகுமுறை, நீங்கள் இத்தகைய அணுகுமுறையை மேற்கொள்ள விரும்புகிறீர்களா? அப்படியானால் அமெரிக்காவின் கூட்டாளிகளுக்கும் நண்பர்களுக்கும் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த பொருளாதாரத்திற்கும் தங்களால் மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்த முடியும் என்பதாக இருக்கிறது.
3: ஈரானுடனான போரினால் ஆயுத பற்றாக்குறையும் மறுவிநியோகத்தில் ஒரு தேக்க நிலையும் ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க பாதுகாப்புத்துறை கூறுகிறது. இந்த பற்றாக்குறைகளை சமாளிக்க கொள்முதல் மற்றும் உற்பத்தியை நெறிப்படுத்தும் பணியில் பென்டகன் தற்போது ஈடுபட்டுள்ளதாக ஒரு புதிய அறிக்கை தெரிவிக்கிறது. பென்டகனிடம் ஆயுதங்கள் குறைந்து வருவதாக கூறப்படுவதை அதிபர் டிரம்ப் நீண்ட காலமாக மறுத்து வருகிறார். போரின் முதல் 4 மாதங்களில் $22 பில்லியன் அதிகமான மதிப்புள்ள ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கை கூறுகிறது. இதுகுறித்து பிபிசியின் வட அமெரிக்க செய்தியாளர் கேரி ஓட்னோகு வழங்கும் தொகுப்பை பார்க்கலாம்.
5: ஈரான் போர் காரணமாக அமெரிக்க ராணுவம் ஆயுதங்கள் தொடர்பான உத்திசார் பற்றாக்குறைகளை எதிர்கொண்டு வருவது தற்போது அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. பாதுகாப்பு துறையின் கண்காணிப்பு அமைப்பாக செயல்படும் பென்டகனின் தலைமை ஆய்வாளர் வெளியிட்டுள்ள புதிய அறிக்கை ஆயுத பற்றாக்குறைகளை உறுதிப்படுத்துவதோடு அதற்கு தேவையான பொருட்கள் மீண்டும் கிடைப்பதிலும் உள்ள சிக்கலை சுட்டிக்காட்டுகிறது. இது அதிபர் சில வாரங்களுக்கு முன்பு கூறியதற்கு முற்றிலும் முரணாக உள்ளது.
6: நான் அமெரிக்க ராணுவத்தை மீண்டும் கட்டமைத்ததுடன் ஏராளமான ஆயுதங்களையும் அதில் சேர்த்துள்ளேன். மிகவும் சக்தி வாய்ந்த சில வகையான ஆயுத தளவாடங்கள் எங்களிடம் உள்ளன. அவற்றை தேவையான அளவுக்கு தொடர்ந்து பயன்படுத்தும் வகையில் மிக பெரிய கையிருப்பு எங்களிடம் உள்ளது.
5: ஆயுத கையிருப்புகளை ஆராயும் இவ்வகையான முதல் அறிக்கை இதுவாகும். பொதுவாக இதுபோன்ற தரவுகள் ரகசியமானவையாக கருதப்படுகின்றன. ஆயுத தளவாடங்களின் பற்றாக்குறையால் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகளோடு பிராந்தியம் முழுவதும் உள்ள அமெரிக்க தூதரக மற்றும் அரசுமுறை அலுவலகங்களுக்கு ஏற்பட்ட $184 மில்லியன் மதிப்பிலான சேதத்தையும் இந்த அறிக்கை விவரிக்கிறது. ஈரானுடனான போரில் அமெரிக்காவுக்கு ஆயுதங்கள் தீர்ந்து போகப் போவதில்லை. ஆனால் சீனா போன்ற ஒரு பெரும் வல்லரசோடு விரைவில் மோதல் ஏற்படும் சூழல் உருவானால் அப்போதுதான் ஆயுத பற்றாக்குறை ஒரு பிரச்சனையாக உருவாகக்கூடும்.
0: தொடரும் உலக செய்திகளில் AI விட மனிதர்களே முக்கியம். அந்த கொள்கையை அடிப்படையாக கொண்டு AI மனிதர்களை எவ்வாறு செயல்படுத்த வேண்டும் என்பதற்கு மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் நடத்தை விதிகளை வெளியிட்டிருக்கிறது. AI தொழில்நுட்பத்தை ஏற்படுத்தக்கூடிய அபாயங்கள் குறித்த கவலையும் வெளியாகியிருக்கிறது, அதிகரித்திருக்கிறது. ஹியூமானிஸ்ட் AI என்ற அணுகுமுறையை மைக்ரோசாஃப்ட் முன்னிறுத்தியிருக்கிறது. AI தன்னிச்சையாக செயல்படாமல் மனிதர்களின் கட்டுப்பாட்டில் இருப்பதை உறுதி செய்வது அதன் நோக்கமாகும். புதிய நடத்தை விதிகளை வெளியிடுவதற்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல்களை ஒரு காரணம் எனவும் மைக்ரோசாஃப்ட் தெரிவித்திருக்கிறது. அதே நுண்ணறிவு கொண்ட செயற்கை நுண்ணறிவை தடை செய்ய அமெரிக்காவும் சீனாவும் சேர்ந்து செயல்பட வேண்டும் என்று அறைகூவல் விடுக்கப்பட்டிருக்கின்றன. அமெரிக்க செனட்டர் பென்சை வாஷிங்டன் DC நடைபெற்ற மனித ஆதரவு பேரணியில் பேசியிருக்கிறார். அதில் வளர்ச்சி மனிதர்கள் முறி சென்று பேராபத்தை ஏற்படுத்தி விடும் எனவும் எச்சரித்திருக்கிறார். பல மில்லியன் வேலைகள் பறிபோகும் எனவும் திரு சென்ரஸ் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் AIக்கு கட்டுப்பாடு விதிப்பதை அமெரிக்க மக்களவை நாயகர் மைக் ஜாஸ்டன் நிராகரித்திருக்கிறார். அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தலைமையிலான நிர்வாக வரி மோதல்கள் தீவிரமடைந்திருக்கும் சூழலில் ஐரோப்பிய யூனியனுடனான ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் கனடா பிரதமர் மார்க் கார்னி ஐரோப்பிய நாடுகளுக்கு அரசுமுறை சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். கனடாவின் மொத்த ஏற்றுமதியில் சுமார் 70% அமெரிக்காவை மட்டுமே சார்ந்துள்ள நிலையில் அதை அதீத சார்புநிலையை குறைக்கும் நோக்கில் ஐரோப்பாவுடனான வர்த்தக முதலீடுகள் உறவுகளுக்கு மார்க் கார்னி முன்னுரிமை அளித்து வருகிறார். அமெரிக்காவுடன் தொடர்ந்து வர்த்தகம் மேற்கொண்டாலும் மாற்றமடைந்து வரும் புவிசார் அரசியல் சூழலுக்கு ஏற்பட புதிய கூட்டணிகள் உருவாக்குவது காலத்தின் கட்டாயம் எனவும் கனடா தெரிவித்திருக்கிறது. வங்கதேசத்தில் 2024 மாணவர்கள் போராட்டத்தின் 2024 ஆண்டு மாணவர் போராட்டத்தின் போது நடந்த குற்றங்களுக்காக தடை செய்யப்பட்ட அவாமி லீக் கட்சியின் மூத்த தலைவர் இடப்பேருக்கு அந்த நாட்டின் சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் நேற்று மிரட்டல் தண்டனை விதித்து தீர்ப்படுத்தியிருக்கிறது. தண்டனை விதிக்கப்பட்டவர்களில் அவாமி லீக் பொதுச் செயலாளர் ஒபைதுல் ஹாதர் மற்றும் கட்சி இணைப்பு பொதுச் செயலாளர் AFM பஹாவுதீன் நசீம் மற்றும் முன்னாள் செய்தி ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் முகமது அலி அஸ்ராப் ஆகியோர் அடங்குவார்கள். இவர்களுடன் கட்சியின் இணைஞரமைப்பான ஜூபோ லீக் தலைவர் பஸ்லி ஹம்ச பராஸ் மற்றும் பொதுச் செயலாளர் மைனோஸ் ஹுசைன் கான் நிகில் மற்றும் மாணவர் அமைப்பான சரத் லீகின் தலைவர் சதாம் ஹுசைன் பொதுச் செயலாளர் ஷேக் வாலி ஆப் இன்னான் ஆகியோருக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. சீனாவில் மாணவர்களிடையே ஒரு புதிய வகை தின்பண்டம் பிரபலமாக இருக்கிறது. வீட்டு பாடம் என்று அழைக்கப்படுகிற அந்த தின்பண்டம் அரிசிமாவில் செய்யப்படுகிறது. அது பாட புத்தகம் அகராதி உள்ளிட்டவற்றைப் போல் ஆட்காட்சி அளிக்கும். தின்பண்டத்தை இணையத்தில் சொற்ப விலைக்கு வாங்கலாம். அதை சாப்பிட்டால் மன அழுத்தம் குறையும் என்று விளம்பரப்படுத்தப்படுகிறது. தின்பண்டத்தை உண்ணும் மாணவர்கள் அதிக மதிப்பெண்களை பெறலாம் என்றும் விற்பனையாளர்கள் சிலர் கூறியிருக்கிறார்கள். இந்நிலையில் உணவு பாதுகாப்பு பற்றி கேள்வி எழுந்திருக்கிறது. பிள்ளைகள் தின்பண்டத்தை சமூக ஊடகத்தில் பார்த்துவிட்டு அதை வாங்கி தரும்படி கேட்பதாக பெற்றோர்கள் தெரிவிக்கிறார்கள். பிற தின்பண்டங்களை விட வீட்டு பாடம் ஆரோக்கியமானது என பெற்றோர்கள் சிலர் கருவதாக ஒரு ஆராய்ச்சியில் தெரிய வந்திருக்கிறது. ஆனால் பிள்ளைகள் தின்பண்டத்தை அதிக அளவில் சாப்பிடக்கூடாது என மருத்துவர் ஒருவர் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். தாய்லாந்தும் கம்போடியாவும் நீண்ட காலமாக நீடிக்கும் கடல் எல்லை சர்ச்சையை தீர்வு காண சிங்கப்பூர் சமரச போராளர்களை மிகவும் பேராளர்களை நாடியிருக்கிறது. சர்ச்சை முடிவுக்கு கொண்டு வரும் உடன்பாட்டிலிருந்து தாய்லாந்து சென்ற மே மாதம் பின்வாங்கியது. விவகாரம் பின்னர் ஐக்கிய நாட்டு நிறுவன கடல் சட்டத்தின் கீழ் கையாளப்படும் என்று முடிவெடுக்கப்பட்டது. தாய்லாந்து வளைகுடாவில் உள்ள 27,000 சதுர கிலோமீட்டர் பகுதிக்கு இரு நாடுகளும் உரிமை கோரியிருக்கின்றன. கம்போடியா சர்ச்சையை பற்றி தவறான தகவல்களை வெளிப்படுத்துவதாகவும் தாய்லாந்தை பற்றி போலியான கருத்துக்களை பரப்புவதாகவும் கூறியிருக்கிறது. தாய்லாந்தின் அனைத்துலக சட்டத்தை நிலைநாட்டுவதில் கட்டுப்பாடுகள் கொண்டிருப்பதாகவும் சர்ச்சையை அமைதியாக தீர்க்க எண்ணுவதாகவும் அந்த நாட்டு வெளியுறவு அமைச்சர் சிஹாசக் புவாங் கேக்யாவ் குறிப்பிட்டிருக்கிறார். நியூயார்க் நகரில் நடக்கும் ஃபெசன் வீக் நிகழ்ச்சியில் விலங்கு நில அவர்கள் ஆர்ப்பாட்டம் வன்முறையில் முடிந்திருக்கிறது. சிஓஸ் நிறுவனத்தின் ஆடை அணிவகுப்பின் போது PETA பேட்டா விலங்கு நில அமைப்பின் ஆர்வலர்கள் கம்பளியால் தயாரிக்கப்பட்ட ஆடைகளை எதிர்த்து ஆர்ப்பரித்திருந்தார்கள். 5 பேர் மேடையில் ஏறிய நிகழ்ச்சியில் இடையூறு ஏற்படுத்தியிருந்தார்கள். கம்பளி தயாரிப்பில் செம்மறி ஆடுகள் சித்திரவதை செய்யப்படுவதை எடுத்துரைக்கும் பதாதைகளை அவர்கள் எழுந்திருந்தார்கள். ஆர்ப்பாட்டக்காரர்களை தடுத்து நிறுத்த அமெரிக்காவின் ஆடை இளைஞர வடிவமைப்பு மன்றத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி ஸ்டீவன் கோப் களத்தில் இறங்கினார். பதாதைகளை பிடுங்கி கிழித்திருந்திருக்கிறார். ஆர்ப்பாட்டக்காரர்கள் வாயையும் அடைத்திருக்கிறார். பெண் ஆர்ப்பாட்டக்காரரை தமது காலால் தடுத்து வைத்திருக்கிறார். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பலர் அதனை பதிவு செய்து இணையத்தில் பகிர்ந்திருக்கிறார்கள். நிகழ்ச்சி நடப்பதற்கு முன்பே ஆர்ப்பாட்டத்தை நடத்தவிருந்ததாக PETA எச்சரிக்கை விடுத்திருந்தது குறிப்பிடத்தக்கதாகும். ஜப்பானில் 100 வயதை எட்டியோரின் எண்ணிக்கை முதல் முறையாக 100,000 தாண்டியிருக்கின்றது. உலக அளவில் ஆக வயதானோர் அதிகமுள்ள நாடுகளின் பட்டியலில் ஜப்பான் 2வது இடத்தை பிடித்திருக்கிறது. தொடர்ந்து 56 ஆண்டுகளாக ஜப்பான் அந்த சாதனை படைத்து வருவது குறிப்பிடத்தக்கதாகும். மொனாக்கோ முதலிடத்தில் இருப்பதாக உலக வங்கி தெரிவிக்கிறது. பெனாமா கால்வாயில் எல்நினோ பாதிப்பு காரணமாக ஏற்கனவே கப்பல் போக்குவரத்து குறைக்கப்பட்டிருந்த நிலையில் அதை மேலும் குறைக்க பெனாமா நிர்வாகம் திட்டமிட்டிருக்கிறது. பசிபிக் பெருங்கடலின் மேல்பரப்பில் நீர் வழக்கத்தை விட அதிக வெப்பமாவதால் ஏற்படும் காலநிலை மாற்றத்தால் எல்நினோ என கூறப்படுகிறது. இந்த காலநிலை மாற்றம் ஏறத்தால் 7 மாதங்கள் முதல் 24 மாதங்கள் வரை நீடிக்கும் என்றும் இந்த காலங்களில் சராசரி அளவை விட 5 முதல் 7 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் உயரும் எனவும் பருவமழை குறையும் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த நிலைமை காரணமாக மத்திய அமெரிக்காவில் கடும் வறட்சி பாதிப்பு சூழல் உருவாகியிருப்பதால் இருகண்டங்களுக்கும் இடையிலான பெனாமா கால்வாய்க்கு பெரும் சிக்கல்களை ஏற்படுத்தியிருக்கின்றன. உலக வர்த்தகத்தில் 5 வீதம் பெனாமா கால்வாய் வழியே நடைபெறுகிறது. பெனாமா கால்வாயின் கப்பல்களை தங்கள் பயணத்தில் தொடக்கத்திலும் முடிவிலும் மேலே துக்கவும் கீழே இறக்கவும் உதவும் நீர்மடைகளை இயக்க அதிக அளவு நீர் தேவைப்படும் என்பதால் நீர் இல்லாமல் இந்த நீர்வழி பாதையால் இயங்க முடியாது எனவும் பெனாமா நாட்டின் நாடாளுமன்றத்தில் சமீபத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட வரைவு பட்ஜெட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. செல்லும் கப்பல்களின் போக்குவரத்து எண்ணிக்கை 36 முதல் 32 அதிகாரிகள் குறைத்திருக்கிறார்கள். கிழக்கு டெங்க்வாக் பகுதியில் எஞ்சியிருக்கின்ற உக்ரைனின் வலுவான இடங்கள் மீது ரஷ்யா தனது தாக்குதல்களை மேலும் தீவிரப்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பான செய்தி குறிப்பு.
3: அமெரிக்காவின் தலைமையில் நடைபெற்று வரும் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளில் இந்த பகுதி ஒரு முக்கிய தடையாகவும் இருந்து வருகிறது. இதுகுறித்து பிபிசி மானிட்டரிங் பிரிவின் முதன்மை பகுப்பாய்வாளர் விட்டலி ஷெவ்சென்கோ வழங்கும் செய்தி தொகுப்பை பார்க்கலாம்.
4: டோன்பாஸ் பிராந்தியத்தில் யுக்ரைனின் கட்டுப்பாட்டில் உள்ள மிகப்பெரிய நகரங்களான கிராமடோர்ஸ்க் மற்றும் ஸ்லோவியான்ஸ்க் ஆகிய இரண்டின் மீதும் கடந்த சில மாதங்களாக ரஷ்யா தொடர்ந்து தீவிர தாக்குதல்களை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக இறக்கைகள் பொருத்தப்பட்டு இலக்குகளை நோக்கி வழிகாட்டப்படும் கிளைடு குண்டுகள் பெரும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. அவை நேராக கீழே விழாமல் தங்களது இலக்கை நோக்கி சறுக்கிச் செல்ல முடியும். இந்த வகை குண்டுகள் பொதுவாக 250 முதல் 500 கிலோகிராம் எடை கொண்டவை. ஆனால் ஸ்லோவியான்ஸ்க் மற்றும் கிராமடோர்ஸ்க் ஆகிய இரு நகரங்கள் மீது 1.5 டன் எடையுள்ள குண்டுகள் வீசப்பட்ட சம்பவங்களும் நிகழ்ந்துள்ளன. அவை ரஷ்யாவின் ஆயுத களஞ்சியத்தில் மிக சிறப்பாக செயல்படும் ஆபத்தான ஆயுதங்களில் ஒன்றாக விவரிக்கப்பட்டுள்ளன. பிபிசி ஆய்வு செய்த தரவுகளின்படி கோடை காலத்தில் ரஷ்யா கிராமடோர்ஸ்க் மற்றும் ஸ்லோவியான்ஸ்க் மீது வீசப்பட்ட இதுபோன்ற குண்டுகளின் எண்ணிக்கை 2 மடங்கிற்கும் அதிகமாக உயர்ந்துள்ளது. அதேவேளையில் காயமடைந்த பொதுமக்களின் எண்ணிக்கை 3 மடங்காக அதிகரித்துள்ளது. உள்ளூர் காவல்துறை செய்தி தொடர்பாளர் பாவ்லோ டியாச்சென்கோ அங்கு ஏற்பட்டுள்ள அழிவு மிகப்பெரியது என்று கூறுகிறார்.
7: இது அவர்களின் வழக்கமான உத்திதான். ரஷ்யர்கள் எந்த ஒரு குடியிருப்பு பகுதிக்கும் அருகில் வந்தாலோ அல்லது இத்தகைய ஆயுதங்களால் தாக்கக்கூடிய இடங்களாக இருந்தாலோ அவற்றை தரைமட்டமாக்கி விடுகிறார்கள். குழந்தைகள் உள்ள குடும்பங்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் உடனடியாக அங்கிருந்து வெளியேறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களை பாதுகாத்துக் கொள்ளவும் உயிரை காப்பாற்றிக் கொள்ளவும் இதுவே சிறந்த வழியாகும்.
4: தற்போது டோன்பாஸ் பிராந்தியத்தின் கிட்டத்தட்ட 80% பகுதியை ரஷ்யா தனது கட்டுப்பாட்டில் வைத்துள்ளது. மேலும் கிராமடோர்ஸ்க் மற்றும் ஸ்லோவியான்ஸ்க் உட்பட மீதமுள்ள பகுதிகளில் இருந்தும் யுக்ரைன் வெளியேற வேண்டுமென ரஷ்யா விரும்புகிறது. சமீபத்தில் மாஸ்கோ மற்றும் கியவ் நகரங்களுக்கு சென்ற அமெரிக்க அமைதி பேச்சுவார்த்தையாளர்கள் இந்த கருத்தை ஆதரிப்பதாக தெரிகிறது. ஆனால் ரஷ்யா படைபலத்தை பயன்படுத்தி கைப்பற்ற முடியாத யுக்ரைனின் நிலப்பரப்பை அப்படியே விட்டுக் கொடுக்க யுக்ரைனிய அதிபர் ஜெலன்ஸ்கி மறுத்து வருகிறார். ரஷ்யா அந்த பகுதிகளை கைப்பற்ற தனது முழு பலத்தையும் பயன்படுத்தி வருகிறது. பிரிட்டனைச் சேர்ந்த தன்னார்வலரான ஜான் ஆக்லண்ட் அபே சமீபத்தில் தான் ஸ்லோவியான்ஸ்க் நகரத்தில் மருத்துவ உதவிகளை வழங்கிவிட்டு திரும்பியுள்ளார்.
6: தாக்குதலின் வீரியம் நிச்சயமாக அதிகரித்துள்ளது. ஸ்லோவியான்ஸ்கில் இரவு நேரத்தில் நிலவும் அந்த தொடர்ச்சியான அச்சத்தை இதற்கு முன் நான் அனுபவித்ததே இல்லை. இரவில் எந்த இடத்திலும் விளக்குகள் எரியாததால் அது முற்றிலும் இருட்டாக இருக்கும். அப்போதுதான் ரஷ்யர்கள் தங்களின் குண்டு வீச்சை தொடங்குவார்கள். வழக்கமாக கிளைடு குண்டுகள், ட்ரோன்கள், ராக்கெட்டுகள் மற்றும் பிற ஏவுகணைகள் மூலம் அங்கு தாக்குதல்கள் நடத்தப்படுகின்றன. தினமும் அதிகாலை 3 அல்லது 3.5 மணி அளவில் கட்டடம் முழுமையாக அதிர்வதை உணர்ந்து அனைவரும் விழித்தெழும் நிலை ஏற்படுகிறது.
4: போரின் முன்கள பகுதிகளில் இருந்து விலங்குகளை மீட்டு வெளியேற்றும் யுக்ரைனிய தன்னார்வலர் லாலா தராபாகினா கிராமடோர்ஸ்கில் தங்குவது என்பது மரணத்துடன் விளையாடுவதற்கு சமம் என கூறுகிறார்.
8: உங்களுக்கு நன்கு அறிமுகமான விற்பனை பணியாளர்கள் இருந்த ஒரு வணிக வளாகம் கிளைடு குண்டுகளால் தாக்கப்பட்டு உங்களுக்கு தெரிந்தவர்கள் இடிபாடுகளுக்குள் புதைந்து விட்டார்கள் என்று தெரிய வரும்போது வருத்தம் அளிக்கிறது. நீங்கள் நேரில் பார்த்து பழகிய மனிதர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் அல்லது காயமடைந்திருக்கலாம். இப்போது அந்த இடம் வெறும் செங்கல் குவியலாக மாறிவிட்டது. இன்று நீங்கள் நலமாக உயிரோடு இருக்கலாம், ஆனால் நாளை இறந்து போகவும் நேரிடலாம்.
4: கிராமடோர்ஸ்க் மற்றும் ஸ்லோவியான்ஸ்க் ஆகியவை யுக்ரைனின் கோட்டைகளுக்கான பாதுகாப்பு வளையம் என அழைக்கப்படும் மிக முக்கியமான பகுதிகளாகும். இது நாட்டின் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள வலுவான பாதுகாப்பு நிலைகளை கொண்ட ஒரு கட்டமைப்பாகும். யுக்ரைன் அவற்றை இழப்பது என்பது ரஷ்யா மேற்கு நோக்கி முன்னேறுவதை மிகவும் எளிதாக்கும். யுக்ரைனிய தொலைக்காட்சி ஒன்றிற்கு பேட்டியளித்த ஒரு ஜெனரல் குறிப்பிட்டதை போல, இது டோன்பாஸுக்கான போர் மட்டுமல்ல, இது இந்த ஆண்டும் அடுத்த ஆண்டும் யுக்ரைனில் நடைபெறவுள்ள மிக முக்கியமான போராகவும் இருக்கும்.
0: தொடர்பான விளையாட்டு செய்திகள். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான 2வது 20 ஆட்டத்தில் இந்தியா 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் நேற்று வெற்றி பெற்றிருக்கிறது. முதல் ஆப்கானிஸ்தான் 20 ஓவர்களில் 8 விக்கெட்டுகள் இழப்புக்கு 159 ஓட்டங்களை சேர்க்க இந்தியா 14.5 ஓவர்களில் 3 விக்கெட்டுகள் இழப்புக்கு 163 ஓட்டங்கள் எடுத்திருக்கிறது. 2வது வெற்றியை பதிவு செய்திருக்கிறது இந்தியா. ஐசிசி சிறந்த பந்துவீச்சர்கள் தரவரிசையில் இந்திய வீராங்கனை ஸ்ரீ சரணி முதலிடம் பிடித்திருக்கிறார். மற்றும் ஒரு இந்திய வீராங்கனையான தீப்தி சர்மா நான்கு இடங்கள் முன்னேறி தரவரிசையில் இரண்டாம் இடத்திற்கு முன்னேறியிருக்கிறார். இங்கிலாந்தில் நடைபெற்று வருகின்ற பிரீமியர் லீக் 2026-2027 சீசனின் புதிய வீரராக லீட்ஸ் யுனைடெட் அணியின் வெற்றிமுகம் தொடர்ந்து கொண்டே வருகிறது. லீட்ஸ் அணி 4-1 கோல் கணக்கில் நியூகேலஸ் அணியை நேற்று அடித்துருக்கி இருக்கிறது. அந்த வெற்றியுடன் லீட்ஸ் அணி புள்ளி விவரப்பட்டியலில் மூன்றாவது இடத்துக்கு முன்னேறியிருக்கிறது. சர்வதேச சதுரங்க சம்மேளனத்தின் 46வது சதுரங்க ஒலிம்பியாட் போட்டி உஸ்பெகிஸ்தானில் இன்று துவங்குகிறது. அணிகளுக்கான போட்டியாக நடைபெறும் இதில் இந்தியா உட்பட 100 மேற்பட்ட நாடுகளிலிருந்து ஓபன் பிரிவில் 208 அணிகளும் மகளிர் பிரிவில் 191 அணிகளும் பங்கேற்கின்றன. ஒலிம்பிக் வாய்ப்பு ஒருபுறம், கப்பலில் தற்காலிக அறைகளில் தங்க வேண்டிய சவால் மறுபுறம். 20வது ஆசிய விளையாட்டுகளில் ஜப்பானில் சனிக்கிழமை துவங்க இருக்கின்றன. 45 நாடு வட்டாரங்களைச் சேர்ந்த வீரர்களும் 40 மேற்பட்ட விளையாட்டுகளில் போட்டியிட இருக்கிறார்கள். நகோயா ஜச்சி வட்டாரங்களில் அக்டோபர் 4 வரை நடைபெறும் போட்டிகளில் 14,000 அதிகமான வீரர்களும் அதிகாரிகளும் பங்கேற்க இருக்கிறார்கள். இந்த எண்ணிக்கை ஒலிம்பிக்ஸ் விளையாட்டுகளில் பங்கேற்பவர்களின் எண்ணிக்கை விட அதிகமாகும். எதிர்பார்த்ததை விட அதிகமானோர் பங்கேற்பதால் அனைவரும் தங்குமிடம் ஏற்பாடு செய்வதில் ஏற்பாட்டவர்களுக்கு பெரும் சவாலாக இருக்கிறது. 4,000 முதல் 5,000 பேர் வரை இத்தாலிய சொகுசு கப்பல்களில் தங்க இருக்கிறார்கள். மற்றவர்களில் தற்காலிக மெர அறைகளிலும் விடுதிகளும் தங்க இருக்கிறார். சில நாடுகள் இந்த ஏற்பாடுகள் குறித்து கவலையும் வெளியிட்டிருக்கின்றன. ஆசிய விளையாட்டுகளில் இதுவரை கண்டதிலேயே மிக மோசமானவை என்று வர்ணித்த தென்கொரிய அதிகாரிகள் படுக்கைகள் மிகவும் சிறியதாக இருப்பதாகவும் கூறியிருக்கிறார்கள். இதற்கிடையே ஜப்பானில் புயல் காலமும் துவங்கியிருப்பதால் கடந்த வாரம் பெய்த வரலாறு காணாத மழையால் சில வீரர்கள் தங்குமிடங்களில் தற்காலிகமாக வெளியேற்றப்பட்டதும் குறிப்பிடத்தக்கதாகும். சீனாவின் பெய்ஜிங்கில் நடைபெற்ற கைட்ராக்ஸ் போட்டியில் ஆஸ்திரேலிய வீராங்கனை ஒருவர் மலம் படிந்த ஆடியுடன் போட்டியில் தொடர அனுமதிக்கப்பட்டதாக நிர்வாகம் மன்னிப்பு கேட்டிருக்கிறது. வீராங்கனை ஜுவான் அலிக்ஸ் கால்கள் காணொலிகள் ஆகியவற்றில் மலம் படிந்த நிலையில் அவர் தொடர்ந்து உடற்பயிற்சியில் ஈடுபடுவது நேரத்தில் பரவலாக காணொலிகள் தெரிந்திருக்கிறது. அவர் தொடர்ந்து போட்டியில் பங்கெடுக்கிறார். போட்டியில் ஏற்பாட்டு குழுவும் தலையிடவில்லை. ஜுவானா போட்டியில் வெற்றியும் பெற்றிருக்கிறார். அசுத்தமான விரிப்புகள், கைப்பிடிகள், ஓட்ட பாதைகள் ஆகியவை மற்ற போட்டியாளர்கள் பயன்படுத்த வேண்டியிருந்ததை இணைவாசிகள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். இன்று இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிர்வாகங்களின் நாணய மாற்று வீதம். நாணய மாற்று வீதத்துக்கான சொல்லி வழங்குகிறார்கள். உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளை இனி மூடாக தந்து கொண்டிருக்கின்ற நமது உத்தியோகபூர்வமான இணையதளமான www.trtw.com/இணையதளத்தினர். இந்த இணையதளத்தில் உங்கள் மழலைகள் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மற்றும் கொண்டாட்டங்களை அனுசர நிகழ்ச்சியாக வானொலியில் எடுத்து வரும்போது இலவசமாக உங்கள் படத்துடன் இணையத்தில் பிரசுரிக்கின்றோம். ஒரு யூரோ இலங்கை விலையில் 381.05 ரூபாய், இந்திய விலையில் 110.74 ரூபாய், ஒரு அமெரிக்க டாலர் இலங்கை விலையில் 330.05 ரூபாய், இந்திய விலையில் 95.92 ரூபாய், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை விலையில் 403.06 ரூபாய், இந்திய விலை 117.17 ரூபாய், ஒரு ஐக்கிய பவுன் இலங்கை விலையில் 444.05 ரூபாய், இந்திய விலை 129.34 ரூபாய், ஒரு கனடா டாலர் இலங்கை விலையில் 236.90 ரூபாய், இந்திய விலையில் 68.86 ரூபாய். நேர்கள் இதுவரை கேட்டது டிஆர்டி தமிழின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை. இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள். இணையதளம் ஊடாக புத்தகங்களை பெயர் செய்து பெறும் www.nulagam.com இணையதளத்தினர் தொடர்ந்த இந்திய செய்திகளுக்கு பெருசு ரூகையில் அமைந்திருக்கின்ற வீட்டி கேசன் கரி மற்றும் காலிகுனஸில் அமைந்திருக்கின்ற வீதி சூப்பர் ஸ்டோர்ஸ். உலக செய்திகளுக்கு ஆதரவு வழங்கியிருந்தார்கள். சுவிஸ் நாட்டில் அமைந்திருக்கின்ற பிரபலமான வாகன காப்புறுதி மற்றும் சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிக் கடன் பெற்றுக் கொடுக்கும் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎஸ் நிறுவனத்தினர் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து நிறைவுக்கு வருகிறது இன்றைய இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை. நன்றி, வணக்கம் நேர்களே.

0: நேரம் இரவு 10:19. ஐக்கிய ராஜ்யம் லண்டனில் 9:19. எமது இரவு நேர நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து அறிவித்தல்கள்.
1: வணக்கம், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் அறிவிப்புகள், மரண அறிவித்தல். யாழ்ப்பாணம் திருநெல்வேலியை பிறப்பிடமாகவும், ஆனக்கோட்டை, திருநெல்வேலி, ஜெர்மனி பிராங்க்ஃபுர்ட் ஆகிய இடங்களை வசிப்பிடமாக கொண்ட தட்சிணாமூர்த்தி மோகனதாஸ் அவர்கள் 14/9/2026 திங்கட்கிழமை அன்று காலமானார். அன்னார் காலம் சென்றவர்களான தட்சிணாமூர்த்தி நித்தியலட்சுமி தம்பதிகளின் அன்பு மகனும், காலம் சென்ற தம்பியா புனிதவதி தம்பதிகளின் அன்பு மருமகனும், கங்காதேவி அவர்களின் அன்பு கணவரும், பிரவீனா சாகித்யன் ஆகியோரின் பாசமிகு தந்தையும், நிதர்சன் அவர்களின் அன்பு மாமனாரும், ரஞ்சனதாஸ், பிரேமினா, காலம் சென்ற சத்யதாஸ் ஜொனி, லோகதாஸ், பாலதாஸ் ஆகியோரின் அன்பு சௌதரரும், நேஷன், நியாஸ்ரீயா, நித்யான், நியா ஆகியோரின் அம்மப்பாவும், கணேசநாதன் குப்ளான் ஓய்வு பெற்ற SSP, தேம்பாமலர் சிவசக்திநாதன், கோகிலா, ரோமலா, ஜியா, சுரோச்சனா, கிருபா ஆகியோரின் மைத்துனரும் ஆவார். இந்த அறிவித்தலை உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். கிரியைகள் வியாழக்கிழமை 22 செப்டம்பர் 2026 10 மணியிலிருந்து 1 மணி பிற்பகல் வரை இடம்பெற இருக்கிறது. கிரமட்டேரியம் இம் பிரீ கிரவுண்ட் GMBH அண்ட் கோ கேஜி இம் பிரிகன்குண்ட் 4/63/179 ஒபஹவுசன் ஜெர்மனியில் இடம்பெற இருக்கிறது. இத்தொடர்பான மேலதிக தொடர்புகளுக்கு சகி மகன் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 0079-766-46-77-593 என்ற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாகவும், டி ரஜனதாஸ் சகோதரன் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 0045-29-72-72-63, எம் பிரேமினா சகோதரி தொடர்பு தொலைபேசி இலக்கம் 0014-416-404-2281, லோகதாஸ் சகோதரன் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 0045-51-72-58-67, பாலதாஸ் சகோதரன் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 0094-75-95-11-620, வீணா மகள் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 0049-15-61-23-362. அந்த அறிவித்தலை மீண்டும் அறியத் தருகின்றோம். யாழ்ப்பாணம் திருநெல்வேலியை பிறப்பிடமாகவும், ஆனைக்கோட்டை, திருநெல்வேலி, ஜெர்மனி பிராங்க்ஃபுர்ட் ஆகிய இடங்களை வசிப்பிடமாக கொண்ட தட்சிணாமூர்த்தி மோகனதாஸ் அவர்கள் 14/9/2026 திங்கட்கிழமை அன்று காலமானார். அன்னார் காலம் சென்றவர்களான தட்சிணாமூர்த்தி நித்தியலட்சுமி தம்பதிகளின் அன்பு மகனும், காலம் சென்ற தம்பியா புனிதவதி தம்பதிகளின் அன்பு மருமகனும், கங்காதேவி அவர்களின் அன்பு கணவரும், பிரவீனா சாகித்யன் ஆகியோரின் பாசமிகு தந்தையும், ரஞ்சனதாஸ், பிரவீனா, காலம் சென்ற சத்யதாஸ் ஜொனி, லோகதாஸ், பாலதாஸ் ஆகியோரின் அன்பு சௌதரரும், நேஷன், நேஷ்ரியா, நித்யன், நியா ஆகியோரின் அம்மப்பாவும், கணேசநாதன் குப்ளான் ஓய்வு பெற்ற SSP, தேம்பாமலர் சிவசக்திநாதன், கோகிலா, ரோமலா, ஜெயா, சுலக்ஷனா, கிருபா ஆகியோரின் மைத்துனரும் ஆவார். இந்த அறிவித்தலை உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்டப்படுகிறீர்கள். அன்னாரின் ஈமே கிரியைகள் வியாழக்கிழமை காலை 10 மணியிலிருந்து பிற்பகல் 1 மணி வரை இம் பெர்கன் கிரவுண்ட் 4/63/179 ஒபஹவுசன் ஜெர்மனி என்ற மயானத்தில் நடைபெற இருக்கிறது. மேலதிக தொடர்புகளுக்கு சகி மகன் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 0049-17-66-47-577-593, ரஞ்சதாஸ் சகோதரன் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 0045-29-72-72-63, பிரேமினா சகோதரி 0014-416-72-281, டி லோகதாஸ் சகோதரன் 0045-517-85-867, பாலதாஸ் சகோதரன் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 0094 7 வீணா மகள் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 0 49 152 0 6 123 362. அன்னாரின் ஆத்மசாந்திக்காக டிஆர்டி தமிழொலி குடும்பத்தினர் சார்பில் நாமும் பிரார்த்தித்துக் கொள்கிறோம்.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாட்சி பிள்ளைக்கு வந்து நான்
2: பிபி கிஷன் கறி இருக்கு, அங்க போய் பார்த்தனாலும் மரக்கறியண்டா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
1: பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தியே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டதான்கேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்து நான் அள்ளி கண்டு போகிறதுக்கு.
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அன்றும் இன்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர் Paris La Chapelle
4: 11 à 13 rue Caille 75 Mindy Paris
3: VT Superstore Gala Gonesse Sasselil
4: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesses
3: Mélodie et Tordbrelke VT Cash and Curry Paris La Chapelle Tordbre Tolibisi Lakam Cyberondre Napade Cyberinde Cyberele Padanette சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
6: ரம்சி நகரில் வாடிக்கையாளர்

அரசு லாட்சிகளில் ரூய் கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள் காமாட்சி அம்மன் விளக்குகள் பாவனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால் 14 ரீ கை பாரிஸ் 10 லாஷப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷெரி சைபர் 9 51 15 82 சைபர் 3 அல்லது சைபர் 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பாரிஸ் லாட்சப்பலில் ஷெரிமஹால். கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மறுக்கறி வகைகள் கடல் உணவுப் பொருட்கள் பலவைகள் பசுமையான இலவைகள் இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள் வாழை மரம் தென்னம் குறித்து பலாப்பழம் மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வான்கூவரில் இருந்து செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிக விவரங்களுக்கு ஜெயா பிரதர்ஸ் 38 05 நைட் ஸ்ட்ரீட் வான்கூவர் கனடா. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜெயா பிரதர்ஸ் 604 707 சைபர் 1 57 அல்லது 604 902 சைபர் 3 44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jeyabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். நான் பாடி

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி TRT தமிழ் ஒலி. உலகமெங்கும் www.trttamilil.com என்கின்ற இணையமூடாகவும் தமிழ் ஒலிபரப்பிக் கொண்டிருக்கிறது.

இந்திய சொந்தங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். பிரான்சிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக்கிக் கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழொலியின் இமை தூங்கும் நேரத்திற்கு பிரதி புதன்கிழமை தோறும் வானொலியில் பயணிக்கும் எங்களுடைய நிகழ்ச்சிகளின் வரிசையில் இன்றைய புதன் நாளில் இமை தூங்கும் நேரம் இப்பொழுது முதல் வானொலியில் உங்களுக்கு பிடித்தமான காதல் பாடல்கள், காதல் வலுசுமந்த பாடல்கள், இனிமையான காதல் வலுசுமந்த கவிதைகள், காதல் கவிதைகள் அனைத்தையும் இணைத்து இரவு 12 மணி வரை பயணிக்க இருக்கிறது இன்றைய இமை தூங்கும் நேரம். நீங்களும் இணைந்து கொள்ளலாம். எங்களுடைய தொலைபேசி இலக்கம் 0033 1 48 32 15 40. அல்லது இன்னொரு தொலைபேசி இலக்கம் இருக்கிறது 0033 9551 48 47 71. எங்களுடைய வைபர் இலக்கம் இருக்கிறது 0033 650 0774 27. எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கம் இருக்கிறது

0: நிகழ்ச்சியை ஆரம்பித்துவிட்டிருக்கிறது. எஜமான் திரையிலிருந்து பாடல் வானொலியில் இன்றைய இமைதுங்கும் நேரம். இமைதுங்கும் நேரம் நிகழ்ச்சிக்காக அழைப்பில் ஏற்படுத்தி இணைந்திருக்கின்ற முதலாவது நேரே தொலைபேசியூடாக வரவேற்றுக் கொள்கின்றேன். பிரான்சில் இருந்து லாலா அறிந்திருக்கிறார். அன்னைக்கு வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் சாரதி, நான் லாலா
0: ரவி. இரவு வணக்கம் லாலா ரவி அவர்கள், எப்படி நலமா இருக்கிறீர்களா?
1: நாங்கள் நலமாக இருக்கிறோம், நீங்கள் எப்படி நலமாக இருக்கிறீங்களா?
0: சூப்பர் நலமாக இருக்கின்றோம். உங்களையும் இந்த இரவு பொழுதில் வரவேற்றுக் கொள்கின்றேன். இமைதுங்கும் நேரம் காதல் பாடல்கள், காதல் வேலை சுமந்த பாடல்கள், கவிதைகள். உங்களுடைய தெரிவு என்ன பாடல்?
1: நிலா காய், இந்திரா படத்துல நிலா காய்கிறது, நேரம் தேய்கிறது, யாரும் நசிக்கவில்லையே. இந்த பாட்டு ஹரிஹரன் குரல்ல.
0: ஹரிஹரன் குரல் உங்களுடைய பாடல் வேணும். சரி, உங்களுக்காக வருகிறது. நிகழ்ச்சியில் இணைந்து நிகழ்ச்சி ஆரம்பித்து வைத்தமைக்கு நன்றி லாலா. நன்றி. இவர் லாலா ரவி அவர்கள் இணைப்பில் இணைந்திருந்தார். பிரான்சிலிருந்து விரும்பிக்கொண்டிருந்தார் பாடல். நீங்கள் இணைந்து கொள்ளலாம். உங்களுடைய தொலைபேசி இலக்கம் 0033148 32 15 40, பிரான்ஸ் மாநிலர்கள் 0348 32 15 40, அல்லது உங்களுடைய வைபர் இலக்கம் இருக்கிறது, வாட்ஸ்அப் இலக்கம் இருக்கிறது, முகநூல் நிலையில் இருக்கிறது, டிக்டாக் நிலையில் இருக்கிறது. உங்களுக்கு பிடித்தமான அனைத்து தளங்களுடாகவும் இணைந்து சிறப்பிக்கலாம் இன்றைய இமைதுங்கும் நேரம் நிகழ்ச்சியில். வருகின்ற பாடல் இது லாலா ரவி அவர்கள் பிரான்சிலிருந்து விரும்பி கேட்ட பாடல், இந்திரா திரையிலிருந்து வானொலியில். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இமேல் தூங்கும் நேரம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இமேல் தூங்கும் நேரம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இனிமையான இரவு பொழுதில் இதயங்களை இனிமையான தூக்கத்திற்கு அழைத்துச் செல்லும் இமை தூங்கும் நேரம். உங்கள் டிஆர்டி தமிழறியில்.

0: பரிசுல இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கடுமையாக்கல் வந்து இறங்கி இருக்கிறனப்பா. திசையும் தெரியல, திக்கும் தெரியல, எப்படி போக போறேன் யாழ்ப்பாணம். ஒரு ஒரு ஒரு பிள்ளை வர்றது கும்பிட போன தெய்வம் கொடுக்கணும். தங்கச்சி தங்கச்சி
1: வெளிநாட்டுல அவங்களே கொண்டு யாழ்ப்பாணத்துல உங்களை இறக்கி விடுவாங்க. இது தெரியாம.
2: ஆமாம், இப்பொழுது தெரிந்து கொள்ளுங்கள், பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன். கோஷன் விழா முகவரி 422-1B கிராமோடைய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 07-77-36-74-18 அல்லது 07-74-00-440. மறந்துவிடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடவுச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன் குரேஷன் விழா 422-1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொலைபேசி இலக்கங்கள் 07-77-36-74-18 அல்லது 07-76-24-0-40. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா நிறுவனத்தினர். பிரான்சில் வதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க அனுமதி பத்திரத்துக்கு விண்ணப்பிக்க பிரான்ஸ் பிரஜா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
3: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
2: பிரான்ஸ் நாட்டில் வதிவிட விசா A2B1, பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரம் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் டால்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலக்கம் 70, ரூ பிலிப் டிஜெரா, பாரிஸ் 18.
4: கல்வி மட்டும்தானே சூழ்நிலைய.
2: தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம் 06-52-66-30-01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம், வாழ்வில் உயர்வோம்.
3: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
5: நேரம் இரவு பொழுது 11 மணி ஆகியிருக்கிறது. ஐக்கிய ராஜ்யம் லண்டனில் இரவு பொழுது 11:03, 10:03. ஏனைய ஐரோப்பிய நாடுகளில் இரவு பொழுது 11:03. பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் இனிமையான இரவு பொழுதில் இமைதுங்கும் நேரம். பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் TRT தமிழ் வானொலிகளில் சிறை சபாபதி இணைந்திருக்கிறீர்கள். அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். சிறை சபாபதி வந்து வணக்கம் சொல்லியிருக்கிறீர்கள் அதனுடைய நிகழ்ச்சி நேரலை ஊடாக. அதேபோல ஜசீம் கேது ஸ்டாலின் இணைந்திருக்கிறீர்கள், முகநூல் நிகழ்ச்சி நேரலை ஊடாக இணைந்திருக்கிறீர்கள். என்னோட வரவேற்றுக் கொள்கின்றேன். சின்னவன் ராம் இணைந்திருக்கிறீர்கள், ராம் மற்றும் ஷான் இணைந்திருக்கிறீர்கள் பிரான்சிலிருந்து. என்னோட வரவேற்றுக் கொள்கின்றோம் உங்களையும். அதேபோல தனுஷ் இணைந்திருக்கிறீர்கள் பிரான்சிலிருந்து, என்னோட முகநூல் நிகழ்ச்சி நேரலை ஊடாக வரவேற்றுக் கொள்கின்றேன். விஸ்வதா குமரேசன் இணைந்திருக்கிறீர்கள், என்னோட வரவேற்றுக் கொள்கின்றோம் நிகழ்ச்சிக்கு. விஸ்வதா குமரேசன் உங்களையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்றுக் கொள்வதில் மகிழ்ச்சி.

0: சோதி ஜோதீஸ்வரன் இணைந்து வணக்கம் சாரதி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீர்கள். சோதி ஜோதீஸ்வரன் என்போடு வெளிவேற்றுக் கொள்கின்றேன் உங்களையும் நிகழ்ச்சிக்கு. பிலோமின் நிகழ்ச்சியூடாக இணைந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாகவும் வணக்கம் சொல்லி இணைந்திருக்கிறீர்கள் என்போடு வெளிவேற்றுக் கொள்கின்றேன். இனிய மாலை வணக்கம், நாளைய பொழுது நல்ல பொழுதாக அமைய இரவு நேர் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்கீர்கள். சுந்தரம் பிள்ளை கனகசுந்தரம், சுந்தரம் பிள்ளை கனகசுந்தரம் நிகழ்ச்சியோடு உங்களையும் வரவேற்றுக் கொள்கின்றேன். நீங்கள் முடிந்த உடையெல்லாம் உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள், காதல் பாடல்கள், காதல் விலசும் இந்த பாடல்களோடு இன்றைய இமைதுங்கும் நேரம் இரவு 12 மணி வரை தொடர்ந்து பயணிக்க இருக்கிறது. பிரான்சில் இருந்து ஒரு பாகம் டிஆர்டி தமிழி வானொலிகளில்.
1: ஆமா அறிவில்லாமதா திரி போட்டு விளக்கேத்தி நீங்க நல்லா இருக்கணும்னு நந்தி பகவான வேண்டிட்டு இருந்தேன்.
2: அதுக்காக பிரசாதத்தை தட்டி விடுறதா?
1: குருக்கள் கொடுத்தது பிரசாதம், ஒரு ஆம்பளை ஒரு பொண்ணுக்கு தந்ததுக்கு அர்த்தமே வேற.
2: நீ நினைக்கிற தப்பா என் மனசுல எதுவும் இல்ல.
1: உங்க மனசுல வேணா எதுவும் இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசு பூரா நீங்க மட்டும்தான் இருக்கேன். உன்ன எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வெறும் அக்ரஹாரமா கோயில் மட்டும்தான். இப்ப கண்ணு மூடுனா மனசுலயோ, கண்ணை திறந்தா எதிரிலயோ உங்க முகம் மட்டும்தான் தெரியுது. நெருப்ப பொத்தி வச்சாப்ல நெஞ்சில உங்க நினைப்பை எத்தனை நாளைக்கு பொத்தி வைக்க முடியும்? அதை வைக்கத்தை விட்டு மொத்தமா கொட்டிட்டேன். நான் பாவாட தவானிதான், எனக்கு மத்தவ மாதிரி மாடன முழுக்க மெனுக்கு தெரியாது. எனக்கு உங்ககிட்ட பிடிச்சது உங்க மௌனம் தான். அதுக்காக ஏன் விஷயத்துல பேச

தஞ்சை நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சோழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை விஜயம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே.

0: இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இனிமையான இரவு பொழுதில் இதயங்களின் காதல் பாடல்கள் காதல் வில சுமந்த பாடல்களோடு வானொலியில் பயணித்துக் கொண்டிருக்கின்றது. இமை தூங்கும் நேரம் தேசியா இணைந்திருக்கிறீர்கள் என்பதை வரவேற்றுக் கொள்கின்றேன். அதே போல ஜனகன் இணைந்திருக்கிறீர்கள் அதனுடைய நிகழ்ச்சி நேரலூடாக. ராகவன் இணைந்திருக்கிறீர்கள் என்பதை வரவேற்றுக் கொள்கின்றேன் ராகவன் உங்களையும் நிகழ்ச்சிக்கு. சபா லீசியன் இணைந்திருக்கிறீர்கள் என்பதை வரவேற்றுக் கொள்கின்றேன் நிகழ்ச்சிக்கு. இன்றைய மீதுங்கும் நேரம் நம்முடைய நிகழ்ச்சி ஊடாக இணைந்து உங்களுக்கு பிடித்த பாடல்கள் உங்கள் மனங்கு வந்த பாடல்களோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற மீதுங்கும் நேரம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து பிரான்சில் இருந்து பாடல் விரும்பிக்கொண்டிருந்தார் விஷு அவர்கள் பாடலை விரும்பிக்கொண்டிருந்தார். அவரது பாடல் ஒலிக்கின்றது வானொலியில் நிகழ்ச்சியில். அடுத்ததாக மானஸ்தன் சிறையில் இடம்பெற்ற பாடல் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிக்கொண்டிருந்த சிறை உங்களுக்காக ஒலிக்கின்றது மானஸ்தன் சிறையிலிருந்து பாடல் வானொலியில்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இமை தூங்கும் நேரம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மனதில் உள்ள சுமைகளை இறக்கி வைத்து இனிமையான தூக்கத்திற்கு உங்களை அழைத்து செல்லும் டிஆர்பி தமிழொலியின் இமை தூங்கும் நேரம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இனிமையான இரவு பொழுதில். இது எங்களை இனிமையான தூக்கத்திற்கு அழைத்துச் செல்லும் இமை தூங்கும் நேரம். உங்கள் டிஆர்டி தமிழறியல்

0: அரசு லாட்சிப்பிளையில் ரூய்கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிய விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள் காமாட்சி அம்மன் விளக்குகள் பாவனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை. இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில் குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால் 14 ரே கை பாரிஸ் 10 லாட்சப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷெரி சைபர் 9 51 15 82 சைபர் 3 அல்லது சைபர் 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பாரிஸ் லாட்சப்பலில் ஷெரிமஹால்.
1: நேரம் இரவு பொழுது 11:20 நிமிடம். ஐக்கிய ராஜ்யம் லண்டனில் இரவு பொழுது 10:20 நிமிடங்கள். பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இனிமையான இரவு பொழுதில் இனிய பாடல்களை சுமந்து வானொலியில் பயணித்துக் கொண்டிருக்கின்றது இமை தூங்கும் நேரம். பிரான்சில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் வானொலிகளில் உங்கள் பாடல் தெரிவிகளோடு இணைந்து கொள்ளலாம். சைபர் 33 1 48 32 15 40 பிரான்ஸ் பண்ணியர்கள் 0 3 48 32 15 40 முகநூல் நிகழ்ச்சி நேரலையின் ஊடாகவும் இணைந்து உங்கள் பிடித்தமான பாடல்களை நீங்கள் விரும்பி கேட்கலாம். அங்கே கருத்திடல் கருத்து பகிர்வு குமான் பகுதியில் உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை தெரிவித்தல் செய்து நீங்கள் இணைந்து கொண்டும் சிறப்பிக்கலாம் இன்றைய நிகழ்ச்சியில். எங்களுடைய வைபர் இலக்கம் இருக்கிறது 0 3 63 650 0 4 27 அல்லது எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கம் இருக்கிறது 0 3 63 689 8565 29 என்கிற எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கம் ஊடகம் உங்கள் பிடித்தமான பாடல்களோடு நீங்கள் இணைந்து பயணிக்கலாம் இன்றைய இமை தூங்கும் நேரத்தோடு.
2: என்ன கட்டிக்குவீங்களா மாட்டீங்களா?
3: உன் மனசு என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன பேசுறேன் புரிஞ்சுதான் பேசுறியா? நானும் பார்த்துட்டு இருக்கேன்.
2: என்னாலே
3: முடியாதமா, வேண்டாமா, விட்டு.
2: உங்களுக்கு என்ன பிடிக்கலையா? பிடிக்கலன்னா
3: சொல்லிட்டு இருக்க. திரும்ப திரும்ப அதே பேசிட்டு இருக்க. சின்ன பொண்ணு நினைச்சு உங்களை நினைச்சு கொடுத்த பாரு. அதான் நான் செஞ்சு

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இமேல் தூங்கும் நேரம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இமேல் தூங்கும் நேரம்.

இனிமையான இரவு பொழுதில் இதயங்களை இனிமையான தூக்கத்திற்கு அழைத்துச் செல்லும் இமை தூங்கும் நேரம் உங்கள் டிஆர்டி தமிழறியில்.

0: பாரிசில இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கர்ணாக்கில் வந்து இறங்கி இருக்கிறனப்பா. திசையும் தெரியல, திக்கும் தெரியல, எப்படி போ போறேன் யாழ்ப்பாணம். ஒரு ஒரு ஒரு புள்ள வருது கும்பிட போன தெய்வம் கொடுக்கணும். தங்கச்சி தங்கச்சி
1: அவங்களே கொண்டு ஜாழ்ப்பாணத்துல உங்களை இறக்கி விடுவாங்க. இது தெரியாம
2: இப்பொழுதே தெரிந்து கொள்ளுங்கள், பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன். கோஷன் விழா முகவரி 422 1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 0777-36-74-18 அல்லது 0774-0044-40. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடுபட்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன். குரேஷன் விழா 422 1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொலைபேசி இலக்கங்கள் 0777-36-74-18 அல்லது 0776-24-0044-40. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா நிறுவனத்தினர்.
3: குரோசன் விழா நிறுவனம் தொடர்பான மேலதிக தகவல்களை எங்களுடைய அலுவலக தொலைபேசி இலக்கத்திற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளும் போது மேலதிக விவரங்களை தருவதற்கு காத்திருக்கின்றோம். நாட்டின் எந்த பாகத்தில் இருந்தும் நீங்கள் தாயகம் செல்லும் போது உங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து தர காத்திருக்கின்றார்கள். தரமான தங்குமிட வசதி, அதே போல நாட்டின் எந்த பாகத்திற்கும் உங்களை அழைத்துச் சென்று பாதுகாப்பாக விடுவதற்கும் நீங்கள் சென்று அங்கு எங்களுடைய தாயக சுவையுடன் கூடிய உணவுகளை அறிந்துவிட்டு நீங்கள் உங்களுடைய எந்த பகுதிக்கும் செல்வதற்கு உங்களுக்கு பணிபுரி செய்ய காத்திருக்கின்றார்கள் குரேஷன் விழா நிறுவனத்தினர். நேர்கள் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்று இமைதுங்கும் நேரம் நிகழ்ச்சியூடாக இங்கே தொடர்ந்து டென்மார்க் நாட்டிலிருந்து ஒருவர் இணைந்திருக்கின்றார். வைபருடாக நினைக்கிறேன், வரவேற்றுக் கொள்கின்றேன். வணக்கம் வைபருடாக டென்மார்க்கிலிருந்து யார் இணைஞ்சிருக்கிறீங்க? வணக்கம் ராதா. நன்றிகளை தெரிவித்துக்
4: கொள்கிறேன்.
3: மற்றும் எஸ் ஜானகி ஆகியோருடன் ஒலிக்க போகிறது. நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு நன்றிகள் ராதா. மலேசியா வாசுதவன் மற்றும் ஜஸ் ஜானகி ஆகியோரது குரலில் ராதா அவர்கள் டென்மார்க்கிலிருந்து விரும்பி கேட்ட பாடல் தொடர்கின்றது வானொலியில்.

பிரான்ஸ் லாகுனுவில் அமைந்துள்ள செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள் உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்திய இலை, முருங்கை இலை, பொன்னாங்காணி, வல்லாறை போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், பிரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பணமாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முற்கூட்டியே ஆர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியூ டு மார்சல் ஃபோர், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 0160-20-29-47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 0667-20-40-00.

0: காலை நேரம் இப்பொழுது 11:35 நிமிடம் ஐக்கிய ராஜ்யம் லண்டனில் 10:35 நிமிடங்கள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. இமை தொங்கும் நேரம் காதல் பாடல்கள், காதல் வல் சுமந்த பாடல்கள், காதல் கவிதைகள், காதல் வெறு சுமந்த கவிதைகளோடு பயணித்துக் கொண்டிருக்கும் இமைத்தொங்கும் நேரம் நிகழ்ச்சியூடாக தொடர்ந்து ஜெர்மனியில் இருந்து நடந்திருக்கின்ற அடுத்த நேரையான சொல்லி பார்க்கலாம் வந்திருக்கின்றார் பாரதி. நினைக்கிறேன் வரவேற்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் பார்த்த சாரதி.
0: வணக்கம் பாரதி.
1: பணிவான
0: வணக்கங்கள். இரவு பொழுதில் இமை தூங்கும் நேரத்திற்கு வரவேற்றுக்
1: கொடுக்கின்றேன்.
0: உன்னை
1: கேட்டு விழுவதில்லை மழை துளிகள், மண்ணை கேட்டு மனிதர் எல்லாம் நடப்பதில்லை, மரத்தை கேட்டு மலர்கள் இதழ் விரிப்பதில்லை, மனசை கேட்டு காதல் பிறப்பதில்லை. எனக்குள்ளும் நீ புகுந்தாய், என்னை கேட்காமலே புகுந்தாய், கனவுக்குள் கலந்த போதும் உன் காதல் முகம் கலையவில்லை. கணக்கின்ற சுமைகள் எல்லாம் கழுத்து வரை உருகி நிற்க கண்களிலே பறிவு கொண்டு காற்றாகி கரைத்திருந்தாய். ஈர இதழ் பிரித்து இளநகை சிந்துகையில் என் இதயம் இதயமங்கும் இனிய ராகம் இசையாய் தூவி நிற்கும். நீல நயனங்கள் நிமிர்ந்தையினை நோக்குகையில் நீந்தி நிற்கும் கருவொளிக்குள் நிழலாடும் என்னொருவை ரசித்த கணங்களை அணமாக்கி நிற்கின்றாய். முச்சிலுவை சுமப்பதாய் உன் நினைவு, முச்சிலுவை சுமப்பதாய் உன் நினைவு, என் முகம் தொலைந்து போனதாய் ஓர் உணர்வு. அழைக்காமலே வந்து அக்கினியை தந்தவளே, அழுகின்ற ஒளிகளுக்குள் அழியாமல் உன் நினைவு மட்டும். நன்றி.
0: நன்றி. அது பாரதி அவர்கள் ஷெர்மனியிலிருந்து இணைந்து தனது கவிதை பதிவுகளோடு இணைந்து சிறப்பித்திருந்தார். நன்றி பாரதி உங்கள் கவிதை பதிவுகளுக்கும்.

சரி, அகானா உங்களுடைய நிகழ்ச்சியோடு வரவேற்றுக்கொள்வதில் மகிழ்ச்சி. கண்ணன் இணைந்திருக்கிறீர்கள் சுவிட்சர்லாந்து நாட்டிலிருந்து. அதே போல கரண் இணைந்திருக்கிறீர்கள் அதனுடைய நிகழ்ச்சி நேரடியாக. அகானா மற்றும் கரண் கண்ணன் இணைந்திருக்கிறீர்கள் நிகழ்ச்சியூடாக. சதீஷ் இணைந்திருக்கிறீர்கள் முகநூல் நிகழ்ச்சியூடாக. உங்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றேன். ஒலித்துக் கொண்டிருக்கின்றது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் வானிலைகளில் இமைதூங்கும் நேரம். இனிக்கு மறுக்கும் நொடிகளுக்கு இனிமையான காதல் பாடல்கள், காதல் விரசும் வந்த பாடல்களை தந்து இனிமையான தூக்கத்திற்கு அழைத்துச் சென்று கொண்டிருக்கின்றது இமை தூங்கும் நேரம்.

0: Yes. யார் சார் நீங்க?
1: நான் யாரா? சாரு, I am boss.
0: ம், boss. So what?
1: விளையாடாத சாரு.
0: நான் ஏன் சார் விளையாட போறேன்? நிஜமா நீங்க யாருன்னு எனக்கு
1: தெரியல. ஆகஸ்ட் 11 மினிஸ்டர் டெல்லி கல்ச்சர் ப்ரோக்ராம் விஷம்

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மனதில் உள்ள சுமைகளை இறக்கி வைத்து இனிமையான தூக்கத்திற்கு உங்களை அழைத்து செல்லும் டிஆர்பி தமிழின் இமே தூங்கும் நேரம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இனிமையான இரவு பொழுதில். இது எங்களை இனிமையான தூக்கத்திற்கு அழைத்துச் செல்லும் இமை தூங்கும் நேரம். உங்கள் டிஆர்டி தமிழ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மனதில் உள்ள சுமைகளை இறக்கி வைத்து இனிமையான தூக்கத்திற்கு உங்களை அழைத்துச் செல்லும் டிஆர்டி தமிழின் இமை தூங்கும் நேரம்.

0: மாமாவுக்கு கட்டிக்க போறவ எப்படி இருக்கணும்னு கேட்டா இப்படி வைக்கப்படுறிய. அட சொல்ல மாமா.
1: என்னன்னு சொல்ல?
0: ஓ யோசிக்கிறியா?
1: எப்படி சொல்ல?

0: சரி, இன்று இமைதுங்கும் நேரம் நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்குள் நெருங்கி இருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியோடாக இணைந்து சிறப்பித்திருந்த அத்தனை நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து எங்களுடைய தொலைபேசி இலக்கம், வாட்ஸ்அப் இலக்கம், வைபர் இலக்கம் மற்றும் முகநூல் நேரலை, டிக்டாக் நேரலை அனைத்தினூடாக இணைந்து சிறப்பித்திருந்த அத்தனை இணைய சொந்தங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து புலரப்பங்கிறது புதிய நாள் எனவருக்கும் புதிய நாள் இனிய நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவாக அறிவிலை வேண்டி மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பேன் நம்பிக்கையில் உங்களிடமிருந்து விடைபெறச் செல்லப் போகின்றேன். புலரப்போகின்ற நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். நன்றி, வணக்கம் நேர்களே.
1: கணேஷ், அந்த போஸ்ட் அனுப்பினது நான் தான். என் காதல பத்தி உனக்கு சொல்லணும்னு எவ்வளவு ஆசையா நான் உங்ககிட்ட வந்தேன். ஆனா என்னால சொல்ல முடியல. என் காதல் உண்மையானதா இருந்தா ஆண்டவன் ஏதோ ஒரு நாள் அதை கண்டிப்பா உனக்கு தெரியப்படுத்துவான்.

0: அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மீடியா காப் வானொலி ஒலி 968 கேட்டாலே பரவசம். இன்று 2026 செப்டம்பர் மாதம் 17 தேதி வியாழக்கிழமை. இவ்வருடத்தின் 260 நாள். ஆண்டு நிறைவு பெற 105 நாள்கள் எஞ்சியிருக்கின்றன. பராபவ ஆண்டு ஆவணி மாதம் 31 தேதி. திருவள்ளுவர் ஆண்டு 2057. ஹிஜ்ரி 1448. ரபியுலாஹியர் மாதம் பிறை 5.
1: ஒலி 968 24 மணி நேர ஒலிபரப்பை
0: FM அலைவரிசை 96.8 MHz, மீ லிசன் செயலி மற்றும் மீ listen.sg/ஒலி968 வழியாகவும் கேட்கலாம்.
1: Facebook, Instagram, X, TikTok, Telegram, Threads ஆகிய சமூக ஊடகங்களின் வழியே ஒலி 968 உடன் தொடர்ந்து இணைந்திருங்கள்.
0: எங்கள் வாட்ஸ்அப் எண் 9678 8968. அழைக்க வேண்டிய எண் 6691 1968.
1: எங்கள் நிகழ்ச்சிகள் தொடர்பாக மின்னஞ்சல் அனுப்ப oli@mediacorp.com.sg.
0: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
1: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
0: ஜோதி ஸ்டார் புஷ்பக்கடை.

0: இசைஞானி இளையராஜாவின் இசையில் பாட்டு பாடவா திரைப்படத்தில இருந்து இசைஞானி இளையராஜா SP பாலசுப்ரமணியம் பாடியிருந்த பாடல் உங்களுக்காக ஒலித்தது.
1: வழிவிடு வழிவிடு வழிவிடு
0: சுவாரஸ்யமான தகவல்கள் இருவருக்கு ஜோதி ஸ்தோபுஷ்பகடை வழங்கும் லவிஸ்டா காஃபியும் பரிசா காத்துக்கிட்டு இருக்கு. ஒருவருக்கு டிக்டாக் லைஃப்ல நான் பரிசு கொடுக்க போறேங்க. எனவே அந்த பரிசை நீங்க வெல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது மட்டும் தனியா சஜினி ஒலிகூடத்துல என்ன செய்யறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா காலை 8 மணிக்கு மேல டிக்டாக் லைவ் பக்கமா வந்துருங்க. சரி, செப்டம்பர் 16 முதல், அதாவது நேற்றில இருந்து 18 வயதிற்கும் மேற்பட்ட சிங்கப்பூரர்கள் தகுதியான AI கோர்சஸ் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி கோர்சஸ்ல அவங்க கலந்து கொண்ட பிறகு ஒரு பிரீமியம் AI கருவிக்கான 6 மாத சந்தாவை இலவசமா பெறுவார்கள். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ரொம்ப சுலபங்க. மை ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் இணையதளத்துக்கு போங்க. அங்க 200க்கும் மேற்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட செயற்கை நுண்ணறிவு கோர்சஸ் உள்ளன. உங்களுக்கு பிடிச்சதுல பதிவு செய்யுங்க. அதுல கலந்து கொண்ட பிறகு உங்களுக்கு ஒரு செயற்கை நுண்ணறிவு இலவச சந்தா வழங்கப்படும். அவ்வளவுதாங்க, ஒவ்வொருவரும் ஒரு இலவச சந்தாவை மட்டுமே பெற முடியும். நீங்க வந்து ChatGPT+, Google AI Pro, Manus AI, Microsoft 365 Personal இப்படின்னு பல செயற்கை நுண்ணறிவு கருவிகளுக்கான சந்தாவை இலவசமாக பெறலாம். இந்த ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் AI சந்தா திட்டத்தை பிரதமர் லாரன்ஸ் வாங் சமீபத்துல பட்ஜெட் 2026 அறிவிச்சிருந்தாரு. செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துறதுல உங்களுடைய நம்பிக்கையை நீங்க வளர்த்து கொள்ளவும், நீங்க AI திறன்களை பயிற்சி செய்யவும், அது மட்டும் இல்ல கற்ற திறன்களை மேம்படுத்தவும் வலுப்படுத்தவும் இந்த திட்டம் உதவுகிறது. எனவே மறக்காம இந்த திட்டத்துல சேருங்க. உங்களுக்கான இலவச AI கருவிக்கான சந்தாவை பெற்றுக்கொள்ளுங்க. விருப்ப பாடல் தொகுப்பின் முதல் பாடலை நாம கேட்டுருவோங்க. திருச்சி லோகநாதன் பாடியிருக்கும் பாடலை நாம அடுத்து கேட்க போறோம். கடவுளின் குழந்தை திரைப்படத்துல இருந்து இந்த பாடலை மனு விரும்பி கேட்டிருந்தாரு. அதனை தொடர்ந்து நாம EM ஹனிஃபா பாடியிருக்கும் பாடலையும் கேட்க போறோங்க. இஸ்மாயில் விரும்பி கேட்ட பாடலும் உங்களுக்காக ஒளியேறவிருக்கின்றது. எனவே பாடல்களை கேட்டு மகிழுங்கள், என்னோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் வணக்கம் சிங்கை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 968 கேட்டாலே.

0: சொல்லுங்கள் ராஜமாதா.
1: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும். அதற்கு ஒரு வழி சொல்.
0: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
1: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
0: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
1: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
0: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
1: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்
2: மில்கி மிஸ்ட். மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட் தயிர்.
3: ஆமா, மில்கி மிஸ்ட் தயிர் சுத்தமான பாலில் இருந்து தயாரிக்கப்படுற சுவையான கட்டி தயிர். மில்கி மிஸ்ட் தயிர்
2: எல்லாரும் விரும்பி சாப்பிடுற சுவையான தயிர்.
3: மில்கி மிஸ்ட் தயிர்
2: சிங்கப்பூர் வந்ததும் கிடைக்குமான்னு எங்ககிட்ட இருந்தே இப்போ இங்கேயும் கிடைக்கும்.
3: மில்கி மிஸ்ட் தயிர், நெய், பட்டர், சீஸ், பனீர், இப்படி தரமான மில்கி மிஸ்ட் பொருட்கள் எல்லாமே எல்லா கடைகளிலும் கிடைக்கும்.
2: மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட் தயிர்.

0: என்றோ கேட்ட ஞாபகம் ஆதரவு
1: இன்றும் என்றும் வாங்க தூண்டும் உள்ளம் மகிழ சமைக்க உதவும் ஒவ்வொரு நாளும் சுவைத்திடுங்கள் இந்திய கேட் பாஸ்மதி அரிசி மொத்த விநியோகஸ்தர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ் காலை 6:22 ஆகிவிட்டது. அன்பின் அலைகள் திரைப்படத்துல இருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது. லதா ரஜினிகாந்த் பாடியிருந்த அந்த பாடலை விரும்பி கேட்டிருந்தாங்க பிரியா லதா. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்காக மாப்பிள்ளை அழைப்பு திரைப்படத்துல இருந்து இந்த பாடல் ஒளியேறவிருக்கின்றது. இந்த பாடலை கேட்பதற்கு முன்பு வாங்க போக்குவரத்து நிலவரத்தை நாம தெரிஞ்சுக்கலாங்க.
2: 9:08 போக்குவரத்து நிலவரம்
1: உட்லண்ட்ஸை நோக்கி செல்லும் புகிட்டிமா ரோடு கவனா ரோடிற்கு பிறகு 3rd தடத்தில் விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. சிட்டி இஐ நோக்கி செல்லும் SLE மண்டாய் அவென்யூவிற்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாகி உள்ளது.
0: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: மதுரையோட மனமும் ருசியும் ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
7: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டின் மால், 6 வெர்டன் சாலை.
8: சிங்கப்பூர் உற்சாகத்துடன் தயாராகுங்கள். இந்த செப்டம்பரில் ஐஜி நகோயா 2026 ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் ஆசியாவின் தலை சிறந்த வீரர்களுடன் களமிறங்குகிறது சிங்கப்பூர் அணி. செப்டம்பர் 19 முதல் அக்டோபர் 4 வரை ஆசிய விளையாட்டுப் போட்டிகளை நீ வாட்சின் 6 ஒளி வழிகளில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். மேலும் தினசரி சிறப்பம்சங்கள், வெற்றி தருணங்கள் ஆகியவற்றை ஒளிவழி 5 மற்றும் மீடியாகாம் ஸ்போர்ட்ஸ் யூடியூபில் கண்டு மகிழ்ந்திடுங்கள். பரவசமூட்டும் ஒவ்வொரு பந்தயமும், வெற்றியை நோக்கிய ஒவ்வொரு முயற்சியும், சிங்கப்பூரையே ஆர்ப்பரிக்க வைக்கும் ஒவ்வொரு தருணமும் ஐஜி நகோயா 2026 ஆசிய விளையாட்டுப் போட்டிகளை மீடியாகாம் தளங்களில் நேரலையில் இலவசமாக பாருங்கள். சிங்கப்பூர் அணியை உற்சாகப்படுத்துங்கள். மேல் விவரங்களுக்கு newwatch.sg/asiangames.
1: கொஞ்சம் சிந்தனை
0: நிறைந்த புன்னகை.
1: வணக்கம் சிங்கே. சிங்கப்பூர்ல இருந்து பிரான்சுக்கு நாம பயணம் செய்யும் பொழுது விமானத்துல என்னால ரொம்ப நேரத்துக்கு அமர்ந்திருக்க முடியாதுங்க. எப்படா வரோம், எப்படா நாம தரையிறங்குவோம் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருப்பேன். ஆனா ஆஸ்திரேலியாவை சேர்ந்த 21 மருத்துவ மாணவர் கிளெமெண்ட் லசரினி என்ன செஞ்சிருக்காருன்னா, பிரான்ஸ்ல இருந்து சிங்கப்பூருக்கு மிதி வண்டியில பயணம் செஞ்சிருக்காரு. ஆமாங்க, அவரு 8 பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்காரு. பிப்ரவரி மாதத்துல அவருடைய பயணம் தொடங்கியது. செப்டம்பர் 14 சிங்கப்பூரில் அந்த பயணம் முடிவடைந்தது. ஒவ்வொரு நாளும் சுமார் 10 நேரத்துக்கு அவர் மிதிவண்டியில பயணம் செய்வாராம். ஆரம்பத்துல ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, ஆனா போக போக பழகிடுச்சு அப்படின்னு சொல்லி இருந்தாரு கிளெமென்ட். இந்த பயணத்துக்காக நான் எந்த தயாரிப்பு வேலைகளையும் ஈடுபடல, பல புதிய மக்களை சந்திக்கணும்னு ஆசைப்பட்ட, புதியவற்றை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட, அதனாலதான் நான் இந்த பயணத்தை மேற்கொண்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, பல இயற்கை வளங்களுக்கு இடையே பயணம் செய்யறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாரு கிளெமென்ட். அது மட்டும் இல்ல, வர வழியில தெரியாத நபர்கள் அவங்களுடைய அன்பையும் கருணையும் என் மேல காட்டுனாங்க. இது இல்லைன்னா நான் என்ன செஞ்சிருப்பேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு 21 மருத்துவ மாணவர் கிளெமென்ட். என்னால ஒரு விமானத்திலேயே அமர்ந்திருக்க முடியல, ஆனா இந்த மாணவர் துணிச்சலோடு விடாமுயற்சியோட நான் இந்த பயணத்தை முடிக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் மிதி வண்டியில அமர்ந்து 10 நேரத்திற்கு அவர் பயணம் செய்து அவருடைய கொள்கையை அவர் அடைஞ்சிருக்காரு. கேட்கும்பொழுதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதே மாதிரி ஒரு நாள் எனக்கும் வாய்ப்பு கிடைச்சா நானும் கண்டிப்பா செய்வேங்க. உங்களுக்கும் வாய்ப்பு கிடைச்சதுன்னா நீங்களும் கண்டிப்பா செய்யணுங்க.

0: வாழ்க்கை அலைகள் மாப்பிள்ளை அழைப்பு திரைப்படத்தில இருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் பி சுசிலா பாடியிருந்த இரு பாடல்கள் உங்களுக்காக
1: ஒலித்தனர். போக்குவரத்து நிலவரம்
0: வுட்லண்ட்ஸை நோக்கி செல்லும் புக்கெட்டிமா ரோடு கெவனா ரோடிற்கு பிறகு மூன்றாம் தடத்தில் விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
7: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
6: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
7: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
6: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
7: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
8: சரி, உங்களுக்கே தெரியும் கை தொலைபேசி சலுகைகளை பற்றி நான் பொதுவாக அவ்வளவு உற்சாகம் அடைவதில்லை. ஆனால் புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸ்க்காக இதுவரை இல்லாத அளவிற்கு மிகச்சிறந்த சலுகையை M1 வழங்குகிறது. முன்பணம் கட்டணம் ஏதுமின்றி இப்போதே M1க்கு மாறுங்கள். உங்கள் திட்டத்தில் 50 விழுக்காடு தள்ளுபடி மற்றும் M1இன் பிரத்யேக துணை கருவிகள் பரிசு தொகுப்பு உட்பட 2600 வெள்ளிக்கும் அதிகமான சேமிப்புகளையும் அனுகூலங்களையும் பெற்றிடுங்கள். எனவே இப்போதே சிறந்த சேவைக்கு மாறுங்கள். M1.com.sg சென்று வேரியபிள் அப்பர்ச்சர் கேமரா மற்றும் நீண்ட நேர மின்கல திறன் கொண்ட புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸை இப்போதே முன்பதிவு செய்யுங்கள். முன்பதிவு September 17 அன்று முடிவடைகிறது. இத்தகவலை வழங்கியது M1.
9: கொஞ்சம் சிந்தனை நிறைந்த புன்னகை. வணக்கம் சிங்கே.
0: வணக்கம் சிங்கை நிகழ்ச்சியில சஜினி என்னோட நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒன்றை பத்தி சொல்லணும்னு ஆசைப்படுறேங்க. அதாவது நாம ஒருத்தர்கிட்ட நம்மளுடைய கனவுகள், இதை நான் செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நாம சொல்லுவோம். அவங்க வந்து உடனடியாக, இது உன்னால செய்ய முடியுமா, இது எவ்வளவு பெரிய கனவா இருக்க, உன்னால செஞ்சிட முடியுமா, முடிச்சிட முடியுமா, அடைய முடியுமா அப்படின்னு கேள்வி மேல கேள்வி கேட்டு உங்களையே குழப்பத்துல ஆழ்த்திடுவாங்க. இந்த மாதிரி நபர்கள் கிட்ட இருந்து நீங்க தூர விலக கூடாதுங்க, பக்கத்திலேயே வச்சிருக்கணும். உங்களுடைய கனவை அடைய நீங்க என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க செஞ்சுக்கிட்டே இருங்க. ஏ வழி தனி வழி அப்படின்னு சொல்லி உங்க பாதையில நீங்க பயணம் செஞ்சுக்கிட்டே இருங்க. ஒரு நாள் வானம் உங்களுக்கு வசப்படுறத அவங்க கண்கூடா பார்ப்பாங்க.

0: வானம் வசப்படுமே திரைப்படத்துல இருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது ஸ்ரீனிவாஸ் டிமி. அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. வானம் வசப்படுமே அப்படின்னு சொல்லும் பொழுது வானிலை நிலவரத்தை நாம தெரிஞ்சுக்கலாம். எப்படிங்க, இன்று இடியுடன் கூடிய மழையை நீங்க எதிர்பார்க்கலாம் என்று முன்னறிக்கப்பட்டுள்ளது.
1: வானிலை நிலவரம் ஆதரவு
2: எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி. தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் எஸ்பிஎம் கோல்ட் பொன்னி ரைஸ்.
3: வண்ணமயமான வியாழக்கிழமையில் சந்திக்கின்றோம்.
4: வீட்டுல இருந்து கொஞ்ச நேரம் தான் கீழே போறேன், அதுக்கு நான் எப்படி உடுத்திருந்தா என்னங்க அப்படின்னு கேக்குறீங்களா? வீட்டுல இருந்து ஒரு சில வினாடிகள் நீங்க காலை வெளியெடுத்து வைக்கிறதா இருந்தாலும் நல்ல பிரசன்டபிளா, அதாவது ஒப்பனை அணியணும்னு தேவையில்ல, கொஞ்சம் அழகா போகலாமே. அது எப்படி கொஞ்சம் அழகா அப்படின்னு தானே கேக்குறீங்க? அப்படி கேளுங்க, சொல்றேன். முகத்தை நல்லா கழுவிட்டு தலைய நல்லா வாரிக்கிட்டு வெளியே போனாலே நீங்க அழகா தான் இருப்பீங்க. கொஞ்சம் இருங்க, ஆனா அந்த முகத்துல ஏதோ ஒண்ணு குறையுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எங்க கிட்ட வாங்கன்னு சொல்றாங்க.
5: தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சிக்கு அவசியம் போகணும்.
6: ஏன் அவசியம்னா,
5: குழந்தைங்க முதியோர் நோயாளிகளை கவனிச்சுக்க பொறுப்பான சிறப்பு பணிப்பெண்கள் அவசியம்.
6: அதுக்கு தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி போறது அவசியம். தாஜ் எம்ப்ளாய்மெண்ட் ஏஜென்சி 30 ஆண்டுகள் அனுபவம். பிலிப்பீன்ஸ், இந்தோனேசியா, மியான்மர், இந்தியா, இலங்கையில இருந்து சிறந்த பணிப்பெண்களை தேர்ந்தெடுத்து அனுப்புவாங்க. மும்தாஜ் ஹுசேன் நேரடியா போய் பார்த்தா போதும், எல்லாத்தையும் கவனிச்சுக்குவாங்க. 2 ஸ்ட்ரைங்கன் ரோட், டேக் அ பிளேஸ், B1-25.
5: இப்போதே அழைங்க. 6334-10555 6334-10555.
7: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை, கோலா உருண்ட, சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
8: குமார் மெஸ் இப்போது 9 அப்படிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
0: அறுசுவை உணவு அப்படிங்கறது நம்முடைய இந்திய பாரம்பரிய உணவுல ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. ஆனா அது சுவைக்கு மட்டும் இல்லைங்க, நம்முடைய ஆரோக்கியத்திற்கும் அப்படின்னு தகவல்கள் கூறுகின்றன. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா 6 சுவைகள் உள்ளன. இனிப்பு, புளிப்பு, உப்பு, கசப்பு, காரம், துவர்ப்பு இப்படின்னு ஒவ்வொரு சுவைக்கும் ஒரு பயன் உள்ளது. இனிப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுடைய உடலில் உள்ள திஷுக்களை வளர்க்கவும் நரம்புகளை அமைதிப்படுத்தவும் உதவுகிறது. புளிப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது இது உங்களுடைய செரிமானத்தை தூண்டி இதயத்தை வலுப்படுத்துகிறது. உப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது இது உங்களுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சியை ஊக்குவித்து சுவையை சமநிலைப்படுத்துகிறது. கசப்பு உடலில் உள்ள நச்சுக்களை நீக்கி ஆரோக்கியமான சருமத்தை ஊக்குவிக்கிறது. இப்ப காரம் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுடைய உடல் எடையை குறைக்கவும் தசை வலியை போக்கவும் உதவுகிறது. துவர்ப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது நீரை உறிஞ்சி டிஷுக்களை இறுக்கமடைய செய்கிறது. அப்படின்னா இப்படி ஒவ்வொரு நாளும் அறுசுவை விருந்த நீங்க உட்கொண்டீங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படுத்தப்படும் அப்படின்னு நான் சமீபத்துல படிச்சிருந்தேன். இத உங்களோட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன், இப்ப நான் சொல்லிட்டேன். சமச்சீரான ஒரு அறுசுவை விருந்த ஒவ்வொரு நாளும் சாப்பிட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும் அப்படின்னு கூறப்படுகிறது. ஆனா ரொம்ப முக்கியமா, எதை உட்கொள்வதாக இருந்தாலும் முதல்ல ஒரு மருத்துவரை நாடி ஆலோசனை பெற்ற பிறகு உட்கொண்ட உங்களுக்கு சிறப்பாக இருக்கும்.

0: விஜய் ஆண்டனியின் இசையில் உங்களுக்காக இரண்டு பாடல்கள் ஒலித்தன. சலீம் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடலை பிரபு பண்டாலா பாடியிருந்தாரு. அதற்கு முன்பு வேலாயுதம் திரைப்படத்தில் இருந்த பாடலை கேட்டிருந்தீங்க. ஹரிச்சரன், மதுமிதா மற்றும் குழுவினர் அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்காக உயிரே திரைப்படத்திலிருந்து இந்த பாடல் ஒலிக்கவிருக்கின்றது. பாடியிருக்கும் பாடலை இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாவகேக்க போறாங்க. அதனைத் தொடர்ந்து உங்களுக்காக காலை ஏழு மணி செய்திகள் இடம்பெற இருக்கின்றன. செய்திகளுக்கு பிறகு ஜோதி ஸ்டாப் பரிசா கொடுக்க நான் காத்துக்கிட்டே இருக்கேங்க. பரிசா வெல்னோ அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தொடர்ந்து வானொலி பக்கமாவே இருங்க. இது உங்கள் வணக்கம் சிங்கை. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
1: பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது. இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
3: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பி.

0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங். வணக்கம். காலை மணி 7, மீடியாகாப் ஒலி 9:08. செய்திகள் தொகுத்து வாசிப்பது ஜஹிரா பேகம். அமெரிக்க மத்திய வங்கி வட்டி விகிதங்களை உயர்த்தியிருக்கிறது. 2023 முதல் முறையாக அவ்வாறு செய்யப்பட்டுள்ளது. 3.75 விழுக்காடாக இருந்த வட்டி விகிதம் தற்போது 4 விழுக்காட்டுக்கு உயர்த்தப்பட்டுள்ளது. வட்டி விகிதங்களை குறைத்துக் கொள்ளும்படி அதிபர் டிரம்ப் கேட்டுக்கொண்டதையும் மீறி அவை உயர்த்தப்பட்டுள்ளன. பணவீக்கத்தை குறைக்க அது உதவும் என்று கருதப்படுகிறது. மத்திய வங்கி தலைவர் கெவின் வாஷ் இந்த முடிவு சிரமமான ஒன்று என்றாலும் தேவையானது என்று கூறியுள்ளார். ஐக்கிய நாட்டு நிறுவனத்தின் தலைமைச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ் AI தொழில்நுட்பத்தால் ஏற்படக்கூடிய ஆபத்து குறித்து எச்சரித்துள்ளார். தொழில்நுட்ப நிறுவன தலைவர்கள் முன்வைத்த அக்கறைகளை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நிராகரித்த பிறகு திரு குட்டரஸின் கருத்து வந்துள்ளது. அதிவேக வளர்ச்சி கண்டுவரும் AI தொழில்நுட்பத்தின் தாக்கத்தை புறக்கணிக்கக்கூடாது என்றார் அவர். ஐக்கிய நாட்டு நிறுவன பொதுச்சபை கூட்டம் அடுத்த வாரம் நடைபெறுகிறது. கட்டுப்பாடுகளை வலுப்படுத்துவது பற்றி உலக தலைவர்களுடன் கலந்து பேசவிருப்பதாக திரு குட்டரஸ் சொன்னார். ஐரோப்பிய ஒன்றியம் கனடாவை தனது சிறப்பு உறுப்பினராக்கும் சாத்தியத்தை ஆராய்கிறது. அத்தகைய இடத்தை பெறும் முதல் நாடாக கனடா திகழும். ஒன்றியத்துக்கும் கனடாவுக்கும் இடையிலான உறவை அது வலுப்படுத்தும். ஒன்றியத்தின் பரிந்துரையை கனடிய பிரதமர் மார்க் கானி வரவேற்றுள்ளார். திரு கானி ஐரோப்பாவுக்கு மேற்கொண்ட பயணத்தின் போது இதுகுறித்து அறிவிக்கப்பட்டது. கல்வி அமைச்சு வகுப்பறைகளையும் கற்பித்தல் முறைகளையும் மாற்றியமைக்கும் புதிய ஆய்வை அடுத்த ஆண்டு முதல் மேற்கொள்ளவிருக்கிறது. அதற்கான முன்னோடி திட்டம் 6 பள்ளிகளில் இடம்பெறும் என்று கல்வி அமைச்சர் டெஸ்மன் லீ தெரிவித்துள்ளார். பள்ளிகளில் குறைவான மாணவர் எண்ணிக்கையை கொண்ட சிறிய வகுப்புகளால் மாணவர்கள் பலனடைவார்களா என்பது உள்ளிட்ட பல அம்சங்கள் ஆராயப்படும். வகுப்பு நேரத்துக்கு பின் ஆசிரியர்களின் வேலையை குறைக்கவும் முயற்சி எடுக்கப்படுவதாக திரு லீ கூறினார். ஈஸ்ட்கோஸ்டில் அமையவுள்ள லாங் ஐலண்ட் நிலமீட்பு திட்டத்தால் சுற்றுச்சூழலுக்கு ஏற்படக்கூடிய நீண்டகால தாக்கத்தை குறைக்க அதிகாரிகள் வழிகளை ஆராய்ந்து வருகின்றனர். எதிர்கால கரையோரத்தில் புதிய இயற்கை வாழ்விடங்களை உருவாக்குவது அவற்றில் ஒன்று. பவளப்பாறைகளையும் கடற்புல்லையும் முன்கூட்டியே வேறு இடங்களுக்கு மாற்ற வேண்டுமா என்பதும் ஆராயப்படும். சீனாவின் பிங்லோ கால்வாய் அதிகாரப்பூர்வமாக திறக்கப்பட்டுள்ளது. கால்வாயின் நீளம் 134 கிலோமீட்டர். அதை கட்ட 4 ஆண்டுகள் எடுத்தன. சீனாவை அனைத்துலக கப்பல் போக்குவரத்து பாதைகளுடன் இன்னும் விரைவாக இணைக்க புதிய கால்வாய் உதவும் என நம்பப்படுகிறது. இதுவரை சீனாவின் தென்பகுதி நீர்நிலைகளில் உள்ள சரக்கு கப்பல்கள் கிழக்கே 100 கிலோமீட்டர் தூரம் சென்று கடலை அடைய வேண்டியிருந்தது. புதிய கால்வாய் மூலம் கப்பல்கள் நேரடியாக தெற்கு நோக்கி செல்லலாம். காசாவில் சேதமுற்ற குடியிருப்பு கட்டடம் இடிந்து விழுந்ததில் 20 பேர் மாண்டனர். அவர்களில் 5 சிறுவர்கள். 100 அதிகமானோரை காணவில்லை. அந்த 6 மாடி கட்டடம் காசா சிட்டியின் டல் அல் ஹவா பகுதியில் இருந்தது. இஸ்ரேலின் தாக்குதல்களில் அது சேதமானது. கட்டடத்திற்கு செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் தங்குவதற்கு வீடோ கூடாரமோ இல்லாததால் குடியிருப்பாளர்கள் வேறு வழியின்றி கட்டடத்தில் இருந்தனர். நேபாள பெருவெள்ளத்தில் காணாமல் போனவர்களின் எண்ணிக்கையை அதிகாரிகள் உயர்த்தியுள்ளனர். மேலும் 1000 பேர் அந்த பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளனர். பேரிடரில் நேபாளத்தையும் சீனாவையும் சேர்ந்த மொத்தம் 1446 பேர் மாண்டனர். காணாமல் போனோர் எண்ணிக்கை இப்போது 6669 இருக்கிறது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தகவல்களை திரட்டி சரிபார்த்த பின்னர் எண்ணிக்கை உயர்த்தப்பட்டுள்ளது. பிரான்சில் கோடைக்கால வெப்பத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 8000 தொடலாம் என்று கணிக்கப்படுகிறது. 1900 ஆண்டிலிருந்து ஆக கடுமையான கோடைக்காலத்தை பிரான்ஸ் எதிர்கொண்டுள்ளது. முன்னர் வெளியிடப்பட்ட மதிப்பீட்டை உண்மை நிலவரம் மிஞ்சிவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடுமையான வெப்பத்தை எதிர்கொள்ளும் ஆற்றல் பிரான்சின் உள்கட்டமைப்புக்கு இல்லை என்பதை இது புலப்படுத்துவதாக கூறப்படுகிறது.
2: சொல்லும் பொருளும் எபிடெமிக் பெருந்தொற்று. வருங்காலத்தில் உருவாகும் எந்த ஒரு பெருந்தொற்றையும் எதிர்கொள்ள உலக நாடுகள் இப்போதே தயாராகின்றன. எபிடெமிக் பெருந்தொற்று.
1: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
3: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம். 6294 6294.
4: வணக்கம் சிங்கே, ஆதரவு BYD. டென்சர் வாகனத்தில் பயணம் செய்து ஆடம்பரத்தை அனுபவியுங்கள். இலவச ஒகாவா பயோவிஸ் மசாஜ் நாற்காலி உட்பட 20,000 வெள்ளி வரையிலான உரிமையாளருக்கான பலன்களை பெறுங்கள். இன்றே டென்சர் காட்சியகத்துக்கு செல்லுங்கள். விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
5: ஊழியர்களோட மாத சம்பளம், கூடுதல் நேரம், விடுப்பு நாள், ஊக்கத்தொகை எல்லாவற்றையும் ஒவ்வொன்னா கணக்கெடுக்கணுமே.
6: அடாப்டிவ் பே மென்பொருளை பயன்படுத்தி எல்லாவற்றையும் துல்லியமா கணக்கெடுக்கலாமே.
5: விலை
6: அரசாங்கம் முதல் வருட பயன்பாட்டுக்கு 50 விழுக்காடு வரையிலான மானியத்தை வழங்குறாங்க. அதனை தொடர்ந்து வருடாந்திர பயன்பாட்டுக்கு ஒவ்வொரு ஊழியருக்கும் 2 வெள்ளிக்கும் குறைவான மாத கட்டணம் தான்.
7: அடாப்டிவ் பே அழையுங்கள் 9348-2628. adaptivepay.com.sg. One Stop Payroll Solution.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்
1: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
2: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர் ஜோதி ஸ்டோர் புஷ்பக்கடை.

வணக்கம் சிங்கை, உங்களுக்கு நாங்க நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருக்கிறேன். நான் சஜினி. மால்குடி சுபா பாடியிருந்த பாடலை நீங்க கேட்டிருந்தீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்காக இந்த இரண்டு பாடல்கள் ஒலிக்கவிருக்கின்றன.

0: வண்டி பாடல் உங்களுக்காக காத்துக்கொண்டு இருக்கின்றது. ஓஜி தாஸ் கேஷ் வில்லன்ஸ் ஷாமினி அந்த பாடலோட இன்னும் கொஞ்சம் நேரத்துல வர இருக்காங்க. பாடியிருக்கும் பாடலும் உங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றது.
1: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
0: நாங்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கும் முக்கிய சாலைகளில் போக்குவரவு சீராக உள்ளது.
2: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: நீங்க அணியும் உடையின் நிறம் தங்க நகையின் அழகையே மாற்றி காட்டும்னு உங்களுக்கு தெரியுமா? கருப்பு, மருன், அடர்பச்சை, நீலம் போன்ற ஆழமான நிற உடைகளை நீங்க அணியும் போது மஞ்சள் தங்கம் மிக அழகாக தெரியும். மென்மையான இளஞ்சிவப்பு, இளநீலம், கிரீம் போன்ற நிறங்களுடன் மெலிதான தங்க நகைகளை நீங்க அணியும் போது, அல்லது ரோஸ் கோல்ட் தங்க நகைகளை நீங்க தேர்ந்தெடுக்கும் போது அது ரொம்ப அழகா பொருந்தி வரங்க. உடை ஏற்கனவே அதிக வேலைப்பாடுடன் இருந்தால், நிறைய எம்ப்ராய்டரி எல்லாம் உங்களுடைய உடைகள்ல இருந்துச்சுன்னா, நீங்க உங்க நகைகளை கொஞ்சம் எளிமையானதாக வைத்துக் கொள்ளணும். அப்படிப்பட்ட நகைகளை நீங்க தேர்ந்தெடுக்கணும். எளிய உடையா இருந்துச்சுன்னா நகைக்கு கொஞ்சம் அதிக முக்கியத்துவத்தை நீங்க கொடுக்கலாம். உடையும் நகையும் ஒன்றுக்கொன்று துணையா இருக்கணுங்க, போட்டியா இருக்க கூடாது. இந்த தகவலை உங்களுக்கு வழங்கினது ஜோயலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
7: வாங்கவும் பொருத்தவும்
6: தள்ளுபடிகளையும் தொடர்பு கொள்ளலாம். ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: வணக்கம் சிங்கே.
0: தேசிய சமூக சேவை மன்றத்தின் நன்கொடை அமைப்பான கம்யூனிட்டி செஸ் எனப்படும் சமூக உண்டியலும் மண்டாய் வனவிலங்கு குழுமமும் இணைந்து நம்ம வசதி குறைந்த குடும்பங்களுக்கு வனவிலங்கு பூங்கா, அதாவது சிங்கப்பூர் ஜூக்கு போக கூடுதல் வாய்ப்பை வழங்கவிருக்கின்றன. நேற்று செப்டம்பர் 16 சிங்கப்பூர் விலங்கியல் தோட்டத்தில் கையெழுத்தான பங்களித்துவத்தின் கீழ் சமூக சேவை அமைப்புகளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் 50,000 இலவச நுழைவு சீட்டுகள் வரை வழங்கப்படும். வசதி குறைந்த குடும்பங்களுடைய நல்வாழ்வுக்கும் கற்றலுக்கும் ஆதரவளிக்கத்தான் இந்த திட்டத்தை அவங்க அறிமுகம் செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இதன் வாயிலாக அதிகமான குடும்பங்கள் ஒன்றா நேரத்தை செலவிட்டு குடும்ப பிணைப்பை வலுப்படுத்தவும் புதியவற்றை கற்றுக்கொள்ளவும் இது ஒரு நல்ல வாய்ப்பா அமையுது. நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் உள்துறை சமுதாய குடும்ப மேம்பாட்டு மூத்த துணை அமைச்சர் திரு கோ பேமிங். அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, கட்டணம் செலுத்தும் பொழுதுபோக்கு சுற்றுலா நடவடிக்கைகளில் வசதி குறைந்தோரும் ஈடுபட வாய்ப்பளிப்பது இந்த பங்காளித்துவத்தின் நோக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வசதி குறைந்த குடும்பங்களுக்கு கண்டிப்பா இது ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு செய்தியா அமைஞ்சிருக்கும். ஏன்னா அவங்களும் வந்து பல சுற்றுலா தலங்களை வந்து சுற்றி பார்க்கவும், நம்ம சிங்கப்பூர் வனவிலங்கு பூங்காவிற்கு செல்லவும் இது ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும்.

0: அப்பப்பா உன் முகம் எப்படி இவ்ளோ அழகா இருக்கு.
1: நான் அப்பப்பா நீம் ஃபேஸ் வாஷ் மற்றும் நீம் சோப்ப பயன்படுத்துறேன். இதுல வேம்பின் குணங்கள் இருக்கிறதால முகப்பரு குறைய வாய்ப்பு இருக்கு.
0: அப்ப பொலிவான சருமத்திற்கு
1: அப்பப்பா பன்னீரை பயன்படுத்துறதால முகம் பொலிவாகவும், அப்பப்பா பப்பாயா சோப்ப பயன்படுத்துறதால முகம் பளபளப்பாகவும் வாய்ப்பு இருக்கு. அதோட அப்பப்பா பூசு மஞ்சளும் கஸ்தூரி மஞ்சளும் முகத்துல கரும்புள்ளிகளை குறைக்க உதவலாம்.
0: அப்போ நானும் என் முகத்தை பொலிவா வச்சுக்க அப்பப்பாவை பயன்படுத்த போறேன்.
1: அப்பப்பாவை எடு, கவலைய விடு. அப்பப்பானா பியூரிட்டி.
2: மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்பக்கடை, சிங்கப்பூர்.
3: சரி, உங்களுக்கே தெரியும் கை தொலைபேசி சலுகைகளை பற்றி நான் பொதுவாக அவ்வளவு உற்சாகம் அடைவதில்லை. ஆனால் புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸ்க்காக இதுவரை இல்லாத அளவிற்கு மிகச்சிறந்த சலுகையை M1 வழங்குகிறது. முன்பணம் கட்டணம் ஏதுமின்றி இப்போதே M1க்கு மாறுங்கள். உங்கள் திட்டத்தில் 50 விழுக்காடு தள்ளுபடி மற்றும் M1 பிரத்யேக துணை கருவிகள் பரிசு தொகுப்பு உட்பட 2600 வெள்ளிக்கும் அதிகமான சேமிப்புகளையும் அனுகூலங்களையும் பெற்றிடுங்கள். எனவே இப்போதே சிறந்த சேவைக்கு மாறுங்கள். M1.com.sg க்கு சென்று வேரியபிள் அப்பர்ச்சர் கேமரா மற்றும் நீண்ட நேர மின்கல திறன் கொண்ட புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸை இப்போதே முன்பதிவு செய்யுங்கள். முன்பதிவு September 17 அன்று முடிவடைகிறது. இத்தகவலை வழங்கியது
0: சிங்கப்பூரை சேர்ந்த யூஜின் டே அப்படிங்கிற சுற்றுலா வழிகாட்டி, அதாவது டூரிஸ்ட் கைடு, அவரு வித்தியாசமான முறையில சுற்றுலாக்களை ஏற்பாடு செய்யறாரு. அது என்ன? உங்களுடைய பதில்களை இப்பவே 9678889 என்ற எண்ணுக்கு அனுப்பி வச்சிருங்க. சிங்கப்பூரை சேர்ந்த சுற்றுலா வழிகாட்டி யூஜின் டே சுவாரஸ்யமான சுற்றுலாக்களை ஏற்பாடு செய்யறாரு. அவை என்ன?

0: கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
0: இசை ஞானி இளையராஜா வினிசையில் பூந்தோட்ட காவல்காரன் திரைப்படத்தில இருந்து பாடலை கேட்டிருந்தீங்க. கேஜே ஜேசுதாஸ் பீசஸ் எல்லாம் அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. அதற்கு முன்பு சந்திரபோஸின் இசையில் மனிதன் திரைப்படத்தில இருந்து கேஜே ஜேசுதாஸ் சித்ரா பாடியிருந்த பாடல் உங்களுக்காக ஒலித்தது. ஜோதிஸ்தா புஷ்பக்கடை வழங்கும் லெவிஸ்டா காஃபி ஒருவருக்கு பரிசா காந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நான் சற்று முன்பு சொல்லியிருந்தேன். ஒரு கேள்விய நான் கேட்டிருந்தேன். சிங்கப்பூரை சேர்ந்த சுற்றுலா வழிகாட்டி யூஜின் டே, அவர் சுவாரஸ்யமான முறையில சுற்றுலாக்களை ஏற்பாடு செய்யறாரு, அது என்ன அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். பல நேயர்கள் முயற்சி செஞ்சிருந்தாங்க, ஆனா சரியான பதிலை ஒரே ஒரு நேயர் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அவங்க யாருன்றா மங்களம். வாழ்த்துகள். சரியான பதில் என்னவென்றால், சிங்கப்பூரை சேர்ந்த சுற்றுலா வழிகாட்டி யூஜின் டே, அவர் வந்து இருண்ட டூரிசம், அதாவது டார்க் டூரிசம் அப்படிங்கிற சுவாரஸ்யமான முறையில் அவர் சுற்றுலாக்களை ஏற்பாடு செய்கிறாரு. சரி, இந்த யூஜின் டே தான் யாரு? இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். யூஜின் டே 2015 சூப்பர் நேச்சுரல் கன்ஃபெஷன்ஸ் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதி வெளியிட்டு இருந்தாரு. அது அபார வெற்றியை கண்டது. அதுக்கப்புறம் 2023 ஹாண்டிங் ஹெரிடேஜ் டூர்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்தை தொடங்கினாரு. அவர் வெளியிட்ட புத்தகம் அமானுஷ்யத்தில் நம்பிக்கை கொண்ட ஒரு சமூகத்தை உருவாக்குனுச்சு. அதுக்கப்புறம் யூஜின் என்ன நினைச்சாருன்னா, சிங்கப்பூர் பேய் கதைகளுக்கு பின்னாடி இருக்கிற இடங்களுக்கு நம்ம மக்களை கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு நினைச்சாரு. அதுக்கப்புறம் 2023 அவருடைய முதல் சாங்கி திகில் சுற்றுலாவை நடத்தினாரு. ஆனா அவருக்கு தெரியாதது என்னன்னா, சிங்கப்பூர்ல சட்டப்படி உங்களுக்கு உரிமம் இல்லைன்னா நீங்க சுற்றுலா நடத்த கூடாது. அப்படி சுற்றுலா நடத்தினீங்கன்னா அது சட்டவிரோதமானது. இதனாலேயே உரிமம் இல்லாம ஒரு சுற்றுலாவை நடத்தியதற்காக யூஜினுக்கு ஒரு அபராதம் வழங்கப்பட்டது. அதுக்கப்புறம் அவர் நம்பிக்கையை கைவிடல. உடனடியா என்ன செஞ்சாரு, சுற்றுலா வழிகாட்டி ஆவதற்கான 9 படிப்பில் சேர்ந்து அவருடைய உரிமத்தை பெற்றாரு. இதன் வாயிலாக யூஜின் டே சிங்கப்பூரின் முதல் உரிமம் பெற்ற இருண்ட சுற்றுலா வழிகாட்டி ஆனாரு. அதாவது சிங்கப்பூரின் முதல் உரிமம் பெற்ற டாக் டூரிசம் கைடு. திகில் அமானுஷ்ய சக்தி அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு ரவிஜி தான் ஞாபகத்துக்கு வராரு. இத பத்தி நம்ம ரவிஜி என்ன நினைக்கிறாருன்னு நாளைக்கு நான் கேட்டு உங்களுக்கு சொல்றேன். சரியா?
2: 9:08 போக்குவரத்து நிலவரம்.
0: போக்குவரவு பல இடங்களில் நெரிசலாக உள்ளது. சாங்கியை நோக்கி செல்லும் PIE TPE எக்ஸிட் அங்கேயும், PIE நோக்கி செல்லும் BKE PIE சாங்கி எக்ஸிட்டுக்கும் KJEக்கும் இடப்பட்ட பகுதிகளிலும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு, பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகாஸ்.
0: சுவையாக சமைக்க
6: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: ருசியா சமைக்கலாம்னு சொல்லி தள்ளதள்ளதள்ளன்னு தக்காளி பழத்தை வாங்கி வந்து குளிர்பதன பட்டியல வச்சு எடுத்து பார்த்தா என்னது இப்படி அழுகி கெட்டு போச்சே, பணமும் வீணா போச்சே அப்படின்னு ஒரே கவலையா இருக்கும். இந்த பிரச்சனையை கையாள ஒரு வழி இருக்குங்க. தக்காளி பழத்தை சந்தையில இருந்து வாங்கி வந்த பிறகு குளிர்பதன பெட்டியில வைக்கிறதுக்கு முன்னால தக்காளி பழத்துடைய இந்த காம்பு பகுதி இருக்கு இல்லையா, அது நீக்கிருங்க. அந்த பகுதி சுத்தம் செய்த பிறகு தக்காளிய குளிர்பதன பெட்டியில தலை கீழாக வைங்க. இப்படி வைக்கிறதால தக்காளி பழம் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாம தள்ளதளன்னு இருக்குமா. அப்புறம் நீங்களும் பாடுவீங்க.
1: அனைவரும் சுலபமாக சமைக்கலாம், சுவைத்து மகிழலாம். ஹவுஸ் பிரெட் ரெடி டு குக், பட்டர் கோழி, இறைச்சி, மீன், கோழி குழம்பு மற்றும் பிரியாணி மசாலை வகைகள்.
7: வணக்கம் சிங்கே.
0: கொஞ்சம் சிந்தனை
1: நிறைந்த புன்னகை.

0: இவ்வார நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
2: நட்சத்திரம் நவரச நாயகன் கார்த்திக் அவர் நடித்திருந்த இரண்டு திரைப்படங்கள்ல இருந்து உங்களுக்காக பாடல்கள் ஒலித்தன. சிற்பியின் இசையில் மேட்டுக்குடி திரைப்படத்துல இருந்து பாடலை கேட்டிருந்தீங்க. கிருஷ்ணச்சந்தர், சுவர்ணலதா மற்றும் குழுவினர் அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. அதற்கு முன்பு இசை ஞானி இளையராஜாவின் இசையில் பொன்னுமணி திரைப்படத்துல இருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது. எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. நேர்களை, இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் உங்களோட டிக்டாக் லைஃப்ல இணைய போறேங்க. நீங்களும் அங்க வந்து என்னோடு இணைந்து நான் கேட்கிற கேள்விக்கு சரியா பதில் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜோதிஷா புஷ்பகடை வழங்கும் லவிஸ்தா காஃபி பரிசா நான் கொடுக்க போறேங்க. ஆனா முக்கியமான குறிப்பு என்னவென்றால், கேள்வி டிக்டாக் லைஃபில் மட்டும்தான் இடம்பெறும். எனவே கேள்வியை கேட்டு நீங்க பரிசு வெல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க டிக்டாக் லைஃப் பக்கமா வரணும். சரியா, டிக்டாக் லைஃப் அப்படின்னு சொல்லும் பொழுது மீடியா கார்ப் ஒலி 968 FM என்பதுதான் எங்களுடைய டிக்டாக் லைஃப் பக்கம். இப்பவே வந்து இணைஞ்சிருங்க, நான் உங்களை அங்க சந்திக்கிறேங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல காலை 8 மணி செய்திகள் இடம்பெறவிருக்கின்ற. செய்திகளுக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இது உங்கள் வணக்கம் சிங்கை.
3: 968 போக்குவரத்து நிலவரம்.
2: BKE-ஐ நோக்கி செல்லும் SLE Woodlands Avenue 2 exit அங்கே விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. PIE-ஐ நோக்கி செல்லும் KJE Choa Chu Kang Drive-ற்கு முன்பும், சாங்கியை நோக்கி செல்லும் PIE TPE exit அங்கேயும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
0: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
4: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
5: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
4: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
6: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
7: கல்யாண விருந்தினா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒரு பக்கம் நம்ம வீட்டு பாரம்பரிய சுவைய வாழை இலையில வரவங்களுக்கு அன்போடு பரிமாறணும், இன்னொரு பக்கம் அப்பஞ்சால பூரி ஆப்பம் பணியாரம் ஃபில்டர் காஃபின்னு கேட்ட உடனே சுட சுட செஞ்சு அசத்தணும்.
8: அதுக்குதான் மதுராஸ் விலாஸ். 20 ஆண்டு அனுபவம், பாரம்பரிய வாழை இலை திருமண விருந்தா இருக்கட்டும், உடனே தயாரிக்கிற உணவா இருக்கட்டும், எல்லாமே மதுராஸ் பாத்துக்குவாங்க.
9: சுவையின் சிறப்பு அன்பின் அரவணைப்பு. மதுராஸ் விலாஸ் கேட்டரிங், தொலைபேசி 8183-9075.
0: Everybody knows கண்காட்சி மீண்டும் வந்துவிட்டது. ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு சார்ந்த அனைத்தையும் ஒரே இடத்தில் அனுபவிக்கலாம். அக்டோபர் 2 முதல் 4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை, கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2nd தள HM அங்கே நடைபெறும் நிகழ்ச்சிக்கு உங்கள்

0: குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் வாருங்கள். பிரத்யேக சலுகைகள் மற்றும் கவர்ச்சிகரமான பரிசு பைகள் ஆகியவற்றை பெற்று மகிழுங்கள். இது இருப்பு இருக்கும் வரை சனி மற்றும் ஞாயிறு இரு நாட்களிலும் பயனுள்ள தகவல்கள் நிறைந்த கருத்தரங்குகள் நாள் முழுவதும் நடைபெற உள்ளன. உங்கள் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கான எளிய வழிகள், உணவு முறை மூலம் ஆரோக்கியத்தை பேணுவது எப்படி மற்றும் நிபுணர்களின் ஆரோக்கிய குறிப்புகள் ஆகியவற்றை தெரிந்து கொள்ளுங்கள். அதோடு உங்களுக்கு பிடித்த மீடியா கார்ட் பிரபலங்களை நேரில் சந்திக்கும் வாய்ப்புண்டு. தேதியை குறித்துக் கொள்ளுங்கள். அக்டோபர் 2 முதல் 4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை கம்பஸ் 1 கடை தொகுதியின் 2nd தள ஏட்ரியமில் நடைபெறவுள்ள எவ்ரிபடி நோஸ் கண்காட்சியில் அற்புதமான சலுகைகள், உடல்நலம் நல்வாழ்வு குறித்த ஆலோசனைகள் மற்றும் ஒரு குதூகலமான நாள் உங்களுக்கு காத்திருக்கிறது. மேல் விவரங்களுக்கு mediacorp.sg/everybodyknows.
1: கொஞ்சம் சிந்தனை நிறைந்த புன்னகை. வணக்கம் சிங்கே.

0: வாழ்க்கை ஆதரவு BYD டென்சர் வாகனத்தில் பயணம் செய்து ஆடம்பரத்தை அனுபவியுங்கள். இலவச ஒகாவா பயோவிஸ் மசாஜ் நாற்காலி உட்பட 20,000 வெள்ளி வரையிலான உரிமையாளருக்கான பலன்களை பெறுங்கள். இன்றே டென்சர் காட்சியகத்திற்கு செல்லுங்கள். விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
1: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
2: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். காயத்ரி கேட்டரிங்.
3: வணக்கம். காலை மணி 8. மீடியாகாப் ஒலி 9:06. செய்திகள் தொகுத்து வாசிப்பது ஜஹிரா பேகம். அமெரிக்க மத்திய வங்கி வட்டி விகிதங்களை உயர்த்தியிருக்கிறது. 2023 முதல் முறையாக அவ்வாறு செய்யப்பட்டுள்ளது. 3.75 விழுக்காடாக இருந்த வட்டி விகிதம் தற்போது 4 விழுக்காட்டுக்கு உயர்த்தப்பட்டுள்ளது. வட்டி விகிதங்களை குறைத்துக் கொள்ளும்படி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கேட்டுக்கொண்டதையும் மீறி அவை உயர்த்தப்பட்டுள்ளன. பணவீக்கத்தை குறைக்க அது உதவும் என்று கருதப்படுகிறது. மத்திய வங்கி தலைவர் கெவின் வாஷ் இந்த முடிவு சிரமமான ஒன்று என்றாலும் தேவையானது என கூறியுள்ளார். ஐரோப்பிய ஒன்றியம் கனடாவை தனது சிறப்பு உறுப்பினராக்கும் சாத்தியத்தை ஆராய்கிறது. அத்தகைய இடத்தை பெறும் முதல் நாடாக கனடா திகழும். ஒன்றியத்துக்கும் கனடாவுக்கும் இடையிலான உறவை இது வலுப்படுத்தும். ஒன்றியத்தின் பரிந்துரையை கனடிய பிரதமர் மார்க் கானி வரவேற்றுள்ளார். திரு கானி ஐரோப்பாவுக்கு மேற்கொண்ட பயணத்தின் போது இதுகுறித்து அறிவிக்கப்பட்டது. கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே வர்த்தக பேச்சுகள் சென்ற மாதம் தோல்வியில் முடிந்த நிலையில் அந்த அறிவிப்பு வந்துள்ளது. இதற்கிடையே ஐரோப்பிய ஒன்றியம் கனடாவை இணைத்துக் கொண்டால் அமெரிக்காவுக்கும் ஒன்றியத்துக்கும் இடையே உள்ள எல்லா வர்த்தகமும் நிறுத்தப்படும் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் எச்சரித்துள்ளார். ஒன்றியத்தின் பரிந்துரை வேடிக்கையாக இருப்பதாய் அவர் செய்தியாளர்களிடம் கூறினார். அது அவ்வாறு செய்தால் கடுமையான வரிகளை விதிக்க வேண்டி வரும் அல்லது வர்த்தகம் முற்றிலும் நிறுத்தப்படும் என்று திரு டிரம்ப் சொன்னார். ஐக்கிய நாட்டு நிறுவனத்தின் தலைமைச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ் AI தொழில்நுட்பத்தால் ஏற்படக்கூடிய ஆபத்து குறித்து எச்சரித்துள்ளார். அதனை கையாள ஒருங்கிணைந்த அனைத்துலக முயற்சி தேவை என்று அவர் கேட்டுக்கொண்டார். தொழில்நுட்ப நிறுவன தலைவர்கள் முன்வைத்த அக்கறைகளை அமெரிக்க அதிபர் டிரம்ப் நிராகரித்த பிறகு திரு குட்டரஸின் கருத்து வந்துள்ளது. அதிவேக வளர்ச்சி கண்டுவரும் AI தொழில்நுட்பத்தின் தாக்கத்தை புறக்கணித்துவிடக்கூடாது என்று அவர் சொன்னார். ஐக்கிய நாட்டு நிறுவன பொதுச்சபை கூட்டம் அடுத்த வாரம் நடைபெறுகிறது. கட்டுப்பாடுகளை வலுப்படுத்துவது பற்றி உலக தலைவர்களுடன் கலந்து பேசவிருப்பதாக திரு குட்டரஸ் சொன்னார். மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் மியான்மர் அதிபர் மின் ஆங் லைனை அதிகாரத்துவ பயணம் மேற்கொண்டு மலேசியா வருமாறு அழைப்பு விடுக்கப் போவதாய் கூறியுள்ளார். மலேசியாவில் தஞ்சம் புகுந்துள்ள ரோஹிஞ்சா அகதிகளை மீட்டுக் கொள்ளும்படி கேட்கவிருப்பதாய் அவர் சொன்னார். தற்போது 215,000 அதிகமான ரோஹிஞ்சா அகதிகள் மலேசியாவில் உள்ளனர். சுமார் 5,000 பேரை தாயகம் அழைத்துச் செல்ல மியான்மர் இணங்கியதாக திரு அன்வார் சென்ற ஜூலை மாதம் அறிவித்திருந்தார். கல்வி அமைச்சு வகுப்பறைகளையும் கற்பித்தல் முறைகளையும் மாற்றியமைக்கும் புதிய ஆய்வை அடுத்த ஆண்டு முதல் மேற்கொள்ளவிருக்கிறது. அதற்கான முன்னோடி திட்டம் 6 பள்ளிகளில் இடம்பெறும் என்று கல்வி அமைச்சர் டெஸ்மின் லீ தெரிவித்துள்ளார். பள்ளிகளில் குறைவான மாணவர் எண்ணிக்கையை கொண்ட சிறிய வகுப்புகளால் மாணவர்கள் பலனடைவார்களா என்பது உள்ளிட்ட பல அம்சங்கள் ஆராயப்படும். வகுப்பு நேரத்துக்கு பின் ஆசிரியர்களின் வேலையை குறைக்கவும் முயற்சி எடுக்கப்படுவதாக திரு லீ கூறினார். ஈஸ்ட்கோஸ்டில் அமையவுள்ள லாங் ஐலண்ட் நில மீட்பு திட்டத்தால் சுற்றுச்சூழலுக்கு ஏற்படக்கூடிய